0: சுற்றுக்காவல் கப்பலை அறிமுகம் செய்திருக்கிறது. நாட்டின் கடல்துறை பாதுகாப்பை வலுப்படுத்த வரவிருக்கும் 4 கப்பல்களில் இதுவும் ஒன்று. புதிய கப்பல் மாறிவரும் பாதுகாப்பு தேவைகளை பூர்த்தி செய்யும் ஆற்றல் படைத்தது. ஏற்கனவே சுற்றுக்காவல் பணிகளில் ஈடுபட்டிருக்கும் கப்பல்களை விட கிட்டத்தட்ட 1 மடங்கு நீளமானது. எளிதாகவும் அது நடமாட முடியும் என்று தெரிவிக்கப்பட்டது. அந்த கப்பல் ஜெர்மனியில் சோதனைகளுக்கு பிறகு சிங்கப்பூருக்கு பயணத்தை தொடங்கும். இதற்கிடையே சிங்கப்பூரும் ஜெர்மனியும் இணைய பாதுகாப்பு, தற்காப்பு துறை, விநியோக தொடர் மீள்திறன் போன்றவற்றில் கூடுதலாக ஒத்துழைக்க வருகின்றன. தற்காப்பு அமைச்சர் சஞ்சன் சிங்கின் ஜெர்மனி பயணத்தின் போது அது பற்றி பேசப்பட்டது. அங்கு அவர் ஜெர்மனியின் மத்திய தற்காப்பு அமைச்சர் போரிஸ் பிஸ்டோரியஸை சந்தித்தார். இரு அமைச்சர்களும் வலுவான இருதரப்பு தற்காப்பு தொடர்புகளை மறு உறுதிப்படுத்தினர். அதிமுக்கிய கடலடி கட்டமைப்பின் பாதுகாப்பை உறுதி செய்யும் திட்டத்தில் ஜெர்மனி சேர விருப்பம் தெரிவித்திருப்பதை தற்காப்பு அமைச்சர் சான் வரவேற்றார். விமானத்தை விபத்துக்குள்ளாக்க திட்டமிட்ட ஃபிளை டுபாய் விமானி தீவிரவாத சித்தாந்தம் கொண்டவராக இருந்திருக்கலாம் என்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாஹூ தெரிவித்திருக்கிறார். அது பயங்கரவாத சம்பவமா என்பது குறித்து ஐக்கிய அரபு சிற்றரசுகள் விசாரணை நடத்துகிறது. இஸ்ரேலும் விசாரணையில் இணைந்து கொள்ளும் என்று அவர் கூறினார். அந்த விமானி நடந்து கொண்ட விதம் அவர் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டிருந்தது போல் தோன்றுவதாக இஸ்ரேலிய பிரதமர் கூறினார். ஆனால் மனநல பிரச்சினையால் அந்த விமானி அவ்வாறு செய்திருக்கலாம் என்ற சந்தேகத்தையும் அவர் மறுக்கவில்லை. துபாயிலிருந்து இஸ்ரேலின் டல் அவிவ் நகருக்கு சென்று கொண்டிருந்தபோது ஒரு விமானி சக விமானியை கத்தியால் குத்தி விமானத்தை விபத்துக்குள்ளாக்க முயற்சி செய்திருக்கிறார். பிரிட்டனின் ஆகாயப்படை தளத்தை தாக்க திட்டமிட்ட பிரிட்டிஷ் ஈரானிய இரட்டை குடியுரிமை பெற்ற ஆடவரை பயங்கரவாத எதிர்ப்பு காவல்துறை கைது செய்துள்ளது. அமெரிக்கா ஈரானை தாக்க பயன்படுத்திய போர் விமானங்களும் அந்த ஆகாயப்படை தளத்தில் இருக்கின்றன. அந்த உத்தேச தாக்குதலுக்கும் ஈரானுக்கும் தொடர்பு இருக்கலாம் என்று பிரிட்டிஷ் பிரதமர் ஆண்டி பர்னம் சொன்னார். ஆனால் அதில் தனக்கு சம்பந்தம் இல்லை என்று ஈரான் கூறுகிறது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த ஆகாயப்படை தளத்துக்கு அருகில் 5 பிரிட்டிஷ் ஆடவர்கள் கைது செய்யப்பட்டனர். பிறகு அவர்கள் பிணையில் விடுவிக்கப்பட்டனர். அவர்கள் மீதான விசாரணை தொடர்கிறது. இந்நிலையில் ஈரானுக்கு அந்த உத்தேச தாக்குதலில் தொடர்பிருக்கலாம் என்பதற்கான வலுவான அறிகுறி இருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் சொல்கிறார். அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்கோ ரூபியோவும் அவ்வாறு கூறினார். அந்த தாக்குதல் திட்டத்தில் வெளிநாட்டு தரப்பின் தலையீடு இருக்கலாம் என்றார் அவர். அந்த உத்தேச தாக்குதல் முயற்சிக்கு முன்பாக பிரிட்டிஷ் ஆகாயப்படை தளத்தை ஈரான் தாக்க திட்டமிடுவதாக பிரிட்டனிடம் எச்சரித்ததாய் இஸ்ரேலிய பிரதமர் நெட்டன்யாஹூ தெரிவித்தார். அமெரிக்கா மத்திய கிழக்கிற்கு கூடுதல் ராணுவ வளங்களை அனுப்புவதாக வெளிவந்த தகவல்களை தொடர்ந்து எண்ணெய் விலை சுமார் 4 விழுக்காடு உயர்ந்திருக்கிறது. அடுத்த மாத அமெரிக்க இடைத்தவணை தேர்தலுக்கு பிறகு மத்திய கிழக்கில் போர் தீவிரமடையக்கூடும் என்ற அச்சம் நிலவுகிறது. சீனா அதன் எரிசக்தி விநியோகத்தை ஹாங்காங், மக்காவ் ஆகியவற்றுக்கு அப்பால் தற்காலிகமாக நிறுத்தியிருப்பதும் விநியோக தொடரில் பதற்றத்தை அதிகரித்திருக்கிறது. இந்தோனேசிய அதிபர் பிரபவோ சுபியாந்தோ தமது அமைச்சரவையில் முக்கிய மாற்றங்களை செய்திருக்கிறார். வெளியுறவு அமைச்சர் உள்ளிட்ட மூத்த அதிகாரிகள் சிலரை அவர் மாற்றினார். 3 வாரங்களில் அவர் செய்திருக்கும் 2வது அமைச்சரவை மாற்றம் இது. வெளியுறவு அமைச்சராக இருந்த திரு சுகியானோவிடமிருந்து திரு அமநாதா நசிர் பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறார். திரு சுகியானோ இப்போது மனிதவள மேம்பாட்டுக்கான ஒருங்கிணைப்பு அமைச்சராகிறார். அமெரிக்காவில் மரண தண்டனை நிறைவேற்றும் போது அதிலிருந்து அதிர்ஷ்டவசமாக ஒரு பெண் கைதி தப்பியிருக்கிறார். டெனசி மாநிலத்தில் 50 வயது கிறிஸ்டா பைக் என்பவருக்கு நச்சு மருந்து ஊசி மூலம் உடலுக்குள் செலுத்தப்பட்டது. 2 முறை முயன்றும் நச்சு மருந்து அவரின் இரத்த ஓட்டத்தில் கலக்கவில்லை. அவர் உயிர் தப்பினாலும் தற்போது கவலைக்கிடமான நிலையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. விளையாட்டு ஃபீஃபா ஆசியான் கிண்ண கார்பந்து. சிங்கப்பூரை சந்தித்த ஆட்டத்தில் மலேசியா 6-0 எனும் கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. அதுவே சிங்கப்பூர் அணி அந்த போட்டியில் விளையாடிய இறுதி ஆட்டம். இந்தோனேசியாவின் பண்டோங் நகரில் போட்டி நடைபெற்றது.
1: சொல்லும் பொருளும் லைவ் ஸ்ட்ரீம் இணைய நேரலை. சமூக ஊடகங்களில் இணைய நேரலை விற்பனை மூலமும் வர்த்தகர்கள் வாடிக்கையாளர்களை சென்றடைகின்றனர். லைவ் ஸ்ட்ரீம் இணைய நேரலை.
0: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 10 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
2: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம் 6294924.
3: வேகமான வெள்ளிக்கிழமையில நாம் இணைந்திருக்கிறோம்.
4: பல பேர்கிட்ட இருக்கிற கேள்வி, முக பராமரிப்பை நம்ம வயதானதுக்கு அப்புறம் மேற்கொள்ளணுமா அல்லது நல்ல வயதுல இருக்கும் போதே நம்ம மேற்கொள்ளணுமா? நல்ல இளம் வயதா இருக்கும் போதே நீங்க மேற்கொள்ள தொடங்கினீங்கன்னா உங்களுடைய முகம் பழ பழ பழன்னு மின்னிக்கிட்டே இருக்கும். அப்படின்னா வயசானதுக்கு அப்புறம் நான் ஒண்ணும் செய்யக்கூடாதுங்கிறீங்களா? இளம் வயதுல சில காரணங்களுக்காக நீங்க செய்ய முடியாம போயிருக்கலாம். ஆனா கவலைப்படாதீங்க, இப்ப உங்ககிட்ட வசதி இருக்கு, போறதுக்கு நேரம் இருக்கு. அப்ப எதுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க? எங்க கிட்ட வாங்கன்னு உங்களை இரு கரம் ஏந்தி அழைக்கிறாங்க.
5: மாலா, சமீபத்துல நீ செயற்கை நுண்ணறிவு பயிற்சி வகுப்புக்கு போனதானே?
6: ஆமா, அதன் மூலம் நான் என் நேர்காணல சிறப்பா செஞ்சேன்.
5: அருமை, எங்க பயிற்சி வகுப்புக்கு
6: போனிங்? அங்க நீயும் போகணும்னு பரிந்துரைக்கிற. விற்பனை, விளம்பரம், செயல்பாடுகள், வணிக நுண்ணறிவுன்னு 6 செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டங்கள் இருக்கு. அதோட இப்போ அதிகமா தேவைப்படுற திறன்கள்ல சான்றிதழ பெறலாம்.
5: நான் இதான் தேடிக்கிட்டு இருக்கிறேன்.
6: ஸ்கில்ஸ் பியூச்சர் உதவி தொகையை 90 வழிகாடு வரை பயன்படுத்தலாம். காத்திருக்க வேணாம், நீ பதிவு செய்ய இன்னும் இடங்கள் இருக்கு.
5: செயற்கை நுண்ணறிவோட வேலை செய்யற உங்க எதிர்காலத்தை ASK-ஓட தன்னம்பிக்கையோட கண்டறியுங்க. ASK, people first, learning always. மேலும் தெரிஞ்சுக்க செல்லுங்க asktraining.com.sg. அழையுங்க 6484-6723 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
7: போச்சு.

0: மேரி பர்த்ல இந்த பாடலை கேட்டீங்க. ஜிவி பிரகாஷ் குமார் உத்தாரா உன்னிகிருஷ்ணன் பாடிய அந்த பாடல் உங்களுக்காக இடம்பெற்றது. நேரம் இப்பொழுது 8:11 ஆகிவிட்டது. வானிலை நிலவரத்தை பொறுத்தவரை இடியுடன் கூடிய மழையை நீங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க வானிலை ஆய்வகத்தார். வானிலை நிலவரம் ஆதரவு
1: எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் புண்ணியரிசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் எஸ்பிஎம் கோல்ட் புண்ணி ரைஸ்.
0: $1 வெள்ளி 20 காசு, 1 ஆஸ்திரேலிய டாலர் $1 36 காசு, 1 இலங்கை ரூபாய் 46 காசு, 1 சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசியன் ரிங்கிட் $3 $3.19.
2: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் அலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் அலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
3: சூடா இருக்கு, குளிர்சாதனம் வேலை செய்யலையா?
4: இல்லங்க, பழுது பாக்குறதுக்கு நம்பிக்கையான நிறுவனத்தை தேடுறேன்.
3: ஜிஇடி ஏர்கோன கூப்பிடு. வீடு, கடை, அலுவலகம் எல்லாவற்றுக்கும் குளிர்சாதனம் பொருத்துறது, பழுது பாக்குறதுன்னு 10 வருட அனுபவம் ஜிஇடி ஏர்கோனுக்கு இருக்கு. கூகுள்ல நல்ல விமர்சனங்களையும் பார்த்தேன். இப்போ குளிர்சாதனத்தை வாங்கவும் பொருத்தவும் தள்ளுபடிகளையும் வழங்குறாங்க.
5: ஜிஇடி ஏர்கோன் அண்ட் இன்ஜினியரிங். அணியுங்கள் 6371111005. புலனும் வழியாகவும் தொடர்பு கொள்ளலாம். ஜிஇடி ஏர்கோன்.com.
6: சோகமா இருக்கீங்க?
7: வேலையா இருந்ததால பையனுக்கு சரியா சொல்லி தர முடியல. இப்போ தேர்வுல மோசமா செஞ்சிருக்கான்.
6: அதனாலதான் என் மகளை க்ரோவிங் ஸ்டார்ஸ் ஹோம் டியூஷனுக்கு அனுப்புறேன். என் வீட்டுக்கு வந்து பாடங்களை கற்றுக் கொடுக்கறாங்க. முகவர் கட்டணம் கிடையாது. பெற்றோரோட மாதந்தோறும் நேரடி சந்திப்புக்கும் ஏற்பாடு செய்வாங்க. விதிமுறைகளை விளக்க, எதிர்வரும் தேர்வுகள்ல உங்க பிள்ளை சிறப்பா செய்ய க்ரோவிங் ஸ்டார்ஸ் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. 8679664646.
8: எனக்கு M1 இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
9: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்த?
8: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு $1 கூட கொடுக்கல.
9: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
8: மாதத்துக்கு வெறும் $68.95.
9: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் $68.95.
8: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
9: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
8: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.

0: கடலை திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என்ற ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம்.
1: ஓடி போயிட்டாங்க, நீங்களும்
2: ஓடி போறவங்க கூட சுத்தி இங்கதான் வந்தாகணும்.
3: நாங்க தான் சொல்றோம்ல, நீங்க சுத்தி இங்கதான் வருவீங்க.
4: இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில எங்க பாட்டையும் கேட்கலாம்,
3: உங்க பாட்டையும் கேட்கலாம்.
5: ஹலோ மேடம், நாங்க எப்பம் ரேடியோ வந்து பேசுறோமா?
4: மனசுல உள்ளத எங்க கிட்ட நீங்க கொட்டலாம்.
3: அதுக்கும் ஒரு நிகழ்ச்சி இருக்கு, மனசுல இருக்கிறது எல்லாமே நீங்க கொட்டிட்டீங்கன்னா
0: கண்ணம் பண்ணு மாதிரி ஆயி அப்படி தேச சாயிரும்.
4: டிக்டாக்ல சந்திக்கும் போது எங்க கிட்ட பேசுங்க.
3: ரஃபி
4: நவீன் வழங்கு.

0: அவங்களுடைய பெற்றோரும் நம்மோடு இணையறாங்க.
1: அவங்கள சந்திக்கிறதுக்கு முன்னால நீங்க என்ன செய்யணும், இப்பவே எங்களுடைய டிக்டாக் லைஃப்க்கு வாங்க. நேரடியா அரணியோ கேலபியோ நீங்க பாக்கலாம் அவங்க பெற்றோரோட. நீங்க வந்து இந்த பசங்களுக்கு ஆக்கப்பூர்வமான வாழ்த்துக்களை வாரி
0: வணக்கம் சொல்றாரு கேலப். இன்னொரு முறை கேலப் சே வணக்கம்.
2: வணக்கம்.
1: கேலப் பத்தி சொல்லுனா சீன பையன், அவருடைய நண்பர் அருடன் சேர்ந்து தமிழ் கத்திட்டு இருக்காரு. அப்பப்ப அவர்கிட்ட நம்ம பேசும்போது நாங்க ஆங்கிலத்துலதான் பேச போறோம் அப்படின்னு சொல்ல வந்து ஆங்கிலத்துலதான் பேச போறோம், அதை நீங்க புரிஞ்சுக்கணும். சரி, முதல்ல வந்து அருணுடைய அப்பா அம்மா பக்கமா போமா?
0: ஆமா. திரு செல்வா, எப்படி இருக்கீங்க?
3: ரொம்ப நல்லா இருக்கும்.
0: உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட இணைந்ததற்கு ரொம்ப நன்றி.
3: நாங்களும் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறோம், எங்களை உங்களோட ஃபீச்சர் பண்ண வச்சதுக்கு ரொம்ப மிக்க நன்றி.
1: ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இந்த சின்ன வயசுல பையன் வந்து தமிழ் பேசுறாரு, பிற மொழிகள் கத்துக்கிறாருன்னு எப்படி இத செய்யணும்னு உங்களுக்கு தோணுச்சு?
3: அது அவன் அக்கா கிட்ட இருந்து கத்துக்கிட்டான். உங்க அக்கா வந்து நேச்சுரலாவே வந்து சீன மொழியில ஆர்வமா இருந்து பசங்க கூட பேசி பேசி அவளே கத்துக்கிட்டா. ஒரு நாள் போகும்போது ஒரு நாள் நாங்க பாக்கும்போது அங்க இருக்கிற பாட்டிங்க ஆன்டிங்களோட சீன மொழியில பேசிட்டு இருந்தா, என்னடா இது திடீர்னு இப்படி பேசிட்டு இருக்காளேன் பாக்குறப்பதான் எங்களுக்கு தோணுச்சு, ஓகே அவளுக்கு அந்த நேச்சுரலாவே அந்த ஆர்வம் இருக்கு அப்படின்ட்டு. அப்புறம் அவ கூட சேர்ந்து இவனும் அப்படியே கொஞ்சம் கத்துக்கிட்டான். கேல கூட பேசி அவங்க அம்மா எல்லாரோடையும் பேசும்போது அவனுக்கு இன்னுமே அவனுக்கு நிறைய வார்த்தைங்க தெரிய வந்துருச்சு அவனுக்கு.
0: சரி, கேலபுக்கும் நம்ம அருணுக்கும் இடையே அந்த நட்பு எப்படி உருவானுச்சு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
4: அவங்க ஒரு 18 மாசம் இருக்கும் போதே அவங்கள 18 மாசம் இருக்கும் போதே அவங்களை வந்து சைல்ட் கேர்ல போட்டாச்சு. ரெண்டு பேருமே அப்பவே வந்து சேர்த்தாச்சு. அப்போ இருந்தே அவங்க வந்து அந்த ஒரே சைல்ட் கேர்ல தான் இப்போ வரைக்கும். இப்ப அவங்களுக்கு 4 ஆகுது, சோ கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆக போகுது. அப்போ இருந்து சேர்ந்தேதான் இருக்காங்க. டீச்சர் வந்து அங்க அந்த டீச்சர் வந்து நம்மள்ட்ட பேசும்போது சொல்லுவாங்கல்ல, பேரண்ட் மீட்டிங் வைப்பாங்கல்ல, அப்ப சொல்லும் போது வந்துட்டு இருக்கிறதுலே ரொம்ப அமைதியான யாருக்கிட்டையும் பேசாத ரெண்டு பசங்க வந்து இவங்கதான் அப்படின்னு சொல்லி முதல் தடவை அவங்க 3 வயசு இருக்கும் போது ஃபர்ஸ்ட் டைம் அந்த பேரண்ட்ஸ் மீட்டிங்ல வந்து எங்ககிட்ட சொல்லியிருந்தாங்க. எங்ககிட்ட அது இன்னொரு பையன் அதே மாதிரி இருப்பான், அவன் யாருக்கிட்டையும் பேச மாட்டான்னு சொல்லி கேலப்ப வந்து எங்களுக்கு காமிச்சாங்க. சோ ஓ அப்படியான்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரு 1 மாசத்துல சீன புத்தாண்டு வந்தது. அப்ப அவங்க ஸ்கூல்ல இருந்து சீன புத்தாண்டுக்காக அந்த பசங்க எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்து டான்ஸ் ஆட வச்சிருந்தாங்க. அங்க எங்க பாசிரிஸ்ல இருக்கோம், அங்க நடக்கிற கம்யூனிட்டி கிளப்ல இருந்து சீன புத்தாண்டு விழால ஆடுனாங்க. அப்போ மேடையில எல்லா பிள்ளைங்களும் ஆடும் போது இவங்க ரெண்டு பேரும் மட்டும்தான் தனியா நின்றுட்டு அழுதுட்டு இருந்தாங்க.
1: அப்படியா?
4: ஆமா, மத்த பசங்க எல்லாம் ஆடிட்டு இருந்தாங்க. சொன்ன மாதிரி இவங்க ரெண்டு பேரும் தனித்தனியா நின்று அழுதுட்டு இருந்தாங்க. அப்போ நாங்க கீழ இருந்து நம்ம சொல்லுவோம், ஐயோ அழுதுட்டு இருக்கான்ட்டு. அதே மாதிரி இன்னொரு பேரண்ட்ஸ் அங்க அந்த சைடு சொல்லிட்டு இருந்தாங்க, அது வந்து கேலப்போட பேரண்ட்ஸ். அப்படிதான் நாங்க முதல் தடவை அறிமுகம் ஆனோம்.
1: நண்பர்களா நீங்க? ஓகே, இப்ப கேலப்போட அம்மா கிட்ட போவோம். ஹலோ, ஹாய் ஜீன், thank you so much for patiently waiting for us. So we understand that these boys met in a crying situation and that's how you guys became friends. How did that go from that to becoming a social media star and appearing in National Day posters? Tell us about that.
5: Right, so we wanted to showcase their like friendship, like their genuine friendship, their like and how they they were on the Chinese New Year performance and like they were just like being real friends, right? Like sharing the same stage fright, even though like they have practiced so well in school, like their rehearsal was fantastic, like the teacher sent over the rehearsal, wow, so so perfect. But when they are in the real stage, they started crying like real kids, right? So it's quite interesting to show that side of them, like the real side of them.
0: No, I mean, as kids, you know, they will definitely have stage fright, and then suddenly they see a huge crowd, right? So that would, you know, definitely, you know, give them a little bit of a shock. Like, you know, we practice in a small room and then suddenly, you know, you have a huge crowd in front of them as well. So how I love it. But then how did, after that meeting, how do you all like continue to, you know, foster this friendship between the both of them?
5: Oh yeah, so like When Caleb comes back from school, mm-hmm. he will tell me that, oh, today I play with Aran, like, you know, we are friends, we play like certain things together, and he will also like tell us that, oh, can we have play dates with Aran, like I want to play some more with him. And since we are living like nearby, we will just like go to the nearest playground together. We'll say, oh yeah, let's go to this. There are so many different playgrounds that we have explored together.
0: Oh, that's nice.
5: Yes,
0: that's
5: all the Pasir Ris playground, almost all that. Oh, we will go to different, we'll alternate between the different playgrounds. Yeah.
0: Oh, that's interesting. So how about like festive days? What happens on festive days?
5: Ah, that's interesting, because last year for Mooncake Festival, we celebrate together also. Mm. And then for the upcoming Deepavali that is going to happen next month.
0: Yeah,
5: we have already planned like the outfits to wear.
0: Wow.
5: Yeah, yeah, like Kati went back to India recently, and then she bought like matching outfits for the both of them.
0: What is the color theme for this year?
2: No
4: color theme. Yeah. I think it's like bling bling.
0: Nalla velichama vannamayama minnano namba pillinga.
1: அம்மா கிட்ட தான் பேசியாச்சு, அப்பா அவங்க அப்பாட்டையும் பேசியாச்சு, பசங்க ரெண்டு பேரும் வந்து துரு துரு துரு இருக்காங்க, பேசிட்டே இருக்காங்க, அவங்க கூட கொஞ்சம் பேசுவோமா? ஓகே, முதல்ல அரண் எப்படி இருக்கீங்க?
0: வணக்கம் ரவி. அரண் வந்து உங்களை வந்து பாசமான ஒரு முறையில கூப்பிடணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு.
1: எப்படி எப்படி கூப்பிடணும்?
2: மாமா.
1: மாமா அரண், அரண் அண்ணே சொல்லுங்க. ரவி அண்ணே சொல்லுங்க.
2: ரவி அண்ணே.
1: சஜினி அக்கா.
2: சஜினி அக்கா.
1: கேலப், யூ ஆல்சோ ட்ரை. கேலப்
0: சே ரவி அண்ணே.
1: ரவி
2: அண்ணே.
1: சஜினி அக்கா.
2: Sajani Akka.
0: Wow!
1: So good.
0: Okay, Caleb, what is your favorite Tamil word? What Tamil word do you remember that you can tell me now?
2: It's my platform gap.
1: Then?
0: Then? What else?
1: What else you like? Anything you like.
0: Where do you hear that? Please mind the platform gap. Where do you hear that?
2: From the train.
0: Ah, you like to take the MRT?
1: Is Superman, Spider-Man your favorite hero? Yes?
0: Yes. Say yes. Okay. Say yes.
2: Yes.
0: Yeah.
1: Ah, good boy. Arad, நீங்க தமிழ்ல வேற என்னெல்லாம் சொல்லுவீங்க? பாட்டு பாடுவீங்களா? அப்புறம் எந்த ஹீரோ பிடிக்கும் உங்களுக்கு?
0: ரவி அண்ணன் தான் பிடிக்குமா?
1: யாருக்கும் படம் எல்லாம் பார்க்க மாட்டாரா? இன்னும் பார்க்க
4: மாட்டாரா?
1: ஹீரோ தெரியாது. ஓ சரி சரி.
0: ஹீரோ தெரியும். அரண், நீங்க வந்து
1: சூப்பர்மேன் ஆ ஸ்பைடர்மேன் சட்டை போட்டுருக்கீங்க. ஸ்பைடர்மேனும் பிடிக்குமா? படம் பாத்தீங்களா?
0: அரண், ஆன்டி ஆன்டி கோ க்வெஸ்சன். அரண், உங்க நீங்களும் கேளப்போ எது வந்து செய்ய பிடிக்கும் உங்க ரெண்டு பேருக்கும்? நீங்க ஒண்ணா வந்தீங்கன்னா என்ன செய்ய பிடிக்கும்? கேள
1: வித் அரண், வாட் டு யூ டு?
2: We go Disney Cruise together.
1: Wow. What did you see in Disney Cruise?
2: We saw Spider-Man.
0: Wow. Did you take photo with Spider-Man?
2: Yes.
1: What did Spider-Man tell you?
2: I saw Mickey Mouse. We stayed photo with.
0: Oh, they take Mickey Mouse also. They take photo.
1: Aren't ninge yara pathinga Disney Cruise la? அப்பா பாத்தீங்க, அம்மா பாத்தீங்க, அக்காவை பாத்தீங்க, ரைட்?
0: வேற யாரு?
1: யாரு பாத்தீங்க?
0: யாரு பாத்தீங்க?
1: Iron Man. You guys are gonna share the words you guys do in the video, correct? Okay, remember, Aran teach you Tamil, you teach him Mandarin, correct, Caleb? Right, Aran?
0: Okay.
1: Okay, now you're going to teach him, huh? Okay, Aran, teach him Tamil varthe? Any Tamil word?
4: Louder, louder.
2: Eppa yekinga.
1: Caleb must say.
2: Eppa tinker.
1: Very good, boy. Okay, now Caleb, you teach him Mandarin?

0: பசங்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா, அவங்க சமூக ஊடக தளத்தை ரொம்ப சிறப்பா பயன்படுத்துறாங்க. அதாவது அதன் வாயிலா சிங்கப்பூருடைய சமத்துவம், அனைத்து மக்களும் ஒன்னா இங்க வாழறது, அதுக்கும் மேல எப்படி ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் நம்ம கலாச்சாரத்தை கத்துக்கலாம் அப்படிங்கிற அற்புதமான முயற்சியை சமூக வாயிலா எடுக்கிறாங்க. இதை பாக்குறதுக்கான வாய்ப்பு எங்களுக்கும் கிடைச்சது. நீங்களும் பாக்கணும்னு சொன்னா, குறிப்பா இந்த பசங்களை பின்தொடர்ந்து ஆதரவு கொடுக்கணும்னு சொன்னா அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தை போய் பார்க்கலாம். சரியா,
1: இனம் மொழி மதம் ஆகிய வேற்றுமைகளை மறந்து ஒன்றுபட்ட ஒரு சமுதாயமாக நாம இருக்கணும் இல்லையா, அதற்கு ஒரு முன்னுரிமையா இருக்காங்க கேலப் அரண்.
0: இதுதான் சிங்கப்பூருடைய அஸ்திவாரமே. ஓகே கேலப் Aran, both of you.
1: Auntie and Anne are going to teach you something, okay? Can you say Siruvar? Siruvar. Say again, Siruvar.
2: Siruvar.
1: Dina?
2: Dina.
1: Valtukal?
3: Valtukal. Okay, Nalvaltukal.
1: Wow!
3: He learned it for this year, Dina Nalvaltukal.
1: Okay, one more time. Siruvar, Dina, Valtukal.
2: Siruvar, Dina, Valtukal.
0: Very good. Wow. How do you say in Mandarin, Caleb? How do you say Happy Children's Day in Mandarin? Okay,
2: Caleb.
0: One more time?
2: Don't you chat quiet.
4: Yes. Same Mooncake Festival.
0: Well, let's celebrate Mooncake. Do
1: that. Mommy, how do we say that? Mommy, how do we say that?
5: 儿童节快乐.
2: 儿童节快乐. 儿童节快乐.
0: Okay, now both of you say in English, Happy Children's Day. 1, 2, 3.
2: Happy Children's Day.
1: Thank you, Kayla. Thank you, Aran. Nandri, Kartika, Selva, Jane. Rumba Nandri, உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த காலை வேளையில நம்மளோடு இணைந்ததற்கு. சில்வர் தினமா இருக்கிறதுனால பிள்ளைகளை கிளப்பி காலையில கொண்டு வந்துட்டீங்க.
0: பெரிய விஷயம் அது. தெரியுது. Before we go, we just want to hear a few words from you. Because, you know, there are a lot of parents out there who are also trying to get their kids to be bilingual, effectively creative. Any tips that you guys want to share? Jean, we start from you.
6: We just like try to involve them in like our daily activities, and try to randomly we will see like lion or like random animal, then we will ask them to, hey, can you like tell me in English and in Tamil and in Chinese, like just like the languages that we know, we try to like pass it on to them. Yeah.
1: Nice. So basically building their vocab in like all the different languages with everyday things. Kartika, நீங்க சொல்லுங்க அம்மா.
3: அதே மாதிரி தான். ஒண்ணு நம்ம வீட்ல பேசுறது, அதுலயே அவங்களுக்கு நம்ம தாய்மொழி. இன்னொன்னு, நீங்க ஆங்கிலம் கண்டிப்பா தெரிஞ்சுதான் இருப்பாங்க. அவங்க தாய்மொழியை விட ஆங்கிலத்தை தான் முதல் கத் பேச ஆரம்பிக்கிறாங்க இங்க. அது போக மூணாவதா ஒரு மொழி அப்படின்னு வரும்போது வந்துட்டு நண்பர்கள், அவங்களோட வட்டாரம். அதுக்கப்புறம் இப்ப நம்மளுக்கு ஏதோ ஒரு தேவை, இப்ப சிங்கப்பூர்ல இல்ல இப்ப வேற ஏதோ ஒரு ஊருக்கு போறனாலும் டெய்லி யூஸ் பண்ற வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கும் தானே, எப்படி போறது, இது எப்படி கேட்டு வாங்குறது, அந்த மாதிரி. இப்போ அரணியோ அவங்க அக்காவையோ இவங்களை வந்துட்டு இப்ப அவன் ரொட்டி பரோட்டா கடைக்கு போனானா தமிழ்ல எப்படி சொல்றது, அந்த மாதிரி புதுசா அவங்க ஒன்ன கத்துக்கிறாங்க. ஸ்கூல்ல படிக்கிற மாதிரி தனியா படிக்கிறாங்கன்னு இல்லாம அவங்களுக்கு டெய்லி லைஃப்ல தேவையான அந்த வார்த்தைகளை சொன்னாலே அது எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட்டு படிக்கிற மாதிரி இல்லாம அப்படியே முறப்போக்குல கத்துட்டு போவாங்க. அது ஈஸியா இருக்காதுதான் நாங்க பண்றதும்.
0: பிரமாதம். அவங்க சொல்றத வச்சு நான் இந்த இடத்துல ஒரே கருத்து சொல்ல விரும்புறேன். இப்ப பாருங்க, எத்தனை மொழி வேணாலும் கத்துக்கலாம். தாய்மொழி அப்படிங்கிறது உங்க கண்களை போல என்னைக்குமே அங்க இருக்கும். பிற மொழிகள் கண்ணாடி போல, அப்பப்ப தேவையோ அப்பப்ப மாட்டிக்கலாம். அப்படி இருந்தாலும் வாழ்க்கை பிரமாதம் இருக்கு நினைக்கிறேன். சரி, ஒளி ஒன்பது ஆறுல இருந்து கேலப் மற்றும் அரண் இருவருக்கும் எங்களுடைய சிறுதின
2: வாழ்த்துகள்.
0: ஒன்பது
2: ஆறு
0: எட்டு கேட்டாலே
2: கேட்டாலே
1: பரவசம்
2: பரவசம்
1: பரவசம்.

0: கூடாதே.
1: திரைப்படத்துல இருந்து உங்களுக்காக பாடல் ஒலித்ததை யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் சங்கர் மகாதேவன் அந்த பாடல வழங்கியிருந்தாரு.
0: கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஒலியுடைய அறிவிப்பாரு அவ்வளவு சத்தமா ஜே ஜே ஜி இருந்துச்சு.
1: ஆமா,
0: என்ன தெரியுமா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, பிள்ளைங்க மனசுல கள்ளம் கபடம் இல்ல, எங்க பேசணும் எது செய்யணும் எதுவுமே தெரியாது. அவங்க பாட்டுல தன்னால வாழ்றாங்க, அது பார்க்கும் போது ரொம்ப பொறாமையா இருக்கு சஜினி. வளர வளர வரல இந்த கள்ளம் கபடம், இந்த பொறாம, இந்த மத்தவங்களை பாக்குறது,
1: அந்த வெறுப்பு எல்லாம் வந்து புகுத்தப்படுது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ரவி. எதிர்மறையான கருத்துக்களோ சிந்தனைகளோ வந்து புகுத்தப்படுது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பிள்ளைகள் அப்படின்னு சொல்லும் போது சர்வ சாதாரணமா எல்லாரையும் பார்த்து சிரிப்பாங்க, பேசுவாங்க, எந்த ஒரு அந்த ஜட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, யாரையும் எடை போட்டு வந்து அவங்க சிந்தித்து பேச மாட்டாங்க.
0: எங்க போச்சு இதெல்லாம், அதெல்லாம் இல்ல எங்க போச்சு இதெல்லாம் அப்படின்னு எனக்கு இப்ப யோசிக்க தோணுது. இந்த மாதிரிதானே நாங்களும் இருந்தோம், இந்த மாதிரிதானே நீங்களும் இருந்திருப்பீங்க, இந்த மாதிரி பல பேரும் இருந்திருப்போம். இந்த பெரிய ஆள் ஆகுறோம் அப்படிங்கிற ஒரு பேர்ல எல்லாத்தையும் கைவிட்டுறோம், எல்லா மன உளைச்சலும் எடுத்து அப்படியே நெஞ்சுக்குள்ள போட்டு அடைச்சு வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி மழலைத்தனமான இந்த பண்புகள் மறைஞ்சிருது.
1: அதேதான், அதுதான் நான் முதல்ல வந்து சொல்லியிருந்தேன், அவ்வப்போது நம்மளுடைய குழந்தைத்தனத்தையும் அந்த மழலைத்தனத்தையும் நம்ம வெளிப்படுத்தணும், அப்பதான் நாம நமது ஆரோக்கியம் வந்து முழுமையடையும் அப்படின்னு கூறப்பட்டுள்ளது.
0: உண்மைதான். இந்த சிந்தனையோட வாங்க இன்றைய நாளை இன்னும் சிறப்பா கடந்து செல்வோம். நேரம் இப்பொழுது 8:42.
2: இந்த நேர அறிவிப்புக்கு ஆதரவு
3: காலை வணக்கம் சஜினி ரவி. நான் வந்து பிசிஎஃப்ல வேலை
0: செய்யறேன்,
3: கிளீனர் தான் வேலை செய்யறேன். எங்க உள்ள பிள்ளைங்களுக்கு நான் வந்து நம்ம மொழியை கத்து கொடுத்துட்டேன் அப்படின்னா காலை வணக்கம், அது எப்பொழுதும் பிள்ளைங்க சில பிள்ளைங்களுக்கு வந்து சொல்ல தடுமாறுங்க, ஆனா இப்ப வந்து சரளமா சொல்லுதுங்க, எல்லா பிள்ளைங்களும் கோரசா சொல்லுங்க. உள்ளுக்கு நுழைஞ்ச உடனே என்ன பார்த்தோன்னா காலை வணக்கம் அண்டின்னு சொல்லுங்க. அதே மாதிரி ஒரு அப்பா தான் சைனீஸ் தான், அவர் வந்து எப்போதும் வரும்போது அவரும் கத்துக்கிட்டாரு காலை வணக்கம் சொல்ல, காலை வணக்கம் சொல்ல அவரும் கத்துக்கிட்டாரா. அப்புறம் வந்து 1, 2, 10 வரலாம் தமிழ்ல கத்துக்கிட்டாரு. அதை நான் கேட்கும் போது சொல்லுவாரு 1, 2, 10 வரலாம் சொல்லுவாரு. இந்த மாதிரி நம்ம மொழியும் பிறருக்கு சொல்லி கொடுக்கும் போது அதுக்கு நம்மளுக்கும் வந்துட்டு சந்தோஷமா இருக்கு, அதுங்களுக்கும் ஒரு உற்சாகமா இருக்கு. பாருங்க எப்பொழுதும் காலையில வந்து வந்த உடனே எல்லா பிள்ளைங்களும் N1 ல இருந்து K2 வரலாம் பிள்ளைங்க, K1 காலை வணக்கம் தான் சொல்லுங்க, என்ன பார்த்தா குட் மார்னிங் சொல்லாதுங்க காலை வணக்கம் தான் சொல்லுங்க. அதான் உங்ககிட்ட சொல்லணும்னு இருந்தேன் சஜினி, ரொம்ப நன்றி.
0: நன்றி
1: ஜானகி, நன்றி உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்ததற்கு.
0: 8:43 ஆகிவிட்டது, போக்குவரத்து அதிகமாக இருக்கின்றது. சிடிஇ நோக்கி செல்லும் SLE மண்டாய் அவென்யூ அந்த பகுதிக்கு பிறகு கார் நம்பர் 2 தடத்தில்

0: கிளம்பலையா?
1: பாரு என் முகம் பொலிவே இல்லாம இருக்கு.
0: கவலையை விட முகப்பொலிவுக்கு பஞ்சாராஸ் முல்தானி மிட்டி. முகப்பருக்களை குறைக்க பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் ஆரஞ்சு. வறண்ட சருமத்துக்கு பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் பப்பாளி. சருமத்தில் உள்ள பிசுபிசுப்பை குறைக்க பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் சந்தனம். முகத்துக்கு புத்துணர்ச்சி தர பஞ்சாராஸ் கற்றாழை. இது போன்ற பல வகையான பஞ்சாராஸ் பேஸ் வாஷ் பொருட்கள் உங்க முகத்தை பாதுகாக்க உதவலாம்.
1: இதெல்லாம் எங்க கிடைக்கும்?
0: நம்ம பஞ்சாராஸ் சிங்கப்பூரில் உள்ள அனைத்து பிரபல கடைகளிலும் கிடைக்கும். மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர் புஷ்பக்கடை சிங்கப்பூர்.
2: பண்டிகைக்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா நகைகளை வாங்குறதுக்கு நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? நவம்பர் 8ஆம் தேதிக்குள் 25 விழுக்காடு முன்பணம் செலுத்துங்க. தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. நகையை வாங்கும் போது தங்க விலை கூடியிருந்தா நீங்க முன்பதிவு செய்த விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். தங்க விலை குறைஞ்சிருந்தா குறைஞ்ச விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். பண்டிகை நாளுக்கான ஏற்பாடுகளை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. தங்கத்தை சொந்தமாக்குங்க.
3: அதிகமான பதிவுகள் எல்லாமே அதிகமா
4: அதிகமா இருக்கிறது இப்போது சிறந்ததுன்னு அர்த்தம் இல்ல. ஒருங்கிணைப்பு தேவைப்படும். சரியான தளங்களை கண்டறியவும் மின்னணுக்க விளம்பரங்களை மேம்படுத்தவும் வழிகாட்டுவோம்.
3: அப்போ அதிகமா மட்டும் கிடையாது,
4: அதிகம்தான். சரியான திட்டங்களோட உங்க வியாபாரத்தை விரிவுபடுத்த சிறந்த தளங்களை கண்டறியுங்க. மீடியா வழங்குகிற ரெடி செட் க்ரோ எங்களோட கலந்துரையாட அழைங்க. 6333 9888 மின்னஞ்சல் முகவரி meerakab.com.sg. உங்க meerakab.sg/readysetgrow.

0: மதுரையோட மனம் ருசியும் ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
1: குமார் மெஸ், இப்போது அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டின் மால், 6 வேர்டன் சாலை.
2: ஆதரவளிக்கும் உங்கள் ஒவ்வொரு செயலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதிபர் சவால் மூலம் பயனடையும் 60 அமைப்புகள் மற்றும் திட்டங்களுக்கு நீங்கள் வழங்கும் நன்கொடை பல வழிகளில் சவால்களை எதிர்கொள்ளும் மக்களுக்கு உதவும். சுதந்திரமாக செயல்படுவதாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையின் மிக கடினமான தருணங்களில் குடும்பங்களுக்கு துணையாக இருப்பது அல்லது பாதிக்கப்படக்கூடிய நிலையில் உள்ள முதியவர்களுக்கு கவனிப்பையும் பிணைப்பையும் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, ஒன்றிணைந்து வாழ்க்கையை உயர்த்துவோம், நம்பிக்கையை ஊட்டுவோம். இன்றை உங்கள் ஆதரவை வழங்க செல்லுங்கள் mediacorp.sg/pc.

0: கேட்டுக்கொண்டிருக்கும் நேர்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி.
1: இப்போது வசந்தத்தில் நிகழ்ச்சிகள் தொடங்கவிருப்பதால் ஒலி 96.8 ஒலிபரப்பு நிறைவடைகிறது.
0: தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளை கேட்க வானொலி பக்கம் வாருங்கள். FM அலைவரிசை 96.8 MHz வாயிலாக இணையுங்கள்,
1: அல்லது நீலிசன் வாயிலாகவும் எங்கள் ஒலிபரப்பை 24 மணி நேரமும் நீங்கள் கேட்கலாம்.
0: ஒலி 96.8
1: கேட்டாலே பரவசம்.

0: வாங்கு.
1: ஆதரவு
2: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரீங்கன் ரோட், சிங்கப்பூர். கஜினி, மருதமலை, சச்சின் திரைப்படங்கள்ல இருந்து உங்களுக்காக பாடல்கள் ஒழித்தன. தொண்ணர்களில் வெளியான விறுவிற்பான பாடல்கள் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றன.
3: கொஞ்சம் சிந்தனை
4: நிறைந்த புன்னகை.
5: வணக்கம் சிங்கே.

0: என்ன விசேஷம், முகம் ஜொலிக்குதே.
1: சேஜ் சலூனுக்கு போனாலே விசேஷம் தானே.
0: உயர்தர சேவை, அழகு பராமரிப்பு, எல்லாருக்கும் ஏற்ற விதத்துல பார்த்து பார்த்து செய்து தரங்களாமே.
1: ஆமா, சிகை அலங்கார சேவை, சரும பராமரிப்பு சேவை, அழகு சிகிச்சைகள், த்ரெடிங், வாக்ஸிங், சேலை மடிப்பு, இன்னும் நிறைய ஆண்களுக்கும் சேவை கொடுக்கறதால என் கணவரும் அங்கதான் போறாரு.
2: சேஜ் சலூன், அனுபவமுள்ள நிபுணர்கள், உயர்தர சேவை, அனைவருக்கும் ஏற்ற விலை. இன்றை செல்லுங்க 64 சரங்கன் ரோட், லிட்டில் இந்தியா. சேஜ் சலூன்.
3: தொடர்பு
0: 8 5 8 9 8 9.
4: தோசை ரொம்ப ருசியா இருக்கு, சாப்பிட சாப்பிட ஆசையா இருக்கு.
5: அமுதம் தோசை மாவுடா சும்மாவா? அமுதமாச்சே.
4: மாமாவுக்கு மசாலா தோசை, மாமிக்கு நெய் ரோஸ், அண்ணனுக்கு அனியன் தோசை, குட்டீஸ்க்கு குட்டி தோசை.
5: எல்லா வகையான தோசைக்கும் அமுதம் தோசை மாவு, அமுதம் போல தோசை.
4: சிங்கப்பூர்லயே சுத்தமான முறையில தயாரிச்சு உடனடியா விற்பனைக்கு கொடுக்குறாங்க.
5: அமுதம் தோசை மாவுல நாரும் செய்வேன், 60 வகையான தோசை.
6: அமுதம் தோசை மாவு என்றென்றும் அமுதம் தான். அமுதம் ஃபுட் பிரைவேட் லிமிடெட், சிங்கப்பூர்.
7: அட்டை கலக்குது பாரு.

0: இனிமையான 90
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: ஹட்சன் பன்னீர். பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
0: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. வுட்லண்ட்ஸ் சோதனை சாவடியில் ஜொகுருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கிறது. போக்குவரத்து வரிசை BKE வுட்லண்ட்ஸ் எக்ஸிட் 10A வரை நெரிசலாக இருப்பதால் பயணிகள் 2 மணி நேரம் அல்லது அதற்கு மேலாக வரிசையில் காத்திருக்க கூடும். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
1: போக்குவரத்து நிலவரம்.
3: நேரம் இப்பொழுது காலை 9:16 ஆக இன்னும் சில வினாடிகளே உள்ளன. போக்குவரத்து பொறுத்தவரையிலும் பல இடங்களில் நெரிசலாக உள்ளது. குறிப்பாக CTE நோக்கி செல்லும் SLE மண்டாய் அவென்யூவிற்கு பிறகு அந்த பகுதியில் விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளதால் போக்குவரத்து நெரிசலாக உள்ளது. 2 தடத்தை தவிர்க்கவும்.
4: உங்களுக்கு தெரியுமா,
0: அக்டோபர் 2 இன்று நம்ம சிங்கப்பூர்ல சிறுவர் தினம் அனுசரிக்கப்படுது. உலக அளவுல புன்னகை தினம் அனுசரிக்கப்படுகின்றது.
3: புன்னகை தினத்தை முன்னிட்டு நாம புன்னகையை பற்றி சில சுவாரஸ்யமான தகவல்களை இப்ப உங்களோட பகிர இருக்கோம்.
0: வாங்க தெரிஞ்சுப்போம்.
3: ஆராய்ச்சியாளர்கள் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, புன்னகை அப்படின்னு சொல்லும் பொழுது 19 விதமான புன்னகை வகைகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க.
0: 19?
3: ஆமா, நீங்க வந்து சமூகத்துல இருக்கும் பொழுது, ஒரு சமூக இடத்துல இருக்கும் பொழுது ஒரு மாதிரியா சிரிப்பீங்களா, பதட்டமா இருக்கும் பொழுது ஒரு மாதிரியா சிரிப்பீங்க, கோபமா இருக்கும் பொழுதும் நீங்க சிரிக்கலாம், அதுவும் ஒரு வகையான சிரிப்பு அப்படின்னு கூறப்பட்டுள்ளது.
0: இந்த வசூல்ராஜா MBBS பிரகாஷா சிரிச்சுக்கிட்டே இருப்பாரு, அந்த மாதிரி சொல்றீங்க.
3: ஆமா, அது மட்டும் இல்ல, குழந்தைகள் இருக்காங்க இல்லையா, சின்ன பிள்ளைங்கள்லாம் ஒரு நாளைக்கு குறைந்தது 400 முறையாவது சிரிப்பாங்களா.
0: இத்தகவலை வழங்கியோர்
3: மனதை தொடும் மனமும் சுவையும் கொண்ட மில்கி மிஸ்ட் நெய். சுத்தமானது, நம்பகமானது, நீ என்றால் மில்கி மிஸ்ட்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி
3: வணக்கம் சிங்கே.

0: கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா நகைகளை வாங்குறதுக்கு நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? நவம்பர் 8ஆம் தேதிக்குள் 25 விழுக்காடு முன்பணம் செலுத்துங்க, தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. நகையை வாங்கும் போது தங்க விலை கூடி இருந்தா நீங்க முன்பதிவு செய்த விலைக்கு நகையை வாங்கிக்கலாம், தங்க விலை குறைஞ்சிருந்தா குறைஞ்ச விலைக்கு நகையை வாங்கிக்கலாம். பண்டிகை நாளுக்கான ஏற்பாடுகளை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க, தங்கத்தை சொந்தமாக்குங்க.
1: 20ஆவது ஆண்டாக வெற்றி நடை போடுகிறது இந்தியா. 300க்கும் மேற்பட்ட கடைகள், ஹரியாசின் தீபாவளி விருந்தை சுவைக்க தயாரா இருக்கீங்களா? துபாய், லண்டன், ரோம், நியூயார்க், பாரிஸ் என்று விமான டிக்கெட்டுகள், கைபேசிகள், சொகுசு கப்பல் பயணம், இவற்றை வெல்வதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. அக்டோபர் 16 முதல் 25 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 9, 10 நாட்கள் தீபாவளி விற்பனை. குடும்பத்தோட வாங்க, அனுமதி இலவசம்.
2: கொஞ்சம் சிந்தனை
3: நிறைந்த புன்னகை.

0: ராஜாவோட இசையில அவர் உருப்பான பாடல்களை கேட்டீங்க. மறுபடியும் படுத்த இந்த பாட்டு வந்துச்சு. அதுக்கு முன்னால கேப்டன் பிரபாகரன் படுத்த இந்த பாடல் இடம் பெற்றது.
1: நினைச்ச கனவு வித்யாசாகரின் இசையில் உங்களுக்காக இரு பாடல்கள் காத்துக்
2: கொண்டிருக்கின்றன.
1: கர்ணா திரைப்படத்தில இருந்தும் சுபாஷ் திரைப்படத்திலும் உங்களுக்காக பாடல்கள் இன்னும் கொஞ்ச நேரத்துல.
0: வணக்கம் சிங்க நிகழ்ச்சியில இப்ப உங்களுக்காக தங்க விலை நிலவரம்.
1: 22 கேரட் தங்கம் கிராமுக்கு 164 வெள்ளி 50 காசு.
3: இவ்வங்கத்திற்கு ஆதரவு DMY ஜுவலர்ஸ், அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம், 113 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
0: வணக்கம் சிங்கே.

0: ஸ்நாக்ஸ், இது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ்.
1: சுத்தமான முறையில் தரத்துடன் தயாரிக்கப்படுகின்ற பாரம்பரியத்தின் அசல் சுவை கொண்ட மொறுமொறு தின்பண்டங்கள் சிங்கப்பூரில் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும். டவுன்பஸ் ஸ்நாக்ஸ், இது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ்.
2: உங்களுக்கு ஏற்ற உயர்தர வைர நகைகள் அழையுங்கள். 8430-4950-8430-4950 வைர வசீகரத்திற்கு D3 Diamonds. Power your desire.

0: முப்பது நாற்பதாகிவிட்டது. போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது. KJE BKE செல்லும் வழியில் BKE Woodlands Exit அங்கே.
1: ஒலி 968
2: சத்யராஜ்
0: நாளைக்கு நம்ம சத்யராஜ்க்கு பிறந்த நாள், அவரை பத்தின தகவல் தான் அடுத்து நம்ம சொல்ல போறோம்.
2: அக்டோபர் 3, 1954 ஆண்டில் பிறந்தார் ரங்கராஜ் சுப்பையா எனப்படும் சத்யராஜ். சின்ன வயசுல இருந்தே நம்ம சத்யராஜுக்கு நடிகர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்துச்சா. ஆனா அவருடைய தாயாருக்கு அது பிடிக்கலையா.
0: ஆனாலும் விடாமையோட செயல்பட்டாரு சத்யராஜ். கோயம்புத்தூர்ல இருந்து கிளம்பி சென்னைக்கு வந்தாரு. அப்பா, தம்பி, அண்ணன், வில்லன், கதாநாயகன் பல கதாபாத்திரங்களை நடிச்சு மக்களுடைய மனதுல நீங்க அவர் இடத்த பிடிச்சிருக்காரு.
2: இந்த திரை தகவலை உங்களுக்கு வழங்கி இருந்தாங்க அணிமணி, தரம் குறையாத தங்கம், தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை, 73 மற்றும் 87 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர். தரம், கைராசி, நம்பிக்கை, அணிமணி.
1: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. வுட்லண்ட்ஸ் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கிறது. போக்குவரத்து வரிசை BKE Woodlands Exit 10A வரை நெரிசலாக இருப்பதால் பயணிகள் 2 மணி நேரம் அல்லது அதற்கு மேலாக வரிசையில் காத்திருக்க கூடும். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
2: கொஞ்சம் சிந்தனை
0: நிறைந்த புன்னகை.
2: வணக்கம் சிங்கே. சுக்கி சுக்கி சோரி சோரி துன்சி பியாரி சுந்தர்ன.

0: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும். அதற்கு ஒரு வழி சொல்.
1: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
0: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
1: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
0: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
1: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
0: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
2: எனக்கு M1 இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
3: அப்படியா, எவ்வளவு பணம் கொடுத்த?
2: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
3: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
2: மாதத்துக்கு வெறும் 68.95 வெள்ளி தான்.
3: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 வெள்ளி.
2: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருள்களும் கொடுத்தாங்க.
3: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
2: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய
4: கொஞ்சம்
0: சிந்தனை
1: நிறைந்த புண்டகை.

0: மகானே நேசையில் மிஸ்டர் ரோமியோ திரைப்படத்திலிருந்தும் ஆதித்யனே நேசையில் மாமன் மகள் திரைப்படத்திலிருந்தும் உங்களுக்காக அந்த விறுவிறுப்பான பாடல்கள் ஒலித்தன.
1: அப்படி இப்படின்னு எங்க வார இறுதி களைகட்ட போகுது. இதுக்கு அடுத்து காரணம் எங்களுக்கு வேலை முடிஞ்சிருச்சே.
0: ஆனா உங்களுக்கு வார இறுதியில என்ன செய்யறதுன்னு தெரியல. நான் லிட்டில் இந்தியா பக்கமா போங்க. ஏனா தீபாவளி 2026 ஒளியூட்டு விழா நாளை இடம்பெறுகிறது.
1: அதுக்குள்ள தீபாவளி களை கட்டிருச்சா நீங்க கேக்கலாம். இனிமேதாங்க ஆட்டம் ஆரம்பிக்க போகுது. நாளைக்கு பர்ச் சாலையில 6:30 நடக்க போற இந்த நிகழ்ச்சிய உங்களுக்காக வழிநடத்த போறாங்க உங்க அபிமான ஜெயனேஷ் மற்றும் ஒலி 9:68. அது மட்டும் இல்ல, மீடியா காப் கலைஞர்களும் இருக்க போறாங்க. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இருக்க போற இந்த நிகழ்ச்சிக்கு அனுமதி இலவசம்.
0: தீபாவளி ஒளியூட்டு விழா 2026 கண்டிப்பா இத போய் நீங்க பார்த்தே ஆகணுங்க.
1: இந்த தகவலோட நாங்க விடைபெறுறோம். நாங்க இருவரும் சேர்ந்து உங்களை அடுத்த வியாழக்கிழமை ஒன்னா சந்திக்கிறோம். சஜினி
0: ரவிஜி
1: பாய்.

0: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
1: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங். வணக்கம். காலை மணி 10, மீடியா போலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது மோகனா. அமெரிக்கா மத்திய கிழக்கிற்கு கூடுதல் ராணுவ வளங்களை அனுப்புவதாக வெளிவந்த தகவல்களை தொடர்ந்து எண்ணெய் விலை சுமார் 4 விழுக்காடு உயர்ந்திருக்கிறது. அடுத்த மாத அமெரிக்க இடைத்தவணை தேர்தலுக்கு பிறகு மத்திய கிழக்கில் போர் தீவிரமடையக்கூடும் என்ற அச்சம் நிலவுகிறது. சீனா அதன் எரிசக்தி விநியோகத்தை ஹாங்காங், மக்காவ் ஆகியவற்றுக்கு அப்பால் தற்காலிகமாக நிறுத்தியிருப்பதும் விநியோக தொடரில் பதற்றத்தை அதிகரித்துள்ளது. சிங்கப்பூரும் ஜெர்மனியும் இணைய பாதுகாப்பு, தற்காப்பு, விநியோக தொடர் மீள்திறன் போன்றவற்றில் கூடுதலாக ஒத்துழைக்க விருக்கின்றன. தற்காப்பு அமைச்சர் சாஞ்சன் சிங் ஜெர்மனி பயணத்தின் போது அது பற்றி பேசப்பட்டது. அங்கு அவர் ஜெர்மனியின் மத்திய தற்காப்பு அமைச்சர் போரிஸ் பிஸ்டோரியஸை சந்தித்தார். இரு அமைச்சர்களும் வலுவான இருதரப்பு தற்காப்பு தொடர்புகளை மறு உறுதிப்படுத்தினர். அதிமுக்கிய கடலடி கட்டமைப்பின் பாதுகாப்பை உறுதி செய்யும் திட்டத்தில் ஜெர்மனி சேர விருப்பம் தெரிவித்திருப்பதை தற்காப்பு அமைச்சர் சான் வரவேற்றார். சிங்கப்பூரும் மலேசியாவும் விநியோக தொடரில் மீள்திறனை வலுப்படுத்த இணங்கியிருக்கின்றன. தகவல் பரிமாற்றம், நெருக்கடி காலத்தில் இணைந்து செயல்படுவது, எல்லை தாண்டிய நடமாட்டம் போன்றவற்றில் ஒத்துழைப்பை ஆழப்படுத்தவும் அவை இணக்கம் தெரிவித்தன. கோலாலம்பூரில் நடைபெற்ற 3வது வருடாந்திர அமைச்சர் நிலை கலந்துரையாடலில் அவற்றுக்கு இணக்கம் தெரிவிக்கப்பட்டது. இருதரப்பு வர்த்தகம், முதலீட்டு தொடர்புகள் குறித்தும் இரு நாடுகளும் கலந்து பேசின. அதோடு இருதரப்பும் அங்கீகரிக்கக்கூடிய ஹலால் சான்றிதழ் முறை பற்றியும் பேசப்பட்டது. சிங்கப்பூர் சொந்தமாக அணு உலையை உருவாக்காமலேயே வளர்ந்து வரும் எரிசக்தி துறையில் இருக்கும் வாய்ப்புகளை கைப்பற்றிக் கொள்ள முடியும் என்று எரிசக்தி வர்த்தக தொழில்துறை அமைச்சர் தான் சேலிங் கூறியிருக்கிறார். சிங்கப்பூர் அதில் தனது திறனையும் ஆய்வு தொழில்துறை ஆற்றலையும் பகிர்ந்து கொள்ள முடியும் என்றார் அவர். எரிசக்தி தேவைகளுக்கு அணுசக்தியையும் கலந்து பயன்படுத்துவது சிங்கப்பூரின் நீண்டகால எரிசக்தி பாதுகாப்புக்கு ஆதரவளிக்கும் என்று அமைச்சர் டான் சொன்னார். புதிய பொருளாதார வாய்ப்புகளையும் அது கொண்டுவரும் என்று அவர் கூறினார். முதலீடு வர்த்தக எதிர்காலத்துக்கான பங்காளித்துவத்தில் ஃபிஜி இணைந்துள்ளது. ஃபிட் பங்காளித்துவம் என்று அழைக்கப்படும் கட்டமைப்பில் இப்போது 20 உறுப்பு நாடுகள் இருக்கின்றன. அனைத்தும் சிறிய நடுத்தர நாடுகள், வர்த்தகத்தை சார்ந்திருப்பவை. தடையற்ற நியாயமான வர்த்தகத்துக்கு அவை கடப்பாடு கொண்டிருக்கின்றன. சிங்கப்பூர், மலேசியா, புரூனாய், தாய்லாந்து, நியூசிலாந்து உள்ளிட்ட நாடுகள் கூட்டணியில் இடம்பெற்றிருக்கின்றன. பிரிட்டனின் ஆகாயப்படை தளத்தை தாக்க திட்டமிட்ட பிரிட்டிஷ் ஈரானிய இரட்டை குடியுரிமை பெற்ற ஆடவரை பயங்கரவாத எதிர்ப்பு படையினர் கைது செய்துள்ளனர். அமெரிக்கா ஈரானை தாக்க பயன்படுத்திய போர் விமானங்கள் அந்த ஆகாயப்படை தளத்தில் இருக்கின்றன. அந்த உத்தேச தாக்குதலுக்கும் ஈரானுக்கும் தொடர்பிருக்கலாம் என்று பிரிட்டிஷ் பிரதமர் ஆண்டி பர்னம் சொன்னார். ஆனால் தனக்கு அதில் சம்பந்தம் இல்லை என்று ஈரான் கூறுகிறது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த ஆகாயப்படை தளத்துக்கு அருகில் 5 பிரிட்டிஷ் ஆடவர்கள் கைது செய்யப்பட்டனர். பிறகு பிணையில் விடுவிக்கப்பட்டனர். அவர்கள் மீதான விசாரணை தொடர்கிறது. இந்நிலையில் ஈரானுக்கு அந்த உத்தேச தாக்குதலில் தொடர்பிருக்கலாம் என்பதற்கான வலுவான அறிகுறி இருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறுகிறார். அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோவும் அவ்வாறு கூறினார். அந்த தாக்குதல் திட்டத்தில் வெளிநாட்டு தரப்பின் தலையீடு இருக்கலாம் என்றார் அவர். இந்த உத்தேச தாக்குதல் முயற்சிக்கு முன்பாக பிரிட்டிஷ் ஆகாயப்படை தளத்தை ஈரான் தாக்க திட்டமிடுவதாக பிரிட்டனிடம் எச்சரித்ததாய் இஸ்ரேலிய பிரதமர் நெட்டன்யாகு தெரிவித்தார். விமானத்தை விபத்துக்குள்ளாக்க திட்டமிட்ட ஃபிளை டுபாய் விமானி தீவிரவாத சித்தாந்தம் கொண்டவராக இருந்திருக்கலாம் என்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு தெரிவித்திருக்கிறார். அது பயங்கரவாத சம்பவமா என்பது குறித்து ஐக்கிய அரபு சிற்றரசுகள் விசாரணை நடத்துகிறது. இஸ்ரேலும் விசாரணையில் இணைந்து கொள்ளும் என்று அவர் சொன்னார். அந்த விமானி நடந்து கொண்ட விதம் அவர் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டிருந்தது போல் தோன்றுவதாக இஸ்ரேலிய பிரதமர் கூறினார். ஆனால் மனநல பிரச்சினையால் அந்த விமானி அவ்வாறு செய்திருக்கலாம் என்ற சந்தேகத்தையும் அவர் மறுக்கவில்லை. துபாயில் இருந்து இஸ்ரேலின் டெல் அவிவ் நகருக்கு சென்று கொண்டிருந்தபோது அந்த ஃபிளாய் துபாய் விமானி சக விமானியை கத்தியால் குத்தி விமானத்தை விபத்துக்குள்ளாக்க முயற்சி செய்திருந்தார். இந்நிலையில் அந்த ஃபிளாய் துபாய் விமானத்தை பாதுகாப்பாக தரையிறக்கிய இந்திய விமானி ஸ்மித் மச்சாருக்கு உலகம் முழுவதிலிருந்தும் பாராட்டுகள் குவிகின்றன. சக விமானி தாக்கிய பிறகு இரத்த வெள்ளத்தில் இருந்தபோதும் அவர் பயணிகளை காப்பாற்றுவதிலேயே குறியாக இருந்தார். விமானத்தில் இருந்த 174 பயணிகளில் 166 பேர் இஸ்ரேலை சேர்ந்தவர்கள். அவரின் துணிச்சலான செயலுக்கு இஸ்ரேலிய பிரதமரும் பாராட்டு தெரிவித்தார். இந்தியாவுக்கான ஐக்கிய அரபு சிற்றரசுகளின் தூதர் காயமுற்ற விமானியை சந்தித்தார். அவர் உடல்நலம் தேறி வருவதாக தூதர் கூறினார். இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை நண்பகல் 12 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
2: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம், 6294 6294.

0: எல்லாம் உங்களுக்காக தான்.
1: டான்ஸ் வேணுமா டான்ஸ் இருக்கு, ஃபைட் வேணுமா ஃபைட் இருக்கு.
0: தோசைங்கிற வார்த்தை எப்படி உருவானது?
2: கல்லுல ஊத்தும் போது ஸ்வைன் கேக்கும்டா, அதனால தோசை அப்படி வச்சுட்டாங்க.
3: என்னது ஸ்வைன் கேக்குமா?
4: அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 968. தேங்க்யூ தேங்க்யூ.
5: என்னடா குழந்தை போல பேசணும் பாத்தீங்கன்னா, இன்று சிறுவர் தினம், அதனால ஒளியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து சிறுவர்களுக்கும் சிறுவர் தின வாழ்த்துக்கள். குழந்தையா இருக்கும்போதுதான் நம்ம மனசுல எந்த கவலையும் இருக்காது, ஜாலியா எழுதிச்சுட்டு பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு அதன் பிறகு நமக்கு பிடித்த விஷயங்கள்லாம் செய்வோம். அப்பப்ப அப்பா அம்மா செய்ய முடியாது அசைய முடியாது சொல்லுவாங்க, கொஞ்சம் அழுதுட்டு அதை மறந்துட்டு நம்ம மற்ற வேலைகளை பார்க்க போயிருவோம். இப்ப அந்த மாதிரி இருக்க முடியுதா? முடியலையே. ஆனா அந்த மாதிரி இருக்க முடியுமா? தொடர்ந்து அந்த மாதிரி குழந்தை மாதிரி இருக்கிறதுக்கு பல வழிகள் இருக்கின்றன, மனோவியல் நிபுணர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதை பற்றி நம்ம இன்று பேச போறோம். உங்களுக்கு இருக்கிற குழந்தைய இப்ப தட்டி எடுப்பற நேரம் வந்தாச்சுங்க. ஆனந்தமான நிகழ்ச்சியில இன்று நான் தனியா தான் நிகழ்ச்சி படைக்கிறேன். 4 மணி நேரம் ஜாலியா இருக்கிற மாதிரி இருக்க போகுது. முதல் பாடல் உங்களுக்காக, ஒன் நேம் பாடல், ஜெயில 2 திரைப்படத்தில் இடம்பெற போகுது. இதனுடைய ஆனந்தம் ஆரம்பம்.

0: Tiger Kong. At tumenda na dyan.
1: நூறாண்டு பாரம்பரியம் உங்களுக்கு ஏற்ற உயர்தர வைர நகைகள் அழையுங்கள். 8430 4950 8430 4950 வைர வசீகரத்திற்கு D3 டைமண்ட்ஸ் பவர் யோர் டிசைர்.
2: உங்கள் ஒவ்வொரு செயலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதிபர் சவால் மூலம் பயனடையும் 60 அமைப்புகள் மற்றும் திட்டங்களுக்கு நீங்கள் வழங்கும் நன்கொடை பல வழிகளில் சவால்களை எதிர்கொள்ளும் மக்களுக்கு உதவும். சுதந்திரமாக செயல்படுவதாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையின் மிக கடினமான தருணங்களில் குடும்பங்களுக்கு துணையாக இருப்பது அல்லது பாதிக்கப்படக்கூடிய நிலையில் உள்ள முதியவர்களுக்கு கவனிப்பையும் பிணைப்பையும் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, ஒன்றிணைந்து வாழ்க்கையை உயர்த்துவோம், நம்பிக்கையை ஊட்டுவோம். இன்றே உங்கள் ஆதரவை வழங்க
3: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. வூட்லண்ட்ஸ் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கிறது. போக்குவரத்து வரிசை BKE வூட்லண்ட்ஸ் எக்ஸிட் 10A வரை நெரிசலாக இருப்பதால் பயணிகள் 2 மணி நேரம் அல்லது அதற்கு மேலாக வரிசையில் காத்திருக்கக்கூடும். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
4: உங்களுடைய காதலியை நீங்க தெரிவு செய்யும் போது அதன் அழகு மட்டும் பாக்காதீங்க, உங்க முக வடிவத்தையும் கவனியுங்க. வட்டமான முகம் இருந்துச்சுன்னா சற்று நீளமாக விழும் காதலிகள் முகத்தை நீளமாக காட்ட உதவும். உங்களுக்கு நீளமான முக வடிவம் இருந்துச்சுன்னா வட்டமான அல்லது சற்று அகலமான காதலிகளை நீங்க தேர்ந்தெடுக்கலாம். ரொம்ப அழகா பொருந்தி வரும். முகம் சிறியதாக இருந்தா பெரிய காதலிகளை விட மென்மையான வடிவங்கள் கொண்ட காதலிகளை தேர்ந்தெடுங்க, சிறப்பான முறையில அது பொருந்தி வரும். சரியான காதலி முகத்தை மறைக்காது முகத்தின் அழக இன்னும் தெளிவா பொலிவா காட்ட உதவுங்க. அதோட நகையை நீங்க தெரிவு செய்யும் போது உங்க முடி அலங்காரத்தையும் நீங்க சேர்த்து யோசிக்கணும். முடியை நீங்க முழுமையா பின்னால கட்டி இருந்தீங்கன்னா காதணி தெளிவாக தெரியும். அழகான தொங்கும் காதணியை நீங்க தெரிவு செய்யலாம். முடியை நீங்க விரித்து வைத்திருந்தீங்கன்னா சிறிய காதணி மறைந்து போகலாம். சற்று தெளிவான வடிவம் கொண்ட காதணிகளை தெரிவு செய்யுங்க. முடி அலங்காரமும் நகையும் ஒன்றாக சேர்ந்தால்தான் முழு தோற்றமும் நிறைவடையும். இந்த தகவலை உங்களுக்கு வழங்கினது ஜோயலுக்காஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
5: இது என்ன நிகழ்ச்சி?
6: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் ஆரம்பம்.
7: இன்றைய ஆனந்த மார்மம் நிகழ்ச்சியில சிறுவர் தினத்தை முன்னிட்டு உங்க நினைவுகள் வங்கியில இருந்து சில விஷயங்களை வித்ட்ரா பண்ண போறோம். குறிப்பா உங்களுடைய குழந்தை அனுபவங்கள். இப்ப சிறு பிள்ளையா இருக்கும்போது நமக்கு ஏதாவது இருக்கும் செய்யறதுக்கு. நம்ம வந்து உன்ன விளையாடிட்டு இருப்போம், அல்லது ஏதாவது கிரிக்கெட் இருப்போம், ஏதாவது ஒரு போட்டு உடச்சிட்டு இருப்போம், அல்லது நம்முடைய சகோதர சகோதரியை வந்து நம்ம தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருப்போம், ஏதாவது செஞ்சிட்டு இருப்போம். நமக்கு உண்மையிலே போர் அடிக்கும் போது நம்ம ஏதாவது ஒன்று வித்தியாசமா செய்வோம்ல, புத்தாக்க சிந்தனை பயன்படுத்தி செய்வோம்ல. அந்த மாதிரி நீங்க சிறு வயதுல இருக்கும்போது உங்களுடைய நேரத்தை போக்குறதுக்கு, அதாவது பள்ளி கொடுத்த தவிர்த்து உங்க நேரத்தை போக்குறதுக்கு நீங்க வீட்டில் இருந்தீங்கன்னா என்ன செய்வீங்க? சிறு பிள்ளையா இருக்கும்போது நிறைய நினைவுகள் இருக்கும், மெமரிஸ் இருக்கும். அந்த மெமரிஸை நீங்க என்னோட ஷேர் பண்ண போறீங்க. 9678889 68க்கு உங்களுடைய செய்தி குரல் பதிவுகளை அனுப்பி வைங்க. மறுபடியும் இன்று நம்ம குழந்தை பருவத்துக்கு போக போறோம்.

0: மின்முட்டு புகழ் பெற்ற காலஞ்சென்ற பிரபல பட்டிக்காரர் புதுவேல் கருப்பி அவர்களையும் கொள்ளு பேரன் வெளிநாடு சென்று உலக இசையை கரைத்து குடித்த டார்லிங் அவர்களை மேடை கழிக்கிறோம்.
1: தம்பி அந்த அடி கொஞ்சம் போட்டு விடுறான்.

0: மதுரையோட மனமும் ருசியும். ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
1: குமார் மெஸ் சாலை.
2: இந்த அக்டோபரில் மீ லிசனில் உங்கள் கவனத்தை ஈர்க்கும் வலையொலிகளை கேளுங்கள். என்ன நடந்தது வலையொலியில்?
3: விளக்கம் கேட்ட போது பதில் கிடைக்காததால் பீட்டர் அந்த சிறுவனின் முகத்தில் குறைந்தது 5 முறை குத்தினார், அறைந்தார்.
4: அழகு
5: பராமரிப்பு எல்லாருக்கும் ஏற்ற விதத்துல பார்த்து பார்த்து செய்து தரங்களாமே.
4: ஆமா, சிகை அலங்கார சேவை, சரும பராமரிப்பு சேவை, அழகு சிகிச்சைகள், த்ரெடிங், வாக்ஸிங், சேலை மடிப்பு, இன்னும் நிறைய ஆண்களுக்கும் சேவை கொடுக்கறதால என் கணவரும் அங்கதான் போறாரு.
6: மாமாவுக்கு மசாலா தோசை, மாமிக்கு நெய் ரோஸ், அண்ணனுக்கு அனியன் தோசை, குட்டீஸ்க்கு குட்டி தோசை,
7: எல்லா வகையான தோசைக்கும் அமுதம் தோசை மாவு அமுதம் போல தோசை.
6: சிங்கப்பூர்லயே சுத்தமான முறையில தயாரிச்சு உடனடியா விற்பனைக்கு கொடுக்கறாங்க.
7: அமுதம் தோசை மாவுல நானும் செய்வேன் 60 வகையான தோசை.
8: அமுதம் தோசை மாவு என்றென்றும் அமுதம் தான். அமுதம் ஃபுட் பிரைவேட் லிமிடெட், சிங்கப்பூர்.
9: இன்றைய ஆனந்தமான நிகழ்ச்சியில சிறுவர் தினத்தை முன்னிட்டு நீங்க குழந்தையா இருக்கும் போது உங்க நேரத்தை போக்குறதுக்கு போர் அடிக்கும் போது நீங்க என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். இந்த பள்ளிக்கூடத்தை தவிர்த்து மற்ற விஷயங்களை தவிர்த்து நம்ம தனியா இருப்போம்ல, அல்லது சகோதரர் சகோதரிகள் கூட இருக்கும் போது நம்ம போர் அடிக்கும் போது சில விஷயங்களை செய்வோம்ல, அதை பற்றி கேட்டிருந்தேன். இங்க எனக்கு குரல் பதிவு அனுப்பி இருக்கிறார்.
10: அருமையான தொகுப்பு. மீண்டும் வந்து நம்மள வந்து சிறு வயதினருக்கே கொண்டு போறீங்க. என் பேர் முத்து. நான் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா ஊர்ல அந்த பனை மரம் இருக்குங்களா, அந்த பனை மரத்தினுடைய அந்த ஓலையை வெட்டி அந்த விசிறி செய்வோம். அதுல இருந்து அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அப்புறம் வீட்டுக்கு போகணுன்ற போது அதை திரும்பவும் உடச்சு போட்டு திரும்பவும் போயிடுவோம். அது எனக்கு அப்போ ஒரு அது ஒரு கோபத்தை அதுல வெளிப்படுத்துற மாதிரி இருக்கும். ஆனா சில சமயத்துல அதை பயன்படுத்துற மாதிரி ஆயிருக்கும்.
9: என்னுடைய பெற்றோர் எனக்கு இந்த விளையாட்டு பொருட்கள் கொடுப்பாங்க, குறிப்பா அந்த மின் விளையாட்டு பொருட்கள்லாம் இருக்கும், எலக்ட்ரானிக்ஸ். அதை என்ன செய்வேன், ஒரு 2 வாரங்களுக்கு விளையாடிட்டு வீட்டுல எங்க அப்பா டூல் பாக்ஸ் வச்சிருப்பாருல, அந்த டூல் பாக்ஸ்ல இருந்து ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து அந்த கொஞ்சம் கொஞ்சமா அந்த அந்த மின் பொருளை கழட்டி உள்ளுக்கு என்ன இருக்குன்னு பார்ப்பேன். எங்க அப்பா வந்து பாத்திரம் என்னடா அது வாங்கி கொடுத்தது, இப்படி அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு வச்சிருக்கேன்னு கேட்டு எனக்கு அடி விடும். என்ன செய்யறது, நல்ல போரிங் ஆயிருச்சு விளையாடி, அதனாலதான் இதை செய்ய ஆரம்பிச்சேன். இதே மாதிரி நீங்களும் உங்க நேரத்தை போக்குறதுக்கு சிறுவயதுல என்ன செய்வீங்க, உங்களுடைய கருத்துக்களை அனுப்பிக்கலாம். 9 6 7 8 8 9 6 8

0: திரைப்படங்கள் நம்ம பாடல்கள் கிட்டிருந்தோம். நேர்களை, இன்று சிறுவர் தினத்தை முன்னிட்டு நம்ம சிறு பிள்ளையா இருக்கும் போது, போர் அடிக்கும் போது என்ன மாதிரி விஷயங்கள்லாம் செய்வீங்க, நேரத்தை போகிறதுக்கு எந்த மாதிரியான செயல்களை ஈடுபடுவீங்க கிட்டப்போ, எனக்கு சாந்தி தனபால் குரல் பதிவு அனுப்பியிருக்காங்க.
1: சாந்தி பேசுறேன்,
0: சொல்லுங்க.
1: நான் சொன்னா நீங்க சிரிக்க கூடாது. சின்ன வயசுல ஒரு 8-10 வயசுல இருக்கும்போ, அப்ப நாங்க வந்து ஃப்ரீயா இருக்கிறப்போ நல்லா மழை பெஞ்சிரும். பெஞ்ச உடனே அங்க வந்து தடல் இருக்கும், அப்ப நிறைய தடல், பெரிய பெரிய தடல் இருக்கும். அங்க என்னன்னா தண்ணி தேங்கி இருக்கும். அது தேங்கி இருக்கிற தண்ணி இல்ல, தவளை வந்து முட்டை விட்டுருக்கோம். முட்டை விட்டு டெப்போஸ் வந்து நீந்தோம். சோ நாங்க வந்து என்ன செய்வோம், அந்த டெப்போஸ வந்து கையில அப்படி அந்த தண்ணியோட ஸ்கூப் பண்ணி கொண்டு வந்து தரையில போட்டு அதை மிதிப்போம். இந்த மாதிரி எல்லாம் நாங்க விளையாண்டுருக்கோம். இன்னும் நிறைய வேலை செஞ்சிருக்கோம். அதெல்லாம் சொன்ன வந்து எனக்கே ரொம்ப இந்த மாதிரிலாம் இவ்வளவு வாழா இருந்திருக்கிறேனே அப்படின்னு எல்லாம் தோணுது.
0: உங்களால எத்தனை தவளைகள் இறந்துருக்குமா? இது ஒரு வித்தியாசமான செயலா இருக்குத. ஐயோ, நானும் ஒண்ணு செஞ்சிருக்கிறேன் அந்த மாதிரி. சொன்னா அப்ப நல்லா இருக்காது கேக்குறதுக்கு. சரி, அடுத்த குரல் பதிவு கேட்கலாம்.
2: வணக்கம் கதானே, புதுக்கோட்டையில இருந்து லோகேஷ். நாங்க சின்ன பிள்ளையில என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, நம்ம விளையாட்டு சாதனங்கள்லாம் வாங்கிப்பாங்க. எடுத்துக்காட்டு இந்த காரு, பைக்கு, இந்த மாதிரி சின்ன சின்ன சாதனங்கள்லாம், அதெல்லாம் விளையாண்டு விளையாண்டு டயர்ட் ஆகி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வீட்டுல உள்ள வீட்டுல ஃப்ரிட்ஜ் இருக்கும் பாத்தீங்களா, அதெல்லாம் எடுத்து நாங்க விளையாட ஆரம்பிச்சோம். அதுல உள்ள ஒரு ஒரு பாட்சா கலத்தி, அதுல கீழே சக்கரங்கள்லாம் பொருத்தி, அதுல மண்ணெல்லாம் கொட்டி இழுத்து விளையாண்டுகிட்டு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரிட்ஜை காலி பண்ணிட்டோம். அது மாதிரி 2 ஃப்ரிட்ஜ் காலி பண்ணோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு ஆண்டி நாங்க வளர்ற வரைக்கும் எங்களுக்கு ஃப்ரிட்ஜே வீட்டுல வாங்க வச்சிருந்தாங்க. இதெல்லாம் உங்க கூட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன்.
0: லோகேஷ், நானாச்சும் சிறிய சிறிய மீன் பொருளை கழட்டி ஏதோ பண்ணிட்டு இருந்தேன், நீங்க வந்து பெரிய பெரிய ஃப்ரிட்ஜ்ல கழட்டி இருக்கீங்களா? சரி, இந்த மாதிரி போர் அடிக்கும் போது நம்ம சில செயல்களை ஈடுபடுறோம்ல, இதற்கு ஒரு காரணம் இருக்கு. சைல்ட் சைக்காலஜி, பாலர் மனோவியல் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி சில செயல்களை ஈடுபடும் போது அது நம்ம பிற்காலத்துல நம்ம என்ன செய்ய போறோம்னு குறிக்குது. நம்ம வந்து என்னவோ ஆக போறோம்னு நமக்கு அப்பவே தெரிய வந்துடணும் அப்படின்னு இந்த ஒரு சின்ன ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட் நான் பார்த்திருந்தேன். அதை பற்றி நான் இன்னும் கொஞ்சத்துல உங்களோட பகிர்ந்து கொள்றேன். இதனுடைய ஆனந்தம்

0: கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள், சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: சாதர் வணக்கம். முதல்ல உங்களுக்கும் ஒளி குடும்பத்தில் இருக்க எல்லோருக்கும் சிறுவர் தின வாழ்த்துக்கள். ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, என்னுடைய கம்பத்து வாழ்க்கை கதையை கொஞ்சம் கட்டவேகமா சொல்றேன். பட்டாம்பூச்சியை பிடிச்சி அதை வாழ்ந்த ஒரு நூலை கட்டி அதை பறக்கிறத பறக்கும் போது அப்படியே இழுப்போம், அது ஒரு ஆசை. அடுத்தது மழை பெய்யும் போது ரெண்டு விஷயம் செய்வோம். அவங்க வீட்டுல இருந்து சவுக்காரத்தை கொண்டு வந்துருவோம். மழையிலேயே குளிப்போம் காது, அந்த சிக்கு சிக்கு சிக்கு சிக்கு அந்த பாட்டெல்லாம் எங்களை பார்த்துதான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். கடைசியா இன்னொன்னு என்ன செய்வோம்னா, ஹந்தாம் போலா விளையாடுவோம். அந்த மழை தண்ணியில அந்த பந்து, அந்த டென்னிஸ் பால் இருக்குல்ல, அத வந்து நினைச்சு யார் அன்னைக்கு மாட்டுனாங்களோ அன்னைக்கு அவ்வளவுதான், அவங்கள போட்டு சுருங்க அடிப்போம் பாருங்க. ஆனா எனக்கு மட்டும் ஒரு லீவே இருக்கும் காதல், ஏன்னா நான் ஒரே ஒரு சின்ன பிள்ளைதான் விளையாடுவேன், மத்ததெல்லாம் ஆம்பளை பசங்க, அதனால என்னை மட்டும் யாருமே அடிக்க மாட்டாங்க. வாட் அ லைஃப். ஆனா காதல் கம்பத்து வாழ்க்கை சொல்லும் போது, அதுவும் நம்மளாம் சின்ன பிள்ளைங்களா இருந்த போது உங்களை நான் இதுல கணக்குல சேர்க்கல. ஆனா நாங்க விளையாட்டின விளையாடிய விளையாட்டு எங்க கம்பத்து கம்பீஸ் மக்களுக்கு மட்டும்தான் தெரியும். எவ்வளவு சந்தோஷமான நாட்கள், அந்த நாட்களை நினைவுபடுத்தியதற்கு ரொம்ப நன்றி காதர்.
3: சாந்தி, நீங்களும் வெளிப்படையா பேசிருந்தீங்க, ரொம்ப நன்றி. அடுத்து
4: வணக்கம் காதர்.
3: வணக்கம்.
4: என் பேர் கனிமொழி. நாங்க வந்து இந்தியால இருக்கும்போது சின்ன வயசுல எங்க அண்ணன் வந்து எங்க ஊர்ல வந்து மேடை நாடகம் எல்லாம் நடக்கும், இந்த ராமாயணம் மகாபாரதம் இந்த மாதிரி எல்லாம் நிகழ்ச்சி எல்லாம் நடக்கும். அத பாத்துட்டு எங்க அண்ணன் வீட்டுல வந்து என்ன பண்ணிடும், அதே மாதிரி மேடை எல்லாம் போட்டு, அப்ப வந்து அண்ணனுக்கு டி ராஜேந்தர்னா ரொம்ப பிடிக்கும், அதே மாதிரி இந்த நானும் முந்தன் உறவின்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, அத வந்து அதே மாதிரியே ஆக்ஷன் எல்லாம் பண்ணி நடிச்சிட்டு இருக்கோம். அப்ப எங்களையும் டான்ஸ் ஆட சொல்லும், நீங்களும் வேஷம் போட்டுட்டு டான்ஸ் ஆடுங்கன்னு. அப்ப நாங்க ஆடலன்னா குச்சி எடுத்து அடிக்க வரோம். அப்புறம் எங்க அம்மா வந்து துரத்திட்டே போய் எங்க அண்ணன் அடிப்பாங்க. அதெல்லாம் இன்னுமே மறக்க முடியல. நாங்களாம் இப்ப எல்லாரும் ஒன்னா சேர்ந்தா நாங்க 9 பேரு, அண்ணன் தங்கச்சி எல்லாரும். அப்ப இதெல்லாம் பேசிட்டு இருப்போம், எல்லாருமே சேர்ந்து ஒன்னா பேசிட்டு இருப்போம். இப்ப எல்லாரும் நல்லா படிச்சு நல்லா வேலைக்கு போயிட்டோம், இருந்தாலும் அந்த பழைய ஞாபகம்லாம் இன்னுமே எங்களுக்கு மனசுல இருந்தா அதெல்லாம் ஒரு சந்தோஷம் தான்.
3: பாருங்க, நீங்க சொல்லும் போது எவ்வளவு நடவடிக்கைகள் ஈடுபட்டிருக்கீங்க. இந்த காலத்து பிள்ளைங்களை பாருங்க, வெளியில போயிட்டு இதெல்லாம் செய்தீங்களா? இல்ல, எல்லாம் வந்து கைபேசியை பார்த்துக்கிட்டு ஒவ்வொரு ஓரத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. அதை பாக்குறதே கொஞ்சம் கவலையாதான் இருக்குது. ஆனா சில பெற்றோர் வந்து அந்த மாதிரி கொடுக்கறது இல்ல, இந்த ஸ்கிரீன் டைம் இருக்கும் அவங்களுக்கு, அதை பாத்துருக்கேன், கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா தான் இருப்பாங்க. ஆனா இந்த மாதிரி நடவடிக்கைகளை ஈடுபடுறாங்களா? இப்ப இந்த போரிங்கா இருக்கும்போது நம்ம கைபேசியை பாக்குறோம்ல, இந்த காலகட்டத்துல போரிங்கா இருக்கும்போது நம்ம கைபேசியை பாக்குறோம். ஆனா அப்ப இந்த பல ஆண்டுகளுக்கு முன்பு அந்த தொழில்நுட்பம் கிடையாது. அப்படி இருக்கும்போது நம்ம எந்த மாதிரியான நடவடிக்கைகளை ஈடுபட்டுக்கணும், அந்த மாதிரியான வேலைகளை நம்ம ஈடுபடுவோம், நம்முடைய எதிர்காலம் அதை நோக்கி தான் இருக்குன்னு இந்த பாலர் மனோவியல் சொல்லுது. இன்னும் பட்சத்தில் அந்த சுவாரஸ்யமான தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொள்றேன்.

0: தொண்ணூறாம் ஆண்டு காலகட்டத்தில் வந்த பாடல்.
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்.
3: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. வுட்லண்ட்ஸ் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கிறது. போக்குவரத்து வரிசை BKE வுட்லண்ட்ஸ் எக்ஸிட் 10A வரை நெரிசலாக இருப்பதால் பயணிகள் 2 மணி நேரம் அல்லது அதற்கு மேலாக வரிசையில் காத்திருக்க கூடும். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
4: எனக்கு M1 இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
5: அப்படியா, எவ்வளவு பணம் கொடுத்த?
4: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
5: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
4: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதான்.
5: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
4: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருள்களும் கொடுத்தாங்க.
5: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
4: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
5: கொஞ்சம்
6: நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது ஆனந்தம் ஆரம்பம். காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன்.
7: டேங்கப்பா, இன்றைய தலைப்பு உங்களுக்குள்ள இருக்கிற குழந்தை பருவத்தை தட்டி எழுப்பிச்சு நினைக்கிறேன். பல நேர்கள் எனக்கு செய்திகள் குரல் பதிவு அனுப்பிட்டீங்க, நான் பேச போறேன் நான் பேச போறேன். அந்த மாதிரி வகுப்புல ஒரு ஆசிரியர் கேள்வி கேட்கும் போது மாணவர்கள் பதில் சொல்ற மாதிரிதான் இருந்தது எனக்கு பார்க்கும்போது. பல நேர்களுடைய குரல் பதிவு நான் கேட்டிருந்தேன், நான் ஒளிபரப்ப முடியல. இருந்தாலும் உங்களுடைய செய்திகளுக்கும் குரல் பதிவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க சிறு பிள்ளையா இருக்கும் போது உங்க நேரத்தை கடக்கிறதுக்கு நீங்க என்ன மாதிரியான நடவடிக்கைகளை ஈடுபடுவீங்கன்னு கேட்டிருந்தேன். பல நேர்கள் சொல்லியிருந்தீங்க. இங்க பாலர் மனோவியல், இது வந்து ஒரு 28 ஆண்டுகளுக்கு இந்த ஆராய்ச்சியை செஞ்சிருக்கிறாங்க. அவங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, இப்ப குழந்தைகள் வந்து வெவ்வேறு நடவடிக்கைகள்ல ஈடுபடுறாங்க. உதாரணத்துக்கு ஒரு குழந்தை போரிங்கா இருக்கு, எதுவுமே செய்ய தெரியலன்னா, அதை வெளியே போல வீட்டில் இருக்குன்னா, அவங்க வந்து கட்டங்களை எடுத்து அந்த லெகோ பிளாக்ஸ் எல்லாம் எடுத்து அடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா, இவங்க பிற்காலத்துல பொறியாளர்களா ஆகலாம், ஆர்கிடெக்ட்ஸ் ஆகலாம், மென்பொருள் உருவாக்கம் அதாவது சாஃப்ட்வேர் டெவலப் செய்யலாம், அல்லது அவங்க வந்து ஏதாவது நிறுவனத்தை ஆரம்பிக்கலாம்னு சொல்றாங்க. இன்னொரு பிரிவில் குழந்தைகள் என்ன செய்வாங்கன்னா, அவங்க இந்த விளையாட்டு பொருட்களை எடுத்து அல்லது பொம்மைகளை எடுத்து உரையாட ஆரம்பிக்கிறாங்க, கதை சொல்றாங்க, பாட்டு பாடுறாங்க, ஆடுறாங்க. அது மாதிரினா அவங்க வந்து அப்பவே வந்து கதைகளை எழுத ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுடைய மூளை வளர்ச்சி எதை நோக்கி போகலாம்னா, அவங்க ஒரு எழுத்தாளர் ஆகலாம், அல்லது அவங்க நடிகர்கள் ஆகலாம், மனோவியல் நிபுணர்களாகலாம், அல்லது மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் ஆகலாம்னு இவங்க குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்தது, எதுவுமே செய்யாம அப்படி எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருக்காங்களே, ஒரு 30 நிமிடம் அதே அப்படியே ஏதோ பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, ஆனா எந்த செயலும் ஈடுபட மாட்டாங்க. ஐயோ, நம்ம குழந்தைக்கு என்னது, எதுவுமே சரியா செய்ய மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கலாம். இல்ல, இவங்களாம் அப்சர்வர்ஸ், இவங்க எல்லாத்தையும் அப்படியே பார்வையிடுறாங்க, அவங்க எல்லாத்தையும் உள்வாங்குறாங்க. இந்த மாதிரி குழந்தைகள் பிற்காலத்துல என்னவா ஆகலாம்னா, அவங்க வந்து ஆராய்ச்சியாளர்களாகலாம், மனோவியல் நிபுணர்களாகலாம், அல்லது அவங்க வந்து விஞ்ஞானிகள் கூட ஆகலாம்னு இவங்க குறிப்பிட்டிருக்காங்க. இறுதியாக, த மூவர்ஸ், ஒரே இடத்துல உட்கார மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க, அங்கே இங்கே ஓடிக்கிட்டு பாஞ்சிக்கிட்டு தாவிக்கிட்டு அதாவது மரங்களை ஏறிக்கிட்டு இல்லாத அடுக்கிக்கிட்டு இந்த மாதிரி நவுத்திக்கிட்டு இருந்தாங்கன்னா, இவர்களை மூவர்ஸ் என்று அழைக்கிறாங்க. இவர்கள் நிபுணர்களாகலாம், அல்லது இவங்க வந்து விளையாட்டில் ஈடுபடலாம், இந்த இமர்ஜென்சி ரெஸ்பாண்டர்ஸ் இருக்காங்களே அவசர சேவைகளை ஈடுபடலாம், அல்லது இவங்க வந்து நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்யலாம், இவன்ட் ஆர்கனைசர்ஸ் ஆகலாம்னு இவங்க குறிப்பிட்டிருக்காங்க. நீங்க இந்த 4 பிரிவுகளை ஏதாவது ஒரு பிரிவுல இருக்கலாம் அல்லது இல்லாம இருக்கலாம், ஆனா நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நீங்க எந்த மாதிரியான நடவடிக்கைகள் ஈடுபட்டிருக்கீங்க, நீங்க எந்த மாதிரி செயல்களை இப்ப செய்றீங்கன்னு நீங்க கண்டுபிடிக்கலாம். இல்லப்பா, நீங்க சொன்னதுக்கும் நான் இப்ப செய்யறதுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொன்னீங்கன்னா பரவாயில்ல, உங்களுக்குள்ள அந்த குழந்தை இன்னும் உயிரோடு தான் இருக்கு. அந்த குழந்தைக்கு எப்போதுமே நீங்க அங்கீகாரம் கொடுக்கணும், அப்பதான் நீங்க சந்தோஷமா இருக்க முடியும்.

0: பொண்ணு கல்யாணத்தை சிறப்பா செஞ்சிருக்கீங்க. அதுவும் அந்த மலர் மாலைங்க கண்ண பறிக்குது.
1: ஆமா, ஜோதி ஸ்டோர் புஷ்பக்கட மாலைனா கண்ண பறிக்கத்தான் செய்யும்
0: நினைச்சேன். நாங்களும் வாழையடி வாழையா ஜோதி ஸ்டோர்ல தான் வாங்குவோம். அந்த கைவண்ணமே தனிதான்.
1: நிச்சயமா, எல்லா சுப வைபவங்களுக்கும் தனித்தன்மை வாய்ந்த மாலைகளுக்கு என்றுமே ஜோதி ஸ்டோர் புஷ்பக்கடை என் 1 கேம்பல் லேன்.
2: சிங்கப்பூரர்களே, நீங்கள் அனைவரும் தயாரா? பொருள்களை வாங்க நீங்கள் தயாரா? நீங்கள் பரப்பல சலுகைகளை அனுபவிக்க இது முதல் முறையாக வண்ட ஷாப் திருவிழா. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சேமிப்புகள், நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்பீட்டா, கினோ ஹிமிட்சு, ஆம்ப்ரோ, டாக்டர் ஊ, ஏசப்ரோ என இன்னும் பல. ஆமாம், இதுவரை நீங்கள் கேட்காத சலுகைகள், 70 விழுக்காடு வரையிலான சேமிப்புகள், திறந்தோறும் அதிரடி சலுகைகளை சரியாக நண்பகல் 12 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறுகிய காலத்திற்கு குறைந்த அளவிலேயே நீங்கள் பெற முடியும். பாருங்கள், வாங்குங்கள்,
3: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. வூட்லண்ட்ஸ் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கிறது. போக்குவரத்து வரிசை BKE வூட்லண்ட்ஸ் எக்ஸிட் 10A வரை நெரிசலாக இருப்பதால் பயணிகள் 2 மணி நேரம் அல்லது அதற்கும் மேலாக வரிசையில் காத்திருக்க கூடும். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.

மன்னிக்க தெரிந்த மனிதன்.

0: விளக்கேற்றியவள் திரையப்படுத்தும் பாடம் கிட்டிருந்தோம். இன்றைய பழைய பாடல்கள் தொகுப்புல நம்ம தன்முனைப்பு கொடுக்கிற மாதிரி தன்முனைப்பு வரிகள் கொண்ட பாடல்கள் தான் கேட்க போறோம். அதே நேரத்தில் உங்களுக்காக இப்பொழுதே
1: சில மணிகள்.
0: சிங்கப்பூர்ல ஒரு இடம் இருக்குது. இந்த இடம் 1835 கட்டி முடிக்கப்பட்டது. அதன் பிறகு 1836 தான் அவங்க திறந்தாங்க. இந்த இடத்துல ஒரு பூங்கா இருக்கு. இது ஒரு தேசிய நினைவு சின்னம். இவ்வளவுதான் குறிப்பு. இதை கேட்டுட்டு உங்களுக்கு பதில் தெரிஞ்சா நீங்க வாட்ஸ்அப்ல செய்தி அல்லது குரல் பிரதி அனுப்பிக்கலாம். 9 6 7 8 8 9 6 8

0: பச்சை விளக்கு, மன்னாதி மன்னன் திரைப்படங்கள் நம்ம பாடல கிடந்தோம். சற்று முன்பு நான் மூன்று குறிப்புகளை கொடுத்திருந்தேன். இங்கே இங்கே எங்கத்தில் இன்னொரு முறை சொல்லுங்க அப்படின்னு சில நேர்கள் கேட்டிருக்கீங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த இடம் சிங்கப்பூரில் 1835 கட்டி முடிக்கப்பட்டது. 1836 தான் அவங்க திறந்தாங்க. இந்த இடத்துல ஒரு பூங்கா இருக்கு. இது சிங்கப்பூரின் தேசிய நினைவு சின்னம் அப்படின்னு இந்த மூன்று குறிப்பிட கொடுத்து இது எந்த இடம் அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தேன். இப்போ மறுபடியும் சொல்ல முடியாது, நீங்கள் உங்களுடைய பதில்களை அனுப்பி வைக்கலாம். 9678889688
1: பல பேர்கிட்ட இருக்கிற கேள்வி, முக பராமரிப்பை நம்ம வயதானதுக்கு அப்புறம் மேற்கொள்ளணுமா அல்லது நல்ல வயதுல இருக்கும் போதே நம்ம மேற்கொள்ளணுமா? நல்ல இளம் வயதா இருக்கும் போதே நீங்க மேற்கொள்ள தொடங்கினீங்கன்னா உங்களுடைய முகம் பழ பழ பழன்னு மின்னிக்கிட்டே இருக்கும். அப்படின்னா வயசானதுக்கு அப்புறம் நான் ஒண்ணும் செய்யக்கூடாதுங்கிறீங்களா? இளம் வயதுல சில காரணங்களுக்காக நீங்க செய்ய முடியாம போயிருக்கலாம். ஆனா கவலைப்படாதீங்க, இப்ப உங்ககிட்ட வசதி இருக்கு, போறதுக்கு நேரம் இருக்கு. அப்ப எதுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க? எங்க கிட்ட வாங்கன்னு உங்களை இரு கரம் ஏந்தி அழைக்கிறாங்க.
2: பண்டிகைக்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா நகைகளை வாங்குறதுக்கு நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? நவம்பர் 8 25 விழுக்காடு முன்பணம் செலுத்துங்க, தங்க விலைய உறுதிப்படுத்திக்கோங்க. நகையை வாங்கும் போது தங்க விலை கூடியிருந்தா நீங்க முன்பதிவு செய்த விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். தங்க விலை குறைஞ்சிருந்தா குறைஞ்ச விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். பண்டிகை நாளுக்கான ஏற்பாடுகளை இப்பவே ஆரம்பிச்சிடுங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க தங்க விலைய உறுதிப்படுத்திக்கோங்க, தங்கத்தை சொந்தமாக்குங்க.
3: முதன்முறையாக 10 ஜாக்ஸ்லாம் இந்தியா 7 பிறப்பாண்டு தீபாவளி தள்ளுபடி விற்பனை. ஆடைகள், நகைகள், கைவினை பொருட்கள், 300 மேற்பட்ட கடைகள், இந்தியாவின் பிரபல கலை தெருக்கள், ஹரியாசி வெடிங் பிரியாணி, தீபாவளி விருந்து, அதிரடி தள்ளுபடிகள், இலவும் பரிசுகள், துபாய், லண்டன், ரோம், நியூயார்க், பாரிஸ் சென்று வர விமான பயணச்சீட்டுகள், கைபேசிகள், உல்லாச கப்பல் இரவு விருந்து பற்றுச்சீட்டுகள் ஆகியவற்றை வெல்லுங்கள். அக்டோபர் 16 முதல் 25 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 9 3 10 ஜாக்ஸ்லாம் இந்தியா தீபாவளி விற்பனை அனுமதி இலவசம்.
4: என்ன நடந்தது? இந்த பொன்னிப்பெண்ணின் அறையின் கதவை
5: தட்டினான்.
4: வெளியே சென்று உணவு வாங்க வேண்டும், தன்னை அழைத்து செல்லுமாறு அவர் கேட்டார். மேரி கதவை திறந்து, அவர் ஏற்கனவே சாப்பிட்டு விட்டதாக கூறினார். பின்னர் அந்த பொன்னிப்பெண் கதவை சாத்தினார். ஆனால் முதியவர் அதோடு நிறுத்தவில்லை. வரவேற்பறையில் இருந்த தனது நடை கைத்தடியை எடுத்தார். மேரியின் அறை கதவை அந்த கைத்தடியால் தொடர்ந்து அடித்தார். கைத்தடியுடன் நின்று இருந்த முதியவரை பார்த்ததும் அவர் கோபமடைந்தார். அதன் பிறகு என்ன நடந்தது? இந்த முழு பாகமும் மீலிசனில் மட்டும்தான் இருக்கிறது. மீலிசன் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்கள். என்ன நடந்தது கோப்பை தேர்ந்தெடுங்கள். பதிவு செய்யப்பட்ட அனைத்து வழக்குகளையும் நீங்கள் அங்கு சென்று கேட்கலாம். மீடியா கபோலி 968 பிரத்யேக வலையொலிதான் என்ன

0: ஒரு பாடல் பச்சை விளக்கு திரையப்படுத்த கேட்டிருந்தோம். கேள்வி பிறந்தது அன்று, ஆனா எனக்கு இன்னும் சரியா பதில் கிடைக்கல இன்று. எங்களே சற்று முன்பு மூன்று குறிப்புகளை கொடுத்திருந்தேன். சிங்கப்பூர்ல இந்த இடம் 1835 கட்டப்பட்டு 1836 திறக்கப்பட்டது. இந்த இடத்துல ஒரு பூங்கா இருக்கு. இந்த இடம் தேசிய நினைவு சின்னம் சொல்லியிருந்தேன். எனக்கு தவறான பதில்கள் வந்திருக்கின்றன. சூலியா பள்ளி, அதாவது சென்னை இருக்கிற சூலியா மோசா கேட்டிருக்கீங்க, அது கிடையாது. குரல் பதிவு அனுப்பியிருக்கிறார் அபு.
1: காலை வணக்கம் காதர்.
0: வணக்கம். கிடையாது. இந்த இடத்துல மற்றொரு விஷயம் இருக்கு. இப்ப இந்த இடத்துல நீங்க காலை 10 மணிலிருந்து 6 மணி வரை அங்க நீங்க உலாவி கொண்டு பல விஷயங்களை பார்க்கலாம். பக்கத்திலேயே பிரணாகான் அருங்காட்சியகம் இருக்கு. இதுக்கு மேல நான் குறிப்பு கொடுக்க மாட்டேன். இப்ப இன்னும் கொஞ்சத்துல நடிகை மீனா, இவ்வார நட்சத்திரம் நடிகை மீனா, அவங்க நடித்த திரைப்படத்தில் ஒரு பாடல் இடம்பெற போகுது. அதற்கு முன்பு இந்த தகவலை கேட்டோமா? ஓர் அமெரிக்க டாலர் 1.29 வெள்ளி, ஓர் யூரோ 1.45 வெள்ளி, ஒரு ஸ்டெர்லிங் பவுண்ட் 1.70 வெள்ளி, ஓர் ஆஸ்திரேலிய டாலர் 90 காசு, 100 இந்திய ரூபாய் 1.36 வெள்ளி, 100 இலங்கை ரூபாய் 40 காசு, 1 சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசிய ரிங்கேட் 3 ரிங்கேட் 19 காசு.
2: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் அலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.

0: நமக்கு வீடு வாங்க முகவரா இருந்தாங்களே நெற்றி இந்திரா, அவங்களுக்கு எத்தனை விருது கிடைச்சிருக்கு தெரியுமா?
1: இதுல என்ன அதிசயம், அவங்களுடைய தொழில் திறமைக்கும் துரிதமான செயல்பாட்டுக்கும் விருது கொடுத்தே ஆகணும்.
0: ஒற்றை பெற்றோர், ஓய்வு பெற்ற முதியோர்கள் யாரு வீடு வாங்க ஆசைப்படுறாங்களோ நெற்றி இந்திரா சரியான ஆலோசனை கொடுக்க காத்துக்கிட்டு இருக்காங்க.
1: ஆமா, அவங்கள நம்பி தைரியமா பொறுப்பு கொடுக்கலாம்.
0: தொடர்புக்கு
1: 8854 8989 நெட்லி வந்தாச்சு,
0: டென்ஷன் போயாச்சு.
2: கல்யாணம் விரும்பினா இப்படி இருக்கணும் தெரியுமா? ஒரு பக்கம் நம்ம வீட்டு பாரம்பரிய சுவைய வாழை இலையில வரவங்களுக்கு அன்போடு பரிமாறணும், இன்னொரு பக்கம் அப்பஞ்சால பூரி ஆப்பம் பணியாரம் ஃபில்டர் காஃபின்னு கேட்ட உடனே சுட சுட செஞ்சு அசத்தணும்.
3: அதுக்குதான் மதுராஸ் விலாஸ். 20 ஆண்டு அனுபவம், பாரம்பரிய வாழை இலை திருமண விருந்தா இருக்கட்டும், உடனே தயாரிக்கிற உணவா இருக்கட்டும், எல்லாமே மதுராஸ் பாத்துக்குவாங்க.
2: சுவையின் சிறப்பு அன்பின் அரவணைப்பு. மதுராஸ் விலாஸ் கேட்ரிங், தொலைபேசி 8183 9075.
4: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. வுட்லண்ட்ஸ் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கிறது. போக்குவரத்து வரிசை BKE வுட்லண்ட்ஸ் எக்ஸிட் 10A வரை நெரிசலாக இருப்பதால் பயணிகள் 2 மணி நேரம் அல்லது அதற்கு மேலாக வரிசையில் காத்திருக்க கூடும். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.

0: நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் டயர். பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர் சுவையாக சமைக்க
2: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
1: அம்மா சொல்லி கொடுத்த மாதிரி சமைக்கிறேன், அதே சமையல் குறிப்பையும் பயன்படுத்துறேன், அதே ஏன் சமையல் மட்டும் சரியா வர மாட்டேங்குது அப்படின்னு யோசிப்பவரா இருந்தீங்கன்னா உங்க சமையல் முறையில பிரச்சனை இல்லைங்க. நீங்க காய்கறிகளை எப்படி பார்த்து வாங்குறீங்க என்பதோ அதுக்கு ஒரு காரணமா இருக்கலாம்.
3: என்ன சொல்றேன்,
1: சந்தையில முட்டை கோஸ் வாங்க போறீங்களா, நல்ல கனமானதாக தேர்ந்தெடுங்க, இது சுவையா இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வாட்டர் ஸ்பினச் கங்கோங் அப்படின்னு மலாய் மொழியில சொல்லுவோம், மெல்லிய உறுதியான தண்டுகளை கொண்ட கங்கோங்க தேர்ந்தெடுங்க. தடிமனாக இருந்தா பொதுவாகவே சாப்பிடவும் ருசியா இருக்காது, அது கடினமாகவும் இருக்கும். அடுத்ததாக சாவி வகையான கீரை, அவற்றின் தண்டுகளை மெதுவா அழுத்தி பாருங்க, அவை உறுதியாக இருக்கணும். இலைகள் மஞ்சள் நிறமாக இருந்தா அவற்றையும் தவிர்த்து விடுங்க. அடுத்து பூண்டு, நல்ல இறுக்கமா சேதமடையாத தோல் கொண்ட பூண்டுகளை தேர்ந்தெடுங்க, அப்பதான் சுவையாக இருக்கும். நிறைவா இஞ்சி, மென்மையான தோலுடன் அழுத்தும் போது உறுதியா இருக்கணுங்க. இப்படிப்பட்ட இஞ்சிதான் வாசமா சுவையா இருக்கும். சுவையான ஆரோக்கியமான சமையலுக்கு தேவை ஹவுஸ் பிராண்ட் அரிசி மாவு, கடலை மாவு, ராகி மாவு. சுவையும் ஊட்டச்சத்தும் உங்கள் உணவில் சேர்த்துக்கொள்ள சிறந்த வழி.
4: அழகுக்கு அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
5: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
4: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
5: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
4: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
5: ஜுவல் பேலஸ் பஃபலோ சாலை சிங்கப்பூர்.
6: நடிகை மீனா நடித்த வில்லன் திரையப்படுத்து வித்யாசாகர் இசையில் ஒரே மனம் பாடலை கேட்டதனர்களே, இன்றைய எங்கே எங்கே அங்கத்தில்
7: சில மணிகள்
6: நான் கொடுத்த குறிப்புகள். இந்த இடம் 1835 கட்டப்பட்டது, 1836 திறக்கப்பட்டது. இந்த இடத்துல ஒரு பூங்கா இருக்கு, இது ஒரு தேசிய நினைவு சின்னம். இந்த இடத்துக்கு பக்கத்துல பிரணாக்கான் அருங்காட்சியகம் இருக்குன்னு இந்த எக்ஸ்ட்ராலாம் குறிப்பு கொடுத்துருந்தேன். உங்களுக்கு சரியான பதில்களை பல நேரங்கள் அனுப்பிட்டீங்க.
8: நீங்க சொன்ன சர்ச் அமெரிக்கன் சர்ச். நன்றி, வணக்கம்.
9: வணக்கம் காது, நீங்க குறிப்பிடுற இடம் வந்து இந்த ஆர்மீனியன் சர்ச் நினைக்கிறேன்.
6: ஐஷா, ராஜசேகரன், ரோஸ்மேரி, நீங்க எல்லாருமே சரியான பதில அனுப்பிச்சிட்டீங்க. நான் கொடுத்த குறிப்புகள் இந்த இடம் அதாவது ஆர்மீனியன் அப்போஸ்தோலிக் சர்ச் ஆஃப் சென்ட் கிரெகரி தி இல்லுமினேட்டர் இடத்தை குறிக்கிது. இது ஒரு கிறிஸ்துவ தேவாலயம். இந்த இடத்தை ஜார்ஜ் ட்ரம்குல் கோல்மன் இவர் 1835 டிசைன் செய்து அதை கட்டியிருந்தாரு. நாளடைவில் இந்த சர்ச்சா இருந்து அதன் பிறகு இது ஒரு தேசிய நினைவு சின்னமா மாறிடுச்சு. ஏன்னா 1800 கட்டப்பட்ட ஒரு இடம்ல இப்ப அது ஒரு மெமோரியல் பூங்காவா மாறிடுச்சு. அங்க வந்து அருங்காட்சியகம் இருக்கு. காலையில 10 மணியிலிருந்து மாலை 6 மணி வரை இந்த இடம் திறந்திருக்கும். இந்த இடத்தை நீங்க சுத்தி பார்க்கலாம், ரொம்ப அழகா நிம்மதியா இருக்கும்னு இந்த தகவல் சொல்லுது. போட்டியில பங்கெடுத்தீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. நண்பகல் 12 மணி செய்திகளுக்கு பிறகு மீண்டும் ஒரு போட்டியகம் இடம்பெறும். அதனை அடுத்து உங்களுக்காக சூடான சினிமா செய்திகளும் காத்திருக்குது, வேகமான பாடல்கள் காத்திருக்குது. தொடர்ந்து என்னோட இணைந்திருங்க. இதனுடைய ஆனந்தம் ஆரம்பம்.

0: மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள். இத்தகவலை வழங்கியோர்
2: அதிக புரதச்சத்து கொண்ட மில்கி மிஸ் பன்னீர் எளிதாக சமைக்கலாம். அசல் மற்றும் அசத்தலான மில்கி மிஸ் தயிர் கெட்டியானது சுவையானது. மில்கி

0: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
1: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங். வணக்கம், நண்பகல் மணி 12, மீடியாகாப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது மோகனா. சிங்கப்பூர் கடற்படை அதன் முதலாவது அதிநவீன சுற்றுக்காவல் கப்பலை அறிமுகம் செய்திருக்கிறது. நாட்டின் கடல்துறை பாதுகாப்பை வலுப்படுத்த வரவிருக்கும் 4 கப்பல்களில் அதுவும் ஒன்று. புதிய கப்பல் மாறிவரும் பாதுகாப்பு தேவைகளை பூர்த்தி செய்யும் ஆற்றல் படைத்தது. ஏற்கனவே சுற்றுக்காவல் பணிகளில் ஈடுபட்டிருக்கும் கப்பல்களை விட கிட்டத்தட்ட 1 மடங்கு நீளமானது. மேலும் எளிதாகவும் அது நடமாட முடியும் என்று தெரிவிக்கப்பட்டது. அந்த கப்பல் ஜெர்மனியில் நடைபெறும் சோதனைகளுக்கு பிறகு சிங்கப்பூருக்கு பயணத்தை தொடங்கும். பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் அபாயங்களை எதிர்கொள்ள வர்த்தகங்களுக்கு உதவும் புதிய நிலையத்தை ஏர்ன்ஸ் அண்ட் யங் கணக்கியல் நிறுவனம் சிங்கப்பூரில் தொடங்கியிருக்கிறது. சிங்கப்பூர் மட்டுமின்றி தென்கிழக்காசிய நாடுகளுக்கும் அந்த பருவநிலை மேல்திறன் உன்னத நிலையம் ஆதரவு வழங்கும். பருவநிலை மாற்றத்துக்கு ஏற்ப தயாராவது, எரிசக்தி கட்டமைப்பை வலுப்படுத்துவது, இயற்கை வளங்களையும் பல்லுயிர் சூழலையும் பாதுகாப்பது ஆகிய அம்சங்களில் நிலையம் கவனம் செலுத்தும். நிதி, தொழில்நுட்பம் ஆகியவற்றையும் திட்டங்களை செயல்படுத்தும் பங்காளிகளையும் ஒருங்கிணைத்து நடைமுறைக்கு உகந்த தீர்வுகளை உருவாக்கவும் நிலையம் உதவும். மலேசியாவில் 9 ஆண்டுக்கு பிறகு ஃபார்முலா 1 கார் பந்தயம் நடைபெறவிருக்கிறது. ஆனால் புகை மூட்டம் அதனை அச்சுறுத்துகிறது. செப்பாங்கில் இவ்வார இறுதியில் போட்டி நடைபெறவுள்ள நிலையில் செயற்கையாக மழையை உருவாக்கும் நடவடிக்கைகள் அங்கு மேற்கொள்ளப்படுகின்றன. மலேசியாவில் மேலும் 2 பெரிய விளையாட்டு நிகழ்ச்சிகளும் இந்த வார இறுதியில் நடைபெறுகின்றன. புத்ராஜயாவில் அனைத்துலக நெடுந்தூர சைக்கிள் ஓட்ட போட்டியும், தலைநகர் கோலாலம்பூரில் நெடுந்தொலைவு ஓட்ட பந்தயமும் நடைபெறவிருக்கின்றன. 3 நிகழ்ச்சிகளும் திட்டமிட்டபடி நடைபெறும் என்றும், புகைமூட்ட நிலவரம் தினமும் கண்காணிக்கப்படும் என்றும் மலேசியா தெரிவித்தது. இஸ்ரேலுக்கு சென்று கொண்டிருந்த விமானத்தை விபத்துக்குள்ளாக்க முயன்ற விமானிக்கும் ஈரானுக்கும் தொடர்பு இருப்பது உறுதியானால் ஈரான் மீது மிக கடுமையான தாக்குதல் நடத்தப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். 180க்கும் அதிகமானோர் இருந்த ஃபிளை டுபாய் விமானத்தின் ஒரு விமானி சக விமானியை கத்தியால் குத்தி காயப்படுத்தினார். விமானத்தில் இருந்த மற்றவர்கள் தாக்குதலை தடுத்தனர். விமானத்தில் இருந்த மற்ற விமானிகள் விமானத்தை சவுதி அரேபியாவில் பாதுகாப்பாக தரையிறக்கினர். அந்த விமானி ஏன் தாக்குதல் நடத்தினார் என்பது குறித்த விசாரணை நடைபெறுகிறது. அந்த நபர் தீவிரவாத சித்தாந்தம் கொண்டவர் என்று இஸ்ரேலிய பிரதமர் கூறுகிறார். முதலீட்டு வர்த்தக எதிர்காலத்துக்கான பங்காளித்துவத்தில் ஃபிஜி இணைந்திருக்கிறது. ஃபிட் பங்காளித்துவம் என்று அழைக்கப்படும் கூட்டமைப்பில் இப்போது 20 உறுப்பு நாடுகள் இருக்கின்றன. அனைத்தும் சிறிய நடுத்தர நாடுகள், வர்த்தகத்தை சார்ந்திருப்பவை. தடையற்ற நியாயமான வர்த்தகத்துக்கு அவை கடப்பாடு கொண்டிருக்கின்றன. சிங்கப்பூர், மலேசியா, புரூனாய், தாய்லாந்து, நியூசிலாந்து உள்ளிட்ட நாடுகள் கூட்டணியில் இடம்பெற்றிருக்கின்றன. பிரான்சில் மாணவர் போராட்டங்கள் தீவிரமடைகின்றன. நீண்ட பள்ளி நேரம், கூட்டம் நிறைந்த வகுப்புகள், ஆசிரியர் பற்றாக்குறை, மோசமான பள்ளி வசதிகள் போன்றவற்றால் மாணவர்களிடையே அதிருப்தி அதிகரித்திருக்கிறது. 1000க்கும் அதிகமான உயர்நிலை பள்ளிகள் போராட்டங்களால் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. போராட்டங்கள் வன்முறையில் முடிந்ததால் நேற்று மட்டும் கிட்டத்தட்ட 1000 பேர் கைது செய்யப்பட்டனர். பல்கலைக்கழக மாணவர்களும் போராட்டத்தில் இணைந்து சுமார் 30 பல்கலைக்கழக வளாகங்களின் நுழைவாயில்களை மறித்தனர். போராட்டங்களில் கட்டுக்கடங்காத வன்முறை இடம்பெறுவதாக பிரெஞ்சு அரசாங்கம் கண்டித்தது. 4 விண்வெளி வீரர்களை ஏற்றிச் சென்ற ஸ்பேஸ் எக்ஸ் விண்கலம் அனைத்துலக விண்வெளி நிலையத்தை இன்று காலை சென்றடைந்துள்ளது. அமெரிக்காவின் புளோரிடாவில் இருந்து அந்த விண்கலம் புறப்பட்டது. 8 மணி நேரத்துக்குள் அது சென்றடைந்தது. வழக்கமாக பயணம் 24 மணி நேரம் வரை நீடிக்கும். அமெரிக்க விண்கலம் ஒன்றின் ஆக விரைவான விண்வெளி பயணம் அதுவென்று நாசா எனும் அமெரிக்க விண்வெளி ஆய்வு நிறுவனம் கூறுகிறது. விண்வெளி வீரர்கள் அனைத்துலக விண்வெளி நிலையத்தில் 6 மாதங்கள் இருப்பார்கள். மனித சுகாதாரம், திறன் போன்ற ஆய்வுகளில் அவர்கள் கவனம் செலுத்துவார்கள். இன்னும் ஈராண்டில் நாசா நிலவுக்கு விண்வெளி வீரர்களை அனுப்புவதற்கான ஆயத்த பணியாக அது பார்க்கப்படுகிறது. இன்று சிறுவர் தினம். கல்வி அமைச்சர் டெஸ்மன் லீ அனைத்து பிள்ளைகளுக்கும், மனதளவில் பிள்ளைகளாக இருப்போருக்கும் சிறுவர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். தொடர்ந்து ஆர்வமாக இருந்து கற்றலில் ஈடுபடும்படி அவர் பேஸ்புக்கில் வெளியிட்ட வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டார். பிள்ளைகளாக இருப்பதில் என்ன சிறப்பு? வெஸ்ட்வுட் தொடக்கப்பள்ளி, ஆங்கர் கிரீன் தொடக்கப்பள்ளி மாணவர்கள் சிலர் அது பற்றி பகிர்ந்து கொண்டனர்.
2: I can play with my friends. I no need to pay for anything. I don't have any water bills or electric bills.
1: முழு காணொளியை கல்வி அமைச்சர் டெஸ்மன் லீயின் பேஸ்புக் பக்கத்தில் பார்க்கலாம்.
3: சொல்லும் பொருளும்
4: லைவ் ஸ்ட்ரீம் இணைய நேரலை. சமூக ஊடகங்களில் இணைய நேரலை விற்பனை மூலமும் வர்த்தகர்கள் வாடிக்கையாளர்களை சென்றடைகின்றனர். லைவ் ஸ்ட்ரீம் இணைய நேரலை.
1: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை மாலை 6 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம் 6294924.
1: குட் டே பியூட்டி பார்லரில் இப்போது புத்தம் புதிய சிறப்பு அழகு பராமரிப்பு சலுகை. 10 முக பராமரிப்பு சேவைகள் அடங்கிய சலுகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் வெறும் 8 சலுகைகளுக்கு மட்டும் கட்டணம் செலுத்தினால் போதும். இந்த 10 முக பராமரிப்பு சலுகைகளையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள்னு யார் வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இச்சலுகை மூலம் எல்லோரும் பயன்பெற நல்ல வாய்ப்பு. குட் டே பியூட்டி பார்லர், 6392212212, 101 சுரங்கன் சாலை, வாரத்தில் 7 நாட்களும்.

0: பாரு, என் முகம் பொலிவே இல்லாம இருக்கு.
1: கவலைய விட முகப்பொலிவுக்கு பஞ்சாராஸ் மல்தானி மிட்டி. முகப்பருக்களை குறைக்க பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் ஆரஞ்சு. வறண்ட சருமத்துக்கு பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் பப்பாளி. சருமத்தில் உள்ள பிசுபிசுப்பை குறைக்க பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் சந்தனம். முகத்துக்கு புத்துணர்ச்சி தர பஞ்சாராஸ் கற்றாழை. இது போன்ற பல வகையான பஞ்சாராஸ் பேஸ் வாஷ் பொருட்கள் உங்க முகத்தை பாதுகாக்க உதவலாம்.
0: இதெல்லாம் எங்க கிடைக்கும்?
1: நம்ம பஞ்சாராஸ் சிங்கப்பூரில் உள்ள அனைத்து பிரபல கடைகளிலும் கிடைக்கும். மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர் புஷ்பக்கடை சிங்கப்பூர்.
2: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. வூட்லண்ட்ஸ் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கிறது. போக்குவரத்து வரிசை BKE வூட்லண்ட்ஸ் எக்ஸிட் 10A வரை நெரிசலாக இருப்பதால் பயணிகள் 2 மணி நேரம் அல்லது அதற்கு மேலாக வரிசையில் காத்திருக்க கூடும். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
3: சிங்கப்பூரின் வானிலை இன்று பல பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை எதிர்பார்க்கலாம்னு முன்னறிவித்திருக்காங்க. வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸ்க்கும் 35 டிகிரி செல்சியஸ்க்கும் இடைப்பட்டிருக்கும். ஈரத்தன்மை 60% விழுக்காட்டிற்கும் 95% விழுக்காட்டிற்கும் இடைப்பட்டிருக்கும்.
2: வானிலை நிலவரம் ஆதரவு
4: SP முத்தையா என்சைம்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் புண்ணியரசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையோ அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் SPM கோல்ட் புண்ணி ரைஸ்.
5: இது என்ன நிகழ்ச்சி?
3: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் ஆரம்பம்.

0: காலை பணி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது.
1: மாலா, சமீபத்துல நீ செயற்கை நுண்ணறிவு பயிற்சி வகுப்புக்கு போனதானே?
2: ஆமா, அதன் மூலம் நான் என் நேர்காணல சிறப்பா செஞ்சேன்.
1: அருமை, எங்க பயிற்சி வகுப்புக்கு
2: போனிங்? அங்க நீயும் போகணும்னு பரிந்துரைக்கிற. விற்பனை, விளம்பரம், செயல்பாடுகள், வணிக நுண்ணறிவுன்னு 6 செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டங்கள் இருக்கு. அதோட இப்போ அதிகமா தேவைப்படுற திறன்கள்ல சான்றிதழ பெறலாம்.
1: நான் இதான் தேடிக்கிட்டு இருக்கிறேன்.
2: ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 வழிகாடு வரை பயன்படுத்தலாம். காத்திருக்க வேணாம், நீ பதிவு செய்ய இன்னும் இடங்கள் இருக்கு.
1: செயற்கை நுண்ணறிவோட வேலை செய்யற உங்க எதிர்காலத்தை ASK-ஓட தன்னம்பிக்கையோட கண்டறியுங்க. ASK, people first, learning always. மேலும் தெரிஞ்சுக்க செல்லுங்க asktraining.com.sg. அழையுங்க 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
3: அதிகமான பதிவுகள் எல்லாமே அதிகமா.
2: அதிகமா இருக்கிறது இப்போது சிறந்ததுன்னு அர்த்தம் இல்ல. ஒருங்கிணைப்பு தேவைப்படும். சரியான தளங்களை கண்டறியவும் மின்னிலக்க விளம்பரங்களை மேம்படுத்தவும் வழிகாட்டுவோம்.
3: அப்போ அதிகமா மட்டும் கிடையாது,
2: அதிகம்தான். சரியான திட்டங்களோட உங்க வியாபாரத்தை விரிவுபடுத்த சிறந்த தளங்களை கண்டறியுங்க. மீடியாகோ வழங்குகிற ரெடி செட் க்ரோ. எங்களோட கலந்துரையாட அழைங்க 6333-9888. மின்னஞ்சல் முகவரி mae@mirakab.com.sg. உங்க mirakab.sg/ready set grow. உங்க விருப்ப பாடல்களோ இடம்பெறும்.
4: இல்லை என்றால் வாழ்க்கையில் இல்லை, வாழவில்லை.
2: அதனால எங்களோட தொடர்ந்து இணைந்திருங்க.
5: Awesome.

0: வணக்கம். சென்னை திரையிடந்து அனிருத் இசைமித்து இந்த பாடலை பாடியிருந்தாரு. மூன்றுக்கும் என்ன ஒரு தொடர்பு அங்கத்துல இன்று கேள்விய வித்தியாசமா கேட்க போறேன். முதல்ல இந்த மூன்று குறிப்புகளை கேட்டுருங்க. முதல் குறிப்பு ஒரு தேனி, இரண்டாவது குறிப்பு வவ்வால், மூன்றாவது குறிப்பு தேன்குருவி. இந்த மூன்று ஒரு முக்கிய வேலையை செய்து அந்த வேலையின் பெயர் என்ன? நீங்க எனக்கு வாட்ஸ்அப்ல செய்தியாகவோ குரல் பதிவாக சொல்லலாம். 9678899868. ஒரு தேனி, ஒரு வவ்வால், ஒரு தேன்குருவி, ஒரு முக்கிய வேலை செய்து அந்த வேலையின் பெயர் என்ன? இப்ப அனுப்புவீங்க. சரி, இப்ப நேரத்தை சரி பார்த்துடலாம். நேரம் சரியாக இப்பொழுது 12:30 ஆக போதுங்க. இது உங்களுடைய ஆனந்தம் ஆரம்பம். இந்த நேர அறிவிப்புக்கு ஆதரவு
1: இருவருக்கும் தலை சிறந்த அழகுக்கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிறங்குன் சாலை. உடனே அடையுங்கள். 6392221212. வாரத்தில் 7 நாட்களும்.
2: எனக்கு அம்மான்ல இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
3: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்த?
2: அம்மானுக்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
3: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
2: மாதத்துக்கு வெறும் 68.95 வெள்ளி
3: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 வெள்ளி.
2: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருள்களும் கொடுத்தாங்க.
3: அடடா, நான் இப்பவே அம்மானுக்கு மாற போறேன்.
2: அம்மானுக்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய m1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது m1 கடைக்கு வாருங்கள்.
4: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. வூட்லண்ட்ஸ் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கிறது. போக்குவரத்து வரிசை BKE வூட்லண்ட்ஸ் எக்ஸிட் 10A வரை நெரிசலாக இருப்பதால் பயணிகள் 2 மணி நேரம் அல்லது அதற்கும் மேலாக வரிசையில் காத்திருக்க கூடும். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது ஆனந்தம் ஆரம்பம். காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன்.

0: ஹார்ட்ஸ்.
1: வாய் திஸ் கொலவரியா. எனக்கும் கொலவரியா தான் இருக்குது. சற்று முன்பு நான் மூன்று குறிப்புகளை கொடுத்திருந்தேன். தேனி, தேன்குருவி, வௌவால், இந்த மூன்று ஒரு முக்கிய வேலை செய்து, அது என்னன்னு கேட்டப்போ எனக்கு இங்க பிமல் என்ன செய்து அனுப்பிச்சிருக்காருன்னா, மூணு பறக்குமா தெரியுங்க, மூணு பறக்கும், என்ன வேலையை செய்து, அந்த வேலையை நீங்க சொல்லணும் சரிங்களாங்க. இந்த மூணு ஒரு முக்கிய வேலையை செய்யுது, இயற்கைக்கு ஒரு முக்கியமான வேலை. நம்ம எப்படி வந்து இங்கிருந்து அங்கே நகர்ந்து பல விஷயங்கள் செய்கிறோமோ அதே மாதிரி இயற்கையிலையோ இந்த மாதிரியான உயிரினங்கள் முக்கிய வேலைகளை செய்து அந்த வேலையின் பெயரை எனக்கு வாட்ஸ்அப்பில் செய்தியாகவோ குரல் பதிவாக சொல்லலாம். 9678 8 9 6 8. அதுக்கு முன்னும் வாங்க கூவி நம்ம குருவிகளை அடைக்கலாம்.

0: கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா நகைகளை வாங்குறதுக்கு நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? நவம்பர் 8ஆம் தேதிக்குள் 25 விழுக்காடு முன்பணம் செலுத்துங்க, தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. நகையை வாங்கும் போது தங்க விலை கூடி இருந்தா நீங்க முன்பதிவு செய்த விலைக்கே நகையை வாங்கிக்கலாம், தங்க விலை குறைஞ்சிருந்தா குறைஞ்ச விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். பண்டிகை நாளுக்கான ஏற்பாடுகளை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க, தங்கத்தை சொந்தமாக்குங்க.
1: Everybody knows கண்காட்சி மீண்டும் வந்துவிட்டது. ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வு சார்ந்த அனைத்தையும் ஒரே இடத்தில் அனுபவிக்கலாம். அக்டோபர் 2 முதல் 4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை, காம்பஸ் 1 கடை தொகுதியின் 2ஆம் தள ஏஜிஎம் அங்கே நடைபெறும் நிகழ்ச்சிக்கு உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் வாருங்கள். பிரத்யேக சலுகைகள் மற்றும் கவர்ச்சிகரமான பரிசு பைகள் ஆகியவற்றை பெற்று மகிழுங்கள். இது இருப்பு இருக்கும் வரை சனி மற்றும் ஞாயிறு 2 நாட்களிலும் பயனுள்ள தகவல்கள் நிறைந்த கருத்தரங்குகள் நாள் முழுவதும் நடைபெற உள்ளன. உங்கள் நல்வாழ்வை மேம்படுத்துவதற்கான எளிய வழிகள், உணவு முறை மூலம் ஆரோக்கியத்தை பேணுவது எப்படி மற்றும் நிபுணர்களின் ஆரோக்கிய குறிப்புகள் ஆகியவற்றை தெரிந்து கொள்ளுங்கள். அதோடு உங்களுக்கு பிடித்த மீடியாகார்ட் பிரபலங்களை நேரில் சந்திக்கும் வாய்ப்புண்டு. தேதியை குறித்துக் கொள்ளுங்கள். அக்டோபர் 2 முதல் 4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை, காம்பஸ் 1 கடை தொகுதியின் 2ஆம் தள ஏஜிஎம்மில் நடைபெறவுள்ள எவ்ரிபாடி நோஸ் கண்காட்சியில் அற்புதமான சலுகைகள், உடல்நலம் நல்வாழ்வு குறித்த ஆலோசனைகள் மற்றும் ஒரு குதூகலமான நாள் உங்களுக்கு காத்திருக்கிறது. மேல் விவரங்களுக்கு mediacorp.sg/everybodyknows.
2: வவ்வால், தேன்குருவி, அதன் பிறகு தேனி, இந்த மூன்றும் என்ன வேலையை செய்து கேட்டப்போ அந்த வேலை எங்க வார்த்தையை பிடிச்சி பல நேரங்கள் சரியான பதில்
3: கண்டுபிடிச்சிட்டீங்க. இந்த தேன்குருவி அப்புறம் வந்து வவ்வால், இதெல்லாம் வந்து மகரந்த சேர்க்கை, பூக்கள்ல மகரந்த சேர்க்கை நடக்கிறதுக்கு ரொம்ப உதவுதுன்னு நான் நினைக்கிறேன்.
2: நினைக்க வேண்டாம், சரியான பதில் தான் பாலினேஷன், மகரந்த சேர்க்கை. இந்த பாலினேஷன் பாத்தீங்கன்னா, இப்ப பூக்கள்லயே ஆண்கள் பூ, பெண்கள் பூ இருக்கு. ஆண்கள் பூவை வந்து ஆண்டன் அழைப்பாங்க, பெண்கள் பூவை வந்து ஸ்திக்மான் அழைப்பாங்க. இந்த போலனை ஒவ்வொரு பூல நகர்த்தி செல்லணும், அதாவது ஒரு ஆண் பூல இருந்து பெண் பூக்கு நகர்த்தி சென்றாதான் அதன் பிறகு தொடர்ச்சியா செடிகள் வளர முடியும், புதிய விதைகளை உருவாக்க முடியும், பழங்களை உருவாக்க முடியும். ஒரு செடினால ஒரு பூனால ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியாது. இந்த வேலையை தான் சில உயிரினங்கள் இயற்கையில செய்து, அதுல அறியாமல செய்யற மூன்று ஜீவராசிகள் தான் இந்த வவ்வால், தேனி, தேன்குருவி. ஏன்னா அது உணவை தேடி போகுது, உணவை தேடி போகும்போது இந்த பாலினேஷன் நடக்குதுன்னு இந்த தகவல் சொல்லுது. இந்த கேள்விக்கு பதில் சொன்ன அனைத்து நேர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள்.

தில்லாலங்கடி. அதற்கு முன்பே அறிந்தும் அறியாமலும் திரைப்படங்கள் நம்ம பாடல்களை கேட்டிருந்தீர்களே. இன்னும் ஒரு மணி நேரம் இருக்குது. ஒரு மணி நேரத்தில் உங்களுக்காக புத்தம் புதிய பாடல்கள், சூடான சினிமா செய்தி, அதன் பிறகு ஒரு ஆங்கில வார்த்தையை நீங்கள் தமிழாக்கம் செய்ய போறீங்க. இந்த அங்கங்கள்லாம் இருக்கு. அதை தொடர்ந்து வானொலி பக்கமாக இருங்க. உங்களுக்காக தொடர்ந்து நிகழ்ச்சியை படிச்சுட்டு இருக்கேன். உங்களுடைய காதல் இது ஆனந்தம்.

மதுரையோட மனமும் ருசியும். ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொத்த வைக்கும், கறி தோசை கோலா உருண்ட சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

நேர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பான்சரின் ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடி. டிஆர்டி தமிழடியின் காலி ஒலிபரப்பான வணக்கம் தமிழடி இப்போது முதல் ஆரம்பமாகின்றது. வணக்கம் தமிழடியில் முதல்லே வளமை போல் என்றும் மங்கள வாத்திய இசையாக நாதேஸ்வர தபதிசை.

கேட்டது மங்கள வாத்திய இசையாக நாதீஸ்வர தவிலிசை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பான்சிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலியுறுப்பான வணக்கம் தமிழடி. வணக்கம் தமிழடியில் வளமிப்போல் என்றும் பக்தி பாமாலைகள் வரிசையில் முதலில் விநாயகர் துதியாக.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடி. டிஆர்டி தமிழடியின் காலி ஒளிபரப்பான வடக்கம் தமிழடியில் பக்தி பாமாலைகளோடு இணைந்திருக்கிறீர்கள். பக்தி பாமாலைகள் வரிசையில் தொடர்கின்றது. கிறிஸ்தவ கீதமாக ஜீவா ரேகா குழுவினர் பாடியே

கிறிஸ்தவ கீதமாக நீங்கள் கேட்டது ஜீவா ரேகா குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தி பாமலைகள் வரிசையில் தொடர்கின்றது. இஸ்லாமிய கீதமாக இறையன்பன் குத்துஸ் குழுவினர் பாடி

கேட்டது இஸ்லாமிய கீதமாக இரியன்பன் குத்துஸ் குழுவினர் பாட கேட்டீர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தி பாமாலைகள் வரிசையில் தொடர்கின்றது பராசக்தி போல் மாலையுடன் அனுஷ்கா பாடிய

கேட்டது பராசக்தி அம்மன் புகழ் மாலை, தந்திருந்தார் அனுஷ்கா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியில். வணக்கம் தமிழடியில் பக்தி பாமாலைகள், பக்தி பாமாலைகள் வரிசையில் தொடர்கின்றது. கிறிஸ்தவ கீதமாக கிருஷ்ணராஜ் ஜீவாரேகா குழுவினர் பாடிய

0: கிறிஸ்தவகீதமாக நீங்கள் கேட்டது கிருஷ்ணராஜ் ஜீவாரேகா குழுவினர் பாடியதை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தி பாமலர்கள் வரிசையில் தொடர்கின்றது. இஸ்லாமிய கீதமாக ஷான் மீரான் குழுவினர் பாடிய
1: பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான்

இஸ்லாமிய கீதமாக நீங்கள் கேட்டது ஷான் மீரான் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழடியின் வணக்கம் தமிழடியில் பக்தி பாமாலைகள் வரிசையில் இனி யோக பைரவர் புகழ் மாலையுடன் பிரபாகர் பாடிய இந்த பாடல்.

பைரவர் போல் மாலியாக ஒலித்திருந்த அந்த பாடலை தந்திருந்தார் பிரபாகர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழடியின் வணக்கம் தமிழடியில் பக்தி பாமரர்கள் வரிசையில் இனி தொடர்கின்றது கிறிஸ்தவ கீதம். மீண்டும் கிருஷ்ணராஜ் ஜீவா ரேகா குழுவினர் பாடிய

0: இஸ்லாமிய கீதமாக மலேசியா புகழ்பெற்ற பாடகரான ஜெயலானி காதர் பாட கேட்டீர்கள். ஜெயலானி காதர் பாடிய அந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது. நீங்கள் இதுவரை நேரமும் கேட்டுக்கொண்டிருந்த டிஆர்டி தமிழடியின் காலை ஒலிபரப்பில் ஒலித்த பக்தி பாமாலைகள்.
1: ரஞ்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனங்கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பமடைந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டிக் கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர் மகளிர் குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்பிடிப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வாராவாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்கள் சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சையே. செல் நகரில் எம்மவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பமறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாறு போன்ற இலை வகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பண மாற்ற சேவை செய்யும் முன்னணி நிறுவனம் உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன் 62 அவனியோ டு மார்சல் 77500 செல் தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன் 01 60 20 29 47 அல்லது கை தொலைபேசி இலக்கம் 06 67 20 40 சைபர்

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் கண்டுகொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 8:03, ஐக்கிய ராஜ்யத்தில் 7:03 பிறந்திருக்கும் இன்றைய பொழுது அனைவருக்கும் நல்ல பொழுதாக மலர எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு தொடர்கின்றது.

0: வணக்கம். தமிழொலியில் நற்சிந்தனை நேரம். நற்சிந்தனை நேர நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்து கொண்டு அழகான நற்சிந்தனையை வழங்கலாம். அந்த வகையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். நலமாக இருக்கின்றோம். நீங்கள்? அவர் திருமதி பத்மராணி அவர்கள். இப்பொழுது நற்சிந்தனையோடு
1: நலகூவர்மன் நலகூவரன் மற்றும் மணிகிரிவரன் சாப விமோசனம். வெண்ணெய் திருடி தயிர்பானை உடைத்த கண்ணனை தாய் ஜசோதை உடலில் கட்டினாள். மகனை கட்டி போட்டு விட்டு தன்னை ஜசோதா வீட்டு வேலைகளை கவனிக்க தொடங்கினாள். அவ்வாறும் மர உடலில் கட்டப்பட்டிருந்த கிருஷ்ணர் தன் முன் இரண்டு அர்ஜுன மரங்கள் நிற்பதை கவனித்தார். அந்த இரண்டு அர்ஜுன மரங்களும் பிரபலமான தேவரலான நலகூவரனும் மணிக்கிரீவனும். தேவரலின் பொக்கிசதாரனும் சிவபெருமானின் பெரும் பக்தனுமான குபேரனின் இரு மகன்கள் அவர்கள். குபேரனின் இவ்விரு மைந்தர்களும் மது மாது விடயங்களில் விடயங்களில் நாடியிருந்தனர். ஒரு முறை நாரதர் முன் அவ்விருவரும் இழி நிலையில் இருந்ததால் அவர்கள் இருவரும் மீதும் கருணை கொண்டு அவர்கள் நற்கதி அடைய வேண்டும் என்பதற்காக அவ்விருவரும் மரங்களாக தேவர்களின் கால கணக்கின்படி 100 ஆண்டுகளுக்கு இருந்து பின்னர் முழுமுதற் கடவுளை நேருக்கு நேர் கண்டு நட்பேறு அடைய வேண்டும் என்று நாரதரால் சாவிக்கப்பட்டார். அந்த இரு தேவர்களும் இரட்டை அர்ஜுன மரங்கள் என்று பெயர் பெற்ற மரங்களாக மாறி நந்த மகாராஜாவின் அரண்மனை முற்றத்தில் தோன்றி வளர்ந்து ஸ்ரீ கிருஷ்ணரை நேரில் காணும் நல்வாய்ப்பை பெற்றார்கள். ஸ்ரீ கிருஷ்ணர் அவ்விரு மரங்களின் இடைவெளியில் புகுந்து சென்றபோது மரங்களிடையே உடல் சிக்கிக் கொண்டதும் அதை பலமாக விட்டார். அப்போது மரங்கள் வேரோடு சாய்ந்ததும் அவர்களில் இருந்து நலகூவரன் மணிக்கிரீவன் என்னும் அழகான தேவர்கள் தோன்றினார்கள். அவர்கள் ஸ்ரீ கிருஷ்ணரை பலமுறை வலம் வந்து சிரம் தாழ்த்தி வணங்கி துதித்து மறைந்தனர். சத்தத்தை கேட்டு நந்த மகாராஜாவும் கோவிலவாசிகளும் ஓடி வந்தனர். கிருஷ்ணர் விளையாடி கொண்டிருப்பதைக் கண்டு ஆச்சரியப்பட்டனர். அங்கு விளையாடி கொண்டிருந்த சிறுவர்கள் தேவர்கள் தோன்றியதை கூறினார்கள். நந்தகோபர் கிருஷ்ணரை உடலில் இருந்து விடுவித்து மார்புடன் அழைத்துக் கொண்டார் என்று கூறி இன்றைய பொழுது அனைவருக்கும் நற்படுதாகவே இறைவனை மன்றி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம் ராயா.
0: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். அவர் பத்மராணி ராஜரண்டம் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து வானொலி வந்திருக்கும் அடுத்த அன்புரா. வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் ராஜா. யோசரி மகாராஜா கதைக்கிறேன்.
0: வணக்கம் யோசரி அம்மா, நலமா இருக்கிறீங்களா?
2: நாங்கள் நலமா இருக்கிறோம். நீங்கள் நலமா இருக்கிறீங்களா?
0: எல்லோரும் நலமா இருக்கிறோம். நன்றி.
2: உங்களுக்கு வணக்கம் கூறி எல்லோருக்கும் கால வணக்கம் கூறிக்கொண்டு மாணிக்க வாசல் திருவாசகத்தில் இருந்து உத்தரவச மங்கையில் அருளிய நீத்தல் விண்ணப்பத்தினர் தொடர். பலிகுந்த நின்றால் ரூத பெற்று அக்கையை போக்க பெற்று மெலிகுந்த என்னை விடுதி கண்டாயளி தேர் விளறி ஒலிகுந்த பூம்பொல்லுத்தரோச மங்கைக்கு வரசே பலி நின்ற பின் சிலையாலறி தாய்புரத்து தாய்புரம் மாறுபட்டே உரை வண்டுகள் பழகி தேர்ந்து பாடுகின்ற விளதிசையின் ஓசையானது நிலபெற்ற அழகிய சோழியனுடைய உத்தர ஓசம் அங்கே கரசே முப்புறத்தை பகர்த்து வலிமை பொருந்திய திண்ணமுடைய வில்லாகிய மேருவினை வளைத்து எரித்தொழித்தாய். விளங்குகின்ற நினது திருவழிகளில் திறன் பெற்றும் உன்னை அடையாமல் வாழ்நாளை வீடாக கழிக்கப் பெற்று வருந்தி இழைக்கின்ற என்னை கைவிட்டுடாதே. மாறுபட்டு அஞ்சு என்னை வஞ்சிப்பயான் முன்மணி மணிமலத்தாள் வேறுபட்டேனை விழுதி கண்டாய் வினை ஏன் மனத்தே ஊரும் மட்டே மன்னும் உத்தர கோஷம் அங்கைக்கு வரதே வேறுபட்டே ஒளி காட்டும் பொன்மேனிடும் தகையே உதை பெருந்தன்னியனே தீவினையே உள்ளத்தே ஊறுகின்ற தேனே நிலவெற்ற உத்தரகோசம் மங்கை கரசே திருநீட்டினை பொருந்தி விளங்குகின்ற ஒளியினை காட்டும் அழகிய திருமியனுடைய பெருந்தன்னியனே அன்புலன்னும் என்னை பகைத்து வல்லின செய்ய அறியே நின் அழகிய திருவழி தாமரையில் நீங்கினேனை கைவிட்டிடாதே. நெடும் தகை நீ என்னை ஆட்கொள்ள யானம் புலன்கள் கொண்டு விழுந்தகையே நெய் விடுதி கண்டாய் விரவார் பெறுவ அடும் தகை வேல் வல்ல உத்தரகோதமங்கைக்கு வருதே கடும் தகையே நுண்ணும் தேன் நீரமுத பெருங்கடலே பகவரு அஞ்சும்படி கொள்ளும் தன்மையுடைய வேட்போரில் திறமையுடைய உத்தரவோத மங்கை கரசே நீண்ட விடையாய் உடையனாகிய நான் பருவதற்குரிய தெல்லிய தூய புனல் போன்ற அமுத பெருங்கடலே பெரும் தன்மையனே நீ அடியனை ஆண்டு கொண்டருளவும் அடியன் அன்புல அவாவை பற்றி உன் அருளை கைவிடும் தகையே நாயினும் என்னை கைவிடாதே துன்பத்தினின்று நெக்கி காத்தருள்க கடலினுள் நாயினக்கு யாங்கும் கருணை கடலின் உள்ளம் விடல் அடியை நெய் விழுதி கண்டாய் விடல் இல்லடியார் உடலிலமே மன்னும் உத்தரகோசம் அங்கைக்கு வரசே மடலி மட்டே மணியே முதே என் மது வெள்ளமே துடை உன்னை விடுதல் இல்லாது பற்றும் அன்பர் உடம்பாகிய வீட்டிலே நிலை பெற்ற நித்திரகோசம் மங்கை கருதே பூவிதல் தேன் நீர் போலியனே பூவிதல் தேன் போலினியவனே போலிங்கவனே மாணிக்கமே அமுதே எனது பால் வெள்ளமே கடலிலே நாய் குடி குடிப்பதானால் நாய் நீர் குடிப்பதானால் சிறிது சிறிதாக நக்கித்தான் குடிப்பது போல உனது கருணை கடலின் உள்ளே உள்ளத்தை செலுத்தி நன்கு பருக இயலாத என்னை கைவிட்டிடாதே நன்றி இது நாளை மண்ணில் பிறந்தார் பெறும் பயன் மதிசூடும் அண்ணலார் அடியாதமை அவது செய்தித்தல் கண்ணினால் அவர் நல்விழா பொலிவு கண்டு ஆர்வல் உண்மையாமெனில் உலகர் முன் வருகன உரைப்பாரு நன்றி சம்பளம் நன்றி வணக்கம் தாயா
0: நன்றி அம்மா இணைந்து கொண்டு சிறப்பேற்ற உங்களுக்கு நன்றிகள் அவரை தொடர்ந்து வைபருடாக இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்ற வணக்கம்
3: வணக்கம் ராஜாண்ணா
0: நலமா இருக்கிறீங்களா
3: ஆமா நான் நிலமா இருக்கிறேன் நன்றியனா நீங்களும் அனைத்து உள்ளங்களும் நிலமாக இருக்கும் இன்றைய நாள் மாத்திரமில்லை அனைத்து நாள் பொழுதும் நல்லதாக இருக்க ஆண்டவனை வேண்டிக் கொண்டு ஐப்பசி மாதம் 2ஆம் தேதி பொதுக்காலம் 26ஆம் வாரம் வெள்ளிக்கிழமை ஜோபு நூலிலிருந்து வாசகம் பிரிவு 38 இறைவசனங்கள் 1 மற்றும் 12 தொடக்கம் 22:40 இலிருந்து 13:4 வரை ஆண்டவர் சூறாவளியினின்று ஜோபுவுக்கு அருளிய பதில் உன் வாழ்நாளில் காலை பொழுதுக்கு கட்டளையிட்டதுண்டா பைகரை தன் இடமறிய வைத்ததுண்டா இவ்வாறு அது வைக விளிம்பை தொட்டிழுத்து பொல்லாதவரை அதனுள் இருந்து உதறி தள்ளுமே முத்திரியால் களிமண் உரு பெறுவது போல் மன்னகம் வண்ணம் ஏற்றிய ஆடை ஆயிற்று அப்போது கொடியவரிடமிருந்து ஒளி பறிக்கப்படும் அடிக்க ஓங்கிய கை முறிக்கப்படும் கடலின் ஊற்றுவரை நீ போனதுண்டா ஆளியின் அடியில் நீ உலவினதுண்டா சாவின் வாயில்கள் உனக்கு காட்டப்பட்டனவோ இருள் உலகின் கதவுகளை கண்டதுண்டோ நீ அவனியின் பரப்பை நீ ஆய்ந்தறிந்ததுண்டா அறிவிப்பாய் அதிலுள்ள அனைத்தையும் அறிந்திருந்தால் ஒளி உறைவிடத்திற்கு வழி எதுவோ இருள் இருக்கும் இடப்பிற்கு எங்கேயோ அதன் எல்லைக்கு அதனை அழைத்து போவாயோ அதன் உறைவிடத்திற்கு நேர்வழி அறிவாயோ ஆம் அறிவாய் அன்றே நீ பிறந்தவன் அன்று ஆமாம் ஆண்டுகளும் உனக்கு அதிகம் அன்றோ ஜோபு ஆண்டவர்க்கு கூறிய மறுமொழி இதோ எளியேன் யான் இயம்புதற்குண்டோ என் வாயை கையால் பொத்திக் கொள்வேன் ஒருமுறை பேசினேன் மறுமொழி உரியேன் மீண்டும் பேசினேன் இனி பேசவே மாட்டேன் இது ஆண்டவர் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி சிந்தனைக்கு சிறியோரின் சிறகாவோம் பணம் படிப்பு பட்டம் பதவி புகழ் செல்வாக்கு ஆகியவை தமக்குரிய பெரிய அடையாளம் என சொல்லி கொண்டு அலைவோரை இந்த உலகம் பெரிய ஆள் என பார்க்கின்றது இந்த பார்வை இயேசுவின் சீடர் குலாமையும் பாதித்திருந்தது அவர்களின் தவறான கருத்தியலை தகர்க்கவே இயேசு சிறு பிள்ளையை அழைத்து அவர்கள் நடுவே நிறுத்தி செய்முறைப்பாடு நடத்தினர் இன்றைய சூழலில் குழந்தை பருவத்தில் இருப்போர் மட்டுமின்றி சமூகத்தால் கண்டுகொள்ளப்படாமல் நிராகரிக்கப்பட்டவர்களும் சிறியவர்களே தூய காவல் தூதர்களை நினைந்து நன்றியோடு கொண்டாடும் இந்நாளில் நம்மோடு நம் சமூகத்தில் வாழும் சிறியோர் ஒவ்வொருவருக்கும் நாம் காவல் தூதர் ஆவோம் நாம் உதவுவதால் உதவுதலால் உறுதுணையால் உடனிருப்பால் உரியாடலால் உயர் மதிப்பால் வீழ்ந்து கிடக்கும் அல்லது வீழ்த்தப்பட்டு சிறியோரின் வாழ்வு சிறக்க சிறகாவோம். இன்று விண்ணக தந்தையால் மண்ணிற்கு அனுப்பப்பட்டுள்ள காவல் தூதர்கள் நாம் தான். இதை புரிந்து கொள்வோமா? நன்றி, வணக்கம் ராஜண்ணா.
0: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பேற்ற உங்களுக்கு நன்றிகள். அவர் திருமதி ராணி சமந்தர் அவர்கள் இணைந்து கொண்டார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
4: வணக்கம் ராஜா.
0: வணக்கம் திருமதி குணநாயகி, நலமா இருக்கீங்களா?
4: ஓம் ஓம், நல்ல சுகமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: நல்லா இருக்கிறோம், நன்றி. தாருங்க,
4: நன்றி, நன்றி. எல்லோருக்கும் கால வணக்கங்கள் கூறி எல்லா உயிர்களையும் இன்புற்று வாழ இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு ஆன்மீக சிந்தனையாக, ஒரு இளைஞன் வசதியான குடும்பம், அவனுக்கு வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, வாழவே பிடிக்கவில்லை, எல்லாமே வெறுத்து போய்விட்டது, என்ன செய்யலாம் என்று யோசித்தான். ஒரு குருவை தேடி போனான். அவரிடம் தான் வந்த விவரத்தை சொல்லி ஏதாவது வழி சொல்லுங்கள் என்று கேட்டான். அவர் பார்த்தார், அது சரி, அதற்கு முன் உன்னை பற்றி கொஞ்சம் சொல், எவ்வளவு படித்திருக்கிறாய், உனக்கு என்ன தெரியும் என்று கேட்டார். சுவாமி, நான் ஒழுங்காக படிக்கவில்லை, எதுவும் தெரியாது, ஆனால் கொஞ்சம் சதுரங்கமாட தெரியும், அவ்வளவுதான் என்றார். குரு கொஞ்சம் யோசனை செய்தார். பக்கத்தில் இருந்த ஒரு சீடனை கூப்பிட்டார். அவரிடம் ஒரு சீடனின் பெயரை சொல்லி, நீ உடனே போய் அவரை இங்கே அழைத்து வா என்றார். வரும்போது ஒரு சதுரங்க பலகையையும் விளையாடுவதற்கான காய்களையும் எடுத்து கொண்டு வா, சீடர்கள் எல்லோரையும் இங்கே வர சொல் என்றார். கொஞ்ச நேரத்தில் எல்லோரும் வந்து சேர்ந்தார்கள். சதுரங்க பறையை கொண்டு வந்து வைத்தார்கள். அந்த சீடரும் வந்து சேர்ந்தார். குரு அவரை அருகில் கூப்பிட்டு கொஞ்ச நேரம் சதுரங்கம் ஆட வேண்டும் என்றார். அந்த சீடனிற்கு சதுரங்கம் என்றாலே என்னவென்றே தெரியாது, இருந்தாலும் மறுப்பு எதுவும் சொல்லவில்லை. குரு சொன்னார், நீர் என்னுடைய சீடர், என் பேச்சை மறுக்காதவர், உம்முடைய அடக்கத்தையும் பணிவையும் நான் அறிவேன், எனக்காக உயிரையும் கொடுப்பதாக சொல்லி இருக்கிறீர்கள், இப்போது அதற்கான வாய்ப்பு வந்திருக்கிறது, அந்த இளைஞனுடன் சதுரங்கம் ஆட வேண்டும், தோற்று போனால் இந்த வாளால் தலையை சீவி விடுவேன், இறந்தால் சொர்க்கம் நிச்சயம், நீங்கள் வெற்றி விட்டு விட்டால் தோற்று போன இந்த இளைஞனின் தலையை சீவி விடுவேன், சரி இப்போது நீங்கள் ஆட்டத்தை ஆரம்பிக்கலாம் என்றார். ஆட்டம் ஆரம்பமாகியது. அந்த சீடனின் முகத்தில் சடனமே இல்லை, சாவை பற்றி கவலைப்பட்டதாகவே தெரியவில்லை, எதுவும் புரியவில்லை என்றாலும் குருவின் கட்டளை என்பதால் ஏதோ ஒரு காயை நகர்த்தி கொண்டிருந்தார். சுற்றி இருந்த சீடர்கள் முகத்தில் திகில், பயம், பாவம் நிலைமை இப்படி ஆகிவிட்டதே என்கின்ற கவலை. குருவின் கையிலே பெரிய வாள் பளபளப்பாக இருந்தது. சீடன் காய் நகர்த்துவது ஆரம்பத்தில் ஆச்சரியமாக தெரிந்தாலும் அவருக்கு சதுரங்கம் பற்றி எதுவுமே தெரியாது என்பது இளைஞனுக்கு புரிந்தது. அவனுக்கு உற்சாகம் வந்துவிட்டது. சுறுசுறுப்பாக காய்களை நகர்த்த ஆரம்பித்தார். சீடர் கொஞ்சம் கொஞ்சமாக தோற்று கொண்டே வந்தார். சுற்றி இருந்த சீடர்கள் முகத்தில் சொல்ல முடியாத வேதனை. இளைஞன் முகத்தில் மகிழ்ச்சி நிமிந்து பார்த்தான். எதிரிருந்த சீடனின் முகத்தை பார்த்ததும் அவனுக்கு ரொம்ப பாவமாக இருந்தது. அந்த முகத்தில் தான் எவ்வளவு சாந்தம், எவ்வளவு இனிமை, அவர் கண்களில் எவ்வளவு கருணை, இவர் சாகத்தான் வேண்டுமா, இளைஞன் யோசிக்க ஆரம்பித்தார். நான் இறந்து போனால் யாருக்கும் எந்த வியப்பும் இல்லை, வீணாய் போன தன் வாழ்வும் சாவும் யாரையும் பாதிக்காது, ஆனால் துறவியான கருணைமிக்க இவர் இறந்தால் அது எவ்வளவு பெரிய வியப்பு, அதற்கும் நாம் காரணமாக இருப்பதாக என்று நினைத்தார். அந்த இளைஞன் உடனே கண்ணா பின்னாந்து விளையாட ஆரம்பித்தான். தான் தோற்று போக வேண்டும் என்று முடிவெடுத்தான். அதை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்த குரு சதுரங்க பலகையை கவிழ்த்தார். காய்கள் எல்லாம் சிதறி போய்விட்டன. எல்லோரும் தேய்த்து போனார்கள். யாருக்கும் வெற்றி தோல்வி இல்லை என்று அறிவிக்கிறேன் என்றார் குரு. உன்னுடைய மன ஒருமைப்பாட்டை கவனித்தேன். முழுமையாக ஆட்டத்திலே மூழி போனதையும் பார்த்தேன். கடைசியில் உயிர் தியாகம் செய்ய முடிவெடுத்து தாறுமாறாக ஆடியதையும் பார்த்தேன். வாழ்க்கை என்றால் என்ன என்பதும், எந்த வாழ்க்கை பயனுள்ள வாழ்க்கை என்பதும் உனக்கு புரிந்துவிட்டது. இப்போது இங்கே அதை நீ கற்றுக்கொண்டாய். உன்னுடைய மனம் பக்குவ நிலையை அடைந்து விட்டது. தியாகம் உன் இதயத்தில் குடிகொண்டு விட்டது. அது இங்கிருந்தும் வரவில்லை, உனக்கில் இருந்துதான் அது வந்தது. அதை நீ அடையாளம் கண்டுகொண்டாய். இனிமேல் கொஞ்ச காலம் நீ இங்கே இருந்து விட்டு போகலாம். உன்னுடைய வாழ்வு பயனுள்ள வாழ்வாகும் என்று அறிந்த குரு என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பேற்ற உங்களுக்கும் நன்றிகள். அவர் திருமதி குருநாகி பசுபதி அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பேற்றார். அவரை தொடர்ந்து வானலில் வந்திருக்கும் அடுத்த அன்புற வணக்கம். அவருடைய தொடர்பு துண்டிக்கப்படுகின்றது. வேகமாக இணைந்து கொள்ளுங்கள் அன்பு உறவுகளே. இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்றோம். வணக்கம். வணக்கம். வணக்கம். அவருடைய தொடர்பை துண்டிக்கின்றோம். நேரம் சரியாக 8:20 அக்கியராட்சத்தில் 7:20 அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாகவும் உங்கள் அபிமான தமிழொலி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது நச்சிந்தனை நேரம். பாரிசு லாச்சபலில் ரூஹி கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள், தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்டர்பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ், 16 பரிஸ் 10 தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி saslanka12@gmail.com. ரோய் கையில் அமைந்துள்ள SAS லங்கா. நேரம் சரியாக 8:21 ஐக்கியராஜ்யத்தில் 7:21 இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு

இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்ற வணக்கம் வணக்கம். அவருடைய தொடர்பு இணைந்து கொள்வதற்கு சிரமப்படுகின்றது. அன்பு உறவுகளே, இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்ற வணக்கம்

0: இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்ற வணக்கம். வணக்கம் சண்முகநாதன், நலமா இருக்கீங்களா? உங்களுடைய டெலிபோனில் ஏதோ பிரச்சனை இருக்கின்றது. நன்றி, வாழ்த்துகள் சாருங்கள்.
1: வணக்கங்கள். இயல்பிலேயே உயிரேற்றவை, கருணை, அன்பு, சகிப்புத்தன்மை போன்ற குணங்கள் அவற்றுக்கு இல்லை. இந்த காரணத்தினால்தான் சில சிலை வழிபாட்டை எதிர்க்கிறார்கள். இது அறியாமை. ஒரு குறிப்பிட்ட பொருளை, உதாரணமாக ஒரு பூவையோ அல்லது ஒரு குவளையோ சுட்டிக்காட்ட உங்கள் ஆட்காட்டிவர்களை பயன்படுத்துவீர்கள். அதுபோலவே இலைகள் தெய்வீகத்தை சுட்டிக்காட்டும் கருவிகளை போன்றவை. நீங்கள் தெய்வீகத்தை மறந்துவிட்டால் இலைகள் போன்ற சுட்டிக்காட்டும் கருவிகள் உங்களுக்கு தேவையில்லை. அப்படி இருக்க இலை வழிபாட்டை எதிர்ப்பது முட்டாள்தனம் அல்லவா? உங்கள் பெற்றோர் மற்றும் தாத்தா பாட்டியின் பழங்களை நீங்கள் பழங்குவது இல்லையா? இந்த பழங்களில் உயிரிருக்கிறதா? இல்லை. கருணை, அன்பு, தியாகம் போன்ற குணங்கள் அவற்றுக்கு இல்லை. அப்படி என்றால் அவற்றை வழங்குவது என்ன பயன்? இந்த பழங்களின் மூலம்தான் அவர்கள் நிலை நிறுத்திய நட்பண்புகளும் லட்சியங்களும் நமக்கு நிறைவூட்டப்படுகிறது. உதாரணமாக, ஆரங்குளம் தர நாலங்குளம் அளவுள்ள ஒரு ரூபாய் நோட்டை எடுத்துக்கொள்வோம். ஒரு நோட்டில், இந்த ரூபாய் நோட்டில் உயிரோ, அன்பு, கருணை போன்ற நற்பண்புகளோ இல்லை. இந்த மக்கள் அதை விரும்புகிறார்கள். அதை தங்களுடையதாக வைத்திருக்கவும் விரும்புகிறார்கள். உலகில் பணத்தை விரும்பாதவர் யாராவது இருக்கிறார்களா? அதுபோலவே தேசிய கொடியானது உயிரற்ற துணியாக மட்டுமே இருந்தாலும் அது குறிக்கும் விளிமியங்களுக்காக நாம் அதை அனுபவிக்கிறோம். சிலை வழிபாடு முட்டாள்தனம் என்று கருதப்பட்டால் உயிரற்றவைகளான பணத்தின் மீதான ஆதிக்கும் கொடியின் மீதான மரியாதைக்கும் அதை கருத்து பொருந்த வேண்டும். நீங்கள் ஒரு பணத்தை கடவுளாக வழிபடலாம், ஆனால் கடவுளை ஒரு படமாக வழிபட முடியாது. என்று பகவான் தேவரை கூறியிருக்கான கூறிக்கொண்டு மட்டுமே நாளை சந்திக்கிறேன். நேசிக்கும்
0: நன்றி சண்முகநாதன், இணைந்து கொண்டு சிறப்பிட்டமைக்கு. அவர் சண்முகநாதன் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பிட்டார், அவர்களுக்கும் எமது நன்றிகள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசில் இருந்த ஒலிபரப்பாக உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது நற்சிந்தனை நேரம். நற்சிந்தனை நேரம் நிகழ்ச்சியில் நீங்கள் போதுமான

0: மனசையும் முளைக்கிற காசும் நெஞ்சு இல்ல, எல்லாமே வீட்டுக்கு போட்டு போட்டு போட்டு அழிஞ்சுண்டு போறோம். முக்கியமா வீடையும் விற்க ஓடும், புது வீடு வாங்க ஓடும். ஆர்வங்களை தெரிஞ்சாக்கள் இருக்கணுமா?
1: கடவுள் கை கொடுத்த மாதிரி இருக்கிறதுக்கேமா நான் போறேன். அவர்கிட்ட போய் கதைச்சு வீட்டை எம்பித்து புது வீடு இன்சூரன்ஸும் பிள்ளைகளுக்கு போடணும் பிள்ள, அந்த மாதிரி செய்வார் என்று சொல்லி நினைக்கிறேன்.
0: மறக்காதீங்க ஜோஸ் ஜீரத்னத்தை.
1: ஓ, கடைசி வரையும் மறக்க மாட்டேன்.
2: ஆம், உண்மையிலும் உண்மை. குடியிருப்பு மற்றும் வணிக சொத்துக்கள் வாங்குதல் விற்பனை முதல் மற்றும் இரண்டாம் அடமான நிதி சேவைகள் செல்வம் மற்றும் நிதி மேலாண்மை பண முதலீட்டு சேவைகள் உங்கள் அனைத்து காப்பீட்டு தேவைகளுக்கும் தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெரட்னம், வன்கூவர் நகரில். வாங்கவும் விற்கவும் உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெரட்னம் தொடர்பு தொலைபேசி இலக்கம் வன்கூவருக்குரியது 778-994-23-25.
3: இத்துடன் நிறைவுக்கு வருகின்றது நச்சிந்தனை நேரம். நச்சிந்தனை நேரம் நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு சிறப்பிட்ட அத்தனை உறவுகளுக்கும் எனது இதய பெருமான நன்றிகளும் வாழ்த்துக்களும். நேரம் சரியாக 8:29 ஐக்கிய ராஜ்யத்தில் 7:29.
2: ஈழத் தமிழர்களின் வாழ்வில் கல்வியில் சாதனையாளர்களை உருவாக்கிய வயாவிலான் மத்திய கல்லூரியின் அமுத விழா 8 நவம்பர் மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு சுவிட்சர்லாந்தில் சிறப்பாக நடைபெற இருக்கிறது.

0: பலரது வாழ்வில் அறிவொளியேற்றிய இந்த பாடசாலையின் அமுத விழாவுக்கான பணிகளை வயாபுலான் மத்திய கல்லூரியின் சுவிஸ் கிளையினர் இதற்கான ஏற்பாடுகளை கவனித்து வருகிறார்கள். மறந்து விடாதீர்கள், 8ஆம் தேதி நவம்பர் மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு வசாவிலான் மத்திய கல்லூரியின் அமுத விழா நிகழ்வுகள் நடைபெறுகிறது. இடம்பெறும் மண்டபம்
1: In der AU 18604 Volkeswil, Zürich, Switzerland.
0: இந்த நிகழ்வுக்கு அனுசரணை கொடுக்கின்றார்கள் பிசரியா மம்மா மியா GMBH, சஜிகா கேஷ் அண்ட் கரி, சஜிகா பியூட்டி பார்லர், சோட்டகன் கராத்தே நிறுவனம், பரவச யோகா நிலையம் இவர்களது ஆதரவுடனும் உங்கள் ஆதரவை எதிர்பார்க்கின்றார்கள் வசாவிலான் மத்திய கல்லூரியின் பழைய மாணவர்கள். மேலதிக தொடர்புகளுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். தியாகராஜா சச்சிதானந்த மூர்த்தி, சைவ சைவர் 41 79 771 17 12. தம்பிராஜா இளங்குமரன், சைவ சைவர் 41 76 386 14 82. தர்மலிங்கம் பிரபாகரன், சைவ சைவர் 41 76 51 83. சைவர் 3 4. மறந்து விடாதீர்கள், நவம்பர் மாதம் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு வசாவிலான் மத்திய கல்லூரியின் அமுத விழா நிகழ்வு. கல்வி கண்ணை திறந்த வயாவிலான் மத்திய கல்லூரியின் அமுத விழாவுக்காக அனைவரும் ஒன்றிணைவோம். அடுத்த தலைமுறைக்கு உற்சாகம் அளிப்போம்.

0: എന്റെ ഫ്രിഡ്ജ് വാങ്ങി ഒരു മാസം കൂടെ ആകില്ല, ഒഴുങ്ക വെയില് ചെയ്തില്ല. എന്നാ ചെയ്യറത്?
1: സരി സരി, എന്റെ കാറും ഒളുങ്ക ബ്രേക്ക് പിടിക്കുന്നില്ല. എല്ലാ പ്രജനക്കും ഒരേ തീർവ് എങ്കട ജോയിതാൻ. ജോയിന്റെ ഫോൺ നമ്പർ ചൊല്ലുങ്കപ്പ.
2: இந்த பிரச்சனைகள் அனைத்துக்கும் ஒரே தீர்வாக நியாயமான விலை தரமான சேவைக்கு ஜோய். தொடர்பு தொலைபேசி இலக்கம் பிரான்சுக்குரியது 0782 81 88 14. மறந்து விடாதீர்கள், ஜோய் 0782 81 88 14.
3: நேரம் சரியாக 8:33 ஐக்கியராஜ்யத்தில் 7:33 இந்த நேரத்தில் வானிலையில் மலர்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி? 12 ராசிகளுக்கான பலாபலங்களோடு தமிழகத்தின் தலைசிறந்த ஜோதிடர் மகேஷ் ஐயா அவர்கள் இணைந்து கொள்கின்றார். அவர்களையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். இன்று 2 அக்டோபர் மாதம் வெள்ளிக்கிழமைக்கு உரியது.
4: மேஷராசி என்பவர்களுக்கு இன்னைக்கு பிரயாணம் இருக்கும், நிறைய விதமான அலைச்சல்கள் இருக்கும், தம்பி தங்கைகள் பத்தி சிந்தனைகள் இருக்கும். அதே சமயத்தில் ஒவ்வொரு விஷயம் இன்னைக்கு ரொம்ப பரபரப்பாக போகக்கூடியதாக இருக்கும். கோபத்தை கம்மி பண்ணிக்கிறது நல்லது. இட சம்பந்தமான பிரச்சனை, எலக்ட்ரிக்கல், அதே மாதிரி கரண்ட் சம்பந்தமான சில விஷயங்களில் கவனமாக இருக்கணும். இன்றைய தினத்தில் சில நேரங்களில் ஒரு பொருளை மறக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்துக்குண்டான வழிபாடு பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் முருகப்பெருமான் வழிபாடு. ரிஷபராசி நண்பர்களுக்கு பணவரவுகள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாள். ஒரு பக்கம்

0: அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் இருக்கும். ஒரு பக்கம் 80% நிறைய பேர் பாசிட்டிவாக சொல்லுவாங்க, ஒரு 20% ஃபெயிலியராக சொல்லுவாங்க. இந்த ஒரு குழப்பம் இருக்கும் ஏன் அப்படின்னு. ஸோ நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை பேரும் நமக்கு வழிகாட்டக்கூடிய முறைகளில் ரொம்ப கவனம் செலுத்துவீங்க. இந்த தினத்தில் கடகராசி என்பவர்கள் புதுசாக அதை கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் கண்டிப்பாக இருந்துருக்கும். குரு வழிபாடு இன்றைய தினத்தில் மிகப்பெரிய வழிபாடாக இருக்கும். சிம்மராசி நண்பர்களே, லாபங்கள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். தம்பி தங்கைகளுக்கும் நாள் முடிஞ்ச நல்ல காரியங்கள் பண்ணுவீங்க, நிறைய நல்ல விஷயங்கள் செய்வீங்க. நிறைய பேர் உத்வேகங்கள் கொடுக்கறது உங்களுக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுக்கும். வெளிநாடு வெளியூர் சம்பந்தமான பிரயாணம், வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, கல்யாண விஷயங்கள் சம்பந்தமான எனக்கு பேச்சுவார்த்தைகள் கண்டிப்பாக இருந்துருக்கும். நவகிரக வழிபாடு வெற்றியை தரும். கன்னிராசி நண்பர்களுக்கு நிறைய ஆலோசனைகள் மனசில் இருந்துருக்கும். 2-3 நாள் அந்த பிரச்சனை அப்பப்பா இப்போ முடிஞ்சது, இப்போ என்ன வேணால் பேசிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். அப்படி பேசப்படாது, 100க்கு 100 முறை கவனித்து கொண்டு பேசுறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். இன்றைய தினத்தில் பார்த்துட்டீங்க அப்படின்னா மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு துணை நிற்கும். துளாராசி என்பவர்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம், இந்த தினத்தில் 20 நேரம் பிரயாணம் வேண்டாம், மற்றவங்களை பற்றி பேச வேண்டாம், யாராவது உங்களை பற்றி பேசுனாங்கன்னா அது பெருசாகவும் எடுத்துக்க வேண்டாம். இன்றைய தினத்தில் முடிஞ்ச அளவுக்கு இறைவன் வழிபாடு தான் உங்களுக்கு துணை நிற்கக்கூடிய அற்புதமான வழிபாடு. பிள்ளையார் வழிபாடு உச்சிதமான வழிபாடு. விருச்சிகராசி நண்பர்களுக்கு மகாலட்சுமி வழிபாட்டோட தினத்தை ஆரம்பிச்சு பாருங்க, உங்களுக்கு சாதகமா இருந்துருக்கும். இன்றைய தினத்தில் கடனுக்காக கடன் வாங்க வேண்டாம். உடல் ஆரோக்கிய பிரச்சனை, இதுல கவனம் என்பது தேவை. வேலையில் இருக்கக்கூடியது, அதே சமயத்தில் உங்களுடைய நீங்க வீட்டை தவிர வெளியில போய் சந்திக்கக்கூடிய நபர்கள்னால சில நெருக்கடிகள் அப்பப்போ இருந்துருக்கும். அதெல்லாம் சமாளிச்சிருவீங்க, கவலைப்பட வேண்டிய விஷயம் இல்லை. பதவி பேர்ப்பு அந்தஸ்து எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பா நடக்கும். இன்றைய தினம் உங்களுக்கு சாதகம். அடுத்தது தனுசு ராசி நண்பர்கள், இன்றைய தினத்தில் சிவ வழிபாட்டோட இந்த தினம் உங்களுக்கு சாதகமாக அமையும். இன்றைய தினத்தில் இடமாற்றமான மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாகவும், ஒரு சில விஷயத்தில் குழம்புவீங்க, ஒரு சில விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருப்பீங்க. பிடித்தமானவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான தினம். அதே மாதிரி விரும்பினவர்கள் உங்களுக்கு உதவிகள் செய்வார்கள். குழந்தை வரம் எதிர்பார்த்தவங்களுக்கு இன்றைய தினம் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் இருக்கும். பெட் டெஸ்ட்டு, அதே மாதிரி டாக்டர் சம்மந்தமான இந்த டெஸ்டிங் எல்லாம் கொடுத்தவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. நல்ல மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்திக்கொள்ளும். நோயெல்லாம் இருக்குன்னு பயந்தவங்களுக்கெல்லாம் ஒன்றும் இருக்காது. இன்றைய தினம் உங்களுக்கு சாதகம் உண்டு. அடுத்து மகர ராசி நண்பர்களுக்கு அம்பாள் வழிபாட்டோட இன்றைய தினத்தை ஆரம்பித்தா சாதகமாக இருக்கும். இடம், பொருள், வீடுமனை, வாகனங்கள், தொழிலுக்கு தேவையான முதலீடு சேமிக்கக்கூடிய அற்புதமான தினம். தாயார் வழியில் நல்ல செய்திகள், பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களில் வெற்றி, குழந்தைகளுக்கு படிப்பில் நல்ல முன்னேற்றம், இடமாற்றம் மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சேமிப்புக்கு உண்டான அற்புதமான நாள். மகராசி அன்பர்கள் சில பேர் வண்டி வாகனம் டிரான்ஸ்போர்ட்டுக்காக ஏதேனும் புதுசாக வாங்குறதுக்கு உண்டான யோகங்கள் நிறையா இருக்கு. இன்றைய தினம் உங்களுக்கு வெற்றியை தரும். அடுத்து கும்பராசி நேயர்களுக்கு இடமாற்றம் மன மகிழ்ச்சியை தரும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் வெற்றி பிரயாணமாக அமையும். தம்பி தங்கைகளுக்கு உங்களால் முடிஞ்ச நல்ல காரியங்கள் பண்ணுவீங்க. சில நேரம் மற்றவர்களுக்காக டயத்தை ஒதுக்கி எங்கேயாவது வெளியில் போயிட்டு வரதுக்குண்டான சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் முருகன் வழிபாடு வெற்றி வழிபாடு. மீனராசி நண்பர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. அதே சமயத்தில் பார்த்துட்டீங்கன்னா கொஞ்சம் டென்ஷனாலும் கொஞ்சம் நேரத்தில் சரியாகும். வீடு, இடம், பொருள், வாகனம், வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது, அதேமாதிரி புதுசாக எதாவது பர்ச்சேஸ் பண்ணுறது, ஷூ வாங்குறது, அதே மாதிரி லேப்டாப் வாங்குறது, டேப் வாங்குறது, எதனா ஒன்று புதுசாக பார்த்தா அது வாங்கணும்னு தோன்றுறது, இந்த மாதிரி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். எதிர்பாராத ஒரு நட்பு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியும் வெற்றியும் தரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினத்திலும் தோன்றுறது. இன்றைய தினம் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் சொந்த பந்தங்கள் யாருக்காக உடம்பு சரியில்லைனா அவங்களுக்காக டயத்தஸ் பண்ணி கூடவே இருந்து பார்த்தக்கூடிய அமைப்பானக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குரு வழிபாடு, குருவாயூரப்பர் வழிபாடு, விசேஷ வழிபாடு.
1: ரொம்ப அற்புதமா சொல்லியிருக்கீங்க சார். 12 ராசி நேர்களுக்கு உண்டான ராசி பலன்கள். நம்ம யாத்திரை பத்தி
2: அந்த உறவுகள் இதுவரை 12 ராசிகளுக்கான பலாபலன்களை கேட்டீர்கள். தயாரித்து தொகுத்து வழங்கியிருந்தார் தமிழகத்தின் தலை சிறந்த ஜோதிடர் மகேஷ் ஐயா அவர்கள். அவர்களுக்கும் விமது இதய பூர்வமான நன்றிகள். நேரம் சரியாக 8:39 ஐக்கியராஜ்யத்தில் 7:39. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசலிலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி தமிழொலியில் வணக்கம் தமிழொலி நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். அன்புறவுகளே,
3: ரன்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படிப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள்.

0: ஆறாவாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சோழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை விஜயம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன் செய்ய தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சையே. பொதுப்பள்ளியை ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பள்ளியுடன் பொதுப்பள்ளி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பள்ளி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொண்டுபொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொண்டுபொண்டே மார்க்கெட் 1 அவென்யூ எடுவான் பயோ 93000. கோபினி தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொண்டுபொண்டே ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொண்டுபொண்டே மார்க்கெட்.
1: நீ சொல்லி விட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன், எல்லாம் சரியா
2: இருக்கேன். மரக்கறிகளை நாரி போன மீனையும் வாங்கி வாருங்க, நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்னேன். இதுகளெல்லாம் உங்களுக்கு குப்பையில போடுங்க.
1: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரதா?
2: அதுக்கு தானே லாட்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு, எல்லாம் மலிவாவும் தரமாவும் கிடைக்குதாங்க, அங்க போய் வாங்கிட்டு வாங்கலன்.
1: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத, இந்த இப்ப போய் அம்பா ஸ்டோர்ல நீ சொல்லி விட்ட எல்லாத்தையும் திருப்பி வாங்கி கொண்டு வர.
0: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம், இருக்கவே இருக்கின்றது லாட்சப்பலை அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க்குக் சென்டரி பாரிஸ்பத்து. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 01 42 05 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு, பொருளும் உண்டு.
3: நேரம் சரியாக 8:43 ஐக்கிய ராஜ்யத்தில் 7:43 தொடர்கின்றது.

0: வாழ்த்துவோர் வாழ்த்தலாம். இன்று உங்கள் இல்லங்களில் இடம்பெறுகின்ற மங்களகரமான சுபகாரியங்களை கொண்டாடி கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் டிஆர்டி தமிழ்ல குடும்பம் தங்களது இதே நிறைந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றது. அந்த வகையில் மங்களகரமாக இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம் திருமதி பத்மராணி, நலமா இருக்கிறீங்களா?
1: வளங்களும் பெற்று சீர்சிறப்பாக நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோடு வாழ வாழ்த்து
0: விடைபெறுகிறேன். ஒரு ஆள் தானே? ஒரே ஒரு ஆள் தான்.
1: ஒரே ஒரு ஆள் தானோ?
0: அப்பால் தங்க குடந்தான். நன்றி உங்களுடைய தகவலுக்கு. அவர் பத்மராணி அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார் எங்களுடைய அன்புக்குரிய என்பது அன்பு நேயர் ஹைலைநாதன் அவர்கள் இன்று பிறந்த நாளை கொண்டாடுகிறார். அவர் இன்று போல் இன்றும் சிரஞ்சீவியாக தேக ஆரோக்கியத்துடன் பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கின்ற டிஆர்டி தமிழொலி குடும்பம் வாழ்த்தி மகிழ்கின்றது. அவரை தொடர்ந்து திருமதி வதனா தயாளன் அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் வதனா.
2: வணக்கம் ராஜா.
0: நலமா இருக்கிறீங்களா?
2: நன்றி. இன்று பிறந்த நாளைக்கானும் பிரேமாவின் கணவர் திரு கைலாநாதன் அவர்களுக்கும் எங்களோட முந்தைய டிஆர்டியில அறிவிப்பாளர் இருந்த அர்ஜுன என்ன பேர்
0: சரியா ஜெயக்குமார் என்னம்மா
2: ஜெயக்குமார் ஜெயக்குமார்
0: லண்டன்ல
2: இருக்கிறார். அவர்கள் இருவருக்கும் எங்கள் குடும்ப சார்பான இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அவர்கள் இருவரும் நலமாக வாழ வாழ்த்தி விட வருகிறேன். நன்றி. வணக்கம்.
0: நன்றி வதனா தயாளன் அவர்கள். அவர்களுக்கும் அவரது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு வதனாவை தொடர்ந்து வானொலி வந்திருக்கும் அடுத்த அன்பு. வணக்கம்.
3: வணக்கம் ராஜா.
0: வணக்கம் குணநாயகி, நலமா இருக்கிறீங்களா?
3: இருக்கிறேன்.
0: அடிச்சு அடி அடிச்சு அடி ஒரு அடியில உங்களுக்கு லைன் கிடைச்சது. என்ன
3: இது?
0: என்ன சொல்லுங்க. ஹேண்ட்போன்ல இருந்து எடுங்க. நல்லது, அது உங்களோட நல்ல போன் அது.
3: அப்புறம் பிறந்த நாளை கொண்டாடும் கைலைநாதன் அவர்களுக்கும் ஜெயக்குமார் அவர்களுக்கும் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அவர்கள் இன்றும் உடலுள்ள ஆரோக்கியத்தோடு சிறப்பாக வாழ வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம்.
0: நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துகளுக்கு நன்றி.
3: நன்றி. வணக்கம்.
0: அவர் சகோதரி குணநாயகி பிரசோதி அவர்கள். அவர்களை தொடர்ந்து ரஜினி நாகேந்திரம் அவர்கள் இணைந்திருக்கின்றார். அவரையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் ரஜினி.
4: வணக்கம் ராஜா.
0: நலமா இருக்கிறீங்களா?
4: ஓம், நாங்கள் நலமாக இருக்கிறோம். நீங்களும் அனைவரும் நலமாக இருக்கிறவனை வேண்டிக் கொண்டு இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் திரு கைலாயநாதன் திரு ஜெயக்குமார் இருவருக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பில் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம்.
0: நன்றி சகோதரி. உங்கள் அன்பான வாழ்த்துகள் அவர்களை விளம்பர செய்யும் உற்சாகப்படுத்தும் அந்த வகையில் கேட்டுக் கொண்டிருப்பார்கள். மிக மகிழ்ச்சி அடைவார்கள். நன்றி. அவர் ரஞ்சினி நாகேந்திரம். அவர்களை தொடர்ந்து வதனி மோகன் அவர்கள் இணைந்திருக்கின்றார். அவரையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம் வதனி.
5: பிரேமாவோட கணவர் கைலநாதன் அவர்களுக்கு எங்கள் குடும்பம் சார்ந்த பிறந்த நாள் வாழ்த்துக்கள். கைலநாதன் இன்று போல் என்றென்றும் மனைவி பிரேமாவுடனும் பிள்ளைகளுடனும் உற்ற உறவுகளுடனும் மன அமைதியோடு சந்தோஷமாக மகள்வோடு வாழ வேணும் என்று
0: அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புரோ. வணக்கம்.
6: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் திருமதி சிவசுந்தரிங்க அவர்கள். நலமா இருக்கிறீங்களா?
6: ஓ, நாங்கள் குடும்பத்தில் அனைவருமே நலமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறோம் அண்ணா. அதே போல நீங்களும் ஏனி அன்பு உறவுகள் எல்லோரும் நலமாக வளமாக வாழ எல்லோருக்கும் பொதுவான அந்த இறைவனை வேண்டிக் கொண்டு இந்த பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். திரு கைலாயநாதன் அவர்களுக்கும் திரு ஜெயக்குமார் அவர்களுக்கும் இருவருக்கும் எமது குடும்ப சார்பான மன நிறைந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். இருவரும் இன்று போல் என்றென்றும் சீரும் சிறப்புமாக பல்லாண்டு காலம் பார் போற்ற வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி கொண்டு உங்களிடம் இருந்து அன்பாக விடப்படுகின்றேன் அண்ணா. நன்றி. வணக்கம்.
0: நன்றி சகோதரி. உங்கள் அன்பான வாழ்த்துக்கள் அவர்களை விளம்பரம் செய்யும் உற்சாகப்படுத்தும் அன்றவையில் உங்களுக்கு நன்றிகள்.
6: வேகமாக
0: இணைந்து கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் ஃப்ரீயாக இருக்கின்றது, வைஃபை ஃப்ரீயாக இருக்கின்றது. தொலைபேசி இலக்கங்கள் ஃப்ரீயாக இருக்கின்றது. வேகமாக நீங்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தால் நேரத்தை கடைப்பிடித்து நிகழ்ச்சியை நாங்கள் தொடரலாம் என்பதனை கஷ்டமாக இருக்கின்றதா உங்களுக்கு அழைப்பை ஏற்படுத்துவதற்கு? இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
7: வணக்கம்
0: ஜோசரியம்மா, நலமா இருக்கீங்களா?
7: நாங்கள் நல்லா இருக்கிறோம். உங்களுக்கு வணக்கம். நன்றி கூறிக்கொண்டு இந்த பிறந்தால கொண்டாடும் கைலாநாதர் அவர்கள், நாங்கள் இருபது காலம் வாழ்க வாழ்க அந்த வாழ்த்து கொண்டு கொள்ள முடிவு என்று நன்றி வணக்கம் ராஜா.
0: என்ன பாட்டி பாடி வா, பாட்டி பாடு, நீங்க
7: வாழ்த்துறீங்க.
0: பயப்படுத்தி போட்டார்களா யாராவது உங்களை?
7: என்னாலும் கைலாய நாதன் மகிழ்வாக பாலங்கள் என்று நான் துக்கத்திலும் ஜெயிக்கிறேன், துணிவுடனும் இருக்கிறோம். அது சொல்லி சொல்லி சொல்லி வாழ்த்துகிறேன்.
0: நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துகள் அவரை விளம்பரம் செய்ய உற்சாகப்படுத்தும் கொண்டு கொண்டிருப்பார். நன்றி. அவர் சகோதரி திருமதி யோகேஸ்வரி அம்மா அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பிட்டார். வாட்டா அப்பா, இப்போதான் வாட்ஸ்அப்போடாக ஒரே ஒரு தங்க மகனோ தங்க மகள் வருகிறார்கள். அவர்களையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வாட்ஸ்அப்போடாக இணைந்திருக்கும் அன்புரோ வணக்கம். வாட்ஸ்அப்போடாக இணைந்திருக்கும் அன்புரோ வணக்கம். சாந்தினி வடிவேலுக்கு காலம் கேட்குது இல்லை, என்ன செய்யுது? நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறீங்களா சகோதரி?
8: நன்றி. நீங்களும் அப்படியே குடும்பத்தோட இருக்கணும் என்று எல்லாம் வெள்ளங்கள் அபிராமி அம்மா வேண்டிக் கொண்டு இந்த பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் கைலாயநாதனும் அவர்களுக்கும் ஜெயக்குமார் அவர்களுக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பில் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு அவர்கள் இருவரும் சௌபாக்கியத்தோடும் ஆரோக்கியத்தோடும் தாயலோடும் குடும்பத்தோட வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று எல்லாம் வெள்ளங்கள் அபிராமி அம்மா வேண்டிக் கொண்டு உங்களிடம். நன்றி வணக்கம்.
0: நன்றி சகோதரி. இணைந்து கொண்டு சிறப்பிட்டு உங்களுக்கு நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
9: வணக்கம்.
0: வணக்கம் பாமா. என்ன சுணக்கம் பாமா?
9: நீங்கள்
0: எடுக்கல உங்களுக்கு ஏன்
9: ஜெயக்குமாருக்கும் சகோதரன் கைலநாதனுக்கும் நமது அன்பான பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அவர்கள் எல்லா செல்வங்களோடு சீரும் சிறப்புமாக வாழ்வன் ஒன்று வாழ்த்தி கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி வணக்கம்.
0: நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துகளுக்கு மங்கள் இதய நிறைந்த நன்றிகள். சரி அன்பு ஒருவளே, கைலநாதன் ஜெயக்குமார் இருவருக்காக நாம் தரும் பாடல்.

0: பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய வாழ்த்துவோர் வாழ்த்தலா. இன்றைய வாழ்த்துவோர் வாழ்த்தலா நிகழ்ச்சியில் எனது அன்பு நேயர் கைலாயநாதன் அவர்கள், அவர்களோடு எனது முன்னாள் அறிவிப்பாளர் ஜெயக்குமார் அவர்கள் இருவரும் இன்று போல் இன்றும் சிரஞ்சீவியாக தேக ஆரோக்கியத்துடன் பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க்கையென வாழ்த்தி மகிழ்கின்றோம். தொடர்ந்து வானொலியில் வலம் பெறுகின்றது முதன்மை செய்திகள்.
1: வணக்கம், இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் காலை ஒலிபரப்பான வணக்கம் தமிழொலியின் நிறைவாக வளமை போல் என்றும் தொடர்கின்றது. டிஆர்டி தமிழொலியின் முதன்மை செய்திகள். முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகிறார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர் சாசல் கார்ஷிலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். விவசாயம் மற்றும் பயிர் செய்கை முதலீட்டு திட்டங்கள் ஊடாக பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட நிதியை சில நிறுவனங்கள், பத்திரிகை வெளியீடு, வணிக வளாகங்கள், சுற்றுலா வணிகங்கள், இசை நிகழ்ச்சிகள் மற்றும் கிரிக்கெட் போட்டிகளுக்கான அனுசரணை போன்றவற்றுக்கு முறைகேடாக பயன்படுத்தியுள்ளதாக இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க குறிப்பிட்டிருக்கிறார். முத்துராஜ விலையிலிருந்து கட்டநாயக்கா சர்வதேச வானூர்தி நிலையம் வரை வானூர்தி எரிபொருளை கொண்டு செல்லும் புதிய குழாய் கட்டமைப்பை அமைக்கும் பணிகள் ஜனாதிபதி தலைமையில் இன்று உத்தியோகமாக ஆரம்பித்து வைக்கப்பட இருக்கிறது. இலங்கை 2025 ஆண்டில் 5% பொருளாதார வளர்ச்சி வீதத்தை பதிவு செய்திருந்த போதிலும் நாட்டின் முதலீட்டு சூழல் தொடர்ந்தும் சாதகமற்றதாகவே காணப்படுவதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது. மாதாந்த விலை சூத்திரத்துக்கு அமைய எரிபொருள் விலை அதிகரிக்கப்பட்டாலும் உலக சந்தையில் விலை அதிகரிப்பை முழுமையாக நுகர்வோர் மீது சுமத்தவில்லை. அரசாங்கமும் பெட்ரோலிய கூட்டு தாமதமும் விலை அதிகரிப்பின் போது ஒரு தொகையை ஏற்றுக்கொண்டுள்ளதாக உலக சந்தையில் எரிபொருள் விலை குறைவடையும் போது அதன் பயனை மக்களுக்கு வழங்குவோம் என்று இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்தின் தலைவர் டி எஸ் ராஜகர்ண குறிப்பிட்டிருக்கிறார். நம்பிக்கைக்குரிய பங்காளி என்ற வகையில் இலங்கையின் முன்னேற்றத்துக்கும் செழுமைக்கும் இந்தியா தொடர்ந்து ஆதரவளிக்கும். மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வாவுடனான சந்திப்பு இரு நாடுகளின் ஆழமான நட்பை மேலும் வலுப்படுத்தி இருப்பதாக இந்திய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் குறிப்பிட்டிருக்கிறார். வீழ்ச்சியடைந்திருந்த நாட்டின் மதிப்பீடுகளை உயர்நிலைக்கு கொண்டுவர இம்மால் முடிந்துள்ளதென்று நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் கலாநிதி ஹர்சன சூரியப்பெரும குறிப்பிட்டிருக்கிறார். மலேக தொடர்ந்து பாதையின் பேராதனை மற்றும் கம்பளை வரையான தொடர்ந்து சேவைகள் இன்று முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. இலங்கை சுங்கம் முன்னப்போதையும் விட சேர்த்திறனை அடைந்துள்ளதாக சுங்க பணிப்பாளர் நாயகம் விமல் லியனகம தெரிவித்திருக்கிறார். நச்சற்ற பழங்களை விற்பனை செய்யும் வர்த்தகர்களை இலகுவில் அடையாளம் காணும் வகையில் QR குறியீட்டு முறை அறிமுகப்படுத்தப்பட இருப்பதோடு எதிர்வரும் April 1 முதல் நச்சு பொருட்கள் அடங்கிய பழங்களை விற்பனை செய்யும் வர்த்தகர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க குறிப்பிட்டிருக்கிறார். முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணை ஒன்றுக்கு அமைவாக வாக்குமூலம் வழங்குவதற்கு முன்னாள் அமைச்சர் மந்துல குணவர்த்தன கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் இன்று முன்னிலையாக்கியிருக்கிறார். தங்கம் முலாம் பூசப்பட்ட உரிமமற்ற துப்பாக்கி ஒன்றை கைப்பற்றிய சம்பவம் தொடர்பில் முன்னாள் அமைச்சர் துமிந்த திசநாயக்கா மற்றும் கசகஸ்தான் நாட்டைச் சேர்ந்த ஐகுல் கேர்காசினா ஆகியோருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கினை நவம்பர் 4 விசாரணைக்கு எடுக்குமாறு கொழும்பு மேல்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. நாட்டில் தற்போதைய சூழலில் பிரதான சவாலாக உருவெடுத்துள்ள இணையவழி நிதி மோசடிகளை இரு நாடுகளின் கூட்டு ஒத்துழைப்புடன் கட்டுப்படுத்துவதற்காக நடவடிக்கை எடுப்பது குறித்து சீன தூதுவரும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரும் கலந்துரையாடியிருக்கிறார்கள். இலங்கையின் புதுப்பிக்கத்தக்க சக்தி துறை எதிர்கொள்ளும் சவால்கள் மற்றும் அந்த துறையில் முதலீடுகளை விரிவாக்குவதற்கான வாய்ப்புகள் குறித்து கலந்துரையாடுவதற்காக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா, இலங்கைக்கான பிரான்ஸ் தூதுவர் ரெமி லம்பர்ட் மற்றும் புதுப்பிக்கத்தக்க சக்தி துறையின் உள்நாட்டு பிரதிகள் குழுவினரை எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் சந்தித்து கலந்துரையாடியிருக்கிறார். அங்குகுல வெளிகந்த பகுதியில் உள்ள தனது வீட்டுக்கு அருகில் நின்று கொண்டிருந்த பாதாள உலக குழு தலைவரான லோகு பெட்டின் என்பவரின் 35 வயதுடைய இளைய சகோதரர் 9 மில்லிமீட்டர் ரக துப்பாக்கிச் சூட்டில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்திருப்பதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. ஈராவூர் பிரதேசத்தில் ராணுவ மேஜர் அனஸ் என்பவர் தலைமையில் போதைப்பொருள் ஒழிக்கும் குழு என்ற பெயரில் போதைப்பொருள் மாபியாக்களுடன் இயங்கி வரும் குழு அப்பாவி இளைஞர்களுக்கு போதைப்பொருளை தாங்களாக வைத்து கைது செய்து வரும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறது என்று பாதுகாப்பு படைகளுக்கு நீண்ட காலமாக ரகசிய தகவல் வழங்கி வரும் ஈராவூரைச் சேர்ந்த செய்யது முகமது பனிஸ் குற்றச்சாட்டுகளை தெரிவித்திருக்கிறார். நவகம்கம போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தப்புவ பகுதியில் நேற்று வேட்டை துப்பாக்கி ஒன்று வெடித்ததில் படுகாயமடைந்த நபர் ஒருவர் நவகம்கம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தார்கள். பதுரலிய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கல்தொல பகுதியில் உள்ள வாவியில் குளிக்கச் சென்ற நபர் ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்து போனார். காத்தான்குடி பாலமுனை கடலில் சட்டவிரோத சுருக்குவலை பாவித்து மீன்பிடியில் ஈடுபட்ட 50 லட்சம் ரூபா பெறுமதியான 5 சுருக்குவலைகளை கடலில் வைத்து கடற்படையினர் மீட்டு மட்டக்களப்பு மாவட்ட கடத்தோளில் நீரியல் வள திணைக்களகத்திடம் நேற்று ஒப்படைத்திருக்கிறார்கள். அம்பாறை மாவட்டம் அட்டாளைச்சேனை தேசிய கல்வி கல்லூரி மாணவிகளுக்கு ஆபாச காணொலிகளை காட்டி பாலியல் ரீதியாக துன்புறுத்தல் வழங்கி வந்த 55 வயதுடைய விரிவிரியாளர் ஒருவர் அம்பாறை பிரதேச சிறுவர் மற்றும் மகளிர் பணியக அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். பெருவளை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வல பகுதியில் வரி செலுத்தாமல் சட்டவிரோதமாக நாட்டுக்குள் கொண்டு வந்த 2600 வெளிநாட்டு சீரழிற்றுக்களுடன் சந்தனபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். நாளை சனிக்கிழமை நாடு முழுவதும் உள்ள அனைத்து மதுபான விற்பனை நிலையங்களும் மூடப்பட்டிருக்கும் என்று மதுவரி திணைக்களம் அறிவித்திருக்கிறது. இலங்கையின் பெரும்பாலான பகுதிகளில் இன்று பிற்பகல் 1 மணிக்கு பிறகு மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியிருக்கிறது. இந்திய செய்திகளில் நடிகர் சிவாஜி கணேசன் பிறந்த நாள் நேற்று கொண்டாடப்பட்ட நிலையில் முதல்வர் விஜய் சமூக வலைதளத்தில் வாழ்த்து பதிவினை வெளியிட்டிருக்கிறார். கர்நாடகத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தில் சதி நடந்துள்ளதாக கூறி தலைமை செயல் அதிகாரி அலுவலகத்தில் முதல்வர் சிவகுமார் அமைச்சர்கள் கூட்டாக தர்ணாவில் ஈடுபட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. பாரதிய ஜனதா தேர்தல் ஆணையமும் சேர்ந்து வாக்கு திருட்டு என்ற வெட்கமற்ற செயலில் ஈடுபட்டு வருவதாக மக்களவை எதிர்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கடுமையாக விமர்சித்துள்ளார். தேர்தல் ஆணையத்தால் முடக்கப்பட்ட திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கு சொந்தமான வங்கி கணக்குகளில் மீண்டும் பரிவர்த்தனை செய்ய அனுமதி கோரி மேற்குவங்க மாநில முன்னாள் முதல்வர் மம்தா பானர்ஜி தரப்பு தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்றம் நேற்று தள்ளுபடி செய்துள்ளது. தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் பதவி விலக கோரி கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி சார்பில் மும்பையில் இன்று போராட்டம் தொடங்கப்படுகிறது. இந்த போராட்டம் நாடு முழுவதும் நடத்தப்படும் என்று அந்த கட்சியின் நிறுவனர் தெரிவித்திருக்கிறார். ஊழலை ஒழிக்கும் உத்தம ஆட்சி போல வேடம் போட்ட தமிழக வெற்றி கழக அரசின் முகத்திரியை உயர்நீதிமன்றம் கிழித்து தொங்க போட்டுள்ளதாக திராவிட முன்னேற்ற கழகம் கடுமையாக அந்த கட்சியை விமர்சித்துள்ளது. மம்தா பானர்ஜி காங்கிரஸ் கட்சியில் மீண்டும் இணைய வேண்டும், மேற்கு வங்கத்தில் அவரது தலைமையில் செயற்பட தாங்கள் தயாராக இருப்பதாக காங்கிரசின் மூத்த தலைவர் அதிர் ரஞ்சன் சௌத்ரி குறிப்பிட்டிருக்கிறார். மத்திய பிரதேசத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் இரட்டை எஞ்சின் அரசு முழுமையாக தோல்வியடைந்து விட்டதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். இடைத்தேர்தல் நடைபெறும் தாராபுரம் தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மூனா கானா ஸ்டாலினும் மதுராந்தகத்தில் முதலமைச்சர் விஜயும் இன்று தேர்தல் பிரச்சாரம் செய்வதால் தேர்தல் களம் சூடுபிடித்துள்ளது. சுதந்திர போராட்ட வீரர் சுபாஷ் சந்திர போஸ் கடந்த 1920 குடிமைப்பணி தேர்வுகளை சமஸ்கிருத மொழியில் எழுதியதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கிறார். உலகின் பல்வேறு பகுதிகளில் மோதல்கள் நிலவி வரும் இன்றைய சூழலில் மகாத்மா காந்தியின் கொள்கைகளான அமைதியும் அகிம்சையும் மிகவும் முக்கியத்துவம் பெறுகின்றன, அவையே உலகுக்கு தேவைப்படுவதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு குறிப்பிட்டிருக்கிறார். வன்கொடுமை தடுப்பு சட்டங்களை அமல்படுத்த மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களுக்கு மத்திய அரசு கடந்த 3 ஆண்டுகளில் 1,423 கோடி ரூபாய் நிதியை விடுவித்திருக்கிறது. நாட்டின் மொத்த ஜிஎஸ்டி வசூல் 14.7% அதிகரித்திருக்கின்ற நிலையில் தமிழ்நாட்டில் மட்டும் 5% வரை சரிவை சந்தித்துள்ளது வேதனை அளிப்பதாக முன்னாள் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு குறிப்பிட்டிருக்கிறார். மகாராஷ்டிரத்தின் ராய்கட் மாவட்டத்தில் சுற்றுலா சென்றபோது கடலில் மூழ்கி பள்ளி மாணவர்கள் 8 பேர் உயிரிழந்த சம்பவம் அங்கு சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. போக்சோ வழக்கில் சிறையில் உள்ள எம் வீரமணி சாந்தி, மகேந்திர சிம்மன் ஆகிய 3 பேர் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. உரிய அங்கீகாரமின்றி பாகிஸ்தானில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட 7 லட்சம் ரூபாய் மதிப்பிலான அழகு சாதன பொருட்கள் ஹைதராபாத்தில் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. பெட்ரோல் அல்லது டீசல் என எரிபொருள் விற்பனைக்கு தனியார் நிறுவனங்கள் உச்சவரம்பு விதிக்கக்கூடாது என்று மத்திய எண்ணெய்த்துறை செயலர் நிரஜ் மிட்டல் தெரிவித்திருக்கிறார். இந்தியாவில் கடந்த செப்டம்பரில் சரக்கு சேவை வரி 2.03 லட்சம் கோடி ரூபாய் வசூலாகியுள்ளது. முந்தைய நிதியாண்டின் இதே மாதத்துடன் ஒப்புடுகையில் இது 14.7% அதிகரிப்பாகும். மூத்த தலைவர் பழ நெடுமாறனின் மகன் மாணிக்கம் நெடுமாறன் ஆஸ்திரேலியாவின் மெல்பர்ன் நகரில் வசித்து வந்தார். நேற்று காலை திடீரென உயிரிழந்தார். இறக்கின்ற போது அவருக்கு 57. அவர் புத்த மதத்தை தழுவி புத்த துறவியாக வாழ்ந்து வந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. கடலூர் மாவட்டத்தில் நெல் கொள்முதல் செய்யப்படாததால் 1000 நெல் மூட்டைகள் தேக்கமடைந்து விற்க முடியாமல் விவசாயிகள் தவிப்புக்குள்ளாகியுள்ளார்கள். சென்னையில் 22 கேரட் ஆமணத்தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 760 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 110,200 ரூபாய்க்கும் கிராமுக்கு 95 ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் 13,775 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில் பிளை துபாய் விமானத்தில் சக விமானியை தாக்கிய விமானி தீவிரவாத சித்தாந்தம் கொண்டவராக இருந்திருக்கலாம் என்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு குறிப்பிட்டிருக்கிறார். துபாயிலிருந்து இஸ்ரேல் சென்ற விமானத்தில் வழக்கத்துக்கு மாறாக 4 விமானிகள் சென்றது ஏன் என்பது பற்றிய புதிய தகவல்கள் வெளியாகியுள்ளன. இஸ்ரேலுக்கு சென்று கொண்டிருந்த விமானத்தை விபத்துக்குள்ளாக்க முயன்ற விமானிக்கும் ஈரானுக்கும் தொடர்பு இருந்தால் ஈரான் மீது மிக கடுமையான தாக்குதல் நடத்தப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் எச்சரித்துள்ளார். அமெரிக்கா மீண்டும் தாக்குதல்களை தொடங்கினால் அதற்கு முன்னெப்போதும் இல்லாத வகையில் மிக கடுமையான மற்றும் விரிவான பதிலடி கொடுக்க ஈரான் முழுவீச்சில் தயாராகி வருவதாக குறிப்பிடப்படுகிறது. அமெரிக்கா மத்திய கிழக்குக்கு கூடுதல் ராணுவ வளங்களை அனுப்புவதாக வெளிவந்த தகவல்களை தொடர்ந்து எண்ணெய் விலை இன்று சுமார் 4 விழுக்காடு உயர்ந்துள்ளது. பிராண்ட் கச்சா எண்ணெய் விலை பீபாக்கில் சுமார் $102 பதிவாகியிருக்கிறது. சவுதி அரேபியாவின் புனித நகரங்களில் ஒன்றான மதினாவில் அமைந்துள்ள மின் விநியோக நிலையம் ஒன்றின் மீது யமனின் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளதாக சவுதி தலைமையிலான கூட்டணி அறிவித்திருக்கிறது. அமெரிக்க ராணுவத்தின் அதிநவீன ட்ரோன் படைப்பிரிவு புதிதாக தொடங்கப்பட உள்ளதாக அந்த நாட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சர் பீர் ஹெக்ஸெத் அறிவித்திருக்கிறார். தென்மேற்கு இங்கிலாந்தின் போர்ஃபோர்ட் விமானப்படை தளத்துக்கு அருகே சந்தேகத்துக்கிடமான வகையில் நடந்த பயங்கரவாத சதியில் ஈரானுக்கு தொடர்பு இருப்பதற்கான வலுவான சாத்தியக்கூறுகள் உள்ளதாக பிரிட்டனின் பிரதமர் ஆண்ட்ரி பார்காம் தெரிவித்திருக்கிறார். வடமேற்கு சிரியாவின் கோம்ஸ் மாகாணத்தில் பயணிகள் பேருந்து மீது அடையாளம் தெரியாத நபர்கள் கடந்த புதன்கிழமை இரவு நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 7 பேர் உயிரிழந்தார்கள். 4 பேர் படுகாயமடைந்துள்ளார்கள். அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணம் லாஸ் ஏஞ்சலிஸ் அருகே நோயாளியை ஏற்றிச் சென்ற மருத்துவ ஹெலிகாப்டர் கடலில் விழுந்து விபத்துக்குள்ளானதில் 2 பேர் உயிரிழந்து போனார்கள். ஜப்பானில் நிரந்தர வாசியாக விரும்பும் வெளிநாட்டினருக்கான விதிகள் தற்போது கடுமையாக்கப்பட்டு வருகிறது. அமெரிக்காவில் 35 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு தட்டம்மை பரவல் மோசமாகிவிட்டது. தட்டம்மையால் 5வது மரணம் அங்கு பதிவாகியுள்ளது. ஆக கடைசியாக பென்சில்வேனியா மாநிலத்தைச் சேர்ந்த ஒருவர் இறந்து போனார். அமெரிக்காவில் மரண தண்டனை தோல்வியில் முடிந்ததால் கைதி கிறிஸ்டா பைக் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார். டென்சி மாநிலத்தைச் சேர்ந்த அந்த 50 வயது பெண்ணின் மரண தண்டனை நேற்று நிறைவேற்றப்பட இருந்தது. பிள்ளை பராமரிப்பு நிலையத்தில் துப்பாக்கியை வெளியே எடுத்த சிறு பிள்ளையின் பெற்றோரில் ஒருவர் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார். திமிங்கிலம் மோதியதில் படகொன்று உடைந்தது. நடுக்கடலில் 4 பேர் தவித்திருந்தார்கள். அமெரிக்காவின் கலிபோர்னியா மாநிலத்தில் பிரபல ரோட் கோஸ்டர் சவாரி ஒன்று நிரந்தரமாக மூடப்பட்டுள்ளது. காரணம், அதில் சென்ற சிலருக்கு மூளை பாதிப்பு ஏற்பட்டதாக வெளியான தகவலை தொடர்ந்து அது மூடப்பட்டிருக்கிறது. விளையாட்டுச் செய்திகளில் 2027 சர்வதேச கிரிக்கெட் சபையின் ஒருநாள் உலகக்கோப்பை தொடர் அட்டவணையை சர்வதேச கிரிக்கெட் வாரியம் வெளியிட்டிருக்கிறது. பாகிஸ்தான் இலங்கை அணிகளுக்கான முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் தொடருக்கான இங்கிலாந்து அணியை அந்த நாட்டு கிரிக்கெட் வாரியம் நேற்று அறிவித்திருக்கிறது. பாகிஸ்தானில் விளையாட சிம்பாவே கிரிக்கெட் அணி மறுப்பு தெரிவித்துள்ளதால் முத்தரப்பு தொடர் ரத்து செய்யப்பட உள்ளதான தகவல்கள் வெளியாகியுள்ளன. சீனாவின் ஓபன் டென்னிஸ் போட்டியில் முன்னணி வீரரான ஜெர்மனியின் அலெக்சாண்டர் சிவரெஃப், ஜப்பானின் ஓபனில் ஸ்பெயினின் கார்லோஸ் அல்கராஸ் ஆகியோர் இரண்டாவது சுற்றுக்கு நேற்று முன்னேறியிருக்கிறார்கள். ஆசிய விளையாட்டுப் போட்டித் தொடரின் ஆண்கள் ஹாக்கி இறுதிப் போட்டியில் விளையாட இந்தியா தகுதி பெற்றிருக்கிறது. அரையிறுதியில் பாகிஸ்தானுடன் நேற்று மோதிய இந்தியா 4-3 என்ற கோல் கணக்கில் த்ரில் வெற்றியை பதிவு செய்து இறுதி சுற்றுக்கு முன்னேறியிருக்கிறது. நோர்வே கால்பந்து நட்சத்திரம் ஏர்லிங் ஹோலண்ட் நோர்வேயின் ஏர் ஷட்டல் விமானத்தின் மீது வழக்கு தொடுத்திருக்கிறார். தம் தோற்றம், தலித்துவமான சில அடையாளங்கள் ஆகியவற்றை அந்த நிறுவனம் அனுமதியின்றி பயன்படுத்தியதாக அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். ஒரு யூரோ இலங்கை பெறுமதியில் 372.35 ரூபாய், இந்திய பெறுமதியில் 108.30 ரூபாய். ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 330.98 ரூபாய், இந்திய பெறுமதியில் 96.28 ரூபாய். ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 398.79 ரூபாய், இந்திய பெறுமதியில் 116.03 ரூபாய். ஒரு ஐக்கியராஜ்ய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 437.10 ரூபாய், இந்திய பெறுமதியில் 127.16 ரூபாய். ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 232.78 ரூபாய், இந்திய பெறுமதியில் 67.72 ரூபாய். கேட்டது டிஆர்டி தமிழடியின் காலியொலிரப்பான வணக்கம் தமிழடியிடம் பெற்ற டிஆர்டி தமிழடியின் முதன்மை செய்திகள். முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர், சாசல் கார்ஷலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்திகளுக்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இன்னைக்கு மகானம் காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான, லாச்சு பிள்ளைக்கு வந்து நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் போத்தனா மரக்கறியண்டா. அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: உங்களோட கதையோட இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
2: விடாது. இங்க போங்க போங்க.
3: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 55 07 18. சாசல் கால்லா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
4: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி ஜிஆர்டி தமிழ் ஒலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 9:15 ஐக்கிய ராஜ்யத்தில் 8:15 புலந்திருக்கும் இன்றைய பொழுது அனைவருக்கும் நல்ல பொழுதாக மலர எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு தமிழொலியில் தொடர்கின்றது. காலை வேளையில் இதமாக உங்கள் இல்லங்களை தரிசிக்க வரும் நேரடி நிகழ்ச்சியாக இடம்பெறுகின்றது காலை பூந்தன்றல். காலை பூந்தன்றல் நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். அப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்சாக பார்க்கின்றீர்கள். அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் நெஞ்சு வெட்டு அகலாத அழகான பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். அந்த வகையில் மங்களகரமாக இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: நலமா இருக்கிறீங்களா? நன்றி. ஓ, நீங்கள் வரையில் நீங்கள் என்னென்னு சொல்றேன்னு எனக்கு தெரியாம இருக்கு. நன்றி. அப்படியே என்ன பாடலை கேட்க போறீங்க? நீ ஏன் மயங்குகிறாய்? நான் என்ன சொல்லிவிட்டேன்? ஏன் மயங்குகிறாய்? சம்மதம் கேட்டேன். தெரியுமா அந்த பாடல்? பூம்புகார், எஸ் எஸ் ராஜேந்திரன் நடித்த திரைப்படம்.
2: என்ன
1: சௌரம்?
2: எப்பொழுதும்
1: கேட்கலாம், வயது போவதில்லை பாடலுக்கு. அப்படியே குரலோடு அமைதியாக இருக்கும் என்ன? உங்களை மாதிரி என்ன செய்யறா? ராஜ சுலோஜனா நல்ல சுகமா இருக்கிறாவா? என்ன சோரம்? டிக்டாக் பார்த்து இருக்கிறாவா? அப்ப அவ டிக்டாக் பிரியை. நன்றி நன்றி நன்றி. ஆகவே உங்களுக்காக பாடலை திரட்டுமா? ஒரு நல்லவா, வாழ்க்கையில மறக்க முடியாது எனக்கு நல்ல பண்பு எனக்கு பிடிச்சவா. அந்த வயல் உங்களுக்கான பாடலை தருகின்றேன். நன்றி சோரம்.
3: முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணை ஒன்று தமிழ் வாக்குமூலம் வழங்குவதற்கு முன்னாள் அமைச்சர் மங்கள குணபத்தன கையூர்

0: இந்த பாடலை சாந்தவநாதன் அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். இந்த பாடல் பழையபாண்டிய திரைப்படத்தில் டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் பாடிய பாடல். நேரம் சரியாக 9:20 ஐக்கியராஜ்யத்தில் 8:20. இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம். வணக்கம் சித்ரா, நலமா இருக்கீங்களா?
1: ஓம் நல்ல சுகமா இருக்கிறேன். நீங்க
0: பெரிய ராஜதந்திரி சித்ரா என்ன?
1: ஓம்
0: நீங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம் நீங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம் நான் வந்து கண்ணு பட போவையா சின்ன கவுண்டரே அந்த பாடகர்களா ஓகே, அந்த பாடலை உங்களுக்காக தருகின்றோம். நன்றி வாழ்த்துக்கள்.
1: நன்றி அண்ணா.
0: அவர் சகோதரி சித்ரா பவன் அவர்கள் இணைந்து கொண்டு கண்ணு பட போகுதையா சின்ன கவுண்டர் என்ற பாடல். எனக்கு பாட்டே தெரியல, அப்படி ஒரு பாட்டு இருக்காண்டு கண்ணு பட போகுதையா சின்ன கவுண்டர் என்ற பாடலை சித்ரா பவன் அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். கண்ணு பட போகுதையா சின்ன கவுண்டர் என்ற பாடல் வானொலியில் வலம் வருகின்றது. இப்பொழுது கேட்டு மாழ்வோம் எல்லாரும். சித்ராவுடைய தெருவில் வருகின்ற பாடல்

0: எழுத்து பாடலை விரும்பி கேட்டிருந்தார் சித்ரா பவன் அவர்கள் நோர்வேயில் இருந்து. நேரம் சரியாக 9:26 ஐக்கிய ராஜ்யத்தில் 8:26 இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் சகோதரி சுபாசினுடைய தொடர்பை துண்டித்து விட்டேன் என்று நினைக்கின்றேன். அவரை தொடர்ந்து லலிதா அவர்கள் இணைந்திருக்கின்றார். லலிதாவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம் லலிதா.
1: நல்லா இருக்கீங்களா?
0: நல்ல சௌக்கியமா உற்சாகமா, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நானும் நலமாக உற்சாகமாக இருக்கிறேன்.
0: நன்றி. எத்தனை மணி கூட தமிழ்நாடு மதுரையில?
1: மணி கரெக்டா 1:00.
0: 1:00 சாப்பிட்டீங்களா?
1: இல்ல, சமையல் ஆகிட்டு இருக்கு.
0: சமையல் ஆகி கொண்டிருக்கிறீங்க. வாழ்த்துக்கள், நன்றிகள். லலிதா, என்ன பாடலம்மா?
1: இது சிவகாமியின் செல்வன் திரைப்படம். பாடல் வந்து இனியவெளி என்று பாடல் வந்து.
0: இந்த பாடல் நல்லா பிடிக்குமா உங்களுக்கு?
1: பிடிக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: சொன்ன பிறகுதான் கொடுத்தவர். இந்திய சினிமாவே நான் அப்படியே கரைச்சு குடித்தேன்.
1: இளையராஜாவுடைய
0: பாடல் நல்லா பிடிக்கும் என்று சொல்றீங்க. ஓகே, இனிய வழி என்று பாடி வந்தேன் என்ற பாடலை உங்களுக்காக தருகின்றேன். கேட்டு மகளுங்கள், நன்றி. இல்லதா?
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி அம்மா. அவர் சகோதரி மதுரையிலிருந்து இணைந்து கொண்டு சிறப்பித்தார் லலிதா அவர்கள். அவர்கள் கேட்ட பாடலை உடனடியாக நாங்கள் தருகின்றோம்.

0: ஒலித்தப்பாடலை திருமதி லலிதா அவர்கள் தமிழ்நாடு மதுரையிலிருந்து விரும்பி கேட்டிருந்தார். இந்த பாடல் புலவர் புலமைப்பி தன்னுடைய கவிதை வரியில் வந்த பாடல். இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவு அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம் திருமதி பத்மராணி அவர்கள், நலமா இருக்கீங்களா பத்மராணி? நல்ல சௌக்கியமா உற்சாகமா கலகலப்பாக இருக்கின்றோம். நன்றி. என்ன பாடல்?
1: நல்ல மனம் வாழ்க நாடு போற்ற வாழ்க
0: என்ற பாடலை கேக்குறீங்களா? உங்களுக்கு பிடிச்ச பாடலா? நல்லா பிடிச்ச பாடல். நல்ல மனம் வாழ் நல்ல மனம் உள்ளவர்கள் வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள். என்ன சௌகரி அதான் வாழ்ந்தவர் கூடி மறைந்தவர் கூடி மக்கள் மனங்களில் நிலைத்திருப்பவர்கள் ஒரு சிலர், அந்த ஒரு சிலர் நல்ல மனம் படைத்தவர்கள். ஏதோ ஒரு பெருமை செய்து கொண்டிருப்பவர், பெருமை சேர்த்து கொண்டிருப்பவர் நாட்டுக்கோ மண்ணுக்கோ. ஆம், அந்த மாதிரி பத்மராணியும் எங்களோட அப்படி பெருமையாக இருக்கிறீங்க. முருகனுக்கு தான் எல்லாம் அந்த புகழும் சேரும். நன்றி, வாழ்த்துக்கள். சுபாஷினி, உங்களுடைய தொடர்பை நான் தான் துண்டித்து விட்டேன். உடனடியாக நீங்கள் வாட்ஸ்அப்ல தொடர்பு கொள்ளலாம்.
2: லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இப்போது

புஷ்பா தங்கதுரை அவர்களுடைய கதையை இந்த படமாக்கினார்கள். தட்சிணாமூர்த்தி அவர்களுடைய இசை, உங்களுக்கு தட்சிணாமூர்த்தி என்றால் யார் என்று தெரியவில்லை, பிரபலியமான இசையமைப்பு.

0: ஒலித்து பாடலை பத்மநாதன் இவர்கள் விரும்பி கடந்தார். அவரை தொடர்ந்து வட்சப்பூடாக மீண்டும் சுபாஷினி பத்மநாதன் அவர்கள் இணைந்திருக்கின்றார். அவரை அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்றோம். வணக்கம் சகோதரி.
1: வணக்கம் அண்ணா.
0: நலமா? ஏன் கோவிச்சுட்டு போனீங்க?
1: நான் கோவிச்சுட்டு போல என்ன?
0: இல்ல, உங்க கண்ணை கண்ணா உங்க கண்ணை பார்க்க அப்படியே தெரியுது கோபம் வந்துட்டு. என்ன உங்க கண்ணை பாக்குறோம்ல, உங்க கண்ணை பார்க்க சோத்து போய் இருக்க தெரியாதா?
1: அதெல்லாம் ஆக்கள் நிற்கிறார்கள்.
0: எங்கள் வீட்டில் எல்லா நாளும் காட்டுகை. அந்த பாட்டு தான் உள்ளதுக்கு வந்திருக்கா?
1: அந்த பாட்டு
0: இருக்கு.
1: பாட்டுகள் இல்லாம
0: பாட்டு
1: இந்த பாட்டு மட்டும் அன்பெண்ணு மொழியாக ஆலயமணியாக
0: அதுவும்
1: எடுத்து வச்சேன்.
0: ரெண்டு பாட்டு எடுத்து பண்ணிருக்கீங்க.
1: இந்த
0: பாடலை தருகின்ற சகோதரி இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கும் உங்களுடைய தொடரை துண்டித்த நானும் மனமரத்தை தெரிவித்துக் கொண்டு பாடலை தருகின்றோம்.
1: உங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு
0: நன்றி.

0: ஒலித்த பாடலே சுவாசனியை பத்மநாதன் அவர்கள் விரும்பிக் கொண்டிருந்தார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்ற வணக்கம்.
1: காலை வணக்கம் அண்ணா.
0: வணக்கம். உங்களுடைய என்ன புகழ்?
1: ஒரு புகழும் வேண்டாம்,
0: பிறந்த நாள் புகழ்.
1: திருமதி சிவசுந்தர்லிங்கம்.
0: சிவசுந்தர்லிங்கம், எப்படி இருக்கிறார் உங்கள் இல்லத்தரசன்?
1: அப்ப எனக்கு பாட்டுன்னா வெள்ளையாய் மனம் பிள்ளையாய் குணம் கொண்டவன் நீ அல்லவா,
0: அந்த மாதிரி பாட்டு அடிச்சிருக்கீங்க பாத்தீங்களா? நீங்க தான் ராசாத்தி ஹீரோயிங்கா வந்து அடிச்சிருக்கீங்க.
1: எல்லாம் இந்த டிஆர்டி வானொலி தான்.
0: உண்மையா உண்மையா? அதை நான் நம்ப, அதை நான் 100% நம்புவேன். அப்படி ஒரு வானொலியை கொண்டு வந்து நாங்கள் சேரும் பால நிகழ்ச்சியை தொடங்கி அந்த நிகழ்ச்சியில இருந்து அந்த சினிமாவை அப்படியே உறிஞ்சி குடிச்சிட்டீங்க.
1: அப்படியேதான் அப்படியேதான் உண்மையிலே. இந்த பாடல்கள் இருந்தா எனக்கு விருப்பம் தான், வானொலியில போய்க்க அதையே கேட்டுக்கொண்டே இருப்பேன்.
0: நன்றி சௌதரி, உங்களுக்கான பாடலை தருகின்றேன், கேட்டு மாளுங்கள். நன்றி.
1: நன்றி அண்ணா, நன்றி.
0: அவர் சௌதரி திருமதி சிவசுந்தரிங்க அவர்கள் விரும்பி கேட்ட பாடல்கள்.

ஒலித்த பாடலை இயற்றியவர் பெண் கவிஞர் தாமரை அவர்கள், பாடலை பாடியவர்கள் சுஜாதா, சுவர்ணலதா, ஜெயசந்திரன் அவர்கள். இந்த பாடலை

0: இந்த வேளையில் வைபர் ஊடாக இணைந்திருக்கின்றார் விபி அவர்கள். வணக்கம் விபி.
1: விடுதலை படத்தில இருந்து ராஜாவே ராஜா என்ற பாட்டு, இந்த படத்துல மாதிரி படம் எடுத்திருப்பார்கள். குருபானி, குருபானி என்ற ஹிந்தி படத்தில ரீமேக், ஹிந்தி படத்துல அம்ஜத் கான் வில்லன் நடிகர், அம்ஜத் பிரசித்தி பெற்ற வில்லன் நடிகர், ஹிந்தி படத்தில் அம்ஜத் கான் வாசித்தார். இதுல நடிகர் திலகம் வாசிக்கின்றார், கூடவே ரஜினிகாந்த் இந்த பாடலுக்கு நடிகர் திலகம் ட்ரம் வாசி கொண்டு பாட்டு கொடுத்தார். அதோட சேர்ந்து கண்ணழகி மாதவியும் இந்த பாட்டுக்கு பாடிக்கொண்டிருப்பார்.
0: யாருக்கு யார் ஜோடி?
1: ரஜினிகாந்துக்கு மாதவி தான். இன்னும் ஒரு ஆள் சூப்பர் ஆள், ஒரு ஆள் நடிக்கிறார் அங்கே, விஷ்ணு மட்டர்.
0: ஹலோ, பாலாஜியினுடைய தயாரிப்புல விடுதலை படம், அந்த மரகதமணியினுடைய இசை, இந்த படம் பாடல் எழுதினார் உங்களுக்காக வருகின்றது. கேட்டு மாலுங்கள். நன்றி,
1: நன்றி, வணக்கம் ராஜா.

ஒலித்த பாடலை எங்களுடைய விபி அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம் வணக்கம் சகோதரர் ராஜலிங்கம் நின்றிருந்தார். அவருடைய தொடர்பு துண்டிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் இணைந்து கொள்ளலாம் ராஜலிங்கம். வேகமாக இணைந்து கொண்டால் தொடர்பு உங்களுக்கு கிடைக்கின்ற ராஜலிங்கம்.

0: இணைந்திருக்கின்ற ராஜலிங்கம் அவர்கள். வணக்கம் ராஜலிங்கம்.
1: வணக்கம்.
0: என்ன ராஜலிங்கம் நேற்று ஒன்றுங்களா?
1: இல்ல, என்ன கண்டதறியா
0: ஏன் கட்டாது? நீங்க டெலிபோனே பாவைக்க தெரியுது உங்களுக்கு. சரி, என்ன பாடல கேட்க போறீங்க?
1: ஒரே முறைதான்
0: என்னோட பேச போறீங்களா? தனிப்பிரவி திரைப்படத்தில் கண்டதா?

பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய காலை பூந்தன்றல். காலை பூந்தன்றல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த நிகர்களுக்கும் எனது இதயபூர்வமான நன்றிகள். தொடர்ந்து வானொலியில் மலர்கின்றது மணித்தியால செய்திகள்.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியில். மணிக்கூர் தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷன் கரை விடி சூப்பர் ஸ்டோர் வினத்தினர். சாசல் கார்ஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் வினமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அரச அனுசரணையுடன் குடியேற்றப்பட்டவர்களிடமிருந்து ஆயிரக்கணக்கான ஏக்கர் மேய்ச்சல் நிலங்களை பாதுகாத்து தருமாறு கோரி 3 ஆண்டுகளாக தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வரும் போராட்டத்துக்கு சாதகமான தீர்வொன்றை வழங்குவதற்காக அரசாங்கம் மேலும் 3 மாத கால அவகாசத்தை பெற்றுக் கொள்வது தொடர்பில் மட்டக்களப்பு மாவட்ட பால் பண்ணையாளர்கள் அதிருப்தி வெளியிட்டுள்ளார்கள். விவசாயம் மற்றும் பயிர் செய்கை முதலீட்டு திட்டங்கள் ஊடாக பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட நிதியை சில நிறுவனங்கள், பத்திரிகை வெளியீடு, வணிக வளாகங்கள், சுற்றுலா வணிகங்கள், இசை நிகழ்ச்சிகள் மற்றும் கிரிக்கெட் போட்டிகளுக்கான அனுசரணை போன்றவற்றுக்கு முறைகேடாக பயன்படுத்தியுள்ளதாக இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க குறிப்பிட்டிருக்கிறார். முத்துராஜ வேலையிலிருந்து கட்டநாயக்கா சர்வதேச வானூர்தி நிலையம் வரை வானூர்தி எரிபொருளை கொண்டு செல்லும் புதிய குழாய் கட்டமைப்பை அமைக்கும் பணிகள் ஜனாதிபதி தலைமையில் இன்று உத்தியோகமாக ஆரம்பித்து வைக்கப்பட இருக்கிறது. இலங்கை 2025 ஆண்டில் 5% பொருளாதார வளர்ச்சி வீதத்தை பதிவு செய்திருந்த போதிலும் நாட்டின் முதலீட்டு சூழல் தொடர்ந்தும் சாதகமற்றதாகவே காணப்படுவதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது. மாதாந்த விலை சூத்திரத்துக்கு அமைய எரிபொருள் விலை அதிகரிக்கப்பட்டாலும் உலக சந்தையில் விலை அதிகரிப்பை முழுமையாக நுகர்வோர் மீது சுமத்தவில்லை. அரசாங்கமும் பெட்ரோலிய கூட்டு தாமனமும் விலை அதிகரிப்பின் போது ஒரு தொகையை ஏற்றுக்கொண்டுள்ளதாக உலக சந்தையில் எரிபொருள் விலை குறைவடையும் போது அதன் பயனை மக்களுக்கு வழங்குவோம் என்று இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாமனத்தின் தலைவர் டிஎஸ் ராஜகர்ண குறிப்பிட்டிருக்கிறார். நம்பிக்கைக்குரிய பங்காளி என்ற வகையில் இலங்கையின் முன்னேற்றத்துக்கும் செழுமைக்கும் இந்தியா தொடர்ந்து ஆதரவளிக்கும். மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வாவுடனான சந்திப்பு இரு நாடுகளின் ஆழமான நட்பை மேலும் வலுப்படுத்தியிருப்பதாக இந்திய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் குறிப்பிட்டிருக்கிறார். வீழ்ச்சி அடைந்திருந்த நாட்டின் மதிப்பீடுகளை உயர்நிலைக்கு கொண்டுவர எம்மால் முடிந்துள்ளது என்று நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் கலாநிதி ஹர்சன சூரிய பெரும குறிப்பிடுகிறார். மலைக தொடர்ந்து பாதையின் பேராதனை மற்றும் கம்பளை வரையான தொடர்ந்து சேவைகள் இன்று முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. இலங்கை சுங்கம் முன்னப்போதையும் விட சேத்திறனை அடைந்துள்ளதாக சுங்க பணிப்பாளர் நாயகம் விமல் லியனகம தெரிவித்திருக்கிறார். நச்சற்ற பழங்களை விற்பனை செய்யும் வர்த்தகர்களை இலகுவில் அடையாளம் காணும் வகையில் QR குறியீட்டு முறை அறிமுகப்படுத்தப்பட இருப்பதோடு எதிர்வரும் April 1 முதல் நச்சு பொருட்கள் அடங்கிய பழங்களை விற்பனை செய்யும் வர்த்தகர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க குறிப்பிட்டிருக்கிறார். முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணை ஒன்றுக்கு அமைவாக வாக்குமூலம் வழங்குவதற்கு முன்னாள் அமைச்சர் பந்துல குணவர்த்தன கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் இன்று முன்னிலையாக்கியிருக்கிறார். தங்க முலாம் பூசப்பட்ட உரிமமற்ற துப்பாக்கியொன்றை கைப்பற்றிய சம்பவம் தொடர்பில் முன்னாள் அமைச்சர் துமிந்த திசநாயக்கா மற்றும் கசகஸ்தான் நாட்டைச் சேர்ந்த ஐகுல் கேர்காசினா ஆகியோருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கினை நவம்பர் 4 விசாரணைக்கு எடுக்குமாறு கொழும்பு மேல்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. நாட்டில் தற்போதைய சூழலில் பிரதான சவாலாக உருவெடுத்துள்ள இணையவழி நிதி மோசடிகளை இரு நாடுகளின் கூட்டு ஒத்துழைப்புடன் கட்டுப்படுத்துவதற்காக நடவடிக்கை எடுப்பது குறித்து சீன தூதுவரும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரும் கலந்துரையாடியிருக்கிறார்கள். இலங்கையின் புதுப்பிக்கத்தக்க சக்தி துறை எதிர்கொள்ளும் சவால்கள் மற்றும் அந்த துறையில் முதலீடுகளை விரிவாக்குவதற்கான வாய்ப்புகள் குறித்து கலந்துரையாடுவதற்காக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா இலங்கைக்கான பிரான்ஸ் தூதுவர் ரெமி லம்பர்ட் மற்றும் புதுப்பிக்கத்தக்க சக்தி துறையின் உள்நாட்டு பிரதிகள் குழுவினரை எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் சந்தித்து கலந்துரையாடியிருக்கிறார். அங்குகுல வெளிகந்த பகுதியில் உள்ள தனது வீட்டுக்கு அருகில் நின்று கொண்டிருந்த பாதாள உலக குழு தலைவரான லோகு பெட்டியின் என்பவரின் 35 வயதுடைய இளைய சகோதரர் 9mm ரக துப்பாக்கிச் சூட்டில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்திருப்பதாக காவல்துறை தெரிவித்துள்ளது.
ஈராவூர் பிரதேசத்தில் ராணுவ மேஜர் அனஸ் என்பவர் தலைமையில் போதைப்பொருள் ஒழிக்கும் குழு என்ற பெயரில் போதைப்பொருள் மாபியாக்களுடன் இயங்கி வரும் குழு அப்பாவி இளைஞர்களுக்கு போதைப்பொருளை தாங்களாக வைத்து கைது செய்து வரும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறது என்று பாதுகாப்பு படைகளுக்கு நீண்ட காலமாக ரகசிய தகவல் வழங்கி வரும் ஈராவூரைச் சேர்ந்த செய்யது முகமது பனிஸ் குற்றச்சாட்டுகளை தெரிவித்திருக்கிறார். நவகத்கம போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தப்புவ பகுதியில் நேற்று வேட்டை துப்பாக்கி ஒன்று வெடித்ததில் படுகாயமடைந்த நபர் ஒருவர் நவகத்கம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தார்கள். பதுரலிய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கல்தொல பகுதியில் உள்ள வாவியில் குளிக்கச் சென்ற நபர் ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்து போனார். காத்தான்குடி பாலமுனை கடலில் சட்டவிரோத சுருக்குவலை பாவித்து மீன்பிடியில் ஈடுபட்ட 50 லட்சம் ரூபாய் பெறுமதியான 5 சுருக்குவலைகளை கடலில் வைத்து கடற்படையினர் மீட்டு மட்டக்களப்பு மாவட்ட கடத்தொழில் நீரியல் வள திணைக்களகத்திடம் நேற்று ஒப்படைத்திருக்கிறார்கள். அம்பாறை மாவட்டம் அட்டாளைச்சேனை தேசிய கல்வி கல்லூரி மாணவிகளுக்கு ஆபாச காணொலிகளை காட்டி பாலியல் ரீதியாக துன்புறுத்தல் வழங்கி வந்த 55 வயதுடைய விரிவிரியாளர் ஒருவர் அம்பாறை பிரதேச சிறுவர் மற்றும் மகளிர் பணியக அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். பெருவளை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வலப்பகுதியில் வரி செலுத்தாமல் சட்டவிரோதமாக நாட்டுக்குள் கொண்டு வந்த 2600 வெளிநாட்டு சீரழட்டுக்களுடன் சந்தநபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். நாளை சனிக்கிழமை நாடு முழுவதும் உள்ள அனைத்து மதுபான விற்பனை நிலையங்களும் மூடப்பட்டிருக்கும் என்று மதுவரி திணைக்களம் அறிவித்திருக்கிறது. இலங்கையின் பெரும்பாலான பகுதிகளில் இன்று பிற்பகல் 1 மணிக்கு பிறகு மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியிருக்கிறது. இந்திய செய்திகளில் நடிகர் சிவாஜி கணேசன் பிறந்த நாள் நேற்று கொண்டாடப்பட்ட நிலையில் முதல்வர் விஜய் சமூக வலைதளத்தில் வாழ்த்து பதிவினை வெளியிட்டிருக்கிறார். கர்நாடகத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தில் சதி நடந்துள்ளதாக கூறி தலைமை செயல் அதிகாரி அலுவலகத்தில் முதல்வர் சிவகுமார் அமைச்சர்கள் கூட்டாக தர்ணாவில் ஈடுபட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. பாரதிய ஜனதா தேர்தல் ஆணையமும் சேர்ந்து வாக்கு திருட்டு என்ற வெட்கமற்ற செயலில் ஈடுபட்டு வருவதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கடுமையாக விமர்சித்துள்ளார். தேர்தல் ஆணையத்தால் முடக்கப்பட்ட திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கு சொந்தமான வங்கிக் கணக்குகளில் மீண்டும் பரிவர்த்தனை செய்ய அனுமதி கோரி மேற்குவங்க மாநில முன்னாள் முதல்வர் மம்தா பானர்ஜி தரப்பு தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்றம் நேற்று தள்ளுபடி செய்துள்ளது. தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் பதவி விலக கோரி கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி சார்பில் மும்பையில் இன்று போராட்டம் தொடங்கப்படுகிறது. இந்த போராட்டம் நாடு முழுவதும் நடத்தப்படும் என்று அந்த கட்சியின் நிறுவனர் தெரிவித்திருக்கிறார். ஊழலை ஒழிக்கும் உத்தம ஆட்சி போல வேடம் போட்ட தமிழக வெற்றிக்கழக அரசின் முகத்திரியை உயர்நீதிமன்றம் கிழித்து தொங்க போட்டுள்ளதாக திராவிட முன்னேற்ற கழகம் கடுமையாக அந்த கட்சியை விமர்சித்துள்ளது. மம்தா பானர்ஜி காங்கிரஸ் கட்சியில் மீண்டும் இணைய வேண்டும், மேற்கு வங்கத்தில் அவரது தலைமையில் செயற்பட தாங்கள் தயாராக இருப்பதாக காங்கிரசின் மூத்த தலைவர் அதிர் ரஞ்சன் சௌத்ரி குறிப்பிட்டிருக்கிறார். மத்திய பிரதேசத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் இரட்டை எஞ்சின் அரசு முழுமையாக தோல்வியடைந்து விட்டதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். இடைத்தேர்தல் நடைபெறும் தாராபுரம் தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மூனா கானா ஸ்டாலினும் மதுராந்தகத்தில் முதலமைச்சர் விஜயும் இன்று தேர்தல் பிரச்சாரம் செய்வதால் தேர்தல் களம் சூடுபிடித்துள்ளது. சுதந்திர போராட்ட வீரர் சுபாஷ் சந்திர போஸ் கடந்த 1920 குடிமைப்பணி தேர்வுகளை சமஸ்கிருத மொழியில் எழுதியதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கிறார். உலகின் பல்வேறு பகுதிகளில் மோதல்கள் நிலவி வரும் இன்றைய சூழலில் மகாத்மா காந்தியின் கொள்கைகளான அமைதியும் அகிம்சையும் மிகவும் முக்கியத்துவம் பெறுகின்றன, அவையே உலகுக்கு தேவைப்படுவதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு குறிப்பிட்டிருக்கிறார். வன்கொடுமை தடுப்பு சட்டங்களை அமல்படுத்த மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களுக்கு மத்திய அரசு கடந்த 3 ஆண்டுகளில் 1,423 கோடி ரூபாய் நிதியை விடுவித்திருக்கிறது. நாட்டின் மொத்த ஜிஎஸ்டி வசூல் 14.7% அதிகரித்திருக்கின்ற நிலையில் தமிழ்நாட்டில் மட்டும் 5% வரை சரிவை சந்தித்துள்ளது வேதனை அளிப்பதாக முன்னாள் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு குறிப்பிட்டிருக்கிறார். மகாராஷ்டிரத்தின் ராய்கட் மாவட்டத்தில் சுற்றுலா சென்றபோது கடலில் மூழ்கி பள்ளி மாணவர்கள் 8 பேர் உயிரிழந்த சம்பவம் அங்கு சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. போக்சோ வழக்கில் சிறையில் உள்ள எம் வீரமணி சாந்தி மகேந்திர சிம்மன் ஆகிய
மூன்று பேர் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. உரிய அங்கீகாரமின்றி பாகிஸ்தானில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட 700,000 ரூபாய் மதிப்பிலான அழகு சாதன பொருட்கள் ஹைதராபாத்தில் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. பெட்ரோல் அல்லது டீசல் என எரிபொருள் விற்பனைக்கு தனியார் நிறுவனங்கள் உச்சவரம்பு விதிக்கக்கூடாது என்று மத்திய எண்ணெய்த்துறை செயலர் நிரஜ் மிட்டல் தெரிவித்திருக்கிறார். இந்தியாவில் கடந்த செப்டம்பரில் சரக்கு சேவை வரி 2.03 லட்சம் கோடி ரூபாய் வசூலாகியுள்ளது. முந்தைய நிதியாண்டின் இதே மாதத்துடன் ஒப்பிடுகையில் இது 14.7% அதிகரிப்பாகும். மூத்த தலைவர் பழ நெடுமாறனின் மகன் மாணிக்கம் நெடுமாறன் ஆஸ்திரேலியாவின் மெல்பர்ன் நகரில் வசித்து வந்தார். நேற்று காலை திடீரென உயிரிழந்தார். இறக்கின்ற போது அவருக்கு 57. அவர் புத்த மதத்தை தழுவி புத்த துறவியாக வாழ்ந்து வந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. கடலூர் மாவட்டத்தில் நெல் கொள்முதல் செய்யப்படாததால் 1000 நெல் மூட்டைகள் தேக்கமடைந்து விற்க முடியாமல் விவசாயிகள் தவிப்புக்குள்ளாகியுள்ளார்கள். சென்னையில் 22 கேரட் ஆமணத்தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 760 ரூபாய் உயர்ந்து, ஒரு சவரன் 110,200 ரூபாய்க்கும் கிராமுக்கு 95 ரூபாய் உயர்ந்து, ஒரு கிராம் 13,775 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில் ஃபிளை துபாய் விமானத்தில் சக விமானியை தாக்கிய விமானி தீவிரவாத சித்தாந்தம் கொண்டவராக இருந்திருக்கலாம் என்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு குறிப்பிட்டிருக்கிறார். துபாயிலிருந்து இஸ்ரேல் சென்ற விமானத்தில் வழக்கத்துக்கு மாறாக 4 விமானிகள் சென்றது ஏன் என்பது பற்றிய புதிய தகவல்கள் வெளியாகியுள்ளன. இஸ்ரேலுக்கு சென்று கொண்டிருந்த விமானத்தை விபத்துக்குள்ளாக முயன்ற விமானிக்கும் ஈரானுக்கும் தொடர்பு இருந்தால் ஈரான் மீது மிக கடுமையான தாக்குதல் நடத்தப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் எச்சரித்துள்ளார். அமெரிக்கா மீண்டும் தாக்குதல்களை தொடங்கினால் அதற்கு முன்னெப்போதும் இல்லாத வகையில் மிக கடுமையான மற்றும் விரிவான பதிலடி கொடுக்க ஈரான் முழுவீச்சில் தயாராகி வருவதாக குறிப்பிடப்படுகிறது. அமெரிக்கா மத்திய கிழக்கு கூடுதல் ராணுவ வளங்களை அனுப்புவதாக வெளிவந்த தகவல்களை தொடர்ந்து எண்ணெய் விலை இன்று சுமார் 4 விழுக்காடு உயர்ந்துள்ளது. பிராண்ட் கச்சா எண்ணெய் விலை பீப்பாய்க்கு சுமார் $102 பதிவாகியிருக்கிறது. சவுதி அரேபியாவின் புனித நகரங்களில் ஒன்றான மதினாவில் அமைந்துள்ள மின் விநியோக நிலையம் ஒன்றின் மீது யமனின் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளதாக சவுதி தலைமையிலான கூட்டணி அறிவித்திருக்கிறது. அமெரிக்க ராணுவத்தின் அதிநவீன ட்ரோன் படைப்பிரிவு புதிதாக தொடங்கப்பட உள்ளதாக அந்த நாட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சர் பீர் ஹெக்ஸெத் அறிவித்திருக்கிறார். தென்மேற்கு இங்கிலாந்தின் போர்ஃபோர்ட் விமானப்படை தளத்துக்கு அருகே சந்தேகத்துக்கிடமான வகையில் நடந்த பயங்கரவாத சதியில் ஈரானுக்கு தொடர்பு இருப்பதற்கான வலுவான சாத்தியக்கூறுகள் உள்ளதாக பிரிட்டனின் பிரதமர் ஆண்ட்ரி பார்காம் தெரிவித்திருக்கிறார். வடமேற்கு சிரியாவின் கோம்ஸ் மாகாணத்தில் பயணிகள் பேருந்து மீது அடையாளம் தெரியாத நபர்கள் கடந்த புதன்கிழமை இரவு நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 7 பேர் உயிரிழந்தார்கள், 4 பேர் படுகாயமடைந்துள்ளார்கள். அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணம் லாஸ் ஏஞ்சலிஸ் அருகே நோயாளியை ஏற்றிச் சென்ற மருத்துவ ஹெலிகாப்டர் கடலில் விழுந்து பத்துக்குள்ளானதில் 2 பேர் உயிரிழந்து போனார்கள். ஜப்பானில் நிரந்தர வாசியாக விரும்பும் வெளிநாட்டினருக்கான விதிகள் தற்போது கடுமையாக்கப்பட்டு வருகிறது. அமெரிக்காவில் 35 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு தட்டம்மை பரவல் மோசமாகிவிட்டது. தட்டம்மையால் 5வது மரணம் அங்கு பதிவாகியுள்ளது. ஆக கடைசியாக பென்சில்வேனியா மாநிலத்தைச் சேர்ந்த 1 இறந்து போனார். அமெரிக்காவில் மரண தண்டனை தோல்வியில் முடிந்ததால் கைதி கிறிஸ்டா பைக் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார். டென்சி மாநிலத்தைச் சேர்ந்த அந்த 50 வயது பெண்ணின் மரண தண்டனை நேற்று நிறைவேற்றப்பட இருந்தது. பிள்ளை பராமரிப்பு நிலையத்தில் துப்பாக்கியை வெளியே எடுத்த சிறு பிள்ளையின் பெற்றோரில் ஒருவர் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார். திமிங்கிலம் மோதியதில் படகொன்று உடைந்தது. நடுக்கடலில் 4 தவித்திருந்தார்கள். அமெரிக்காவின் கலிபோர்னியா மாநிலத்தில் பிரபல ரோட் கோஸ்டர் சவாரி ஒன்று நிரந்தரமாக மூடப்பட்டுள்ளது. காரணம், அதில் சென்ற சிலருக்கு மூளை பாதிப்பு ஏற்பட்டதாக வெளியான தகவலை தொடர்ந்து அது மூடப்பட்டிருக்கிறது. விளையாட்டுச் செய்திகளில் 2027 சர்வதேச கிரிக்கெட் சபையின் ஒருநாள் உலகக்கோப்பை தொடர் அட்டவணையை சர்வதேச கிரிக்கெட் வாரியம் வெளியிட்டிருக்கிறது. பாகிஸ்தான் இலங்கை அணிகளுக்கான முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் தொடருக்கான இங்கிலாந்து அணியை அந்த நாட்டு கிரிக்கெட் வாரியம் நேற்று அறிவித்திருக்கிறது. பாகிஸ்தானில் விளையாட சிம்பாவே கிரிக்கெட் அணி மறுப்பு தெரிவித்துள்ளதால் முத்தரப்பு தொடர் ரத்து செய்யப்பட உள்ளதான தகவல்கள் வெளியாகியுள்ளன. சீனாவின் ஓபன் டென்னிஸ் போட்டியில்
முன்னணி வீரரான ஜெர்மனியின் அலெக்சாண்டர் செவரெஃப், ஜப்பானின் ஓபனில் ஸ்பெயினின் கார்லோஸ் அல்கராஸ் ஆகியோர் இரண்டாவது சுற்றுக்கு நேற்று முன்னேறியிருக்கிறார்கள். ஆசிய விளையாட்டுப் போட்டித் தொடரின் ஆண்கள் ஹாக்கி இறுதிப் போட்டியில் விளையாட இந்தியா தகுதி பெற்றிருக்கிறது. அரையிறுதியில் பாகிஸ்தானுடன் நேற்று மோதிய இந்தியா 4-3 என்ற கோல் கணக்கில் த்ரில் வெற்றியை பதிவு செய்து இறுதி சுற்றுக்கு முன்னேறியிருக்கிறது. நோர்வே கால்பந்து நட்சத்திரம் ஏர்லிங் ஹாலண்ட் நோர்வேயின் ஏர்ஷட்டல் விமானத்தின் மீது வழக்கு தொடுத்திருக்கிறார். தம் தோற்றம், தனித்துவமான சில அடையாளங்கள் ஆகியவற்றை அந்த நிறுவனம் அனுமதியின்றி பயன்படுத்தியதாக அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். ஒரு யூரோ இலங்கை பெறுமதியில் 372.35 ரூபாய், இந்திய பெறுமதியில் 108.30 ரூபாய். ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 330.98 ரூபாய், இந்திய பெறுமதியில் 96.28 ரூபாய். ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 398.79 ரூபாய், இந்திய பெறுமதியில் 116.03 ரூபாய். ஒரு ஐக்கியராஜ்ய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 437.10 ரூபாய், இந்திய பெறுமதியில் 127.16 ரூபாய். ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 232.78 ரூபாய், இந்திய பெறுமதியில் 67.72 ரூபாய். கேட்டது மணிக்கூட்டத்தில் இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர், சாசல் கார்ஷ்லா கோணிசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாச்சப்பிலுக்கு வந்து நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் போத்தனா. ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன், மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க. உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தனா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
3: 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
2: VT Superstore, Gala Gonesse Sasselil.
3: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesses.
2: Mélodie et Tordre Brelaque, VT Cash and Curry, Paris La Chapelle, Tordre Televisi Lacam, Cyberondre, Napade, Cyberinde, Cyberele, Padanette. சாசல் கால்லா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி தமிழொலி நேரம். சரியாக 10:20 ஐக்கிய ராஜ்யத்தில் 9:20 தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானிலையில் மலர்கின்றது.

வெள்ளிமலர். பிரதி வெள்ளிக்கிழமைதோறும் 10-15 11 மணி வரை இடம்பெறுகின்றது வெள்ளிமலர். இந்த நிகழ்ச்சியின் ஊடாக நேயர்களும் எமது ஸ்ரீ காமாட்சியம்மனாலய பிரதம குரு அவர்களும் கலந்து சிறப்பிக்கின்ற நிகழ்ச்சியாக வானொலியில் இடம்பெறுகின்றது. அந்த வகையில் மங்களகரமாக மங்கள இசையோடு நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்கின்றோம்.

அந்த உறவுகள் இதுவரை மங்கள இசையை கேட்டீர்கள். மங்கள இசையை தொடர்ந்து வானொலியில் வலம் வருகின்றது காயத்ரி மந்திரம். அது ஒரு சில நிமிடங்கள் உங்களுக்காக, ஒரு 3 நிமிட காயத்ரி மந்திரத்தை நீங்கள் கேட்கலாம்.

0: காயத்ரி மந்திரத்தில் ஒரு 3 நிமிட துளியை காயத்ரி மந்திரத்தை கேட்டீர்கள் அன்பு உறவுகளே. அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒளிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது வெள்ளிமலர். வெள்ளிமலர் நிகழ்ச்சியில் தொடர்ந்து, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 28 வருடங்களாக எத்தனையோ வேலை பழக்களுக்கு மத்தியிலும், அதாவது வாகனத்தில் இருந்து ரோட்டில் இருந்து எங்களுடைய ஆன்மீக பணியை செய்து கொண்டிருக்கின்றார். எங்கள் அன்புக்கும் பண்புக்கும் பாசத்துக்கும் உரிய ஸ்ரீ காமாட்சி அம்மனாலய பிரதம குருக்கள் சுதன் சர்மா ஐயா அவர்கள் இன்றும் வளமை போல் இணைந்திருக்கின்றார். அவர்களை அன்போடு நாங்கள் வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் ஐயா.
1: வணக்கம்.
0: நலமாக இருக்கின்றோம். எந்த ரோட்டில் நிற்கிறீங்க?
1: வாழ்க்கை அன்பார்ந்த உறவுகளே, அன்பார்ந்த டிஆர்டி தமிழ் அன்பு நேயர்களே, அன்புக்குரிய ஆளுமை நண்பர் ராஜா அவர்களே, எல்லோருக்கும் சிறப்பான நல்லாசிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து இன்றைய தினம் தெளிவாக இருக்கின்றதா?
0: தொழில்நுட்பம்
1: இங்கு ஒரு இறைச்சல் ஒன்று வருகின்றது, தெளிவற்ற நிலைமையாக இருக்கின்றது. நான் இருக்கும்
0: கதைக்கு நல்ல வடிவாக கதை எல்லாம் உங்களோட சொற்று சொல் விழுந்து அந்த வடி விழுகின்றது.
1: அன்பான அனைவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்து இன்றைய தினம் ஆத்மார்த்த பிரார்த்தனைகளை சொல்லி வருகின்றோம். சுயநலமற்ற நோக்கிலே பொதுநலத்தோடு அறையில் அனைத்து ஆத்மாக்களும் நம்மை விட்டு செல்லுகின்ற நேரம் நாங்கள் செய்கின்ற மத பிரார்த்தனைகள் செய்கின்ற ஒழுங்குகளை நாங்கள் கட்டாயமாக செய்ய வேண்டிய நிலைப்பாட்டில் நன்மைகளை விட்டாலும் தீமைகளிலே வருகின்ற ஆத்ம ஈரேற்றங்கள் நமக்கு அடுத்த பிறவியிலே புண்ணியத்தை தரக்கூடிய வாய்ப்பிலே செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இன்று ஒரு ஆத்மார்த்த ஒரு தாயாரின் ஆத்மார்த்த பிரார்த்தனை ஆண்டு தேதியில் இருக்கின்ற பொழுது, சென்ற ஆண்டும் நேபாளத்தின் இயற்கை அழிவுகள் பற்றி கூறியிருந்தேன். அதே மாதிரி இது நமக்கு தனிப்பட்ட முறையிலே தாயார் நம்மை விட்டு போனாலும் ஆத்ம ஈடற்றங்கள் என்பது நம்மை பெற்று வளர்த்து ஆளாக்கி நம்மோட எல்லாம் அன்பு தந்து அறிவு தந்து அமுது தந்து மனிதர்களாக்கி விட்டு சென்ற தெய்வங்களை நம்மை விட்டு ஆத்மார்த்த மோட்சம் பெறுகின்ற பேரன் நாங்கள் நினைவு கூர்ந்து மத ரீதியாக மத அனுஷ்டானங்களை செய்து பிரார்த்திப்பதுதான் திதி காரியங்கள் என்று சொல்லுகின்றோம். திதி காரியங்கள் என்றால் சொல்லுகின்றார்கள் சில பேர் வீணாக நேரம் எடுத்து வீணான செலவுகளை செய்திருக்கின்றார்கள். சில பேர் நம்பிக்கை இல்லாமல் சும்மா கும்பிட்டு விட்டால் சரி, சுமாறு பிரார்த்தனைகளை நாங்கள் அனுசரித்தால் சரி என்றெல்லாம் தற்காலத்தில் பல ஐயப்பாடு கேள்விகள் வந்து கொண்டிருக்கின்றன. முன்னோர்கள் நமது மூதாதையர்கள் நம்மை நமது தாயகத்திலே அனைத்து காரியங்களையும் நிறைவேற்றி வளர்த்தபடியால்தான் நாங்கள் சற்றாவது இங்கே நிமிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதே மாதிரி நாம் செய்கின்ற பெரியோர்களது ஆத்மார்த்த ஆசீர்வாதம்தான் நம்மை எதிர்காலத்திலே நமது பிள்ளைகள் படித்து நல்ல உத்தியோகத்தில் இருந்து அவர்கள் வாழ்வதற்கு ஒரு வழிவகுக்கும் என்ற நம்பிக்கையோடு இன்றைய தினம் ஒரு தாயாருக்கு ஆண்டு தேதி காரியங்களை செய்கின்றோம். இந்த ஆண்டு தேதியிலே நாம் செய்கின்ற பிரார்த்தனைகளிலே அண்ட சராசர பிண்டம் என்று சொல்லுகின்றோம். எள்ளு, நெய், தேன், சர்க்கரை, தயிர், வாழைப்பழம், அரைச்ச உளுந்து, அரிசிமா இவையெல்லாம் சேர்த்து உருட்டி பிறட்டி சந்ததி விருத்திக்காக வம்சங்களுக்கு தாய் தந்தையர்களின் பிதாமாதா அவர்களது பிதாமாதா என்று 7, 5, 3 தலைமுறைகளை நினைத்து தெரிந்தோர்களுக்கு அண்டசராசர வடிவத்திலே பிண்டம் சாற்றி எள்ளுந்தண்ணீர் முறைத்து படைத்து தூபதீப ஆராதனை செய்து கங்கைகளில் இட்டு பின்பு நாங்கள் உண்டு மகிழ்ந்தோம். இதுதான் ஆண்டு திரியிலே தவண்டியிலே மாசியத்திலே மாலைய காலங்களிலே செய்யக்கூடிய பிரார்த்தனைகள். நமக்கு இந்து சமய அனுஷ்டான முறைப்படி நாம் செய்யக்கூடிய பிரார்த்தனைகளை மேற்கொண்டு மீண்டும் மீண்டும் நாங்கள் நல்ல ஆத்ம ஈடற்றம் பெற வேண்டுமாக இருந்தால் சிதர்களை நினைக்க வேண்டும் என்று சொல்லி அன்பாக வேண்டி இன்றைய தினம் எல்லோருக்கும் சிறப்பான நல்லாசிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து உங்கள் எல்லோருக்கும் அடுத்த சுக்கிரவாரத்தில் நல்ல சிந்தனையோடு சந்திக்கலாம் என்று வேண்டி அவர்களது காரியங்கள் 12 நிறைவேற்றி அவர்களை நாமல் இன்று பாடசாலை வேலை நாளில் அவர்களை வழி அனுப்பி வைக்க வேண்டும் என்று சொல்லி வேண்டி ஆசி கூறி என்றென்றும் சப்தார்த்த சீலர் அகவை 70 இன்பம் பெற்ற அன்புக்குரிய ராஜா அவர்களுக்கும் சிறப்பான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து அடுத்த சுக்கிரவாரத்திலே நல்ல சிந்தனையோடு அனைவரையும் சந்திப்போம் என்று சொல்லி இன்றைய அறிவிப்பாளர் கேமாக்கு நன்றி கூறி வரவற்றிலும் அவரை நினைத்து வாழ்த்து நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி ஐயா. நன்றி ஐயா. வேலைப்பாளர்களுக்கும் மத்தியிலும் எங்களுடைய ஆன்மீக பணியை ஆற்றிக் கொண்டிருக்கின்ற ஸ்ரீ காமாட்சி அம்மன் ஆலய பிரதமர் சுதன் சர்மா ஐயாவுக்கும் எமது சிறந்தாற்றிய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.
1: நன்றி.
0: அந்த உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலியா. தமிழொலியில் தொடர்ந்து வானொலியில் வலம் பெற இருக்கின்றது பஞ்சபுராணம். பஞ்சபுராணங்களோடு இணைந்திருக்கின்றார் எங்கள் அன்புக்குரிய பத்மராணி அவர்கள். அவர்களை என் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் திருமதி பத்மராணி அவர்கள்.
2: எல்லாருக்கும் அடியேன் பெருமனே பாடுவார் அடியார்க்கும் அடியேன் பத்தராய் பணிவார்கள் எல்லாருக்கும் அடியேன் பரமனையே பாடுவார் அடியார்க்கும் அடியேன் சித்தத்தை சிவன் பாலை வைத்தார்க்கும் அடியேன் திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன் முப்போதும் திருமேனி தீண்டுவார்க்கடியேன் புலுநூறு பூசிய முனிவர்க்கும் அடியேன் முப்போதும் திருமேனி தீண்டுவார்க்கடியேன் புலுநூறு பூசிய முனிவர்க்கும் அடியேன் அப்பாலும் அடிசா

ஆண்டுகொண்டுள் இருப்பிடம் பரவறிந்தெழுந்த சுடர்மணி விளக்கின் உள்ளொளி விளங்கும் தூயன சோதியு சோதி அடல் விடைப்ப

0: புரியும் வடிவே. நன்றி ஐயா.
1: நன்றி அம்மா, அழகாக பாடலை தந்த உங்களுக்கும் என்னுடைய அருள் கிடைக்க பிரார்த்தித்து விட வருவோம். நன்றி
0: நன்றி ஐயா, நன்றி, வணக்கம்.
1: அவர் திருமதி தர்மவதி அம்மா அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார்.

0: சுவிஸிலிருந்து அவர்களுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகள். அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பரசிலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது வெள்ளிமலர். வெள்ளிமலர் நிகழ்ச்சியில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் ராஜா.
0: வணக்கம் ஜோசிரியம்மா. நலமா இருக்கிறீங்களா? நன்றி. எப்படி போகுது இன்றைய வெள்ளிமலர்? வெள்ளி
1: மலர் நல்லா போகுது.
0: வேலை செய்த போல இருக்கு. நன்றி அம்மா.
1: நன்றி. காத்திடுவாய் அல்லல் தருந்து எங்க அமிர்தேசா காத்திடுவாய் தெய்வத்தாலி தோங்கி ஸ்பேசா காத்திடுவாய் அல்லல் தருந்து எங்க அமிர்தேசா காத்திடுவாய் சிவ சிவ சங்கர கவுரி மனோகர சிவ சிவ சங்கர கவுரி மனோகரா சிவ சிவ சங்கர கபுரி மனோகர சிவ சிவ சங்கர கபுரி மனோ சிவ சிவ சங்கர கபுரி மனோகர சிவ சிவ சங்கர கபுரி மனோகரா வாழ்வெண்ணும் பிரிபிட்டு வைதீகா காத்திடுவாய் வாழ்வாங்கு வாழவைத்து வையகத்தில் காத்திடுவாய் வாழ்வெண்ணும் பிரிபிட்டு வைதீசா காத்திடுவாய் வாழ்வாங்கு வாழ வைத்து வையகத்தில் காத்திடுவாய் சிவ சிவ சங்கரி கவுரி மனோகர சிவ சிவ சங்கரி கவுரி மனோகர சிவ சிவ சங்கரி கவுரி மனோகர சிவ சிவ சங்கர கவுரி மனோகர சிவனான் வணங்குகிறேன் சிவபதத்தை தந்திடுவாய் சிவனின் வணங்குகிறேன் சிவபதத்தை தந்திடுவாய் அரணே உன்னை வணங்குகிறேன் அன்பு நெஞ்சில் காத்திடுவாய் அரணே உன்னை வணங்குகிறேன் அன்பு நெஞ்சில் காத்திடுவாய் சிவ சிவ சங்கர கவுரி மனோகர சிவ சிவ சங்கர கவுரி மனோகர சிவ சிவ சங்கர கவுரி மனோகர சிவ சிவ சங்கர கவுரி மனோகர சரணம் சரணம் சர்வேசா சிவ சிவ சிவ சங்கரி சர்வேசா சரணம் சரணம் சர்வேசா சிவ சிவ சங்கர சர்வேசா. நன்றி. வணக்கம் ராஜா.
0: நன்றி அம்மா. இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள். அவர் சகோதரி திருமதி யோகேஸ்வரி அம்மா அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பேற்றார் வெள்ளிமலர் நிகழ்ச்சியில். அவர்களுக்கும் எமது இதயபூர்வ நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு வைபர் ஊடாக இணைந்திருக்கின்றார் பாடகர் மகேந்திரன் அவர்கள். வணக்கம் பாடகர்.
2: வணக்கம் ராஜா. நலமா இருக்கிறீர்கள்?
0: நல்லா இருக்கிறோம். நீங்கள்?
2: ஓ, நாங்கள் நலமா இருக்கிறோம். அந்த 15-40 பாடகுக்கு எடுத்தனா ரெண்டு மூணு வரும்
0: ட்ரிங்க். அது ட்ரிங்க் உங்களுக்கு வாடிக்குதா? நான் எனக்கு கதை கேட்குது இல்லை சௌரம். நில்லுங்கள்.
2: சரி, நான் அதான் இதில் எடுத்தேன்.
0: தாருங்கள்.
2: சரி, நான் 10 பாடம் ஒன்று
0: தாருங்கள். தாருங்கள் தாருங்கள் சௌரம்.
2: அன்று கேட்பவன் இறைவன் மறந்தால் நின்று கேட்பவன் அரச அன்று கேட்பவன் அரசன் மறந்தால் நின்று கேட்பவன் இறைவன் அன்று கேட்பவன் அரசன் மறந்தால் நின்று கேட்பவன் இறைவன்

அவன் அரசன் மறந்தால் நின்று கேட்பவன் இறைவன். மனம் போல் மாங்கல்யம் என்பார் தன் மனமே சகலமும் என்பார். மனம் போல் மா

இதயம் குலைந்து தவிக்கின்றான். இறைவா இறைவா, அன்று கேட்பவன் அரசன் மறந்தால் நின்று கேட்பவன் இறைவன். அடிக்கும்

யாவும் அருள்வான் நம் இறைவன் இறைவா இறைவா. அன்று கேட்பவன் அரசன் மறந்தால் நின்று கேட்பவன் இறைவன் நடு

0: நன்றி.
1: நன்றி சகோதரம். இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள்.
0: நன்றி.
1: அவர் மகேந்திரன் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அன்பு உறவுகள், கேட்டுக்கொண்டிருப்பது வெள்ளி மலர் நிகழ்ச்சி. வெள்ளி மலர் நிகழ்ச்சியில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
2: வணக்கம் ராஜாண்ண.
1: வணக்கம் ராஜலிங்கம். நலமா இருக்கிறீங்களா?
2: ஓமோம், நாங்கள் நலமா இருக்கிறோம் ராஜாண்ண. நாங்கள் நலமா இருக்க எல்லாம் அபிராமியை வேண்டிக் கொண்டு நட்சத்திரம் ஐயாவுக்கும் நன்றிகளை குறிக்கொண்டும் உங்களுக்கும் நன்றிகளை குறிக்கும் பாரிய சௌரிய எல்லோருக்கும் வாழ்த்துக்களை குறிக்கொண்டும் நாம் ஒரு பாடலை தருகின்றோம். நன்றி. திருப்பரம் குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். திருப்பரம் குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். திருச்செந்தூரிலே வேளாடும் உன் திருப்புகழ் பாடியே கடலாடும்.

பழமோ பக்தி பசியோடு வருவோர்க்கு யான பழமோ பக்தி பசியோடு வருவோர்க்கு யான பழமோ திருப்பரம் குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும்

ராஜலிங்கம் அவர்களுடைய தொடர்பு துண்டிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் இணைந்து கொள்ள விரும்பினால் இணைந்து கொள்ளலாம். ராஜலிங்கம் அந்த உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 10:52 ஐக்கிய ராஜ்யத்தில் 9:52. வெள்ளிமலர் நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கின்றேன்.

0: பரிசிலிருந்து 40 வருஷத்துக்கு பிறகு கடுமையாக்கல வந்து இறங்கி இருக்கிறாப்பா. திசையும் தெரியல, திக்கும் தெரியல, எப்படி போக போறேன் யாழ்ப்பாணம். ஒரு ஒரு ஒரு புள்ள வர்றது கும்பிட போன தெய்வம் கொடுக்கணும். தங்கச்சி தங்கச்சி
1: அவங்களே கொண்டு ஜாழ்ப்பாணத்துல உங்களை இறக்கி விடுவாங்க. இது தெரியாம
2: இப்பொழுதே தெரிந்து கொள்ளுங்கள், பண்டார் நாயக்கா பன்னாட்டு வானூர்தி நிலையத்துக்கு மிக அருகில் அனைத்து தங்குமிட போக்குவரத்து நம் நாட்டு மேல்நாட்டு உணவு வசதிகளுடன். கோஷன் விழா முகவரி 422 1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழும்பு. தொடர்பு தொலைபேசி இலக்கங்கள் 07 77 36 74 18 அல்லது 07 76 24 0440. மறந்து விடாதீர்கள், தங்குமிட வசதியுடன் சுற்றுலா வாகன சேவை, உங்கள் இலங்கை கடவுச்சீட்டு தொடர்பான விரைவான நிர்வாக இலவச சேவை, உங்களுக்கு பிடித்த அனைத்து வகையான உணவு சேவையுடன். குரேஷன் விழா 422 1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழும்பு. தொலைபேசி இலக்கங்கள் 07 77 36 74 18 அல்லது 07 76 24 0440. அனைவரையும் வருக வருக என்று அழைக்கிறார்கள் குரேஷன் விழா நிறுவனத்தினர்.
0: நேரம் சரியாக 10:55. இந்த நேரத்தில் ராஜலிங்கம் அவர்கள் அழைப்பை ஏற்படுத்தியிருந்தார், அவருடைய தொடர்பு துண்டிக்கப்பட்டுவிட்டது. இந்த நேரத்தில் உங்களுக்கு ஏற்பட்ட அசௌகரியங்களுக்கும் மன வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். பிரான்ஸ் லாகுனில் அமைந்துள்ள சென்னை சேல்ஸ் வேர்ல்ட் மார்க்கெட் உங்களை அன்புடன் அழைக்கின்றது. வாடிக்கையாளர்களின் மனம் கவர்ந்த நிறுவனம் சென்னை சில்க். ஆண்டவர் மகளிர் சிறுவர் சினிமிகளின் அனைத்து வகையான ஆடை தெரிவுகளுக்கு சென்னை சில்க். பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், பட்டுப்பட்டிய சால்வை, சிறுவர் சிறுமிகளின் ரெடிமேட் உடுப்புகள், இவை அனைத்தும் மலைபோல் குவித்துள்ளார்கள். உங்கள் விருப்பம் போல் தெரிவு செய்து மகிழுங்கள். இவை மட்டுமா, இல்லவே இல்லை. இல்லத்தரசிகளின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பஸ்மதி அரிசி வகைகள், குத்தரிசி, தஞ்சாவூர் பொன்னி, தாயக மொட்டைக்கருப்பன், ஆட்டக்காரி, இன்னும் பல வகை அரிசிகள் இறக்குமதி செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றது. வெளியூர் மலிவு, அத்தோடு பசுமை குன்றாத மரக்கறி வகைகள் அனைத்தும், பல வகைகள், வெங்காய வகைகள் நீங்கள் நம்ப முடியாத மலிவிலையில் விற்பனை செய்கின்றார்கள். அத்தோடு நீலக்கால் நண்டு, கணவாய், இறால் அனைத்தும் மலிவு விலையில் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். மேலதிக விவரங்களுக்கு சென்னை சில்க் வேர்ல்ட் மார்க்கெட் 62 அவென்யூ பால் வயோன் குற்றூரியே 93. இந்த நேரத்தில் வைபர் ஊடாக இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
3: வணக்கம் தம்பி, நான் கணேசலிங்கன் டென்மார்க்ல
0: இருந்து. வணக்கம் சகோதரர் கணேசலிங்கன், நலமா இருக்கிறீங்களா?
3: உன்னை காண காண வருவேன், என்னை காத்து காத்து அருள்வாய். திருத்தணிகை வாழும் ஒருவர், என்னை காண காண வருவேன், என்னை காத்து காத்து அருள்வாய். ஆறுபடையுனது ஏறுமயில் அழகு, தேடாத மனம் என்ன மனமோ. ஆறுபடையுனது ஏறுமயில் அழகு, தேடாத மனம் என்ன மனமோ. வேல் கொண்டு விளையாடும் உருவ, வேதாந்த கலைஞான தலைவா, திருநீட்டில் தவழ்ந்தாடும் பாலா, உன்னை பாடி பாடி மகிழ்வேன். திருத்தணிகை வாழும் முருவ உன்னை காண காண வருவேன். ஆறு முகமழகு அளம்ப ஆறு

0: தமிழே என் கனிப்பாகும் தரவா, தேனோடு தினை மாவும் தரவா, தமிழே என் கனிப்பாகும் தரவா, குமராவும் அருள் தேடி வரவா, எதிர்பார்த்து பார்த்து இருப்பீர், எதிர்பார்த்து பார்த்து இருப்பீர், திருத்தணிகை வாழும் உருவா, உன்னை காண காண வருவேன். நன்றி நன்றி
1: நன்றி சகோதரர் கணேசலிங்கம். முடிந்து கொண்டு முருகனுடைய பாடலை தந்த உங்களுக்கு நன்றிகள். அவர் டென்மார்க்கில் இருந்து கணேசலிங்கம் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். இத்துடன் நிறைவுக்கு வருகின்றது வெள்ளிமலர் நிகழ்ச்சி. வெள்ளிமலர் நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு சிறப்பித்த எங்கள் ஸ்ரீ காமாட்சி அம்மனாலேய பிரதம குரு சுதன் சர்மா ஐயாவுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அவர்களோடு இணைந்து நிகழ்ச்சியை சிறப்பித்த அன்பு பாடகர்கள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு பஞ்சபுராணம் அருளிய பத்மராணிக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து அன்பாக விடைபெறுகின்றது வெள்ளிமலர். தொடர்ந்து வானொலியில் வலம் பெறுகின்றது மணித்தியால செய்திகள்.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியில் மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர். சாசல் கார்ஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அரச அனுசரணையுடன் குடியேற்றப்பட்டவர்களிடமிருந்து ஆயிரக்கணக்கான ஏக்கர் மேய்ச்சல்லங்களை பாதுகாத்து தருமாறு கோரி 3 ஆண்டுகளாக தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வரும் போராட்டத்துக்கு சாதகமான தீர்வொன்றை வழங்குவதற்காக அரசாங்கம் மேலும் 3 மாத கால அவகாசத்தை பெற்றுக் கொள்வது தொடர்பில் மட்டக்களப்பு மாவட்ட பால் பண்ணையாளர்கள் அதிருப்தி வெளியிட்டுள்ளார்கள். விவசாயம் மற்றும் பயிர் செய்கை முதலீட்டு திட்டங்கள் ஊடாக பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட நிதியை சில நிறுவனங்கள், பத்திரிகை வெளியீடு, வணிக வளாகங்கள், சுற்றுலா வணிகங்கள், இசை நிகழ்ச்சிகள் மற்றும் கிரிக்கெட் போட்டிகளுக்கான அனுசரணை போன்றவற்றுக்கு முறைகேடாக பயன்படுத்தியுள்ளதாக இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க குறிப்பிட்டிருக்கிறார். முத்துராஜ வேலையிலிருந்து கட்நாயக்கா சர்வதேச வானூர்தி நிலையம் வரை வானூர்தி எரிபொருளை கொண்டு செல்லும் புதிய குழாய் கட்டமைப்பை அமைக்கும் பணிகள் ஜனாதிபதி தலைமையில் இன்று உத்தியோகமாக ஆரம்பித்து வைக்கப்பட இருக்கிறது. இலங்கை 2025 ஆண்டில் 5% பொருளாதார வளர்ச்சி வீதத்தை பதிவு செய்திருந்த போதிலும் நாட்டின் முதலீட்டு சூழல் தொடர்ந்தும் சாதகமற்றதாகவே காணப்படுவதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது. மாதாந்த விலை சூத்திரத்துக்கு அமைய எரிபொருள் விலை அதிகரிக்கப்பட்டாலும் உலக சந்தையில் விலை அதிகரிப்பை முழுமையாக நுகர்வோர் மீது சுமத்தவில்லை. அரசாங்கமும் பெட்ரோலிய கூட்டு தாமனமும் விலை அதிகரிப்பின் போது ஒரு தொகையை ஏற்றுக்கொண்டுள்ளதாக உலக சந்தையில் எரிபொருள் விலை குறைவடையும் போது அதன் பயனை மக்களுக்கு வழங்குவோம் என்று இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாமனத்தின் தலைவர் டிஎஸ் ராஜகர்ண குறிப்பிட்டிருக்கிறார். நம்பிக்கைக்குரிய பங்காளி என்ற வகையில் இலங்கையின் முன்னேற்றத்துக்கும் செழுமைக்கும் இந்தியா தொடர்ந்து ஆதரவளிக்கும். மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வாவுடனான சந்திப்பு இரு நாடுகளின் ஆழமான நட்பை மேலும் வலுப்படுத்தி இருப்பதாக இந்திய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் குறிப்பிட்டிருக்கிறார். வீழ்ச்சி அடைந்திருந்த நாட்டின் மதிப்பீடுகளை உயர்நிலைக்கு கொண்டுவர இம்மால் முடிந்துள்ளதென்று நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் கலாநிதி ஹர்சன சூரியபெரும குறிப்பிட்டிருக்கிறார். மலேக தொடர்ந்து பாதையின் பேராதனை மற்றும் கம்பளை வரையான தொடர்ந்து சேவைகள் இன்று முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. இலங்கை சுங்கம் முன்னப்போதையும் விட சேர்த்திறனை அடைந்துள்ளதாக சுங்கப்பணிப்பாளர் நாயகம் விமல் லியனகம தெரிவித்திருக்கிறார். நச்சற்ற பழங்களை விற்பனை செய்யும் வர்த்தகர்களை இலகுவில் அடையாளம் காணும் வகையில் QR குறியீட்டு முறை அறிமுகப்படுத்தப்பட இருப்பதோடு எதிர்வரும் April 1 முதல் நச்சு பொருட்கள் அடங்கிய பழங்களை விற்பனை செய்யும் வர்த்தகர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க குறிப்பிட்டிருக்கிறார். முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணை ஒன்றுக்கு அமைவாக வாக்குமூலம் வழங்குவதற்கு முன்னாள் அமைச்சர் வந்துல குணவர்த்தன கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் இன்று முன்னிலையாக்கியிருக்கிறார். தங்க முலாம் பூசப்பட்ட உரிமமற்ற துப்பாக்கி ஒன்றை கைப்பற்றிய சம்பவம் தொடர்பில் முன்னாள் அமைச்சர் துமிந்த திசநாயக்கா மற்றும் கசகஸ்தான் நாட்டைச் சேர்ந்த ஐகுல் கேர்காசினா ஆகியோருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கினை நவம்பர் 4 விசாரணைக்கு எடுக்குமாறு கொழும்பு மேல்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. நாட்டில் தற்போதைய சூழலில் பிரதான சவாலாக உருவெடுத்துள்ள இணையவழி நிதி மோசடிகளை இரு நாடுகளின் கூட்டு ஒத்துழைப்புடன் கட்டுப்படுத்துவதற்காக நடவடிக்கை எடுப்பது குறித்து சீன தூதுவரும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரும் கலந்துரையாடியிருக்கிறார்கள். இலங்கையின் புதுப்பிக்கத்தக்க சக்தி துறை எதிர்கொள்ளும் சவால்கள் மற்றும் அந்த துறையில் முதலீடுகளை விரிவாக்குவதற்கான வாய்ப்புகள் குறித்து கலந்துரையாடுவதற்காக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா இலங்கைக்கான பிரான்ஸ் தூதுவர் ரெமி லம்பர்ட் மற்றும் புதுப்பிக்கத்தக்க சக்தி துறையின் உள்நாட்டு பிரதிகள் குழுவினரை எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் சந்தித்து கலந்துரையாடியிருக்கிறார். அங்குகுல வெலிகந்த பகுதியில் உள்ள தனது வீட்டுக்கு அருகில் நின்று கொண்டிருந்த பாதாள உலக குழு தலைவரான லோகு பெட்டியின் என்பவரின் 35 வயதுடைய இளைய சகோதரர் 9mm ரக துப்பாக்கிச் சூட்டில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்திருப்பதாக காவல்துறை தெரிவித்துள்ளது.
ஈராவூர் பிரதேசத்தில் ராணுவ மேஜர் அனஸ் என்பவர் தலைமையில் போதைப்பொருள் ஒழிக்கும் குழு என்ற பெயரில் போதைப்பொருள் மாபியாக்களுடன் இயங்கி வரும் குழு அப்பாவி இளைஞர்களுக்கு போதைப்பொருளை தாங்களாக வைத்து கைது செய்து வரும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறது என்று பாதுகாப்பு படைகளுக்கு நீண்ட காலமாக ரகசிய தகவல் வழங்கி வரும் ஈராவூரைச் சேர்ந்த செய்யது முகமது பனிஸ் குற்றச்சாட்டுகளை தெரிவித்திருக்கிறார். நவகத்கம போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தப்புவ பகுதியில் நேற்று வேட்டை துப்பாக்கி ஒன்று வெடித்ததில் படுகாயமடைந்த நபர் ஒருவர் நவகத்கம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தார்கள். பதுரலிய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கல்தொல பகுதியில் உள்ள வாவியில் குளிக்கச் சென்ற நபர் ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்து போனார். காத்தான்குடி பாலமுனை கடலில் சட்டவிரோத சுருக்குவலை பாவித்து மீன்பிடியில் ஈடுபட்ட 50 லட்சம் ரூபாய் பெறுமதியான 5 சுருக்குவலைகளை கடலில் வைத்து கடற்படையினர் மீட்டு மட்டக்களப்பு மாவட்ட கடத்தொழில் நீரியல் வள திணைக்களகத்திடம் நேற்று ஒப்படைத்திருக்கிறார்கள். அம்பாறை மாவட்டம் அட்டாளைச்சேனை தேசிய கல்வி கல்லூரி மாணவிகளுக்கு ஆபாச காணொலிகளை காட்டி பாலியல் ரீதியாக துன்புறுத்தல் வழங்கி வந்த 55 வயதுடைய விரிவிரியாளர் ஒருவர் அம்பாறை பிரதேச சிறுவர் மற்றும் மகளிர் பணியக அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். பெருவளை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வல பகுதியில் வரி செலுத்தாமல் சட்டவிரோதமாக நாட்டுக்குள் கொண்டு வந்த 2600 வெளிநாட்டு சீரழிப்புடன் சந்தநபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். நாளை சனிக்கிழமை நாடு முழுவதும் உள்ள அனைத்து மதுபான விற்பனை நிலையங்களும் மூடப்பட்டிருக்கும் என்று மதுவரி திணைக்களம் அறிவித்திருக்கிறது. இலங்கையின் பெரும்பாலான பகுதிகளில் இன்று பிற்பகல் 1 மணிக்கு பிறகு மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியிருக்கிறது. இந்திய செய்திகளில் நடிகர் சிவாஜி கணேசன் பிறந்த நாள் நேற்று கொண்டாடப்பட்ட நிலையில் முதல்வர் விஜய் சமூக வலைதளத்தில் வாழ்த்து பதிவினை வெளியிட்டிருக்கிறார். கர்நாடகத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தில் சதி நடந்துள்ளதாக கூறி தலைமை செயல் அதிகாரி அலுவலகத்தில் முதல்வர் சிவகுமார் அமைச்சர்கள் கூட்டாக தர்ணாவில் ஈடுபட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. பாரதிய ஜனதா தேர்தல் ஆணையமும் சேர்ந்து வாக்கு திருட்டு என்ற வெட்கமற்ற செயலில் ஈடுபட்டு வருவதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கடுமையாக விமர்சித்துள்ளார். தேர்தல் ஆணையத்தால் முடக்கப்பட்ட திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கு சொந்தமான வங்கிக் கணக்குகளில் மீண்டும் பரிவர்த்தனை செய்ய அனுமதி கோரி மேற்குவங்க மாநில முன்னாள் முதல்வர் மம்தா பானர்ஜி தரப்பு தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்றம் நேற்று தள்ளுபடி செய்துள்ளது. தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் பதவி விலக கோரி கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி சார்பில் மும்பையில் இன்று போராட்டம் தொடங்கப்படுகிறது. இந்த போராட்டம் நாடு முழுவதும் நடத்தப்படும் என்று அந்த கட்சியின் நிறுவனர் தெரிவித்திருக்கிறார். ஊழலை ஒழிக்கும் உத்தம ஆட்சி போல வேடம் போட்ட தமிழக வெற்றி கழக அரசின் முகத்திரியை உயர்நீதிமன்றம் கிழித்து தொங்க போட்டுள்ளதாக திராவிட முன்னேற்ற கழகம் கடுமையாக அந்த கட்சியை விமர்சித்துள்ளது. மம்தா பானர்ஜி காங்கிரஸ் கட்சியில் மீண்டும் இணைய வேண்டும், மேற்கு வங்கத்தில் அவரது தலைமையில் செயற்பட தாங்கள் தயாராக இருப்பதாக காங்கிரசின் மூத்த தலைவர் அதிர் ரஞ்சன் சௌத்ரி குறிப்பிட்டிருக்கிறார். மத்திய பிரதேசத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் இரட்டை எஞ்சின் அரசு முழுமையாக தோல்வியடைந்து விட்டதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். இடைத்தேர்தல் நடைபெறும் தாராபுரம் தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மூனா கானா ஸ்டாலினும் மதுராந்தகத்தில் முதலமைச்சர் விஜயும் இன்று தேர்தல் பிரச்சாரம் செய்வதால் தேர்தல் களம் சூடுபிடித்துள்ளது. சுதந்திர போராட்ட வீரர் சுபாஷ் சந்திர போஸ் கடந்த 1920 குடிமைப்பணி தேர்வுகளை சமஸ்கிருத மொழியில் எழுதியதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கிறார். உலகின் பல்வேறு பகுதிகளில் மோதல்கள் நிலவி வரும் இன்றைய சூழலில் மகாத்மா காந்தியின் கொள்கைகளான அமைதியும் அகிம்சையும் மிகவும் முக்கியத்துவம் பெறுகின்றன, அவையே உலகுக்கு தேவைப்படுவதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு குறிப்பிட்டிருக்கிறார். வன்கொடுமை தடுப்பு சட்டங்களை அமல்படுத்த மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களுக்கு மத்திய அரசு கடந்த 3 ஆண்டுகளில் 1423 கோடி ரூபாய் நிதியை விடுவித்திருக்கிறது. நாட்டின் மொத்த ஜிஎஸ்டி வசூல் 14.7% அதிகரித்திருக்கின்ற நிலையில் தமிழ்நாட்டில் மட்டும் 5% வரை சரிவை சந்தித்துள்ளது வேதனை அளிப்பதாக முன்னாள் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு குறிப்பிட்டிருக்கிறார். மகாராஷ்டிரத்தின் ராய்கட் மாவட்டத்தில் சுற்றுலா சென்ற போது கடலில் மூழ்கி பள்ளி மாணவர்கள் 8 பேர் உயிரிழந்த சம்பவம் அங்கு சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.
போக்சோ வழக்கில் சிறையில் உள்ள எம் வீரமணி சாந்தி, மகேந்திர சிம்மன் ஆகிய மூன்று பேர் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. உரிய அங்கீகாரமின்றி பாகிஸ்தானிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட 700,000 ரூபாய் மதிப்பிலான அழகு சாதன பொருட்கள் ஹைதராபாத்தில் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. பெட்ரோல் அல்லது டீசல் என எரிபொருள் விற்பனைக்கு தனியார் நிறுவனங்கள் உச்சவரம்பு விதிக்கக்கூடாது என்று மத்திய எண்ணெய்த்துறை செயலர் நிரஜ் மிட்டல் தெரிவித்திருக்கிறார். இந்தியாவில் கடந்த செப்டம்பரில் சரக்கு சேவை வரி 2.03 லட்சம் கோடி ரூபாய் வசூலாகியுள்ளது. முந்தைய நிதியாண்டின் இதே மாதத்துடன் ஒப்பிடுகையில் இது 14.7% அதிகரிப்பாகும். மூத்த தலைவர் பழ நெடுமாறனின் மகன் மாணிக்கம் நெடுமாறன் ஆஸ்திரேலியாவின் மெல்பர்ன் நகரில் வசித்து வந்தார். நேற்று காலை திடீரென உயிரிழந்தார். இறக்கின்ற போது அவருக்கு 57. அவர் புத்த மதத்தை தழுவி புத்த துறவியாக வாழ்ந்து வந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. கடலூர் மாவட்டத்தில் நெல் கொள்முதல் செய்யப்படாததால் 1000 நெல் மூட்டைகள் தேக்கமடைந்து விற்க முடியாமல் விவசாயிகள் தவிப்புக்குள்ளாகியுள்ளார்கள். சென்னையில் 22 கேரட் ஆமணத்தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 760 ரூபாய் உயர்ந்து, ஒரு சவரன் 110,200 ரூபாய்க்கும் கிராமுக்கு 95 ரூபாய் உயர்ந்து, ஒரு கிராம் 13,775 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில் ஃபிளை துபாய் விமானத்தில் சக விமானியை தாக்கிய விமானி தீவிரவாத சித்தாந்தம் கொண்டவராக இருந்திருக்கலாம் என்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு குறிப்பிட்டிருக்கிறார். துபாயிலிருந்து இஸ்ரேல் சென்ற விமானத்தில் வழக்கத்துக்கு மாறாக 4 விமானிகள் சென்றது ஏன் என்பது பற்றிய புதிய தகவல்கள் வெளியாகியுள்ளன. இஸ்ரேலுக்கு சென்று கொண்டிருந்த விமானத்தை விபத்துக்குள்ளாக முயன்ற விமானிக்கும் ஈரானுக்கும் தொடர்பு இருந்தால் ஈரான் மீது மிக கடுமையான தாக்குதல் நடத்தப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். அமெரிக்கா மீண்டும் தாக்குதல்களை தொடங்கினால் அதற்கு முன்னெப்போதும் இல்லாத வகையில் மிக கடுமையான மற்றும் விரிவான பதிலடி கொடுக்க ஈரான் முழுவீச்சில் தயாராகி வருவதாக குறிப்பிடப்படுகிறது. அமெரிக்கா மத்திய கிழக்குக்கு கூடுதல் ராணுவ வளங்களை அனுப்புவதாக வெளிவந்த தகவல்களை தொடர்ந்து எண்ணெய் விலை இன்று சுமார் 4 விழுக்காடு உயர்ந்துள்ளது. பிராண்ட் கச்சா எண்ணெய் விலை பீப்பாய்க்கு சுமார் $102 பதிவாகியிருக்கிறது. சவுதி அரேபியாவின் புனித நகரங்களில் ஒன்றான மதினாவில் அமைந்துள்ள மின் விநியோக நிலையம் ஒன்றின் மீது யமனின் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளதாக சவுதி தலைமையிலான கூட்டணி அறிவித்திருக்கிறது. அமெரிக்க ராணுவத்தின் அதிநவீன ட்ரோன் படைப்பிரிவு புதிதாக தொடங்கப்பட உள்ளதாக அந்த நாட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சர் பீர் ஹெக்செத் அறிவித்திருக்கிறார். தென்மேற்கு இங்கிலாந்தின் போர்ஃபோர்ட் விமானப்படை தளத்துக்கு அருகே சந்தேகத்துக்கிடமான வகையில் நடந்த பயங்கரவாத சதியில் ஈரானுக்கு தொடர்பிருப்பதற்கான வலுவான சாத்தியக்கூறுகள் உள்ளதாக பிரிட்டனின் பிரதமர் ஆண்ட்ரி பான்காம் தெரிவித்திருக்கிறார். வடமேற்கு சிரியாவின் கோம்ஸ் மாகாணத்தில் பயணிகள் பேருந்து மீது அடையாளம் தெரியாத நபர்கள் கடந்த புதன்கிழமை இரவு நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 7 பேர் உயிரிழந்தார்கள், 4 பேர் படுகாயமடைந்துள்ளார்கள். அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணம் லாஸ் ஏஞ்சலிஸ் அருகே நோயாளியை ஏற்றிச் சென்ற மருத்துவ ஹெலிகாப்டர் கடலில் விழுந்து விபத்துக்குள்ளானதில் 2 பேர் உயிரிழந்து போனார்கள். ஜப்பானில் நிரந்தர வாசியாக விரும்பும் வெளிநாட்டினருக்கான விதிகள் தற்போது கடுமையாக்கப்பட்டு வருகிறது. அமெரிக்காவில் 35 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு தட்டம்மை பரவல் மோசமாகிவிட்டது. தட்டம்மையால் 5வது மரணம் அங்கு பதிவாகியுள்ளது. ஆக கடைசியாக பென்சில்வேனியா மாநிலத்தைச் சேர்ந்த 1 இறந்து போனார். அமெரிக்காவில் மரண தண்டனை தோல்வியில் முடிந்ததால் கைதி கிறிஸ்டா பைக் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார். டென்சி மாநிலத்தைச் சேர்ந்த அந்த 50 வயது பெண்ணின் மரண தண்டனை நேற்று நிறைவேற்றப்பட இருந்தது. பிள்ளை பராமரிப்பு நிலையத்தில் துப்பாக்கியை வெளியே எடுத்த சிறு பிள்ளையின் பெற்றோரில் ஒருவர் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார். திமிங்கிலம் மோதியதில் படகொன்று உடைந்தது. நடுக்கடலில் 4 தவித்திருந்தார்கள். அமெரிக்காவின் கலிபோர்னியா மாநிலத்தில் பிரபல ரோட் கோஸ்டர் சவாரி ஒன்று நிரந்தரமாக மூடப்பட்டுள்ளது. காரணம், அதில் சென்ற சிலருக்கு மூளை பாதிப்பு ஏற்பட்டதாக வெளியான தகவலை தொடர்ந்து அது மூடப்பட்டிருக்கிறது. விளையாட்டுச் செய்திகளில் 2027 சர்வதேச கிரிக்கெட் சபையின் ஒருநாள் உலகக்கோப்பை தொடர் அட்டவணையை சர்வதேச கிரிக்கெட் வாரியம் வெளியிட்டிருக்கிறது. பாகிஸ்தான் இலங்கை அணிகளுக்கான முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் தொடருக்கான இங்கிலாந்து அணியை அந்த நாட்டு கிரிக்கெட் வாரியம் நேற்று அறிவித்திருக்கிறது. பாகிஸ்தானில் விளையாட சிம்பாவே கிரிக்கெட் அணி மறுப்பு தெரிவித்துள்ளதால் முத்தரப்பு தொடர் ரத்து செய்யப்பட உள்ளதான தகவல்கள் வெளியாகியுள்ளன.
சீனாவின் ஓபன் டென்னிஸ் போட்டியில் முன்னணி வீரரான ஜெர்மனியின் அலெக்சாண்டர் சிவரெஃப், ஜப்பானின் ஓபனில் ஸ்பெயினின் கார்லோஸ் அல்கராஸ் ஆகியோர் இரண்டாவது சுற்றுக்கு நேற்று முன்னேறியிருக்கிறார்கள். ஆசிய விளையாட்டுப் போட்டித் தொடரின் ஆண்கள் ஹாக்கி இறுதிப் போட்டியில் விளையாட இந்தியா தகுதி பெற்றிருக்கிறது. அரையிறுதியில் பாகிஸ்தானுடன் நேற்று மோதிய இந்தியா 4-3 என்ற கோல் கணக்கில் த்ரில் வெற்றியை பதிவு செய்து இறுதி சுற்றுக்கு முன்னேறியிருக்கிறது. நோர்வே கால்பந்து நட்சத்திரம் ஏர்லிங் ஹாலண்ட் நோர்வேயின் ஏர்ஷட்டல் விமானத்தின் மீது வழக்கு தொடுத்திருக்கிறார். தம் தோற்றம், தனித்துவமான சில அடையாளங்கள் ஆகியவற்றை அந்த நிறுவனம் அனுமதியின்றி பயன்படுத்தியதாக அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். ஒரு யூரோ இலங்கை பெறுமதியில் 372.35 ரூபாய், இந்திய பெறுமதியில் 108.30 ரூபாய். ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 330.98 ரூபாய், இந்திய பெறுமதியில் 96.28 ரூபாய். ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 398.79 ரூபாய், இந்திய பெறுமதியில் 116.03 ரூபாய். ஒரு ஐக்கியராஜ்ய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 437.10 ரூபாய், இந்திய பெறுமதியில் 127.16 ரூபாய். ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 232.78 ரூபாய், இந்திய பெறுமதியில் 67.72 ரூபாய். கேட்டது மணிக்கூட்டத்தில் இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர், சாசல் கார்ஷ்லா கோணிசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: நெகே மகானங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான, லாச்சு பிள்ளைக்கு வந்த நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
3: பத்தாவதுக்கு
2: ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தனா அள்ளி கண்டு போகிறதுக்கு
2: விடாதீங்க, போங்க போங்க.
4: தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 55 07 18. சாசல் காலாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 11:19 ஐக்கிய ராஜ்யத்தில் 10:19. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானொலியில் மலர்கின்றது.

தேனும்பாலு. தேனும்பால் நிகழ்ச்சியினை கேட்பதற்கு ஆவலோடு காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு உறவுகளே நலமாக உற்றமா இருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு தேனும்பால நிகழ்ச்சிக்கு நித்தமும் அனுசரணை கொடுத்து வானொலிக்கு எடுத்து வருகின்றார்கள் பரிசல் ஆட்சியப்பள்ளியில் அமைந்திருக்கும் அம்பாலி ஸ்டோஸ் ஆசி பூசரி இவர்களோடு இணைந்து போட்டி பண்டிகையில் அமைந்திருக்கும் போட்டி பண்டிகை மார்க்கன் இந்த மூன்று நிறுவனங்களுக்கும் அவதி தேவருமான

0: சாப்பாடு அம்மா. நீ சொல்லிவிட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன். எல்லாம் சரியா இருக்கா பார்.
1: என்னப்பா நீங்க எங்க போய் இந்த அழுகி போன மரக்கறிகளையும் மாறி போன மீனையும் வாங்கி வாருங்க. நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்னேன். இதுகளெல்லாம் உங்க குப்பையில போடுங்க.
0: அப்ப எங்க எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரதா?
1: அதுக்கு தானே லாட்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு. எல்லாம் மலிவாவும் தரமாவும் கூட கிடங்க. அங்க போய் வாங்கினு வாங்கலன்.
0: சரி சரி சும்மா சண்டை பிடிக்காத. இந்த இப்ப போய் அம்பா ஸ்டோர்ல நீ சொல்லிவிட்ட எல்லாத்தையும் திருப்பி வாங்கி கொண்டு வர.
2: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாட்சப்பலை அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 1042 5181 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
3: பொதுப்பண்டிகை ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜிந்தாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு புதுப்பொலிவுடன் பொதுப்பண்டிகை மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பண்டிகை மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொதுப்பண்டிகை மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொதுப்பண்டிகை மார்க்கெட், 1 அவென்யூ எடுவான் பயோ, 93000 கோபினி. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 1 41 55 35 58 அல்லது 7 58 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொதுப்பண்டிகை ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொதுப்பண்டிகை மார்க்கெட்.
4: பொதுப்பண்டிகை மார்க்கெட் நேரம் சரியாக 11:23. ஐக்கிய ராஜ்யத்தில் 10:23. இந்த நேரத்தில் இன்றைய தேனும்பாலன் நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்க வரும் பாடல்

என் கைப்பிடித்திவை வந்தாள் வந்த கடன் தீர்த்தேனோ என் காவலுக்கு இவை நின்றாள் நின்று கடன் தீர்த்தேனோ என் கைப்பிடித்திவை வந்தாள் வந்த கடன் தீர்த்தேனோ என் காவலுக்கு இவை நின்றாள் நின்று கடன் தீர்த்தேனோ என் தேவைகள் இவை தந்தாள் வந்த கடன் தீர்த்தேனோ பல சேவைகள் இவை செய்த

நாய் போல் பிழை பொறுத்தால் அந்த தடம் தீர்க்கேனோ. ஒன்றும் தெரியாதிவள் நடித்தாள் அந்த கடன் தீர்க்க.

0: நிச்சயமாக நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்ட பாடலை பாடியவர் பத்மஸ்ரீ, டி எம் சவுந்தரராஜன் பாடலை ஆற்றவர் கவிஞானி வாலி, பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிசை மாமன்னர் எம் எஸ் வி அவர்கள். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் விஸ்வரூபம். நேரம் சரியாக 11:28 ஐக்கியராட்சியத்தில் 10:28 இந்த நேர அறிக்கையை உங்களுக்காக வழங்கியவர்கள் இவர்கள்.
1: இந்த மாதிரி ஊர்ல சாப்பிடுற ரஜி நான் ஜெர்மனில கூட
2: சாப்பிடல.
3: விஷயம் தெரியாதா? உங்களோட ரச்சிதான் வெளிநாட்டுல இருந்து வாரவையெல்லாம் அள்ளி கொண்டு போயினா.
1: சரி சரி, சாப்பிட்டது காணும், உடனே வெளுக்கிடப்பா, போ மாசி பூசரி.
4: ஐரோப்பிய நாடுகளில் இருந்து பரிசுக்கு வருபவர்கள் நாடி செல்வது ஆசி பூசரே. ஆடு மாடு கோழி போன்ற இறைச்சி வகைகளை மிக மிக மலிவாக வாங்கி செல்ல ஆசி பூசரே. மேலதிக விவரங்களுக்கு ஆசி பூசரே இலக்கம் 195 பாரிஸ் 10, தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஆசி 1 42 5 73 78.
0: நீங்கள் கட்டுக்கொண்டிருக்கும் தேர்பால நிகழ்ச்சியில் தொடரும் இந்த பாடல்.

எழுத்த பாடலை பாடியவர் பத்மஸ்ரீ ஜி என் எஸ் அவர்கள். பாடலை ஏற்றவர் கவியரசர் கண்ணதாசன். பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிசை மாமன்னர் எம் எஸ் வி அவர்கள். நேரம் சரியாக 11:33 ஐக்கிய ராஜ்யத்தில் 10:33 இந்த நேர அறிக்கையை உங்களுக்காக வழங்கியவர்கள் இவர்கள். ரம்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழல் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடல் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர் மகளிர் குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழல் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழல் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை விஜயம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழல் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே. ரன்சி மாநகரில் அமைந்துள்ள சோழன் பல்பொருள் வாணிப நிறுவனம் வாடிக்கையாளர்களை வரவேற்கின்றது. அன்பொருளை அனைத்து மரக்கறி வகைகளில் இருந்து மீன் வகைகள் வரை தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டு வெட்டி சுத்தம் செய்து கொடுக்கின்றார்கள். மறந்து விடார்கள், ஒருமுறை விஜயம் செய்யுங்கள். உண்மைகள் ஊர்ஜித்தம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேனும்பால நிகழ்ச்சியில் தொடரும் இந்த பாடல்.

பாடலை பாடியவர்கள் பத்மஸ்ரீ பாலாவோடு இணைந்து ஜானகி அம்மா. பாடலை யாற்றவர் சுபாஷ் இயக்குனர். பாடலுக்கு இசையை அமைத்தவர் வித்யாசாகர் அவர்கள். நேரம் சரியாக 11:40 ஐக்கியராச்சியத்தில் 10:40 இந்த நேர அறிக்கையை உங்களுக்காக வழங்கியவர்கள் இவர்கள். பாரிசுலா செப்பலில் ரூஹி கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள், தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்ற. இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ், 16 பரிஸ் 10. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01:42-41-77-67 அல்லது 06:50-26-21-15. மின்னஞ்சல் முகவரி saslanga12@gmail.com. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பெரும்பாலும் நிகழ்ச்சியில் தொடரும் இந்த பாடல். தேனிசை தங்கள் தேவாவுடைய இசை.

பெண்கள் நிகழ்ச்சியில் நிகழ்கிற பாடலை பாடியவர்கள் பத்மஸ்ரீ மாலாவோடு இணைந்து ஜானகி அம்மா. பாடலை யாற்றவர் கவிஞர் காளிதாசன். பாடலுக்கு இசையமைத்தவர் தேனிசை தன்றல் தேவா. உனக்காக பிறந்தேன் அப்படி நான் சொல்லவில்லை, பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தின் பெயரை சொன்னேன். நேரம் சரியாக 11:46 ஐக்கிய ராஜ்யத்தில் 10:47 இந்த நேரத்தில் உங்கள் இல்லம் தேடி வரும் எந்த பாடல்?

எஸ்பி பாலாவோடு இணைந்தவர் சுமக் கோயில் சித்ரா. இசையை அமைத்தவர் தேவேந்திரன், இந்திரலோகத்து தேவேந்திரன் அல்ல.

0: இந்த ஃப்ரிட்ஜ் வாங்க ஒரு மாதம் கூட ஆகல, ஒழுங்கா வேலை செய்யல. சிக், என்ன செய்யறது
1: அப்பா? இந்த தப்புல பதம் ஒண்ணும் வரதில்ல அப்பா. இந்த ஹெட்போன் உடைஞ்சு போச்சு.
2: சரி சரி, எந்த காரம் ஒழுங்கா பிரேக் பிடிக்குது இல்ல. எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு எங்கட ஜோய்தான்.
3: அனைத்துக்கும் ஒரே தீர்வாக நியாயமான விலை தரமான சேவைக்கு ஜோய். தொடர்பு தொலைபேசி இலக்கம் பிரான்சுக்குரியது 0782 81 88 14. மறந்து விடாதீர்கள் ஜோய், 0782 81 88 14.

கவிஞானி மாலி அவர்களுடைய கவிதை வரி. மெல்லிசை மாமன்னரோடு இணைந்து இசைஞானியின் இசை பாடலை பாடிக்கொண்டிருப்பவர்கள் பத்மஸ்ரீ பாலாவோடு இணைந்து சின்ன குயில் சித்ரா மெல்ல திறந்த கதவு திரையில் இருந்து

ஒலித்த பாடலுடைய நிறைவுக்கு வருகின்றது இன்றைய தேனும் பாலும். தேனும் பால நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து அன்பவர்களுக்கும் எனது இதய மனநன்றிகள். இந்த நிகழ்ச்சியை வானிலை கெடுத்து வந்தவர்கள் பரிசில் ஆட்சியப்பில் அமைந்திருக்கும் அம்பாலி ஸ்டோஸ் ஆசிப் உசோரி, போட்டி பண்டிகையில் அமைந்திருக்கும் போட்டி பண்டிகை மார்க்கெட், இந்த மூன்று நிறுவனங்களுக்கும் நன்றிகள். தொடர்கின்றது மணித்தியால.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியில் மணிக்கூர் தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரண வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர். சாசல் கார்ஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அரச அனுசரணையுடன் குடியேற்றப்பட்டவர்களிடமிருந்து ஆயிரக்கணக்கான ஏக்கர் மேய்ச்சல்லங்களை பாதுகாத்து தருமாறு கோரி 3 ஆண்டுகளாக தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வரும் போராட்டத்துக்கு சாதகமான தீர்வொன்றை வழங்குவதற்காக அரசாங்கம் மேலும் 3 மாத கால அவகாசத்தை பெற்றுக் கொள்வது தொடர்பில் மட்டக்களப்பு மாவட்ட பால் பண்ணையாளர்கள் அதிருப்தி வெளியிட்டுள்ளார்கள். விவசாயம் மற்றும் பயிர் செய்கை முதலீட்டு திட்டங்கள் ஊடாக பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட நிதியை சில நிறுவனங்கள், பத்திரிகை வெளியீடு, வணிக வளாகங்கள், சுற்றுலா வணிகங்கள், இசை நிகழ்ச்சிகள் மற்றும் கிரிக்கெட் போட்டிகளுக்கான அனுசரணை போன்றவற்றுக்கு முறைகேடாக பயன்படுத்தியுள்ளதாக இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க குறிப்பிட்டிருக்கிறார். முத்துராஜ விலையிலிருந்து கட்நாயக்கா சர்வதேச வானூர்தி நிலையம் வரை வானூர்தி எரிபொருளை கொண்டு செல்லும் புதிய குழாய் கட்டமைப்பை அமைக்கும் பணிகள் ஜனாதிபதி தலைமையில் இன்று உத்தியோகமாக ஆரம்பித்து வைக்கப்பட இருக்கிறது. இலங்கை 2025 ஆண்டில் 5% பொருளாதார வளர்ச்சி வீதத்தை பதிவு செய்திருந்த போதிலும் நாட்டின் முதலீட்டு சூழல் தொடர்ந்தும் சாதகமற்றதாகவே காணப்படுவதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது. மாதாந்த விலை சூத்திரத்துக்கு அமைய எரிபொருள் விலை அதிகரிக்கப்பட்டாலும் உலக சந்தையில் விலை அதிகரிப்பை முழுமையாக நுகர்வோர் மீது சுமத்தவில்லை. அரசாங்கமும் பெட்ரோலிய கூட்டு தாமதமும் விலை அதிகரிப்பின் போது ஒரு தொகையை ஏற்றுக்கொண்டுள்ளதாக உலக சந்தையில் எரிபொருள் விலை குறைவடையும் போது அதன் பயனை மக்களுக்கு வழங்குவோம் என்று இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்தின் தலைவர் டிஎஸ் ராஜகர்ண குறிப்பிட்டிருக்கிறார். நம்பிக்கைக்குரிய பங்காளி என்ற வகையில் இலங்கையின் முன்னேற்றத்துக்கும் செழுமைக்கும் இந்தியா தொடர்ந்து ஆதரவளிக்கும். மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வாவுடனான சந்திப்பு இரு நாடுகளின் ஆழமான நட்பை மேலும் வலுப்படுத்தி இருப்பதாக இந்திய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் குறிப்பிட்டிருக்கிறார். வீழ்ச்சி அடைந்திருந்த நாட்டின் மதிப்பீடுகளை உயர்நிலைக்கு கொண்டுவர இம்மால் முடிந்துள்ளதென்று நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் கலாநிதி ஹர்சன சூரியபெரும குறிப்பிட்டிருக்கிறார். மலேக தொடர்ந்து பாதையின் பேராதனை மற்றும் கம்பளை வரையான தொடர்ந்து சேவைகள் இன்று முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. இலங்கை சுங்கம் முன்னப்போதையும் விட சேர்த்திறனை அடைந்துள்ளதாக சுங்கப்பணிப்பாளர் நாயகம் விமல் லியனகம தெரிவித்திருக்கிறார். நச்சற்ற பழங்களை விற்பனை செய்யும் வர்த்தகர்களை இலகுவில் அடையாளம் காணும் வகையில் QR குறியீட்டு முறை அறிமுகப்படுத்தப்பட இருப்பதோடு எதிர்வரும் April 1 முதல் நச்சு பொருட்கள் அடங்கிய பழங்களை விற்பனை செய்யும் வர்த்தகர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க குறிப்பிட்டிருக்கிறார். முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணை ஒன்றுக்கு அமைவாக வாக்குமூலம் வழங்குவதற்கு முன்னாள் அமைச்சர் வந்துல குணவர்த்தன கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் இன்று முன்னிலையாக்கியிருக்கிறார். தங்கம் முலாம் பூசப்பட்ட உரிமமற்ற துப்பாக்கி ஒன்றை கைப்பற்றிய சம்பவம் தொடர்பில் முன்னாள் அமைச்சர் துமிந்த திசநாயக்கா மற்றும் கசகஸ்தான் நாட்டைச் சேர்ந்த ஐகுல் கேர்காசினா ஆகியோருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கினை நவம்பர் 4 விசாரணைக்கு எடுக்குமாறு கொழும்பு மேல்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. நாட்டில் தற்போதைய சூழலில் பிரதான சவாலாக உருவெடுத்துள்ள இணையவழி நிதி மோசடிகளை இரு நாடுகளின் கூட்டு ஒத்துழைப்புடன் கட்டுப்படுத்துவதற்காக நடவடிக்கை எடுப்பது குறித்து சீன தூதுவரும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரும் கலந்துரையாடியிருக்கிறார்கள். இலங்கையின் புதுப்பிக்கத்தக்க சக்தி துறை எதிர்கொள்ளும் சவால்கள் மற்றும் அந்த துறையில் முதலீடுகளை விரிவாக்குவதற்கான வாய்ப்புகள் குறித்து கலந்துரையாடுவதற்காக எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா இலங்கைக்கான பிரான்ஸ் தூதுவர் ரெமி லம்பர்ட் மற்றும் புதுப்பிக்கத்தக்க சக்தி துறையின் உள்நாட்டு பிரதிகள் குழுவினரை எதிர்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் சந்தித்து கலந்துரையாடியிருக்கிறார். அங்குகுல வெளிகந்த பகுதியில் உள்ள தனது வீட்டுக்கு அருகில் நின்று கொண்டிருந்த பாதாள உலக குழு தலைவரான லோகு பெட்டியின் என்பவரின் 35 வயதுடைய இளைய சகோதரர் 9mm ரக துப்பாக்கிச் சூட்டில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்திருப்பதாக காவல்துறை தெரிவித்துள்ளது.
ஈராவூர் பிரதேசத்தில் ராணுவ மேஜர் அனஸ் என்பவர் தலைமையில் போதைப்பொருள் ஒழிக்கும் குழு என்ற பெயரில் போதைப்பொருள் மாபியாக்களுடன் இயங்கி வரும் குழு அப்பாவி இளைஞர்களுக்கு போதைப்பொருளை தாங்களாக வைத்து கைது செய்து வரும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறது என்று பாதுகாப்பு படைகளுக்கு நீண்ட காலமாக ரகசிய தகவல் வழங்கி வரும் ஈராவூரைச் சேர்ந்த சையது முகமது பனிஸ் குற்றச்சாட்டுகளை தெரிவித்திருக்கிறார். நவகத்கம போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தப்புவ பகுதியில் நேற்று வேட்டை துப்பாக்கி ஒன்று வெடித்ததில் படுகாயமடைந்த நபர் ஒருவர் நவகத்கம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தார்கள். பதுரலிய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கல்தொல பகுதியில் உள்ள வாவியில் குளிக்கச் சென்ற நபர் ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்து போனார். காத்தான்குடி பாலமுனை கடலில் சட்டவிரோத சுருக்குவலை பாவித்து மீன்பிடியில் ஈடுபட்ட 50 லட்சம் ரூபாய் பெறுமதியான 5 சுருக்குவலைகளை கடலில் வைத்து கடற்படையினர் மீட்டு மட்டக்களப்பு மாவட்ட கடத்தொழில் நீரியல் வள திணைக்களகத்திடம் நேற்று ஒப்படைத்திருக்கிறார்கள். அம்பாறை மாவட்டம் அட்டாளைச்சேனை தேசிய கல்வி கல்லூரி மாணவிகளுக்கு ஆபாச காணொலிகளை காட்டி பாலியல் ரீதியாக துன்புறுத்தல் வழங்கி வந்த 55 வயதுடைய விரிவிரியாளர் ஒருவர் அம்பாறை பிரதேச சிறுவர் மற்றும் மகளிர் பணியக அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். பெருவளை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வல பகுதியில் வரி செலுத்தாமல் சட்டவிரோதமாக நாட்டுக்குள் கொண்டு வந்த 2600 வெளிநாட்டு சீரழிற்றுக்களுடன் சந்தனபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். நாளை சனிக்கிழமை நாடு முழுவதும் உள்ள அனைத்து மதுபான விற்பனை நிலையங்களும் மூடப்பட்டிருக்கும் என்று மதுவரி திணைக்களம் அறிவித்திருக்கிறது. இலங்கையின் பெரும்பாலான பகுதிகளில் இன்று பிற்பகல் 1 மணிக்கு பிறகு மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியிருக்கிறது. இந்திய செய்திகளில் நடிகர் சிவாஜி கணேசன் பிறந்த நாள் நேற்று கொண்டாடப்பட்ட நிலையில் முதல்வர் விஜய் சமூக வலைதளத்தில் வாழ்த்து பதிவினை வெளியிட்டிருக்கிறார். கர்நாடகத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தில் சதி நடந்துள்ளதாக கூறி தலைமை செயல் அதிகாரி அலுவலகத்தில் முதல்வர் சிவகுமார் அமைச்சர்கள் கூட்டாக தர்ணாவில் ஈடுபட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. பாரதிய ஜனதா தேர்தல் ஆணையமும் சேர்ந்து வாக்கு திருட்டு என்ற வெட்கமற்ற செயலில் ஈடுபட்டு வருவதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கடுமையாக விமர்சித்துள்ளார். தேர்தல் ஆணையத்தால் முடக்கப்பட்ட திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கு சொந்தமான வங்கி கணக்குகளில் மீண்டும் பரிவர்த்தனை செய்ய அனுமதி கோரி மேற்கு வங்க மாநில முன்னாள் முதல்வர் மம்தா பானர்ஜி தரப்பு தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்றம் நேற்று தள்ளுபடி செய்துள்ளது. தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் பதவி விலக கோரி கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி சார்பில் மும்பையில் இன்று போராட்டம் தொடங்கப்படுகிறது. இந்த போராட்டம் நாடு முழுவதும் நடத்தப்படும் என்று அந்த கட்சியின் நிறுவனர் தெரிவித்திருக்கிறார். ஊழலை ஒழிக்கும் உத்தம ஆட்சி போல வேடம் போட்ட தமிழக வெற்றி கழக அரசின் முகத்திரியை உயர்நீதிமன்றம் கிழித்து தொங்க போட்டுள்ளதாக திராவிட முன்னேற்ற கழகம் கடுமையாக அந்த கட்சியை விமர்சித்துள்ளது. மம்தா பானர்ஜி காங்கிரஸ் கட்சியில் மீண்டும் இணைய வேண்டும், மேற்கு வங்கத்தில் அவரது தலைமையில் செயற்பட தாங்கள் தயாராக இருப்பதாக காங்கிரசின் மூத்த தலைவர் அதிர் ரஞ்சன் சௌத்ரி குறிப்பிட்டிருக்கிறார். மத்திய பிரதேசத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் இரட்டை எஞ்சின் அரசு முழுமையாக தோல்வியடைந்து விட்டதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். இடைத்தேர்தல் நடைபெறும் தாராபுரம் தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மூனா கானா ஸ்டாலினும் மதுராந்தகத்தில் முதலமைச்சர் விஜயும் இன்று தேர்தல் பிரச்சாரம் செய்வதால் தேர்தல் களம் சூடுபிடித்துள்ளது. சுதந்திர போராட்ட வீரர் சுபாஷ் சந்திர போஸ் கடந்த 1920 குடிமை பணி தேர்வுகளை சமஸ்கிருத மொழியில் எழுதியதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கிறார். உலகின் பல்வேறு பகுதிகளில் மோதல்கள் நிலவி வரும் இன்றைய சூழலில் மகாத்மா காந்தியின் கொள்கைகளான அமைதியும் அகிம்சையும் மிகவும் முக்கியத்துவம் பெறுகின்றன, அவையே உலகுக்கு தேவைப்படுவதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு குறிப்பிட்டிருக்கிறார். வன்கொடுமை தடுப்பு சட்டங்களை அமல்படுத்த மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களுக்கு மத்திய அரசு கடந்த 3 ஆண்டுகளில் 1,423 கோடி ரூபாய் நிதியை விடுவித்திருக்கிறது. நாட்டின் மொத்த ஜிஎஸ்டி வசூல் 14.7% அதிகரித்திருக்கின்ற நிலையில் தமிழ்நாட்டில் மட்டும் 5% வரை சரிவை சந்தித்துள்ளது வேதனை அளிப்பதாக முன்னாள் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு குறிப்பிட்டிருக்கிறார். மகாராஷ்டிரத்தின் ராய்கட் மாவட்டத்தில் சுற்றுலா சென்ற போது கடலில் மூழ்கி பள்ளி மாணவர்கள் 8 பேர் உயிரிழந்த சம்பவம் அங்கு சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.
போக்சோ வழக்கில் சிறையில் உள்ள எம் வி ரமணி சாந்தி, மகேந்திர சிம்மன் ஆகிய மூன்று பேர் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. உரிய அங்கீகாரமின்றி பாகிஸ்தானிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட 700,000 ரூபாய் மதிப்பிலான அழகு சாதன பொருட்கள் ஹைதராபாத்தில் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. பெட்ரோல் அல்லது டீசல் என எரிபொருள் விற்பனைக்கு தனியார் நிறுவனங்கள் உச்சவரம்பு விதிக்கக்கூடாது என்று மத்திய எண்ணெய்த்துறை செயலர் நிரஜ் மிட்டல் தெரிவித்திருக்கிறார். இந்தியாவில் கடந்த செப்டம்பரில் சரக்கு சேவை வரி 2.03 லட்சம் கோடி ரூபாய் வசூலாகியுள்ளது. முந்தைய நிதியாண்டின் இதே மாதத்துடன் ஒப்புடுகையில் இது 14.7% அதிகரிப்பாகும். மூத்த தலைவர் பழ நெடுமாறனின் மகன் மாணிக்கம் நெடுமாறன் ஆஸ்திரேலியாவின் மெல்பர்ன் நகரில் வசித்து வந்தார். நேற்று காலை திடீரென உயிரிழந்தார். இறக்கின்ற போது அவருக்கு 57. அவர் புத்த மதத்தை தழுவி புத்த துறவியாக வாழ்ந்து வந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. கடலூர் மாவட்டத்தில் நெல் கொள்முதல் செய்யப்படாததால் 1000 நெல் மூட்டைகள் தேக்கமடைந்து விற்க முடியாமல் விவசாயிகள் தவிப்புக்குள்ளாகியுள்ளார்கள். சென்னையில் 22 கரட் ஆமணத்தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 760 ரூபாய் உயர்ந்து, ஒரு சவரன் 110,200 ரூபாய்க்கும் கிராமுக்கு 95 ரூபாய் உயர்ந்து, ஒரு கிராம் 13,775 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில், பிளை துபாய் விமானத்தில் சக விமானியை தாக்கிய விமானி தீவிரவாத சித்தாந்தம் கொண்டவராக இருந்திருக்கலாம் என்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகு குறிப்பிட்டிருக்கிறார். துபாயிலிருந்து இஸ்ரேல் சென்ற விமானத்தில் வழக்கத்துக்கு மாறாக 4 விமானிகள் சென்றது ஏன் என்பது பற்றிய புதிய தகவல்கள் வெளியாகியுள்ளன. இஸ்ரேலுக்கு சென்று கொண்டிருந்த விமானத்தை விபத்துக்குள்ளாக முயன்ற விமானிக்கும் ஈரானுக்கும் தொடர்பு இருந்தால் ஈரான் மீது மிக கடுமையான தாக்குதல் நடத்தப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் எச்சரித்துள்ளார். அமெரிக்கா மீண்டும் தாக்குதல்களை தொடங்கினால் அதற்கு முன்னெப்போதும் இல்லாத வகையில் மிக கடுமையான மற்றும் விரிவான பதிலடி கொடுக்க ஈரான் முழுவீச்சில் தயாராகி வருவதாக குறிப்பிடப்படுகிறது. அமெரிக்கா மத்திய கிழக்குக்கு கூடுதல் ராணுவ வளங்களை அனுப்புவதாக வெளிவந்த தகவல்களை தொடர்ந்து எண்ணெய் விலை இன்று சுமார் 4 விழுக்காடு உயர்ந்துள்ளது. பிராண்ட் கச்சா எண்ணெய் விலை பீப்பாய்க்கு சுமார் $102 பதிவாகியிருக்கிறது. சவுதி அரேபியாவின் புனித நகரங்களில் ஒன்றான மதினாவில் அமைந்துள்ள மின் விநியோக நிலையம் ஒன்றின் மீது யமனின் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளதாக சவுதி தலைமையிலான கூட்டணி அறிவித்திருக்கிறது. அமெரிக்க ராணுவத்தின் அதிநவீன ட்ரோன் படைப்பிரிவு புதிதாக தொடங்கப்பட உள்ளதாக அந்த நாட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சர் பீர் ஹெக்ஸெத் அறிவித்திருக்கிறார். தென்மேற்கு இங்கிலாந்தின் போர்ட் விமானப்படை தளத்துக்கு அருகே சந்தேகத்துக்கிடமான வகையில் நடந்த பயங்கரவாத சதியில் ஈரானுக்கு தொடர்பு இருப்பதற்கான வலுவான சாத்தியக்கூறுகள் உள்ளதாக பிரிட்டனின் பிரதமர் ஆண்ட்ரி பான்காம் தெரிவித்திருக்கிறார். வடமேற்கு சிரியாவின் கோம்ஸ் மாகாணத்தில் பயணிகள் பேருந்து மீது அடையாளம் தெரியாத நபர்கள் கடந்த புதன்கிழமை இரவு நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 7 பேர் உயிரிழந்தார்கள், 4 பேர் படுகாயமடைந்துள்ளார்கள். அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணம் லாஸ் ஏஞ்சலிஸ் அருகே நோயாளியை ஏற்றிச் சென்ற மருத்துவ ஹெலிகாப்டர் கடலில் விழுந்து விபத்துக்குள்ளானதில் 2 பேர் உயிரிழந்து போனார்கள். ஜப்பானில் நிரந்தர வாசியாக விரும்பும் வெளிநாட்டினருக்கான விதிகள் தற்போது கடுமையாக்கப்பட்டு வருகிறது. அமெரிக்காவில் 35 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு தட்டம்மை பரவல் மோசமாகிவிட்டது. தட்டம்மையால் 5வது மரணம் அங்கு பதிவாகியுள்ளது. ஆக கடைசியாக பென்சில்வேனியா மாநிலத்தைச் சேர்ந்த ஒருவர் இறந்து போனார். அமெரிக்காவில் மரண தண்டனை தோல்வியில் முடிந்ததால் கைதி கிறிஸ்டா பைக் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார். டென்சி மாநிலத்தைச் சேர்ந்த அந்த 50 வயது பெண்ணின் மரண தண்டனை நேற்று நிறைவேற்றப்பட இருந்தது. பிள்ளை பராமரிப்பு நிலையத்தில் துப்பாக்கியை வெளியே எடுத்த சிறு பிள்ளையின் பெற்றோரில் ஒருவர் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார். திமிங்கிலம் மோதியதில் படகொன்று உடைந்தது. நடுக்கடலில் 4 பேர் தவித்திருந்தார்கள். அமெரிக்காவின் கலிபோர்னியா மாநிலத்தில் பிரபல ரோட் கோஸ்டர் சவாரியொன்று நிரந்தரமாக மூடப்பட்டுள்ளது. காரணம், அதில் சென்ற சிலருக்கு மூளை பாதிப்பு ஏற்பட்டதாக வெளியான தகவலை தொடர்ந்து அது மூடப்பட்டிருக்கிறது. விளையாட்டுச் செய்திகளில், 2027 சர்வதேச கிரிக்கெட் சபையின் ஒருநாள் உலகக்கோப்பை தொடர் அட்டவணையை சர்வதேச கிரிக்கெட் வாரியம் வெளியிட்டிருக்கிறது. பாகிஸ்தான் இலங்கை அணிகளுக்கான முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் தொடருக்கான இங்கிலாந்து அணியை அந்த நாட்டு கிரிக்கெட் வாரியம் நேற்று அறிவித்திருக்கிறது. பாகிஸ்தானில் விளையாட சிம்பாவே கிரிக்கெட் அணி மறுப்பு தெரிவித்துள்ளதால் முத்தரப்பு தொடர் ரத்து செய்யப்பட உள்ளதான தகவல்கள் வெளியாகியுள்ளன.
சீனாவின் ஓபன் டென்னிஸ் போட்டியில் முன்னணி வீரரான ஜெர்மனியின் அலெக்சாண்டர் சிவரெஃப், ஜப்பானின் ஓபனில் ஸ்பெயினின் கார்லோஸ் அல்கராஸ் ஆகியோர் இரண்டாவது சுற்றுக்கு நேற்று முன்னேறியிருக்கிறார்கள். ஆசிய விளையாட்டுப் போட்டித் தொடரின் ஆண்கள் ஹாக்கி இறுதிப் போட்டியில் விளையாட இந்தியா தகுதி பெற்றிருக்கிறது. அரையிறுதியில் பாகிஸ்தானுடன் நேற்று மோதிய இந்தியா 4-3 என்ற கோல் கணக்கில் த்ரில் வெற்றியை பதிவு செய்து இறுதி சுற்றுக்கு முன்னேறியிருக்கிறது. நோர்வே கால்பந்து நட்சத்திரம் ஏர்லிங் ஹோலன் நோர்வேயின் ஏர் ஷட்டல் விமானத்தின் மீது வழக்கு தொடுத்திருக்கிறார். தம் தோற்றம், தலித்துவமான சில அடையாளங்கள் ஆகியவற்றை அந்த நிறுவனம் அனுமதியின்றி பயன்படுத்தியதாக அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 372.35 ரூபாய், இந்திய பெறுமதியில் 108.30 ரூபாய். 1 அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 330.98 ரூபாய், இந்திய பெறுமதியில் 96.28 ரூபாய். 1 சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 398.79 ரூபாய், இந்திய பெறுமதியில் 116.03 ரூபாய். 1 அக்கிராச்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 437.10 ரூபாய், இந்திய பெறுமதியில் 127.16 ரூபாய். 1 கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 232.78 ரூபாய், இந்திய பெறுமதியில் 67.72 ரூபாய். கேட்டது மணிக்கூட்டத்தில் இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர். சாசல் கார்ஷ்லா கோணிசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால டென்ட் கையில தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜாண்ண, லாச்சப்பிலுக்கு வந்த நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன், மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle
3: 11 à 13 rue Caille 75 000 de Paris
2: VT Superstore Gala Gonesse Sasselil
3: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesses
2: Mélodie et Tordbrelke VT Cash and Curry Paris La Chapelle Tordbre Tolibisi Lakam Cyberondre Napade Cyberinde Cyberle Padanette சாசல் காலா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49.
4: நேரம் சரியாக 12:20 அகராட்சியத்தில் 11:20 இந்த நேரத்தில் வானிலையில் வலம் பெறுகின்றது.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் தியாகி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசம் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது தியாகி தமிழ் ஒலி.

0: அன்பிற்கினிய உறவுகளே, என்னுடைய அற்புதமான டிஆர்டி வானொலியின் இதயம் தொட்ட என் அன்பு சொந்தங்களே, மெய்ஞானமும் அருள்ஞானத்தையும் அள்ளி வழங்கும் அற்புதமான புண்ணிய விநாயக சதுர்த்தி பொன்னால் நாளை நம்முடைய வினைகளை எல்லாம் அறுத்தறிந்து விதையை மாற்றி வேதனையை அறுத்து கருணை பேரலையை அள்ளி வழங்கும் கணபதியின் திருவடியை தொழுதவர்க்கு, அவரை நினைவில் நினைத்தவர்க்கு, நெஞ்சத்தில் தொழுதவர்க்கு அஞ்சேல் என அபயக்கரம் அருளும் அருள் கணேசனுடைய திருவடியை வணங்கி தொழுபவர்க்கு இந்த வையகத்தில் தீவினை என்பது இல்லை. அருளையும் மெய்ஞானத்தையும் அள்ளி வழங்கும் அருள்வாழ்வை அந்த அருட்திரு மகேசனுடைய மைந்தன் கணபதி கார்த்திகேயனின் அருட்சகோதரன் அன்னை ஆதிசக்தியின் அருள் மைந்தன் அருள்வான் எல்லா வினையையும் நல்வினையாக மாற்றி தீவினையை அறுத்தறிந்து அவன் திருவடியை மனதால் நினைப்பவர்க்கும் தீங்கில்லா தெய்வ அருள் கடாட்சத்தை அள்ளி வழங்கும் ஞான முக்தி சுரூபம் எளியோர்க்கும் காக்கக்கூடிய ஒரு தெய்வம் உண்டென்றால் அந்த கணநாதன் கணபதியின் திருவடியை தொழுவோம். அவன் அருளடியாலே அகம் புறம் தூய்மை அடைவோம். ஆனந்தத்தின் உன்னத நிலையை எட்டி பிடிப்போம். மெய்ஞானத்தை அடைவதற்கான திறவுகோளை அள்ளி வழங்கும் தெய்வ திரு கணேசனுடைய திருவடியை வணங்கி அன்னை ஔவையார் அருளிய விநாயக அகவலில் மனதில் திளைப்போம். அன்பு உறவுகளே, விநாயகர் அகவல் என்பது கணேச பெருமானுடைய பக்தி கவிதை. இது 10ஆம் நூற்றாண்டின் சோழ வம்சத்தின் பொது தமிழ் கவிஞர் ஔவையார். இறப்பதற்கு சற்று முன்பு எழுதப்பட்டது. இது அவரது மிகப்பெரிய கவிதை என்று கருதப்படுகிறது. ஆன்மீக நம்பிக்கை மற்றும் நடைமுறை பற்றிய அகவலின் விளக்கத்தையும் தெய்வத்திற்கு காரணமான மனித வாழ்வின் போதனைகளின் அம்சங்களையும் பயன்படுத்துகிறது.
1: சீச சீத கலப செந்தாமரை பூவும் பாதசிலம்பு பல விசை பாட பொன்னரையானும் பூந்துயில் அடையும் வண்ண மருங்கு வளர்ந்தலக்கரிப்ப பேலை வயிறும் பெரும்பாரக்கோடும் வேலமுகம் விலங்கு செந்தூரமும் அஞ்சுகரமும் மங்கு சபாசமும்

இரண்டு செவையும் இணங்கு பொன்முடியும் திரண்ட முப்புரினுள் திகழொளி மார்பும் சொற்பதம் கடந்த துரியமே ஞான அற்புதம்.

பொருந்திய முதலைந்தொழுதும் தெளிவாய் பொருந்தவே வந்தெண்ணில் புகுந்து குருவடிவாகி குவளையும் தன்னில் திருவடி வைத்து திருமது பொருளன பொருளன வாடாவகைதான் மகிழ்ந்தன கருளி கோடாயுதத்தால் கொடுவினை கலைந்தே உவப்பட உபதேசம் புகட்டி என் செவியில் தவிட்டாத ஞான தெளிவையும் காட்டி ஐம்புலம் தன்னை அடக்கும் உபாயம் இம்புரு கருணையின் இனிதன கருளி கருவிகளொடுங்கும் கருத்தினை அறிவித்து இருவினை தன்னை அறுத்திருள் கடுங்கு தலமொரு நான்கும் தந்தன கருளி மலமொரு மூன்றின் மயக்கம் மறுத்தே ஒன்பது வாயில் ஒரு மந்திரத்தால் ஐம்புலக் கதவை அடைப்பதும் காட்டி ஆராதாரத்து அங்குசடிலையும் போரா நிறுத்தி போச்சுரை அறுத்தே இடை பிங்களையும் எழுத்தறிவித்து கடையிற் சுருமனை கபாலமும் காட்டி மூன்று மண்டலத்தின் முட்டியதூமின் நான்றெழும்பாம்பின் நாவில் உலர்த்தி குண்டலியதனில் கூடிய அசவை விண்டழு மந்திரம் வெளிப்பட உரைத்து மூலாதாரத்தின் மூண்டழு கடலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்து அமுத நிலையும் ஆதித்தன் இயக்கமும் குமுத சகாயன் குணத்தையும் கூறி இடை சக்கரத்தின் ஈரட்டு நிலையும் உடல் சக்கரத்தின் உறுப்பையும் காட்டி சண்முக தூளமும் சதுர்முக சூக்கமும் என் முகமாக இனிதன கருளி உரியட்ட காயம் புலப்பட எனக்கு தெரியட்ட நிலையும் தரிசனப்படுத்தி கருத்தினில் கபால வாயில் காட்டி இருத்தி முத்தி இனிதன கருளி என்னை அறிவித்து எனக்கருள் செய்து முன்னை வினையும் முதலை கலைந்து வாக்கும் மனமும் இல்லா மனோலயம் தேக்கிய என்றன் சிந்தையை தெளிவித்து இருவழி இரண்டுக்கு ஒன்றிடம் என்ன அருள் தரும் ஆனந்தத்து அறுத்தி என் செவியில் எல்லா ஆனந்த மருளி அளித்து அல்லல் கலைந்தே அருள்வழி காட்டி சத்தனத்தின் உள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தின் உள்ளே சிவலிங்கம் காட்டி அணுவிற்கணுவா

தொடர் குழத்துடன் கூட்டி அஞ்சிகரத்தின் அரும்பொருள் தன்னை நெஞ்சக்கரத்தின் நிலை அறிவித்து தத்துவ நிலை தந்தனை ஆண்ட வித்தக விநாயகா விரல்களில் சரணே ஓம் விக்ன விநாயகா போற்றி. அன்னை அவ்வையினுடைய அருந்தமிழ் செந்தமிழ் சங்கத்தமிழ் முத்தமிழ் தந்த முதல்வன் விநாயகன் அந்த சங்க தமிழையை தமிழை அன்னைக்கு தந்து அவளால் தமிழுக்கு அணிகலன் அணிவித்து அற்புதமான தமிழ் காவியங்கள் படைப்பதற்கு காரணமான மூல சக்தியாய் மூலாதாரமாய் இடகலை பிங்களை என்ற நாடியின் சூட்சமத்தையும் குண்டலி சக்தியினுடைய ஆற்றலையும் ஞானத்தினுடைய சூத்திரத்தையும் தரக்கூடிய ஒரு ஞான கடவுள் எளியோர்க்கும் எளியவனாகிய ஆதி சங்கரனுடைய அற்புத மைந்தன் கணபதியினுடைய திருவடியை மனதால் நினைத்தால் உணர்வால் உள்ளத்தால் இல்லமென்னும் ஆலயமாக உள்ளத்திலே குடிகொண்டு காம குரோத வக்ர ஆணவ சுயநல இச்சை முதலிய தீய எண்ணங்களை அறுத்தறிந்து மெய்ஞானம் என்ற அருள்ஞானத்தை திளைக்கச் செய்க்க செய்யக்கூடிய ஞான கடவுள் எளியோர்க்கு எளிய கடவுள் அன்பின் வடிவம் அருளினுடைய வடிவம் ஞானத்தின் சுரூபம் எல்லாவினைக்கும் அடிப்படை ஆதாரமாக இருந்து வாழ்வினை திருத்தி வாழ்விற்கு வளத்தையும் நலத்தையும் கூட்டக்கூடிய ஒரே வரம் தரும் கடவுள் இறைவனாகிய ஆதி கடவுள் அற்புத ஞான சொரூபமாகிய கணேசன். அந்த கணேசனுடைய அற்புதமான சதுர்த்தி திருவிழா நாளை. அந்த நாளினுடைய அற்புத நிகழ்வில் நாம் இப்பொழுது பயணிப்போம். நாம் அவரை தேடி போக வேண்டியதில்லை, அவரே தேடி வந்து அருள் புரிய புரியக்கூடிய ஒரு அற்புத கடவுள் இந்த உலகில் ஒன்றென்றால் அது ஞான சுரூபமாக விளங்கும் ஞானமூர்த்தியான கணேச பெருமாள். நாம் நம்மை நாடி வந்து அருளும் பொருட்டு நாம் இருக்கும் புலங்கும் இடங்களுக்கு அருகிலேயே தெருக்கோடியிலும் மரத்தின் அடியிலும் நதிகளின் கரையிலுமாக கோயில் கொண்டிருக்கிறார். விநாயகர் விருதத்தை பார்வதி தேவியானவர் மேற்கொண்டிருக்கிறார். தன் கணவரை உள்ளத்திலே வைத்து யாகம் நடத்திய அவமதித்து யாகம் நடத்திய தந்தை தட்சனிடம் நியாயம் கேட்க போனால் பார்வதி என்ற தாட்சாயணி. ஆனால் தட்சனோ மிகவும் கர்வம் பிடித்தவன், மருமகனை அவமானப்படுத்தியது போதாதென்று மகளையும் கேலி பேசினான். இந்த அவமானத்தை பொறுத்து கொள்ள முடியாத தாட்சாயணி தட்சன் வளர்த்து வைத்திருந்த யாக குண்டத்தில் அப்படியே பாய்ந்து விட்டாள். அதன் பிறகு பர்வதராஜனுக்கு மகளாக பிறந்து பார்வதி என்னும் பெயருடன் வளர்ந்து வந்தாள். சிறுவயதிலிருந்தே கைலாயநாதன் தான் தன் கணவன் என்று தீர்மானமாக இருந்தாள். அவளுடைய அந்த எண்ணம் பலிக்க வேண்டும் என்றால் அவள் விநாயகரை நினைத்து சதுர்த்தி விரதம் மேற்கொள்ள வேண்டும் என்று அவளுடைய தந்தையார் பர்வதராஜன் யோசனை சொன்னார். அவர் சொன்னபடியே மண்ணால் ஒரு விநாயகர் விக்கிரகத்தை உருவாக்கினாள் பார்வதி. கூடவே தங்கத்தாலும் ஒரு உருவம் செய்து இரண்டையும் பொற்கும்பம் ஒன்றின் பக்கத்தில் வைத்தால் அந்த விக்கிரகங்களுக்கு ஆகம விதிப்படி பூஜைகளை செய்தால் ஆவணி மாத அமாவாசைக்கு அடுத்த சதுர்த்தியில் இப்படி பூஜை ஆரம்பித்து பௌர்ணமிக்கு அடுத்த சதுர்த்தி வரையில் தினமும் பூஜை செய்தால் அதற்கு பிறகு மண்பிள்ளையாரை மேலதாளத்தோடு ஊர்வலமாக எடுத்து போய் நதியிலே இறக்கிவிட்டால் அந்த 15 நாட்களும் நியம நிஷ்டைகளை மீறாமல் இருந்த விரதத்தின் பலனாக தன் ஆசை கேட்டார் போல கைலாயநாதனை கைபிடித்தாள். விநாயகர் ஆதி பரம்பொருள், எல்லோருக்கும் மூத்தவர், பிரம்மா விஷ்ணு சிவன் என்று எல்லோரையும் உருவாக்கியவர் அவர்தான். அவர்
சாதிக்க வேண்டியது நிறைய இருந்ததால் அவர் பலவித அவதாரங்களை எடுத்தார். அந்த மாதிரியான ஒரு அவதாரம்தான் சிவன் மகனாக அவர் தோன்றியது. அற்புத தாவரமான புல்லையும் அருகம்புல் அவர் ஏற்றுக்கொள்கிறார். காட்டுப்பூவான எருக்கம்பூவை கூட அவர் மறுப்பதில்லை. இப்படி எளிமையின் கடவுளாக விளங்கக்கூடியவர் கணபதி. விநாயகர் அவதரித்த திதியினை விநாயகர் சதுர்த்தி என்று கொண்டாடுவதாக புராணங்கள் கூறப்படுகிறது. சிவபெருமான் ஒருமுறை வெளியில் சென்ற நேரத்தில் பார்வதி தேவி குளிக்க சென்றுள்ளார். அப்போது பார்வதி தேவி தனக்கு காவலுக்கு யாரும் இல்லை என்பதால் தனது நீராட்டுக்காக வைக்கப்பட்டிருந்த சந்தன குழம்பை எடுத்து ஒரு உருவம் உருவாக்கி அனுகிரகத்தால் அதற்கு உயிர் கொடுத்தார். பார்வதி தேவியால் உயிர் கொடுக்கப்பட்ட அந்த உருவம் அவருடைய பிள்ளையாகிவிட்டது. பார்வதி தேவியார் விநாயகரிடம் மற்றவர்கள் யாரையும் உள்ளே நுழைவதற்கு

0: தேவர்கள் அனைவரும் காளியின் ஆவேச குணத்தை கண்டு சிவனிடம் சென்று முறையிட்டார்கள். காளி உருவம் எடுத்த பார்வதி தேவியை சமாதானப்படுத்த முடிவு செய்த சிவன் தனது தேவர்களை அழைத்து வடதிசைக்கு சென்று முதலில் தென்படுகின்ற ஜீவராசியின் தலையை வெட்டி வருமாறு ஆணையிட்டார். அவர் கூறியபடியே தேவர்களும் வடதிசை நோக்கி சென்றபோது அவர்களுக்கு ஒரு யானை முதலில் கிடைத்தது. தேவர்களும் யானையின் தலையை வெட்டி எடுத்து சென்று சிவனிடம் கொடுத்தனர். அவர் யானையின் தலையை வெட்டப்பட்டு கிடந்த பிள்ளையாரின் முண்டத்தில் வைத்து உயிர் கொடுத்தார். இதை பார்த்ததும் சமாதானம் அடைந்த பார்வதி தேவியார் மனம் மகிழ்ந்து பிள்ளையாரை கட்டி அணைத்துக் கொண்டார். அந்த பிள்ளையாருக்கு சிவன் கணேசன் என பெயர் வைத்து தமது தேவர்களுக்கு தலைவராக நியமித்தார் என்று நாரத புராணத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவே பிள்ளையாரின் அவதார கதையாகும். சுக்கிரபட்ச சதுர்த்தி என்று இந்த நிகழ்ச்சி நடந்தது. அன்றிலிருந்து அந்த தினம் விநாயகர் சதுர்த்தி என்ற புனித தினமாக ஆகிவிட்டது. 32 விநாயக முகூர்த்தங்கள், உச்சிட்ட கணபதி, உத்தண்ட கணபதி, ஊர்த்துவ கணபதி, ஏகாந்த கணபதி, ஏகாட்சர கணபதி, ஏரம்ப கணபதி, சக்தி கணபதி, சங்கடகர கணபதி, சிங்க கணபதி, சித்தி கணபதி, சிருஷ்டி கணபதி, தருண கணபதி, திரையாட்சர கணபதி, துண்டி கணபதி, துர்கா கணபதி, துவிமுக கணபதி, துவிஜ கணபதி, நிருத்த கணபதி, பக்தி கணபதி, பாலகணபதி, மகா கணபதி, மும்முக கணபதி, யோக கணபதி, ரணமோசன கணபதி, லட்சுமி கணபதி, வரகணபதி, விக்ன கணபதி, விஜய கணபதி, வீர கணபதி, ஹரித்திரா கணபதி, சசிப்ர கணபதி, சசிப்பிரசாத கணபதி. இப்படி கணபதிக்கு பல பெயர்நாமங்கள் உண்டு. 108,008 நாமங்களை கொண்டும் இந்த அற்புதமான கணேச சதுர்த்தியில் அவனுடைய திருவடியை நினைந்து வணங்குபவர்க்கு இந்த பிறவி அல்லாமல் இந்த பிறவி என்னும் பெரும்பிறப்பு அருந்து மெய்ஞானம் என்ற அருள்ஞானத்தை அடைவதற்கான மார்க்கத்தை அள்ளி வழங்கக்கூடிய ஞான கடவுள் முதற் கடவுள் நம்முடைய வினைகளை அறுத்தறிந்து வேத வியாசனுக்கு அந்த மகாபாரதம் என்னும் புண்ணிய நூலை எழுதுவதற்காக தன்னுடைய தந்தத்தையே உடைத்து அவருடைய திருக்கரத்தால் அந்த நூலை வியாசர் சொல்ல எழுதுகிறார். அப்படிப்பட்ட உன்னத தெய்வத்தினுடைய திருவடியை இடையறாது தொழுது நம்முடைய பிறப்பினை அறுத்தறிந்து அந்த பரம்பொருளுடைய மெய்ஞானத்தில் தலைப்போம். அன்பு உறவுகளே, அன்பு சொந்தங்களே, இந்த வெள்ளிக்கிழமையில் பூரணத்துவம் நிறைந்த அந்த பூரண கணபதியினுடைய திருவடியை, மகேச புத்திரனுடைய கணபதியை, சித்தி புத்தியின் நாயகனுடைய திருவடியை இடையறாது வணங்கி அவன் திருவடியை தொழுபவர்க்கு இன்னல் என்பது இல்லை. இதை கேட்கும் அனைத்து அன்பர்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் நல்ல நிகழ்வுகள் நடைபெறும். செந்தமிழால் சொல்லெடுத்து செங்காந்தல் மலரெடுத்து அவன் திருவடியை தொழுதவர்க்கு தீவினை அறுத்தறிந்து தெய்வ வளம் கூட வேண்டும் என்று இந்த நன்னாளில் கேட்டுக்கொள்ளும் உங்கள் அன்பு உறவு சுவாமிநாதன் சுந்தரேசன். அற்புதமான அடுத்த ஆலய தரிசனம் சித்தர் நெறியில் அடுத்த பதிவில் உங்களோடு உங்கள் அன்பு உறவு. நன்றி, வணக்கம்.
1: கேட்டது இன்றைய ஆன்மீக தேடலே. இங்கு சிந்தனை துளிகளை தந்திருந்தார் ஐக்கியரபு ராஜ்யத்திலிருந்து சுவாமிநாதன் சுந்தரேசன் அவர்கள். இந்த நிகழ்ச்சியானது அடுத்த வாரமும் தொடரும்.

வஞ்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழல் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழல் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழல் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழல் பல்பொருள் வாணிபம் 5 ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சையே. பொதுப்பள்ளியை ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பள்ளியுடன் பொதுப்பள்ளி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பள்ளி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். பொன்புண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொன்புண்டே மார்க்கெட் 1 அவென்யூ எதுவான் பயோ 93 000. கோபினி தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொன்புண்டி ரேம் தடுப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொன்புண்டி மார்க்கெட்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி தமிழொலி நேரம். சரியாக 12:46 ஐக்கிய ராஜ்யத்தில் 11:46 தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானலையில் மலர்கின்றது.

കുടുംബത്തിൽ പക്കേ മാലകൾ. இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்து கொண்டு சிறப்பிக்கலாம் அன்புடன். பிரதி வெள்ளிக்கிழமை தோறும் 12:45 இருந்து எமது மதிய பிரதான செய்தி ஆரம்பம்.

0: நீர்களும் இணைந்து கொண்டு சிறப்பிக்கலாம். அந்த வகையில் மங்களகரமாக இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் திருமதி சோசியம்மா, நலமா இருக்கிறீங்களா?
1: நாங்கள் நலமாக இருக்கிறோம், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: எல்லோரும் நலமாக இருக்கின்றோம். நன்றி சோசியம்மா. என்ன பக்தி பாடல்? சவுந்தரராஜனுக்கு எழுதி அனுப்பி அவர் இசை போட்டு பாடி அந்த பாடலுக்கு 20 ரூபாய் அனுப்பி வைத்தவரா வாலி சொன்னார். அருமையான பாடல், அருமையான பாடல். முருக பக்தன் அந்த சௌதரி. அந்த வகையில் உங்களுக்கு அந்த பாடலை தருகின்றேன். கேட்டு மகளிர் நன்றி அம்மா.
1: நன்றி. நன்றி. வணக்கம்.

0: ஒலித்த பாடலை சசியம் அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: இனிய மதிய வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் சகோதரி, நலமா இருக்கிறீங்களா?
1: ஓ, நாங்கள் குடும்பத்தில் எனவருமே நலமாவும் சந்தோஷமாவும் இருக்கிறோம் அண்ணா. நீங்களும் உங்க நலந்தானே அண்ணா?
0: நலமா இருக்கிறோம், நன்றி சகோதரி.
1: நன்றி அண்ணா, நன்றி. நான் கேட்ட அந்த பாடலை இணைக்க நெஞ்ச முருகுதையாவும்
0: உள்ள முருகுதையா அந்த
1: முருக பெருமான் பாடலை எல்லோரும் சேர்ந்து கேட்டு எல்லோருக்கும் அவர் ஆறுதல் கொடுத்து மேல அமைதியை கொடுக்க வேணும் என்று வேண்டிக் கொண்டு அந்த பாடலை நான் கேட்கின்றேன்.
0: நன்றியம்மா, உங்களுக்கான பாடல் உங்கள் இல்லம் தேடி வருகின்றது. கேட்டு மலங்கள். நன்றி
1: நன்றி அண்ணா, நன்றி நன்றி.

ஒலித்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார் சகோதரி சிவசுந்தரியன் அவர்கள் ஜெர்மனியிலிருந்து. இந்த வேளையில் வைஃபருடாக இணைந்திருக்கின்றார் எங்களுடைய சதீஷ் அவர்கள். வணக்கம் சதீஷ், நலமா இருக்கிறீங்களா சதீஷ்? நன்றி. என்றும் அப்படியே இருக்கும் என்று விநாயகர் பெருமானையும் வணங்கி கொண்டு என்ன பாடல் கேட்க போறீங்க? உச்சி பிள்ளையார், முத்து பிள்ளையார் இல்ல, உச்சி பிள்ளையார், உச்சி பிள்ளையார் கோவில் கொண்ட இடமே. அந்த பாடலை உங்களுக்காக தருகின்றோம். நன்றி சகோதரம் இணைந்து கொண்டு சிறப்பிட்டு அவர் சதீஷ் அவர்கள் இணைந்து கொண்டு அவர் விரும்பி கேட்ட பாடல் உச்சி பிள்ளையார்.

ஒலித்த பாடலை சதீஷ் அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். பிரான்சில் இருந்து நேரம் சரியாக 12:59 ஐக்கியராஜ்யத்தில் 11:51 இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கின்றார் திருமதி நலமாயிருக்கிறீங்களா? உங்களோட சத்தம் காணாதமா சத்தமா கதைங்கோ சத்தம் கேட்குது. குறைவு குறைவாக வருது. வாட்ஸ்அப்பில் நல்ல சத்தம் வர்றது, இன்றைக்கு கொஞ்சம் குறைவாக வருது. நலமாக இருக்கிறீங்களா? நன்றி. என்றும் அப்படியே உற்சாகமாக இருக்கும். என்ன பாடலை கேட்க போகிறீங்க? காண 1000 கண் வேணும் என்ற பாடல், நித்யஸ்ரீ அவர்கள் பாடிய பாடலை கேட்குறீங்க. எப்படி இருக்கிறார் உங்களுடைய அன்பு கணவர் ரவி? நன்றியம்மா, உங்களுக்கான பாடலை அனுப்பி வைக்கின்றேன். கேட்டு மாளுங்கள். நன்றியம்மா.

0: எலிச பாடலை திருமதி தர்மவதி அம்மா அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். சுவிசில் இருந்து இந்த நேரத்தில் வந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். திருமதி சரஸ்வதி ஸ்ரீஞான் அவர்கள் ஒல்லாந்திலிருந்து இணைந்திருக்கின்றீர்கள். நலமா இருக்கிறீங்களா?
1: ஒன்றும் இருக்கு, ஒன்று அம்மாளாச்சும் பிரார்த்தித்துக் கொண்டு எனக்கு ஒரு பிள்ளையாட்ட பாட்டு தாங்க ராஜா.
0: பிள்ளையாட்டு பாடு, நீங்கள் பிள்ளையாருடைய அம்மாளாச்சி விருப்பம், உங்களுக்கு பிள்ளையார் விருப்பம், உங்களுக்கு முருகன் விருப்பம், எல்லாம்
1: முதல் பிள்ளையார் பிறந்த அம்மாளாச்சி.
0: நன்றி நன்றி. பிள்ளையாருடைய அருள் உங்களுக்கு கிடைக்க வேண்டும். உங்களுக்காக பிள்ளையாருடைய பாடல் வருகின்றது, கேட்டு மாளுங்கள். பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார் ஆற்றங்கரையில் என்ற பாட்டு கேட்டிருக்கிறீங்களா?
1: வீட்டு
0: நன்றியம்மா, உங்களுக்கான பாடல் வருகின்றது.
1: நன்றி ராஜா, நன்றி.

0: பாடலை விரும்பி கேட்டிருந்தார் சரஸ்வதி எஸ் வஞ்ஞானம் அவர்கள் சீட்டாட்டோலாந்திலிருந்து. அவரை தொடர்ந்து அமெரிக்காவிலிருந்து திருமதி சத்யா அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் திருமதி சத்யா அவர்கள், நலமா இருக்கிறீங்களா?
1: நீங்க
2: நன்றியம்மா இணைந்து கொண்டு சிறப்பிட்டு
0: நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களுக்கான பாடலை தந்து எங்களுடைய விபியை எடுக்கிறோம். நன்றி.
1: நன்றியம்மா,
0: சொல்லிவிடுறேன். அவர் சகோதரி சத்யா அவர்கள் அமெரிக்காவிலிருந்து இணைந்து கொண்டு முதல் வணக்கம் எங்கள் முருகனுக்கு என்ற பாடலை விரும்பி கேட்டிருந்தார். இதோ அவருக்கான பாடல் வானலையில் தவழ்கின்றது.

0: ஒலித்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார் சகோதரி சத்யா ராஜா அவர்கள் அமெரிக்காவில் இருந்து. அவர்களுக்கும் நமது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த பாடலை அவர், அதாவது எங்களுடைய அன்பு சகோதரர் விபி அவர்கள் நேரத்துக்கே இணைந்து விட்டார். அவர் அந்த சகோதரிக்கு விட்டு கொடுத்து அவர் இப்பொழுது வானிலையில் வலம் வருகின்றது. அவர் விபி அவர்கள், வணக்கம் விபி.
1: வணக்கம் ராஜா.
0: மொண்டியிலிருந்து விபி, மொண்டியில
1: வேண்டிக் கொண்டு நான் கேட்கும் பாடல் வந்து கணிபா பாடிய ஒரு
0: பாடிய திருமறை பொண்ணு என்ற பாடலை கேக்குறீங்க.
1: பாடல்
0: உங்க உள்ளத்தை தொட்ட பாடலா?
1: மனத்தை தொட்ட பாடல். அதே மாதிரி வானொலியில இந்த நேரத்தில் இந்த பாடலை நான் கூடுதலாக கேட்டிருக்கேன்.
0: அன்று நிச்சயமாக நேயர்கள், அதாவது நேயர்களின் விருப்பத்தில் அதாவது பக்தி பாடலை தருகின்றோம். அந்த வகையில் நீங்கள் ஒரு இஸ்லாமிய பாடலை கேட்டிருக்கிறீர்கள். உங்களுடைய பெருந்தன்மைக்கும் எனது இதயபூர்வமான நன்றிகள்.
1: என்ன
0: சோதரம்? பக்திவாடு 7 மணியிலிருந்து 8 மணி வரை. நன்றி சோதரம். உள்ள நேரம் காத்திருந்த உங்களுக்கு நன்றிகள்.
1: நன்றி.

ஒலித்த பாடலை சகோதரர் விபி அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். நேரம் சரியாக 1:23 ஐக்கியராட்சியத்தில் 12:23 இந்த வேளையில் அன்று நேர்கள் இணைந்து கொள்ளாததால் அல்லது விருப்பத்தில் ஒரு பக்தி பாடல்

வந்தாடும் கங்கை மலர் தோட்டங்களே, எங்கள் மதுசூதனம் புகழ் பாடுங்களே. உள்ளாங்குழல் கொடுத்தும் எங்கள் புருஷோத்தமா

0: என்னும் பாடம் கொடுத்தார், நாம் படிப்பதற்கு கீதை என்னும் பாடம் கொடுத்தார்.
1: ஒலித்துக் கொண்டிருக்கும் இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது நேர்களின் விருப்பத்தில் பக்தி பாடல்கள். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கு நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருந்த நேர்களுக்கும் அவர் இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்தார்.

0: தொடர்ந்து அன்பு உறவுகள் இதே அலைவரிசையினூடாக மத்திய பிரதான செய்தியை நீங்கள் கேட்கலாம்.
1: தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000 மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்.
2: புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்தது என்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணைய தளத்தில் நூலகம் ஊடாக
3: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
4: NWLAGAM நூலகம் .com.
5: அகத்தில புண்ணாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
6: அங்கும் என்றும் Paris Lachapelle
7: 11 à 13 rue Caille 75 000 du Paris
6: VT Superstore Gala Gone Sasselil
7: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesses
6: Mélodie Tordobrelke VT Cash and Curry Paris Lachapelle Tordobre Televisi Lacam Cyber Ondre Napade Cyber Inde Cyber Ele Padanette சாசல் கால்லா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கி கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் கிராஸ் 3998 அருகாமையில்.
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறவேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-58-58.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழலியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் இலங்கை செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் இணையதளத்தின் ஊடாக புத்தகங்களை விற்று வருகின்ற www.noolagam.com இணையதளத்தினர், அதனை தொடர்ந்து வரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர், சாசல் கார்ஷா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனை தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டின் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் விடிஎஸ் பைனான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறிய தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பைனான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். அரசு அனுசரணையுடன் குடியேற்றப்பட்டவர்களிடமிருந்து ஆயிரக்கணக்கான ஏக்கர் மேய்ச்சல்லங்களை பாதுகாத்து தருமாறு கோரி 3 ஆண்டுகளாக தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வரும் போராட்டத்துக்கு சாதகமான தீர்வொன்றை வழங்குவதற்காக அரசாங்கம் மேலும் 3 மாத கால அவகாசத்தை பெற்றுக் கொள்வது தொடர்பில் மட்டக்களப்பு மாவட்ட பால் பண்ணையாளர்கள் அதிருப்தி வெளியிட்டிருக்கிறார்கள். மயிலத்தமடு மாதவனை பால் பண்ணையாளர்களுக்காக 1500 ஏக்கருக்கு அதிகமான மேய்ச்சல் நிலத்தை விடுவிக்குமாறு ஜனாதிபதி கடந்த மே மாதம் மகாவலி அதிகார சபைக்கு வழங்கிய உத்தரவை அந்த அதிகார சபை நடைமுறைப்படுத்த தவறியுள்ள நிலையில் புதிதாக குடியேறியுள்ள 200க்கும் மேற்பட்ட விவசாய குடும்பங்கள் அந்த நிலத்தில் பயிர் செய்கையை ஆரம்பித்துள்ளதாக மட்டக்களப்பு சித்தாண்டி சந்தையில் 2026 செப்டம்பர் 16ஆம் தேதி புதன்கிழமை வீதியில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார்கள். கால்நடைகளை மேய்ப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட சுமார் 7000 ஏக்கர் நிலப்பரப்பில் செழிப்பாக புல் வளரும் 2500 ஏக்கருக்கு அதிகமான பகுதியை சிங்கள விவசாயிகள் பலவந்தமாக ஆக்கிரமித்துள்ளதாக பால் பண்ணையாளர்கள் சுமார் 3 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகிறார்கள். இத்தொடர்பாக 2026 மே 20ஆம் தேதி நடைபெற்ற மட்டக்களப்பு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் மயிலத்தமடு மாதவனை பால் பண்ணையாளர்களுக்காக 1570 ஏக்கர் நிலத்தை விடுவிக்குமாறு ஜனாதிபதி அன்றுகுமார திசநாயக்கா மகாவலி அபிவிருத்தி அதிகார சபைக்கு வழங்கிய உத்தரவு இதுவரை நடைமுறைப்படுத்தப்படவில்லை. 2026 செப்டம்பர் 21ஆம் தேதி நடைபெற்ற மட்டக்களப்பு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் மயிலத்தமடு மாதவனை பால் பண்ணையாளர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினை மீண்டும் கலந்துரையாடப்பட்டதாக பிராந்திய ஊடகவியலாளர்கள் தெரிவிக்கிறார்கள். மேய்ச்சல்லங்களில் பயிற்சியில் ஈடுபட்டுள்ள விவசாயிகளுக்கு அதற்காக வேறு காணிகளை வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும், பால் மாடுகள் மேயும் பகுதியை மேய்ச்சல் நில வலயமாக வர்த்தமானியில் பிரகடனப்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், அந்த கூட்டம் நிறைவடைந்த பின்னர் கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சி அபிவிருத்தி அமைச்சர் சுனில் கத்தினேத்தி பிராந்திய ஊடகவியலாளர்களை சந்தித்த போது தெரிவித்தார். மயிலத்தமடு மாதவனை பால் பண்ணையாளர்களின் மாடுகளை விவசாயம் மேற்கொள்ளப்படும் பிரதேசத்தில் உள்ள மேய்ச்சல் பகுதிக்கு அனுமதிப்பதோடு அதே பிரதேசத்தில் விவசாயிகள் முரண்பாடுகளின்றி விவசாயத்தில் ஈடுபடுவதற்கு அனுமதிப்பதற்கும் தீர்மானித்திருக்கிறோம். இதற்கு தேவையான காணிகளை மகாவலி அபிவிருத்தி அதிகார சபையிடம் பெற்றுக் கொள்ளவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மகாவலி அதிகார சபை மற்றும் வன பாதுகாப்பு திணைக்களகத்தின் இணக்கத்துடன் மாடுகள் மேய்க்கப்படும் பிரதேசத்தை மேய்ச்சல் நிலமாக பிரகடனப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. ஆனாலும் இந்த விடயத்தை சிலர் இனவாத அடிப்படையில் நோக்குவதை அவதானிக்க முடிகிறது. எனவே

பால் பண்ணையாளர்கள் விரைவாக தீர்வை கோரும் ஒரு பிரச்சனையை தீர்ப்பதற்கு அரசாங்கம் மேலும் 3 மாதங்கள் கால அவகாசம் எடுத்துக் கொள்வதால் தமது பால் மாடுகளுக்கு உணவின்றி அவை உயிரிழக்க நிலை ஏற்படக்கூடும் என அமைச்சர் கத்தினத்தியின் கருத்துக்கு பதிலளித்த மயிலத்தமடு மாதவனை பால் பண்ணையாளர் சங்கத்தின் தலைவர் சீனித்தம்பி நிபலன் ஊடுவிலாளர்களிடம் தெரிவித்திருக்கிறார். அமைச்சர் 3 மாதங்களுக்குள் நிலத்தை வர்த்தமானியில் பிரசுரிப்பதாக தெரிவிக்கிறார். தற்போது எங்கள் மாடுகள் மேய்ச்சலுக்கு விடப்பட்டுள்ள விவசாய நிலங்களில் நெச்சையை ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. ஆகவே அங்கு மேய்ச்சலுக்கு கொண்டு செல்ல முடியாது. எங்கள் மேய்ச்சலத்தில் வெளிப்பிரதேசங்களிலிருந்து வந்த சிங்கள மக்கள் விவசாய நடவடிக்கைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள். இப்போது எங்கள் மாடுகளை எங்கு கொண்டு செல்வது? விவசாயத்தில் ஈடுபடும் மக்களுக்கு 2-3 கிலோமீட்டர்களுக்கு அப்பால் காணி வழங்கப்படும் என்று பாராளுமன்ற உறுப்பினர் பிரபு தெரிவிக்கிறார். அது உண்மையில் சாத்தியமா? அது எப்போது நடைபெறும்? எங்களுக்கு மேய்ச்சலம் கிடைக்கப் போவதில்லை. புல்லில்லாமல் மாடுகள் இறக்கும். அதன் பின்னர் பால் பண்ணையாளர்களும் பொருளாதார கஷ்டங்களால் இறக்க வேண்டிய நிலைதான் ஏற்படும் என்று சீனித்தம்பி நிபலன் தெரிவித்தார். 3 ஆண்டுகளுக்கு முன்னர் மட்டக்களப்பு சித்தாண்டி பாடசாலைக்கு முன்னால் தமிழ் பால் பண்ணையாளர்கள் முதன்முறையாக இந்த போராட்டத்தை ஆரம்பித்திருந்தார்கள். 2023 செப்டம்பர் 13 மட்டக்களப்பு மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற விவசாய குழு கூட்டத்தில் பால் பண்ணையாளர்களின் பிரச்சினைக்கு தீர்வு வழங்க தங்களால் முடியாது என்று மாவட்ட செயலாளர் கமலாவதி பத்மராஜா தெரிவித்திருந்ததற்கு 2 நாட்களுக்கு பின்னர் இந்த போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. பால் பண்ணையாளர்களின் நிலங்களை விடுவிக்குமாறு ஜனாதிபதி அன்புகுமார திசநாயக்கா வழங்கிய உத்தரவை நடைமுறைப்படுத்த மகாவலி அபிவிருத்தி அதிகார சபை தவறியுள்ளதாக 1000 நாட்களுக்கு மேலாக பால் பண்ணையாளர்கள் முன்னெடுத்து வரும் போராட்டத்துக்கு தலைமை தாங்கும் மயிலத்தமடு மாதவனே பால் பண்ணையாளர் சங்கத்தின் தலைவர் சீனித்தம்பி நிபலன் 2026 செப்டம்பர் 16 வலியுறுத்தினார். ஜனாதிபதியின் உத்தரவை மகாவலி அபிவிருத்தி அதிகார சபை நடைமுறைப்படுத்தாததால் சிங்கள பகுதிகளிலிருந்து வந்த 200க்கும் மேற்பட்ட விவசாய குடும்பங்கள் தற்போது மேய்ச்சலங்களை துப்புரவு செய்து விவசாய நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளதாக அன்றைய தினம் அவர் மேலும் தெரிவித்திருக்கிறார். மட்டக்களப்பு மயிலத்தமடு மாதவனை பகுதியில் அமைந்துள்ள மேய்ச்சலத்தை முன்னாள் ஜனாதிபதி கொத்தபாய ராஜபக்சாவினால் கிழக்கு மாகாண ஆளுநராக நியமிக்கப்பட்டிருந்த வியத்மக செயற்பாட்டாளரான அனுராத யம்பத் அந்த கால பகுதியில் குடியேற்றிய சுமார் 180 சிங்கள குடும்பங்களுக்கு சோளம் உள்ளிட்ட பயிர்களை செய்வதற்காக வழங்கியதை தொடர்ந்து பாரம்பரியமாக பால் மாடுகளை வளர்ப்பவர்களுக்கும் விவசாயிகளுக்கும் இடையில் மோதல்கள் ஆரம்பமாகியிருந்தன. நீண்ட காலமாக தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தின் விளைவாக சில சிங்கள விவசாயிகள் அந்த பகுதியிலிருந்து வெளியேறியிருந்த போதிலும் பால் மாடுகளுக்கு மேய்ச்சலுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நிலத்தை வர்த்தமானி அறிவித்தன் மூலம் வழங்குவதில் தாமதம் ஏற்படுவதால் மீண்டும் வளமை போன்று சிங்கள விவசாயிகளின் ஆக்கிரமிப்பை எதிர்கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டிருப்பதாக மயிலத்தமடு மாதவனே பால் பண்ணையாளர்கள் மேலும் தெரிவிக்கிறார்கள். விவசாயம் மற்றும் பயிர் செய்கை முதலீட்டு திட்டங்கள் ஊடாக பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட நிதியை சில நிறுவனங்கள், பத்திரிகை வெளியீடு, வணிக வளாகங்கள், சுற்றுலா வணிகங்கள், இசை நிகழ்ச்சிகள் மற்றும் கிரிக்கெட் போட்டிகளுக்கான அனுசரணை போன்றவற்றுக்கு முறைகேடாக பயன்படுத்தியுள்ளதாக இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க தெரிவித்திருக்கிறார். ஊடுவிலாளர் சந்திப்பொன்றில் கருத்து தெரிவித்த அவர், மக்களிடமிருந்து பெறப்பட்ட நிதி பயன்பாட்டிலிருந்து ஒரு பகுதி கலைஞர்களுக்கு பரிசுகளாகவும் ஏனைய தொகைகள் விளம்பர உத்திகளுக்காகவும் செலவிடப்படுகிறது. இந்த திட்டங்களை விளம்பரப்படுத்த சமூக ஊடக செயற்பாட்டாளர்களுக்கு வழங்கப்பட்டதும் பொதுமக்களின் நிதியே ஆகும். இவர்கள் மக்களுக்காக பேசாமல் பணமளித்த நிறுவனங்களின் சார்பாகவே கருத்துரைத்து வருகிறார்கள். சட்டவிரோதமாக வைப்புகளை பெற்ற கணக்குகளை மாத்திரமே மத்திய வங்கி முடக்கியுள்ளதே தவிர எந்தொரு சட்டபூர்வ விவசாய முதலீட்டு கணக்கையும் இதுவரை முடக்கவில்லை. எனவே மத்திய வங்கியை காரணம் காட்டி பணத்தை மீள வழங்காமல் இருக்க முடியாது. புதிய முதலீடுகள் கிடைக்காத பட்சத்தில் பழைய முதலீட்டாளர்களுக்கு 40% லாபத்தை அத்தகைய நிறுவனங்களால் ஒருபோதும் வழங்க முடியாது. சட்டவிரோத கணக்குகள் முடக்கப்பட்டதன் நோக்கம் சட்ட நடவடிக்கைகள் நிறைவடைந்ததும் அந்த பணத்தை உரிய வைப்பாளர்களுக்கு பயந்தளிப்பதற்காகவே ஆகும். கடந்த காலங்களில் பிரமிட் திட்டங்களை நடத்திய நிறுவனங்களுக்கு ஏற்பட்ட நிலைமையே இதற்கு ஏற்படும் என்று அவர் குறிப்பிட்டார். இந்த நிலைமையை தவிர்க்க வேண்டுமாயின் அந்த நிறுவனங்கள் நீதிமன்ற முன்னிலையாகி மக்களின் வைப்புகளை எவ்வாறு மீள செலுத்த போகின்றன என்பதற்கு சரியான திட்டத்தை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார்.
முத்துராஜ வேலையிலிருந்து கட்நாயக்கா சர்வதேச வானூர்தி நிலையம் வரை வானூர்தி எரிபொருளை கொண்டு செல்லும் புதிய குழாய் கட்டமைப்பை

0: அமைக்கும் பணிகள் ஜயபதி தலைமையில் இன்று உத்தியோகமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இந்த புதிய திட்டத்தின் மூலம் வானூர்தி நிலையத்துக்கான எரிபொருள் விநியோகம் மிகவும் பாதுகாப்பாகவும் திறமையாகவும் முன்னெடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
1: குறித்த புதிய குழாய் கட்டமைப்பு 21 கிலோமீட்டர் நீளம் கொண்டதாகும் என இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்தின் தலைவர் டி ஏ ராஜகருணா தெரிவித்துள்ளார். விமானத்துக்கான எரிபொருள் தற்போது கொலண்டாவிலிருந்து கட்வாய்க்கவுக்கு பௌசர்கள் மற்றும் ரயில் போக்குவரத்தின் ஊடாக கொண்டு செல்லப்படுகின்றது. புதிய குழாய் கட்டமைப்பு நிர்மாணிக்கப்படுவதன் ஊடாக போக்குவரத்து செலவை குறைத்துக் கொள்ள முடியும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதற்கு மேலதிகமாக 92,000 கனமீட்டர் கொள்ளளவை கொண்ட 5 எரிபொருள் களஞ்சிய தாங்கிகளும் நிர்மாணிக்க எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. அத்துடன் 40,000 கனமீட்டர் கொள்ளளவை கொண்ட 100 மசக எண்ணெய் களஞ்சிய தாங்கிகளை நிர்மாணிக்கும் பணிகளும் இன்று ஜனாதிபதியினால் ஆரம்பித்து வைக்கப்படவுள்ளன. தற்போது சுமார் 25 நாட்களுக்கு தேவையான எரிபொருள் கையிருப்பை மாத்திரமே பராமரிக்க முடிவதாகவும் இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்தின் தலைவர் டி ஏ ராஜகருணா தெரிவித்தார். இந்த திட்டங்கள் அனைத்தும் நிறைவடைந்த பின்னர் எரிபொருள் கையிருப்பை சுமார் 45 நாட்களுக்கு தேவையான அளவாக அதிகரிக்க முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த திட்டங்களுக்காக செலவிடப்படும் நிதியானது நிதியமைச்சு மற்றும் அதனுடன் இணைந்து சில நிறுவனங்களினூடாக பெறப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும்.
0: இலங்கை 2025 ஆண்டில் 5% பொருளாதார வளர்ச்சி வீதத்தை பதிவு செய்திருந்த போதிலும் நாட்டின் முதலீட்டு சூழல் தொடர்ந்தும் சாதகமற்றதாகவே காணப்படுவதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. அவர்களது 2026 முதலீட்டு சூழல் அறிக்கையானது 2025 ஆண்டில் நேரடி அந்நிய முதலீடு 1.6 பில்லியன் டாலர் என்ற ஏமாற்றம் அளிக்கும் அளவுக்கு வீழ்ச்சியடைந்துள்ளதாக வெளிப்படுத்தியுள்ளது. இது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் வெறும் 1% மட்டுமே என்பதால் மிக குறைந்த எண்ணிக்கையை குறிக்கிறது. வளரும் பொருளாதாரங்களில் பொதுவாக காணப்படும் 3% முதல் 4% வரை என்ற மட்டத்தை விட இது குறைவானதாகும் என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை சுட்டிக்காட்டியுள்ளது. அரசியல் ஸ்திரத்தன்மை நிலவிய போதிலும் அரச கட்டமைப்புக்குள்ளுள்ள ஒழுங்குமுறை, நிச்சயமற்ற தன்மை மற்றும் அதிகாரத்துவ தடைகள் போன்ற சிக்கல்களை இந்த அறிக்கை எடுத்துக்காட்டுகிறது. மேலும் 3.7 பில்லியன் டாலர் பெறுமதியான சினபெக் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை மற்றும் 400 மில்லியன் டாலர் பெறுமதியான அதானி கிரீன் எனர்ஜி காற்றாலை மின்திட்டம் உள்ளிட்ட முக்கிய வெளிநாட்டு திட்டங்கள் தொடக்கத்திலிருந்தே தோல்வியடைந்துள்ளதாக அமெரிக்க வெளியுறவுத்துறையின் அறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளது. மாதாந்த விலை சுத்திரத்துக்கு அமைய எரிபொருள் விலை அதிகரிக்கப்பட்டாலும் உலக சந்தையில் விலை அதிகரிப்பை முழுமையாக நுகர்வோர் மீது சுமத்தவில்லை. அரசாங்கமும் பெட்ரோலிய கூட்டு தாபனமும் விலை அதிகரிப்பின் போது ஒரு தொகையை ஏற்றுக்கொண்டுள்ளது. உலக சந்தையில் எரிபொருள் விலை குறைவடையும் போது அந்த பயனை மக்களுக்கு வழங்குவோம் என்று இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்தின் தலைவர் டி எஸ் ராஜகர்ண தெரிவித்திருக்கிறார். உலக சந்தையில் எரிபொருள் விலைகள் சடுதியாக அதிகரிக்கப்பட்டமை உள்நாட்டு எரிபொருள் விலை அதிகரிப்புக்கு முக்கிய காரணமாக அமைந்து பல்வேறு வகை எரிபொருட்களுக்கான செலவின் ஒரு பகுதியை பெட்ரோலிய கூட்டு தாபனம் ஏற்றுக்கொண்டுள்ளது. சர்வதேச சந்தையில் டீசல் மற்றும் பெட்ரோல் விலைகள் விரைவாக அதிகரித்துள்ளதோடு இலங்கை கொள்முதல் செய்யும் மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை 69 அமெரிக்க டாலரிலிருந்து 115 டாலர் வரை உயர்ந்துள்ளது. கடந்த பிப்ரவரி மாதத்தில் காணப்பட்ட விலைக்கு அமைவாக தற்போது விலைகள் சடுதியாக உயர்வடைந்துள்ளன. சர்வதேச விலைகள் அதிகரித்த போதிலும் அதன் முழுமையான சுமையை நுகர்வோர் மீது சுமத்தவில்லை. தற்போதைய சர்வதேச விலைகளின்படி தற்போது டீசல் லீட்டர் ஒன்றின் செலவு சுமார் 528 ரூபாய் இருந்தாலும் அது உள்நாட்டு சந்தையில் 392 ரூபாவுக்கே விற்பனை செய்யப்படுகிறது. அண்மையில் அறிவிக்கப்பட்ட எரிபொருள் நிவாரண ஒதுக்கீட்டுக்கு அமைய டீசல் லீட்டர் ஒன்றுக்கு 70 ரூபாவை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டிருப்பதோடு பெட்ரோலிய கூட்டு தாமனம் லீட்டர் ஒன்றுக்கு 66 ரூபாவை ஏற்றுக்கொண்டுள்ளது. 3 மாதங்களுக்குள் டீசல் நிவாரணத்தை வழங்குவதற்காக அரசாங்கம் 41 பில்லியன் ரூபாவை ஒதுக்கியுள்ளது. புதிய திருத்தத்துக்கு பிறகு ஒக்டேன் 92 பெட்ரோல் லீட்டர் 414 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுவதோடு அதன் செலவின் ஒரு பகுதியையும் பெட்ரோலிய கூட்டு தாபனம் ஏற்றுக்கொண்டுள்ளது. சூப்பர் டீசல் லீட்டர் ஒன்றின் செலவு சுமார் 581 ரூபாய் ஆனால் அது 528 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதன்படி கூட்டு தாபனம் லீட்டர் ஒன்றுக்கு சுமார் 53 ரூபாய் தொகையை ஏற்றுக்கொண்டுள்ளது. மாதாந்த விலை சூத்திரத்துக்கு அமைய எரிபொருள் விலை அதிகரிக்கப்பட்டாலும் உலக சந்தையின் விலை அதிகரிப்பை முழுமையாக நுகர்வோர் மீது சுமத்தவில்லை. அரசாங்கமும் பெட்ரோலிய கூட்டு தாமனமும் விலை அதிகரிப்பின் போது ஒரு தொகையை ஏற்றுக்கொண்டுள்ளது. உலக சந்தையில் எரிபொருள் விலை குறைவடையும் போது அதன் பயனை மக்களுக்கு வழங்குவோம் என்று அவர் குறிப்பிட்டார். இதே நேரத்தில் எரிபொருள் விலை உயர்த்தப்பட்ட போதிலும் பஸ் கட்டணங்கள் உயர்த்தப்பட மாட்டாது என்று தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவிக்கிறது.
2: இம்முறை மாதாந்த எரிபொருள் விலை திருத்தத்தின் போது டீசல் லீட்டர் ஒன்றின் விலை பஸ் பயண கட்டண திருத்தத்தை மேற்கொள்ளும் அளவில் உயர்த்தப்படவில்லை என ஆணைக்குழுவின் தலைவர் பொறியியலாளர் பி ஏ சந்திரபாலர் தெரிவித்தார். இதனால் பஸ் கட்டண திருத்தம் மேற்கொள்ளப்பட மாட்டாது என அவர் குறிப்பிட்டார். இதேவேளை அக்டோபர் நவம்பர் மற்றும் டிசம்பர் ஆகிய மாதங்களுக்காக எரிபொருள் மானியம் வழங்கப்படும் என ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயக்க கடந்த ஞாயிற்றுக்கிழமை தெரிவித்தார். கம்பாவில் நடைபெற்ற மக்கள் பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். இந்த நிலையில் குறித்த 3 மாதங்களுக்காக 4,100 கோடி ரூபாயை வழங்குவதற்கு அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.
0: தொடர்ந்து நம்பிக்கைக்குரிய பங்காளி என்ற வகையில் இலங்கையின் முன்னேற்றத்துக்கும் செழுமைக்கும் இந்தியா தொடர்ந்து ஆதரவளிக்கும். மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வாவுடனான சந்திப்பு இரு நாடுகளின் ஆழமான நட்பை மேலும் வலுப்படுத்தியுள்ளதாக இந்திய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்தியாவுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா உட்பட பிரதிகள் குழுவினர் இந்திய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கரை சந்தித்து நேற்று உரையாடினார்கள். இருதரப்பு கலந்துரையாடல்களிலும் ஈடுபட்டிருந்தார்கள். இந்த சந்திப்பு குறித்து இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் தனது உத்தியோர்வ எக்ஸ் வலைத்தளத்தில் மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா மற்றும் அவரது பிரதிகள் குழுவினரை சந்தித்ததையிட்டு மகிழ்ச்சி அடைந்தேன். இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான ஆழமான மற்றும் வலுவான நட்பை மேலும் வலுப்படுத்தும் வகையில் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றது. நம்பிக்கைக்குரிய பங்காளி என்ற வகையில் இலங்கையின் முன்னேற்றத்துக்கும் செழுமைக்கும் இந்தியா தொடர்ந்து ஆதரவளிக்கும் என்று அவர் பதிவேற்றம் செய்திருக்கிறார். வீழ்ச்சியடைந்திருந்த நாட்டின் மதிப்பீடுகளை உயர்நிலைக்கு கொண்டுவர எம்மால் முடிந்துள்ளது என்று நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் கலாநிதி ஹர்சன சூரியபெரும தெரிவிக்கிறார். நிதியமைச்சர் என்ற வகையில் நாம் நிதி ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்திக் கொள்வதற்காக பல வேலைத்திட்டங்களை நடைமுறைப்படுத்தி இருக்கிறோம். இப்போது நாம் அதன் பலன்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். இதனால் வீழ்ச்சியடைந்திருந்த நாட்டின் மதிப்பீடுகளை உயர்நிலைக்கு கொண்டுவர எம்மால் முடிந்துள்ளது. இதுகுறித்து சர்வதேச நிறுவனங்களை பாராட்டியிருப்பது முக்கியம். இதன் முக்கியத்துவம் என்னவென்றால் அது பொதுமக்களுக்கும் வர்த்தகர்களுக்கும் தேவையான நிவாரணங்களை எவ்வாறு வழங்குவது, நாட்டை எவ்வாறு முன்னோக்கி அழைத்து செல்வது என்பதை தீர்மானிப்பது. இன்று ஆரம்பிக்கப்படும் டிஜிட்டல் கையொப்பம் மற்றும் காகிதமற்ற சுங்க ஆவண செயலாக்க முறைமை அதற்கான நல்லதொரு முன்னெடுப்பாகும். இதன் மூலம் மக்கள் தமது சேவைகளை பெற்றுக் கொள்வதற்கு செல்லும் காலத்தையும் செலவையும் குறைத்துக் கொள்ள வாய்ப்பு கிடைக்கிறது. அத்துடன் திறம்பட செயற்படுத்திக் கொள்வதற்கு முடிந்துள்ளது. இது பல அமைச்சுகள், அரசு நிறுவனங்கள் மற்றும் தனியார் நிறுவனங்கள் இணைந்து மேற்கொண்ட கூட்டு செயற்பாட்டின் விளைவு. இதன் மூலம் அரச வருமானத்துக்கும் பாரிய பங்களிப்பு வழங்கப்படுகிறது. வருமானம் ஈட்டும் நிறுவனங்கள் தமது வருமான சேகரிப்பை மேலும் வலுப்படுத்திக் கொள்வதற்கு உயரிய பங்களிப்பு கிடைக்கிறது. எண்ணக்கரு மட்டத்தில் இருந்த விடயங்களை யதார்த்தமாக்கிக் கொள்ள முடிந்தமை குறித்து பெரு மகிழ்ச்சி அடைகிறோம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மலையக தொடருந்து பாதையின் பேராதனை மற்றும் கம்பளை வரையான தொடருந்து சேவைகள் இன்று முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்படுகிறது. டிட்வா சூறாவளி காரணமாக ரம்புக்கனை முதல் கம்பளை வரையான தொடருந்து பாதையின் பல இடங்களில் சேதங்கள் ஏற்பட்டதால் அந்த பாதையிலான தொடருந்து சேவைகள் இடைநிறுத்தப்பட்டிருந்த சூழலில் அது திருத்தி அமைக்கப்பட்டு இன்று முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்படுகிறது.
2: அனர்த்தங்களின் பின்னர் ரம்புக்கனை முதல் கம்பளை இடையிலான ரயில் பாதையின் 103 இடங்களில் சேதம் ஏற்பட்டிருந்ததாக ரயில்வே ஊடக பேச்சாளர் அசாங்க சமரசிங்க தெரிவித்தார். இதற்கமைய சேதமடைந்த அனைத்து இடங்களும் தற்போது திருத்தப்பட்டு ரயில் போக்குவரத்து வளமைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். டிட்வா புயலுக்கு பின்னர் ரம்புக்கனியிலிருந்து பேராதனை மற்றும் கம்பளை வரையான ரயில் போக்குவரத்து இன்று ஆரம்பமாவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கமைய பிரதான ரயில் மார்க்கத்தில் கொழும்பிலிருந்து ரம்புக்கனைக்கும் நாவலப்பிட்டியிலிருந்து இருந்து ஹட்டன் வரையிலும் நானூயாவில் இருந்து பதுலி வரையிலும் ரயில் சேவைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இன்று பிற்பகல் 3:35 கொழும்பு கோட்டையில் இருந்து பயணத்தை ஆரம்பிக்கும் நகர்சேர் கடுகதி ரயில் பேராதனை ரயில் நிலையம் வரை சேவையில் ஈடுபடும் என ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன் பின்னர் பிற்பகல் 4:30 கொழும்பு கோட்டை ரயில் நிலையத்தில் இருந்து கம்பளி ரயில் நிலையம் நோக்கி அலுவலக ரயில் ஒன்று சேவையில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக ரயில்வே ஊடக பேச்சாளர் அசாங்க சமரசிங்க தெரிவித்தார். இதனையடுத்து 5:15 பேராதனை ரயில் நிலையம் வரை அலுவலக ரயில் ஒன்று சேவையில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். குறித்த 3 ரயில்களும் நாளைய தினம் கம்பளி மற்றும் பேராதனை ரயில் நிலையங்களில் இருந்து கொழும்பு கோட்டை ரயில் நிலையம் நோக்கி பயணத்தை ஆரம்பிக்க உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். அத்துடன் நாளை காலை முதல் கொழும்பு கோட்டை ரயில் நிலையத்தில் இருந்து பொடிமெனிக்கே ரயில் கம்பளி வரை சேவையில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக ரயில்வே ஊடக பேச்சாளர் அசாங்க சமரசிங்க குறிப்பிட்டார். இதற்கமைய நாளாந்தம் 8 ரயில் சேவைகளை இயக்குவதற்கு ரயில்வே திணைக்களம் திட்டமிட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது.
3: திப்பா சூறாவளி கடந்த காலத்தில் இலங்கையில் ஏற்படுத்திய பேரனர்த்தம் உங்களுக்கு தெரியும். இந்த அனர்த்தத்தின் காரணமாக கடந்த 10 மாதங்களாக மலையக ரயில் போக்குவரத்து ரம்புக்கணை வரை மட்டுப்படுத்தப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இன்றைய தினத்திலிருந்து மீண்டும் மலையகத்தை ரசிக்கும், அதாவது ரயிலில் பயணித்து ரசிக்கும் வாய்ப்பு நமது மக்களுக்கு கிட்டியுள்ளது. அந்த வகையில் முன்னோடியாக இன்றைய தினம் காலை வேளையில் இந்த ரயில் பேராதனை நோக்கி பயணிக்கின்றது. அந்த ரயில் தான் இங்கே நிறுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த ரயிலில் ரயில்வே ஊழியர்கள் அதே போன்று ஊடகவியலாளர்கள் அழைத்துச் செல்லப்படுகிறார்கள். இன்று மாலை முதல் இந்த ரயில் போக்குவரத்து வழமைக்கு கொண்டு வரப்பட்டு பேராதனை வரை பயணம் தொடர உள்ளது.
0: தொடர்ந்து இலங்கை சுங்கம் முன்னப்போதையும் விட சேத்திறனை அடைந்துள்ளதென்று சுங்கப்பணிப்பாளர் நாயகம் விமல் லியனகமே தெரிவித்திருக்கிறார். இலங்கை சுங்க கேட்போர் கூடத்தில் நேற்று டிஜிட்டல் கையொப்பம் மற்றும் காகிதமற்ற சுங்க ஆவண செயலாக்க முறைமையை ஆரம்பித்து வைத்த நிகழ்வில் அவர் கலந்து கொண்டு உரையாற்றிய போது இதனை தெரிவித்திருக்கிறார். இலங்கை சுங்கம் 200 வருடங்களுக்கு அதிகமான வரலாற்றை கொண்ட ஒரு நிறுவனம் தகவல் தொழில்நுட்பத்தை அரசு சேவையுடன் இணைத்துக் கொள்வதில் சுங்க திணைக்களம் ஒரு முன்னணி நிறுவனமாக பங்காற்றியுள்ளது. 90களின் முற்பகுதியில் தொழில்நுட்ப ரீதியான மாற்றங்களுக்கு முகம் கொடுத்த எமது நிறுவனம் சரியான நேரத்தில் உரிய தொழில்நுட்ப மாற்றங்களை மேற்கொண்ட நிறுவனம். நாம் முன்னப்போதையும் விட சேத்திறனை இன்று அடைந்திருக்கிறோம். சமூக பாதுகாப்புக்காகவும் நாம் பாரிய பங்களிப்பை வழங்கி வருகிறோம். ஜனாதிபதி செயலகத்தின் வழிகாட்டலின் கீழ் எமது நிறுவனம் பல சீர்திருத்தங்களை மேற்கொண்டு வருகிறது. இன்று இந்த காகிதமற்ற சுங்க ஆவண செயலாக்க முறைமையை ஆரம்பிக்க கிடைத்தமை அதில் உள்ள மிக முக்கியமான முன்னகர்வு. எனவே இன்று நமக்கு மிகவும் முக்கியமான நாள் இந்த நாள் என்றும் அவர் தெரிவித்தார். கடந்த 2 மாதங்களில் மாத்திரம் போதைப்பொருள் தொடர்பிலான 17,506 ரசாயன பகுப்பாய்வு அறிக்கைகளை வெளியிடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக நீதி தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் கர்சன நாணயக்காரா தெரிவித்திருக்கிறார்.
2: குறிவிட்ட சிறைச்சாலையில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். சிறைச்சாலைகளில் அவசர நிலைமை ஏற்படுமாயின் பிரதேச ரீதியில் ஒருங்கிணைப்பை பேணி அரச நிறுவனங்களுக்கு இடையே பொறிமுறையொன்றை உருவாக்குவது தொடர்பில் ஆராய்வதற்காக இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றதாக நீதி அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் 9,061 அரச ரசாயன பகுப்பாய்வு அறிக்கைகளும் செப்டம்பர் மாதத்தில் 8,445 அறிக்கைகளும் வெளியிடப்பட்டதாக அமைச்சர் இதன்போது சுட்டிக்கா சிறைச்சாலை நெரிசலை குறைப்பதற்காக அரச ரசாயன பகுப்பாய்வு அறிக்கைகளை விரைவுபடுத்துவதற்கும் சமுதாயம் சார் சீர்திருத்த சட்டம் உள்ளிட்ட தேவையான சட்டங்களை திருத்துவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார்.
0: தொடர்ந்து நச்சற்ற பழங்களை விற்பனை செய்யும் வர்த்தகர்களை இலகுவில் அடையாளம் காணும் வகையில் QR குறியீட்டு முறை அறிமுகப்படுத்தப்பட இருப்பதோடு எதிர்வரும் April 1 முதல் நஞ்சு பொருட்கள் அடங்கிய பழங்களை விற்பனை செய்யும் வர்த்தகர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்திருக்கிறார். கொழும்பில் நடைபெற்ற பிள்ளைகளுக்கு நச்சற்ற பழங்கள் என்ற தேசிய வேலை திட்டத்தின் தொடக்க விழாவில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அவர் இதனை குறிப்பிட்டிருக்கிறார். இதன்படி அமைச்சர் மேற்கொள்ளப்பட உள்ள முக்கிய நடவடிக்கைகளாக சில விடயங்களையும் குறிப்பிட்டார். தீவு முழுவதிலும் உள்ள பழ வியாபாரிகள் மற்றும் மொத்த விநியோகஸ்தர்களை பதிவு செய்யும் பணிகளும் அவர்களுக்கான விழிப்புணர்வு நடவடிக்கைகளும் இன்றிலிருந்து தொடங்குகின்றன. நச்சு ரசாயனங்களை பயன்படுத்தாமல் பழங்களை பழுக்க வைக்கும் முறைகள், பண்ணைகளில் பழங்களை அறுவடை செய்யும் முறைகள் மற்றும் நுகர்வோருக்கு பாதுகாப்பாக விநியோகிப்பது தொடர்பான பயிற்சிகள் வர்த்தகர்களுக்கு வழங்கப்படும். எதிர்வரும் மார்ச் மாதத்துக்குள் நச்சற்ற பழங்களை விற்பனை செய்யும் வர்த்தக நிலையங்கள் அடையாளம் காணப்பட்டு நுகர்வோர் விகார அதிகார சபையினால் அவர்களுக்கு சிறப்பு சான்றிதழ் வழங்கப்படும். தீவு முழுவதிலும் உள்ள பழக்கடைகளை வரைபடமாக்கி நச்சற்ற பழங்களை விற்பனை செய்யும் கடைகளை சிறப்பான QR குறியீடு மூலம் நுகர்வோர் இலகுவாக அடையாளம் காணக்கூடிய புதிய முறைமை அறிமுகப்படுத்தப்படும். எனவே உரிய வர்த்தமானி அறிவித்தல்களுக்கு அமைவாக நச்சுப் பொருட்கள் அடங்கிய பழங்களை விற்பனை செய்பவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் மேலும் வலியுறுத்தினார். முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணை ஒன்றுக்கு அமைவாக வாக்குமூலம் வழங்குவதற்கு முன்னாள் அமைச்சர் பந்துல குணவர்த்தன கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் இன்று முன்னிலையாக இருந்தார். அந்த விசாரணை தொடர்பில் அவரிடம் வாக்குமூலத்தை பதிவு செய்வதற்காகவே ஆணைக்குழுவுக்கு அவர் அழைக்கப்பட்டிருந்தார். தங்கமுலாம் பூசப்பட்ட உரிமமற்ற துப்பாக்கி ஒன்றை கைப்பற்றிய சம்பவம் தொடர்பில் முன்னாள் அமைச்சர் துமிந்த திசநாயக்கா மற்றும் கசகஸ்தான் நாட்டைச் சேர்ந்த ஐகுல் சேர்காசினா ஆகியோருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கினை நவம்பர் மாதம் 4ஆம் தேதி விசாரணைக்கு எடுக்குமாறு கொழும்பு மேல்நீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்தது. இந்த வழக்கு இன்று கொழும்பு மேல்நீதிமன்ற நீதிபதி முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது பிரதிவாதிகளான முன்னாள் அமைச்சர் துமிந்த திசநாயக்கா மற்றும் ஐகுல் சேர்காசினா இருவரும் நீதிமன்றில் ஆஜராகியிருந்தார்கள். இதன்போது பிரதிவாதிகள் சார்பில் ஆஜராகும் ஜனாதிபதி சட்டத்தரணி சுயநமுற்றுள்ள காரணத்தினால் இந்த வழக்கை பூர்வாங்க வழக்கு விசாரணை மாநாட்டுக்காக எதிர்வரும் நவம்பர் மாதம் 4ஆம் தேதி வரை ஒத்திவைக்க நீதிமன்றம் உத்தரவினை பிறப்பித்துள்ளது. கடந்த 2025ஆம் ஆண்டு மே மாதம் 20ஆம் தேதி வெள்ளவத்தை பகுதியில் அமைந்துள்ள ஹவுலோக் சிட்டி குடியிருப்பு தொகுதியில் உரிமமின்றி தங்க முலாம் பூசப்பட்ட துப்பாக்கியொன்றை தம்பசம் வைத்திருந்தமை மற்றும் அதற்கு உடந்தியாக இருந்தமை போன்ற குற்றச்சாட்டுகளின் கீழ் சட்டமா அதிபர்னால் இந்த பிரதிவாதிகளுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இலங்கையில் தற்போதைய சூழலில் பிரதான சவாலாக உருவெடுத்துள்ள இணையவழி நிதி மோசடிகளை இரு நாடுகளின் கூட்டு ஒத்துழைப்புடன் கட்டுப்படுத்துவதற்காக நடவடிக்கை எடுப்பது குறித்து சீன தூதுவரும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரும் கலந்துரையாடியிருக்கிறார்கள். பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகாரங்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபாலா மற்றும் இலங்கைக்கான சீன தூதுவர் வைஸ்நாத்யாங் ஆகியோருக்கு இடையிலான கலந்துரையாடல் ஒன்று நேற்று பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகாரங்கள் அமைச்சின் காரியாலயத்தில் நடைபெற்றது. இரு நாடுகளுக்கு இடையில் நிலவும் நீண்டகால இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு தொடர்பில் எதிர்காலத்தில் நடைமுறைப்படுத்தப்பட உள்ள ஒத்துழைப்பு வேலைத்திட்டங்கள் குறித்து இந்த சந்திப்பில் சுமூகமாக உரையாடப்பட்டது. குறிப்பாக தற்போதைய சூழலில் பிரதான சவாலாக உருவெடுத்துள்ள இணையவழி நிதி மோசடிகளை இரு நாடுகளின் கூட்டு ஒத்துழைப்புடன் கட்டுப்படுத்துவதற்காக எடுக்கப்பட வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து இருதரப்பினரின் கவனமும் செலுத்தப்பட்டிருக்கிறது. இலங்கையின் புதுப்பிக்கத்தக்க சக்தி துறை எதிர்கொள்ளும் சவால்கள் மற்றும் அந்த துறையில் முதலீடுகளை விரிவாக்குவதற்கான வாய்ப்புகள் குறித்து கலந்துரையாடுவதற்காக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா இலங்கைக்கான பிரான்ஸ் தூதுவர் ரெமி லம்பர்ட் மற்றும் புதுப்பிக்கத்தக்க சக்தி துறையின் உள்நாட்டு பிரதிகள் குழுவினரை எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் சந்தித்து கலந்துரையாடியிருக்கிறார். இந்த சந்திப்பில் பிரான்ஸ் தூதரகத்தின் பொருளாதார ஆலோசகர் பிலிப் அவுட், அரசியல் அதிகாரிகளான அனாபெலக், தினிசா இலைப்பெருமா மற்றும் புதுப்பிக்கத்தக்க சக்தி துறையின் பங்குதாரர்கள் பலரும் கலந்து கொண்டார்கள். இதன்போது 2030ஆம் ஆண்டளவில் நாட்டின் மின்சார உற்பத்தியில் 70% புதுப்பிக்கத்தக்க வலுசக்தி மூலங்கள் மூலம் உற்பத்தி செய்யும் இலக்கு உட்பட இலங்கையின் தேசிய புதுப்பிக்கத்தக்க வலுசக்தி இலக்குகளை அடைவதன் முக்கியத்துவத்தை எதிர்க்கட்சித் தலைவர் அவர்களுக்கு சுட்டிக்காட்டியிருந்தார். அகங்கல வெலிகந்த பகுதியில் உள்ள தனது வீட்டுக்கு அருகில் நின்று கொண்டிருந்த பாதாள உலக குழு தலைவரான லோகுபெட்டி என்பவரின் 35 வயதுடைய இளைய சகோதரர் 9mm ரக துப்பாக்கிச் சூட்டில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்ததாக காவல்துறை தெரிவித்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் சந்தேகநபர்களை கைது செய்ய அங்ககல காவல்துறையினர் தீவிர விசாரணைகளை தற்போது மேற்கொண்டு வருகிறார்கள். ஈராவூர் பிரதேசத்தில் ராணுவ மேஜர் அனஸ் என்பவர் தலைமையில் போதைப்பொருள் ஒழிக்கும் குழு என்ற பெயரில் போதைப்பொருள் மாபியாக்களுடன் இயங்கி வரும் அந்த குழு அப்பாவி இளைஞர்களுக்கு போதைப்பொருளை தாங்களாகவே வைத்து கைது செய்து வரும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறது என்று பாதுகாப்பு படைகளுக்கு நீண்ட காலமாக ரகசிய தகவல் வழங்கி வரும் ஈராவூரைச் சேர்ந்த சையது முகமது பலீஸ் குற்றம் சாட்டியிருக்கிறார். மட்டக்களப்பு வாய்ஸ் ஆஃப் மீடியாவில் நேற்று இடம்பெற்ற மாநாட்டில் அவர் இந்த தகவல்களை வெளியிட்டார். நான் நீண்ட காலமாக ராணுவ போலீஸ் விசேட அதிரடிப்படை மற்றும் பாதுகாப்பு படையினருக்கு போதைப்பொருள் விற்பனை செய்பவர்கள் தொடர்பான இரகசிய தகவல்களை வழங்கி வருகிறேன். ஈராவூர் பிரதேசத்தில் ராணுவ மேஜர் அன்ஸ் என்பவர் தலைமையில் போதைப்பொருளை ஒழிக்கும் குழு என்ற பெயரில் ஒரு குழுவை இயக்கி வருகின்றார். இதில் அதிகமானோர் போதைப்பொருள் பாவனையாளர்கள். இவர்களில் பலர் போதைப்பொருள் மாபியா கோடன் சேர்ந்து போதைப்பொருளை அப்பாவி இளைஞர்களிடம் தாங்களாகவே வைத்து அவர்களை கைது செய்ய வைத்து வருகிறார்கள். இவ்வாறு மேஜர் அனஸ் குழுவின் செயல்பாடு தொடர்பாக நான் தகவல்களை வழங்கி வருவதால் அனஸ் குழுவினர் என்னை பாதுகாப்பு படைகளுக்கு ரகசிய தகவல்களை வழங்கக்கூடாது, ராணுவ மேஜர் தான் இங்கு போதைப்பொருள் தொடர்பாக தகவல்களை தான் தான் வழங்க வேண்டும் என்று முடிவெடுத்துள்ளதாக அந்த குழுவினர்கள் என் மீது அழுத்தங்களை ஏற்படுத்தி வருகிறார்கள். இவ்வாறு நிலையில் அண்மையில் அவருடைய குழுவுடன் வந்த ராணுவ மேஜர் அனஸ் அப்பாவி இளைஞர் ஒருவரை போதைப்பொருளை வைத்து பிடிப்பதற்காக வந்தபோது அதனை நான் தடுக்க முற்பட்ட என் மீது மோட்டார் சைக்கிள் தலைக்கவசத்தால் தாக்கியுள்ளார். இது தொடர்பாக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்ததோடு மின்னேறிய ராணுவ முகாமுக்கு முறைப்பாடு செய்துள்ளேன். இருந்தபோதும் என்னை தாக்கிய மேஜர் மீது போலீசார் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதேவேளை எனக்கு இன்றுவரை போலீஸ் நிலையத்தில் நீதிமன்றத்தில் எந்தவிதமான முறைப்பாடும் இல்லாத என்னை ஐஸ் போதைப்பொருள் அல்லது குண்டுகள் அல்லது துப்பாக்கி வைத்து கைது செய்வேன் என்று ராணுவ மேஜர் அனஸ் தலைமையில் இயங்கி வரும் குழுவினர் என்னை தொடர்ச்சியாக மிரட்டி வருகிறார்கள். நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராணுவ முகாமில் இருந்துதான் போதைப்பொருள் வருகின்றதாக அண்மையில் ஊடகங்கள் ஊடாக வெளிக்கொணர்ந்திருந்தார். எனவே ராணுவ மேஜர் அனஸ் அவ்வாறு செயற்படுகின்றாரா என்ற சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. காரணம், கொழும்பில் கடமையாற்றி வரும் இவர் அடிக்கடி விடுமுறையில் வீட்டுக்கு வரும் போதுதான் இங்கு இவ்வாறான சம்பவங்கள் அதிகமாக நடக்கிறது. எனவே உரிய அதிகாரிகள் இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை அவர் விடுத்திருக்கிறார். நவகத்தியம போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தப்புவா பகுதியில் நேற்று வேட்டை துப்பாக்கி ஒன்று வெடித்ததில் படுகாயமடைந்த நபர் ஒருவர் நவத்கம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்தார். உயிரிழந்தவர் நவத்கம பகுதியைச் சேர்ந்த 62 வயதுடையவர். உயிரிழந்த நபரினால் விலங்குகளை வேட்டையாடுவதற்காக வைக்கப்பட்ட வேட்டை துப்பாக்கி வெடித்ததிலே இந்த மரணம் ஏற்பட்டிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கிறார்கள். பதரடிய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கல்துல பகுதியில் உள்ள வாவியில் குளிக்கச் சென்ற நபர் ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தார்கள். நேற்றிரவு இடம்பெற்ற இந்த சம்பவம் தொடர்பில் உயிரிழந்தவர் பெல்லன பகுதியைச் சேர்ந்த 62 வயதுடையவர் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார். காத்தான்குடி பாலமுனை கடலில் சட்டவிரோத சுருக்குவலை பாவித்து மீன்பிடியில் ஈடுபட்ட 50 லட்சம் ரூபாய் பெறுமதியான 5 சுருக்குவலைகளை கடலில் வைத்து கடற்படையினர் மீட்டு மட்டக்களப்பு மாவட்ட கடற்தொழில் நீரியல் வள திணைக்களத்திடம் நேற்று ஒப்படைத்துள்ளார்கள். அம்பாறை மாவட்டம் அட்டாளைச்சேனை தேசிய கல்வி கல்லூரி மாணவிகளுக்கு ஆபாச காணொலிகளை காட்டி பாலியல் ரீதியாக துன்புறுத்தல் வழங்கி வந்த 55 வயதுடைய விரிவிரியாளர் ஒருவர் அம்பாறை பிரதேச சிறுவர் மற்றும் மகளிர் பணியக அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சந்தேக நபரான விரிவிரியாளர் மாணவர்களின் பாடங்களுக்கு மதிப்பெண்கள் வழங்கும் முக்கிய பொறுப்பில் இருந்து வந்திருக்கிறார். இதனால் வெளியே முறைப்பாடு அளித்தால் தங்களது மதிப்பெண்கள் குறைக்கப்பட்டு கல்வி பாதிப்பு ஏற்படும் என்ற அச்சத்தில் பாதிக்கப்பட்ட மாணவிகள் நீண்ட காலமாக மௌனம் காத்து வந்துள்ளது காவல்துறை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. அம்பாறை மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் பிரியந்த பண்டாரா கஸ்தூரி ஆராய்ச்சிக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் விசாரணைகள் அவரால் ஆரம்பிக்கப்பட்டன. பாதிக்கப்பட்ட மாணவிகளிடம் பெறப்பட்ட வாக்குமூலங்களின் அடிப்படையில் அம்பாறை மாவட்ட மகளிர் பணியக விசேட போலீஸ் குழுவினர் சந்தேக நபரை நேற்று கைது செய்திருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட 55 வயதுடைய சந்தேக நபர் இன்று அக்கறைப்பற்று நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக அம்பாறை மாவட்ட மகளிர் பணியக பொறுப்பதிகாரி தலைமையிலான போலீஸ் குழுவினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகிறார்கள். பேருவளை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பிட்டவில பகுதியில் வரி செலுத்தாமல் சட்டவிரோதமாக இலங்கைக்குள் கொண்டு வந்த 2600 வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவித்தார்கள். நாளை சனிக்கிழமை இலங்கை முழுவதும் உள்ள அனைத்து மதுபான விற்பனை நிலையங்களும் மூடப்பட்டிருக்கும் என்று மதுவரி திணைக்களம் அறிவித்துள்ளது. இன்று இரவு மதுபான சாலைகள் வழமையாக மூடப்படும் நேரத்திலிருந்து எதிர்வரும் அக்டோபர் 4 ஞாயிற்றுக்கிழமை காலையில் வழமையாக திறக்கப்படும் நேரம் வரை இந்த தடை உத்தரவு அமலில் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக மது ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு நாளை சனிக்கிழமை நாடு முழுவதும் உள்ள அனைத்து மதுபான விற்பனை நிலையங்களும் மூடப்பட்டிருக்கும். இந்த தடை உத்தரவை மீறி சட்டவிரோதமான முறையில் மதுபான விற்பனையில் ஈடுபடும் நபர்கள் மற்றும் மதுபான நிலையங்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று மதுவரி திணைக்களம் எச்சரித்துள்ளது. அத்துடன் சட்டவிரோத மதுபான விற்பனை மற்றும் கடத்தல்கள் தொடர்பான தவறுகள் ஏதேனும் தெரிந்தால் அதுகுறித்து பொதுமக்கள் மதுவரி திணைக்கழகத்தின் அவசர அழைப்பிலக்கத்துக்கு தொடர்பு கொண்டு முறைப்பாட்டை வழங்க முடியும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் பெரும்பாலான பகுதிகளில் இன்று பிற்பகல் ஒரு மணிக்கு பிறகு மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியிருந்தது.
2: மத்திய சபரகமுக மேல், ஊவா, தென், வடவேல், வடமத்திய மாகாணங்களின் சில பகுதிகளில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிக ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மத்திய சபரகமுக ஊவா மாகாணங்களின் சில பகுதிகளில் அதிகாலை வேளையில் பனிமூட்டமான வானிலை நிலவக்கூடும் எனவும் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசுவதுடன் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படும் பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. இதேவேளை நுவரெலியா கல்வி வலயத்திற்குட்பட்ட லிந்துளை மெராயா தமிழ்பகா வித்தியாலயத்தின் கற்பித்தல் செயற்பாடுகளை இன்று முன்னெடுக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளமையினால் பாடசாலைக்கு இன்று விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. நுவரெலியா மாவட்டத்தை அண்மித்த பகுதிகளில் நேற்று பெய்த மழையால் குறித்த பாடசாலைக்குள் வெள்ளநீர் தேங்கியுள்ளது. இந்த நிலையில் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இன்று பாடசாலைக்கு விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக பாடசாலையின் அதிபர் என் கிருஷ்ணராஜா தெரிவித்தார்.
0: தொடர்ந்து தெய்வளை மிருக காட்சி சாலையில் அண்மையில் பிறந்த நைல் நீர் யானை குட்டிக்கு சிறுவர்களுக்காக நடத்தப்பட்ட பிரத்யேக போட்டி மூலம் மோமோ என்ற உத்தியோகபூர்வமான பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. உலக சிறுவர் தினத்தை முன்னிட்டு நேற்று தெய்வளை மிருக காட்சி சாலையில் நடைபெற்ற விசேட நிகழ்வு ஒன்றில் இந்த பெயர் உத்தியோகமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நீர் யானை குட்டிக்கு பெயரிடுவதற்காக நடத்தப்பட்ட போட்டியில் சிறுவர்கள் மிகுந்த ஆர்வத்துடன் பங்கேற்றதோடு சுமார் 1000 பெயர்கள் முன்மொழியப்பட்டிருந்தன. முன்மொழியப்பட்ட பெயர்களிலிருந்து மிருக காட்சி சாலையின் அதிகாரிகளை கொண்ட குழுவினால் மோமோ என்ற பெயர் தெரிவு செய்யப்பட்டது. இந்த பெயரை அவந்தாமாரி என்ற சிறுமி முதன் முதலில் முன்மொழிந்திருந்தார். வெற்றி பெற்ற சிறுமி அவந்தாவை பாராட்டும் வகையில் சுற்றுச்சூழல் பிரதி அமைச்சர் அண்டன் ஜெயக்கொடி சிறப்பு பரிசுகளை வழங்கி வைத்தார். அதேவேளை நீர் யானை குட்டியின் ஆரோக்கியத்தையும் நலனையும் உறுதி செய்வதில் அர்ப்பணிப்புடன் செயல்பட்ட மிருக காப்பாளர்கள், கால்நடை மருத்துவர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு திணைக்களம் தனது நன்றிகளை தெரிவித்திருக்கிறது. மோமோ மீது பேரன்பு காட்டிய சிறுவர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு நன்றி தெரிவித்த திணைக்களம் மிருக காட்சி சாலையின் புதிய வரவான மோமோவை நேரில் வந்து பார்வையிடுமாறு குடும்பங்களுக்கும் சிறுவர்களுக்கும் அழைப்பையும் விடுத்திருக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி. திரை செய்கானங்கள், செய்திகள், அரசியல் அரங்கம், சிறுவர் நிகழ்ச்சி, பக்தி கீதங்கள், இன்னும் பல. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டி தமிழ்ஒலி. பல்சுவையான நிகழ்ச்சிகளை கொடுத்து உங்களை மகிழ்விக்கும் ஒரே வானொலி டிஆர்டி தமிழ்ஒலி. இது தமிழ் மக்களின் வானொலி.
0: நடிகர் சிவாஜி கணேசன் பிறந்த நாள் நேற்று கொண்டாடப்பட்ட நிலையில் முதல்வர் விஜய் சமூக வலைதளத்தில் வாழ்த்து பதிவை வெளியிட்டிருக்கிறார். தனது நிகரற்ற நடிப்பாற்றாலும் கம்பீர குரலாலும் ஏற்றுக்கொண்ட கதாபாத்திரங்களுக்கு உயிரூட்டி திரையுலகின் இமயமாக திகழ்ந்து உலக தமிழர்களின் உள்ளங்களில் நீங்கா இடம் பிடித்த நடிகர் திலகம் சிவாலியே சிவாஜி கணேசனின் பிறந்த நாளில் அவரது மகத்தான கலைப்பணியை நினைவுகூர்ந்து போற்றி வணங்குகிறேன். வரலாற்று நாயர்கள், புராணம் மாந்தர்கள், சமூகத்தின் எளிய மனிதர்கள் என்று அனைத்து கதாபாத்திரங்களையும் தன் அசாத்திய நடிப்பால் நம் கண்முன்னே நிறுத்தி தமிழின் செழுமையையும் பெருமையையும் திரைப்படங்களின் வழியே உலகறிய செய்து நடிப்புக்கு இலக்கணமாக திகழ்ந்தவர் நடிகர் சிவாஜி கணேசன். அன்பு, பாசம், வீரம், கோபம், சோகம் போன்ற மானுட உணர்வுகளின் பரிணாமங்களை தனது நடிப்பால் வெளிப்படுத்திய நடிகர் திலகம் சிவாலியே சிவாஜி கணேசனின் கலையுலக சாதனைகள் தலைமுறைகளை கடந்தும் தமிழ் மண்ணின் பெருமையாக இன்று நிலைத்திருக்கும் என்று அவர் தனது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். கர்நாடகத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தில் சதி நடந்துள்ளதாக கூறி தலைமை செயல் அதிகாரி அலுவலகத்தில் முதல்வர் சிவகுமார் அமைச்சர்களுடன் தர்ணாவில் ஈடுபட்டிருந்தார்.
5: வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப்பணி நடைபெற்ற தமிழ்நாடு, கர்நாடகா, பீகார், மகாராஷ்டிரா உள்ளிட்ட பல மாநிலங்களில் மொத்தம் 14 கோடி வாக்காளர்கள் நீக்கப்பட்டனர். மேலும் 5 கோடிக்கும் மேற்பட்டோரை நீக்க முயற்சி நடைபெறுவதாக கூறப்படுகிறது. தேர்தல் ஆணையர்கள் திரு சுக்பீர் சிங் சாந்து, திரு விவேக் ஜோஷி ஆகிய இருவரும் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு ஆட்சேபனை தெரிவித்த நிலையில் தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் தன்னிச்சையாக முடிவு எடுத்ததாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில் கர்நாடகாவில் 50 லட்சம் வாக்காளர்களை முறைகேடாக நீக்க முயற்சி நடைபெற்றதாக முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். படிவம் 7 விண்ணப்பங்களை மொத்தமாக சமர்ப்பித்து வாக்காளர்களின் பெயர்களை நீக்க நடைபெற்ற சதி குறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். பெல்லாரியில் சுமார் 13,000 விண்ணப்பங்களும், மைசூர் அருகே உள்ள நரசிம்மராஜா பகுதியில் 10,000 விண்ணப்ப படிவங்களும் பாஜகவினரால் சமர்ப்பிக்கப்பட்டு பின்னர் திரும்பப் பெறப்பட்டதாக திரு டி கே சிவக்குமார் கூறியுள்ளார்.
6: A big gang, some of the BJP leaders are trying to delete all your names through this SIR process.
0: SIR மூலம் பாரதிய ஜனதா தலைவர்கள் உள்ளிட்ட ஒரு பெரிய கும்பல் வாக்காளர் பெயர்களை நீக்க முயற்சி செய்கிறது.
6: Form 7 is being used.
0: இதற்காக படிவம் 7 பயன்படுத்தியுள்ளார்கள். ஏற்கனவே 50 லட்சம் வாக்காளர்கள் பட்டியலிருந்து காணாமல் போயுள்ளார்கள்.
6: Already more than 50 lakhs voters have been disappearing in this list.
0: இதில் பெரும்பாலானோர் தங்களது ஆட்சேபனை மனுவை தாக்கல் செய்ய வேண்டிய நிலை இருந்தது.
6: And many of them had to file their objections.
5: பல தொகுதிகளில் இஸ்லாமிய மற்றும் பட்டியலின மக்களை குறிவைத்து படிவங்கள் சமர்ப்பிக்கப்பட்டதாகவும் திரு டி கே சிவக்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். கர்நாடகாவில் படிவம் 7 விண்ணப்பங்களை குறைந்தது 50 லட்சம் எண்ணிக்கையில் அச்சிடப்பட்டு பாஜகவினரால் பூர்த்தி செய்யப்பட்டு வழங்க முயன்றதாகவும் அவர் கூறியுள்ளார். இது தொடர்பாக பெங்களூரு தலைமை தேர்தல் அதிகாரி அலுவலகத்தில் நேரில் புகார் அளித்த அவர், இந்த விவகாரத்தில் கிரிமினல் வழக்கு பதிவு செய்ய கோரி அமைச்சர்களுடன் இணைந்து தர்ணாவிலும் ஈடுபட்டார். இந்நிலையில் தலைமை தேர்தல் ஆணையர் பதவி விலக கோரி கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி இன்று முதல் நாடு தழுவிய போராட்டத்தை நடத்துகிறது. இதனிடையே டெல்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட நடிகர் பிரகாஷ் ராஜ், பிரதமர் திரு மோடியும் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவும் நாட்டு மக்களுக்கு எதிராக செயல்படுவதாகவும், பாஜகவுக்கு ஏஜென்ட் போல் தலைமை தேர்தல் ஆணையர் பணியாற்றி வருவதாகவும் விமர்சித்தார். சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தொடர இருப்பதாகவும் பிரகாஷ் ராஜ் கூறினார்.
0: பாரதிய ஜனதா தேர்தல் ஆணையமும் சேர்ந்து வாக்கு திருட்டு என்று வெட்கமற்ற செயலில் ஈடுபடுவதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி கடுமையாக விமர்சித்துள்ளார். தேர்தல் ஆணையத்தால் முடக்கப்பட்ட திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கு சொந்தமான வங்கிக் கணக்குகளில் மீண்டும் பரிவர்த்தனை செய்ய அனுமதி கோரி மேற்குவங்க மாநில முன்னாள் முதல்வர் மம்தா பானர்ஜி தரப்பு தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்றம் நேற்று தள்ளுபடி செய்துள்ளது. தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் பதவி விலக கோரி கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி சார்பில் மும்பையில் இன்றும் போராட்டம் நடைபெறுகிறது. இந்த போராட்டம் நாடு முழுவதும் நடத்தப்படும் என்று அந்த கட்சியின் நிறுவனர் அபிஜித் திப்கே தெரிவித்திருக்கிறார். ஊழலை ஒழிக்கும் உத்தம ஆட்சி போல் வேடம் போட்ட தமிழக வெற்றிக்கழக அரசின் முகத்திரியை உயர்நீதிமன்றம் கிழித்து தொங்க போட்டுள்ளதாக திராவிட முன்னேற்ற கழகம் கடுமையாக அதனை விமர்சித்துள்ளது.
7: ஆட்சிக்கு வந்த உடனே அரசு வழக்கறிஞர் நியமனத்தில் பார்ட்டி ஃபண்ட் கலெக்ட் பண்ண தொடங்கிவிட்டது தாவேகா அரசு என பல புகார்கள் எழுந்ததாக தெரிவித்துள்ள அக்கட்சியின் அமைப்பு செயலாளர் திரு ஆர் எஸ் பாரதி, அரசு வழக்கறிஞர் நியமனத்தில் 5 லட்சம் முதல் 30 லட்சம் வரை வசூலித்ததாக தாவேகாவைச் சேர்ந்த வழக்கறிஞர் ஞானசுந்தரி என்பவரே சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்ததாக தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் அரசு வழக்கறிஞர்கள் நியமனங்களுக்கு 15 லட்சம் ரூபாய் வரை லஞ்சம் பேரம் நடத்திய தாவேகா நிர்வாகி அனீஸ் என்பவரது அதிர்ச்சி ஆடியோ வெளியானது. அது தொடர்பாக ஜெகன்ராஜ் என்பவர் தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை லஞ்சம் கொடுத்து வழக்கறிஞர்களாக வரவேண்டுமா என்றும், இவர்கள் நாட்டை காப்பாற்றுவார்களா அல்லது சட்டத்தை பாதுகாப்பார்களா என தாவேகா அரசை நன்றாக வெளுத்துள்ளதாக திரு ஆர் எஸ் பாரதி விமர்சித்துள்ளார். அத்துடன் லஞ்சம் தொடர்பான ஆடியோ ஆதாரங்கள் இருந்தும் ஏன் இன்னும் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தவில்லை என லஞ்ச ஒழிப்புத்துறையின் மந்தமான செயல்பாட்டை நீதிமன்றம் நேரடியாக சாடியிருப்பதாக தெரிவித்துள்ள அவர், ஊழலை மூடி மறைக்க முயன்ற விஜய் சர்க்காருக்கு உயர்நீதிமன்றம் சவுக்கடி கொடுத்துள்ளதாக கூறியுள்ளார். அரசு வழக்கறிஞர் நியமன ஊழல் மூலம் பல கோடி ரூபாய் தாவேகா பார்ட்டி ஃபண்டுக்கு வசூலிக்கப்பட்டதா, அது பற்றி லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரிக்குமா, சட்டத்துறை அமைச்சர் வீட்டில் சோதனை செய்யுமா என்றும் திரு பாரதி அடுக்கடுக்காக கேள்வி எழுப்பியுள்ளார். தூய சக்தி என கொடுத்து வந்த பில்டப்பை காப்பாற்ற லஞ்ச ஒழிப்புத்துறையை தாவேகாவின் கிளை அமைப்பாக பயன்படுத்தி வந்ததாக தெரிவித்துள்ள அவர், ஆனால் உயர்நீதிமன்ற மதுரை கிளை தூய சக்தியின் லட்சணத்தை தோலுரித்து காட்டியிருப்பதாக கூறியுள்ளார். இவர்கள் தூய சக்தி அல்ல, டிவிகே ஒரு திருட்டு சக்தி என்பது வெளிப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள திரு பாரதி, உத்தமர் வேடம் போட்ட விஜய் சார் எங்கே போனார், ஏன் அவர் அரசு வழக்கறிஞர் நியமன ஊழலை பற்றி புகார் வந்தவுடன் விசாரிக்கவில்லை என்று அடுக்கடுக்காக கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் கள்வன் கையில் வீட்டு சாவியை கொடுத்த கதையாய் தற்போது தமிழ்நாடு தாவேகா கையில் மாட்டியுள்ளதாக விமர்சித்துள்ள அவர், விரைவில் இதற்கு தமிழ்நாட்டு மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள் என்றும் கூறியுள்ளார்.
0: மம்தா பானர்ஜி காங்கிரஸ் கட்சியில் மீண்டும் இணைய வேண்டும், மேற்கு வங்கத்தில் அவரது தலைமையில் செயற்பட நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் அதிர் ரஞ்சன் சௌத்ரி தெரிவித்திருக்கிறார். 1998 காங்கிரஸில் இருந்து பிரிந்து திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை தொடங்கிய மம்தா அரசியலில் படிப்படியாக வளர்ந்து மேற்கு வங்க முதல்வராக தொடர்ந்து 15 ஆண்டுகள் பதவி வைத்தார். கடந்த ஏப்ரல் மே மாதத்தில் நடைபெற்ற மேற்கு வங்க சட்டப்பேரவை தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியிடம் தோல்வியடைந்தார். அதன் பிறகு அவரது கட்சி சட்டசபை உறுப்பினர்கள் தனி அணியை தொடங்கினார்கள். பாராளுமன்ற உறுப்பினர்கள் விலகல் என்ற பெரும் அரசியல் சரிவை சந்தித்து அவர் வருகிறார். அவர் உருவாக்கிய கட்சியின் பெயர் சின்னம் தேர்தல் ஆணையத்தால் முடக்கப்பட்டுள்ளது. அவரின் அணி வேட்பாளர் பாரதிய ஜனதா கட்சிக்கு தாவியதால் நந்திகிராம் பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் தாமாக முன்வந்து காங்கிரஸ் வேட்பாளரை ஆதரிக்கும் நிலைக்கு மம்தா தள்ளப்பட்டார். இந்த நிலையில் கொல்கத்தாவில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த மேற்கு வங்க மாநில முன்னாள் காங்கிரஸ் தலைவர் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி தெரிவிக்கையில், மம்தா உருவாக்கிய திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி இதுவரை இல்லாத அளவுக்கு இக்கட்டான நிலையில் உள்ளது. இந்த நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்க தனியாக அணி தேவையில்லை. எனவே தனக்கு ஆதரவாக உள்ள சட்டசபை உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களுடன் மம்தா பானர்ஜி காங்கிரஸில் இணைய வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறேன். இதனை காங்கிரஸ் தலைமைக்கும் ஒரு கோரிக்கையாக முன்வைக்கிறேன். மேற்கு வங்கத்தில் மம்தாவின் தலைமையேற்று காங்கிரஸ் கட்சியினர் செயல்பட தயாராக இருக்கிறோம். மம்தா தனது சுமைகளை மம்தாவின் நெருங்கிய உறவினரும் கட்சியின் பொதுச் செயலாளருமான அபிஷேக் பனர்ஜியை குறிப்பிடுகிறார். அவரை விட்டுவிட்டு அவர் வர வேண்டும். நந்திகிராம் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளரை ஆதரித்துள்ள மம்தா பானர்ஜி ரஜினகர் தொகுதியிலும் காங்கிரஸை ஆதரிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டார். இது தொடர்பாக மம்தா கட்சியைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் சௌதராய் கூறுகையில், அதிர் ரஞ்சன் சௌத்ரி தனது தனிப்பட்ட கருத்தை கூறியிருக்கிறார். இதில் நாங்கள் கருத்து கூற எதுவும் இல்லை. திரிணாமுல் காங்கிரஸ் தனிக்கட்சியாகவே உள்ளது. காங்கிரஸ் தலைமை விரும்பினால் அவர்கள் அதிகாரபூர்வமாக இணைப்புக்கு அழைப்பு விடுக்கலாம். அப்போது நாங்கள் அது குறித்து வாதிப்போம். எங்கள் கட்சி இந்தியா கூட்டணியின் முக்கிய அங்கமாக இப்போது உள்ளது. அபிஷேக் பானர்ஜி இல்லாமல் கட்சியின் முக்கிய முடிவுகளை எடுப்பதில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். மத்திய பிரதேசத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் இரட்டை எஞ்சின் அரசு முழுமையாக தோல்வியடைந்து விட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார்.
5: மத்திய பிரதேசத்தின் பாலாகாட் மாவட்டத்தில் மாசடைந்த குடிநீர் மற்றும் ஊட்டச்சத்து குறைபாட்டால் கடந்த மாதம் 30-க்கும் மேற்பட்ட பழங்குடியின குழந்தைகள் உயிரிழந்த சம்பவம் நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. பாஜக அரசின் மெத்தன போக்கால் ஊட்டச்சத்து குறைபாடு மற்றும் சுகாதார சீர்கேடு காரணமாக அந்த குழந்தைகள் உயிரிழந்ததாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இது தொடர்பாக பொதுநல வழக்கை விசாரித்த மத்திய பிரதேச உயர்நீதிமன்றம் பாலாகாட்டில் 50 படுக்கைகள் மட்டுமே கொண்ட மருத்துவமனையில் சுமார் 400 குழந்தைகள் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தது குறித்தும், அவர்களில் 30 பேர் உயிரிழந்தது தொடர்பாகவும் மாநில அரசு பதிலளிக்க நோட்டீஸ் அனுப்பியது. இந்நிலையில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்த திரு ராகுல் காந்தி, அவர்களை மத்திய மாநில அரசுகள் முற்றிலும் கைவிட்டு விட்டதாக குற்றம் சாட்டினார்.
8: மத்திய பிரதேசம் பூரா கவர்மெண்ட் ஃபெயிலியர் ஹை. டோட்டல் 100% சர்க்காரி ஃபெயிலியர்.
9: லோக்சபா மே ஏ முத்தா உடாங்கா. சிர்ஃப் இன்கா நஹி மகர் தேஷ் கே சாரே கே சாரே ஆதிவாசியோ கே சாத் யே ஜோ கியா ஜா ரஹா ஹை வோ மே லோக்சபா மே.
5: மத்திய பிரதேசத்தில் அரசே செயல்படவில்லை என கடுமையாக விமர்சித்த திரு ராகுல் காந்தி, பாஜக ஆட்சியில் பழங்குடி சமூகத்தினர் புறக்கணிக்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டினார். மக்களுக்கு அத்தியாவசிய சுகாதாரம் மற்றும் கல்வி கிடைப்பதில்லை என்றும், அதற்கு காரணமான ஊழல் கண்டுகொள்ளப்படவில்லை என்றும் அவர் விமர்சித்துள்ளார். மத்திய அரசால் நியமிக்கப்பட்ட ஒரு நபர் ஆய்வுக்குழு மத்திய பிரதேசத்தில் குழந்தைகளை பாதிக்கும் சுகாதார நிலையை அடையாளம் கண்டுள்ளது. அதில் தட்டம்மை, மலேரியா, இணை நோய் தொற்றுகள், சுவாச கோளாறு, நீரிழப்பு, ஊட்டச்சத்து குறைபாடு, இரத்த சோகை மற்றும் அதிர்ச்சி ஆகியவை இடம்பெற்றுள்ளன. கடந்த மாதம் 13ஆம் தேதி காக்ரோச் ஜனதா கட்சி நிறுவனர் திரு அபிஜித் தீப்கே பாலாகாட் சென்று பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சந்தித்த நிலையில் தற்போது திரு ராகுல்காந்தியும் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்துள்ளார்.
0: தொடர்ந்து இடைத்தேர்தல் நடைபெறும் தாராபுரம் தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலினும் மதுராந்தகத்தில் முதலமைச்சர் விஜயும் இன்று தேர்தல் பிரச்சாரம் செய்வதால் தேர்தல் களம் சூடுபிடித்துள்ளது.
5: மதுராந்தகம், தாராபுரம் சட்டமன்ற தொகுதிகளுக்கு வரும் 6ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது. இந்நிலையில் தாராபுரம் இடைத்தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளரை ஆதரித்து அக்கட்சித் தலைவர் திரு மு க ஸ்டாலின் இன்று பிரச்சாரம் மற்றும் ரோட் ஷோவில் பங்கேற்க உள்ளார். இதற்காக சென்னையிலிருந்து விமானம் மூலம் கோவை வந்த அவருக்கு தொண்டர்களும் பொதுமக்களும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பின்னர் அவர் கார் மூலம் தாராபுரம் சென்றார். இன்று காலை 10:30 மணிக்கு தாராபுரம் பொள்ளாச்சி சாலையில் உள்ள அமராவதி சிலை அருகிலிருந்து அண்ணா சிலை வரை திரு ஸ்டாலின் ரோட் ஷோ செல்கிறார். மாலை 5 மணி அளவில் தாராபுரம் உடுமலை சாலையில் ஜீவா காலனி அருகே நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று திமுக வேட்பாளரை ஆதரித்து உரையாற்ற உள்ளார். இதேபோல் மதுராந்தகம் தொகுதியில் முதலமைச்சர் திரு விஜய் இன்று பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார். தொகுதி முழுவதும் மொத்தம் 39 முக்கிய சந்திப்புகளில் ரோட் ஷோ நடத்தி அவர் வாக்கு சேகரிக்க உள்ளார். இதனிடையே தாராபுரம் தேர்தல் பரப்புரையில் பேசிய தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அதிமுக வேட்பாளர்களை தாவேகாவுக்கு இழுத்த அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனாவை எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆன்மா மன்னிக்குமா என்று கேள்வி எழுப்பினார். மேலும் விஜயகாந்த் பற்றி அவர் விமர்சிப்பதை நிறுத்தாவிட்டால் தங்கள் விமர்சனம் இனி வேறு மாதிரி இருக்கும் என்றும் எச்சரித்தார்.
10: இதோட நிறுத்திக்கலாம் சொல்லி இங்க தாராபுரத்தில் மீண்டும் நான் சொல்றேன், இல்லை என்றால் என்னுடைய விமர்சனம் மிக மிக கடுமையாக இருக்கும் என்பதையும் இந்த நேரத்தில் உறுதியாக சொல்றேன்.
5: மதுராந்தகம் இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் திரு பரந்தாமனை ஆதரித்து திராவிடர் கழக தலைவர் திரு கி வீரமணி வாக்கு சேகரித்தார். தமிழகத்தில் ஒரு நாளைக்கு 8 கொலைகள் நடைபெறுவதாக குற்றம் சாட்டிய அவர் சட்டம் ஒழுங்கு பற்றி தாவேக அரசு கவலைப்படுவது இல்லை என்றும் குறிப்பிட்டார். கட்சி பெயரில் வெற்றி என வைத்துக் கொண்டு போட்ட உத்தரவை வாபஸ் பெறுவதில் மட்டுமே வெற்றி என்று திரு கி வீரமணி விமர்சித்தார். மேலும் இடைத்தேர்தலை திணித்தவர்களுக்கு பொதுமக்கள் தகுந்த தண்டனை கொடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். தாராபுரத்தில் அதிமுக வேட்பாளரை ஆதரித்து பரப்புரை மேற்கொண்ட தமிழக பாஜக தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தாவேக அரசு வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்றும் ஆட்சியை அகற்றுவதற்கான அச்சாரமாக இடைத்தேர்தல் அமைய வேண்டும் என்றும் கூறினார்.
0: தொடர்ந்து சுதந்திர போராட்ட வீரர் சுபாஷ் சந்திர போஸ் கடந்த 1920ஆம் ஆண்டு குடிமை பணி தேர்வுகளை சமஸ்கிருத மொழியில் எழுதியதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியிருக்கிறார். மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் 100ஆண்டு கொண்டாட்ட நிகழ்ச்சி நேற்று டெல்லியில் உள்ள பாரத மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற பிரதமர் மோடி UPSC வரலாற்று சிறப்புமிக்க கடமைகளை நிறைவேற்றியுள்ளதென்றும் இனி வரக்கூடிய 25 ஆண்டுகள் குறித்து கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்றும் தெரிவித்தார். அத்துடன் அங்கு அமைக்கப்பட்டிருந்த புகைப்பட காட்சியை பார்வையிட்ட பிரதமர் மோடி இந்த 100ஆண்டு கால பயணத்தில் தலைமுறைகள் மாறிவிட்டன, அரசுகள் மாறிவிட்டன, தொழில்நுட்பம் மாறிவிட்டன, பாடத்திட்டங்களும் மாறிவிட்டன, ஆனால் UPSC மீதான நம்பிக்கை இன்றளவும் அசைக்க முடியாததாக இருக்கிறது. புகைப்பட காட்சியை பார்வையிட்ட போது 1920ஆம் ஆண்டு இதே நடைமுறைகளை சுபாஷ் சந்திர போஸ் பின்பற்றியது குறித்த விவரங்களை நான் தெரிந்து கொண்டேன். அந்த காலத்தில் ஆங்கிலேயர் ஆட்சியிலும் சமஸ்கிருத பாடத்தாள் ஒன்று இருந்தது என்பதும் சுபாஷ் சந்திர போஸ் தனது தேர்வை சமஸ்கிருத மொழியில் எழுதினார் என்பதும் என் கவனத்தை ஈர்த்த விடயமாக இருப்பதாக பிரதமர் குறிப்பிட்டார். உலகின் பல்வேறு பகுதிகளில் மோதல்கள் நிலவி வரும் இன்றைய சூழலில் மகாத்மா காந்தியின் கொள்கைகளான அமைதியும் அகிம்சையும் மிகவும் முக்கியத்துவம் பெறுகின்றன, அவையே உலகுக்கு தேவைப்படுவதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்தார். காந்தி ஜெயந்தி இன்று கொண்டாடப்பட்ட நிலையில் எக்ஸ் தளத்தில் அவர் நேற்று வெளியிட்டுள்ள பதிவில் நாட்டு மக்கள் அனைவரின் சார்பாகவும் நமது தேச தந்தை மகாத்மா காந்தியை நினைவு கொண்டு மரியாதை செலுத்துகிறேன். நாம் அவரது 157வது ஜெயந்தி தினத்தை கொண்டாடுகின்றோம். மகாத்மா காந்தியின் வாழ்க்கையும் சிந்தனைகளும் சர்வதேச அளவில் எப்போதும் பெரிதும் மதிக்கப்படக்கூடிய விடயமாக உள்ளது. உலகின் பல்வேறு பகுதிகளில் மோதல்கள் விவரம் இன்றைய சூழலில் மகாத்மா காந்தியின் கொள்கைகளான அமைதியும் அகிம்சையும் மிகவும் முக்கியத்துவம் பெறுகின்றன. அவைதான் இப்போது உலகுக்கு தேவைப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். வன்கொடுமை தடுப்பு சட்டங்களை அமல்படுத்த மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களுக்கு மத்திய அரசு கடந்த 3 ஆண்டுகளில் 1,423 கோடி ரூபாய் நிதியை விடுவித்துள்ளது. இந்தியாவின் மொத்த ஜிஎஸ்டி வசூல் 14.7% அதிகரித்திருக்கின்ற நிலையில் தமிழ்நாட்டில் மட்டும் 5% வரை சரிவை சந்தித்துள்ளது. இது வேதனை அளிப்பதாக முன்னாள் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு குறிப்பிட்டிருக்கிறார்.
7: நடப்பு ஆண்டின் செப்டம்பர் மாதத்துக்கான ஜிஎஸ்டி வசூல் விவரங்களை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. அதன்படி மகாராஷ்டிராவில் 15%, உத்தரப்பிரதேசத்தில் 18%, கர்நாடகாவில் 16%, குஜராத்தில் 17% ஜிஎஸ்டி வசூல் அதிகரித்துள்ளது. நாட்டின் ஒட்டுமொத்த ஜிஎஸ்டி வசூலும் 14.7% அதிகரித்துள்ளது. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் தலா 1% அளவுக்கு குறைந்த அளவே ஜிஎஸ்டி வசூலாகியுள்ளது. இது செப்டம்பரில் 5% குறைந்துள்ளது. அதாவது கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 10,670 கோடி ரூபாயாக இருந்த தமிழ்நாட்டின் ஜிஎஸ்டி வசூல் இந்த செப்டம்பரில் 10,188 கோடி ரூபாயாக குறைந்துள்ளது. ஜிஎஸ்டி வசூலில் தமிழ்நாடு தொடர்ந்து சரிவை சந்திக்க மக்களின் வாங்கும் சக்தி குறைந்ததே காரணம் என கூறப்படுகிறது. ஆனால் திமுக ஆட்சியில் நாட்டின் பிற மாநிலங்களை விஞ்சி இரட்டை இலக்க வளர்ச்சியுடன் ஜிஎஸ்டி வசூலில் சாதனை படைத்த தமிழ்நாட்டின் நிதி நிலைமை தொடர்ந்து 3 மாதங்களாக குறைந்து 5% வரை சரிவை சந்தித்துள்ளது வேதனை அளிப்பதாக திரு தங்கம் தென்னரசு கவலை தெரிவித்துள்ளார். நாட்டின் பிற மாநிலங்கள் தொடர் தொழில் வளர்ச்சியை காணும்போது தமிழ்நாட்டில் மட்டும் உற்பத்தி முடங்கி நுகர்வு சுருங்கி வருவது நிர்வாக கோளாறின் வெளிப்படையான அடையாளம் என்று தமது எக்ஸ் பதிவில் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தொழில் முதலீடுகளையும் நிதி மேலாண்மையையும் தொலைநோக்கு பார்வையோடு கையாண்ட திமுக ஆட்சியின் வழிகாட்டுதல் இன்றி பொருளாதாரத்தை முடக்கியுள்ள சீர்கேட்டுக்கு தாவேக அரசு என்ன பதில் சொல்லப் போகிறது என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார்.
0: மகாராஷ்டிரத்தின் ராய்கட் மாவட்டத்தில் சுற்றுலா சென்றபோது கடலில் மூழ்கி பள்ளி மாணவர்கள் 8 பேர் உயிரிழந்த சம்பவம் அங்கு சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. போக்சோ வழக்கில் சிறையில் உள்ள ஜெம் வீரமணி, சாந்தி, மகேந்திர சிம்மன் ஆகியோர் அவர்கள் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது.
7: கடந்த 20 ஆண்டுகளுக்கும் மேலாக ஏராளமான சிறுமிகளை ஜெம் வீரமணி சீரழித்த விவகாரம் அம்பலமாகி ஒட்டுமொத்த தமிழகத்தையும் உலுக்கியுள்ளது. இந்த சம்பவத்தில் வீரமணி, அவருக்கு உடந்தையாக இருந்த தோழி சாந்தி மற்றும் சாந்தியின் கணவர் மகேந்திர சிம்மன் ஆகிய மூவரும் போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டனர். அவர்களது ஜாமீன் மனுக்கள் நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டன. இவ்வழக்கின் தீவிர தன்மையை முன்னிட்டு சென்னை உயர்நீதிமன்ற வழிகாட்டுதலின்படி கூடுதல் டிஜிபி தலைமையில் சிறப்பு விசாரணைக்குழு அமைக்கப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் சிறுமிகள் மீதான தொடர் பாலியல் அத்துமீறல்கள் மற்றும் சமூகத்தில் பொது ஒழுங்குக்கு விளைவிக்கப்பட்ட அச்சுறுத்தலை கருத்தில் கொண்டு ஜெம் வீரமணி மீது குண்டா சட்டம் பாய்ந்தது. அதேபோன்று சாந்தி, அவரது கணவர் மகேந்திர சிம்மன் மீதும் குண்டர் சட்டம் பாய்ந்தது. சென்னை மாநகர காவல் ஆணையர் திரு அமல்ராஜ் உத்தரவின் பேரில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதேபோல் சென்னையில் பல்வேறு குற்றச்சம்பவங்களில் ஈடுபட்டு கைதான மேலும் 11 பேர் உட்பட ஒரே நாளில் மொத்தம் 14 பேர் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது.
0: தொடர்ந்து, உரிய அங்கீகாரமின்றி பாகிஸ்தானிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட 7 லட்சம் ரூபாய் மதிப்பிலான அழகு சாதன பொருட்கள் ஹைதராபாத்தில் பறிமுதல் செய்யப்பட்டதாக அந்த மாவட்ட காவல்துறை தெரிவித்துள்ளது. பெட்ரோல் அல்லது டீசல் என எரிபொருள் விற்பனைக்கு தனியார் நிறுவனங்கள் உச்சவரம்பு விதிக்கக்கூடாதென்று மத்திய எண்ணெய்த்துறை செயலர் நிரஜ் மிட்டல் தெரிவித்திருக்கிறார். இந்தியாவில் கடந்த செப்டம்பரில் சரக்கு சேவை வரி 2.03 லட்சம் கோடி ரூபாவாக வசூலாகியிருக்கிறது. முந்தைய நிதியாண்டின் இதே மாதத்துடன் ஒப்பிடுகையில் இது 14.7% அதிகரிப்பாகும். மூத்த தலைவர் பழ நெடுமாறனின் மகன் மாணிக்கம் நெடுமாறன் ஆஸ்திரேலியாவின் மெல்பர்ன் நகரில் வசித்து வந்தார். நேற்று காலை திடீரென உயிரிழந்தார். இறக்கின்ற போது அவருக்கு வயது 57, புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை எடுத்து வந்த நிலையில் நேற்று காலை இறந்தார். அவரது இறுதி சடங்குகள் புத்த மதப்படி மெல்பர்ன் நகரிலே நடைபெறுகிறது. கடலூர் மாவட்டத்தில் நெல் கொள்முதல் செய்யப்படாததால் 1,000 நெல் மூட்டைகள் தேக்கமடைந்து விற்க முடியாமல் விவசாயிகள் தவிப்புக்கு உள்ளாகியுள்ளார்கள்.
5: அம்மாவட்டத்தில் கடலூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் நெல் சாகுபடி செய்த விவசாயிகள் தாங்கள் விளைவித்த நெல்லை கொள்முதல் நிலையங்களில் அடுக்கி வைத்துள்ளனர். குறிப்பாக கருங்குடி நெல் கொள்முதல் நிலையத்தில் 12,000 நெல் மூட்டைகளும், ஆடூர் அகரம் நெல் கொள்முதல் நிலையத்தில் 8,500 நெல் மூட்டைகளும், பெரிய கண்ணாடி நெல் கொள்முதல் நிலையத்தில் 10,000 நெல் மூட்டைகள் என, சுற்றுவட்டார பகுதிகளில் என 50,000 அதிகமான நெல் மூட்டைகள் நெல் கொள்முதல் நிலையங்களில் திறந்த வழிகளில் அடுக்கி வைக்கப்பட்டுள்ளன. நாள் ஒன்றுக்கு ஒவ்வொரு நெல் கொள்முதல் நிலையத்திலும் 800 மூட்டைகள் கொள்முதல் செய்ய வேண்டும் என அரசாணை பிறப்பித்திருந்த நிலையில் 200 மூட்டைக்கும் குறைவாகவே நெல் கொள்முதல் செய்யப்படுவதால் விவசாயிகள் தவிப்புக்கு உள்ளாகியுள்ளனர். கடலூர் மாவட்டத்தில் உள்ள பல நெல் கொள்முதல் நிலையங்களிலும் இதே நிலை நீடிப்பதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். பருவமழை காலம் என்பதால் மழை கொட்டத் தொடங்கினால் பல ஆயிரம் நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமடையும் நிலை உள்ளது. எனவே விவசாயிகள் அரும்பாடுபட்டு விளைவித்த நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்ய மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர்.
0: இனி இன்று சென்னையில் 22 கரட் ஆபரணத்தங்கத்தின் விலை சவரனுக்கு 760 ரூபாய் உயர்ந்து, ஒரு சவரன் 110,200 ரூபாவுக்கும், கிராமுக்கு 95 ரூபாய் உயர்ந்து, ஒரு கிராம் 13,775 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. வெள்ளி கிராமுக்கு 5 ரூபாய் உயர்ந்து, ஒரு கிராம் 245 ரூபாவுக்கும், ஒரு கிலோ வெள்ளி 2,45,000 விற்பனை செய்யப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் தொடர்கின்றது. உலக செய்திகள்.
11: பொலிவியாவின் தலைமை அரசு வழக்கறிஞர் ரோஜர் மரியாகாவை சாண்டாக்ரூஸ் நகரின் விமான நிலையத்தில் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். போதைப்பொருள் கடத்தல்காரர்களிடமிருந்து லஞ்சம் பெற்றதாக அமெரிக்கா குற்றம் சாட்டிய சில நாட்களுக்கு பிறகு இது நடைபெற்றுள்ளது. சுக்ரேவில் உள்ள தலைமை அரசு வழக்கறிஞர் அலுவலகத்திலும் காவல்துறையினர் சோதனை நடத்தினர். தன் மீதான குற்றச்சாட்டுகளை மரியாகா மறுத்துள்ளார். தீவிர கோடைக்கால வெப்ப அலைகளால் பனிப்பாறைகள் வழக்கத்திற்கு மாறாக வேகமாக உருகியதை தொடர்ந்து இந்த ஆண்டு சுவிட்சர்லாந்தின் பனிப்பாறைகள் கிட்டத்தட்ட இதுவரை காணாத பனி இழப்பை சந்தித்துள்ளதாக புதிய தரவுகள் தெரிவிக்கின்றன. கடந்த 12 மாதங்களில் மட்டும் அந்நாட்டின் பனிப்பாறைகள் 5.5% பனியை இழந்துள்ளதாக தெரிவிக்கப்படும் நிலையில் அறிவியலாளர்கள் இதனை பேரழிவு என்றும் எச்சரித்துள்ளனர். சிரியாவின் ஹோம்ஸில் பேருந்து மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் குறைந்தது 7 பேர் கொல்லப்பட்டதாக அந்நாட்டு அரசு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. பலியானவர்கள் அலவை சிறுபான்மை சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என்றும், அசதாட்சியின் வீழ்ச்சிக்கு பிறகு இந்த சமூகம் தாக்கப்பட்டு வருவதாகவும் பிரிட்டனைச் சேர்ந்த சிரியா மனித உரிமைகள் கண்காணிப்பு அமைப்பு கூறியுள்ளது. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. பிபிசி உலக செய்தி அறையிலிருந்து மற்றொரு நிகழ்ச்சியில் சர்வதேச செய்திகளுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை வணக்கம் நேர்களே.

0: பிளை துபாய் விமானத்தில் சக விமானியை தாக்கிய விமானி தீவிரவாத சித்தாந்தம் கொண்டவராக இருந்திருக்கலாம் என்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு குறிப்பிட்டிருக்கிறார். அது பயங்கரவாத சம்பவமா என்பது குறித்து ஐக்கிய அரபு சிற்றரசுகள் விசாரணை நடத்துகிறது. இஸ்ரேலும் விசாரணையில் இணைந்து கொள்ளும் என்று அவர் தெரிவித்தார். அந்த விமானி நடந்து கொண்ட விதம் அவர் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டிருந்தது போல் தோன்றுவதாக இஸ்ரேலிய பிரதமர் தெரிவித்தார்.
1: என்ன அது, என்ன ஆயிற்று என்று பயணி ஒருவர் கேட்கிறார். அவர் இருக்கும் விமானம் கட்டுப்பாட்டை இழந்தது போல தோன்றுவதால் பதற்றம் அதிகரிக்கிறது. விமானிகள் அறையில் நடப்பது பற்றி அறியாமல் அவர்கள் இருக்கையில் இருந்து பார்க்கிறார்கள். நடப்பதை பார்க்க விமானத்தின் முன்பகுதிக்கு ஒருவர் செல்கிறார். வேதனை மிக்க தருணங்கள் கடந்து செல்கின்றன. இப்போது விமானம் சீராக உள்ளது என்று பயணிகள் கூறுவது கேட்கிறது. ஆனால் விமானம் மீண்டும் தடுமாறி செல்வது போல் தோன்றியதும் கூச்சல் எழுகிறது. விமானி அறைக்கு வெளியே இரத்த காயங்களுடன் கிடக்கும் விமானியை பயணி ஒருவர் தேற்றுகிறார். வேறு யாரும் விமானி அறைக்குள் சென்று விடாதபடி நாங்கள் நிற்கிறோம் என்று பயணிகள் கூறுகின்றனர். தரையில் மற்றொரு காயமடைந்த விமானியும் கிடப்பதை பார்க்க முடிகிறது. ஒரு விமானி மற்றொருவரை கத்தியால் குத்தியதுடன் விமானத்தை மோத செய்ய முயன்றதாக இஸ்ரேலிய பிரதமர் தெரிவித்துள்ளார். அவ்வாறு செய்ய விடாமல் பயணிகள் தடுத்தனர். அவர்களில் ஒருவர் அசாப் ராஜ்வான்.
2: நாங்கள் விமானத்தில் இருக்கிறோம். தாக்குதல் நடத்தியவர்களை கட்டுக்குள் கொண்டு வந்துவிட்டோம். தரையிறங்க போகிறோம். யாராவது கேட்கிறீர்களா? எங்களுக்கு உதவி தேவை. சவுதி அரேபியாவில் உள்ள தபூக்கில் தரையிறங்குகிறோம். இது எங்களுக்கு பழக்கமில்லாத இடம். விமானியை தவிர விமானத்தில் இருப்பவர்கள் அனைவரும் நலமாக உள்ளனர். எங்களுக்கு உதவி தேவை.
3: விமானிகளில் ஒருவரை குத்திய கத்தியோடு இருந்த தாக்குதல்தாரியை கட்டுப்படுத்திவிட்டோம். நம்மில் சிலர் உள்ளே புகுந்து அவரை விமானி அறையிலிருந்து வெளியேற்றினோம். இப்போது எல்லாம் சீராக உள்ளது.
1: விமானத்தில் இருந்த வேறு இரண்டு விமானிகள் விமானத்தை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். சவுதி அரேபியாவின் தபூக்கில் விமானம் தரையிறங்கியதற்கு பிறகான தருணங்களாக இவை தோன்றுகின்றன. இது எப்படி முடிய போகிறது என்று தெரியாமல் இருந்த மக்கள் மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் வெளிப்படுத்தினர். சவுதி அரேபியாவிலிருந்து தங்களின் அன்புக்குரியவர்கள் வீடு திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள் என்று தகவல் கிடைத்ததும் டெல் அவிவ் விமான நிலையத்திற்கு அவர்களது குடும்பத்தினர் வர தொடங்கினர். பயணிகள் தரையிறங்கியதும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்களை சந்தித்தார். காயங்கள் இருந்த போதிலும் கத்தியால் குத்தப்பட்ட விமானியால் விமான அறையின் கதவை திறக்க முடிந்தது என்று அவர்களில் சிலர் கூறினர். அவர் இந்திய குடிமகனான ஸ்மித் மச்சார் என்று இஸ்ரேல் அடையாளம் கண்டுள்ளது. இறுதியில் மாலையில் பயணிகள் விமான நிலையத்திலிருந்து வெளியே வந்தனர். தாக்கியவரை மடக்கி பிடித்த அசாப் ராஜ்வானுக்கு வீரருக்குரிய வரவேற்பு அளிக்கப்பட்டது.
2: நான் அதை பற்றி யோசிக்கவில்லை. அது தானாகவே எதை பற்றியும் யோசிக்காமல் செய்தது. உள்ளே ஓடி சென்று உங்கள் மகள், மனைவி, பணியாளர்கள் மற்றும் விமானத்தில் இருந்த அனைவரின் உயிரையும் காப்பாற்றுவதுதான் முக்கியம். அப்போது எதையும் யோசிக்காமல் செயல்படுவீர்கள்.
1: மற்றொரு பயணியான மோட்டி கோனா தனது திகிலூட்டும் அனுபவத்தை விவரித்தார்.

0: ஆஸ்திரேலிய அதிபர் ஐசக் ஹெர்சாக் பிபிசியிடம் தெரிவித்தார். வணிக விமானம் ஒன்றின் விமானி அறைக்குள் பயணிகள் நுழைந்து விமானத்தை மோத செய்ய முயன்ற விமானியின் செயலை தடுத்தது முன்னெப்போதும் நடைபெறாத நிகழ்வு என்றும் அதிசயத்திற்கு மிக நெருக்கமான நிகழ்வு என்றும் விவரிக்கப்படுகிறது. உண்மையில் இங்கு பெரும் நிம்மதி ஏற்பட்டுள்ளது. அதே நேரத்தில் இதில் ஈரானுக்கோ அல்லது வேறு ஏதேனும் நாட்டுக்கோ தொடர்பு இருக்கலாமா அல்லது அந்த விமானி ஏதேனும் அமைப்பை சேர்ந்தவரா என்பது போன்ற கேள்விகளும்
1: எழுப்பப்படுகின்றன.
0: தற்போது அந்த நபர் சவுதி அரேபியாவில் கைது செய்யப்பட்டுள்ளார். ஃபிளை துபாய் விமானம் புறப்பட்ட இடமான ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கு அவர் திருப்பி அனுப்பப்படுவார் என்று தெரிய வருகிறது. இந்த விசாரணையை தாங்கள் உன்னிப்பாக கவனிப்பதாகவும் அதில் பங்கேற்க வாய்ப்புள்ளதாகவும் நெத்தன்யாகு CNN தொலைக்காட்சியிடம் தெரிவித்துள்ளார்.
1: And participating also potentially in this investigation.
2: இதே நேரத்தில் துபாயிலிருந்து இஸ்ரேல் சென்ற விமானத்தில் வழக்கத்துக்கு மாறாக 4 விமானிகள் சென்றது ஏன் என்பது பற்றிய புதிய தகவல்கள் வெளியாகியுள்ளன.
3: துபாயிலிருந்து இஸ்ரேல் தலைநகர் டெல் அவிவ் நகருக்கு சென்ற ஃபிளை துபாய் விமானம் ஜோர்டான் சவுதி அரேபியா வான்வெளியில் சென்றபோது திடீரென உயரம் குறைந்து கீழ்நோக்கி சரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் அந்த விமானம் சவுதி அரேபியாவில் உள்ள தபுக் விமான நிலையத்தில் பத்திரமாக தரையிறக்கப்பட்டது. ஓமன் நாட்டைச் சேர்ந்த துணை விமானி விமானத்தை கவிழ்த்து விபத்தை ஏற்படுத்த முயன்றபோது இந்திய விமானி ஸ்மித் மச்சார் அதை தடுத்துள்ளார். அப்போது கத்தியால் குத்தப்பட்ட நிலையிலும் துணிச்சலாக போராடி விமானத்தையும் பயணிகளையும் காப்பாற்ற போராடிய ஸ்மித் மச்சாருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. இந்நிலையில் விமானத்தின் பின்பகுதியில் இருந்த 2 விமானிகள் உடனடியாக விமானத்தை கட்டுப்பாட்டுக்குள் எடுத்து பத்திரமாக தரையிறக்கியதாக தகவல் வெளியாகியுள்ளது. வழக்கமாக விமானத்தில் 2 விமானிகள் மட்டுமே செல்லும் நிலையில் கூடுதலாக 2 விமானிகள் சென்றது ஏன் என்ற கேள்வி எழுந்துள்ளது. அவர்கள் இருவரும் விமானத்தில் பயணிகளாக சென்றதாக முதலில் கூறப்பட்ட நிலையில் தற்போது அவர்கள் துபாய் விமானத்தின் கூடுதல் விமானிகளாகவே சென்றது தெரியவந்துள்ளது. வளைகுடா நாடுகளில் நிலவும் போர் சூழல் காரணமாக திடீரென விமானங்கள் அடிக்கடி பாதை மாற்றப்படுவதாலும் வழக்கமான பணி நேரத்தை விட விமானிகள் கூடுதல் நேரம் பணி செய்யக்கூடாது என்ற விதி இருப்பதாலும் இந்த கூடுதல் விமானிகள் துபாய் விமானத்தில் அனுப்பப்பட்டிருக்கலாம் என விமான போக்குவரத்து நிபுணர்கள் தெரிவித்தனர். அவர்கள் விமானத்தில் இருந்ததால் தான் மோதலுக்கு நடுவே வேகமாக கீழ்நோக்கி சென்ற விமானத்தை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து பத்திரமாக தரையிறக்கி அனைவரையும் காப்பாற்ற முடிந்ததாக அவர்கள் கூறினர். இதனிடையே இந்த சம்பவத்தில் கைதான ஓமன் விமானி பயன்படுத்தியது கத்தி அல்ல என்றும் காக்பிட் பகுதியில் தீயணைக்கும் கருவியோடு இருக்கும் சிறிய ரக கோடாலி என்பதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. பொதுவாக பயணிகள் பகுதியில் வைக்கப்படும் தீயணைப்பு கருவியும் அது வைக்கப்படும் கண்ணாடி பெட்டியை உடைப்பதற்காக உடன் வைக்கப்படும் சிறிய ரக கோடாலியும் அமெரிக்காவில் நடந்த இரட்டை கோபுர தாக்குதலுக்கு பிறகு பாதுகாப்பு கருதி கடந்த 25 ஆண்டுகளாக விமானியின் அறையில் வைக்கப்பட்டு வருகிறது. இப்போதும் அங்கும் பாதுகாப்பற்ற நிலை உருவாகியிருப்பது பேசு பொருளாகியுள்ளது. இதனிடையே இதன் பின்னணியில் ஈரானுக்கு தொடர்பு இருக்கலாம் என்று தாம் சந்தேகிப்பதாக தெரிவித்துள்ள அமெரிக்க அதிபர் டிரம்ப் அது உண்மையென தெரியவந்தால் அந்நாட்டின் மீது கொடூர தாக்குதல் நடத்தப்படும் என்றும் எச்சரித்துள்ளார்.
2: தொடர்ந்து இஸ்ரேலுக்கு சென்று கொண்டிருந்த விமானத்தை விபத்துக்குள்ளாக முயன்ற விமானிக்கும் ஈரானுக்கும் தொடர்பு இருந்தால் ஈரான் மீது மிக கடுமையான தாக்குதல் நடத்தப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் எச்சரித்திருக்கிறார். அமெரிக்கா மீண்டும் தாக்குதல்களை தொடங்கினால் அதற்கு முன்னப்போதும் இல்லாத வகையில் மிக கடுமையான மற்றும் விரிவான பதிலடி கொடுக்க ஈரான் முழுவீச்சில் தயாராகி வருகிறது. ஈரான் அதிபர் மசூத் பெசெஸ்கியான் அமெரிக்க பயணத்தை முடித்து திரும்பியதை அடுத்து அமெரிக்கா மீண்டும் தாக்கினால் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் பதிலடியின் தன்மை குறித்து மூத்த தளபதிகளும் உயர் அதிகாரிகளும் தீவிர ஆலோசனைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அமெரிக்க தளங்கள் மட்டுமன்றி அந்த நாட்டின் ராணுவ நடவடிக்கைகளுக்கு ஆதரவான நாடுகள் மற்றும் மேற்காசிய பிராந்தியத்துக்கு அப்பால் உள்ள பகுதிகளையும் இலக்காக மாற்றுவது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருகிறது. இருந்தாலும் இது தொடர்பாக இதுவரை இறுதி முடிவும் எதுவும் எட்டப்படவில்லை. லெபனான், யமன், ஈராக்கில் உள்ள தனது ஆதரவு ஆயுத குழுக்களையும் இந்த மோதலுக்கு தயாராக இருக்குமாறு ஈரான் அறிவுறுத்தியிருக்கிறது. ஹோர்முஸ் நீரிணை முதல் அமெரிக்காவின் பிராந்திய நலன்கள் வரை பரந்தளவில் ஒருங்கிணைந்த பதிலடியை வழங்குமாறு வழிகாட்டப்பட்டுள்ளது. வெறும் அடையாளபூர்வமான தாக்குதல்களாக இல்லாமல் தனது போர் தடுப்பு வலிமையை உலகுக்கு மீண்டும் நிரூபிக்கும் வகையில் தீவிர நடவடிக்கைகளை மேற்கொள்ளவே ஈரான் முனைப்பு காட்டி வருவதாக பாதுகாப்பு ஆய்வாளர்கள் தெரிவிக்கிறார்கள். கடந்த பிப்ரவரி 28 அமெரிக்க இஸ்ரேல் படைகள் நடத்திய தாக்குதலுடன் தொடங்கிய இந்த மோதல் தற்போது 7 மாதங்களை கடந்துள்ளது. அதுநேரம் ராஜீய வழிகளையும் ஈரான் முழுமையாக கையிடவில்லை. கடந்த வாரம் நடைபெற்ற ஐக்கிய நாடுகள் சபை கூட்டத்தின் போது கத்தார் சமரச முயற்சியின் மூலம் அமெரிக்காவுக்கு ஈரான் புதிய நிபந்தனைகளை

0: முன்வைத்திருக்கிறது. அதில் போரை உடனடியாக நிறுத்துவதோடு ஈரான் துறைமுகங்கள் மீதான முற்றுகையை விலக்க வேண்டும், முடக்கப்பட்ட 1200 கோடி டாலர் நிதியை விடுவிக்க வேண்டும் மற்றும் எண்ணெய் விற்பனை மீதான தடைகளை நீக்க வேண்டும் என்று கூறப்பட்டிருந்தது. இந்த யோசனையை அதிபர் டிரம்ப் நிராகரித்த போதிலும் அமெரிக்காவின் மாற்று பதில் பரிசீலனையில் உள்ளதாக தெரிய வருகிறது. போர் ஒருபுறம் இருக்க உள்நாட்டு ஸ்திரத்தன்மையையும் ஈரான் தலைமையை கவலையில் ஆழ்த்தியுள்ளது. மோசமான பொருளாதார சூழல் காரணமாக கடந்த ஜனவரியில் வெடித்த மக்கள் போராட்டங்கள் வன்முறையாக மாறிய நிலையில் அத்தகைய சூழல் மீண்டும் தலை தூக்கிவிடக் கூடாது என்பதில் அரசு தீவிர கவனம் செலுத்தி வருகிறது. உள்நாட்டு எதிர்ப்புகளை ஒடுக்கும் வகையில் கண்காணிப்புகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் போர் தொடங்கிய பிறகும் ஆயிரக்கணக்கானோர் கைது செய்யப்பட்டு கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்கா மத்திய கிழக்குக்கு கூடுதல் ராணுவ வளங்களை அனுப்புவதாக வெளிவந்த தகவல்களை தொடர்ந்து எண்ணெய் விலை சுமார் 4 விழுக்காடு உயர்ந்துள்ளது. பிராண்ட் கச்சாய் எண்ணெய் விலை பீப்பாய்க்கு சுமார் 102 டாலராக பதிவானது. அமெரிக்க கச்சாய் எண்ணெய் விலை 2.7 விழுக்காடு உயர்ந்து பீப்பாய்க்கு சுமார் 92 டாலராக பதிவானது. அமெரிக்கா மத்திய கிழக்குக்கு 3வது விமான தாங்கி கப்பலுடன் சுமார் 10,000 துருப்புகளை அனுப்புவதான தகவல்கள் வந்திருந்தன. அடுத்த மாத அமெரிக்க இடைத்தவணை தேர்தலுக்கு பிறகு மத்திய கிழக்கில் போர் தீவிரமடையக்கூடும் என்ற அச்சங்கள் நிலவுகின்றன. ஈரான் நியாயமான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வேண்டும், இல்லையென்றால் அது இனி இருக்காது என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் தெரிவித்திருக்கிறார். இதற்கிடையே சீனா அதன் எரிசக்தி விநியோகத்தை ஹாங்காங், மக்காவ் ஆகியவற்றுக்கு அப்பால் தற்காலிகமாக நிறுத்தியிருப்பதும் விநியோக தொடரில் பதற்றத்தை அதிகரித்திருக்கிறது. சவுதி அரேபியாவின் புனித நகரங்களில் ஒன்றான மதினாவில் அமைந்துள்ள மின் விநியோக நிலையம் ஒன்றின் மீது யமனின் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளதாக சவுதி தலைமையிலான கூட்டணி அறிவித்துள்ளது. நபிகள் நாயகம் அடக்கம் செய்யப்பட்ட மஸ்ஜிதுன் நபவி பள்ளிவாசல் அமைந்துள்ள மதினா நகரின் மீது நடத்தப்பட்டுள்ள இந்த தாக்குதலுக்கு துருக்கி, சூடான் உள்ளிட்ட பல்வேறு இஸ்லாமிய நாடுகள் தங்களது பலத்த கண்டனங்களை பதிவு செய்திருக்கின்றன. கடந்த செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி அதிகாலை மதினாவில் உள்ள தைபா மின் விநியோக நிலையத்தின் மீது வெடிபொருள் நிரப்பப்பட்ட ட்ரோன் ஒன்று மோதி தாக்குதல் நடத்தியிருக்கிறது. இந்த தாக்குதலினால் மின் விநியோக நிலையத்தின் ஒரு மின்மாற்றி சேதமடைந்து செயலிழந்த போதிலும் பிரதான மின் வலைப்பின்னலுக்கு பெரிய அளவிலான பாதிப்புகள் எதுவும் ஏற்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த கட்டமைப்புக்கு மஸ்ஜிதின் நபவி பள்ளிவாசலுக்கு மின்சாரம் விநியோகிக்கும் பிரதான நிலையமாக இருக்கிறது. இது புனித தலங்களை இலக்கு வைக்கும் தீவிரவாத நடவடிக்கைகளின் தொடர்ச்சியே இதுவென்றும் சவுதி கூட்டணி ஊடகப் பேச்சாளர் மேஜரல் துர்கி அல் மாலிகி குற்றம் சாட்டியிருக்கிறார். ஆனாலும் புனித தலங்களை இலக்கு வைத்து நடத்தப்படும் இத்தகைய தாக்குதல்களுக்கும் தமக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று ஹவுதி கிளர்ச்சி அமைப்பின் உயர் அதிகாரி ஒருவர் மறுப்பும் தெரிவித்திருக்கிறார். சவுதியின் இறையாண்மைக்கும் இஸ்லாமிய உலகின் புனித மதிப்புகளுக்கும் அச்சுறுத்தலாக விளங்கும் இத்தகைய தூண்டுதல் தாக்குதல்கள் உடனடியாக நிபந்தனையின்றி நிறுத்தப்பட வேண்டும் என்று துருக்கி வெளிவிகார அமைச்சு வலியுறுத்தியிருக்கிறது. சவுதியின் பாதுகாப்பு மற்றும் புனித தலங்களை பாதுகாக்கும் அனைத்து முயற்சிகளுக்கும் தனது முழுமையான ஆதரவை சூடான் அரசாங்கம் மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது. ஆகஸ்ட் மாதம் மக்காவில் சவுதி அரேபியா, பாகிஸ்தான் மற்றும் துருக்கி ஆகிய நாடுகளுக்கிடையே கையெழுத்தான மும்முனை பரஸ்பர பாதுகாப்பு ஒப்பந்தம் நடைமுறையில் உள்ள சூழலில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. உக்ரைன் மீதான தாக்குதல்கள் தொடர்பாக ரஷ்ய வெளிவிவகார அமைச்சர் செவ்வியொன்றில் குறிப்பிட்டத்தக்க சில கருத்துக்களை வெளிக்கொணர்ந்துள்ளார்.
1: இது நட்பு ரீதியான கேள்வியா? இது ஒரு சாதாரண செய்தியாளரின் கேள்விதான். இவர் தான் ரஷ்யாவின் வெளியுறவு அமைச்சரான செர்கே லாவ்ரோவ். ஐரோப்பாவுக்கு எதிராக ரஷ்யா ஒரு பல்முனை போர் நடத்தி வருகிறது என்பதை அவர் ஒப்புக்கொள்கிறாரா என்று அவரிடம் கேட்டேன்.
2: பிரிட்டனும் ஐரோப்பிய கண்டத்து நாடுகளும் யுக்ரைனுக்கு வழங்கும் ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை எங்களை தாக்குவதற்கு பயன்படுத்தும் போது அவற்றை நாங்கள் அழிப்பதை குறிப்பிடுகிறீர்களா? இதை நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் அழைத்துக் கொள்ளுங்கள், ஆனால் ஐரோப்பா எங்களுக்கு எதிராக நடத்தி வரும் போர் இது என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. இதை நாங்கள் நீண்ட காலமாகவே கூறி வருகிறோம்.
1: யுக்ரைனில் நடப்பது ரஷ்யாவுக்கு எதிரான ஐரோப்பாவின் போர் என்பதே ரஷ்யாவின் அதிகாரப்பூர்வ நிலைப்பாடு. ஆனால் 2022 யுக்ரைன் மீது முழு அளவிலான படையெடுப்பை தொடங்கியது ரஷ்யா தான் என்ற உண்மையை இது மறைக்கிறது. உலகம் முழுவதும் கொடூரமான ஆயுத சக்தியை பயன்படுத்துவதாக மேற்கத்திய நாடுகள் மீது லாவ்ரோவ் சமீபத்தில் சுமத்திய குற்றச்சாட்டுகள் குறித்து அவரிடம் இப்போது கேட்டேன்.
2: ஈரானின் தலைமையையும் குழந்தைகள் உட்பட அவர்களது குடும்பத்தினரையும் அவர்கள் குண்டு வீசி அழித்தார்களே, அது கொடூரமான ஆயுத சக்தி பயன்பாடு இல்லையா?
1: ஆனால் யுக்ரைனில் ரஷ்யா ஒவ்வொரு நாளும் கொடூரமான ஆயுத சக்தியை பயன்படுத்தவில்லையா?
2: ரஷ்ய கூட்டமைப்பின் மீது போர் தொடுப்பதற்காக மேற்கத்திய நாடுகளின் ஆதரவை பெற்ற நாஜி ஆட்சியால் பயன்படுத்தப்பட்ட உள்கட்டமைப்புகளை அழிப்பதை நீங்கள் குறிப்பிடுகிறீர்கள் என்றால், எங்களுக்கு ஏற்பட்டுள்ள இந்த நேரடி அச்சுறுத்தலை ஒழித்து கட்ட நாங்கள் கடுமையான ஆயுத சக்தியை பயன்படுத்துகிறோம்.
1: ரஷ்யாவின் அணுகுமுறையில் காணப்படும் மற்றொரு அம்சம் என்னவென்றால், யுக்ரைன் தலைமையை நியோ நாஜி என சித்தரிப்பதன் மூலம் அங்கு ரஷ்யா மேற்கொள்ளும் நடவடிக்கைகளை நியாயப்படுத்த முயற்சிக்கிறது.
0: தொடர்ந்து, அமெரிக்க ராணுவத்தில் அதிநவீன ட்ரோன் படைப்பிரிவு புதிதாக தொடங்கப்பட உள்ளதாக அந்த நாட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சர் பிகே செத் அறிவித்திருக்கிறார். விர்ஜினியாவில் உள்ள குவாண்டிகோ கடற்படை தளத்தில் வீரர்கள் முன்னிலையில் உரையாற்றிய அவர், நவீன போர்க்களங்களின் தேவைகளுக்கேற்ப தன்னாட்சி பெற்ற ரோபோடிக் மற்றும் ட்ரோன் திறன்களை வலுப்படுத்த 4 அந்தஸ்திலான புதிய தலைமை பிரிவு உருவாக்கப்படும். ராணுவத்தில் உள்ள சுமார் 800 ஜெனரல்கள் மற்றும் அட்மிரல் பதவிகளில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த 10% குறைப்பை வரும் புத்தாண்டுக்குள் 20% இரட்டிப்பாக்க உத்தரவிட்டுள்ளேன். இதுவே தாமதமான நடவடிக்கையாகும். எதிர்கால போர்முறைகள் மற்றும் புதிய தலைமுறை ஆயுதங்களை உருவாக்குவது குறித்து ஆய்வு செய்ய தொழிலதிபர் எலான் மக்ஸ், முன்னாள் அவைத் தலைவர் நியூட் கிங்ரிஷ் மற்றும் பாமர் லக்கி ஆகியோர் அடங்கிய சிறப்பு குழு அமைக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அத்துடன் கடந்த 40 இல்லாத வகையில் 15,000 முதல் 20,000 வீரர்கள் தங்குவதற்கு புதிய ராணுவ தளம் அமைப்பது, சுயமாக மின் உற்பத்தி செய்யும் தளங்களை உருவாக்குவது, மத விகாரங்களுக்கான தனி அலுவலகம் அமைப்பதாகிய திட்டங்களும் உள்ளதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தென்மேற்கு இங்கிலாந்தின் ஃபேர்ஃபோர்ட் விமானப்படை தளத்துக்கு அருகே சந்தேகத்துக்கிடமான வகையில் நடந்த பயங்கரவாத சதியில் ஈரானுக்கு தொடர்பு இருப்பதற்கான வலுவான சாத்தியக்கூறுகள் உள்ளதாக பிரிட்டன் பிரதமர் தெரிவித்திருக்கிறார். அதே நேரம் இந்த குற்றச்சாட்டை ஈரான் மீதான தேவையற்ற அச்சம் என்று லண்டனில் உள்ள ஈரான் தூதரகம் மறுத்திருக்கிறது. மேற்காசிய போரில் அமெரிக்க விமானப்படையின் பல முக்கிய நடவடிக்கைகளுக்கு தளமாக விளங்கிய ஃபேர்ஃபோர்ட் விமானப்படை தளம் அருகே கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடந்த சம்பவத்தில் பயங்கரவாத சதியில் ஈடுபட்டதான சந்தேகத்தில் 20 5 பிரிட்டன் குடிமக்கள் கைது செய்யப்பட்டு பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார்கள். இந்த சம்பவத்தை பிரிட்டனின் பயங்கரவாத தடுப்பு பிரிவு காவல்துறையினர் தீவிரமாக விசாரித்து வரும் நிலையில், கைது செய்யப்பட்டவர்களுக்கு பிணை வழங்கப்பட்டது குறித்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய பிரதமர், இந்த சம்பவத்தில் ஈரானின் தொடர்பு இருப்பதற்கான வலுவான சாத்தியக்கூறுகள் உள்ளன. இது மிக தீவிரமான மற்றும் சிக்கலான காவல்துறை விசாரணையாகும். மிக கடுமையான நிபந்தனைகளுடனே பிணை வழங்கப்பட்டுள்ளது. அதிகாரிகள் லமியை முழு கட்டுப்பாட்டில் வைத்துள்ளார்கள் என்று குறிப்பிட்டார். வட மேற்கு சிரியாவின் கோம்ஸ் மாகாணத்தில் பயணிகள் பேருந்து மீது அடையாளம் தெரியாத நபர்கள் கடந்த புதன்கிழமை இரவு நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் குறைந்தது 7 உயிரிழந்துள்ளார்கள், 4 படுகாயமடைந்துள்ளார்கள். உயிரிழந்தவர்கள் அனைவரும் பணி முடிந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்த நிறுவன ஊழியர்கள். இந்த தாக்குதலுக்கான காரணம் உடனடியாக தெரியவில்லை. எந்த அமைப்பும் இதற்கு பொறுப்பேற்கவும் இல்லை. அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணம் லாஸ் ஏஞ்சலஸ் அருகே நோயாளியை ஏற்றிச் சென்ற மருத்துவ ஹெலிகாப்டர் கடலில் விழுந்து விபத்துக்குள்ளானதில் 2 உயிரிழந்தார்கள். கடலினா தீவிலிருந்து பிரதான லெப்பரப்பில் உள்ள மருத்துவமனைக்கு நோயாளியை அழைத்து செல்வதற்காக புறப்பட்ட சிறிது நேரத்திலே இந்த ஹெலிகாப்டர் கடலில் விழுந்து

0: ஒலித்த பாடலை மதினி மோகன் அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். ஜெர்மனியில் நேரம் சரியாக 3:43 ஐக்கிய ராஜ்யத்தில் 2:43 இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் சதீஷ்.
0: வணக்கம் சதீஷ், நலமா இருக்கிறீங்களா?
1: நலமசமா இருக்கிறேன். நீங்க நல்லானே?
0: நல்லா இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: என்ன
0: பாட்டு கேட்க போறீங்க? ஆசை ஆசை ஆசை ஆசை இப்போது
1: ஆசைன்ற
0: பாடல் கேட்க போறீங்க சதீஷ். நன்றி, உங்களுக்கான பாடல் வருகின்றது, கேட்டு மாளுங்கள். நன்றி. அவர் சதீஷ் அவர்கள் இணைந்து கொண்டு அவர் விரும்பி கேட்ட பாடல் இப்பொழுது வானிலையில் மலர்கின்றது.

0: ஆம், இப்பொழுதே தெரிந்து கொள்ளுங்கள். பண்டார் நாயக்கா பன்னாட்டு வானூர்தி நிலையத்துக்கு மிக அருகில், அனைத்து தங்குமிட போக்குவரத்து, நம் நாட்டு மேல்நாட்டு உணவு வசதிகளுடன். கோஷன் விழா மோபரி 422-1B கிராமோதய வீதி, தழுபத்த, நீர்கொழும்பு. தொடர்பு தொலைபேசி இலக்கங்கள் 0777-36-74-18 அல்லது 0776-24-0040. மறந்து விடாதீர்கள், தங்குமிட வசதியுடன் சுற்றுலா வாகன சேவை, உங்கள் இலங்கை கடவுச்சீட்டு தொடர்பான விரைவான நிர்வாக இலவச சேவை, உங்களுக்கு பிடித்த அனைத்து வகையான உணவு சேவையுடன். குரேஷன் விழா 422-1B கிராமோதய வீதி, தழுபத்த, நீர்கொழும்பு. தொலைபேசி இலக்கங்கள் 0777-36-74-18 அல்லது 0776-24-0440. அனைவரையும் வருக வருக என்று அழைக்கிறார்கள் குரேஷன் விழா நிறுவனத்தினர்.
1: பிரான்ஸ் லாகுனோவில் அமைந்துள்ள சென்னை சேல்ஸ் வேர்ல்ட் மார்க்கெட் உங்களை அன்புடன் அழைக்கின்றது. வாடிக்கையாளர்களின் மனம் கவர்ந்த நிறுவனம் சென்னை சில்க். ஆடவர், மகளிர், சிறுவர் சினிமிகளின் அனைத்து வகையான ஆடை தெரிவுகளுக்கு சென்னை சில்க். பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், பட்டுப்பட்டு சால்வை, சிறுவர் சிறுமிகளின் ரெடிமேட் உடுப்புகள், இவை அனைத்தும் மலைபோல் குவித்துள்ளார்கள். உங்கள் விருப்பம் போல் தெரிவு செய்து மகிழுங்கள். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, இல்லத்தரசிகளின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பஸ்மதி அரிசி வகைகள், குத்தரிசி, தஞ்சாவூர் பொன்னி, தாயக மொட்டைக்கருப்பன், ஆட்டக்காரி, இன்னும் பல வகை அரிசிகள் இறக்குமதி செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றது. வெளியூர் மலிவு, அத்தோடு பசுமை குன்றாத மரக்கறி வகைகள் அனைத்தும், பல வகைகள், வெங்காய வகைகள் நீங்கள் நம்ப முடியாத மலிவிலையில் விற்பனை செய்கின்றார்கள். அத்தோடு நீலக்கால், நண்டு, கணவாய், இறால் அனைத்தும் மலிவு விலையில் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். மேலதிக விவரங்களுக்கு சென்னை சில்க் வேர்ல்ட் மார்க்கெட், 62 அவினியோ பால்வாயோன், குற்றூரியே 93180 லாக்குனோ. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் ஹாலோ சென்னை சில்க் 0783-20-49-85 அல்லது 0787-34-16-55. நாளுக்கு நாள் நீங்கள் நம்ப முடியாத மலை விலையில் அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், கடலுணவு பொருட்கள், பல வகைகள் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். விலையோ மலிவு, பொருளோ பொன். சென்னை சில்கில்
0: பிரான்சில் வதிவிட அனுமதி பத்திரம் புதுப்பிக்க, அனுமதி பத்திரத்துக்கு விண்ணப்பிக்க பிரான்ஸ் பிரஜா உரிமை பெற கட்டாயமாக்கப்பட்டுள்ள பிரெஞ்சு மொழி பரீட்சை பாடநெறி சான்றிதழ்களுக்கான A2, B1, B2, C1 இவற்றை பெறுவதற்கான பிரெஞ்சு மொழி வகுப்புகள் லாச்சப்பலில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடத்தப்படுகிறது.
2: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
0: பிரான்ஸ் நாட்டில் வதிவிட விசா A2B1, பிரெஞ்சு குடியுரிமை பெறுவதற்கான B2C1 சான்றிதழ்கள் தரும் பிரெஞ்சு வகுப்புகள் பாரிஸில் தொடங்கியுள்ளது. பிரான்ஸ் வரலாறு, வாழ்க்கை முறையும் சேர்த்து பிரெஞ்சு எளிமையாக கற்பிக்கப்படுகிறது. தமிழ் அல்லது ஆங்கில மொழியில் கற்பிக்கப்படும் டெல்ஃப் டால்ஃப் வகுப்புகள் குறைந்த கட்டணத்தில் 6 மாத கால படிப்பு. பிரான்சில் பிரெஞ்சு கற்பதற்கு தமிழ் பள்ளிக்கூடத்தை நிறுவி அகராதி, பிரெஞ்சு மொழி இலக்கணம், பிரான்ஸ் வரலாற்று நூல்கள் வெளியிட்ட முனைவர் பேராசிரியர் சச்சிதானந்தம் அவர்களது வழிநடத்தலில் அண்ணாமலை பல்கலைக்கழகம், இலக்கம் 70, ரூ பிலிப் டிஜெரா, பாரிஸ் 18.
3: கல்வி மட்டும்தானே சூழ்நிலைய.
0: தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் பேராசிரியர் சச்சிதானந்தம் 0662-62-30-01. பிரெஞ்சு மொழியினையும் தரமான முறையில் கற்போம், வாழ்வில் உயர்வோம்.
2: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
1: செல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்கா

பண்ணி வல்லாறு போன்ற இலுவைகள் இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஈரோ சஜ்ஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பணமாற்று சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், பிரியா, வெஸ்டர்ன் யூனியன் ஊடாக பணமாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஆர்டர் கொடுத்தால் மலி விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஈரோ சஜ்ஜன், 62 அவனியூ டு மார்சல் ஃபோர், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஈரோ சஜ்ஜன், 01 60 20 29 47, அல்லது கை தொலைபேசி இலக்கம் 06 67 20 40 00. பரிசு லாட்சபலில் யூகையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவு பொருட்கள் தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்ற பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ் 16 பரிஸ்பத்து. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67, அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி SAS லங்கா 12@gmail.com.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 4:11 ஐக்கியராஜ்யத்தில் 3:11. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளின் வரிசையில் வானொலியில் வலம் வருகின்றது

வானிலையில் வலம் வருகின்றது. டென்மார்க் பிரண்டாபதியில் எழுந்தருளி அடியாரலுக்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் அந்த ராமி உபாசகி தாயினுடைய அவதாரம் அற்புதம் என்னும் சிறப்பு நிகழ்ச்சி. இந்த சிறப்பு நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேர்கள் அன்னையினுடைய அடியார்கள் அனைவருக்கும் அன்னை அபிராமி வாசகி தாயினுடைய அருட்கடாட்சம் கிடைக்க அன்னையை முதலில் பிரார்த்தித்துக் கொண்டு பிரதியை வெள்ளிக்கிழமை தோறும் இந்த நிகழ்ச்சியானது வானொலிக்கு வலம் வந்து கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் இணைந்து கொண்டு அன்னையினுடைய அற்புதத்தையும் அவதாரத்தையும் அவதான் உறவுகளோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் என்பதனை தெரிவித்துக் கொள்கின்றோம்.

அன்னையின் ஆலயத்தில் அதாவது நாளை மூன்றாவது புரட்டாதி சனி விருத விழா மிக சிறப்பாக இடம்பெற இருக்கின்றது. டென்மார்க் புரட்டாதி ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலய புரட்டாதி சனி விரதம் அதாவது 19ஆம் தேதி அக்டோபர் மாதம் தொடங்கி 5 சனிக்கிழமை விரதம் அனுஷ்டிக்கப்படுகின்றது. அன்பர்களே, புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை ஆகிய 3 நாட்களில் 3 கால யாக பூசைகளும் சிறப்பு அபிஷேகங்களும் நடைபெறும். பிரதி சனிக்கிழமையில் காலை 10 மணியளவில் விசேட யாக பூசைகள், மங்கள வாத்தியங்கள் முழங்க நடைபெறும் என்பதனை தெரிவித்துக் கொள்கின்றனர். இவ்விழையில் அடியார்கள் அனைவரும் வருகிறது. மாதாஜி ஸ்ரீ உபாசி அம்மாவினுடைய திருக்கரங்களால் தண்ணீர் வாங்கி ஊற்றி கிரகதோஷம் தீர அன்னையினுடைய எள்ளெண்ணெய் எரித்து அன்னையினுடைய திருக்கரங்களால் விபூதி பிரசாரங்களை நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம் என தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்பர்களை மறந்துவிடாதீர்கள், நாளை 3வது புரட்டாதி சனி வாரம் இடம்பெறுகின்றது. காலை 10 மணியிலிருந்து அன்னையினுடைய ஆலயத்தில் மிக சிறப்பாக இடம்பெற இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்து கொண்டு அன்னையுடைய அற்புதத்தையும் அவதாரத்தையும் அவது அன்புறவர்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். அன்புறவர்களே,

0: இந்த வேளையில் அதாவது தாயகத்திலிருந்து சகோதரி சைவநறி ஆசிரியை இணைந்திருக்கின்றார். அவரை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் சகோதரி.
1: வணக்கம் ஐயா.
0: எப்படி நீங்கள், நலமாக இருக்கிறீங்களா?
1: நலமா இருக்கிறோம் ஐயா. நாங்கள் எங்களோட அறநெறி பாடசாலை மாணவர்கள் மாணவர்கள்

0: வணக்கம் ஐயா.
1: வணக்கம் வணக்கம், சொல்லுங்கள்.
0: எனது பெயர் யதுருக்ஷன். எனக்கு 11 வயசு. ஸ்ரீ அபிராமி உபாசகி அன்னையின் அறநெறி பாடசாலையில் இருந்து கற்கிறேன். தலவாக்களை அன்னையின் சித்தம். எத்தனை வகை மனிதர்கள் இந்த உலகிலே, அத்தனை பெயரையும் அன்னை அரவணைத்தார். புத்த புதிய மனிதர்களுக்கு புனித வழி நடக்க வைத்து நித்தம் துணையிருப்பாள், நினைத்து நிறைந்திருப்பாள். பூசும் திருநீரை அன்னை பூசவிட்டால் எம் வேஷமும் கலையும் வெறுமை தெரியும். வாசமுள்ள மலராக்கு வாழ்வு நெறி தெரிந்தவராய் நேயமுள்ள நேர்மை வழியினிலே நித்தம் நடத்திடவே அன்னை சித்தம் தந்திடுவாள். வணக்கம் ஐயா. நான் எனது பெயர் அச்சுதன்.
1: சொல்லுங்கள் அச்சுதன், நலமா இருக்கிறீங்களா?
0: அச்சுதன், நான் அபிராமி அறநெறி பாடசாலையிலிருந்து கல்வி கேட்கிறேன். நான் தலாக்கலிருந்து பேசுகிறேன். அன்னை சிறப்பு சக்தி தந்து புத்தி தந்து சன்மார்க்க வழிகாட்டி வித்தை நிகழ்ந்தவராய் விவேகம் உள்ளவராய் யுகத்தி ஆய்வாளர் வையகம் வாழ வைப்பவளின் சித்தம் எதுவென்றால் சிறப்பு எதுவென்றால் மந்திரமும் இல்லை, மாந்திரிக தந்திரமும் இல்லை, மனிதமும் புனிதமும் மாத்தாஜி தேநீரும் அவதாரம் வேலமும் அன்னை கைவேப்பிலையும் தேசிக்காயும் இனிமை தரும் மகிமை தரும் இம்மை தனியே இருக்கும் புகழ்ச்சியை மறந்து புனிதமாய் வாழ வைப்பாள். இந்த உண்மை வரைத்து வைப்பாள், உய வழி காட்டுவாள் அன்னை உபாசகி தாய் அன்னை அபியாமி தாய். நன்றி ஐயா.
1: நன்றி நன்றி நன்றி நன்றி
2: ஐயா. சொல்லுங்க ஐயா.
1: நன்றி அம்மா. நீங்கள் என்ன சொல்ல போறீங்க?
2: எங்கட அறநெறி பாடசாலையில நாங்க வந்து இந்த மாதத்தோட நாங்க அறநெறிய இலங்கையில உள்ள தேசிய அறநெறி பாடசாலைகளோட இணைக்கிறதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யறதுக்கு நாங்க தயாராகி கொண்டிருக்கிறோம். அன்னை எங்களுக்கு வழிகாட்டி இதோட ஏப்ரல் மாதத்திலிருந்து இந்த மாதம் வரைக்கும் நிறையாத அந்த நிறைந்த ஒரு கல்வியை தர்றதுக்கான சகல விடயங்களும் கொடுத்திருக்கிறாங்க. அதே நேரம் எங்கட போன சென்ற வாரம் அன்னை ஒரு பக்தர் ஒருவரால இங்கு உள்ள எஸ்டேட்ல கூலி தொழிலாளிகளாக இருக்கும் தொழிலாளர்களுக்கு அவங்க வந்து அந்த தேயிலைகளோட போயிட்டு இருக்கிறப்ப அவங்களோட சாரி ட்ரெஸ் எல்லாம் கிளியும் சில நேரம் கால கீறல் படுவோம். அப்படி அதுக்கு மழை வந்தா நலஞ்சிரும் உடம்பு. அப்படி அதுக்காக அந்த இடையில கட்டிக்கிற மாதிரி ஷீட் அப்படி வந்து அம்மா கொடுத்தாங்க. நிறைய பேருக்கு இங்க வேலை செய்யற அவ்வளவு பேருக்கும் அப்ப அன்னைக்கு நாங்க இந்த நேரம் அதெல்லாம் நன்றி சொல்லிக்கிறோம். அன்னை இங்கிட்டு இங்க வந்து எங்களை எல்லாம் ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனதோட அதே வேகத்துல திரும்ப திரும்ப திரும்ப இங்க உள்ள மக்களுக்கும் அறநெறி பாடசாலை மாணவர்களுக்கும் அவங்க நிறைய கொடுத்து அவங்க விட்டு வாழ்வாதாரத்தை உயர்த்துவதோடு அன்னை விட்டு பக்தியையும் மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கிறாங்க. அப்ப அன்னைக்கு அவங்க நன்றி சொல்றப்ப ரொம்ப அவங்க வந்து அன்னைய பத்தி நினைச்சு அவங்க அடிபணிந்து வாழ்வோம் அப்படி எல்லாம் சொல்றாங்க. அந்த நேர்த்தியான ஒழுக்கமான ஒரு கட்டை நெறிக்குள்ள ஊர்ல உள்ள பெரியவங்களும் வந்து நிக்கிறாங்க. அறநெறி பாடசாலைகளும் அதுல இணைஞ்சு செயற்படுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அன்னையால இங்க உள்ள நிறைய விஷயங்கள் நேர்த்தி ஆகிக்கிட்டு வருது ஐயா. அந்த விஷயத்த சொல்லணும். அப்ப அன்னைக்கு இந்த நேரத்துல நன்றி சொல்லிக்கிறதோட இங்க உள்ள அந்த அன்னை வந்து இங்க நிகழ்ச்சிகள் எல்லாம் செய்யப்பட்டப்ப இங்க மத்திய மலை நாட்டுல உள்ள நோரளிய பகுதியில் உள்ள தலவாக்கலை நோரளிய ஹேட்டன் பகுதியில் உள்ள பல்கலைக்கழகத்துக்கு போயிட்டு அங்க படிக்கிற மாணவர்கள் 50 பேருக்கு மாதம் மாதம் 5000 ரூபா ஒரு மாணவருக்காக ஒவ்வொரு மாணவருக்கும் கொடுக்கறதுக்கு அன்னை ஆரம்பிச்சு வச்சுட்டு போயிருக்கிறாங்க. அப்ப நிறைய மாணவர்கள் அந்த நிகழ்வுல வந்து அந்த பணத்தொகையை பெற்று ஆசீர்வாதம் வாங்கி அன்னையின் விபூதி பிரசாதத்தையும் பெற்றுக்கொண்டு சென்றாங்க. அவங்களுக்கு மாதம் மாதம் அவங்களுடைய அக்கௌண்ட்ல வரவு வைக்கிறதுக்கு தயாராகி அது போய்கிட்டு இருக்குது. அப்ப அன்னை படித்த இளைஞர் உதவிகளுக்கும் நிறைய உதவிகளை செய்யறதுக்கு தயாராகி இருக்கிறாங்க. இங்க உள்ள எல்லாருக்குமே அதுல இப்போ ஒரு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம ஒரு பற்றற்ற வினை அப்படின்னு சொல்ற அளவுக்கு அன்னை வந்து நிறைவான ஒரு கல்வி செல்வத்தை இங்க உள்ள சகல மாணவர்களுக்கும் கொடுக்கறாங்க. மலையகத்துல உள்ள இருக்கிறவங்க வந்து 200 வருஷம் இந்தியால இருந்து அங்க வங்கி வந்து 200 வருஷம் அனுப்ப நிறைய மாணவர்கள் பல்கலைக்கழகங்களுக்கு தேர்வாகி இருக்கிறது மிகவும் சந்தோஷமான விஷயம். அவங்க அவ்வளவு பேரையும் ஓரளவுக்கு எடுத்து அவங்க 50 பேருக்கு அன்னை 5000 ரூபாய் வீதம் பணத்தொகையினை செலுத்துறதுக்கு தயாராகிட்டாங்க. இன்னும் நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப போறதுக்கு கோலிங் லெட்டர் வந்தவங்களுக்கு போயிட்டு உள்ள போயிட்டு ஐடென்டி நம்பர் எல்லாம் கிடைச்சோன்னு அவங்களுக்கு அந்த உதவிகளை செய்யறேன்னு அன்னை வாக்கு கொடுத்திருக்கிறாங்க. அப்ப அன்னை விட்டு அருட்கடாட்சங்கள்ல இந்த மாதிரியான விடயங்களும் இருக்குது அப்படிங்கறத நான் தெரிவிச்சுக்கொள்ள விரும்புறேன்.
1: நன்றி. அது பத்திரிகை செய்தியாக வந்தது, வீரகசரில வந்தது சோதரி, நாங்களும் பாத்திராங்க.
2: மிகவும் ஒரு யாருமே இங்க செய்யாத ஒரு
1: நிகழ்வையாக
2: இங்க உள்ள எல்லாருக்குமே மன மகிழ்ச்சியும் ஒரு பக்தி உணர்வோட தான் அதை செயற்படுறாங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்குதுங்க.
1: அன்னை மனம் வைத்தபடியினால் அந்த காரியங்கள் எல்லாம் நற்காரியங்களாக நடந்து கொண்டிருக்கின்றது. இன்னும் பல காரியங்கள் தலவாக்களையும் மக்களுக்கும் எங்களுடைய வடகிழக்கில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகளுக்கும்
2: தமிழ் மக்கள்
1: ஓமாம் நிறைய நிறைய தாய் அந்த காலத்தில் இருந்து இன்று வரை குழந்தைகளுக்கு கூடுதலான உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றது அந்த தாயார். குழந்தைகள் மீது அளவிட முடியாத பாசம் கொண்டவர் அந்த தாய். நவராத்திரி பூஜை ஆரம்பமாகும் போதுதான் குழந்தைகளுக்கு பரிசுகளை இங்கே டென்மார்க்ல எல்லாம் கொடுத்து அந்த பிள்ளைகளை எல்லாம் வரவழைத்து அவர்களுக்கு அங்கே எல்லாம் பஜனை எல்லாம் சொல்லி கொடுத்து அவ்வாறு அந்த குழந்தைகள் மீது பாசம் கொண்டு அந்த தாய் செய்கின்ற செயல் எல்லாரையும் கவர்ந்திருக்கின்றது. அதே போல் உங்களுடைய நாட்டுக்கும் எங்களுடைய தாய் நாட்டுக்கும் வந்து அந்த தாயார் செய்கின்ற உதவிகளை பத்திரிகை ஊடாகவும் நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்கின்றது. அவ்வாறான பல செய்திகள் அதாவது தந்திருக்கின்றார்கள் வீரகேசரி பத்திரிகை. அந்த பத்திரிகை ஊடாக யார் செய்கின்ற கால் அதாவது யூனிவர்சிட்டி பையன்களுக்கு 5000 ரூபா கொடுத்த நீங்கள் சொன்ன விடயங்கள் அத்தனையும் இப்போ பத்திரிகையிலும் பார்க்கக்கூடியதாக இருந்தது சகோதரி.
2: சரிங்க ஐயா. அன்னை விட்டு ஒவ்வொரு செயலும் நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த அந்த அருள்ல இருந்து விலகி போறதுக்கான எந்த ஒரு இதுவும் இல்லை. அதுல இன்னும் மூழ்கி சந்தோஷத்தை அடைகிற ஒரு விஷயமா தான் இருக்கு. அந்த விஷயங்களுக்கு நாங்க மிகப்பெரிய பாக்கியம் பண்ணிருக்கிறோம். இங்க உள்ள மக்கள் அனைவரும் சொல்லிட்டு ஒவ்வொரு தொகுதி மக்களுக்கும் அவங்க அருளோட இந்த உதவிகளை செய்யறது ரொம்பவுமே சந்தோஷமா இருக்குது. அப்ப எல்லாரும் வந்து அன்னையின் அந்த அறநெறி பாடசாலை மண்டபத்துல வந்து அன்னை படத்தை பார்த்து வணங்கிட்டு ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு சம்பவமா இருந்தது அந்த விஷயங்கள்.
1: அத்தோடு அன்னை வந்து அன்று சகோதரி சிவனொளி பாத மலைக்குள்ள இருக்கின்ற சிவன் ஆலயத்துக்கு சென்று அங்கே
2: யாகம் வளர்த்தாங்க. அங்கேயும் நிறைய கர்ப்பிணி பெண்கள் 40 பேருக்கு மேல அவங்களுக்கு எல்லாம் பொதிகள் எல்லாம் கொடுத்தாங்க. பாடசாலை மாணவர்களுக்கு பயிற்சி குப்பிகள் புத்தக பை எல்லாம் கொடுத்தாங்க. அங்க வந்த கிட்டத்தட்ட ஒரு 300-500 பேருக்கு மேல இருப்பாங்க ஐயா. அவ்வளவு பேருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. எல்லாருக்குமே உருத்ராக்கம் மாலை கழுத்துல கட்டி விட்டாங்க அன்னையோட கையால. அங்க உள்ள சிவனுக்கு பூஜைகள்லாம் செய்து எல்லாருக்கும் எலுமிச்சை பழம் பிரசாதம் கொடுத்தாங்க. அதெல்லாம் வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருந்தது. நாங்க வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டோம். எங்களெல்லாம் அங்க கூட்டிக்கிட்டு போயிட்டு அந்த விஷயங்களை எல்லாம் அவங்க செய்யறது முதல் அனுபவம். சிவனொளி பாதமலைக்கு இரவு நேரத்துலதானே அந்த யாத்திரை போற வழக்கம். ஆனா பகல் நேரத்துல அந்த பொழுது அங்க சிவன் அடி பாதத்துல நாங்க பார்த்தது எங்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு விடயமா இருந்தது. அன்னைக்குல எனக்கு பஞ்சபுராண மோதிரக்கான ஒரு பாக்கியம் கிடைத்தது. அதெல்லாம் நான் வாழ்நாள்லயும் அங்கனைக்குல எல்லாம் அந்த அளவுக்கு எல்லாம் எங்களுக்கு கிடைக்குமானே தெரியாது. அந்த சிவன் அருளாலையும் அபிராமி அன்னையின் அருளாலையும் அந்த ஒரு சந்தர்ப்பம் பாக்கியம் எல்லாம் கிடைச்சது. நாங்க செய்து மிகப்பெரிய புண்ணியம் ஐயா. ரொம்ப சந்தோஷமா அந்த பொருட்களை எல்லாம் வாங்கிட்டு போனாங்க. எல்லாத்தையும் மன திருப்தியோட வயிறும் நிறைந்து மனமும் நிறைந்து பக்தியோட போற நிலை அங்க எல்லா அவங்க இருக்கிற எல்லா இடத்துலயும் அது பூரணமாக இருந்ததையும்.
1: நன்றி அம்மா, நன்றி. நிச்சயமாக அண்ணனுடைய திருவருளால் எல்லாம் நல்லபடியாக நடக்க நாங்கள் அந்த தாயை பிரார்த்தித்துக் கொண்டு எல்லோரும் கேட்டுக்கொண்டிருக்கின்ற எங்களுடைய ஐரோப்பிய வாழ் மக்கள் அன்னைக்கு உதவிகளை செய்தால் நிச்சயமாக அந்த உதவிகள் தாயினுடைய திருக்கரங்களால் உங்களை நாட்டுக்கும் வந்து சேரும் என்பதனை தெரிவித்துக் கொண்டு இன்று விடைபெறுவோம். நன்றி அம்மா. அவர் சகோதரி திருமதி பவானி அவர்கள் சிவனறி கல்லூரியில் பணியை செய்து கொண்டிருக்கின்றார். அங்கே இருக்கின்ற 50 பிள்ளைகளுக்கு சைவ தமிழ் சொல்லிக் கொடுத்து அந்த பிள்ளைகளையும் சைவ பிள்ளைகளாக அல்ல பயபக்தியோடு அந்த செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றார். அவருக்கும் அன்னையினுடைய திருவள் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெறுவோம். நன்றி. அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது டென்மார்க் பிரண்டாபதியில் எழுந்தருளி அடியார்களுக்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் அன்னை அபிராமி வாசகி தாயினுடைய அவதாரம் அற்புதம் என்னும் சிறப்பு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்ற வணக்கம்.
3: வணக்கம் ராஜா.
1: வணக்கம் திருமதி குணநாயக அவர்கள், நலமா இருக்கீங்களா? பாத்தீங்களா, எல்லாத்தையும் கேட்டுக்கொண்டிருந்தீங்களா? பெரிய பத்திரிகையிலும் பெரிய செய்தியாக வந்த சகோதரி
3: சொல்லி எல்லாம் கேட்கக்கூடியதா இருந்தது. பவானிக்கும் நல்லா கரைக்குதா? ஒவ்வொரு கிழமையும் கேட்கணும் தான் நல்ல அழகா கிடைக்க. அதுல ஒரு 11 வயசு தம்பி ஒரு அர்ஜுனா
1: யசோதனும் ரெண்டு பேரும்
3: பவானிக்கு நன்றி சொல்லணும் நாங்களும்.
1: அபிராமியம் சமயத்தையும் வளர்ப்பதற்கு மிக
3: கஷ்டப்பாடு வர்றேன், அது உழைத்து கொண்டிருக்கிறேன். சரி, நன்றி. நானும் அம்மாவுக்கு அபிராமி அம்மனுடைய அருக்கடாச்சம் எல்லோருக்கும் கிடைக்கணும் என்று அவரை வணங்கி பிரார்த்தித்து நான் இந்த பாடலை தருகின்றேன் ராஜா.
1: தாருங்கள்.
3: நாகபூஷணி அம்மா நாகபூஷணி, நல்லதெல்லாம் செய்திடுவாள் நாகபூஷணி. நாகபூஷணி அம்மா நாகபூஷணி, நல்லதெல்லாம் செய்திடுவாள் நாகபூஷணி. ஐந்து தலை நாகமெல்லோ நாகபூஷணி, எட்டு தலை நாகமெல்லோ நாகபூஷணி. ஐந்து தலை நாகமெல்லோ நாகபூஷணி, எட்டு தலை நாகமெல்லோ நாகபூஷணி. சங்கு சக்கர நாயகியே நாகபூஷணி, ஓடோடி வந்துடம்மா நாகபூஷணி. சங்கு சக்கர நாயகியே நாகபூஷணி, ஓடோடி வந்துடம்மா நாகபூஷணி. கடல் கடந்து ஓடி வந்தோம் நாகபூஷணி, அம்மா மக்கள் குறை தீத்திடம்மா நாகபூஷணி. கடல் கடந்து ஓடி வந்தோம் நாகபூஷணி, அம்மா மக்கள் குறை தீர்த்திடம்மா நாகபூஷணி. எங்கும் நிறைந்திருப்பாய் நாகபூஷணி, எல்லோருக்கும் அருள் புரிவாள் நாகபூஷணி. எங்கும் நிறைந்திருந்தாய் நாகபூஷணி, எல்லோருக்கும் அருள் புரிவாள் நாகபூஷணி. டென்மார்க்கில் வீற்றிருக்கும் நாகபூஷணி, பிரண்டாவதியில் அமர்ந்திருக்கும் நாகபூஷணி. டென்மார்க்கில் வீற்றிருக்கும் நாகபூஷணி, பிரண்டாவதியில் அமர்ந்திருக்கும் நாகபூஷணி. அற்புதங்கள் செய்பவள்தான் நாகபூஷணி, எங்கள் அபிராமி அம்மாவல்லோ நாகபூஷணி. அற்புதங்கள் செய்பவள்தான் நாகபூஷணே எங்கள் அபிராமி அம்மாவெல்லோ நாகபூஷணே. அற்புதங்கள் செய்பவள்தான் நாகபூஷணே அனைவருக்கும் அருள் புரிவாள் நாகபூஷணே. அற்புதங்கள் செய்பவள்தான் நாகபூஷணே அனைவருக்கும் அருள் புரிவாள் நாகபூஷணே. அம்மா பூஷணி அம்மா நாகபூஷணி தாயே பூஷணி தாயே நாகபூஷணி அம்மா பூஷணி அம்மா நாகபூஷணி தாயே பூஷணி தாயே நாகபூஷணி நாகபூஷணி அம்மா நாகபூஷணி நல்லதெல்லாம் செய்திடுவாள் நாகபூஷணி நல்லதெல்லாம் செய்திடுவாள் நாக பூஷணியும். நன்றி வணக்கம் ராஜா.
1: நன்றி சகோதரி இணைந்து கொண்டு அன்னைக்காக பாடலை தந்த உங்களுக்கும் நன்றிகள். அவர் திருமதி குணநாயகி பசுபதி அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து சுவிஸிலிருந்து திருமதி தர்மவதி அம்மா அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம் சகோதரி.
4: வணக்கம்.
1: நலமா இருக்கிறீங்களா?
4: ஓ நலமா இருக்கிறோம்.
1: நன்றி.
4: நீங்கள் நலமா?
1: ஓ நாங்களும் அன்னையனுடைய அருளோடு நல்ல உற்சாகமா இருக்கின்றோம். அதே போல் நீங்களும். என்னம்மா?
4: அவட இருந்தாலும் கொஞ்சம் அப்படி இருக்கிறோம்.
1: நன்றி நன்றி. அப்படி என்று
4: பொற்கரங்கள் பதினெட்டும் நம்மை

0: நன்றி ஐயா.
1: நன்றி அம்மா, இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கும் நன்றிகள்.
0: நன்றி, வணக்கம் ஐயா, வணக்கம்.
1: அவர் தர்மபதி ரவீந்திரன் அம்மா அவர்கள் இணைந்து கொண்டு அன்னைக்காக பக்தி பாடல் ஒன்றை தந்திருந்தார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம் ஜோசரிம்மா, நலமா இருக்கீங்களா?
2: நாங்கள் நலமா இருக்கிறோம். நன்றி அம்மாவின் அருளோடு எல்லோரும் நிலமாக இருப்போம் என்று அம்மாவிடம் வேண்டிக் கொண்டு நான் மாதாசி அம்மா பதிகத்தில் இருந்து ரெண்டு மூன்று பாடல்கள் போகின்றேன். நன்றி. காப்பு. உமையம்மை பிடியிலே உருவெடுக்க சிவனாரோ உனது சிரமறுக்க ஏலமுகம் தாங்கி வெற்றி அருளும் விக்னமே நின்னடி போற்றி ஐயா. மூசிகத்தில் வீட்டிருக்கும் முருகன் சகோதரா மும்மூர்த்திக்கும் மூத்த விநாயகா. மாதாசியம்மை பதிகம் பாட நின்னடிக்கு காப்பாமே.

தாயிக்கும் தாயாகி சேயிக்கும் சேயாகி அன்பின் வடிவாகி அமைதியின் ரூபமாகி குருவுமாகி குழந்தையாகி திருவுமாகி திருவருளுமாகி அன்பருள் புரி மாதாகி தாயே நின் திருவடி சரணமம்மா அபிராமி அம்சமாகி காவியுடை கற்பகமாகி திரிசூலம் கையிலேந்தி ஆனந்த கூத்துமாடி அற்புதங்கள் புரிவதற்கே அம்மாடி நீ வந்தாய் அற்புத தேவி மாதாசி தாயே நின் திருவடி சரணமம்மா அபிராமி அம்சமாகி காவியுடை கற்பகமாகி திரிசூலம் கையிலேந்தி ஆனந்த கூத்துமாடி அற்புதங்கள் புரிவதற்கே அம்மாடி நீ வந்தாய் அற்புத தேவி மாதாசித்தாயே நின் திருவடி சரணம் அம்மா கொண்டை முடி தரித்து

பூச இணையாலும் மாதாசித்தாயின் திருவடி சரணம் அம்மா. கொண்டை முடி தரித்து துறை நெற்றியில் நீரு நீதே திரிசூலம் தீட்டி கருணை பொங்கும் புலிகளோ தானாகவே மைபூச இணையாலும்

0: நன்றி. வணக்கம் ராஜா.
1: நன்றியமாக இணைந்து கொண்டு அன்னைக்காக அன்னையினுடைய புத்தகத்திலிருந்து பாடலை தந்த உங்களுக்கும் அன்னையினுடைய திருவருள் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெறுவோம். நன்றி.
0: வணக்கம்.
1: அவர் திருமதி யோகேஸ்வரி அம்மா அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். நேரம் சரியாக 4:41 ஐக்கியராஜ்யத்தில் 3:31. இந்த வேளையில் வாட்ஸ்அப்போடாக இணைந்திருக்கின்றார் எங்கள் கனடாவில் இருந்து திருமதி இந்திரா அவர்கள். வணக்கம் சகோதரி திருமதி இந்திரா.
2: வணக்கம். வணக்கம் ராயா.
1: நலமா இருக்கிறீங்களா?
2: ஓம் அம்மாவினால் நல்ல சுகமா இருக்கிறோம். நீங்கள் எல்லோரும்
1: எல்லோரும் நாங்களும் அன்னையினுடைய அருளோடும் உங்களுடைய அன்போடும் நலமாக இருக்கின்றோம் சகோதரி. தாருங்கள்.
2: ஓம் சக்தி அபிராமி சக்தி. அபிராமி தாயின் அருள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். எல்லோரும் அம்மாவை வணங்கி நட்பலன் பெற வேண்டும். இந்த கலியுகத்தில் தான் தோன்றி அம்பாளாக அவதரித்து மக்களுக்காக சேவை செய்யும் தாய் தான் அபிராமி தாயார். அபிராமி தாயை நாங்கள் வணங்கும் பொழுது எங்கெங்கிருந்து வணங்கினாலும் தாய் அருள் பாலித்து கொண்டு இருப்பார். உண்மையாகவே கஷ்டப்படும் துன்பப்படும் மக்களுக்கு அம்மா அருளாட்சி வழங்கி கொண்டு இருக்கிறார். அந்த தாயைப் போல நாங்கள் தாயைப் போல ஒரு மனித ரூபத்தில் வந்த தெய்வத்தை நாங்கள் கண்டதில்லை. மனித ரூபத்திலே வந்து அம்பாள் வந்து நின்றுதான் இந்த அருட்காட்சி கொடுத்து கொண்டு இருக்கிறார். கஷ்டப்படும் மக்கள் நோய் புனி இருக்கும் மக்களை நோய்களை நோய் நொடிகளை தீர்த்து வைத்து கொண்டு இருக்கிறார். உண்மையாகவே தாயைப் போல ஒரு தெய்வத்தை நாங்கள் கண்டதற்கே பெரிய கோடி ஜென்ம புண்ணியம் எடுத்திருக்க வேண்டும். அம்பாள் வந்து நின்று இவ்வளவு வருத்தங்களை தீர்க்கிறார். டாக்டர்மே தீர்க்க முடியாத வருத்தங்களை தாய் தீர்த்து வைத்து கொண்டு இருக்கிறார். உண்மையாகவே இந்த மலையகத்தில் இருக்கும் மக்களை காத்து வருகின்றார். மக்களுக்கு இவ்வளவு உதவிகளை தாய் செய்கிறார். அவர்கள் உண்மையாகவே அந்த மலையகத்து மக்கள் நிறைய கஷ்ட துன்பத்தில் வாழும் மக்கள் தான். உண்மை சாப்பாட்டுக்கோ உடவைக்கோ எல்லாவற்றிற்கும் உண்மையாகவே அந்த மக்கள் பெரும் சந்தோஷப்படுகிறார்கள். அம்மா அந்த மலையகத்துக்கு போன பிறகு அம்பாள் போய்விட்டா, இனி அம்பாள் போய்விட்டா அவர்களுக்கு ஒரு நிவர்த்தி கிடைக்கும்.

மக்களை அம்மா அருள் புரிந்து கொண்டு இருக்கிறார். அந்த மக்களை காக்கவென்று வந்த தாய்தான் அம்பாள். அம்பாளை நாங்கள் வணங்கி கொண்டு வரும் பொழுது உண்மையாகவே அது எந்த பூசை என்றாலும் அம்மா செய்யும் பொழுது தனியொரு சக்தியாகத்தான் செய்வார். இந்த சனீஸ்வர பூசை புதன் வியாழன் வெள்ளி மூன்று நாளும் அந்த மூன்று நேரமும் யாகம் வளர்த்து பூசை செய்து யாகம் வளர்த்து அதில் யாக அனுப்புபவர்கள் யாகத்துக்கு அனுப்புபவர்களுக்கு அதிலும் யாகத்துக்கு போட்டு அம்பாள் அம்பாளின் திருக்கரங்களால் செய்யும் பொழுது எங்களுக்கு கஷ்ட துன்பங்களை நீக்கிவிடும். உண்மையாகவே சனிக்கிழமையும் நேரடியாக போறவர்களுக்கு நவதானியம் கொடுத்து யாகத்தில் போட்டு தண்ணி சனீஸ்வரனுக்கு நீரெடுத்து கொடுத்து அந்த நீரூற்றித்தான் அந்த பூசை அதற்கு பிறகுதான் கும்பம் சரித்து. உண்மையாகவே அது விசேஷமான பூசை. அம்பாளின் கையால் செய்யும் பொழுது உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள் துன்பங்கள் நீங்கிவிடும். உங்களுக்கு போக முடியாதவர்கள் அம்மாவுக்கு திச்சை அனுப்பி உங்கள் நட்சத்திரம் பெயர்களை கூறி நீங்கள் செய்யலாம். இங்கிருந்தும் எல்லோரும் அனுப்புகிறார்கள். எல்லா மக்களுக்கும் கூறி எல்லாரும் ஓம் அம்மாவிடம் அனுப்பினால் நன்மை கிடைக்கும் என்று அவர்களுக்கு தெரியும். உண்மையாகவே அந்த தாய் மக்களுக்கு

0: பக்தராக சேவை செய்ய வந்த தாய்தான் அபிராமி தாயார். அபிராமி தாயார் அந்த அந்த கோயில்களில் கோயிலில் நின்று ஒவ்வொருவருக்காகவும் பூசையும் யாகங்களும் செய்து கொண்டு ஒரு ஒரு பக்தர்களுக்கு தேசிக்கனி வெட்டுவது என்று எவ்வளவோ அன்பாக செய்து கொண்டு வருவார். அவன் டெலிபோன் அடித்தாலும் அவர்களுக்கு அந்த அருள்வாக்கு கூறிவிட்டாலே அவர்களுக்கு புனிதி தீர்ந்த மாதிரி தான். உண்மையாகவே தாயை நம்பி நாங்கள் 100 வீதம் நம்பித்தான் நாங்கள் செய்ய வேண்டும். அம்பாளை போல ஒரு தெய்வத்தை நாங்கள் கண்டதற்கு கொடுத்து வைக்க வேண்டும். அம்பாள் நம்மை காக்கவென்று வந்த தாய்தான் அபிராமி தாயார். இத்தனை அவதாரங்களை எடுத்து அந்த சக்தியை தானே அடக்கி வைத்திருக்கும் தாய். ஆனால் எந்த பெருமையோ தற்பெருமையோ ஒன்றும் இல்லை. சில பேருக்கு கொஞ்சம் பணம் வந்தாலே தற்பெருமை காட்டுவார்கள். ஆனால் தாய் எவ்வளவு செல்வ செழிப்போடு இருந்தாலும் அம்பாள் எல்லா கஷ்டப்படும் மக்களைத்தான் அம்மா அரவணைத்து ஆதரித்து எல்லோருக்கும் அரசு அள்ளி கொடுத்து கொண்டு இருக்கிறார் அபிராமி தாயார். அபிராமி தாயை எல்லோரும் வணங்குங்கள், எல்லோரும் வழங்கி எல்லோரும் நட்பலர் பெறுங்கள். அம்மாவை கண்டதற்கு நாங்கள் கொடுத்து வைக்க வேண்டும். போக முடிந்தவர்கள் அம்மாவிடம் போய் திருப்பாதத்தில் விழுந்தாலே அந்த தாயின் பார்வை பட்டாலே உங்களை பிடித்த பிணிதுகளை நீங்கும். நீங்கள் நினைக்கலாம் எங்களுக்கு காசு பணம் இருக்கிறது நன்றாக இருக்கிறோம், திடீர் திடீரென்று இப்பொழுது ஒவ்வொரு பிரச்சனைகள் வருகின்றது. அம்பாளிடம் போய் வந்தால் தாய் அதை வெட்டி உங்களுக்கு நற்பலன் பெறுவார். அம்பாவுக்கு தெரியும் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கிறது. நீங்கள் போய் உங்கள் முகத்தை பார்த்தாலே அவர் அறிந்து கொள்ளுவார். அப்படி ஒரு தாய் தான் அபிராமி தாயார். எல்லோரும் அம்பாளிடம் போய் எல்லோரும் அருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். ராஜா அண்ணன், நன்றி, வணக்கம்.
1: சகோதரி, நீங்கள் அண்ணனுடைய அடியாராக எவ்வளவு காலமாக பணிபுரிந்தீர்கள் ஜெர்மனியில் இருக்கும் போது?
0: நாங்கள் 99ஆம் ஆண்டு
1: 99
0: போன நாங்கள் 99 போய் அதற்கு பிறகு சில வேலை ஒவ்வொரு மாதமும் போவோம். ஒரு தீய சக்தியால் பாதிக்கப்பட்டு இருந்த நாங்கள் தெரியாது. அம்மாவிடம் போன பிறகுதான் எங்களுக்கு தெரியும். அம்மா அங்கே போன பிறகுதான் அது வெளிப்பட்டது. அம்மா எனக்கு திருநீர் அடித்து தண்ணி ஊற்றி எல்லாம் செய்து அம்மா விட்டவர். உண்மையாக வந்து ஒவ்வொரு மாதமும் போவோம் அந்த உடனேயே 99ஆம் ஆண்டு திருவிழாவுக்கு வர சொல்லி திருவிழாவுக்கு அப்ப எங்களுக்கு சரியான கஷ்டம் உங்களுக்கு நான் சொல்லி
1: இருக்கிறேன்.
0: 15 நாளும் அங்க திருவிழாவில் நின்று விட்டு வரும் பொழுது ரூமுக்கு காசு கட்டி சாப்பாட்டுக்கே காசு இல்லை. அப்படி ஒரு நிலையில் இருந்த நாங்கள் அப்பொழுது நான் அந்த அம்மா நான் செய்த வேலை இடத்தில் தான் பிரச்சனை என்று வேலைக்கு போக வேண்டாம் என்று நான் 3 மாசமாக வேலைக்கும் போகவில்லை. அங்கு போய் அம்மாவிடம் போய் எல்லாம் செய்து விட்டு வரும் பொழுது எனது கணவர் சொன்னார், அம்மா அம்மா என்று நின்றாய், என்ன செய்ய போகிறாய் சாப்பாட்டுக்கு இந்த மாதம் என்று. நான் சொன்னேன், அம்மா எனக்கு தருவா தாய், நான் தாய்க்கு இவ்வளவு இவ்வளவு சக்தி வாய்ந்த தாய், எங்களை கைவிட மாட்டா நம்பிக்கையில் எனது கணவருக்கு கூறினேன். உண்மையாகவே நான் வீட்டு வந்து 2ஆம் நாள் 3 மாதம் நான் காலையில காட்டு அடிக்க வேணும், பின்னேறம் வரும்பொழுது காட்டு அடித்தால்தான் அந்த சம்பளம் போடுவிடும். அப்படி இருந்தது. எனக்கு 1 மாத சம்பளம் எனது அக்கௌண்டுக்கு வந்திருக்கிறது. நம்புவீர்களா? உண்மையாகவே நான் இவர் சொன்னது எனது உனது அக்கௌண்டு காசு வந்திருக்கிறது. அப்பொழுது நான் அம்மாவிடம் கூறிய பொழுது அம்மா சொன்னா, நான் சொன்னேன் அம்மா காட்டடித்தால்தான் காசு வரும். அம்மா சொன்னா அது அம்பாள் போயிருக்கிறா, நீங்க இங்க ஓடி ஓடி செய்த தொண்டுக்கு தாய் அங்கு நீங்க கஷ்டப்படுவீர்கள் என்று அங்க அம்மா தான் காட்டடித்து உங்களுக்கு காசு போட்டு இருக்கிறா அம்பாள். அப்படி ஒரு சக்தி வாய்ந்த தாய் நாங்க, எங்களை கஷ்ட துன்பப்பட விட மாட்டா. இது ஒரு வழியில் அம்மா எங்களை
1: கனடாவில் போய் முடங்கி இருக்கும் போது உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கின்றது சகோதரி?
0: அம்மாவுடன் எப்படியும் கதைத்து விடுவோம். மாதத்தில் கடைசி மாதம் பூசை இங்கே நடக்கும், அதற்கு போய் எல்லா இதுக்கும் நாங்கள் தான் செய்வோம். நாங்கள் ரெண்டு பேரும் அதோட தேசாவும் வருவார் வந்து எல்லோரும் எல்லாம் அம்மாட்ட போன பக்தர்கள் எல்லோரும் வருவார்கள் வந்து அம்மாவுக்கு பாதை பூசை செய்து அது ஃபேஸ்புக்கில் பாருகிற அது போடுகிற நாங்கள் வருகின்றது பாதை பூசை செய்து பால் ஊற்றி பாதை பூசை செய்து எல்லோருக்கும் பிரசாதம் கொடுத்து பஜனை பெரிய பஜனை வைப்போம். அந்த பஜனை தான் எங்களுக்கு சரியான ஒரு சந்தோஷத்தை தரும். அந்த பஜனை வைத்து எல்லோரும் பாடி எல்லாம் அது வரும் அவ்வளவு மக்களும் அம்மாவிடம் போய் அருள் பெற்ற மக்கள் தான் எல்லோரும். சில
1: இல்ல உங்களோட மனம் வந்து அந்த தாயிட்டுக்கு நான் பக்கத்துல போய் கேள்வியே என்ற ஒரு வேதனை உங்களோட மனசுல இருந்திருக்கிறா?
0: வேதனை என்றால் நான் உடனே அம்மாவுடன் கதைத்து விடுவேன். அம்மாவுடன் அம்மா அருள்வாக்கு கொடுத்த எங்களுக்கு
1: மனம் அந்த அமைதி நிலைக்கு வந்துடும்.
0: அமைதி நிலைக்கும் எனக்கு அம்மாவுடன் அருள்வாக்கு கேட்கவில்லையே என்று போட்டு நான் நடித்தால் உடனே அம்மா எப்படியும் எனக்கு எடுத்து
1: விடுவார்.
0: உண்மையாக அம்பாள் என்று அருள் என்று தான் நான் சொல்லுவேன். அம்மா நான் வேற மக்களுக்கும் அம்மாவை பற்றி கூறுவேன். அம்மாவை இப்போ உங்கள் அம்மாவிடம் இப்படி பிரச்சனை இருந்தால் நீங்கள் அம்மாவிடம் போங்கோ. இங்கே இல்லை எங்கிருந்தும் கதைப்பேன். ஜெர்மனியில் உள்ள ஆக்களோட கதைப்பேன். சிறுலங்காவில் அம்மாவை பற்றித்தான் கதைப்போம். அம்மாவை ஏனென்றால் தாயை அதுகள் கஷ்டப்படும் மக்களை அம்மா ஆதரிக்கிறார். நீங்கள் எல்லோரும் அம்மாவிடம் அருள் பெறுங்கள். அப்படி அம்மாவுடன் அம்மாவின் அருளை கதைக்கும் பொழுது எங்களுக்கு அம்மாவின் அருளை கதைக்கும் பொழுது அம்மாவின் அருளை கதைக்கும் போது எங்களுக்கு என்ன மன சந்தோஷம், மனதில் ஒரு உற்சாகமும் சந்தோஷமும் வரும். உண்மையாகவே ராயான அம்மாவை நாங்கள் கண்டதுக்கு எவ்வளவோ கோடி ஜென்ம புண்ணியம் எடுத்திருக்க வேண்டும். அந்த தாயை நாங்கள் கண்டதுக்கு அது எல்லோரும் உணர வேணும். எல்லோரும் உணர்ந்து உண்மையாகவே அந்த மலையக மக்கள் உணர்ந்து விட்டார்கள். உண்மையா அம்மா போகும் பொழுது பூ வீசி அந்த பாதத்துக்கு பூ வீசி பிள்ளைகளுக்கே எவ்வளவோ படிப்பறிவுகளை கொடுப்பா அம்மா. உண்மையாகவே அம்மாவை நீங்கள் எல்லோரும் வணங்கி எல்லோரும் நட்பலம் பெறுங்கள். எல்லோரும்
1: அற்புதங்களையும் கூறிய உங்களுக்கு அந்த தாயாருடைய திருவருள்களை பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெறுவோம். நன்றி அம்மா. நாங்கள் நிச்சயம் கோயில சந்திக்கின்ற பாக்கியம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று அந்த தாயையும்
0: பிரார்த்திக்கின்றேன்.
1: நன்றி அம்மா. நன்றி. உங்களுடைய ஆசைதான் என்னுடைய ஆசை. நீங்களுடைய உண்மையாக பயபக்தியாக அந்த தாய்க்காக நீங்கள் செய்கின்ற திருப்பணி அத்தனையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். ஒரு உங்களுடைய வயசுக்கு இப்படி ஒரு துள்ளியோடும் புள்ளிமான் போல நீங்கள் அங்கனிப்பீங்கள் இங்கனிப்பீங்கள் அம்னா அம்மாவுக்கு பின்னாலேயே நின்று கொண்டே இருப்பீர்கள். அதில் நான் கண்ணுட்டு பார்த்துருக்கிறேன். அந்த வகையில் அந்த தாயினுடைய திருப்பணிகளை நீங்கள் அங்கு கோயிலில் இருந்தும் செய்ய வேண்டும் என்று அந்த தாயை பிரார்த்தித்து விட வருவோம். நன்றி அம்மா. அவர் திருமதி இந்திரா அவர்கள் கனடாவிலிருந்து உரையாடினார். அவரை தொடர்ந்து நீண்ட நேரமாக காத்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம். வணக்கம் ராஜலிங்கம்மா. காத்திருந்தீங்க இவ்வளவு நேரம்.
2: ஒரு மகிழ்ச்சி தான்.
1: மகிழ்ச்சி தானே.
2: அபிராமி தாய் அல்லி தருவாதா? இப்படி காத்திருந்து அவன் தாயின் பாடலை குண்டை கொண்டு செலுத்தினால் இன்னும் கூடுதலாக அழியலி தருவா இருக்கிற நோய் துன்பம் எல்லாம் உண்டையோட பறக்கும்
1: பறக்கும். என்ன உங்களுக்கு என்ன உங்களுக்கு என்ன கூற ராஜலிங்க? நீங்களாம் நல்லா இருக்கிறீங்களா? என்றும் நல்லா இருப்பீர்கள்.
2: நன்றி நன்றி ராஜாண்ண. அதே போல தாங்களும் தங்கள் குடும்பத்தாரும் நலமா இருக்க எல்லாம் இல்ல அன்னை அபிராமி ஆசியுமா இருக்கடா ஜோம் கிடைக்கும் கேட்டுக்கொண்டு அனைத்து அறிவிப்பாளர்கள் நேர்கள் எல்லோரும் கேட்டுக்கொண்டு இப்பாடல் கலைச்செல்வி திருமதி கலைச்செல்வி வசந்தானன் அவர்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு அவருடைய பாடல் ஒன்று அவர் மீண்டும் மீண்டும் தெரிவித்திருந்தார். இந்த பாடலை இன்னும் ஒரு முறை பாடும் ராஜலிங்கம் வந்து அதற்காக வந்திருக்கிறேன். அவன் அந்த பாடல் தான் வெட்ட போட்டு தருகின்றேன். நன்றி. ஓம் சக்தி அபிராமி சக்தி பாட நினைக்கிறேன் சங்கிலியாக பாட நினைக்கிறேன் சங்கிலியாக உனை பாட நினைக்கிறேன் உன் பங்கிலியாக பாடல் தருவாய் பைந்தமிழாலே தினம் பாடல் தருவாய் பைந்தமிழாலே செந்தமிழாலே பாட நினைக்கிறேன் பங்கிலியாக உனை பாட நினைக்கிறேன் உன் பங்கிலியாக பாடல் தருவாய் பைந்தமிழாலே தினம் பாடல் தருவாய் பைந்தமிழா

ஆடலும் பாடலும் தந்தவள் நீயே, அன்னையாய் வந்து அணைப்பவள் நீயே. ஆடலும் பாடலும் தந்தவள் நீயே அன்னையா.

குடியிருப்பு மற்றும் வணிக சொத்துக்கள் வாங்குதல் விற்பனை முதல் மற்றும் இரண்டாம் அடமான நிதி சேவைகள் செல்வம் மற்றும் நிதி மேலாண்மை பண முதலீட்டு சேவைகள் உங்கள் அனைத்து காப்பீட்டு தேவைகளுக்கும் தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெரட்னம் வன்கூவர் நகரில் வாங்கவும் விற்கவும் உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெரட்னம் தொடர்பு தொலைபேசி இலக்கம் வன்கூவருக்குரியது 778 994 23

ஈழத் தமிழர்களின் வாழ்வில் கல்வியில் சாதனையாளர்களை உருவாக்கிய வயாவிழான் மத்திய கல்லூரியின் அமுத விழா 8ஆம் தேதி நவம்பர் மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு சுவிட்சர்லாந்தில் சிறப்பாக நடைபெற இருக்கிறது.

0: பலரது வாழ்வில் அறிவொளியேற்றிய இந்த பாடசாலையின் அமுத விழாவுக்கான பணிகளை வயாவுலான் மத்திய கல்லூரியின் சுவிஸ் கிளையினர் இதற்கான ஏற்பாடுகளை கவனித்து வருகிறார்கள். மறந்து விடாதீர்கள், 8ஆம் தேதி நவம்பர் மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு வசாவிளான் மத்திய கல்லூரியின் அமுத விழா நிகழ்வுகள் நடைபெறுகிறது. இடம்பெறும் மண்டபம்
1: In der AU 18604 Volkeswil, Zürich, Switzerland.
0: இந்த நிகழ்வுக்கு அனுசரணை கொடுக்கின்றார்கள் பிசரியா மம்மா மியா GMBH, சஜிகா கேஷ் அண்ட் கரி, சஜிகா பியூட்டி பார்லர், சோட்டகன் கராத்தே நிறுவனம், பரவச யோகா நிலையம் இவர்களது ஆதரவுடனும் உங்கள் ஆதரவை எதிர்பார்க்கின்றார்கள் வசாவிளான் மத்திய கல்லூரியின் பழைய மாணவர்கள். மேலதிக தொடர்புகளுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். தியாகராஜா சச்சிதானந்தமூர்த்தி, சைவ சைவர் 41 79 771 17 12. தம்பிராஜா இளங்குமரன், சைவ சைவர் 41 76 386 14 82. தர்மலிங்கம் பிரபாகரன், சைவ சைவர் 41 76 51 83. சைவர் 3 4. மறந்து விடாதீர்கள், நவம்பர் மாதம் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு வசாவிளான் மத்திய கல்லூரியின் அமுத விழா நிகழ்வு. கல்வி கண்ணை திறந்த வயாவிளான் மத்திய கல்லூரியின் அமுத விழாவுக்காக அனைவரும் ஒன்றிணைவோம். அடுத்த தலைமுறைக்கு உற்சாகம் அளிப்போம்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானொலியில் மலர்கின்றது. ஜெர்மனிய நேரம் நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். அப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்சாகமாக லாலப்பா இருக்கின்றீர்களோ, அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு, செவ்வாய், வியாழன், வெள்ளி ஆகிய 3 தினங்களில் 6 மணியிலிருந்து 7 மணி வரை வானொலியில் வலம் பெறுகின்றது ஜெர்மனிய நேரம். வளைவு போல் இன்றும் உங்களுக்காக ஒரு பாடல் காத்திருக்கின்றது. அந்த பாடலிலிருந்து நான் கேட்கும் கேள்விக்குரிய சொல்லை கண்டுபிடித்து அதனுடைய முதல் எழுத்து மாறாமல் இருக்க இரண்டாவது பகுதிக்கான விடையோடு நீங்கள் இணைந்து கொள்ளலாம். அன்புறவுகளை விடை தெரிந்தால் விரைவாக இணைந்து கொள்ளுங்கள் அன்புறவுகளே. சரி, அந்த இந்த கேள்வியை உங்களுக்காக தருகின்றேன் அன்புறவுகளே. அதாவது, இயற்கையிடமும் மனிதர்களிடமும் காணப்படக்கூடிய பொதுவாக பொருந்தக்கூடிய சொல்லொன்றை பாடலில் இருந்து நீங்கள் கண்டுபிடித்து, இயற்கையிடமும் மனிதர்களிடமும் காணப்படக்கூடிய பொதுவாக பொருந்தக்கூடிய சொல்லொன்றை பாடலில் இருந்து நீங்கள் கண்டுபிடித்து விட்டீர்கள். சபாஸ், உங்களுக்கு பாராட்டுகள். கண்டுபிடித்தவர் ராணி சம்பந்தர். குமுறல் என்ற சொல், கூனா உங்களுக்கு முன்பதி முதல் சொல்லும் தெரிந்துவிட்டது. கர்நாடக இசைப்பிரியர்கள் அறிந்த ஒன்றினை நீங்கள் விடையாக பெறலாம். நீங்கள் எல்லாம் பாடல் பிரியர்கள், ஆனால் அந்த கர்நாடக இசைப்பிரியர்கள் பாடுகின்ற பாடல்களை எல்லாம் கேட்டு அவர்களுடைய இசையை பற்றி வர்ணிக்கக்கூடிய அளவுக்கு திறமை பெற்றவர்களும் இருக்கின்றார்கள். அந்த வகையில் அந்த திறமை பெற்றவர்கள் கண்டுபிடித்து சொல்லக்கூடிய கர்நாடக இசைப்பிரியர்கள் அறிந்த ஒன்றினை நீங்கள் விடையாக பெறலாம். உங்களுக்கு கூனாவில் வரக்கூடிய ஒரு சொல்லை நீங்கள் தேடி கண்டுபிடித்து வர வேண்டும். நேற்று இணைந்து கொண்டார் ராணி சம்பந்தர் அவர்கள். குசக்கலம் என்று சொல்லியிருந்தார், அது குரல் வகையில் ஒன்றாகும். தேவி தனராஜ் இணைந்திருந்தார், அது குரல் என்று சொல்லியிருந்தார். ரொடியடியா பிலோமினி ஆண்டன் அவர்கள் குரம்பேறி குண்டலம் என்று தாளம், அது குண்டலம் என்றால் ஒரு தாளம். ராதா கனகராஜா அவர்கள் பிரான்சிலிருந்து குமுறல் குரல் இசை என்று சொல்லியிருந்தார், குரல் இசை என்று சொல்லியிருந்தார். அதுவும் அல்ல, குணநாயகி பசுவதி அம்மா அவர்கள் குரல் இசை என்று சொல்லியிருந்தார். அதை விட சித்ரா பவன் அவர்கள் நோர்வேல் இருந்து குரல் இசை என்று சொல்லியிருந்தார். மேரி ஆண்டன் அவர்கள் அதாவது இணைந்து கொண்டு சிறப்பித்தார், எங்களுடைய தேவி ஆண்டன் அவரும் குமுறல் குழுக்கள் என்று சொல்லியிருந்தார். ஷியாமலாவும் இணைந்து கொண்டார், அவரும் குமுறல் என்று சொல்லியிருந்தார். பின்பகுதி சொல்லவில்லை. மீனா மைசன் அவர்கள் குமுறல் குட முழுகு என்று சொல்லியிருந்தார். சித்ரா ஜெயக்குமார் அவர்கள் ஒரு நல்ல ராகத்தினுடைய பெயர் குண்டரவரலி ராகம் சொல்லியிருந்தார், ஆனால் அது இல்லை, வரவும் இல்லை. நேற்று பின்பதி விடை சொல்லவில்லை. சித்ராவோடு 11 அன்பு உறவுகள் இணைந்து கொண்டு விடை சொல்லியிருந்தார், யாரும் சரியான விடையை கூறவில்லை. ஆனால் இன்று உங்களுக்கு பாடல் தேவையில்லை. நிச்சயமாக கர்நாடக இசைப்பிரியர்கள் அறிந்த ஒரு சொல்லினை நீங்கள் விடையாக பெறலாம். எத்தனையோ பாடகர்கள் இருக்கின்றார்கள், சங்கீதம் கற்றுக்கொண்டவர்கள் இருக்கின்றார்கள், ஆனால் அவர்களெல்லாம் பாட வருவதில்லை. சங்கீதத்தை கற்றுக்கொண்டு வீட்டுக்களை முடங்கியிருந்தால் உங்களுடைய திறமை வெளியால் யாருக்குமே தெரியாது. திறமையை நீங்கள் வெளிப்படுத்துவதற்கு இந்த வானொலி உலகம் முழுவதுமே போகக்கூடிய வானொலி உலகம் முழுக்க கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். அதாவது அமெரிக்கா தேசத்திலே ஒரு மாநிலத்தில் மாத்திரம் 3000 நேயர்கள் கேட்கின்றார்கள் என்பதனை மகிழ்ச்சியோடும் பெருமையோடும் சொல்லுகின்றேன் நண்பர்களே. அமெரிக்காவில் ஒரு மாநிலத்தில் 3000 பேர்கள் எங்களுடைய வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அநேக வித்தியாசத்திலும் அவர்கள் அப்படி தொடர்ந்து கேட்கின்றார்கள் என்று நினைக்கும் போது எவ்வளவு பெருமையாக இருக்கிற அந்த வானொலியில் நீங்கள் வந்து இதற்கான விடைகளை கூறும்போது அங்கிருந்தும் கேட்பார்கள், இங்கிருந்தும் கேட்பார்கள், கனடாவில் இருக்கிறார்கள், வான்கூவரில் இருக்கிறார்கள், கனடாவில் இருந்து எத்தனையோ பேர் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். அவ்வாறான வானொலி ஜெர்மனியில் லட்சக்கணக்கானவர்கள் கேட்கின்றார்கள். அந்த தகவல் எல்லாம் அச்சுக்கு போகும் வரை உறுதியான தகவல் என்பதை உங்களுக்கு முழு அன்போடு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்புறவர்களே. சரி, இதற்கான பதிலை நீங்கள் கண்டுபிடித்து வாருங்கள், பார்ப்போம் அன்புறங்களே. இது அதுவரை ஒரு சில வர்த்தக விளம்பரங்களை ஒளிபரப்புகின்ற நேரம். சரியாக நாங்கள் 5:00 தொடங்கி நாங்கள் 5 நிமிடம் உங்களோடு கதைத்திருக்கின்றேன். நீங்கள் ஒருவருமே வரவே இல்லை.
2: அப்பா, இந்த ஃப்ரிட்ஜ் வாங்க ஒரு மாதம் கூட ஆகல, ஒழுங்கா வேலை செய்யல, என்ன செய்யறது?
1: சரி சரி, எந்த காரும் ஒழுங்கா பிரேக் பிடிக்குது இல்ல. எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு எங்கட ஜோய் தான். ஜோயின்ற போன் நம்பரை சொல்லுங்கப்பா.
3: இந்த பிரச்சனைகள் அனைத்துக்கும் ஒரே தீர்வாக நியாயமான விலை தரமான சேவைக்கு ஜோய். தொடர்பு தொலைபேசி இலக்கம் பிரான்சுக்குரியது 0782-81-88-14. மறந்து விடாதீர்கள், ஜோய் 0782-81-88-14.
1: நேரம் சரியாக 5:12 ஐக்கிய ராஷ்டிரத்தில், 4:12. இந்த நேரத்தில் அன்புறவு இணைந்திருக்கின்றார். அந்த அன்புறவோடு நாங்கள் உரையாடுவோம். வணக்கம்.
4: வணக்கம் ராஜாண்ணா.
1: வணக்கம் ராணி மகா. ராணி நினமா இருக்கிறீங்களா? ராணி
4: இருக்கிறேன்.
1: நீங்க டீ குடிச்சீங்களா?
4: குடிச்சிட்டு
1: நாங்க கடைக்கு
4: போயிட்டு வந்தோம். நாளைக்கு
1: லீவு தானே? நாளைக்கு லீவு கடைக்கு போவேன். நாளைக்கு
4: நினைச்சு பாக்கலாம இருக்குதுன்னு சொல்ல முடியாம
1: இருக்குது. நேரம் பார்த்து வருகிறார்களா அல்லது
4: வழியால போயேக்குல அட்ரஸ் கேக்குறாங்க. அட்ரஸ் கேட்டு தாலிக்கொடியா இருக்கிறது, சங்கிலியா இருக்கிறது, கட்டியான மோசமா இருக்குது. என்ன, எனக்கு நேற்று ஒரு ஆள் வந்து நின்றுது கதவில, இவர் வேலையை போயிட்டாரு கொஞ்சம் இதாண்டு.
1: கதவிலையோ?
4: ஓ, வந்து நின்றுது. அப்ப நான் வந்து வெளியில போறதுக்கு ஒரு டேப்லெட்டுக்கு ஆர்டர் பண்ணிருந்தேன். அப்ப அதை எடுக்கிறதுக்கு போறதுக்கும் இந்த எங்கட பயோ முள் வந்து டஸ்ட்பின் கொஞ்சம் அதை வெளியில கொட்டுறதுக்கும் எடுத்து கதவை திறந்துட்டேன். வாசல்ல நிக்குது ஒரு குண்டு மேன்ஸ், யாருன்னு எனக்கு தெரியாது. ஹலோ ஹலோவா? நான் உடனே 999 கதவை பூட்டி உள்ள திறப்ப பூட்டி போட்டேன். பூட்டி போட்டேன், அது போகவே இல்லை.
1: ரிங் பண்ணல,
4: அதுக்கு நாங்க செய்யல. என்ன செய்யல தானே,
1: அப்படி செய்தாத்தான் செய்யணும்.
4: செய்யலாம், களவெடுக்கலாம், ஏதோ ஒரு காரணம் தானே. என்னண்டா அவ வந்து இப்ப சில பேர் சொல்லினா இங்க வந்து வீட்டுக்கு வீடு காசு கேட்டு கொண்டு திரியினமண்டு, அப்படி ஒரு குரூப் திரியுதுண்டு.
1: வெள்ளத்தோல்
4: இவ பாகிஸ்தான் ஆக்கள் இந்தியன்ஸ் கணக்க பேர் அப்படி வேறவையா இருந்தா எங்கட வீட்டை மட்டும் அவ மணி அடிச்சிருக்க மாட்டா. பக்கத்து வீட்டையும் போய் அடிச்சிருப்பா, ஆனா ஒரு வீட்டையும் அடிக்கல. அப்ப பாட்டும் கல் நேரமான
1: கூட விட்டு ஆக்கள் இருக்கான நல்ல வேலை நீங்க இருந்தது.
4: ஓ, ஆனா போறதுக்கும் அவ்வளவு சான்ஸ் இல்ல. ஆனா இருந்தாலும் பயம் எங்களுக்கு தானே, ஏதாவது செய்யலாம் தானே. அந்த இது வந்து ஷாக் 10. அது வந்து இப்படி எல்லா வீடுகளும் இப்ப நிறைய நடந்து கொண்டே இருக்குது. எனக்கு ஜெர்மன்காரர் கூட தொடர்பில் இருக்கிறபடி அவர் ராணி கவனம் இருட்டு நேரம் கதவை திறக்காத வெளியில போகாத கவனமாயிரு. ஏன்னா அவை தான் குட்டி கொண்டு வந்து விடுவி நம்ம நேயமா. அப்ப பல்லு கவனமா என்ன ஒரு குழந்தை மாதிரி தான் அவை வச்சு பாக்கினோம்
1: என்ன
4: நல்ல அந்த பாதுகாப்போடு. ஆனா பார்த்தா சரியான மோசமா இருக்கு. எல்லா இடமும்
1: கூட சிட்டியில மாத்திரமா அல்லது
4: இல்ல இல்ல எல்லா இடமும் வேலில நடக்குது, முன்ஸ்டர்ல நடக்குது, எல்லா இடமும் அங்க ஓல்மண்ட் இடத்துல நடந்திருக்குது. ரெண்டு பேர் ஸ்போர்ட்ஸுக்கு போயிட்டு வந்தவர் ஒருவர் அவர் தனியா டி ஷர்ட்டையும் போட்டு கொண்டு வந்திருக்காரு. அவற்றை செய்யினா ஒருவன் வந்து ஹலோ சொல்லி கை கொடுத்துருக்கிறார். அவர் சொல்லக்கிடையில கை சொல்ல விருப்பம் இல்லை, அவர் கை கொடுக்க விருப்பம் இல்லை. அப்படி இருந்து அவருக்கு கொஞ்ச நேரத்துல பார்த்தா அவன் கிட்ட வந்தவனா, கொஞ்ச நேரத்துல பார்த்தா கழுத்துல உள்ள சங்கிலியா காண இல்லையா.
1: மஜிக்ல எடுத்துட்டானோ?
4: ஓ மஜிக் தான். இந்த இன்னமொரு மென்சன் வந்து அவரும் ஸ்போர்ட்ஸுக்கு போயிட்டு வந்து அவர் வந்து புல்லோவர் எல்லாம் போட்டு அவர் ஷால் எல்லாம் கட்டியிருந்த ஷோல் எல்லாம் கட்டியிருந்த அவற்ற காலத்துல உள்ளதையும் காணையில. இதே மாதிரி தான் அட்ரஸ் என்ன அட்ரஸ் கேட்கணுமாவே என் தங்களை தெரியாது. இப்பதான் போன்ல பார்த்தா நேரடியா போய் கொண்டாந்து விடுது.
1: இனிமேல்
4: ஆர் என்ன செய்தாலும் நீங்க கடைசி வரையும் தெரியாத ஆக்கள்னு சொல்லி என்ன கேட்டாலும் கிட்ட போக கூடாது. அன்றைக்கு ஒரு பிள்ளை சொன்னா தன்னிட்ட வந்து ஒரு மோதிரத்தை தந்து இந்த எனக்கு விருப்பமே இருக்கு.
1: இது இந்த விளையாட்டுன்னா இது ருமேனியர்
4: நான் இதுக்கு வந்த ராஜன்னா குறஞ்சி என்று சொல்லி பாக்குறேன். ஒரு தாலாட்டு பாடல்.
1: என்ன சாமன் குறஞ்சி?
4: குறஞ்சி குறஞ்சி குணச்சான மரத்துக்கு வர தான
1: குறஞ்சி.
4: குறஞ்சி பாடல் தாலாட்டு பாடலும் அவைக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். என்னண்டா இது கணக்க விடைய கொண்டு
1: போகுது விட கொடுக்கணும்.
4: அதுக்கு நீங்க கொஞ்சம் உதவி செய்தாத்தான் அது.
1: இல்ல இல்ல அது செய்யலாம். நீங்க கண்டுபிடிக்கலாம்.
4: கண்டுபிடிக்கலாமா?
1: சரி உங்களுக்கு உதவி செய்யறோம். ராகத்தோட சம்பந்தப்பட்டது. நன்றி வாழ்த்துக்கள்.
4: ராகத்தோடையும் பெருமா?
1: ஓ நன்றி வாழ்த்துக்கள். இதுக்கு மேலே இனி ஒன்றும் சொல்லல. அவர் ராணி சம்பந்தர் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். நேரம் சரியாக 5:18 ஐக்கியராஜ்யத்தில் 4:18. இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்று கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். வணக்கம்.
5: வணக்கம் அண்ணா.
1: வணக்கம் சுவாசினி. நிலமா இருக்கிறீங்களா?
5: ஓ நாங்கள் நிலமா இருக்கோம். நீங்களும் அப்படி நீங்களும் அப்படியே நிலமா இருக்கணும் வேண்டிக் கொண்டேன்.
1: நாங்கள் நல்லா இருக்கணும். நாங்கள் ஆற வேண்டுறீங்க
5: அபிராமியம்மா.
1: திருவருளோடு நீங்கள் நல்ல உற்சாகமா இருக்கணும் அன்னியை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு அப்ப அம்மா உங்களுக்கு செய்யறா
5: நான் மாறி அந்த பழைய அச்சத்தை முதல் அனுப்பி
1: விட்டுட்டேன்.
5: இப்ப வாட்ட இதுல போட்டு விட்டா வாப்பா உடனே பாப்பா அந்த அட்ரஸ்
1: பாக்கச்சு வந்துட்டு
5: கிடைக்கணும்
1: காசு எனக்கு வேணும்.
5: நான் குண்டலமண்டு சொல்லி பாக்குறேன்.
1: குண்டலமண்ட என்ன? அந்த முனிவர்கள்
5: இல்ல இல்ல அந்த கர்நாடக இசையின் ராகம்
1: குண்டலகேசி.
5: ஆமாம்
1: என்று சொல்ல போறீங்க.
5: அதை தன் நிலா குறைஞ்சி என்று முடித்து வச்சிருந்தேன். அதுவும் ஏதோ தெரியாது. நான் கடைக்கு போன உடைய அப்போ உடைய கடைக்கு போட்டு
1: இப்ப கடைக்கு போக போறீங்க?
5: ஆமா நாளை கடை போட்டு தானே.
1: உங்களுடைய முடிவு
5: எல்லாரும் தானே.
1: கடைக்கு போற பெரிய வெயில் உங்களுக்கு
5: என்ன?
1: கல்லறிஞர்கள் இருக்கிறார்களும் சுவாசினி எனக்கு பயம் பயமா கிடக்கு.
5: கல்லறிவளோ இருக்கிறாங்க. இருப்பு முந்தி இப்ப கொஞ்சம் குறைஞ்சிருந்தனால இப்ப சென்னாரானீங்கக்கா.
1: சுவாசினியுடைய டெலிஃபோனை ஹேண்ட்போனை அமர்த்தி விட்டீங்க. சுவாசினி மீண்டும் இணைந்து கொள்ளலாம். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புரா. வணக்கம்.
6: வணக்கம் பதனா.
1: வணக்கம் பதனா. அடிக்கடி வரவணும் நிகழ்ச்சிக்கு. சும்மா நீங்க பள்ளிக்கூடத்து ஒழுங்கா வரணும். நேற்று எங்க போனீங்க? என்ன எந்த அனுப்புற சட்ட வேண்டாம் எனக்கு. நேற்று எங்க போனீங்க? நீங்க வாத்தியாரையும் போய் காட்டி என்னையும் போய் காட்டுறீங்க. இல்ல ராஜா அண்ணா, இல்ல ராஜா அண்ணா. நலமா இருக்கிறீங்களா? நலமா இருக்கிறீங்களா? பிள்ளைகள் குட்டிகள்? வெள்ளிக்கிழமை என்ன நிப்பீங்க எனக்கு தெரியும்.
6: இல்ல ராஜா அண்ணா, இப்பவும் போட்டுதான் வந்தேன். நான் குறிஞ்சி என்று சொல்றேன். குறிஞ்சி ராகம்.
1: குறிஞ்சி என்ன? அவதான் சொல்லிட்டு போற குறிஞ்சி என்று.
6: இது குறிஞ்சி.
1: குறிஞ்சி அழகிய ராகங்களில் ஒன்று குறிஞ்சி ராகம். அதை கண்டுபிடிக்கதான் லீவ் எடுத்து. நீங்க
6: முதலும்
1: என்ன வருத்தம் அந்த காலமானவா?
6: முழுசா தெரியல. மகள் ஒரு வருத்தமா கொஞ்சம் உடம்பெறிவுகள் இருந்ததா? அதுக்கு மருந்துகள் எடுத்து கொண்டிருந்தது. பிறகு குளிச்சிட்டு தலை துடைச்சு கொண்டிருந்ததா யாரோல அப்படியே
1: தெரிஞ்சிட்டேன்.
6: மூளைக்குள்ள நரம்பு
1: வடிச்சிட்டு ரெண்டு பொம்பளை பிள்ளைகள் என்ன? பரதன் வந்து எங்கட ஊரா? பொங்குடி தீவு
6: பரதன். பரதன் இல்ல, அவர் அவட கணவர் வந்து மேல
1: பொங்குடி
6: வந்து சொல்லிட்டேன். மேல வைத்திலிங்க
1: அண்ணனும் வந்து சுற்றுலா போனோம் இந்தியாவுக்கு, அங்கேயும் மோசம் போயிட்டு. மற்றது எங்கட இவர் அம்மா எங்கட புண்டி புஷ்பவதியின் குரலுக்காக மைத்துனர். மைத்துனரா? அவர்கள் மரணவடி எங்க செய்யறது எப்படி என்ன டீட்டெயில் வரையில்லைன்னு சொல்லிக்கலாம். எல்லாருக்கும் ஆழ்ந்த இறைவனடி செய்யற சொல்லி நாங்களும் பிரார்த்திப்போம். நன்றி. குறிஞ்சிராக என்னம்மா? ராசாத்தியண்டா? ராசாத்தி தியாகராஜோ? என்ன செய்யணும் தெரியாது. நன்றி சௌதரி. அவர் வதனா தயாளன் அவர்கள். அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புற. வணக்கம். வணக்கம் குணா. நலமா இருக்கீங்களா?
7: நல்லா இருக்கோம்.
1: நீங்க என்ன ராகத்தோடு வந்திருக்கீங்க?
7: நான்
1: என்னமா
7: குருப்ரியா இல்லாட்டி இன்னொன்று குருப்ரியா.
1: குமுதப்பிரியாவா?
7: குமுதப்பிரியா ராகம்.
1: குமுதப்பிரியா இருக்கு எனக்கு தெரியாம.
7: ராகம்
1: ராகம் என்ன? எவ்வளவு ராகம் இருக்குது? ஒரு கிளை, ஒரு கிளை ஆறா பிரிஞ்சு
7: என்ன
1: பேருமா?
7: குருப்ரியா.
1: மடியா ஸ்பெல்லிங் பண்ணுங்க.
7: குனா ரூனா
1: டூனாவா?
7: கூனா. கூனாண்டியில வேற வேணும்.
1: ஓ அது சொல்லிட்டீங்க.
7: கூனா கரும்புக்கு வர ரூனா உப்பண்ணா டீனா டீனா
1: டீனா
7: கரி கரி என்று வேணும். கரி
1: ஓ
7: அந்த டீனா யாவென்னா?
1: அடே குருப்ரியா.
7: குருப்ரியா அந்த பிரியாவே அப்படி இல்ல, குருப்ரியா வந்து வரும்.
1: குருப்ரியா பிரியா
7: டீனா எழுதுவையில உப்பண்ணா வந்து ரீனியையும்
1: வேற என்ன சொல்லுவது? என்னத்தை சொல்லுவது? என்னத்தை என்னவென்று சொல்லுவதா? வஞ்சி உண்டன் என்ன சொல்றம்?
7: ஆத்மசாந்தி.
1: ஓ ஆத்மசாந்தி. நீங்க என்ன நம்பர்ல நினைக்கிறீங்க சௌரம்?
7: ஒன்பது. ஒன்னும் வேலை செய்யாது.
1: இல்ல இல்ல வேலை செய்து போல சும்மா நீங்க இப்படி கதையை கட்டி விட்டுறாங்க. இலக்கம் போடுறது
7: கிடைக்குது.
1: உங்களோட
7: நீங்க
1: நன்றி வாழ்த்துக்கள். அவர் திருமதி குணநாயகி பசுவதி அவர்கள். அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புற வணக்கம்.
8: வணக்கம்
1: ராதா. நலமா பாத்தீங்களா திருமதி குகப்பிரியா? அங்க எங்க குணநாயகமா ஒன்று வேலை செய்யல, ஒன்று வேலை செய்யல, தாங்களே கதையை கட்டி விடுறது. கட்டிக்காரி அப்படி டெலிபோன் சும்மா ஸ்ட்ராங்கா இருக்கணும். இந்த
8: டெலிபோன்
1: நாங்கள் 25 ரூபாய்க்கும் போய் டெலிபோன் வாங்கலாம், 75 ரூபா ஹீரோக்கும் டெலிபோன் வாங்கலாம் இல்லை. அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அது வேலை செய்யும். இப்ப நாங்கள் சிலோன்ல சீதனம் கொடுத்து மாப்பிள்ளைக்கு எடுக்கிறோம்டா, ஒரு விவசாயிக்கு 10,000 ஹீரோ 10,000 ரூபா கொடுப்பார்கள். ஒரு டாக்டருக்கு 1,00,000 கொடுப்பார்கள். அந்த காலத்துல நான் இருக்கேக்க வீடு கேட்பாங்க, வாசல் கேட்பாங்க, அது கேட்பாங்க, இது கேட்பாங்க, பொம்பளை வடிவா இருக்கணும். அது மாதிரி நிகழ்ச்சி செய்ய இந்த நம்பருக்கு அடிக்கலாம். அந்த அப்ப என்னென்று கதைக்கிறது உள்ள
6: நம்பருக்கா?
1: ஓமம்மா. அப்ப அவர்கள் தேவி வந்து எங்க வாட்ஸ்அப்ல வைபர்ல வந்திருக்கிறா. அப்ப சொல்லுங்க.
6: நன்றி,
1: வாழ்த்துக்கள். என்ன கேட்டுடுவார்?
6: நன்றி, வணக்கம்.

0: இந்த நேரத்தில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
1: வணக்கம் தான்.
0: வணக்கம் மதனா. அவர் வதனா, அவர்கள் வதனாவை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் எங்களுடைய அடுத்த அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம். அவருடைய தொடர்பு இணைந்து கொள்ளவில்லை. அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
2: என்ன
0: ஒரு ஆளு
2: போட்டிருக்காங்க
0: ராகங்கள் கணக்கு சோரம். நாங்கள் வந்து கண்ணதாசன் சொல்ற ஒரு ஏழு சுரங்களுக்கு இத்தனையோ ஓடுது, ஒரு ஒரு கிளை அதுல ஏதாவது பிரிஞ்சு கொண்டு போய் அது என்ன சவசக்கணக்கா ஆயிரக்கணக்காக இருக்கு. அதெல்லாம் நாங்கள் ஒன்று இருக்கு. கல்யாணி எங்களுக்கு தெரிஞ்சதுகளை அந்த ஃபேமஸ் ஆனதுகளை வந்து சில சில ராகங்கள் இருக்கின்றது. பிரிஞ்சு பிரிஞ்சு இப்படி இது மாதிரி போகும். தண்ணியா தண்ணி மாதிரி கிளை மாதிரி பிரிஞ்சு பிரிஞ்சு போகும்.
2: அப்பத
0: சகோதரி என்று சொன்னவாநாயகி குறிப்பிரியான்னு சொன்னவா இப்ப சொன்னவா நீங்க குகப்பிரியான்னு சொல்றீங்க. அவரை தொடர்ந்து வதனி மோகன் நீண்ட நேரமா வாட்ஸ்அப் காத்திருக்கிறார். சகோதரி வணக்கம்.
3: வணக்கம் அண்ணா.
0: நலமா இருக்கிறீங்களா வதனி?
3: நலமாவே இருக்கிறோம். என்ன அப்படியே முடிக்க போறேன்னா வந்த அப்படியே சரியா?
0: அது என்ன தெரியாது. அதே சொல்ல தெரியுது. ஏழு சுரங்கள் சொல்லதில்ல. சரி கம பத நிசா
3: அந்த படாலுக்கு போங்க. சரியா சா வந்து
0: சமஸ்கிருதம். சமஸ்கிருதம்
3: சமஸ்கிருதம். அப்ப அந்த சமஸ்கிருத சா அது வந்து குரல் குரல் நான் குரல் ஓசை என்று சொல்லு சொல்லப்படுகிறது.
0: நீங்களா?
3: நான் இதுக்கு குமரல்ல இருந்து குரலோசை என்று சொல்லி பாக்க.
0: குரலோசை வந்துட்டதே உள்ள எத்தனையோ தரம்
3: குரலோசை வந்ததா? குரலோசை தான்
0: குரல் குரல் இசை குரல் இசை குலுக்கல் குரலோசை குரலோசை வந்துட்டதுமா. அது பிள்ளையம்மா விட ராகங்களின் பெயர்ல ஒன்று. இதற்கு விட வந்து ராகங்களின் பெயர்ல ஒன்று.
3: ராகங்களின் பெயர்கள்
0: நன்றி. வாழ்த்துகள் உங்களுக்கு. நல்ல பொன் வீக்கெண்ட். நல்ல வீக்கெண்ட். நல்ல வீக்கெண்டா அமையட்டு. நன்றி.
3: நன்றி அண்ணா. நன்றி உங்களுக்கும். நன்றி. வணக்கம்.
0: நன்றி. அவரை தொடர்ந்து வைஃபரோடாக இணைந்திருக்கும் அன்பு உறவை அடே அவருடைய தொடர்பை நான் துண்டித்துவிட்டேன். அவரை தொடர்ந்து சியாமலா ஓடி வந்திருக்கிறா. அவ தட்டி போட்டு தேவியை திரட்டி போட்டு சியாமலா ஓடி வந்திருக்கிறீங்க. வணக்கம் சியாமலா.
4: வணக்கம் ராஜா.
0: நல்லா இருக்கிறீங்களா சியாமலா?
4: ஓ நாங்க நல்லமா இருக்கிறோம். நீங்க
0: நல்லா இருக்கிறோம். நன்றி.
4: நன்றி. தேத்தனி எல்லாம் குடிச்சிட்டீங்களா?
0: இல்லையே. இவ்வளவு அதான் நான் டென்ஷன்ல இருக்கிறேன்.
4: அது சரி. ஒருத்தர் மூத்த வரையே இல்ல.
0: ஓ
4: ரகு அண்ணா வந்தா ஊத்து ஊத்த திரட்டல.
0: ஆரம்மா
4: ரகு அண்ணா
0: நான் ஒருத்தரை கேட்கறேன் இல்லை இவ்வளோ ஒருவரே நான் கேட்க மாட்டேன். எந்த வீல எனக்கு
4: ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ராகம் இருக்கு.
0: அது பரவாயில்ல, ஏழு ராகம் இருந்தால் உங்களுக்கு பிடிச்ச ராகத்தை சொல்லுங்க. எனக்கு
4: நீங்கள் எந்த ராகம் வச்சிருக்கீங்க
0: அதை பற்றி என்னென்ற தெரியாது. நான் சொல்லுவேன்
4: உஷமாவளி என்ற ஒரு ராகம்,
0: அது வேண்டாம் எனக்கு.
4: குண்டகிரியை
0: என்னோட குவப்பிரியான்ற ஒரு புள்ள படித்தவா, சரியான கட்டிக்காரி, பயங்கர கட்டிக்காரி. இப்ப நான் அட்வான்ஸ்ல போய்க்க ஒரு நாள் எப்னால சந்திச்சேன்னா நான் அப்பாவா டெக்னிக் காலேஜில் படிக்கணும்னு
4: சொன்னா.
0: இப்ப கலா கேட்டு இருந்தா கலாக்கு தெரியும், கலாண்ட நல்ல இனியில ஃப்ரெண்ட் ரவுண்ட வைவின்ற
4: சரியான
0: ஒற்றுமை என்ன நேரம் ரெண்டு பேரும் நல்ல
4: பிள்ளை.
0: நான் ராகங்களை சொல்ல வேண்டாம், எனக்கு விட சொல்லுங்க ப்ளீஸ்.
4: குல்ச்சரி என்ற ராகம் இருக்கு, கும்ம காம்போதி என்று, குந்தல வராளி என்று.
0: அது சொல்லிட்டாவல, குந்தல வராளியே விடுங்களேன்.
4: அது நான் சொன்னேன்,
0: அது சொல்லிட்டீங்க நீங்க, விடுங்க. அது
4: குண்டகிரிய இருக்கு, குசமாவளி இருக்குது.
0: இதுல நீங்க விடையே சரியா ஒன்றிலும் விட சொல்ல இல்லையே.
4: நீங்க வச்சிருக்கிறத குறிப்பிரியாவத்தான் நீங்க குகா
0: என்னோட படிச்ச பிள்ளைகள் எல்லாம் இங்க இருக்கும். எனக்கு என்ன என்ன தெரியாம இருக்கும் சில நேரம், அந்த ராஜாண்ட என்ன
4: படிக்கிற காலத்துல எடுத்த படம்
0: அதை போட்டு விடணும். என்ன
4: அதை போட்டு ஒரு பேஸ்புக்க திறந்து விட்டீங்க,
0: ஏமல்ல இருக்கிற லண்டன்ல இருக்கலாம்
4: சொல்லுவீங்க.
0: என்னமா
4: இல்ல இந்த அந்த படத்தை போட்டு விட்டீங்க, யாரு பேமா சொல்ற மாதிரி எங்கட ராஜாண்ட
0: நன்றி, வாழ்த்துகள் சோதரம்.
4: நன்றி ராஜா.
0: நீங்க தியானத்தோட வடிவாத்திய கடவுளை கும்பிடுங்க.

0: பிள்ளையா பிள்ளையா
1: வைக்கிறேன். அவன் அவனுக்கு எழுதி வச்சபடிதான் நடக்கும். இதை நீங்க தலையால கிடங்கு கிண்டினாலும் நடக்காது.
0: தாய் என்ற ஒரு பெரிய ஒரு என்ன சொல்லுவோம், இது
1: தாய் என்ற தாய் தான்.
0: தாய் என்ற தாய்
1: வேற ஒன்றும் இல்லை.
0: அந்த பாக்கியம்,
1: அந்த பாக்கியம் இருக்கிறாக்கள் பெண்களுக்கு எல்லாம் அனுபவிக்க கிடைக்கல
0: கிடைக்கல. நன்றி, வாழ்த்துக்கள் சோதரம்.
1: நாங்க 40 வருஷமா விட்டு
0: பிரிஞ்சிருக்கிறோம்.
1: அப்போ இருந்தும் சந்தர்ப்பம் இல்லை.
0: அப்ப குகா பிரியான்னு போடட்டாமா?
1: குகா பிரியால குரு பிரியா.
0: நன்றி, வாழ்த்துகள்.
1: நன்றி ராஜா.
0: அவர் சகோதரி திருமதி ஷியாமலா அவர்கள். ஷியாமலாவை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புற. வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம் சசி அம்மா, நலமா இருக்கிறீங்களா?
2: நாங்கள் நலமாக இருக்கிறோம். நீங்கள்?
0: ஐயா எப்படி இருக்கிறார்?
2: ஐயா நலமாக இருக்கிறார்.
0: எங்களோட வேலை என்ன விட்டு போயிருக்கிறார் இன்றைக்கு?
2: என்ன
0: பாட்டு வரைக்கும் எல்லாரும் பாத்து பார்த்து வச்சிருக்கணும்.
2: அந்த இடைக்கால சீசன்ல வெறும் பிரியாதான்.
0: ஆமா இருக்கு. அரங்கம்மா
2: ஒரு காலத்துல
0: எல்லாரும் பிரியா
2: நன்றியம்மா.
0: அவர் சசியம்மா அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். சசியம்மாவை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புரா. வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம் சகோதரி பிலோமினா, நலமா இருக்கீங்களா? பேட்டி எப்படி இருக்கு?
3: நலமா இருக்கிறேன்.
0: எப்படி இருக்கா பேட்டி?
3: போவோமோ?
0: அவரை தொடர்ந்து தேவி தங்கச்சி சரியா கஷ்டப்பட்டு போனா. நான் ஆள தெரியாம போட்டு நானும் அது மாமா அந்த எடுத்து இல்ல, நான் எடுத்து எடுத்து விடுறதுக்கு முயற்சியமா அழியுது. கணக்கு இப்படி ஒரு ஸ்டைல்ல நீங்க தேவி செய்வீங்கன்னு நான் கண்டுபிடிக்கல. கணக்குற இதயத்தை இல்ல, ஒரு ஒரு இதயம் தான் தனராஜன் இதயம். அப்புறம் என்ன மூணு நாள் இதயம்? அது அண்ணா.
4: அம்மா அம்மா அம்மா
0: அம்மா அம்மா அம்மா அம்மா எழுத்தோட்டம் பெறும். அப்படியே வந்து நின்றுதா என்ன குழப்பிக்க? நான் இங்க
4: அமத்தில
0: தேவி கிடந்தது கடைசியில. அப்ப நான் அமத்திரன் அமத்திரன் அமத்திரன் அது நிக்குதம்மா.
4: ஓ பிறகு
0: 48
4: வந்தேன்.
0: கொஞ்சம் கழிச்சு
4: கொண்டு 48 நிக்கிறேன்.
0: ஓ
4: பதினாக்கா விட்டுட்டு போக நான் வந்தனா?
0: நீங்க வந்துருங்க. அப்ப சொல்லுங்க தேவி, நலமா இருக்கிறீங்களா?

0: வீட்ல இருக்கிறோம் அண்ணா.
1: நான் சாப்பிட்டுட்டீங்களா?
0: ஓ
1: சரி சொல்லுங்க.
0: சேரது நான் குருப்பிரியா எடுக்கிறேன். ராகம்
1: குருப்பிரியா
0: ராகங்கள் 28-22 ராகங்கள்ல இந்த ராகத்தை குறிஞ்சி எல்லாத்தையும் எடுத்து வச்சு.
1: ராகங்கள் 16 உருவான வரலாறு.
0: குருப்பிரியா கர்நாடக இசை
1: இசைப்பிரியர்கள் தெரிஞ்ச
0: இசைப்பிரியர்கள்
1: என்னட்டு இருக்கிற விடதான் சொல்லணும். நீங்க
0: குறிஞ்சி ராகம் எடுத்தேன், எல்லாம் எடுத்து எடுத்து எடுத்து எடுத்து நீங்கள் குறிஞ்சி ராகம் இல்லையாண்டுட்டீங்க.
1: இப்ப கோவப்பிரியா நிக்கிறீங்க.
0: கோவப்பிரியா இல்ல குருப்பிரியா.
1: குருப்பிரியா
0: கூனா கூனா ரூனா இப்ப என்ன பீனா பீனா யாவண்ணா.
1: வணக்கம். அவருடைய ஒரு தொடர்பை இணைத்துக் கொள்ள முடியவில்லை. அடுத்த அன்புரோ வணக்கம். வணக்கம் மீனா, நலமா இருக்கீங்களா? ரோமன் ராசியா நம்பர்
0: நல்ல
1: சூப்பரா இருக்கிறோம். நாங்களும் தவறு, நானும் செய்யறேன், சரியான தவறு
0: செய்யறேன்.
1: எல்லாம் அலட்சிய போக்குத்தான். சின்ன தவறுகளுக்கெல்லாம் நாங்கள் வந்து அலட்சிய போக்கு. இந்த நம்பருக்கு போனா தான் இந்த நம்பருக்கு வரலாம், இந்த நம்பருக்கு போனா தான் அந்த நம்பருக்கு. இல்ல அது இல்ல, ஏதோ ஒண்ணுல ஒரு நின்ற இடத்துல நிலைக்க சொல்லி உங்களுக்கு பழமொழியில இருக்கு. நின்று ஆய்ந்தவனுக்கு இளங்கொள்ள பாவக்காய், ஓடி பறிச்சவனுக்கு ஒரு கடகம் பாவக்காய். ஒன்றிலே அதை அடிச்சுக்கொண்டு ஒன்றில் அடிச்சு போட்டு ஒன்றில் அடிச்சு போட்டு கட கட கட கட கட கட கட அடிச்சாங்க. இப்ப உங்களுக்கு வந்து அந்த வயர் ஒரு கனெக்ஷன் தானே அது. அதுவும் ஒரு
0: உங்கள்கிட்ட வந்தா மட்டும் பாடுறியில நாட்டுக்கிழமை பாடையில கீ கீ கண்டு பட்டி பட்டி வருது. அப்படி நான் பாடுறது
1: என்னம்மா?
0: பட் இப்ப நாளைக்குமே நான் பாடல ராஜா என்ன கீ கீ கீ கண்டு வருது. ஏன் ராஜா மச்சாக்களும் கதை கேட்க வரே இல்ல.
1: அது உங்க டெலிபோன்ல இருக்கிற மிஸ்டேக் தான்.
0: பாட்டு
1: செய்து பாருங்க. இந்த இப்ப எங்க செய்யுது
0: சொல்றேன்.
1: உங்களோட படிச்சவா குகப்பிரியா?
0: குகப்பிரியால பிரியான்னு படிச்சவா. குகப்பிரியால பிரியா.
1: பிரியா நன்றி, வாழ்த்துக்கள்.
0: நன்றி அண்ணா.
1: அவர் சகோதரி மீனா மைசூரன் அவரை தொடர்ந்து வானலில் வந்திருக்கும். அடுத்த அன்புற வணக்கம்.
2: வணக்கம் ராஜா.
1: வணக்கம் ஜெயந்திமாலா, நலமா இருக்கிறீங்களா?
2: நலமா இருக்கோம் ராஜா. நீங்களும்
1: எங்களை மறந்துட்டீங்க ஜெயந்தி. சரியா மறந்துட்டீங்க. ரேடியோ பக்கமே வேற இல்ல, சும்மா அஞ்சு மணிக்கு வந்து சும்மா எனக்கு ஒரு குரலை காடி போட்டு ராஜா நே சமாளிச்சுட்டு போறது.
2: அந்த
1: வேற எங்கட சதாசிவத்தார் விடுறேன் ரேடியோ பக்கம் போவாத சேரு.
2: அவருக்கும் ரேடியோவும் சம்பந்தம் இல்ல, அவர் ரேடியோ கதை கதைக்க மாட்டார், ரேடியோ வந்து ரேடியோ போட்டுடுவார். அவ்வளவுதான்.
1: உடம்புநிலை எல்லாம் அப்படி நல்லா இருக்கா?
2: நிலமண்டு சொல்ல கொஞ்சம் சோமா இருக்குது, ஆனா பாப்பேன் பாப்பேன் என்ன என்ன மாதிரி வருதுன்னு
1: பாப்பேன். நன்றி. என்ன விட சொல்ல போறீங்க?
2: நன்றி.
1: வணக்கம்
2: தாஜா.
1: நன்றி.

0: நேரத்தில் வைபவர்களோடாக இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
1: வணக்கம் ராஜாண்ணா, நீங்க கதைக்க கண்ணீர் வருது ஆரண்ட் எனக்கு தெரியல.
0: அப்புறம் நாங்கள் தர்மம் தானே, நீங்க சொல்லுமா
1: சொல்லுவீங்க தானே. நான் ஆண்டவனை பிரார்த்தித்து கொண்டு இந்த இது வந்து இந்த குருப்பிரியான்றது வந்து ருத்ர ராகம், அது மேலகத்தா ராகம் என்று சொல்றதாம். அது இந்த கிளை ராகம்தான், அது தாய் ராகம். கிளை ராகம்தான் இந்த அபூர்வ ஜான் ராகம் என்று குகப்பிரியா ராகம்.
0: குகப்பிரியா ராகம் தான் நீங்க சொல்றீங்க. நன்றி, வாழ்த்துகள் சௌதரி.
1: அவர் வச்சிருக்கிறார் போல இருக்கு.
0: நன்றி. அவர் ராணி சமுத்திர அவர்கள், அவர்களை தொடர்ந்து வானலில் வந்திருக்கும் அடுத்த அன்புற வணக்கம். ராஜலிங்கம் நிலமா இருக்கீங்களா? ராஜலிங்கம் இவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ராஜலிங்கம் பேரு அஞ்சு மணி நிகழ்ச்சிகளும் விபி எல்லாம் பே கட்டிக்காரர் உண்மையாக அறிவுபூர்வமாக சிந்திக்கிற ஆக்கள் அந்த யோகேஸ்வரி அம்மா உலக கட்டிக்காரி அஞ்சு மணி நிகழ்ச்சி எல்லாம் வர மாட்டா. பெரிய கட்டிக்காரர் எல்லாம் அஞ்சு மணிக்குள்ள நிக்க மாட்டாங்களே. சண்முகநாதன் பயங்கர கட்டிக்காரர், மூலசாலி. அந்த நச்சந்திரனை விடுங்க, நச்சந்திரனை புத்தகத்தை பார்த்து படிக்கிறது. இது வந்து பொதுக்கு கேள்விக்கான ஜெயிண்டி எடுத்துக்கிட்டு வர்றது. அப்ப இவ்வளவு கட்டிக்காரங்கள் எல்லாம் கேட்டு கொண்டு இருக்கிறார்கள் என்றதை பார்க்க இவ்வளவு கவலையா இருக்கு. வந்து கலந்து கொண்டு சிறப்பி கேட்க நாலு பக்கத்தாலும் அணைய உடைக்க உடைக்க உடைக்க உடைக்க உடைக்க உடைக்கத்தான் தண்ணி சும்மா போஸ்ட் பண்ணி அடிக்கும்
2: அடிக்கும். ஒவ்வொரு ஒவ்வொரு சொல்ல சொல்ல மாத்த மாத்த
0: ராசலிங்கம் இன்றைக்கு வேற நாள் இன்றைக்கு காணாது. எங்க ஒண்ணு லண்டன் புள்ளிய பீர புள்ளிய பார்க்க வராக விடாயன் வராக விட இன்றைய ராவிக என்ன பாண்டு இல்லாம போட்டு துவங்கினீங்களோ
2: சந்தோஷமா இருக்குது. இணைஞ்சு இணைஞ்சு லைன் கிடைச்சது எல்லாத்துக்கும். காலையில தான் கொஞ்சம் இணைஞ்சல தந்து
0: விட்டு
2: ஒரு ஆள் டெலிபோன் அடிச்சு விட்டாரு ராஜா. காலையில
0: அதான் கட் பண்ணினது
2: பத்தி வெள்ளி மேலேயோ நல்லா படிச்சிருந்ததுனால அடிச்சு விட்டுட்டு இருந்துச்சு. அந்த அடிச்சு பேசி பேசி பேசி உங்களுக்கு திருப்பி எடுத்தா நீங்க இருக்க
0: பாட நேரம் காணாதுன்னு போட்டு கட் பண்ணிட்டு
2: நன்றி.
0: வாட்டுகள் என்ன கண்டுபிடிச்சு? அந்த ராகம்
2: தான்.
0: கோப்ரியா கோப்ரியா தெரியுமா உங்களுக்கு?
2: தெரியாது. குகப்பிரியான்னு சொல்லி எப்படி பேரு தெரியாது? தெரியும்.
0: பிரியாவை தெரியும்.
2: நேரத்துக்கு
0: நன்றி. வாழ்த்துகள் சோதரம்.
2: வாழ்த்துகள். நன்றி.

0: நேர்மணி நேர நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கும் அவரது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய பொழுது மாத்திரமல்ல அனைத்து நாள் பொழுதும் உங்களுக்கு உற்சாகமான பொழுதாக மலர வேண்டும் என்று இறைவனையும் பிரார்த்தித்துக் கொண்டு தொடரும் நிகழ்ச்சியோடு ரகு அவர்கள் உங்களை சந்திப்பார் என கூறி உங்களிடமிருந்து அன்பாக விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். அன்பு உறவுகளே, நடைபெற்றது ஜெர்மன் நேரம்.
1: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாச்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்புக் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினால் 0142 0541 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
2: நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும் யாழ் கலஞ்சியா.
0: இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம்.
2: காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
0: பிரதி சனிக்கிழமை தோறும் ஆட்டிறைச்சி பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில்.
2: மேலதிக தொடர்புகளுக்கு
0: 04![375││5]
2: மேலதிக தொடர்புகளுக்கு
0: மறந்து விடாதீர்கள் வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம்.
2: தரத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
0: பரிசு லாட்சியில் ரூய்கையில் அமைந்துள்ள ஷரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிவு விலையில் வாங்கி செல்ல ஷரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம், சுவாமி படங்கள் வரை, கும்ப பொருட்கள் தொடக்கம், குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள், கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், பாதனிகள் முதல் பல் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி, கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா, இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷரிமஹால், 14 ரே கை, பாரிஸ், 10 லாஷப்பல். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷரி, 0 51 15 82 03 அல்லது 0 69 58 61 61. மறந்து விடாதீர்கள் பரிசு லாட்சியப்பலை ஷரிமஹால்.
3: கனடா வன்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ்.
2: 35 வருடங்களுக்கும் மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வன்கூவரில் ஜெயா பிரதர்ஸ்.
3: உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ்.
2: வாரந்தோறும் மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், பலவைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வன்கூவரில் ஜெயா பிரதர்ஸ்.
3: இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம்,
0: தென்னம் குறுத்து பலாப்பழம் மாவிலை போன்றவற்றை ஓடு கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜெயா பிரதர்ஸ்.
2: அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வன்கூவரில் இருந்து செய்கின்றார்கள் ஜியா பிரதர்ஸ்.
0: வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து 9:00 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம்.
2: நிலவிய விவரங்களுக்கு ஜியா பிரதர்ஸ், 38 நைட் ஸ்ட்ரீட், வான்கூவர், கனடா.
0: தொடர்புக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜியா பிரதர்ஸ், 604-707-1-57 அல்லது 604-902-03-44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jiabrothers.com.
2: உங்களுக்கான சேவைக்காக வன்கூவரில் ஜியா பிரதர்ஸ். சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5,000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக் கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
4: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட், 3098 குவைனிட்ஸ் சுவிஸ், குவைனிட்ஸ் மெக்மாஸ்க்கு அருகாமையில்.
2: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக் கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
4: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம்
2: 07-8-920-58.
5: வன்கூவருக்கு வந்து 15 வருஷம் போயிட்டு ஒரு ஒழுங்கான வீடு இல்ல, ஒரு லைசன்ஸ் கூட இருக்கில்ல. நான் இதுல உள்ளத்து கொண்டு
6: என்ன வாணி சும்மா புரிஞ்சுருக்க எந்த நாளும் உன்னோட இதுக்கு இல்லாதான் இருப்ப விஷயத்தை போறோம். இப்ப ஒரு நான் இந்திராட்ட போறேன்.
2: வன்கூவர் கனடாவில் பலர் இந்திரா நிறுவனர் தவேந்திரம் அவர்களுடன் தொடர்பு கொண்டு புதிதாக வீடு கட்டிக் கொண்டார்கள். சாரதி அனுமதி பத்திரத்தை விரைவாக பெற்றுக் கொண்டார்கள். நீங்களும் தயக்கமின்றி விரைவாக தொடர்பு கொள்ள 744 East 30th அவனியூ, வன்கூவர், கனடா. தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. மறந்து விடாதீர்கள், விரைவாக புதிதாக வீடு கட்டிக் கொள்ள விரைவாக சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்ள தவேந்திரம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. விரைவான சேவைக்கு இந்திரா நிறுவனம்.
7: பரிசுல இருந்து 40 வருஷத்துக்கு பிறகு கடுமையாக்கள் வந்து இறங்கி இருக்கிறனப்பா. திசையும் தெரியல, திக்கும் தெரியல, எப்படி போறேன் யாழ்ப்பாணம். ஒரு ஒரு உள்ள வருது கும்பிட போன தெய்வம் குறுக்கான தங்கச்சே தங்கச்சி
5: அவங்களே கொண்டு ஜாழ்பாணத்துல உங்களை இறக்கி விடுவாங்க. இது தெரியாம
8: இப்பொழுதே தெரிந்து கொள்ளுங்கள், பண்டார் நாயக்கா பன்னாட்டு வானூர்தி நிலையத்துக்கு மிக அருகில் அனைத்து தங்குமிட போக்குவரத்து நம் நாட்டு மேல்நாட்டு உணவு வசதிகளுடன். கோஷன் விழா மோபரி 422-1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொடர்பு தொலைபேசி இலக்கங்கள் 07-77-36-74-18 அல்லது 07-74-00-440. மறந்து விடாதீர்கள், தங்குமிட வசதியுடன் சுற்றுலா வாகன சேவை, உங்கள் இலங்கை கடவுச்சீட்டு தொடர்பான விரைவான நிர்வாக இலவச சேவை, உங்களுக்கு பிடித்த அனைத்து வகையான உணவு சேவையுடன். குரேஷன் விழா 422-1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொலைபேசி இலக்கங்கள் 07-77-36-74-18 அல்லது 07-76-24-0-40. அனைவரையும் வருக வருக என்று அழைக்கிறார்கள் குரேஷன் விழா நிறுவனத்தினர்.
0: பிரான்ஸ் லாக்குனோவில் அமைந்துள்ள சென்னை சேல்ஸ் வேர்ல்ட் மார்க்கெட் உங்களை அன்புடன் அழைக்கின்றது. வாடிக்கையாளர்களின் மனம் கவர்ந்த நிறுவனம் சென்னை சில்க். ஆடவர் மகளிர் சிறுவர் சிறுமிகளின் அனைத்து வகையான ஆடை தெரிவுகளுக்கு சென்னை சில்க். பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், பட்டுப்பட்டு சால்வை, சிறுவர் சிறுமிகளின் ரெடிமேட் உடுப்புகள், இவை அனைத்தும் மலை போல் குவித்துள்ளார்கள். உங்கள் விருப்பம் போல் தெரிவு செய்து மகிழுங்கள். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, இல்லத்தரசிகளின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பஸ்மதி அரிசி வகைகள், குத்தரிசி, தஞ்சாவூர் பொன்னி, தாயக மொட்டை கருப்பன், ஆட்டக்காரி, இன்னும் பல வகை அரிசிகள் இறக்குமதி செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றது. வெளியூர் மலிவு, அத்தோடு பசுமை குன்றாத மரக்கறி வகைகள் அனைத்தும், பல வகைகள், வெங்காய வகைகள் நீங்கள் நம்ப முடியாத மலிவிலையில் விற்பனை செய்கின்றார்கள். அத்தோடு நீலக்கால், நண்டு, கணவாய், இறால் அனைத்தும் மலிவு விலையில் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். மேலதிக விவரங்களுக்கு சென்னை சில்க் வேர்ல்ட் மார்க்கெட் 62 அவினியோ பால்வாயோன் குற்றூரியே 93180 லாக்குனோ. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் ஹாலோ சென்னை சில்க் 07-83-20-49-85 அல்லது 07-87-34-16-55. நாளுக்கு நாள் நீங்கள் நம்ப முடியாத மலிவிலையில் அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், கடலுணவு பொருட்கள், பல வகைகள் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். விலையோ மலிவு, பொருளோ பொன். சென்னை சில்கில்
8: பிரான்சில் வதிவிட அனுமதி பத்திரம் புதுப்பிக்க, அனுமதி பத்திரத்துக்கு விண்ணப்பிக்க பிரான்ஸ் பிரஜா உரிமை பெற கட்டாயமாக்கப்பட்டுள்ள பிரெஞ்சு மொழி பரீட்சை பாடநெறி சான்றிதழ்களுக்கான A2, B1, B2, C1 இவற்றை பெறுவதற்கான பிரெஞ்சு மொழி வகுப்புகள் லாச்சப்பலில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடத்தப்படுகிறது.
9: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
8: பிரான்ஸ் நாட்டில் வதிவிட விசா A2B1, பிரெஞ்சு குடியுரிமை பெறுவதற்கான B2C1 சான்றிதழ்கள் தரம் பிரெஞ்சு வகுப்புகள் பாரிஸில் தொடங்கியுள்ளது. பிரான்ஸ் வரலாறு வாழ்க்கை முறையும் சேர்த்து பிரெஞ்சு எளிமையாக கற்பிக்கப்படுகிறது. தமிழ் அல்லது ஆங்கில மொழியில் கற்பிக்கப்படும் டெல்ஃப் டால்ஃப் வகுப்புகள் குறைந்த கட்டணத்தில் 6 மாத கால படிப்பு. பிரான்சில் பிரெஞ்சு கற்பதற்கு தமிழ் பள்ளிக்கூடத்தை நிறுவி அகராதி, பிரெஞ்சு மொழி இலக்கணம், பிரான்ஸ் வரலாற்று நூல்கள் வெளியிட்ட முனைவர் பேராசிரியர் சச்சிதானந்தம் அவர்களது வழிநடத்தலில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் இலக்கம் 70 ரூ பிலிப் டிஜெரா பாரிஸ் 18.
10: கல்வி மட்டும்தானே சூழ்நிலைய.
8: தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் பேராசிரியர் சச்சிதானந்தம் 06-52-66-30-01. பிரெஞ்சு மொழியினையும் தரமான முறையில் கற்போம், வாழ்வில் உயர்வோம்.
9: தரமாய் கல்வி பெற்றிட
11: எல்லா வசதியும் இருக்கு.
12: ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
13: செல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் கொரிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாறு போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பண மாற்ற சேவையை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், ரியா, வெஸ்டர்ன் யூனியன் ஊடாக பண மாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 அவனியோ டு மார்சல் ஃபோர், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், 0160-20-29-47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 0667-20-40-00. பாரிஸ் லாட்சபலில் ரூயி கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் எஸ்ஏஎஸ் லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள், தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழை மரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்தே இறக்குமதி செய்து தருகின்றார்கள் எஸ்ஏஎஸ் லங்கா என்டர்பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு எஸ்ஏஎஸ் லங்கா என்டர்பிரைஸ், 16 பாரிஸ் 10. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0142-41-77 அல்லது 0650-26-21-15. மின்னஞ்சல் முகவரி எஸ்ஏஎஸ் லங்கா 12@gmail.com.

அந்த தடைகள் அனைத்து முடைத்து 24 மணி நேரமாக டிஆர்டி தமிழ் இணையத்தில் www.trttamilari.com செயற்கைக்கோள் ஒளிபரப்பில் ஏர்டெல் சாட் 9 பாக்கையில் 11727 வேத்திக்கலில் மற்றும் பிரான்சிலே ஃப்ரீபாக்ஸ் ஊடாகவும் டிஆர்டி தமிழொலி. உங்கள் உணர்வுகளின் ஒளியாக டிஆர்டி தமிழொலி.

வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாக கொண்டிருக்கும் உங்கள் அபிமான டிஆர்டி தமிழொலி வானொலி. இப்பொழுது கலையக நேரம் சரியாக 6:17 நிமிடங்கள், ஐக்கிய ராஜ்யத்தில் 5:17 நிமிடங்கள். நிகழ்ச்சியின் வரிசையில் ஆரம்பமாக இருக்கிறது சந்தோஷ நேரம். சந்தோஷ நேரத்துக்காக ஆவலுடன் காத்திருக்கும் அத்தனை அன்பு உறவுகளுக்கும் எனது மகிழ்வான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றும் பழமை போல் சந்தோஷ நேரத்தில் ஆரம்பத்தில் பாட்டும் படமும், அதனைத் தொடர்ந்து எதிரொலி, அதனைத் தொடர்ந்து பல்லவி தேடும் சரண நிகழ்ச்சி உங்களுக்காக காத்திருக்கின்றது. அந்த வகையில் ஆரம்பமாக இருக்கின்றது

பாட்டும் பாடும் நிகழ்ச்சிக்காக ஆவலுடன் காத்திருக்கும் அத்தனை அன்பு உறவுகளுக்கும் எனது மகிழ்வான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, எப்படி அன்பு உறவுகளே நலம் தானே, நீங்கள் நலமாக இருக்க எல்லாம் இறைவனை வேண்டிக் கொண்டு, இன்றும் பலமிகோல் ஒரு பாடலில் உள்ள சில வரிகளை தருவேன். அந்த வரிகளில் இருந்து ஒரு சொல்லை நீங்கள் கருவாக எடுத்து, கருவின் கருத்து மாறாமல் ஒரு பாடல் ஒரு படம் வர வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01483215140 அல்லது 09514747771. வைபர் இலக்கம் இருக்கின்றது 00033650 07-74-27. வாட்ஸ்அப் இலக்கம் 00033689-86-25. மன்னிக்க வேண்டும், 55-29. சரி, இன்றைய பாட்டும் படம் நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்க நான் தரும் முதலாவது கேள்விக்குரிய பாடல் வரிகள் இதோ.

ஒழித்த பாடல் வரிகளில் இருந்து ஒரு சொல்லை நீங்கள் கருவாக எடுத்து கருவின் கருத்து மாறாமல் ஒரு பாடல் ஒரு படம் மறுபடியும் தொலைபேசி இருக்கத்தை மீண்டும் தருகின்றேன். 0314823250 அல்லது 0959147 00033 சைபர் 7 74 77 இது வைபர் 0033 389 86 55 29 இது வாட்ஸ்அப். இப்பொழுது உங்களுக்கான வாசல் கதவுகள் திறக்கப்படுகின்றன.

0: வகையில் இன்றைய சந்தோஷ நேரத்தை சந்தோஷமாக ஆரம்பித்து வைக்க இணைந்திருக்கின்றார் வைபர் மூலம் பதனா. வணக்கம் பதனா.
1: வணக்கம் ராவு, நலமா இருக்கிறீங்களா?
2: ஓ, நான் நலம். நீங்க?
1: நாங்களும் நலமா இருக்கிறோம், நன்றி.
0: சரி,
1: கதை எடுத்து.
0: கதை எடுக்கிறீங்களா? ஓகே,
1: கதை சொல்ல போறேன்.
0: படமா?
1: இல்ல இல்ல, கதை கதையாம். காரணமா?
0: இது படமா பாட்டா?
1: படம் படம்.
0: கதை கதை
1: அதேதான் சொல்றேன்.
0: கதை கதையாம் காரணமா?
1: என்ன
0: கதை கதையாம் காரணமா? நீங்க தான் ரெண்டு ஆரம்பிச்சு வச்சிருக்கீங்க. என்ன
1: கொட்ட போதும் உங்களுக்கு?
0: எனக்கா நல்ல மனம், வாழ்க்கை, நாடு போற்ற வாழ்க்கை. என்ன? ஓகே,
1: ஒரு காலத்தில் நீங்களும்
0: விளங்கல விளங்கல விளங்கல திருப்பி ஒரு சொல்லுங்க.
1: விட மாட்டேன்.
0: ஒரு காண்டா நான் வெல்லணும். என்ன? ஓகே அம்மா, நன்றி
1: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். அவர் இணைந்திருந்தார் அவர்கள், இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
3: வணக்கம்
0: வணக்கம் தேவி தனராஜ். சரி, நலமா?
3: நாங்க நலமா இருக்கிறோம். நீங்க?
0: நலமாக இருக்கிறோம், நன்றி அம்மா.
3: நான் வந்து ஆண்டவன் எடுக்கிறேன்.
0: ஆண்டவன் எடுத்து?
3: ஆண்டவன் கட்டளை படம்.
0: ஆண்டவன் கட்டளை படம்.
3: பாட்டு வந்து ஆண்டவனை பார்க்கணும், அவனுக்கு ஊத்தணும்.
0: ஆண்டவனை பார்த்து அவனுக்கு ஊத்தணுமா?
3: ஆண்டவன்
0: கேட்கணும். என்ன?
3: ஆண்டவனை பார்க்கணும் அவனுக்கு ஊத்தணும்.
0: ஐயா வந்துட்டேரா ரெண்டு நாள்? தேவி தனராஜ் அவர்கள் மன்னிக்க வேண்டும், யாரோ இணைந்திருந்தார்கள். அவருடைய அழைப்பை நான் தவறுதலாக துண்டித்து விட்டேன். தயவு செய்து இணைந்து கொள்ளுங்கள், மன்னித்துக் கொள்ளுங்கள். ஆம், அந்த வயல் இலக்கம் ஒன்று இணைந்திருப்பவர். வணக்கம்.
4: வணக்கம் ரகு.
0: உங்களே நான் கட் பண்ணினான்.
4: விடுகதை ஒரு தொடர்கதை.
0: என்ன? ஓகே, நன்றி அம்மா.
4: நன்றி, வணக்கம்.
0: நன்றி. அவர் இணைந்திருந்தார் திருமதி பசுபதி குடநாயகர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
5: வணக்கம்
0: ரொசாலி. உங்களையா கட் பண்ணினான்? சரி, யாரையோ கட் பண்ணிட்டேன். பேச்சு வாங்குவோம். என்ன?
5: நன்றி.
0: ரொசாலி அவர்கள் இப்பொழுது வைபர் மூலம் இணைந்திருக்கின்றார். தியாகராஜா, வணக்கம்.
6: வணக்கம் ரவண.
0: வணக்கம் ராஜா, புங்கையூர் ராஜா. நலமா? நலமா இருக்கிறோம் ராஜா, நன்றி.
6: நான் வந்து மீன் எடுத்து.
0: நீயா?
6: மீனோ?
0: என்ன என்ன எடுக்கிறீங்க?
6: மீன்
0: எடுக்கிறீங்க. ஓகே,
6: கடல் மீன் படம் இருக்குல்ல?
0: ஆம், கடல் மீன் படம்.
6: மீனம்மா மீனம்மா
0: உங்கதான் நீ புழைக்குது. மீனம்மா மீனம்மா அது ஒரு பெண்ணை குறிக்குது பாட்டு. ஆரம்ப மீனம்மாண்ட ஆரம்பிக்குது, மீன்ல ஆரம்பிக்கிற
6: மாதிரி.
0: மீனில என்னத்த பாருக்கு பாட்டு?
6: மீன் மீன் மீன் மீன் மீன் நன்றி
0: வணக்கம். அவர்கள் இணைந்திருந்தார் புங்கையூர் ராஜா அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர் வணக்கம். சரி, அவருக்கு விடை கொடுத்து இப்போ இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர் வணக்கம். வணக்கம் ராஜு. நலமா?
2: நான் எடுத்து சொல்ல ஆண்டவன்.
0: ஆண்டவன் பக்கம் போயிருக்கிறீங்க.
2: படமாண்டவன் கட்டளை.
0: ஆண்டவன் கட்டளை
7: தவறுதலாக
0: நான் பாஸ் ஆயிட்டேன் படம்
7: நன்றி அவர் இணைந்திருந்தார்
0: இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
8: வணக்கம் ராகு.
0: வணக்கம் யோகா.
8: நலமா? நாங்க நலமா இருக்கிறோம். நீங்க?
0: நலமாக இருக்கிறோம். நன்றி.
8: நானும் ஆண்டவன் எடுத்து
0: ஆண்டவன்
8: கட்டளை படம். ஆண்டவன் இல்லா உலகம் எது?
0: ஆண்டவன் இல்ல அந்த பாடல் என்ன?
8: அந்த பாடல்
0: ஆண்டவன் இல்லா உலகம் எது என்ன?
8: நாங்களும்
0: நாங்களும் ஜெயந்தி மாதிரி நலமாக இருக்கிறோம்.
8: என்ன
0: சொல்லுங்க?
8: நீங்களும் நிலைமை இருக்கொண்டு நானும் ஆண்டவன் எடுத்து படம் ஆண்டவன் கட்டளை ஆண்டவனே நீ இருந்தா சொல்லு அறிவையெல்லாம் கெடுக்குதரா
0: இன்னும் கெடுக்குது ஆண்டவன் அறிவை என்ன கெடுக்குதா?
8: நன்றி வணக்கம்.
0: அவர் இணைந்திருந்தார் எங்கள் ஜெயந்தி மாலா சதாசிவம் அவர்கள் இணைந்திருந்தார். இப்பொழுது கலைக நேரம் சரியாக 6:32 ஐக்கிய ராஜ்யத்தில் 5:32 இந்த நேரத்தில் இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கின்றேன். வணக்கம்.
9: வணக்கம்.
0: வணக்கம் பதனி மோகன்.
9: அவரேதான்.
3: சுகமாக
0: நலமாக இருக்கிறேன். ஆனா நலமாக வந்து சேரவில்லை. ஐயோ, ப்ராப்ளம் ப்ராப்ளம் ப்ராப்ளம்.
3: என்னது?
0: ரோட்ல எல்லாம் ஃபுல் இருக்கும்.
3: டிராஃபிக் ஆ போச்சு. மீன் பிடிச்சு வந்ததல்ல.
0: அதுல என்ன எடுக்கிறீங்க?
3: அதுல நான் மீனை எடுக்கிறேன்.
0: மீன் எடுத்து
3: பாட்டு வந்து என்னது? மீனே மீனே மீனம்மா,
0: மீனே மீனே மீனம்மா, அப்படி வருமா?
3: ஆமா,
0: மீனம்மான்னு துவங்குற ஒரு பாட்டு சொல்லுங்க.
3: அது மீனம்மா உண்டா? அது தெரியாதே.
0: மீனம்மா மீனம்மா.
3: ஒரு
0: மீனை வெட்டி போட்டு அப்படி எங்களுக்கு விருப்பமானது நீங்க செய்துட்டு.
3: ஓகே, அப்ப நீங்க போன சொன்ன பாடலோடைய போவோம்.
0: ஓகே, நன்றி அம்மா.
3: நன்றி, வணக்கம். நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கமாம். அவர் இணைந்திருந்தார் மதனி மோகன் அவர்கள். இப்பொழுது இணைந்திருந்தார் எங்க ஷியாமலா. வணக்கம் ஷியாமலா.
2: வணக்கம்.
0: நலமா?
2: நாங்க நல. நீங்க நலமா?
0: ஓ, நலமாக இருக்கிறோம். நன்றி
2: நன்றியா.
0: சொல்லுங்க,
2: பாட்டு போட்டீங்க, நான் கேட்கிறேன்.
0: இந்த இருக்குது கேட்காத உங்களுக்கு பாப்பா இது இப்படி

0: கேட்டீங்களா? சொல்லுங்க.
1: என்னது பாட்டு இருக்கோ தெரியாது, வாரன் இருக்கான்னு பாத்துட்டு வாரன். டெலிபோன் வந்ததுல பாட்டு கேளாம போயிட்டது.
0: டெலிபோன் வந்ததா?
1: எனக்கு வந்து
0: உங்களுக்கு வந்த. நான் இந்த பாட்டுகள் எங்கடா டெலிபோன் வந்தேன் பாத்தனா.
1: புங்கையூர் ராஜா மீன் தொடங்கிட்டு சொல்லாம போனவர்
0: தான்.
1: அப்ப அதத்தான் எடுத்துக்கொண்டு வந்தேன்னு அப்ப முன்னுக்கு நின்று ஆறு
0: வதனி
1: வதனி சொல்லிட்டா. அப்ப எல்லாம் வேத பாட்டுகள் எல்லாம் வருது. சேதுபதியாய் பிச்சரியா நான் எடுத்துட்டேன். அநாதை எடுத்து
0: அநாதை
1: ஆனந்தன்
0: பாட்டு என்ன அநாதைக்கு இருக்கு? அநாதையாக வந்தவளே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கா? எனக்கும் ஞாபகம் இல்லை. நீங்க எடுத்த பாட்டு சொல்லுங்க.
1: சேதுபதி ஐபிஎஸ் இருந்து பவதாரணி பாடினதாம். அநாதை என்று உம்மை ஆக்கிடாதே, காக்க வேண்டும் இறைவா. ஐயா உன் காதில் எங்கள் பாடல் இசை கேட்க வேண்டும் இறைவா.
0: அந்த பாடலா?
1: இப்பதான் தேடினேன், கேட்ட அப்புறம்.
0: நானும் இப்பதான் கேள்விப்படுறேன் அப்படி ஒரு பாட்டு.
1: நானும் இந்த பாட்டு ஆனா படம் கேள்விப்பட்டிருக்கேன்.
0: அநாதை ஆனந்தன் அதுக்கு அது நல்ல படம்
1: இல்ல? படம் இல்ல, இந்த பாட்டு. இந்த படம் வந்து சேதுபதி ஐபிஎஸ்.
0: சேதுபதி ஐபிஎஸ் ஆ?
1: அந்த படத்தின் பேர் தெரியும். அதுல அப்படி பாட்டு இருக்கு தெரியாது.
0: சரி, உங்களை நம்பிட்டேன்.
1: பயணங்கள் எப்படி போச்சது?
0: இன்றைக்கு மோசமோ மோசம். 5 நிமிஷம் இருக்கத்தான் வந்தேன். வளமையா 5:20, 5:30 கிடையில வந்துடுவேன்.
1: இன்னைக்கு 5:55
0: தான் ஓடி ஓடி வந்தது.
1: வெள்ளிக்கிழமை
0: பாத்திமா கோயில் இருக்குது. ஓ, அதுல ஒரு உள்ளுக்கு ஒரு கண்ணாடி இதுக்குள்ள கட்டி வச்சிருக்குது. சரி, ஓகே, நன்றி அம்மா, நன்றி, வணக்கம். அவர் இணைந்திருந்தார் எங்கள் ஷியாமலா அவர்கள். சரி, இப்பொழுது இணைந்திருக்கின்றார் மீனா. இணைந்திருக்கின்றார். வணக்கம் மீனா.
2: வணக்கம் அண்ணா.
0: நலமா?
2: ஓ, நாங்க நல்ல சுகமா இருக்கோம். நீங்க?
0: நாங்களும் மீனா மாதிரி நல்ல சுகமாக இருக்கின்றோம்.
2: நல்ல சுகமா கஷ்டப்பட்டு எங்களுக்காக வந்திருக்கிறாரு.
0: ஓ, சரியா. நான் நேற்று நான் நல்லா லேட்டா போதுண்டு.
2: ஒரு 5 நிமிஷம் கூட லேட் ஆயிட்டது.
0: நன்றி வணக்கம். இணைந்திருந்தார் மீனா மகேஸ்வரன் அவர்கள். சரி, இப்பொழுதுக்கு கலையக நேரம் சரியாக 6:39 அச்சு ராஜ்யத்தில் 5:39. இன்றைய சந்தோஷ நேரத்தை சந்தோஷமாக வதனம் ஆரம்பித்து வைத்தார். இந்த நேரத்தில் இலக்கம் 2 இணைந்திருப்பவர் வணக்கம். வணக்கம்.
3: என்னது
0: என்ன விளங்க இல்லை? வெளிய குளிர் இல்ல, ஆனா வீட்டுக்குள்ள குளிரும். சரி, சன்ன சொல்ல எடுத்தீங்க. ஓ, நலமா இருக்கேன். நீங்க நலம் தானே? சரி,
3: நல்ல.
0: இப்ப இரவுல குளிர்றது, இரவுல குளிர்றது. ஆண்டவன் எடுக்கிறீங்க. ஓகே, ஆண்டவன் கட்டளை.
3: ஆண்டவனே நீ இருந்தா
0: சொல்லாம், ஆண்டவனே நீ இருந்தா சொல்லு. ஓகே சன்.

0: வணக்கம். சரி, அவருக்கு விடை கொடுப்போம். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர், வணக்கம்.
1: வணக்கம்
0: ஆர்த்திகன் குட்டி.
1: ஓ,
0: நலமா இருக்கேன். நன்றி ஐயா.
1: நான்
0: பிள்ளைக்கு சொல்லி தரட்டுக்கா?
1: என்ன
0: சொல்ல எடுத்த நீங்க? வார்த்தையா? ஆத்துக்கு பக்கம், ஆத்துக்கு பக்கம் யாரு வச்ச? ஊத்துக்கு பக்கமா?
1: இல்ல, ஆத்துக்கு பக்கம், ஆத்துக்கு பக்கம் ஆத்து சுரக்கிற ஊத்துக்கு பக்கம் யாரோ வச்ச தென்ன இது நம்பி இருக்குது மண்ணை தான் பாட்டேன்.
0: அச்சா, மற்றது படம்?
1: படம் இருக்கல, நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு அம்பது, எனக்கு அம்பது.
0: ஆறு, ஆறு தெரிந்த ஆறுன்ற படம் வந்தது.
1: ஆறு, ஓகே.
0: அது சரி. என்ன இப்ப ரொம்ப ரொம்ப கஷ்டமான பாட்டு இல்லாம எடுத்து பாடுறீங்க? அதுக்கு தொட்டு பார்க்க கூட பாட்டு எல்லாத்தையும் தொட்டு பாக்குறீங்க. தனியே தன்ன தனியே காத்து காத்து நின்று நல்லா இருந்த ஐயா, வாழ்த்துக்கள். ஓகே, நான் தற்செயலாக கேட்க கிடைத்தது, கேட்டு முழுசாக
1: கேட்டேன்.
0: என்னது? அது கொஞ்சம் கஷ்டமான பாடல். அது ஒரே இதா போகாது, மாறி மாறி வரும். கஷ்டம். நானெல்லாம் அந்த பாட்டுகள் தொட்டு கூட பார்க்க
1: மாட்டேன்.
0: என்னையா பாட்டு நல்லா இருந்தது, நல்லா இருந்தது. ஆனா கஷ்டமான பாடல், கஷ்டமான பாடல்.
1: தொடர்ந்து வரையில அடுத்தது நம்ம சந்திப்போம்.
0: ஓகே ஐயா, ஓகே. இறங்க போறீங்களா? சரி சரி சரி சரி, ஓகே ஓகே. சரி, நீங்க அவரோட சந்தோஷமா இருங்க. நன்றி,
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். அவர் இணைந்திருந்தார் ஆர்த்திகன் குட்டி அவர்கள்.

சுகம். விபி அவர்கள் ஆத்தாண்டு எடுத்திருந்தார். அந்த பாடல் ஏ ஆத்தாண்டில் ஆரம்பிக்கும் விபி. அப்ப உங்கள்ட்ட ஒரு 50 எடுத்துருவோம் என்ன. அடுத்தது யோகா அவர்கள் ஆண்டவன் எடுத்திருந்தார். ஜெயந்திமாலா ஆண்டவன் எடுத்திருந்தார். மீ வதனி மோகன் மீனா மீன், ஷியாமலா அநாதை, மீனா ஆசை, ஷன் ஆண்டவன், ஆர்த்திகன் குட்டி ஆறு. இந்த நேரத்தில் ஒரு நேர் இணைந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம். அனைவருமே சரியான அவர்கள் எடுத்த சொல்லுக்குரிய பாடலையும் படத்தையும் தந்திருந்தார்கள். அவர்களுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறிக்கொண்டு இப்பொழுது கலைக நேரம் சரியாக 6:46 ஆகிய ராஜத்தில் 5 மணி

0: 346 நிமிடங்கள். ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து அடுத்த கேள்விக்குரிய பாடல் வரி உங்களுக்காக காத்திருக்கின்றது.
1: நீ சொல்லி விட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன். எல்லாம் சரியா இருக்கிறேன்.
2: என்னப்பா நீங்க எங்க போய் இந்த அழுகி போன மரக்கறிகளையும் மாறி போன மீனையும் வாங்கி வாருங்க. நான் உங்களை எங்க போய் வாங்கி சொன்னா இதுகளெல்லாம் உங்க குப்பையில போடுங்க.
1: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரதா?
2: அதுக்கு தானே லாட்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு. எல்லாம் மலிவாவும் தரமாவும் கிடைக்கிறாங்க. அங்க போய் வாங்கினு வாங்கலன்.
1: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத. இந்த இப்ப போய் அம்பா ஸ்டோர்ல நீ சொல்லி விட்ட எல்லாத்தையும் திருப்பி வாங்கி கொண்டு வர.
3: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாட்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 1042 5 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
0: இப்பொழுது கலைக நேரம் சரியாக 6:48 நிமிடங்கள். ஐக்கியராச்சியத்தில் 5:48 நிமிடங்கள். இன்றைய பாட்டும் படவு நிகழ்ச்சியை நிறைவு செய்ய நான் தரும் இறுதி கேள்விக்குரிய பாட்டு வரிகள் இதோ.

0: மனசும் யாகம் யோகம் யாவும் மோகம் அல்ல என்னவோ நல்லவன் தான் அவன் மனசு.
1: இப்பொழுது ஒலித்த பாடல் வரிகளில் இருந்து ஒரு சொல்லை நீங்கள் கருவாக எடுத்து கருவின் கருத்து மாறாமல் ஒரு பாடல் ஒரு படம் பெறவேண்டிய தொலைபேசியில் தருகின்றேன். 0348 3215 450 அல்லது 0951 4847 4771 வைஃபை இலக்கம் 0033 653 சைபர் 7424 0033 689 85 29 வாட்ஸ்அப் இலக்கம். அந்த வகையில் இப்பொழுது நான்கு அழைப்புகளிலும் நேர்கள் இணைந்திருக்கின்றார்கள். அந்த வகையில் முதலில் இணைந்த இலக்கம் இரண்டில் இணைந்திருக்கின்றார் ரொசாலி. இணைக்கின்றேன். வணக்கம் ரொசாலி.
2: வணக்கம்.
1: என்னம்மா என்ன சொல்ல எடுத்தீங்க?
2: நல்லவர்கள்
1: எடுத்து.
2: நல்லவர்கள் படம்.
1: நல்லவர்கள் படமா இருக்கா?
2: இருக்கு நினைக்கிறேன்.
1: நினைக்கிறீங்களா? சரி பார்ப்போம். நானும் கேள்விப்படவில்லை. நல்லவர்கள் என்று
2: நல்லவர்கள் வாழ
1: பாட்டு
2: நல்லவர்கள் வாழலாம்.
1: நல்லவர்கள் வாழ வாரம்புங்க. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் உண்டு.
2: அது அது அதுவும் இருக்குது. நல்லவர்கள் வாழ அதே போட்டுக்கோங்க நீங்க சொன்னது.
1: நல்ல அந்த பாடல போடுவோம். என்ன
2: நல்ல மனம் வாழ்க.
1: நல்ல மனம் வாழ்க அப்படியே வரும். ஓகே நன்றி அம்மா.
2: நன்றி. வணக்கம்.
1: நன்றி. அவர் இணைந்திருந்தார் ரொசாலி அவர்கள். இப்படி இலக்கம் ஒன்று இணைந்திருப்பவர். வணக்கம்.
3: வணக்கம். நான் முதல்
1: தொலைபேசி சரியா வரவில்லை. விபி விட்டு விட்டு வருகின்றது.
3: என்னது
1: அந்த பாடலுக்கா?
3: அந்த பாடலுக்கு அடிச்சு பார்த்தா
1: சரிங்களா? என்ன படம் எடுக்கிறீங்க? என்ன சொல்லு?
3: நல்லவரே.
1: நல்லவரே. ஓகே.
3: எல்லோரும் நல்லவரே படம்.
1: எல்லோரும் நல்லவரே படம்.
3: நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு ஒன்றும் சாட்சி.
1: நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் உண்டு ஒன்று மனச்சாட்சி. என்ன
3: மனச்சாட்சியின் படி நடந்திருக்கு.
1: ஓகே நன்றி.
3: நன்றி.
1: நன்றி. அவர் இணைந்திருந்தார் விபி அவர்கள். இப்பொழுது வாட்ஸ்அப் மூலம் இணைந்திருக்கின்றார் லலிதா. இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம் லலிதா. வாட்ஸ்அப் மூலம் இணைந்திருக்கிறீர்கள் லலிதா. இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம். வாட்ஸ்அப் மூலம் இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம்.
4: வணக்கம்.
1: வணக்கம். எப்படியம்மா நலமா இருக்கிறீங்களா?
4: நலமா
1: இருக்கிறேன்.
4: பாடல் வந்து மாலை சூடும் வேலை
1: மாலை சூடும் வேலை அந்தி மாலை சூடும் வேலை அந்த பாடல். என்ன? ஓகே அம்மா நேரம் கிடைக்கும் பொழுது இணைந்து கொள்ளுங்கள். இப்பொழுது அங்க காலநிலை எப்படி இருக்கின்றது இந்தியாவில?
4: நேற்று மழை, இன்று மழை மேகம் அரைஞ்சு அந்த மழை வரல.
1: மழை வரவில்லை. இப்ப எத்தனை மணி ஆச்சு?
4: மணி 10:30.
1: 10:30 இரவு. என்ன? ஓகே எங்களுக்கு இப்பொழுது 6:54. ஓகே அம்மா நன்றி. தொடர்ந்து வணங்கி கொள்ளுங்கள்.
4: நன்றி
1: வணக்கம். அவர் இணைந்திருந்தார் லலிதா அவர்கள் இந்தியாவில் தமிழ்நாட்டில் இணைந்திருந்தார். இப்பொழுது இணைந்திருக்கின்றார் எங்கள் யாரு? வணக்கம் வைபர் மூலம்.
5: வணக்கம்.
1: வணக்கம். எங்க பசுபதி கோன நாயகி.
5: ஆமா
1: எப்படியம்மா நலமா?
5: நல்ல சுகமா இருக்கிறனே, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நாங்களும் நல்லா சுகம் கேட்க இல்லையா?
5: அப்படி இந்த ஞாபகமா இல்ல உங்களுக்கு
1: கேட்டிருப்பீங்க.
5: பெருசாண்டில் நான் வந்து காலம் எடுக்கிறேன்.
1: காலமா?
5: ஓகே. பொற்காலம்.
1: பொற்காலம்
5: பாட்டு வந்து காலம் நமக்கு தோழன் காற்றும் மழையும் நண்பன்.
1: காலம் நமக்கு தோழன் காற்றும் மழையும் நண்பன்.
5: இந்த படம் சொல்லுங்க பாப்போம்.
1: காலம்
5: பாக்கையில நான் மனசுல வச்சு சொல்றேன்.
1: எனக்கு தெரியல, ஞாபகம் இல்ல.
5: பெத்தவனம் பித்து
1: இலங்கையில பார்த்ததா?
5: இந்த படம்
1: வந்த காலம் வந்து போட்டு பாக்குறேன்.
5: டிவி வந்து நான் வந்தது இங்கே இப்பதானே, அங்க ஊர்ல பார்த்தது. இது வந்து தியேட்டர்ல வந்த படங்கள்.
1: அவர் இணைந்திருந்தார் பசுபதி குணநாயகி அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
6: வணக்கம்.
1: வணக்கம் பதனா. நீங்க?
6: நான் மாலை எடுத்தேன். இப்ப லலிதா மாலையை கொண்டு வந்துட்டேன்.
1: நேரம் நல்ல நேரமா? ஓகே.
6: பாட்டு வந்து நேரம் இது நேரம் இது நெஞ்சில் ஒரு பாட்டு எழுத வேண்டும்.
1: அந்த பாடலா? நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். அவர்கள் அவர்கள் இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
7: வணக்கம்.
1: வணக்கம் தேவி.
7: என்ன பாட்டு போட்டீங்க? அதுக்கு டெலிபோன்கள் வந்து
1: இந்த பாடல்ல நம்ம

0: நாளும் பேசும் யாகம் யோகம் யாவும் மோசம் அதுதே என்னவோ நல்லவன் தான் அவன் மனசு.
1: இந்த பாடல் தான் நம்ம
2: என்ன
3: போட போறீங்க?
1: அடுத்து எதிரொலி.
3: நன்றி.
1: ஐயோ மன்னிக்க வேண்டும், இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருந்தால் கட் பண்ணிவிட்டேன். இப்பொழுது சியாமில் இணைந்திருக்கின்றார் வைபவ மூலம். வணக்கம்.
4: வணக்கம்.
1: வணக்கம்.
4: என்னது, நான் எத்தனை எடுத்த? நான்
1: எத்தனை எடுத்தீங்களா?
4: ஓ,
1: எத்தனை எடுத்து
4: பாட்டு படம் வந்து எத்தனை கோணம் எத்தனை பார்வை?
1: எத்தனை கோணம் எத்தனை பார்வை?
4: படம் பாட்டு வந்து எத்தனை மலர்கள் சரியா புள்ளையா?
1: எத்தனை முதல் படம் என்ன எடுத்தீங்க?
4: எத்தனை கோணம் எத்தனை
1: பார்வை? எத்தனை மலர்கள்? ஓகே, உறவுகள் வராம இருந்தா சரி.
4: தாவும் பட்டாம்பூச்சி என்ற பாட்டு இருக்கு.
1: ஆமாம் ஆமாம்,
4: அது சரியிருந்தா அதை எடுங்க, இல்லையிருந்தா இதே வரியில அது இந்த படத்துல அதே தொடக்கத்துல பாட்டும் இருக்கு, எத்தனை கோணம் எத்தனை பார்வை என்று மலேசியா வாசுதேவன்
1: பாட்டு. சரி, இது
4: சரியிருந்தா சரி.
1: ஓகே,
4: அதிபர் சொன்னா சரி.
1: சரி, என்ன அதிபர் அண்டை மூட் அவுட்ல இருந்தானே சொன்னா சரி.
4: நன்றி.
1: அவர் இணைந்திருந்தார் ஷியாமலா அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
5: வணக்கம்.
1: வணக்கம் ஜெயந்தி மாலா சதாசிவம்.
5: நான் மாலை எடுத்து.
1: மாலை எடுக்கிறீங்களா?
5: பாட்டு வந்து மாலை வண்ண மாலை, அந்த பாட்டு
1: மாலை வண்ண மாலை.
5: மாலை இட்ட மங்கை படம்.
1: மாலை இட்ட மங்கை, அந்த படம் என்ன? ஓகே, நன்றி அம்மா.
5: நன்றி. வணக்கம்.
1: நன்றி. வணக்கம். அவர் இணைந்திருந்தார் ஜெயந்தி மாலா அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
6: வணக்கம்.
1: வணக்கம் பதனி
6: மோகன்.
1: பாத்தீங்க, கண்டுபிடிச்சிட்டேன். என்ன
6: நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நான் நல்லவன் என்ற சொல்ல எடுக்கிறேன்.
1: நல்லவனா?
6: ஆமா,
1: நல்லவன் எடுத்து
6: எடுத்து படம் நல்லவனுக்கு நல்லவன்.
1: நல்லவனுக்கு நல்லவன்.
6: பாட்டு வந்து படித்தால் மட்டும் போதுமா? படத்துல இருந்து நல்லவன் எனக்கு நானே நல்லவன்.
1: நல்லவன் எனக்கு நானே நல்லவன் என்ன?
6: ஆமா.
1: ஓகே, நன்றி அம்மா.
6: நன்றி. வணக்கம்.
1: அவர் இணைந்திருந்தார் வதனி மோகன் அவர்கள். இப்பொழுது வைஃபர் மூலம் இணைந்திருக்கின்றார் யார்? எங்கட ராணி சம்பந்தர் இணைந்திருக்கிறார். வணக்கம் ராணி.
7: வணக்கம். வணக்கம் ரகுவண்ணா.
1: நலமா?
7: நான் நலமா இருக்கிறேன். நன்றி அண்ணா. நீங்க
1: நலமாக இருக்கிறோம். நன்றி.
7: அப்படியே இருக்கணும் உறவினை வேண்டி கொண்டு மற்றது இலக்கம் ஆண்டு என்ன சொல்றது கவலை இலக்கம் உறவினை வேண்டி
1: கொண்டேன்னா,
7: நான் வந்து கொஞ்சம் பிந்தி தான் வந்தேன் வழியால் போயிட்டு. அப்ப பதனா தான் கதைச்சு கொண்டிருந்தா, அப்ப எந்த சொல்லி கொண்டிருந்துச்சுன்னா மாலை வந்தது நல்லவன் வந்தது. நான் சாமி எடுக்கிறேன். நீங்க அப்ப பாட்டு போட்ட நீங்க தானே?
1: ஓ, சாமி எடுத்து.
7: சாமி படம் இருக்குது எல்லாம்.
1: சாமி படம் இருக்கு.
7: பாடல் வந்து சாமியை படைத்தது பூமியா என்ற ஒரு பாடல் இருக்குல்ல.
1: சாமியை படைத்தது பூமியை படைத்தது சாமியா இல்ல சாமியை படைத்தது பூமியா?
7: எனக்கு ஞாபகம் இல்ல. ஆனா தக்கண்டு எடுத்தன் சாமி எடுக்கலாமோ தெரியல.
1: சாமியை படைச்சது பூமி ஆண்டு வராது, பூமியை படைச்சது சாமி ஆண்டு தான் வரும்.
7: சாமி ஆண்டு அதை விட்டு மாலை எடுக்கிறேன். மாலை எடுத்துட்டு
1: மாலை எடுக்கிறீங்களா?
7: சரஸ்வதி சபதத்திலேயாக மாலை வண்ண மாலை அந்த பாடல் இருக்குதானே,
1: மாலை வண்ண மாலை,
7: மாலை இட்ட மங்கை எடுத்து,
1: மாலை இட்ட மங்கை. என்ன
7: நன்றி அண்ணா?
1: ஓகே நன்றி அம்மா,
7: நன்றி அண்ணா,
1: நன்றி. அவர் இணைந்திருந்தார் ராணி சம்பந்தர் அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர், வணக்கம்.
2: வணக்கம் ரகு.
1: வணக்கம் யோகா.
2: நானே தான்.
1: நீங்களே
2: தான். நானும் நல்லவன் எடுத்து,
1: நல்லவன் எடுத்து
2: அதே படத்தை நானும் சொல்லுவேன்னு அதனையும் வந்து சொல்லி போட்டா.
1: நல்லவனுக்கு நல்லவனா? ஓகே.
2: அந்த படத்தையும் சொல்லி நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ஒன்று ஒன்றும் என்ன சாட்சி
1: அந்த பாடல் என்ன?
2: ஓ அந்த பாடலை சொல்றேன்.
1: ஓகே நன்றி அம்மா.
2: அடுத்த இதுலதான் எங்களுக்கு எல்லாம் தலை சுத்தி இருக்குது, பாப்பா
1: பாப்பம் என்ன நல்லா சுத்த வேண்டி வருமான நினைக்கிறோம் பாப்பம். எங்கள் யோகா அவர்கள் இணைந்திருந்தார். இப்பொழுது இலக்கம் வாட்ஸ்அப் மூலம் இணைந்திருக்கின்றார் ராஜா அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் ராஜா.
3: வணக்கம் ரவன் ராஜா.
1: வணக்கம் சொல்லுங்க ராஜா.
3: நான் வந்து நேரம் எடுத்து,
1: நேரம் எடுத்து
3: நல்ல நேரம்,
1: நல்ல நேரம் படம்,
3: படம் நேரம் இது நேரம் இது நெஞ்சில் ஒரு பாட்டு எழுதி,
1: நேரம் இது நேரம் இது நெஞ்சில் ஒரு பாட்டு எழுதி என்ன? ஓகே நன்றி ராஜா.
3: நன்றி
1: நன்றி
3: நன்றி ஆண்டு
1: நன்றி. அவர் இணைந்திருந்தார் புங்கையூர் ராஜா அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்று இணைந்திருப்போர், வணக்கம்.
8: வணக்கம்.
1: வணக்கம் ஷன்.
8: காலை எடுக்கிறேன்.
1: என்ன எடுக்கிறீங்க?
8: காலை.
1: காலை எடுக்கிறீங்களா?
8: எடுக்கிறேன்.
1: காலை எடுத்து
8: காலையும் நீயே மாலையும் நீயே.
1: ஓகே காலையும் நீயே மாலையும் நீயே. அங்கால படம் காலைக்கு என்ன படம் இருக்குது? சரி யார வருகிற பாப்போம் என்ன, வரவே கொடுப்போமே. ஓகே நன்றி ஷன். அவர் இணைந்திருந்தார் ஷன் அவர்கள். இப்பொழுது இணைந்திருக்கின்றார் நீண்ட நாட்கள் இடவழிக்கு பின் மிஸ்டர் நாதன் இணைந்திருக்கிறீங்க. வணக்கம் நாதன். நாங்கள் நலமா இருக்கேன், நீங்க சுகமா தான் சூப்பரா தான் இருக்கிறீங்க பாக்க. ஓகே இருக்கு அப்படியே பாட்டு இருக்குது. காலை நீயே மாலை நீயே பாட்டு இருக்கு தெரியும், ஆனா படம் இருக்க தெரிய இல்ல. ஓகே நேரம் எடுத்து நல்ல நேரம்,
9: நல்ல நேரமாகவே அமையட்டும்.
1: ஓகே
9: நேரம் இது நேரம் இது உங்களோடு பேசி நேரம்
1: இன்றைக்கு என்ன லீவா வீட்டில் இன்றைக்கு வேலை இல்லையா? ஆ சரி சரி ஓகே. ஆ ஈவினிங் தானே என்ன, அவன் மீண்டும் சந்திப்போம். நன்றி வணக்கம். அவர் இணைந்திருந்தார் நாதன் அவர்கள் யூகேல இணைந்திருந்தார். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர், வணக்கம்.
10: வணக்கம் ரகுண்ணா.
1: வணக்கம் மீனா. பசுபதி குணநாயகி வந்தவா? அப்படியா? நல்ல என்ற சொல்ல எடுத்து
10: நல்ல நேரம் படம்,
1: நல்ல நேரம் படம்,
10: நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி,
1: நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்கு தம்பி என்ன? ஓகே அம்மா
10: நன்றி அண்ணா.
1: நன்றி
10: நன்றி அண்ணா.
1: நன்றி. அவர் இணைந்திருந்தார் மீனா மகேசன் அவர்கள். இப்பொழுது கலைக நேரம். சரியாக ஏழு மணி எட்டு நிமிடங்கள், ஐக்கிய ராஜ்யத்தில் ஆறு மணி எட்டு நிமிடங்கள். நல்லவர் என்ற சொல்லுடன் ரொசாலி ஆரம்பித்து வைத்தார். நல்லவர் என்ற சொல்லுடன் விபி, மாலையுடன் லலிதா, காலத்துடன் பசுபதி குணநாயகி, நேரத்துடன் வதனா, நேரத்துடன் தேவி தனராஜ், எத்தனை என்ற சொல்லுடன் ஷியாமலா, மாலையுடன் ஜெயந்திமாலா, நல்லவர் என்ற சொல்லுடன் வதனி மோகன், மாலையுடன் ராணி சம்பந்தர், நல்லவர் என்ற சொல்லுடன் யோகா திருமதி சிவசுந்தர்லிங்கம், ஆம் நேரத்துடன் ராஜா, காலையுடன் சன், நேரத்துடன் நாதன், நல்லவர்கள் சொல்லுடன் மீனா. இந்த நேரத்தில் இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
11: வணக்கம்
1: ராஜு.
11: நேரம்
1: எடுத்து
11: நல்ல நேரம் படம்,
1: நல்ல நேரம் படம்
11: பாட்டு
1: ராஜலிங்கம் அவர்கள். இந்த நேரத்தில் இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர் வணக்கம். சரி, அவருக்கு விடை கொடுத்து இப்பொழுது கலையக நேரம் சரியாக ஏழு மணி ஒன்பது நிமிடங்கள், ஆட்சி ராஜ்யத்தில் ஆறு மணி ஒன்பது நிமிடங்கள். இத்துடன் நிறைவுக்கு கொண்டு வருவோமா அல்லது இன்னும் ஒரு பாடல் கொடுத்து அதற்கப்புறம்? சரி, இன்னும் ஒரு பாடலை கொடுப்போம். இன்றைய நேயர்கள் சற்று குறைவாயிருப்பதனால் இன்றைய பாட்டும் படம் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய நான் தரும் இறுதி பாடலுக்குரிய வரிகள்.

0: இப்பொழுது ஒலித்த பாடல் வரிகளில் இருந்து ஒரு சொல்லை நீங்கள் கருவாக எடுத்து கருவின் கருத்து மாறாமல் ஒரு பாடல் ஒரு படம் அந்த வகையில் இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர் வணக்கம்
1: வணக்கம்
0: ரோசாலி நீங்க சொல்லுங்கம்மா என்ன சொல்ல எடுத்தீங்க சிவகாமி எடுத்தீங்களா சிவகாமியின் செல்வன் ஓகே பாடல் என்னம்மா
1: மாறி சொல்லிட்டேன்
0: சிவகாமியின் செல்வன் படம் ஓகே இந்த பாடல் உண்டு சிவகாமியிலே பாடம் சொல்ல மறந்து விட்டேன் அந்த பாடலை போடுவோமா சிவகாமியின் நினைப்பினிலே ஓகே நன்றி அம்மா நன்றி வணக்கம் அவர் இணைந்திருந்தார் ரோசாலி அவர்கள் இப்பொழுது வைஃபர் மூலம் இணைந்திருக்கிறார் எங்கள் நாதன் வணக்கம் நாதன் வணக்கம் வணக்கம் இருக்கா விஜயகாந்திரன் காலை நீ மாலை நீ ஓகே
2: சொல்லி
0: என்ன எடுக்கிறீங்க குமரியா குமரி எடுத்து குமரி பெண் ஒரு படம் இருக்கு ஜெயசங்கர் நடித்தது அப்புறம் அது அங்கேயும் வாடகைக்கு தான் போக போறீங்க
2: என்ன
0: அதுவும் வேற என்ன என்ன என்ன என்ன வாடகையில போகலான்னு யோசிச்சுட்டு இருக்கிறீங்க ஓ இப்போ அங்கேயும் கூடித்தானே இருக்கும் ஓ அதுக்கு ஏற்ற மாதிரி கூடும் என்ன அப்போ குமரி ஓ அப்போ அது வாடகை குமரி பண்ணி ஓகே நன்றி நாதன் அவர் இணைந்திருந்தார் நாதன் அவர்கள் இப்போ வாட்ஸ்அப் மூலம் இணைந்திருக்கின்றார் லலிதா வணக்கம் லலிதா
3: வணக்கம்
0: வணக்கம்
3: முத்து முத்து எடுக்கிறேன் முத்து
0: முத்து எடுக்கிறீங்களா ஓகே
3: திரைப்படம் வந்து முரடன் முத்து
0: முரடன் முத்து ஓகே
3: பாடல் வந்து முத்து கூலிக்கே வாரிகளா
0: முத்து கூலிக்கே வாரிகளா அங்க இன்னும் ஒரு அதுல ஒரு சிக்கல் ஒன்று இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா
3: எப்படி
0: அங்க முரடன் முத்து என்று ஒரு ஆள் இந்த பேரை குறிக்குது
3: ஓ அப்படியா சரி
0: இங்க முத்து குளிக்க வாரீங்களான்றீங்க அதுக்கு சரியா அதுக்கு சரியா வருவாண்டா முத்து மண்டபம் படம் சரியாக வரும்
3: ஓ அப்படியா சரி சரி சரி பாடல்
0: சரி அப்ப பாடல் சரி முத்து
3: ஆ சரி
0: ஓகே நன்றி அம்மா
3: நன்றி நன்றி
0: நன்றி அவர் இணைந்திருந்தார் லலிதா அவர்கள் இணைந்திருந்தார் இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர் வணக்கம்
4: வணக்கம்
0: ராஜு
4: நாதன்
0: கொண்டு
4: போயிட்டேன்
0: என்ன சொல்ல எடுக்கிறீங்க இப்ப
4: நான் ஆசை எடுத்து
0: ஆசை எடுத்து
4: ஆசை முகம் படம்
0: ஆசை முகம் படம்
4: பாட்டு ஆசை ஆசையாய்
0: இருக்கிறது இது போல்
4: வாழ்ந்துடலாம்
0: சரிவர இல்ல போலயா
4: கொஞ்சம் அப்படித்தான் இருக்கலாம்
0: ஓகே நன்றி
4: நன்றியா
0: நன்றி ஆம் அவர் இணைந்திருந்தார்

0: அவருடன் இருந்தார் ராஜலிங்கம் அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர். வணக்கம். வணக்கம் மீனா.
1: ஒரு மூன்று
0: பாட்டா போச்சு, நேரம் இருக்குதானே அங்கால கொஞ்சம் ஒரு பத்து பேர் குறைவா இருக்கின்றார்கள்.
1: கடலோரம்
0: வாங்கிய காற்று. ஓகேம்மா, நன்றி நன்றி வணக்கம். அவர் இணைந்திருந்தார் மீனா மகேஸ்வரன் அவர்கள். இப்பொழுது ராணி சம்பந்தர் இணைந்திருக்கின்றார். வணக்கம் ராணி.
2: வணக்கம் ரகுவண்ணா.
0: வணக்கம்.
2: நான் வந்து ஆசை எடுத்து.
0: ஆசை எடுக்கிறீங்களா? ஓகே, ஆசை எடுத்து.
2: படம் வந்து ஆசை.
0: படம் ஆசை. ஆசை ஆசையாக இருக்கிற இது போல் வாழ்ந்துடவே. ஓகேம்மா, நன்றி நன்றி. அவர் இணைந்திருந்தார் ராணி சம்பந்தர் அவர்கள். இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம் பதனி. நீங்க சொல்லுங்க பதனி.
3: நான் எடுக்கிறது குடும்பம்.
0: குடும்பம் எடுக்கிறீங்களா?
3: ஆமா.
0: ஓகே.
3: படம் வந்து விசுவோட படம். குடும்பம் ஒரு கதம்பம்.
0: குடும்பம் ஒரு கதம்.
3: பாட்ட பாருங்க. குடும்பம் ஒரு கதம்பம் பல வண்ணம். தினமும் மதி மயங்கும் பல வண்ணம்.
0: பல வண்ணம், பல எண்ணம், பல எண்ணம். ஓகே, நன்றி அம்மா.
3: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். அவர் இணைந்திருந்தார் பதனி மோகன் அவர்கள். இப்பொழுது ராஜா இணைந்திருக்கின்றார் வாட்ஸ்அப் மூலம். வணக்கம் ராஜா.
4: வணக்கம் ராவண்ணா.
0: வணக்கம்.
4: நான் எடுத்தது குமரி எடுத்து.
0: குமரி எடுக்கிறீங்களா?
4: குமரி எடுத்து. குமரி கோட்டம் படம் இருக்குல்ல,
0: குமரி கோட்டம். ஆமாம்.
4: குமரி பொன் உள்ளத்திலே குடியிருக்க நான் வரவா,
0: அந்த பாடல் என்ன?
4: அந்த பாடல இருக்குண்ணா.
0: ஓகே, நன்றி ராஜா.
4: நன்றி
0: அவர் இணைந்திருந்தார் புங்கவர் ராஜா அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
5: வணக்கம் ராகு.
0: வணக்கம் பசுபதி கண்ணன் நாயகி.
5: முத்து எடுத்து.
0: முத்து எடுக்கிறீங்களா?
5: ஓ, படம் முத்து வேணே. அது ஆள் என்று சொல்றீங்க?
0: அது முத்து ஆள் தானே.
5: முத்துக்கு முத்தாக அது ஆளை தானே இருக்கு.
0: முத்து மண்டபம்.
5: நன்றி
0: வணக்கம். இருந்தார் பசுபதி குணநாயகர்கள். இப்பொழுது வந்திருக்கின்றார் ஷியாமலா. வணக்கம் ஷியாமலா.
6: வணக்கம்.
0: வணக்கம். பணக்கார குடும்பம் இருக்குதானே படம். கடல் எடுத்து. ஆமாம், கடலின் அக்கறை போனோரே. கடல் மீன்கள் என்ன? ஓகே, நன்றி ஷியாமலா. ஆமாம் சரியா. ஆமாம் ஆமாம். உறவுகள் வராமல் இருந்தால் சரி, உறவு என்று உறவோடு சம்மந்தப்படாமல் ஒரு சொல் வந்தால் சரி. கடல் அக்கறை, அங்கால கடல் மீன்கள், அது ஓகே. சரி ஓகே, நன்றி நன்றி வணக்கம். அவர் இணைந்திருந்தார் ஷியாமலா அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
7: வணக்கம். வணக்கம்.
0: வணக்கம் மிஸ்டர் ஷன்.
7: நலம்
0: நலம். பரவாயில்லை, தெரியும். ஒன்றுமே சொல்லிடாது. கடவுள் இருக்கின்றானா? மனிதன் கேட்கின்றான்.
7: கடவுள் இருக்கின்றானா?
0: மனிதன் கேட்கின்றான். சொல்லுங்க, என்ன சொல்ல எடுத்தீங்க? ஆசை எடுத்து
7: படம். ஆசை முகம்,
0: ஆசை முகம்,
7: ஆசைப்பட்ட எல்லாம் காசு இருந்தா வாங்கலாம்.
0: அந்த பாடல் என்ன?
7: வாங்க முடியுமா?
0: நிச்சயமாக முடியாது.
7: தெரியல
0: என்னது?
7: அம்மாவை தெரியல.
0: தர அப்படி தேடையிலாவதானே?
7: எனக்கும் அம்மா இல்ல.
0: எனக்கும் தான்
7: அப்பா இருக்கிறார்.
0: இல்லை. இலக்கம் இரண்டில் இணைந்திருப்போரை பார்ப்போம். வணக்கம்.
8: வணக்கம் ராகு.
0: வணக்கம் யோகா.
8: அதேதான், நானும் ஆசை என்ற சொல்லி எடுத்து.
0: ஆசை என்ற சொல்லி எடுத்திருக்கீங்க. ஆசை இல்லாத ஆள் எப்படி ஆசை என்ற சொல்லி எடுப்பீங்க?
8: சொல்றதுக்கு வசனத்துக்கு சொல்றதுக்கு
0: எடுப்பீங்க? என்ன சும்மாதான் சொல்ற? ஆசை இல்ல, ஆசை இல்ல.
8: தேவைக்கு எடுக்க
0: எடுக்கத்தான் வேணும். என்ன? சரி பாப்போம்.
8: ஆசை படம்.
0: ஆசை படம்.
8: ஆசையே அலை மேலே,
0: ஆசை அலை போலே நாம் எல்லாம் அதன் மேலே.
8: அந்த பாட்டு.
0: ஓகே, நன்றி அம்மா.
8: நன்றி.
0: வணக்கம் ராகு. இணைந்திருந்தார் திருமதி
9: சிவசுந்தர்லிங்கம்.
0: நீங்களா நேரம் இருந்து அப்படியா? நான் நேரம் இருந்தானே 7:30 சொன்னா சரியா வரும் போட்டு. எதிரொலி இருக்குதானே 7:30. இன்றைக்கு நேர்கள் கொஞ்சம் ஒரு 10 குறைவா வந்தபடியா நேரம் இருந்தது. அவ்வளோமையா 25 வரும். இன்றைக்கு 15, 16, 17 நிற்குது. அப்புறம் இப்போ 3 பாடல் கொடுக்கலாம் போட்டு. இப்போ எதிரொலிக்கு வராத நேர்களும் இருக்கிறார்கள் தானே? அப்போ அவர்களுக்காக பொண்ணு எடுக்கிறீங்களா? பொன் ஊஞ்சல் பாடம். ஓ, பொன் ஊஞ்சல். ஓ, பொன் ஊஞ்சல். கண்ணு. ஓம் ஓம். பொன்னென்ன பூவென்ன கண்ணு. அந்த பாடல் என்ன? ஓகே ஓகே ஓகே. நன்றி நன்றி நன்றி. வணக்கம். அவர் இணைந்திருந்தார் வதனா தயாளன் அவர்கள். இப்பொழுது இலக்கம் 1 இணைந்திருப்பவர் வணக்கம். சரி, அவருக்கு விடை கொடுத்து இப்போ இலக்கம் 2 இணைந்திருப்பவர் வணக்கம்.
10: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம். ஜெயந்தி மாலா சொல்லுங்க. ஜெயந்தி,
10: நான் ஆசை எடுத்து.
0: ஆசை எடுத்து
10: படம் வந்து ஆசை 60
0: அந்த படம்.
10: அந்த படம் ஆசை ஆசையாக இருக்கிறதே, அதே போல் வாழ்ந்துடலாமே. அந்த பாட்டு
0: இதே போல் வாழ்ந்துடவே. ஓகே, நன்றி அம்மா.
10: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். அவர் இணைந்திருந்தார் ஜெயந்தி மாலா சதாசிவம் அவர்கள். சரி, இப்பொழுது கலையக நேரம் சரியாக 7:28 அச்சராஜத்தில் 6:28 சிவகாமி என்ற சொல்லுடன் ரொசாலி, குமரியுடன் நாதன், முத்துடன் வனிதா லலிதா மன்னிக்கவன் முத்துடன் லலிதா, ஆசையுடன் ராஜலிங்கம், கடலுடன் மீனா, ஆசையுடன் ராணி சம்பந்தர், குடும்பத்துடன் வதனிமோகன், குமரியுடன் ராஜா, முத்துடன் பசுபதி குணநாகி, கடலுடன் ஷியாமலா, அப்புறம் ஆசையுடன் ஷன், ஆசையுடன் யோகா, பெண் பொன் என்ற சொல்லுடன் வதனா, ஆசையுடன் ஜெயந்தி மாலா. அனைவருமே தாங்கள் எடுத்த சொல்லுக்குரிய பாடலையும் படத்தையும் தந்திருந்தார்கள். அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இத்துடன் நிறைவுக்கு வருகின்றது இன்றைய பாட்டும் படமும் நிகழ்ச்சி. கலந்து சிறப்பித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கும், இதனை செயல்படுத்த அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் இந்த மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திக்க முடியும். அன்பாக விடப்பட்டுக் கொண்டு விளம்பரத்தை தொடர்ந்து ஆரம்பமாக இருக்கின்றது எதிரொலி. மீண்டும் எதிரொலி நிகழ்ச்சி சந்தித்துக் கொள்வோம். நன்றி வணக்கம் நேர்களே.

0: பரிசு லாட்சியங்களில் ரூய் கையில் அமைந்துள்ள ஷரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிவு விலையில் வாங்கி செல்ல ஷரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி பட்டங்கள் வரை கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள் காமாட்சி அம்மன் விளக்குகள் பாவனிகள் முதல் பல்ப் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷரிமஹால் 14 தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 9 51 15 82 3 அல்லது 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள் பரிஸ் லாட்சியப்பலில் ஷரிமஹால். கனடா வான்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வான்கூவரில் ஜியா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜியா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறி வகைகள் கடல் உணவுப் பொருட்கள் பலவைகள் பசுமையான இலவைகள் இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வான்கூவரில் ஜியா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள் வாழை மரம் தென்னம் குறித்து பலாப்பழம் மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜெயா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வான்கூவரிலிருந்து செய்கின்றார்கள் ஜியா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 இரவு 9 வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். மேலதிக விவரங்களுக்கு ஜியா பிரதர்ஸ், 38 05 நைட் ஸ்ட்ரீட் வான்கூவர் கனடா. தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 604 707 01 57 அல்லது 604 902 43 44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jabrothers.com. உங்களுக்கான சேவைக்காக வான்கூவரில் ஜியா பிரதர்ஸ். Swiss
1: நாட்டில்
2: வணக்க நேர்களை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாய் கொண்டிருக்கும் உங்கள் அபிமான டிஆர்டி தமிழொலி வானொலி. இப்பொழுது கலையக நேரம் சரியாக 7:31 ஐக்கிய ராஜ்யத்தில் 6:31. இணைந்திருக்கின்றோம் சந்தோஷ நேரம். சந்தோஷ நேரத்தில் ஆரம்பமாக காத்திருக்கின்றது எதிரொலி. எதிரொலி நிகழ்ச்சிக்காக ஆவலுடன் காத்திருக்கும் அத்தனை அன்பு உறவுகளுக்கும் எனது மாலை வணக்கத்தை மீண்டும் தெரிவித்துக் கொண்டு இன்றும் பழமை போல உறவுகளின் ஒளி வடிவத்தை சற்று வித்தியாசமாக தருவேன். அந்த குரலுக்குரியோர் யார் என்று நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். கண்டுபிடித்தது நீங்கள் நெருங்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் பழமை போல்தான், 0314832154 அல்லது 0951548471 0033650 7 74 24. இது வைஃபர் இலக்கம். சைபர் சைபர் 33 683 85 86 55 29. இது வாட்ஸ்அப் இலக்கம். சரி, இன்றைய எதிரொலி நிகழ்ச்சியை சிறப்பிக்க வரும் ஒலி வடிவம் இதோ.
1: நீங்கள்

Thank you.

0: ஆம், இப்பொழுது ஒலித்த ஒலி வடிவத்தில் மறைந்திருக்கும் அந்த குரலுக்கு சொந்தக்காரர் யாராக இருக்கலாம்? பரமண்டிய தொலைபேசியிலிருந்து இப்பொழுதே தந்து வருகின்றேன். 01-3823-2140 அல்லது 09-5148-4771 00-633-6704-7-74-24 இது வைஃபர் வாட்ஸ்அப். 00-3683-6986-85-29 அந்த வகையில் இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர். வணக்கம்
1: ஐயா.
0: ஐயா ஐயா, இதுக்குள்ள ஒருத்தர் ஒளிஞ்சிருக்கிற கண்டுபிடிங்க பாபம்.
1: என்னையா
0: இது?
1: நய்யா பொன்னையா.
0: சரி பொன்னையா சொல்லுங்க பாபம்.
1: சரி குத்துமணிப்பா.
0: நன்றி. வணக்கம் பதனா.
2: வணக்கம்
0: வணக்கம். விளக்கம் இல்லையா? வதனி மோகனா. ஓகே நன்றி நன்றி. வணக்கம். அவர் இணைந்திருந்தார் வதனா அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
3: வணக்கம் ரகு.
0: வணக்கம் பசுபதி கோன நாயகி. நீங்க சொல்லுங்க.
3: காலகாட்சி குதிரை ஏழு விட்டு விட்டு கத்தினு குதிரை அப்படி எல்லோரும் சத்தம் கேக்குது.
0: அப்படியா?
3: விட்டு குறையிற சத்தம் கூடுற சத்தம் எங்க புது மிஷின் போல நடக்கு. இனி இந்த வைக்கு ஓட்டிங்க வேண்டாம். ஒரு தரம் பிடிக்கல அது போட இந்த சத்தம் வந்தா.
0: அவர் இணைந்திருந்தார் பசுபதி குணநாயகர். இப்பொழுது இலக்கம் ஒன்று இணைந்திருப்பவர். வணக்கம்.
4: வணக்கம் சதீஷ்.
0: வணக்கம் சதீஷ். நலமாயா? நலமாக இருக்கிறோம் நன்றி.
4: நான்
0: சொல்றீங்களா? ஓகே நன்றி சதீஷ். நன்றி வணக்கம். அவர் இணைந்திருந்தார் சதீஷ் அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
5: வணக்கம் ரகு. தான் யோகேஸ்வரி அம்மான்னு சொல்றேன் இப்போதைக்கு.
0: யோகேஸ்வரி அம்மான்னு சொல்றீங்களா? ஓகே நன்றி
5: நன்றி
0: வணக்கம். அவர் இணைந்திருந்தார் மீண்டும் பதனா. இப்பொழுது இணைந்திருக்கின்றார் ராணி அவர்கள். இணைந்திருக்கின்றார். வணக்கம் ராணி.
6: வணக்கம்.
0: ரொசாலி என்று சொல்றீங்களா? சரி வித்தியாசமாக என்ன. ஓகே நன்றி அம்மா. நன்றி வணக்கம். அவர் இணைந்திருந்தார் ராணி சம்பந்தர் அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர் பார்ப்போம். வணக்கம். சரி அவர் சென்று விட்டார். இப்பொழுது இலக்கம் இரண்டுக்கு செல்வோம். வணக்கம் ராஜு. நீங்க சொல்லுங்க ராஜு.
7: தருவீங்க
0: நிச்சயமாக. கண்டுபிடிச்சீங்களா?
7: ஆமா சொல்றேன்.
0: சொல்லுங்க.
7: நன்றி.
0: சரி அவர் இணைந்திருந்தார் ராஜலிங்கம் அவர்கள். நீங்களும் இணையலாம். அந்த வகையில் இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
6: வணக்கம் ராவு.
0: வணக்கம் மிஸ்டர் தயாள சிந்தனையுடைய தயாளன் அவர்களே. வணக்கம்.
6: வணக்கம். நிலமா இருக்கிறீங்களோ?
0: நான் நிலமா இருக்கேன். நீங்க? போகும் பபுனி கழிஞ்சா போல அதுல அதுல அது மட்டும் உதவி போயிருந்தது. பிறங்கால ஓடி தந்துட்டது.
6: என்ன
0: நடக்கண்டு
6: என்ன
0: சரி எப்படி நலந்தானே?
6: நிகழ்ச்சியை சிறப்பிக்கிறதுக்காக.
0: நிச்சயமாக நிச்சயமாக கேட்டுக்கொண்டிருந்த நான்.
6: இதுல மூன்று பேர்த்த வீட்டுல வந்து அடியுண்டு இதுல எவ்வளவு அபாயம் இருக்கலாம், ஜோஜியமாயம் இருக்கலாம் நினைக்கிறேன். நான் என்றாலும் எனக்கு இருக்கல இதுல தேவீண்ட விரல் போலாக பாப்போம். தேவீண்டையும் இப்படித்தான் கதைக்கிறவா, எவ்வளவு தேவியா இருக்கலாம் நினைக்கிறேன்
0: பாப்போம். தேவியம் போட்டு விடுவோம். என்ன?
6: ஆமா புதை போடுவோம். தென்னாஞ்சி இருக்குதான்.
0: நிச்சயமாக.
6: நன்றி.
0: வணக்கம். அவர்கள் இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
7: வணக்கம் ராகு.
0: வணக்கம். யோகா கண்டுபிடிச்சிட்டீங்க, எனக்கு வடிவா தெரியுது, உங்களோட குரல்லே தெரியுது.
7: நீங்க சொல்லுவீங்க என்னத்த?
0: நாய்க்குட்டியை திருப்பி யாராச்சும் வச்சிருக்கிறேன்.
7: நாய்க்குட்டி மாதிரியே தெரியல.

0: நலமாக இருக்கிறோம். காலநிலை கொஞ்சம் வெயில் தான், ஆனால் கொஞ்சம் வெப்பம் குறைவாக இருக்கின்றது. நோ 23-24 40 சந்திச்சங்களுக்கு இது குறைவு தானே. ஏசி போடுற இல்லை. ஓ நான் ஏசி ஓரளவுக்கு 27-28 வந்தால் தான் போடுவேன், இல்லாட்டி கொஞ்சம் ஜன்னலை பதிச்சு விடுவேன். ஆ சரி நலந்தானே. ஓகே யார் அவர் இருக்கிறார், அவர் இருக்கிறார், அவர் இப்போ மிரட்ட வலிக்கிறட்டேர், இப்போ துள்ளி துள்ளி குதிக்க வலிக்கிறட்டேர், கூடிட்டது. ஆ அப்படி நீங்கள் சண்டித்தனத்தில் இருக்கிறார். ஆ அது வேறு. ஆ சண்டகிரி பேர் என்ன? ஆ கவனிக்காமல் போனேன். இல்லாட்டி கஷ்டந்தான் கடவுள். அவற்ற அளவுக்கு சரி நீங்க சொல்லுங்க, கேட்க போறீங்களா? அது சரி சரி, குத்து மதிப்பில் சொல்லுங்க பாபம். தேவி தனராஜன் சொல்றீங்களா? ஓகே நன்றி மாசலின். ஓகே நன்றி நன்றி. அவர் இணைந்திருந்தார் மாசலின் அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் வதனி மோகன்.
1: நலமா?
0: நான் நலம். நீங்க?
1: நாங்களும் நலமாகவே இருக்கிறோம். எல்லாரும் இன்னைக்கு முதலே சொல்றீங்க குட்டு மதிப்பா சொல்லு குட்டு. அப்ப தெரியுதான் தவறுண்டு?
0: தவறுண்டு இல்ல, ஒரு நம்பிக்கை, ஒரு நம்பிக்கை தான்.
1: குத்து மதிப்பா சொல்லு,
0: குத்து மதிப்பா சொல்லுங்க, குத்து மதிப்பா சொல்லுங்க. என்ன?
1: அப்ப நானும் குத்து மதிப்பா சொல்றேன். இப்ப குத்து மதிப்பா வந்து மதனிட்டு போற அசிவேசம் தெரியலிங்க. அப்ப நானும் குத்து மதிப்பா யோகா அசிவேசம் தெரியலிங்கன்னு சொல்றேன்.
0: யோகான்னு சொல்றீங்களா?
1: ஆமா.
0: ஓகே நன்றி
1: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். அவர் இணைந்திருந்தார் எங்கள் மதனி மோகன் அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம் மீனா. நீங்க சொல்லுங்க பாப்போம்.
2: எனக்கு இது ஒரு பெண் குரல் தான் கேக்குது, அது பொய்யா மெய்யா தெரியும், அடுத்த சுத்தான் தெரியும்.
0: வணக்கம் பாமாவா? ஓகே அம்மா நன்றி
2: நன்றி நன்றி
0: நன்றி. வணக்கம். அவர் இணைந்திருந்தார் மீனா. இப்பொழுது இணைந்திருக்கின்றார் நாதன். வணக்கம் நாதன். வணக்கம். நாங்க சுகமா இருக்கேன், நீங்க? இப்ப நான் உள்ளுக்கு வந்துட்டேன், நான் வரைக்கிற சாலை அவையில இருந்தது. அப்படியே சொல்றீங்களா? சரி ஓகே நன்றி நாதன். 25 தானே மிச்சம் வச்சுட்டு இருக்கிறீங்க, அப்படி அப்படின்ட்டு வருமே.

ஓகே, நன்றி. அவர் இணைந்திருந்தார் நாதன் அவர்கள் யூகேயில் இருந்து. சரி, இப்பொழுது கலையக நேரம் சரியாக 7:47 ஆகிய ராஜ்யத்தில் 6:47. சன் இணைந்திருந்தார், வதன அணைந்திருந்தார், பசுபதி குடனாகி, சதீஷ், ராணி சம்பந்தர், ராஜலிங்கம், தயாளன், யோகா, மாசலின், வதனிமோகன், மீனா, நாதன் அனைவருமே இணைந்திருந்தார்கள். இப்பொழுது நான் 2வது சுற்றுக்கு செல்ல இருக்கின்றது. ஒரு கேள்வியுடன் ஒரு பதில்.

0: சரி, இப்பொழுது இரண்டாவது சுற்றுக்கு வந்து நிற்கின்றோம். அந்த வகையில் முதலாவது இலக்கத்தில் ஒரு நேயர் இணைந்திருக்கின்றார். வணக்கம்
1: ஐயா. வணக்கம்.
0: வா சுதாகர்.
1: நலமா?
0: நான் நலம். நீங்க ஐயா?
1: ஐயா நலமா இருந்தா எல்லாரும் நலமா இருப்பேன்.
0: நலமா இருப்பேன். என்ன
1: தண்ணி அடிச்சு போட்டு கலையில வராமா இல்ல என்ன தண்ணி கழுவி கழுவி அடிச்சு வராமா எனக்கு தெரியல.
0: நேற்று நேற்று அவர் கழுவுற நேரத்தை பார்த்தா அப்படித்தான் இருக்குது.
1: அதுதான் பலவிதமா கழுவலாம்
0: தெரியுதுன்னா
1: அடிச்சு போட்டும் உறைஞ்சலாம் உறைஞ்சு போட்டும் அடிக்கலாம்
0: உறைஞ்சு போட்டும் கழுவலாம்.
1: விருப்பத்தை பொறுத்து தானே.
0: சில குருமார் சொல்லி கொடுக்க சிஷ்யர்மாரும் அப்படி
1: இல்ல. அதான் நாட்டில் இருக்கிற முன்னேற்றத்தை நினைச்சு நக்கி பெருமையாக்குற கடை இப்படி எல்லாம் நடக்குது.
0: எங்களையும் பின்பற்றதுக்கு ஆக்கல் இருக்கு.
1: எனக்கே சிரிக்கிறதா இல்ல என்ன நம்புறோம். அவங்க ரகசரி இருந்தாலும் வானல வந்து சொன்னோடைய வாரலில சொல்றோடைய நம்புறோம். என்னென்னு சொன்னா இதுல நாரங்கட யூகே வந்தது எனக்கு வெளியில வரே இல்ல. மாசலின் என்ன கிடைக்கிறது
0: அது இந்த வைஃபர்ல வாரது வெளியே வருது இல்ல என்னன்னு தெரியாது.
1: அதான் நான் நேரடியா வந்தது காரணமே வரது வந்து கிடைச்சா
0: இல்ல. வைஃபர்ல வாரது சில வேளையில வருது சில வேளையில வருதே இல்ல. ஆமா
1: நான் என்ன கிடைச்சது வெள்ளநிலையில இருந்து
0: அஞ்சு மணி விட்டுமே இல்லையா
1: சமாளித்துக் கொண்டு போகலாம்
0: நன்றி. அவர் இணைந்திருந்தார் சுதா அவர் இணைந்திருந்தார். இப்பொழுது இரண்டாவது சுற்றுக்கு இணைபவர்கள் இணைந்து கொள்ளலாம்.

இப்பொழுது இரண்டாவது சுற்று இணைபவர்களுக்கான வாசல் கதவுகள் அனைத்தும் திறக்கப்பட்டுள்ளன. இணைந்து கொள்ளுங்கள். இப்பொழுது கலையக நேரம் சரியாக 7:51 ஆக்கிய ராஜ்யத்தில் 6:51 நிமிடங்கள்.

0: அந்த வகையில் இலக்கம் இரண்டில் ஒரு நேர் இணைந்திருக்கின்றார். வணக்கம். சரி, அவர் சென்று விட்டார். சரி, யாருக்காக காத்து கண்டிருக்கிறீர்கள் என்று விளங்கவில்லை. காத்திருப்பவர்கள் விளைவாக இணைந்து கொண்டால் அந்த வகையில் வைஃபர் மூலம் இணைந்திருக்கின்றார் ராணி. வணக்கம் ராணி. வணக்கம் ராணி. இப்ப கேக்குது, இப்ப கேக்குது. அதுதான் முதல் கேக்கல. இப்ப தேத்தன் குடிச்ச வழியா கேக்குது. ஆமா, இந்த சில நேரம் வைஃபர்லாம் கேட்காது, கேட்கிற இல்லை தான்.
1: என்ன
0: வந்து தேவி ஜனராய சொல்லிட்டு போறார். அது உங்களுக்கு விளங்காண்டு எனக்கு கொஞ்சம் பெட்டிய தரும். பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர் அல்ல.
1: அல்ல,
0: மீனான்னு சொல்றீங்களா? ஓகே ஓகே, நன்றி நன்றி. அவர் இணைந்திருந்தார் ராணி சம்பந்தர் அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
2: வணக்கம் பிரபு.
0: வணக்கம் பசுபதி கொன நாயகி. நீங்க
2: ஜெர்மனியை சேர்ந்த பெண் குரல் ஆயுது.
0: ஒரு கேள்வி ஒன்றுதான்
2: சொல்லுவேன். கூட படிச்சுட்டோம்.
0: எனக்கு அதுக்கு அதுக்கு எனக்கு ஒரு கேள்விக்கு ஒரு பதில் தான் சொல்ல தெரியும். நீங்க படிச்சிட்டீங்க.
2: இல்ல சொல்லலாம். எங்க நான்கு என்ன மாதிரி ரெண்டுக்கும் ஒரே தான் பதில சொல்லுங்க.
0: நாடா பேரா?
2: சரி, நீங்க பெண் குரலா ஆண் குரலான்னு சொல்லுங்க.
0: பெண் குரலா ஆண் குரலான்னு கேக்குறீங்க. என்ன பெண் குரல்?
2: பெண் குரல் இதுல வந்ததுல நான் சொல்லுவேன்,
0: மதனி மோகன் என்று சொல்லுகின்றேன். மதனி மோகன் என்று சொல்றீங்க. இன்னொரு கேள்வி, ஒரு ஆக்களை விட்டுட்டு போறீங்க.
2: என்ன சொல்ல மாட்டீங்க.
0: ஓகே, நன்றி நன்றி. வணக்கம். அவர் இணைந்திருந்தார் எங்கள் பசுபதி குணநாயகி அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் மீண்டும் இணைந்திருப்பவர். வணக்கம்.
3: வணக்கம், நாகலாஸ்.
0: சரி சொல்லுங்க.
3: இந்த குரல் கூறியவர்
0: அவர் இணைந்திருந்தார் சதீஷ் அவர்கள். சரி, இப்பொழுது நான்கு அழைப்புகளும் உங்களுக்காக காத்திருக்கின்றன. இணைந்து கொள்ளலாம். இப்பொழுது கலையக நேரம் சரியாக 7:55. சன் இணைந்திருந்தார், வதனா இணைந்திருந்தாங்க, பசுபதி குழந்தாகி இணைந்திருந்தாங்க, வந்துட்டாங்க, சதீஷ் இணைந்திருந்தாங்க, சதீஷ் வந்துட்டாங்க. இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம் மீனா. மீனா வந்துட்டாங்க.
4: ஜெர்மன் நாட்டை சேர்ந்தவரா?
0: இவர் ஜெர்மன் நாட்டை சேர்ந்தவர் அல்ல. ஒன்றில் இணைந்திருப்பவர். வணக்கம்
5: ஐயா. வணக்கம்
0: சுதாகர்.
5: நீங்க
0: வந்த வழியா சின்ன கொஞ்சம் கெரியா வருவேற நினைக்கல.
5: எனக்கு பிச்சு கொண்டு வராத தெரியல. மறந்துடும். சரியா, குழப்பம் வாரதுதானே. 6 மணிக்கு பிறகு இன்றைக்கு நாங்களாம் வினா
0: நாலு கால போதா
5: அஞ்சு வரைக்கும் இந்த செய்ய போயிடும் தெரியல. அதுதான் நாலஞ்சு ரூபா தடி போட்டு போயிடும். சரி பாப்போமா, ஏதோ முடிஞ்ச அளவுக்கு ராய் பண்ணுவோம் நாங்கள. என்ன என்ன இந்த கேள்வியா அதை அதை யோசிப்போமா. இது வரைக்கும் இதுவரைக்கும் சரியான விட மிகச்சரியான விட வந்துட்டுதான்.
0: இலக்கம் ஒன்றா இலக்கம் இரண்டா
5: அவ்வளவு நேரம் இழுத்து புழுத்து வச்சு வாதாடுற அளவுக்கு நாங்க இன்னும் படிச்சு முன்னுக்கு வரே இல்லை.
0: ஆனா முயற்சி செய்ய முயற்சி செய்யறீங்க.
5: அதுக்குதான் நீங்க ரவுண்ட் அடிக்கிறோம்.
0: சரி, இலக்கம் இலக்கம் ஒன்றில் நீங்க கேட்டபடியா இலக்கம் ஒன்றில் இதுவரைக்கும் சரியான விட வரவில்லை.
5: இலக்கம் ஒன்றில் வரவில்லை என்று சொன்னால் அப்ப சிவராணி அக்காவுக்கு பின்னாலாம் நாங்களும் போகணும் போல நடக்குது. ஏனென்றா ஜெர்மனும் இல்ல பிரான்ஸும் இல்லை. அந்த குழந்தை இருந்து வார ஒரு அக்கா பிரான்ஸுக்கோ பிரேமாவோ பிரேமான்னு சொல்லி இல்ல இல்ல செல்வி என்ன ஒரு ஆள் குழந்தை. ஆ சரி, உலனும் இல்லையேன்னு சரி கணக்கு யோசிக்க கூடாது. நான் இப்போதைக்கு எங்கட சிவராணி அக்கான்னு சொல்லிக்கொண்டு எங்கட சீனியர் மார்கிட்ட விட்டு பாப்போம் என்ன செய்யணும் வந்து.
0: ஓகே, நன்றி
5: நன்றி அண்ணா நன்றி.
0: அவர் நினைந்திருந்தார் சுதாகர் அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர். வணக்கம் ராஜு.
1: இரண்டாஞ்சுட்டு
0: ஆமாம்
1: கேள்வி கேட்கலாம்.
0: கேள்வி தாராளமாக கேட்கலாம் நீங்க.
1: அப்படி இருந்தா இந்த உடைக்கு உரியவர் எந்த நாட்டவரை?
0: இன்றைக்கு தான் நிகழ்ச்சிக்கு வந்த மாதிரி நாட்டை கேட்குறீங்க. நீங்க நாட்டை கேட்டு என்னட்ட கேட்க வேணும். நீங்க நாட்ட சொல்ல போகணும். சுவிஸ் நாடான்னு கேக்குறீங்களா? சுவிஸ் நாட்டை சேர்ந்தவர் அல்ல.
1: உண்மையா?
0: எல்லாம் எல்லாம் எல்லாம் எல்லாம் எல்லாம்
1: உறுதியும் பொய்யும்
0: அதுக்குள்ள எல்லாத்தையும் நீங்க எடுத்துக்கொள்ளுங்களேன். நீங்க உண்டை கேட்டுருந்தா உண்டு சொல்லுவேன். அறுதியாண்டு அது கோமண்டோனும் உறுதியாண்டு அது கோமண்டோனும் அதே எனக்கு தெரியாது. அதுவும் எனக்கு தெரியாது. உங்களோட ஒரு கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன். சுவிஸ் நாடுன்றது இல்லையாண்டு. சிவராணி என்று சொல்றீங்க. ஓகே நன்றி ராஜு.
1: நாட்டை சேர்ந்தவர்
0: அவர்ந்திருந்தார் ராஜரிங்க அவர்கள். இப்பொழுது நினைந்திருக்கின்றார் எங்கள் நாதன். வணக்கம் நாதன். ஹலோ, சுகமா இருக்கிறேன். சிவராணி என்று சொல்றீங்களா? அப்படி உங்களோட நினைப்பை பார்ப்போம். என்ன அப்படியா? அது நீங்க அது இன்னொரு ஆக்கள் வந்து கேட்க வேணும். நீங்க கேட்டுட்டீங்க, இதை விடையும் சொல்லி பதிலும் சொல்லிட்டீங்க. சிவராணி என்று சொல்லிட்டீங்க. நான் ராக் போல மார்க் பண்ணிட்டேன். நன்றி நாதன். அவர் இணைந்திருந்தார் நாதன் அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர். வணக்கம். சரி, அவர் சென்று விட்டார். இப்பொழுது இலக்கம் இரண்டுக்கு செல்வோம். வணக்கம்.
6: வணக்கம் ரகு.
0: வணக்கம் யோகா.
6: கலந்து கொள்ளவில்லை.
0: அடுத்த கேள்வி கேட்கல.
6: இல்லையன்னு சொல்லி இப்ப நீங்களே நீங்க போய் சொன்னே என்ன சொன்ன நாங்க இதை மெய்யா எடுப்போம். அப்ப நானும் சிவராணி பக்கமே போறேன்.
0: சிவராணி சொல்றீங்களா?
6: ஓகே,
0: நன்றி
6: நன்றி, வணக்கம்.
0: நன்றி வணக்கம். அவர் இணைந்திருந்தார் ஜோகா அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருக்கப்பவர் வணக்கம்.
7: வணக்கம் ராவ்.
0: வணக்கம் தயாள சிந்தனை உள்ள தயாளன் அவர்கள் வணக்கம். நாலு காலம் போறாங்களா? கொஞ்சம் ஜெட்டையத்தை போறேன்.
7: இல்ல நல்ல காலம் பன்னெண்டு மணிக்கு போறேன். கால் இல்லாதாங்களும் தருவினா
0: அதே மாதிரி பின்னாலுமே உட்கார வேணும். சூப்பரா தான் இருக்கும்.
7: சூப்பரா இருக்கும். என்ன நான் நேற்று தண்ணி அடிஞ்சு கழுவையில நான் தண்ணியா ஊத்தித்தான் கழுவேன்.
0: ஊத்தித்தான் கழுவீங்க?
7: தண்ணி போட்டு கழுவையில தண்ணி அடிச்சு கழுவையில
0: ஊத்தி இருக்கிறீங்க? ஊத்தி இருக்கிறீங்க?
7: ஆமா. சொல்லிக்கொண்டு
0: சொல்லி இரண்டாவது சுற்றில் மிக மிக சரியான விடை வந்துட்டு கேக்குறீங்களா? சரி இல்லை
7: ஏன்டா சுபலாத்துக்களையும் எல்லாத்தையும் அவுட்டு அந்த ஒரு பேர் தான் இருக்கு. ஏன்டா பெல்ஜியம் மூண்டு கேட்கலா கேட்டாலும் போய் தான் சொல்லுவியா? அவ ஒரே ஒரு ஆள் பெல்ஜியம். இப்படி கேட்டாலும் இப்படி ஆனா அப்படியா அது அவாதான் சிவராணி தான்.
0: சிவராணி சொல்றீங்களா? இதுதான் ஒரு கூடா வழக்கம். எல்லாரும் ஒரே அடியாவும் சொல்றேன். மாறி மாறி சொல்றேன் இல்லன்னு. சரி பாப்பமா? ஓகே நன்றி
7: நன்றி
0: வணக்கம். அவர் இணைந்திருந்தார் தயாளன் அவர்கள். இப்பொழுது இணைந்திருக்கின்றார் மாசலின். வணக்கம் மாசலின்.
8: வணக்கம.
0: வணக்கம். ஒற்று குழப்பம் இல்லை, ஒற்று குழப்பம் இல்லை. சொல்லிட்டேன் சொல்லிட்டேன் அதுக்கு. ஓ அதே அழகு சொல்லிட்டேன். அதுக்குள்ள இன்னொரு அதுக்கும் ஒரு கேள்விக்கு இடம் இருக்குதானே? என்னவோ இதுவரைக்குமா? இதுவரைக்கும் போய் சொல்லவில்லை. அப்பா அப்பா வாசல்ல தப்பியாச்சு. சித்ரா இந்த சித்ரா நோர்வே சித்ரான்னு சொல்றீங்களா? ஓகே ஓகே நன்றி நன்றி நன்றி வணக்கம். அவர் இணைந்திருந்தார் மாசலின் அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
9: வணக்கம்.
0: வணக்கம் பதனா.
9: நலமா இருக்கிறீங்களா?
0: நலமா இருக்கிறேன்.
9: இந்த நாலு காலில் நிக்கிறவைய நாலு கால் உள்ள நாலு காலில் நிக்கிறவ ஏற்றி கொண்டு போகணும். இந்த நாலு காலில் ஓடுறவரை நேரம் ஏற்றி கொண்டு போகணும்.
0: அந்த ஆறு சில்லு போட்டது ஒன்று இருக்குது. இன்னுக்கு ரெண்டு சில்லு இப்போ தெரிஞ்சாலும் இன்னுக்கு நாலு சில்லு.
9: வைத்தியக்காரனுக்கு வைத்தியம் பார்க்க போன மாதிரி தான் நான் கேட்கிறேன்.
0: அவர் கேட்டுக்கிட்டு இருந்தா கோபம் வரும் என்ன?
9: பைத்தியத்துக்கு பைத்தியம் பாக்க போன பைத்தியக்கார டாக்டருக்கு பைத்தியம் வந்தாலும் என்ன அந்த இதொண்டு வரும். அப்படி
0: அப்படி வருமா?
9: நான் கேக்குறேன் இவர் லண்டன் நாட்டை சேர்ந்தவரா?
0: இவர் லண்டன் நாட்டை சேர்ந்தவர். புஷ்பாமான்னு சொல்றீங்களா? ஓகே, நன்றி.
9: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். அவர் இணைந்திருந்தார் வதனி. வதன அவர்கள் இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
5: பைத்தியக்காரனுக்கு வைத்தியம் பார்க்க கூட்டி கொண்டு போனோம். வைத்தியருக்கு பைத்தியம் வேண்டாம், இந்த பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருப்பது. ஐயோ, இல்ல எனக்கு
0: எங்களுக்கு
5: ஒரு சலுகை இருக்குது. இப்ப 5:30 வரைக்கும் நாங்க ரவுண்ட் அடிச்சோம்னு சொன்னா எங்களை வீட்டை கொண்டு எப்படி வேணும்? எங்களுக்கு பிரச்சனை இல்லை, எங்களுக்கு அந்த சலுகை இருக்கு. அக்காவுக்கு எந்த பயமும் வேண்டாம், நான் நாளைக்கும் திருப்பி ரவுண்ட் அடிக்க வருவேன். அதால எங்களுக்கு அந்த ஒரு சலுகை கொண்டு இருக்கு. மற்றது அந்த சொன்னா காலில்லாத ஒரு மீனம் உண்டு. உண்மையிலே 2-3 முறை கதை சொல்லியிருக்கிறாங்க கூட்டாளிமா. நான் அது 2-3 செமட்ரி தாண்டி போகணும். தனக்கு கூட்டாளி சொன்னா தான் பூக்கள் ஈரணவாம் அந்த செமத்தி தாண்டின பார்த்தா பசுக்கு இருந்தால
0: அப்படியா
5: அப்படி கதை சொன்னாங்க. ஆனா நினைக்கிறேன் அவரும் கிண ரவுண்ட் அடிச்சிருப்பாரு,
0: அவர் ரவுண்ட் அடிச்சிருப்பாரு.
5: அதால ஏறினதை கண்டிருக்கிறது இறங்கினதை காணும் அப்படின்னு சொல்லி கொண்டு நாங்க. ஆனா அது என்ன சொல்றது, நாங்களே எங்களை
0: அவர் இணைந்திருந்தார். சுதாகர் அவர் இணைந்திருந்தார். சரி, இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
2: மூன்றாம் சுற்று தொடங்கிட்டீங்களா?
0: இல்லை, இரண்டாம் சுற்று தான். மூன்றாம் சுற்று போவோம்.
2: மூன்றாம் சுற்றுக்கு போவோம்.
0: பொறுங்க வாரன். ஆமா, இப்பொழுது மூன்றாவது சுற்றில் இணைந்திருக்கின்றார். முதலாவது நேராக இணைந்திருக்கின்றார் பசுபதி குணநாயகி. எல்லாருக்கும் போட்டு காட்டுவோம், வளமே மாற்றுவோம்.
2: எல்லாருக்கும் போட்டு காட்டுங்க.
0: சரி, சொல்லுங்கோ.
2: இப்ப சொன்னா பிறகு கொஞ்சம் குரலில கொஞ்சம் குரல் தெரிகிற வழியாது வசனம் ஒன்றும் தெரியல எனக்கு. வசனம் விளங்கல. அப்ப நான் ஒரு கேள்வி, இதுல கேள்வி இல்லையா?
0: கேள்வி கேட்கலாம் நீங்க.
2: சரி, கடைசியாக கடைசியும் இல்ல, வதனா வந்து கூறிய பாதையில் சரியான விடியா?
0: வதனா வந்து புஷ்பாமான்னு கூறியிருந்தா
2: அந்த விடியா தான் கேட்கணும். சரியான விடியா?
0: சரியா பிள்ளையாட்டு நான் இறுதியில் தான் சொல்லுவேன்.
2: சரி, நான் புஷ்பவதியத்தான் சொல்லி கொண்டு என்ன கொஞ்சம் இனி புட்டு வைக்க போற நடப்பில மற்ற கேள்விக்கு
0: வாங்க.
2: நன்றி, வணக்கம்.
0: அவர் இணைந்திருந்தார் பசுபதி குணநாயகி அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
8: வணக்கம்.
0: வணக்கம் மிஸ்டர் தயாளன்.
8: நாங்க எப்படி இருந்து இந்த கேள்விய கேட்கிறோம், எப்படி கேட்டா ஒரு 12 நாங்களே மண்டையை போட்டு உடைக்கலாம். சிம்பிளா அந்த கேள்விய கேட்டா ரவுட் எப்படி எடுக்கிறது?
0: சரி, அப்ப நீங்க என்னது கேட்ட நீங்க ரெண்டாம் சுற்று சரியான உடைய வந்து விட்டது ரெண்டாம் சுற்று. ஆமா
10: ரேடியோலையும்
0: வராதுதானே வெளியால வராது
10: ரேடியோ கேட்டுருந்தோம்டா
0: அதுல நீ வைஃபர்ல கதைக்கிறால சத்தம் வராது, அறிவிப்பாளர் தகவல் எல்லாம் வரும். வருதா? அப்ப வந்தா நல்லா
10: வராம இருந்தா கதைக்கிறவற்ற சத்தம் உங்களுக்கு கேட்காம இருந்தா ரேடியோக்கு வரும்.
0: ரேடியோக்கு வரும்,
10: ரேடியோ வெளியில வரும். இந்த
0: அவர் இணைந்திருந்தார் தயாளன் அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
11: வணக்கம்.
0: வணக்கம் பதனி மோகன்.
11: நலமாக இருக்கிறீங்களா?
0: ஓ நலமாக இருக்கிறேன், நன்றி.
11: சந்தோஷமா இருக்கிறீங்களா?
0: சந்தோஷமா இருக்கிறோம்.
11: என்ன
0: கூட கேள்வியா?
11: இல்ல இல்ல, உங்களோட சந்தோஷத்துக்கு காரணம் வந்தது ஒன்று கேட்கிறேன். நான் கேள்வியா
0: கேள்வி கேட்டீங்கன்னா நான் அங்காலப்புறம் பதில சொல்லிட்டு பிறகு சொல்லுவேன்.
11: நான் ஒரு பொதுவாக ஒரு கேள்வி கேட்க போறேன்.
0: கேளுங்க. பொதுவா
11: இந்த விடைக்குரியவர் இந்த பாலம் போது வாழ்த்துவோம் அந்த நிகழ்ச்சியை செய்வரா?
0: அது என்ன நிகழ்ச்சி?
11: நீங்க டிஆர்டி கேட்கற நீங்க தானே?
0: பாடுவர் வாழலாம் கேப்பன், நேர் நிறம் கேப்பன்.
11: கரைப்பூந்தண்டல் கேட்கறேன் இல்லையோ,
0: அது நான் கனவுல அறிப்பன்.
11: இன்னும்
0: சொல்ல இல்ல அவரை.
11: நான் இப்படி வாழும் போது வாழ்த்துபவரான்னு கேக்குறேன்.
0: வாழும் போது வாழ்த்துபவரான்னு கேக்குறீங்களா? அப்படின்னா நான் ஆற சொல்ல வேணும்.
11: நிகழ்ச்சியா எடுத்துக்கொண்டு வர்றவா?
0: ஆறு எடுத்து வரவா?
11: நீங்கள் பொய் சொல்ல இப்ப எல்லாம் பொய் சொல்றல, நல்ல பிள்ளை எல்லாத்தையுமே ஒழுங்காக சொல்லி போட்டீங்க.
0: எப்படி கேள்வி கேட்டா பொய் தான் சொல்ல போகணும்.
11: என்ன
0: இப்ப சொன்ன தெரிஞ்சாதானே சொல்றதுக்கு, தெரியாதுன்னு சொன்னா நீங்க பொய்யன்றீங்க.
11: அதுக்குத்தான் நான் சொல்றேன், நீங்க அப்படியே 9:00 இரவு 12 மட்டும் கேட்க மாட்டேன்னு சொல்றது ஒரு பொய்த.
0: ஐயோ கடவுளே, இத பொய்யன்றீங்களா?
11: ஆமா, நீங்க இதைத்தான் பொய் சொல்றீங்க. ஆனா அந்த நிகழ்ச்சியில நீங்கள் இப்ப பொய் சொல்றதே இல்ல மாதா, இதை விரட்டி விருடே போல. அதுக்கு பிறகு நீங்க பொய் சொல்றேல, நீங்க இப்ப நல்ல உள்ளாட்டீங்க. அதே பாப்ப நானும் இதே எங்கட லண்டன் கேம்பிரிட்ஜ் புஷ்பவதி அம்மான்னு சொல்லுகிறேன்.
0: சொல்றீங்களா?
11: ஆமா.
0: ஓகே, நன்றி அம்மா.
11: நன்றி, வணக்கம்.
0: நன்றி. அவர் இணைந்திருந்தார் வதனி மோகன் அவர்கள். இப்பொழுது யார், ராணி இணைந்திருக்கிறார். வணக்கம் ராணி. வணக்கம் அம்மா.
12: சொன்ன மாதிரி குணநாயகி அக்காவும் தெரியும், நீங்க பாடுறீங்களா, பாடுறவாவா அல்லது அதுல நீச்சியில பங்கு பெற்றவா என்றெல்லாம் கேட்டா நீங்க பதில் சொல்ல மாட்டீங்கன்னு தெரியும்.
0: நிகழ்ச்சிதானே. ராணி சமுந்தர் அவர்கள் இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
13: வணக்கம்
0: மீனா.
13: நான் இப்ப லண்டன் சென்று வருகிறேன், நீங்க சரியான விட வந்த சொன்னபடியா புஷ்பவதி அம்மா சொல்றேன்.
0: அதுதானே பிழைச்சு போச்சேன.
1: தாராளமா
0: போடலாம்.
1: என்னத்த
0: கேக்குறீங்க?
1: நான்
0: சொல்லிட்டேன், லண்டன் நாட்டுல வசிப்பவர். சரியான உடைக்குரியவர் லண்டன் நாட்டில் வசிப்பவர்.
1: நன்றி.
0: ராஜலிங்கம் அவர்கள். சரி, இப்பொழுது கலையக நேரம் சரியாக 8:20 ஆகிய ராஜ்யத்தில் 7:20 இந்த நேரத்தில் இணைந்திருக்கும் அடுத்த அன்புற வணக்கம். வணக்கம். நீங்க ஒரு கேள்வி கேட்க சொன்னான், இல்லாட்டி ஒரு பதில சொல்ல சொன்னான்.
11: நான் பொய் சொல்லவில்லை. அப்ப நானும் மூன்றாம் சுட்டில நானும் சொல்லுறேன், புஷ்பவதி அம்மா.
0: ஓகே அம்மா, நன்றி.
11: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
14: வணக்கம் ரகு.
0: வணக்கம் யோகா.
14: ஓம் நாவரிதான். நாங்களும் சொல்றோம் புஷ்பவதி அம்மா.
0: உறுதியா சொல்றீங்களா?
14: ஓ, உறுதியா சொல்றோம்.
0: ஓகே, நன்றி.
14: நன்றி.
0: வணக்கம். சரி, அவர் இணைந்திருந்தார் திருமதி சிவசுந்தர்லிங்கம் அவர்கள். அனைவருமே பதிலை கூறியிருந்தார்கள். அந்த வகையில் இரண்டாவது சுற்றில் ஒரே ஒரு நேயர் மட்டும் சரியான பதிலை கூறியிருந்தார். அதற்கப்புறம் மூன்றாவது சுற்றில் தயாளன், பதனி மோகன், ராணி சம்பந்தர், மீனா, ராஜு, சதீஷ், மாசலின், ஜோகா அனைவருமே சரியான பதிலை கூறினார்கள். இரண்டாவது சுற்றில் வதனா அவர்கள் சரியான பதிலை கூறினார். இந்த குரலுக்குரிய ஒரு ஆரண்டிப்போடு சரிபார்த்துக் கொள்வோம்.
15: உங்களை அன்பாக வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு.
16: நன்றி, நானும் அப்படியே உங்களை அன்பாக வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றேன்.
15: எனக்கு பயமா கிடக்கு, நீங்க இந்த டைம் 50 பறிச்சிட்டீங்க ஜோசினி. உங்களுக்கு வணக்கம் சொல்லிட்டு போட்டாலும் அப்படி 50 பறிக்க போறீங்களோ தெரியாது.
16: பறிக்கிறேன்னா சொல்ல சொல்லுங்க. எடுத்த என்ன சொல்ல எடுத்தீங்க?
15: உன்னை எடுத்து உன்னை நான் சந்தித்தேன் படம்.
16: ஓகே.
15: உன்னை ஒன்று கேட்பேன், உண்மை சொல்ல வேண்டும். என்னை பாட சொன்னால்
16: ஓகே. இப்ப நான் உண்மை சொல்லுவேன், 7 பிறகண்டா சொல்ல மாட்டேன். ஓகே.
0: சரியான பதிலில் புஷ்பம் அவர்கள் இரண்டாவது சுற்றில் வதனா குறிந்தர் அவர்கள் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, மூன்றாவது சுற்றில் பசுபதி குணநாயகி, தயாளன், பதனி மோகன், ராணி சம்பந்தன், மீனா, ராஜலிங்கம், சதீஷ், மாசலின், ஜோகா அனைவருமே சரியான பதிலை கூறிந்தார்கள். அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறிக்கொண்டு இத்துடன் நிறைவுக்கு வருகின்றது இன்றைய எதிரொலி நிகழ்ச்சி. கலந்து சிறப்பித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கும், இதனை செய்யமடுத்த அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் இருந்த மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திக்க முடியும். உங்களை அன்பாக விடைபெற்றுக் கொள்கின்றேன். இப்போ ஆரம்பமாக இருக்கின்றது பல்லவி தேடும் சரண.

வணக்கம் நேர்களை, நீங்கள் கேட்டுக்கொண்டு பிரான்சிலிருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாக கொண்டிருக்கும் உங்கள் அபிமான டிஆர்டி தமிழ் வானொலி. இப்பொழுது கலையக நேரம் சரியாக 8:24 நிமிடங்கள், அச்சிய ராஜ்யத்தில் 7:24 நிமிடங்கள். இணைந்திருக்கின்றோம் சந்தோஷ நேரம். சந்தோஷ நேரத்தில் ஆரம்பமாகி உள்ளது பல்லவி தேடும் சரணம். பல்லவி தேடும் சரண நிகழ்ச்சிக்காக அவளுடன் காத்திருக்கும் அத்தனை அன்பு உறவுகளுக்கும் எனது மகிழ்வான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்றும் வளமை போல் ஒரு பாடலில் உள்ள சரணத்தை தருவேன், அதற்குரிய பல்லவியை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். அந்த வகையில் இன்றைய முதலாவது சரணம் இதோ.

0: இப்பொழுது ஒலித்த சலனத்துக்குரிய பல்லவி என்னவென்று கண்டுபிடித்திருந்தால் நீங்கள் நெருங்க வேண்டிய தொலைபேசி இலக்கத்தை ஏற்கனவே தந்துவிட்டேன். இப்பொழுது வாட்ஸ்அப் மட்டும் உங்களுக்காக காத்திருக்கின்றது. அந்த வகையில் வைபர் மூலம் இணைந்திருக்கின்றார் மாசலின். வணக்கம் மாசலின். வணக்கம். சொல்லுங்கோ. அந்த பாடல் சொல்றீங்களா? ஓகே, நன்றி மாசலின். நன்றி. வணக்கம். அவர் இணைந்திருந்தார் மாசலின் அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
1: வணக்கம்
0: ரோசாலி. நீங்க சொல்லுங்க ரோசாலி. அந்த பாடல் சொல்றீங்களா? ஓகே, நன்றி அம்மா.
1: நன்றி.
0: வணக்கம். அவர் ரோசாலி அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்று இணைந்திருப்பவர் வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம் தயாளன்.
2: நானும் அதே பாட்டுதான். நிலா நிலா
0: அந்த பாடல் சொல்றீங்களா? ஓகே, நன்றி தயாளன்.
2: நன்றி. வணக்கம்.
0: நன்றி. வணக்கம் அருணதிர்தா. தயாளன் அவர்கள் இப்பொழுது இணைந்திருக்கின்றார் ராணி. வணக்கம் ராணி. வணக்கம் அம்மா.
3: நீங்க வந்து சில வேளையில இப்ப நாங்க கதை கேட்க உங்க மெக்க போட்டுருவீங்களா?
0: நான் மெக் போட்டதான் உங்களுக்கு கேட்கும். நான் உங்களோட உங்களோட உரையாடுவதாக இருந்தால் நான் மெக் போடாட்டி நான் கதைப்பது உங்களுக்கு கேட்காது. ஆமாம், நீங்க தனியாக கதை கேட்க நான் மெக்க ஓ பண்ணியிருந்தா அப்புறம் மெக்க போட்டு தான் உங்களோட கதைக்க வேணும். அப்ப ஓ சரியான
3: குறைவா?
0: ஓமா இல்லை, நான் கேட்கல. நான் ரேடியோ கேட்கல, வைஃபர்ல வாட்ஸ்அப்ல வாராக்கல குரல் கேட்கறது
3: இல்லை.
0: இல்ல வாரது வாராது நோமலா வாரது உங்களுக்கு வாட்ஸ்அப்ல வார இல்லையே மற்றபடி ரேடியோக்கு வாரது. இந்த ரெண்டுலேயும் வாராக்கல குரல்லாம் வாரையில
3: நன்றி அம்மா. நன்றி. அவர் இணைந்திருந்தார்
0: ராணி சம்பந்தர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
4: வணக்கம் பாபு. நான் கலைக்கிறேன்.
0: வணக்கம் ஜோகேஸ்வரி அம்மா. நலமா?
4: நாங்கள் நலமா இருக்கிறோம். நீங்கள் நலமா இருக்கிறீங்களா?
0: ஓ நலமா இருக்கிறோம். நன்றி.
4: நீங்கள் நிலமா இருக்கொண்டு இறைவனம் வேண்டிக் கொண்டு நானும் வா நிலா நிலா என்ற அந்த பாட்டு சொல்லிக்கொண்டு ரெண்டு கூட பெறுகின்ற.
0: நன்றி அம்மா.
4: நன்றி. நன்றி. நன்றி.
0: நன்றி. அவர் இணைந்திருந்தார் யோகஸ்ரீ அம்மா அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர் வணக்கம். சரி, அவருக்கு விடை கொடுத்து ஷியாமலா இணைந்திருக்கிறார். வணக்கம் ஷியாமலா.
5: வணக்கம்.
0: வணக்கம்.
5: இந்த சத்தம் வழியில
0: வருதா? பொறுங்க பார். அப்படி அப்படியே இருங்க, நான் இன்னும் ஒன்று செய்து பார்க்கலாம். வருதான்னு பார்ப்போம். இப்ப
5: வணக்கம்.
0: வணக்கம். அந்த சித்தம் வரையிலையா? சரி, ஓகே. அப்ப நான் முழு முதல் இருந்த மாதிரியே வர்றேன். ஓகே, சொல்லுங்கோ. அந்த பாடல் நீங்களும் சொல்றீங்களா? சரி, பரவ ஊரோட ஒத்து போதான் நிக்கிறீங்க
5: என்ன?
0: ஓகே, நன்றி. நன்றி. வணக்கம். அவர் இணைந்திருந்தார் ஷியாமலா அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
6: வணக்கம்.
0: வணக்கம் பசுபதி கோண நாயகி. நலமாக இருக்கிறோம். நீங்க நல்ல சுக புட்டா விஜாஜா?
6: சொல்லி போட்டு போகும். இந்த
0: நன்றி. வணக்கம். அவர் இணைந்திருந்தார் பசுபதி கோண நாயகி அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
7: வணக்கம். நான் சதீஷ் சொல்லிக்கிறேன்.
0: சதீஷ் சொல்லுங்கோ. அந்த பாடு சொல்றீங்களா? ஓகே, நன்றி. நன்றி. வணக்கம். அவர் இணைந்திருந்தார் சதீஷ் அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
8: வணக்கம் பிரபு.
0: வணக்கம் யோகா.
8: ஓம்.
0: நீங்க சொல்லுங்க பாபம்.
8: நானும் அதே பாடல் தான்.
0: என்ன பாட்டு?
8: மாற்றம் இல்ல. வா நிலா நிலா என் பாலிபம்
0: அந்த இன்னொரு பாடல்
9: தானே அதே பாடல் அப்படி எடுத்து விட்டுருவீங்க இன்னொரு பாட்டன்
0: திருமதி சிவசுந்தர்லிங்கம் அவர்கள் இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
10: வணக்கம்.
0: வணக்கம் பதனி மோகன்.
10: அவரே தான் இது இது ஒண்ணும் குத்து மதிப்பு இல்லையா? அதே பாட்டு தான் என் பாலி
0: பங்களா. ஓகே, நன்றி
10: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். அவர் அணைத்திருந்தார் பத்ரிமோகன் அவர்கள், மாசலின், ரொசாலி, தயாளன், ராணி சம்பந்தர், ஜோகேஸ்வரி அம்மா, ஷியாமலா, பசுபதி, குணநாயகி, சதீஷ், ஜோகா, பத்ரிமோகன். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர். வணக்கம். வணக்கம். வணக்கம். வணக்கம் தேவி, நீங்க சொல்லுங்கம்மா.
10: நானும் சத்தம் இல்லாத தனிமை கேட்டு ஐயோ
0: கேளுங்க பாட்டு.
10: வானிலா நிலா என் வான் நிலா,
0: அந்த பாடலா?
10: இல்ல சின்ன எடுத்து காட்டின பாட்டு உண்டு, சத்தம் இல்லாத
0: இணைந்திருந்தார். வணக்கம் ராஜு, சொல்லுங்க ராஜு. அந்த பாடலா? சரி, அப்ப இணைந்தவர்களோட உங்களோட பேரையும் இணைத்துக் கொள்றேன் அந்த பாடலுக்கு.
11: என்ன
0: சரி இப்ப கேப்போம் அந்த பாடலாண்டு.
11: நன்றி.
0: அவர் அனைவருமே ஒரு பாடலை குறித்தார்கள், அந்த பாடலாண்டு இப்பொழுது சரி பார்த்துக் கொள்வோம்.

ஆம், சரியான பாடலத்தை ஆரம்பித்து வைத்தார் மாசினர் ரோசாலி, தயாளன், ராணி சம்பந்தர், ஜோகேஸ்வரி, மாஷி, ஆமலா, பசுபதி, குணநாயகி, சதீஷ், யோகா, வதனி மோகன், தேவி, தனராஜ், ராஜலிங்கம். அனைவருமே சரியான பாடலை குறித்தார்கள். இப்பொழுது கலையக நேரம் சரியாக 8:34 ஆகிய ராஜ்யத்தில் 7:34 இன்றைய பல்லவி தேடும் சரண நிகழ்ச்சியின் இரண்டாவது பாடலுக்குரிய சரணம் இதோ.

0: ஆம், இந்த சரணத்துக்குரிய பல்லவி என்னவென்று கண்டுபிடித்திருந்தால் நீங்கள் நெருங்க வேண்டிய தொலைபேசி இலக்கத்தை தருவதற்கு முன் இப்பொழுது நான்கு அழைப்புகளிலும் நேயர்கள் காத்திருக்கின்றார்கள். அந்த வகையில் வைஃபர் மூலம் இணைந்திருந்தார் மாசலின். வணக்கம் மாசலின்.
1: வணக்கம்.
0: நீங்க சொல்லுங்க மாசலின்.
1: அதே காலத்தில் கரகாட்டக்காரன் வந்தது காமராஜன்,
0: ராமராஜன்
1: சொல்லி பழகிட்டு ராமராஜன் படம், ராமராஜனே சொல்லியிருப்பேன்னு சொன்ன கமல்ஹாசன் சொன்னவரான் தன் கஷ்டப்பட்டு நடித்த படம். அது வெற்றி படம் தான் அபூர்வஸ் அவர்கள். ஆனால் ராமராஜன் நடித்த படம் வந்து கரகாட்டக்காரன் ஒரு வருஷத்துக்கு மேலே ஓடின படம். அவர் சும்மா கரத்தை மேலே வச்சு கட்டி போட்டு ஆடின பாட்டு பாட்டுக்கா கரகாட்டம் கரகத்தை வந்து மேலே வச்சு அவனுக்கு இந்த காமராஜன் ராமராஜனுக்கு ஆடுகளும் தெரியுமோ தெரியாது. அவர் ஆடின உடம்பு வந்து ஒரு வருஷத்துக்கு மேலே ஓடினான்னு சொன்னால் இந்தியா ரசிகர்களும் இந்தியா மக்களும் ஒப்பியாப்பட்டவர்களும் என்பதை புரிந்து கொள்ளக்கூடியதாரு.
0: ஆனால் இந்த கரகாட்ட படத்துக்கு வெற்றி வந்து அதில் வந்த பாடல்கள் என்ன
1: சொல்ல வர
0: சரி ஓகே அதை விடுங்க அதை விடுங்க. நன்றி நன்றி. வணக்கம் அருணாஜிருந்தார் மாசலின் அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர் வணக்கம். வணக்கம் இலக்கம் இரண்டில் இணைந்திருக்கின்றீர்கள். வணக்கம். சரி, அவருக்கு விடை கொடுத்து இலக்கம் மூன்றில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
2: வணக்கம் ரோஹன்னா.
0: தேவி தனராஜ்.
2: ஓம்,
0: நீங்க சொல்லுங்க.
2: ஒன்னு நினைச்சேன் பாட்டு படிச்சேன், தங்கமே ஞான தங்கமே
0: ஞான தங்கமே ஞான தங்கமேன்றீங்க என்ன? ஓகேமா,
2: என்ன ஆட்ட குரல் வடிவம் வந்தது?
0: அதுல வந்தது வந்து புஷ்பாம்மா. புஷ்பாம்மா புஷ்பாம்மா
2: புஷ்பாம்மா.
0: ஓகேமா,
2: நன்றி.
0: அவர் தேவி தனராஜ் அவர்கள் இப்பொழுது வாட்ஸ்அப் மூலம் இணைந்திருக்கின்றார். யாரு? வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கம்.
3: வணக்கம் ராவ்.
0: தயாளன்.
3: ஆமா,
0: நீங்க சொல்லுங்க தயாளன்.
3: இல்ல
0: மாதிரி வந்து நீங்க வாட்ஸ்அப்
3: அவர் கதைச்சது வந்து இப்ப இந்த போனுக்குள்ள வேற
0: இல்லையா? தெரியல,
3: கொஞ்சம் ரேடியோல கொஞ்சம் கிளியரா கேட்டது. கொஞ்சம்
0: ரேடியோல கேக்கும் சில நேரத்துல
3: திறமாண்டில ஓரளவு கேக்குது. மாசம் கேச்சது
0: சில வேளையில சில வேளையில கேக்குது சில வேளையில கேக்குறது சில வேளையில கேக்குது
3: சில வேளையில கேக்குது.
0: ஆனா நேர
3: நேரம் வைங்க ஓரளவுக்கு திரவள
0: நீங்க உங்கள மாதிரி சியாமலாவும் பாட்டு படிக்கதான் முயற்சி எடுத்துருக்குதா? சங்கீத கிளாஸ் போறாவாமன்னு கேள்வி.
3: இல்ல இல்ல, நான் இப்ப முயற்சி எடுக்கிறேன். இப்ப யார் ஒரு ஆள் சொல்லி இருக்கிறார் குரலத்தான் மிச்சத்தை தான்
0: பாக்குறேன் சொல்லி இருக்கிறா.
3: அவர் சொல்லி இருக்கிறார் நீ என்ற குரல் அந்தா நான் பாடி விடுறது.
0: சரி பாப்போம், முயற்சி செய்து பாப்போம் என்ன. நன்றி அவர் இணைந்திருந்தார் தயாளன் அவர்கள். இப்பொழுது ஷியாமலா இணைந்திருக்கிறார். வணக்கம் ஷியாமலா. வணக்கம். சங்கீத வகுப்பு போறதா
4: கேள்விப்பட்டன்.
0: அடிச்சு கலைச்சிட்டாங்களா? நீங்க அடம் பிடிச்சிருப்பீங்க அடம் பிடிச்சிருப்பீங்க அடம் பிடிச்சிருப்பீங்க அதான் அடிச்சு கலைச்சிருக்காங்க. சரி நீங்க சொல்லுங்க.
4: நான்
0: தங்கமேடு சொல்றீங்க என்ன? ஆமா. வருதா? என்னண்டு தெரியல இருக்கும் அது சொல்லணும். யார்கிட்ட சொல்லணும்னு தெரியல பாப்போம். நன்றி நன்றி. ஆமாம் ஆமாம் ஆமாம். நன்றி. அவர் இணைந்திருந்தார் ஷியாம்ல. அவர்கள் இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவரை பார்ப்போம். வணக்கம்.
5: வணக்கம், நான் சதீஷ் கேட்கிறேன்.
0: சதீஷ் நீங்க சொல்லுங்க. சதீஷ்
5: பாட்டு படிக்கிறேன்.
0: ஓகே, நன்றி சதீஷ். நன்றி. அவர் இணைந்திருந்தார் சதீஷ். அவர்கள் இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
6: வணக்கம் ராகு.
0: யோக இணைந்திருக்கிறீங்க, சொல்லுங்க.
6: நானும் அதே பாட்டு தான். உன்னை நினைச்சேன், பாட்டு படிச்சேன், தங்கமே ஞான தங்கமே.
0: நன்றி சொல்றீங்க என்ன. ஓகே, நன்றி அம்மா.
6: நன்றி, நன்றி, வணக்கம்.
0: நன்றி. அவர் இணைந்திருந்தாஸ் திருமதி சிவசுந்தலிங்கம் அவர்கள் இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
7: வணக்கம்.
0: வணக்கம் வதனி மோகன்.
7: அவரேதான்.
0: சரி, நீங்க.
7: நானும் உன்னை நினைச்சு பாட்டு படிச்சேன், தங்கமே ஞான தங்கமே, சந்தோஷமே சந்தோஷமே. நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம் அம்மா. அவர் இணைந்திருந்தார் வதனி மோகன் அவர்கள் இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
8: வணக்கம்.
0: வணக்கம் ரோசாலி.
8: நன்றி,
0: வணக்கம். ரோசாலி அவர்கள் இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
9: உன்னை நினைச்சேன், பாட்டு படிச்சேன், தங்கமே ஞான தங்கமே.
0: ஓகே.
9: மங்கடே எனக்கு சியாமல் அப்போதே ராணி சுதாரன்னா அதன் கரைச்சது ஒன்றுமே எனக்கு வரையில. இனியெல்லாம் சொல்லி என்ன இப்ப சியாமல் அரைச்சும் வரையில எனக்கு.
0: சரி, என்ன தெரியலையா?
9: ஓ, வரையெல்லாம் எனக்கு ஆறுதலா பாருங்கோ.
0: ஓகே, நன்றி.
9: போடுங்கோ பாப்போம்.
0: நன்றி. அவர் இணைந்திருந்தார் பசுபதி குணநாயகி அவர்கள் இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
10: அதான்
0: அந்த பாட்டு
10: நான் சொல்லுகிறேன்.

0: பாட்டு படிச்சேன்னு சொல்றேன்.
1: உங்களோட நிஜ பாட்டு படிச்சேன்னு சொல்றீங்களா?
0: நன்றி அண்ணா.
1: ஓகே பார்ப்போம். நன்றி நன்றி. அனைவருமே ஒரு பாடலை கூறியிருந்தார்கள். அந்த பாடலாண்டு இப்பொழுது சரி பார்த்து கொள்வோம்.
2: பாட்டு படிச்சே தங்கமே ஞான தங்கமே என்ன நினைச்சேன்

சரியான பாடலை தான் ஆரம்பித்து வைத்தார். மாசிலிருக்கும் தேவி தனராஜ், தயாளன், சியாமலா, சதீஷ், யோகா, வதனி மோகன், ரொசாலி, பசுபதி, குணநாயகி, யோகேசரியம்மா, ராணி, சம்பந்தர் அனைவருமே சரியான பாடலை குறிந்தார்கள். அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இன்றைய பல்லவி தேடும் சரண நிகழ்ச்சியை நிறைவு செய்ய நான் தரும் இறுதி பாடலுக்குரிய இசை இதோ.

0: சரி, இந்த இசை எந்த பாடலின் ஆரம்பம்? அந்த வகையில் இணைந்திருக்கின்றார் மாசலின். வணக்கம் மாசலின். மாசலின்
1: வணக்கம்.
0: வணக்கம். சொல்லுங்க, இப்ப கேக்குறது அந்த பாடலா? சரி, பார்ப்போம் என்ன. நன்றி, நன்றி. அவர் இணைந்திருந்தார் மாசலின் அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர் பார்ப்போம். வணக்கம். சரி, அவருக்கு விடை கொடுத்து இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவரை பார்ப்போம். வணக்கம். இணைந்திருப்பவர் வணக்கம். வணக்கம். தேவி தனராஜ், நீங்க
2: சொல்லுங்க. உன்னை காணாத கண்டேடு.
0: அந்த பாடல்ன்றீங்களா?
2: அந்த பாடான மாசில நான் சொன்ன பாடுதான். சரி
0: சரி, மீண்டும் ஒரு இசை
2: தருகின்றேன்.
0: மீண்டும் ஒரு இசை தருகின்றேன். அந்த பாடல் பாருங்க.

0: ஒரே பாடலில் பாடுவார். ஆம், அந்த வகையில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
1: வணக்கம் ராவு.
0: தயாள நேற்று ஒரு பாடல் ஒன்று கேட்டிருந்தீங்க, அது எங்க கண்டுபிடிச்சீங்க அந்த பாடல? சூப்பர் பாடல் உண்டு, பத்திய காலத்த பாட்டு என்ன
1: 56-ஆம்
0: ஆண்டு நன்றாக இருந்தது. எனக்குள்ள சிரிச்சு கொண்டு பேருங்க இந்த பாட்டை எல்லாம் தேடி எடுக்கிறாரு. ரெண்டு பாவாடை தாவணி விட்டு இப்ப அங்கால போயிட்டீங்க
1: என்ன?
0: சரி, இப்ப சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க.
1: இப்ப என்ன ஒன்னையும் சொல்லுது, நீங்க ஆக்களை போட்டு பிராட்டாதீங்க.
0: முதல்வர் முதலொன்று தந்த நான் இப்ப அந்த இசை, அதுக்குரிய இசையும் அதெல்லாம் வருது.
1: அதெல்லாம் வருது என்ன? நான் பாட்டு பாட்டிய போட்டு கேட்டுட்டேன்.
0: சரி, கேட்ட பாட்ட சொல்லுங்க பாபம்.
1: இவ்வளவு தேடாது என்று சொல்லுது
0: அந்த பாடலா?
1: அந்த பாடல் தான், மேட்டம் இல்ல.
0: சரி பாப்போம், யாராவது சரியான பாடல் சொல்றாலும் பாப்போம். என்ன
1: சொல்லி எல்லாரும் இதே பாடத்தான்
0: சொல்லி மற்றவங்களையும் கூட வலிக்க இழுக்கிறீங்க.
1: எல்லாரும் அப்படித்தானே
0: பாப்போம். என்ன?
1: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். அவர் இணைந்திருந்தார் மாசிலின் அவர்கள். சரி, இந்த இசைக்குரிய பாடல் யோகேஸ்வரி அம்மா இணைந்து என்ன பாடல் என்று சொல்லுங்க பாப்போம்.

சரி, யாராவது நினைவதாக இருந்தால் நினைந்து கொள்ளுங்கள், இல்லாவிட்டால் நான் பாடலை தந்து சரியான பாடலை தருவேன். அதுக்கப்புறம் பார்ப்போம் யார் சொன்னால் சரியாக இருக்கும் என்று.

0: இப்பொழுது கலையக நேரம் சரியாக 8:50 ஆகிய ராஜத்தில் 7:50 நேரத்தில் சரியான பாடலுடன் நினைந்திருக்கும் அடுத்த அன்புற வணக்கம்.
1: வணக்கம் ராகு.
0: யோகாவை தான் நினைச்சேன், இந்த பாட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும்.
1: உண்மையில மாசுல வந்து சொன்னா சொன்னாதான், ஆனா நானும் அந்த அதே அவர் கூறின பாடலத்தான் சொல்லுறேன்னு நானும் அந்த
0: உள்ளம் தேடாதே என்று சொன்னது.
1: அப்ப அந்த பாட்டு தான், அந்த பாட்டு தான் நீங்க மியூசிக்க மாத்தி போடுறேன் கொள்றேன் என்று சொல்லுவீங்க. நன்றியலும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளையும் குறிக்கொண்டு உங்களிடமிருந்து அன்பாக
0: விடவிருந்தேன். திருமதி சிவசுந்தர்லிங்கம் அவர்கள் இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம் வதனி மோகன்.
2: சந்தோஷமாக நீங்க அடுத்த இளமையும் சேர்ந்து சந்தோஷமாக விரைவோன்னு கேட்டு நீங்கள் பாடுங்க, நாங்க கேட்போம்.
0: ஓகே, நன்றி.
2: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். அவர் இணைந்திருந்தார் யாரு, வதனி மோகன் அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர். வணக்கம். இலக்கம் இரண்டில் இணைந்திருக்கின்றீர்கள். வணக்கம். சரி, அவருக்கு விடை கொடுத்து இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
3: வணக்கம். நான்
0: சதி சொல்லுங்க பாபா.
3: என்ன பேர்?
0: உள்ளம் தேடாதே.
3: ஓகே,
0: நன்றி சதீஷ், நன்றி. அவர் இணைந்திருந்தார் சதீஷ் அவர்கள். இப்பொழுது வைஃபர் மூலம் இணைந்திருக்கின்றார் எங்கள் பசுபதி குண்ணன் நாயகி.
4: எனக்கும் சரியா விளங்கில
0: அந்த பாடன்னு சொல்றீங்களா? நான் மாசலின் சொன்னாரு உள்ளம் தேடாதே என்று சொன்னது. உள்ளம் தேடாதே என்று சொன்னது, என்ன சொன்னாலும் கண் தேடுதே. அந்த பாடா இருக்குமா? அந்த பாட்டா இருந்தா மாசன் எனக்கு வாழ்த்து. அந்த பாட்டு இல்லாட்டி ஓகே, நன்றி, நன்றி. அவர் இணைந்திருந்தார் பசுபதி குணன் ஆகிய அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
3: நன்றி.
0: அவர் இணைந்திருந்தார் யோகசிரியம் அவர்கள். இப்பொழுது இணைந்திருக்கின்றார் சியாமலா. வணக்கம் சியாமலா. நீங்க என்ன சொல்ல போறீங்க? நான் அந்த பாடம் எனக்கு ஞாபகத்தில் இருந்தா இல்லை பாடி காட்டேன். நான் அந்த பாடலாம் இருக்குமாண்டு. ஆ ஓகே, நன்றி. சரி, ஓகே, நன்றி. அந்த படமா? என்ன படம்? எதையும் தாங்கு விதேயமா?
3: நன்றி.
0: சரி, அந்த பாடலாண்டு

மாசிலின் அவர்கள் கூறின பாடலாக இருந்தால் அவருக்கு வாழ்த்துக்களை குறிக்கொண்டு அந்த பாடலாண்டி இப்பொழுது சரி பார்த்து கொள்வோம்.

சரியான பாடலை தான் ஆரம்பித்து வைத்தார் மாசிலின். அவருக்கு வாழ்த்துக்களை குறிக்கொண்டு அதனைத் தொடர்ந்து ரசாலி தேவி, தனராஜ், தயாளன், யோகா, பதனி மோகன், சதீஷ், பசுபதி, குணநாயகி, யோகேஸ்வரி அம்மா, ஷியாமலா அனைவருமே சரியான பாடலை குவிந்தனர். அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் குறிக்கொண்டு இத்துடன் நிறைவுக்கு வருகின்றது இன்றைய பல்லவி தேடும் சரண நிகழ்ச்சி. கலந்து சிறப்பித்தாத்தனை அன்பு உறவுகளுக்கும், இதனை செய்யமெடுத்தாத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திக்கப்படும் உங்களது அன்பாக வரவேற்றுக் கொள்ள ஆரம்பமாக இருக்கின்றது இன்றைய இரவு பிரதான செய்தி.

0: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000 மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
1: நூலுலகம் .com. புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிட்டார்.

0: படிப்பது போட்டியம் குறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இனிய தளத்தில் நூலகம் பெரிய பெரிய ஊடாக
1: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
2: NWLULAGA நூலகம் நூலகம்.com.
1: அகத்தில புண்ணாங்காடி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்த அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாது இங்க போங்க போங்க.
2: ஆம் அங்கும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி வீட்டி சூப்பர் ஸ்டோர் Paris Lachapalil
3: 11 à 13 rue Caille 75 000 de Paris
2: Vicky Superstore Gala Gonesse Sasselil
3: 5 rue Marcel Cerdan 95 140 Gargelle Gonesse
2: Mélodiguer Tordre-Gelakke Vicky Cash and Curry Paris Lachapalil Tordre Televisi Lakkam Cyber 1 40 Cyber 5 Cyber 7 18 சாசல் கால்லா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள் அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர்.

0: கிரீஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிசில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிசில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக் கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-7750 அல்லது 078-920-58-58. மறந்து விடாதீர்கள், சுவிசிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்டெப் கிராஸ் 3098
0: சுவிசில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக்கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: 031-971-7750 கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-58-58.
0: சுவிசிலே VTS Finance GmbH.

0: வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் இலங்கை செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் இணையதளத்தின் ஊடாக புத்தகங்களை விற்று வருகின்ற www.noolagam.com இணையதளத்தினர், அதனை தொடர்ந்து வரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர், சாசல் கார்ஸ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனை தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டின் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் விடிஎஸ் பைனான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத்தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பைனான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். அரசு அனுசரணையுடன் குடியேற்றப்பட்டவர்களிடமிருந்து ஆயிரக்கணக்கான ஏக்கர் மேய்ச்சல்லங்களை பாதுகாத்து தருமாறு கோரி 3 ஆண்டுகளாக தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வரும் போராட்டத்துக்கு சாதகமான தீர்வொன்றை வழங்குவதற்காக அரசாங்கம் மேலும் 3 மாத கால அவகாசத்தை பெற்றுக் கொள்வது தொடர்பில் மட்டக்களப்பு மாவட்ட பால் பண்ணையாளர்கள் அதிருப்தி வெளியிட்டிருக்கிறார்கள். மயிலத்தமடு மாதவனை பால் பண்ணையாளர்களுக்காக 1500 ஏக்கருக்கு அதிகமான மேய்ச்சல் நிலத்தை விடுவிக்குமாறு ஜனாதிபதி கடந்த மே மாதம் மகாவலி அதிகார சபைக்கு வழங்கிய உத்தரவை அந்த அதிகார சபை நடைமுறைப்படுத்த தவறியுள்ள நிலையில் புதிதாக குடியேறியுள்ள 200க்கும் மேற்பட்ட விவசாய குடும்பங்கள் அந்த நிலத்தில் பயிர் செய்கையை ஆரம்பித்துள்ளதாக மட்டக்களப்பு சித்தாண்டி சந்தையில் 2026 செப்டம்பர் 16 புதன்கிழமை வீதியில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார்கள். கால்நடைகளை மேய்ப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட சுமார் 7000 ஏக்கர் நிலப்பரப்பில் செழிப்பாக புல் வளரும் 2500 ஏக்கருக்கு அதிகமான பகுதியை சிங்கள விவசாயிகள் பலவந்தமாக ஆக்கிரமித்துள்ளதாக பால் பண்ணையாளர்கள் சுமார் 3 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகிறார்கள். இத்தொடர்பாக 2026 மே 20 நடைபெற்ற மட்டக்களப்பு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் மயிலத்தமடு மாதவனை பால் பண்ணையாளர்களுக்காக 1570 ஏக்கர் நிலத்தை விடுவிக்குமாறு ஜனாதிபதி ஆண்டுகுமார திசநாயக்கா மகாவலி அபிவிருத்தி அதிகார சபைக்கு வழங்கிய உத்தரவு இதுவரை நடைமுறைப்படுத்தப்படவில்லை. 2026 செப்டம்பர் 29 நடைபெற்ற மட்டக்களப்பு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் மயிலத்தமடு மாதவனை பால் பண்ணையாளர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினை மீண்டும் கலந்துரையாடப்பட்டதாக பிராந்திய ஊடகவியலாளர்கள் தெரிவிக்கிறார்கள். மேய்ச்சல்லங்களில் பயிற்சியில் ஈடுபட்டுள்ள விவசாயிகளுக்கு அதற்காக வேறு காணிகளை வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும், பால் மாடுகள் மேயும் பகுதியை மேய்ச்சல் நில வலயமாக வர்த்தமானியில் பிரகடனப்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், அந்த கூட்டம் நிறைவடைந்த பின்னர் கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சி அபிவிருத்தி அமைச்சர் சுனில் கத்தினேத்தி பிராந்திய ஊடகவியலாளர்களை சந்தித்த போது தெரிவித்தார். மயிலத்தமடு மாதவனை பால் பண்ணையாளர்களின் மாடுகளை விவசாயம் மேற்கொள்ளப்படும் பிரதேசத்தில் உள்ள மேய்ச்சல்ல பகுதிக்கு அனுமதிப்பதோடு அதே பிரதேசத்தில் விவசாயிகள் முரண்பாடுகளின்றி விவசாயத்தில் ஈடுபடுவதற்கு அனுமதிப்பதற்கும் தீர்மானித்திருக்கிறோம். இதற்கு தேவையான காணிகளை மகாவலி அபிவிருத்தி அதிகார சபையிடம் பெற்றுக் கொள்ளவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மகாவலி அதிகார சபை மற்றும் வன பாதுகாப்பு திணைக்களகத்தின் இணக்கத்துடன் மாடுகள் மேய்க்கப்படும் பிரதேசத்தை மேய்ச்சல் நிலமாக பிரகடனப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. ஆனாலும் இந்த விடயத்தை சிலர் இனவாத அடிப்படையில் நோக்குவதை அவதானிக்க முடிகிறது. எனவே விவசாயிகளின் பொறுப்புகளையும் உரிமைகளையும் நாம் பாதுகாக்க வேண்டும். மயிலத்தமடு மாதவனை பாரம்பரிய பால் பண்ணையாளர்கள் பல ஆண்டுகளாக தமது மாடுகளை மேய்ப்பதற்காக 7700 ஏக்கருக்கு அதிகமான மேய்ச்சல் நிலத்தை பயன்படுத்தி வருகிறார்கள். அந்த நிலப்பரப்பில் சுமார் 4000 ஏக்கர் நிலத்துக்கு மகாவலி அபிவிருத்தி அதிகார சபையும் வன பாதுகாப்பு திணைக்களமும் உரிமை கோருகின்றன. எஞ்சியுள்ள 3500 ஏக்கருக்கு அதிகமான நிலப்பரப்பை மேய்ச்சல்லமாக வர்த்தமானி அறிவித்தல் மூலம் மிக விரைவாக பிரகடனப்படுத்த வேண்டும் என்பது பால் பண்ணையாளர்களின் கோரிக்கையாக இருக்கிறது. பால் பண்ணையாளர்கள் விரைவாக தீர்வை கோரும் ஒரு பிரச்சனையை தீர்ப்பதற்கு அரசாங்கம் மேலும் 3 மாதங்கள் கால அவகாசம் எடுத்துக் கொள்வதால் தமது பால் மாடுகளுக்கு உணவின்றி அவை உயிரிழக்க நிலை ஏற்படக்கூடும் என அமைச்சர் கத்தினேத்தியின் கருத்துக்கு பதிலளித்த மயிலத்தமடு மாதவனை பால் பண்ணையாளர் சங்கத்தின் தலைவர் சீனித்தம்பி நிபலன் ஊடுவிலாளர்களிடம் தெரிவித்திருக்கிறார். அமைச்சர் 3 மாதங்களுக்குள் நிலத்தை வர்த்தமானியில் பிரசுரிப்பதாக தெரிவிக்கிறார். தற்போது எங்கள் மாடுகள் மேய்ச்சலுக்கு விடப்பட்டுள்ள விவசாய நிலங்களில் நெச்சையை ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. ஆகவே அங்கு மேய்ச்சலுக்கு கொண்டு செல்ல முடியாது. எங்கள் மேய்ச்சல் நிலத்தில் வெளிப்பிரதேசங்களிலிருந்து வந்த சிங்கள மக்கள் விவசாய நடவடிக்கைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள். இப்போது எங்கள் மாடுகளை எங்கு கொண்டு செல்வது? விவசாயத்தில் ஈடுபடும் மக்களுக்கு 2-3 கிலோமீட்டர்களுக்கு அப்பால் காணி வழங்கப்படும் என்று பாராளுமன்ற உறுப்பினர் பிரபு தெரிவிக்கிறார். அது உண்மையில் சாத்தியமா? அது எப்போது நடைபெறும்? எங்களுக்கு மேய்ச்சலம் கிடைக்கப் போவதில்லை. புல்லில்லாமல் மாடுகள் இறக்கும். அதன் பின்னர் பால் பண்ணையாளர்களும் பொருளாதார கஷ்டங்களால் இறக்க வேண்டிய நிலைதான் ஏற்படும் என்று சீனி தம்பி நிமலன் தெரிவித்தார். 3 ஆண்டுகளுக்கு முன்னர் மட்டக்களப்பு சித்தாண்டி பாடசாலைக்கு முன்னால் தமிழ் பால் பண்ணையாளர்கள் முதன்முறையாக இந்த போராட்டத்தை ஆரம்பித்திருந்தார்கள். 2023 செப்டம்பர் 13 மட்டக்களப்பு மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற விவசாய குழு கூட்டத்தில் பால் பண்ணையாளர்களின் பிரச்சினைக்கு தீர்வு வழங்க தங்களால் முடியாது என்று மாவட்ட செயலாளர் கமலாவதி பத்மராஜா தெரிவித்திருந்ததற்கு 2 நாட்களுக்கு பின்னர் இந்த போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. பால் பண்ணையாளர்களின் நிலங்களை விடுவிக்குமாறு ஜனாதிபதி அன்புகுமார திசநாயக்கா வழங்கிய உத்தரவை நடைமுறைப்படுத்த மகாவலி அபிவிருத்தி அதிகார சபை தவறியுள்ளதாக 1000 நாட்களுக்கு மேலாக பால் பண்ணையாளர்கள் முன்னெடுத்து வரும் போராட்டத்துக்கு தலைமை தாங்கும் மைரத்தமடு மாதவனே பால் பண்ணையாளர் சங்கத்தின் தலைவர் சீனித்தம்பி நிபலன் 2026 செப்டம்பர் 16 வலியுறுத்தினார். ஜனாதிபதியின் உத்தரவை மகாவலி அபிவிருத்தி அதிகார சபை நடைமுறைப்படுத்தாததால் சிங்கள பகுதிகளிலிருந்து வந்த 200க்கும் மேற்பட்ட விவசாய குடும்பங்கள் தற்போது மேய்ச்சலங்களை துப்புரவு செய்து விவசாய நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளதாக அன்றைய தினம் அவர் மேலும் தெரிவித்திருக்கிறார். மட்டக்களப்பு மயிலத்தமடு மாதவனை பகுதியில் அமைந்துள்ள மேய்ச்சலத்தை முன்னாள் ஜனாதிபதி கொத்தபாய ராஜபக்சாவினால் கிழக்கு மாகாண ஆளுநராக நியமிக்கப்பட்டிருந்த வியத்மக செயற்பாட்டாளரான அனுராத யம்பத் அந்த கால பகுதியில் குடியேற்றிய சுமார் 180 சிங்கள குடும்பங்களுக்கு சோளம் உள்ளிட்ட பயிர்களை செய்வதற்காக வழங்கியதை தொடர்ந்து பாரம்பரியமாக பால் மாடுகளை வளர்ப்பவர்களுக்கும் விவசாயிகளுக்கும் இடையில் மோதல்கள் ஆரம்பமாகியிருந்தன. நீண்ட காலமாக தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தின் விளைவாக சில சிங்கள விவசாயிகள் அந்த பகுதியிலிருந்து வெளியேறியிருந்த போதிலும் பால் மாடுகளுக்கு மேய்ச்சலுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நிலத்தை வர்த்தமானி அறிவித்தன் மூலம் வழங்குவதில் தாமதம் ஏற்படுவதால் மீண்டும் வளமை போன்று சிங்கள விவசாயிகளின் ஆக்கிரமிப்பை எதிர்கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டிருப்பதாக மயிலத்தமடு மாதவனை பால் பண்ணையாளர்கள் மேலும் தெரிவிக்கிறார்கள். விவசாயம் மற்றும் பயிர் செய்கை முதலீட்டு திட்டங்கள் ஊடாக பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட நிதியை சில நிறுவனங்கள் பத்திரிகை வெளியீடு வணிக வளாகங்கள் சுற்றுலா வணிகங்கள் இசை நிகழ்ச்சிகள் மற்றும் கிரிக்கெட் போட்டிகளுக்கான அனுசரணை போன்றவற்றுக்கு முறைகேடாக பயன்படுத்தியுள்ளதாக இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க தெரிவித்திருக்கிறார். ஊடுவிலாளர் சந்திப்பொன்றில் கருத்து தெரிவித்த அவர் மக்களிடமிருந்து பெறப்பட்ட நிதி பயன்பாட்டிலிருந்து ஒரு பகுதி கலைஞர்களுக்கு பரிசுகளாகவும் ஏனைய தொகைகள் விளம்பர உத்திகளுக்காகவும் செலவிடப்படுகிறது. இந்த திட்டங்களை விளம்பரப்படுத்த சமூக ஊடக செயற்பாட்டாளர்களுக்கு வழங்கப்பட்டதும் பொதுமக்களின் நிதியே ஆகும். இவர்கள் மக்களுக்காக பேசாமல் பணமளித்த நிறுவனங்களின் சார்பாகவே கருத்துரைத்து வருகிறார்கள். சட்டவிரோதமாக வைப்புகளை பெற்ற கணக்குகளை மாத்திரமே மத்திய வங்கி முடக்கியுள்ளதே தவிர எந்தொரு சட்டபூர்வ விவசாய முதலீட்டு கணக்கையும் இதுவரை முடக்கவில்லை. எனவே மத்திய வங்கியை காரணம் காட்டி பணத்தை மீள வழங்காமல் இருக்க முடியாது. புதிய முதலீடுகள் கிடைக்காத பட்சத்தில் பழைய முதலீட்டாளர்களுக்கு 40% லாபத்தை அத்தகைய நிறுவனங்களால் ஒருபோதும் வழங்க முடியாது. சட்டவிரோத கணக்குகள் முடக்கப்பட்டதன் நோக்கம் சட்ட நடவடிக்கைகள் நிறைவடைந்ததும் அந்த பணத்தை உரிய வைப்பாளர்களுக்கு பயந்தளிப்பதற்காகவே ஆகும். கடந்த காலங்களில் பிரமிட் திட்டங்களை நடத்திய நிறுவனங்களுக்கு ஏற்பட்ட நிலைமையே இதற்கு ஏற்படும் என்று அவர் குறிப்பிட்டார். இந்த நிலைமையை தவிர்க்க வேண்டுமாயின் அந்த நிறுவனங்கள் நீதிமன்ற முன்னிலையாகி மக்களின் வைப்புகளை எவ்வாறு மீள செலுத்த போகின்றன என்பதற்கு சரியான திட்டத்தை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். முத்துராஜவேலையிலிருந்து கட்நாயக்கா சர்வதேச வானூர்தி நிலையம் வரை வானூர்தி எரிபொருளை கொண்டு செல்லும் புதிய குழாய் கட்டமைப்பை அமைக்கும் பணிகள் ஜனாதிபதி தலைமையில் இன்று உத்தியோகமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இந்த புதிய திட்டத்தின் மூலம் வானூர்தி நிலையத்துக்கான எரிபொருள் விநியோகம் மிகவும் பாதுகாப்பாகவும் திறமையாகவும் முன்னெடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
1: குறித்த புதிய குழாய் கட்டமைப்பு 21 கிலோமீட்டர் நீளம் கொண்டதாகும் என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் டி ஏ ராஜகருணா தெரிவித்துள்ளார். விமானத்துக்கான எரிபொருள் தற்போது கொலண்டாவிலிருந்து கட்மாய்கவுக்கு பௌசர்கள் மற்றும் ரயில் போக்குவரத்தின் ஊடாக கொண்டு செல்லப்படுகின்றது. புதிய குழாய் கட்டமைப்பு நிர்மாணிக்கப்படுவதன் ஊடாக போக்குவரத்து செலவை குறைத்துக் கொள்ள முடியும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதற்கு மேலதிகமாக 92,000 கனமீட்டர் கொள்ளளவை கொண்ட 5 எரிபொருள் களஞ்சிய தாங்கிகளும் நிர்மாணிக்க எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. அத்துடன் 40,000 கனமீட்டர் கொள்ளளவை கொண்ட 100 மசகு எண்ணெய் களஞ்சிய தாங்கிகளை நிர்மாணிக்கும் பணிகளும் இன்று ஜனாதிபதியினால் ஆரம்பித்து வைக்கப்படவுள்ளன. தற்போது சுமார் 25 நாட்களுக்கு தேவையான எரிபொருள் கையிருப்பை மாத்திரமே பராமரிக்க முடிவதாகவும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் டி ஏ ராஜகருணா தெரிவித்தார். இந்த திட்டங்கள் அனைத்தும் நிறைவடைந்த பின்னர் எரிபொருள் கையிருப்பை சுமார் 45 நாட்களுக்கு தேவையான அளவாக அதிகரிக்க முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த திட்டங்களுக்காக செலவிடப்படும் நிதியானது நிதியமைச்சர் மற்றும் அதனுடன் இணைந்து சில நிறுவனங்களினூடாக பெறப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும்.
0: இலங்கை 2025 ஆண்டில் 5% பொருளாதார வளர்ச்சி வீதத்தை பதிவு செய்திருந்த போதிலும் நாட்டின் முதலீட்டு சூழல் தொடர்ந்தும் சாதகமற்றதாகவே காணப்படுவதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. அவர்களது 2026 முதலீட்டு சூழல் அறிக்கையானது 2025 ஆண்டில் நேரடி அந்நிய முதலீடு 1.6 பில்லியன் டாலர் என்ற ஏமாற்றம் அளிக்கும் அளவுக்கு வீழ்ச்சியடைந்துள்ளதாக வெளிப்படுத்தியுள்ளது. இது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் வெறும் 1% மட்டுமே என்பதால் மிக குறைந்த எண்ணிக்கையை குறிக்கிறது. வளரும் பொருளாதாரங்களில் பொதுவாக காணப்படும் 3% முதல் 4% வரை என்ற மட்டத்தை விட இது குறைவானதாகும் என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை சுட்டிக்காட்டியுள்ளது. அரசியல் ஸ்திரத்தன்மை நிலவிய போதிலும் அரச கட்டமைப்புக்குள் உள்ள ஒழுங்குமுறை, நிச்சயமற்ற தன்மை மற்றும் அதிகாரத்துவ தடைகள் போன்ற சிக்கல்களை இந்த அறிக்கை எடுத்து காட்டுகிறது. மேலும் 3.7 பில்லியன் டாலர் பெறுமதியான சினபெக் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை மற்றும் 400 மில்லியன் டாலர் பெறுமதியான அதானி கிரீன் எனர்ஜி காற்றாலை மின்திட்டம் உள்ளிட்ட முக்கிய வெளிநாட்டு திட்டங்கள் தொடக்கத்திலிருந்தே தோல்வியடைந்துள்ளதாக அமெரிக்க வெளியுறவுத்துறையின் அறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளது. மாதாந்த விலைச்சுத்திரத்துக்கு அமைய எரிபொருள் விலை அதிகரிக்கப்பட்டாலும் உலக சந்தையில் விலை அதிகரிப்பை முழுமையாக நுகர்வோர் மீது சுமத்தவில்லை. அரசாங்கமும் பெட்ரோலிய கூட்டுத்தாபனமும் விலை அதிகரிப்பின் போது ஒரு தொகையை ஏற்றுக்கொண்டுள்ளது. உலக சந்தையில் எரிபொருள் விலை குறைவடையும் போது அந்த பயனை மக்களுக்கு வழங்குவோம் என்று இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் டி எஸ் ராஜகர்ண தெரிவித்திருக்கிறார். உலக சந்தையில் எரிபொருள் விலைகள் சடுதியாக அதிகரிக்கப்பட்டமை உள்நாட்டு எரிபொருள் விலை அதிகரிப்புக்கு முக்கிய காரணமாக அமைந்து பல்வேறு வகை எரிபொருட்களுக்கான செலவின் ஒரு பகுதியை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் ஏற்றுக்கொண்டுள்ளது. சர்வதேச சந்தையில் டீசல் மற்றும் பெட்ரோல் விலைகள் விரைவாக அதிகரித்துள்ளதோடு இலங்கை கொள்முதல் செய்யும் மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை 69 அமெரிக்க டாலரிலிருந்து 115 டாலர் வரை உயர்ந்துள்ளது. கடந்த பிப்ரவரி மாதத்தில் காணப்பட்ட விலைக்கு அமைவாக தற்போது விலைகள் சடுதியாக உயர்வடைந்துள்ளன. சர்வதேச விலைகள் அதிகரித்த போதிலும் அதன் முழுமையான சுமையை நுகர்வோர் மீது சுமத்தவில்லை. தற்போதைய சர்வதேச விலைகளின்படி தற்போது டீசல் லீட்டர் ஒன்றின் செலவு சுமார் 528 ரூபாய் இருந்தாலும் அது உள்நாட்டு சந்தையில் 392 ரூபாவுக்கே விற்பனை செய்யப்படுகிறது. அண்மையில் அறிவிக்கப்பட்ட எரிபொருள் நிவாரண ஒதுக்கீட்டுக்கு அமைய டீசல் லிட்டர் ஒன்றுக்கு 70 ரூபாவை அரசாங்கம் ஏற்றுக் கொண்டிருப்பதோடு பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் லிட்டர் ஒன்றுக்கு 66 ரூபாவை ஏற்றுக் கொண்டுள்ளது. 3 மாதங்களுக்குள் டீசல் நிவாரணத்தை வழங்குவதற்காக அரசாங்கம் 41 பில்லியன் ரூபாவை ஒதுக்கியுள்ளது. புதிய திருத்தத்துக்கு பிறகு ஒக்டேன் 92 பெட்ரோல் லீட்டர் 414 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுவதோடு அதன் செலவின் ஒரு பகுதியையும் பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் ஏற்றுக்கொண்டுள்ளது. சூப்பர் டீசல் லீட்டர் ஒன்றின் செலவு சுமார் 581 ரூபாய் ஆனால் அது 528 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதன்படி கூட்டுத்தாபனம் லீட்டர் ஒன்றுக்கு சுமார் 53 ரூபாய் தொகையை ஏற்றுக்கொண்டுள்ளது. மாதாந்த விலைச்சுத்திரத்துக்கு அமைய எரிபொருள் விலை அதிகரிக்கப்பட்டாலும் உலக சந்தையின் விலை அதிகரிப்பை முழுமையாக நுகர்வோர் மீது சுமத்தவில்லை. அரசாங்கமும் பெட்ரோலிய கூட்டுத்தாபனமும் விலை அதிகரிப்பின் போது ஒரு தொகையை ஏற்றுக்கொண்டுள்ளது. உலக சந்தையில் எரிபொருள் விலை குறைவடையும் போது அதன் பயனை மக்களுக்கு வழங்குவோம் என்று அவர் குறிப்பிட்டார். இதே நேரத்தில் எரிபொருள் விலை உயர்த்தப்பட்ட போதிலும் பஸ் கட்டணங்கள் உயர்த்தப்பட மாட்டாது என்று தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவிக்கிறது.
2: இம்முறை மாதாந்த எரிபொருள் விலை திருத்தத்தின் போது டீசல் லீட்டர் ஒன்றின் விலை பஸ் பயண கட்டண திருத்தத்தை மேற்கொள்ளும் அளவிற்கு உயர்த்தப்படவில்லை என ஆணைக்குழுவின் தலைவர் பொறியியலாளர் பி ஏ சந்திரபால தெரிவித்தார். இதனால் பஸ் கட்டண திருத்தம் மேற்கொள்ளப்பட மாட்டாதென அவர் குறிப்பிட்டார். இதேவேளை அக்டோபர் நவம்பர் மற்றும் டிசம்பர் ஆகிய மாதங்களுக்காக எரிபொருள் மானியம் வழங்கப்படும் என ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயக்க கடந்த ஞாயிற்றுக்கிழமை தெரிவித்தார். கம்பாவில் நடைபெற்ற மக்கள் பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். இந்த நிலையில் குறித்த மூன்று மாதங்களுக்காக 4,100 கோடி ரூபாவை வழங்குவதற்கு அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.
0: தொடர்ந்து நம்பிக்கைக்குரிய பங்காளி என்ற வகையில் இலங்கையின் முன்னேற்றத்துக்கும் செழுமைக்கும் இந்தியா தொடர்ந்து ஆதரவளிக்கும் மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வாவுடனான சந்திப்பு இரு நாடுகளின் ஆழமான நட்பை மேலும் வலுப்படுத்தியுள்ளதாக இந்திய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்தியாவுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா உட்பட பிரதிகள் குழுவினர் இந்திய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கரை சந்தித்து நேற்று உரையாடினார்கள். இருதரப்பு கலந்துரையாடல்களிலும் ஈடுபட்டிருந்தார்கள். இந்த சந்திப்பு குறித்து இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் தனது உத்தியோர்வ எக்ஸ் வலைதளத்தில் மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா மற்றும் அவரது பிரதிகள் குழுவினரை சந்தித்ததையிட்டு மகிழ்ச்சி அடைந்தேன். இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான ஆழமான மற்றும் வலுவான நட்பை மேலும் வலுப்படுத்தும் வகையில் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றது. நம்பிக்கைக்குரிய பங்காளி என்ற வகையில் இலங்கையின் முன்னேற்றத்துக்கும் செழுமைக்கும் இந்தியா தொடர்ந்து ஆதரவளிக்கும் என்று அவர் பதிவேற்றம் செய்திருக்கிறார். வீழ்ச்சியடைந்திருந்த நாட்டின் மதிப்பீடுகளை உயர்நிலைக்கு கொண்டுவர எம்மால் முடிந்துள்ளது என்று நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் கலாநிதி ஹர்சன சூரியபெரும தெரிவிக்கிறார். நிதியமைச்சென்ற வகையில் நாம் நிதி ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்திக் கொள்வதற்காக பல வேலை திட்டங்களை நடைமுறைப்படுத்தி இருக்கிறோம். இப்போது நாம் அதன் பலன்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். இதனால் வீழ்ச்சியடைந்திருந்த நாட்டின் மதிப்பீடுகளை உயர்நிலைக்கு கொண்டுவர எம்மால் முடிந்துள்ளது. இதுகுறித்து சர்வதேச நிறுவனங்களை பாராட்டியிருப்பது முக்கியம். இதன் முக்கியத்துவம் என்னவென்றால் அது பொதுமக்களுக்கும் வர்த்தகர்களுக்கும் தேவையான நிவாரணங்களை எவ்வாறு வழங்குவது, நாட்டை எவ்வாறு முன்னோக்கி அழைத்து செல்வது என்பதை தீர்மானிப்பது. இன்று ஆரம்பிக்கப்படும் டிஜிட்டல் கையொப்பம் மற்றும் காகிதமற்ற சுங்க ஆவண செயலாக்க முறைமை அதற்கான நல்லதொரு முன்னெடுப்பாகும். இதன் மூலம் மக்கள் தமது சேவைகளை பெற்றுக் கொள்வதற்கு செல்லும் காலத்தையும் செலவையும் குறைத்துக் கொள்ள வாய்ப்பு கிடைக்கிறது. அத்துடன் திறம்பட செயற்படுத்திக் கொள்வதற்கு முடிந்துள்ளது. இது பல அமைச்சுகள், அரசு நிறுவனங்கள் மற்றும் தனியார் நிறுவனங்கள் இணைந்து மேற்கொண்ட கூட்டு செயற்பாட்டின் விளைவு. இதன் மூலம் அரச வருமானத்துக்கும் பாரிய பங்களிப்பு வழங்கப்படுகிறது. வருமானம் ஈட்டும் நிறுவனங்கள் தமது வருமான சேகரிப்பை மேலும் வலுப்படுத்திக் கொள்வதற்கு உயரிய பங்களிப்பு கிடைக்கிறது. எண்ணக்கரு மட்டத்தில் இருந்த விடயங்களை யதார்த்தமாக்கிக் கொள்ள முடிந்தமை குறித்து பெரு மகிழ்ச்சி அடைகிறோம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மலையக தொடர்ந்து பாதையின் பேராதனை மற்றும் கம்பளை வரையான தொடர்ந்து சேவைகள் இன்று முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்படுகிறது. டிட்வா சூறாவளி காரணமாக ரம்புக்கனை முதல் கம்பளை வரையான தொடர்ந்து பாதையின் பல இடங்களில் சேதங்கள் ஏற்பட்டதால் அந்த பாதையிலான தொடர்ந்து சேவைகள் இடைநிறுத்தப்பட்டிருந்த சூழலில் அது திருத்தி அமைக்கப்பட்டு இன்று முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்படுகிறது.
2: அனர்த்தங்களின் பின்னர் ரம்புக்கனி முதல் கம்பளை இடையிலான ரயில் பாதையின் 103 இடங்களில் சேதம் ஏற்பட்டிருந்ததாக ரயில்வே ஊடக பேச்சாளர் அசாங்க சமரசிங்க தெரிவித்தார். இதற்கமைய சேதமடைந்த அனைத்து இடங்களும் தற்போது திருத்தப்பட்டு ரயில் போக்குவரத்து வளமைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். டிட்வா புயலுக்கு பின்னர் ரம்புக்கனியிலிருந்து பேராதனை மற்றும் கம்பளை வரையான ரயில் போக்குவரத்து இன்று ஆரம்பமாவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கமைய பிரதான ரயில் மார்க்கத்தில் கொழும்பிலிருந்து ரம்புக்கனிக்கும் நாவலப்பிட்டியில் இருந்து ஹட்டன் வரையிலும் நானூயாவில் இருந்து பதுளி வரையிலும் ரயில் சேவைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இன்று பிற்பகல் 3:35 கொழும்பு கோட்டையில் இருந்து பயணத்தை ஆரம்பிக்கும் நகர்சேர் கடுகதி ரயில் பேராதனை ரயில் நிலையம் வரை சேவையில் ஈடுபடும் என ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன் பின்னர் பிற்பகல் 4:30 கொழும்பு கோட்டை ரயில் நிலையத்தில் இருந்து கம்பளி ரயில் நிலையம் நோக்கி அலுவலக ரயில் ஒன்று சேவையில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக ரயில்வே ஊடக பேச்சாளர் அசாங்க சமரசிங்க தெரிவித்தார். இதனையடுத்து 5:15 பேராதனை ரயில் நிலையம் நிலையம் வரை அலுவலக ரயில் ஒன்று சேவையில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். குறித்த மூன்று ரயில்களும் நாளைய தினம் கம்பளை மற்றும் பேராதனி ரயில் நிலையங்களில் இருந்து கொழும்பு கோட்டை ரயில் நிலையம் நோக்கி பயணத்தை ஆரம்பிக்க உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். அத்துடன் நாளை காலை முதல் கொழும்பு கோட்டை ரயில் நிலையத்தில் இருந்து பொடிமெனிக்கே ரயில் கம்பளை வரை சேவையில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக ரயில்வே ஊடக பேச்சாளர் அசங்க சமரசிங்க குறிப்பிட்டார். இதற்கமைய நாளாந்தம் 8 ரயில் சேவைகளை இயக்குவதற்கு ரயில்வே திணைக்களம் திட்டமிட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது.
3: திப்பா சூறாவளி கடந்த காலத்தில் இலங்கையில் ஏற்படுத்திய பேரனர்த்தம் உங்களுக்கு தெரியும். இந்த அனர்த்தத்தின் காரணமாக கடந்த 10 மாதங்களாக மலையக ரயில் போக்குவரத்து ரம்புக்கணை வரை மட்டுப்படுத்தப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இன்றைய தினத்திலிருந்து மீண்டும் மலையகத்தை ரசிக்கும், அதாவது ரயிலில் பயணித்து ரசிக்கும் வாய்ப்பு நமது மக்களுக்கு கிட்டியுள்ளது. அந்த வகையில் முன்னோடியாக இன்றைய தினம் காலை வேளையில் இந்த ரயில் பேராதனை நோக்கி பயணிக்கின்றது. அந்த ரயில் தான் இங்கே நிறுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த ரயிலில் ரயில்வே ஊழியர்கள் அதே போன்று ஊடகவியலாளர்கள் அழைத்துச் செல்லப்படுகிறார்கள். இன்று மாலை முதல் இந்த ரயில் போக்குவரத்து வழமைக்கு கொண்டு வரப்பட்டு பேராதனை வரை பயணம் தொடர உள்ளது.
0: தொடர்ந்து இலங்கை சுங்கம் முன்னப்போதையும் விட சேத்திறனை அடைந்துள்ளதென்று சுங்கப்பணிப்பாளர் நாயகம் விமல் லியனகமே தெரிவித்திருக்கிறார். இலங்கை சுங்க கேட்போர் கூடத்தில் நேற்று டிஜிட்டல் கையொப்பம் மற்றும் காகிதமற்ற சுங்க ஆவண செயலாக்க முறைமையை ஆரம்பித்து வைத்த நிகழ்வில் அவர் கலந்து கொண்டு உரையாற்றிய போது இதனை தெரிவித்திருக்கிறார். இலங்கை சுங்கம் 200 வருடங்களுக்கு அதிகமான வரலாற்றை கொண்ட ஒரு நிறுவனம். தகவல் தொழில்நுட்பத்தை அரசு சேவையுடன் இணைத்துக் கொள்வதில் சுங்க திணைக்களம் ஒரு முன்னணி நிறுவனமாக பங்காற்றியுள்ளது. 90களின் முற்பகுதியில் தொழில்நுட்ப ரீதியான மாற்றங்களுக்கு முகம் கொடுத்த எமது நிறுவனம் சரியான நேரத்தில் உரிய தொழில்நுட்ப மாற்றங்களை மேற்கொண்ட நிறுவனம். நாம் முன்னப்போதையும் விட சேத்திறனை இன்று அடைந்திருக்கிறோம். சமூக பாதுகாப்புக்காகவும் நாம் பாரிய பங்களிப்பை வழங்கி வருகிறோம். ஜனாதிபதி செயலகத்தின் வழிகாட்டலின் கீழ் எமது நிறுவனம் பல சீர்திருத்தங்களை மேற்கொண்டு வருகிறது. இன்று இந்த காகிதமற்ற சுங்க ஆவண செயலாக்க முறைமையை ஆரம்பிக்க கிடைத்தமை அதில் உள்ள மிக முக்கியமான முன்னகர்வு. எனவே இன்று நமக்கு மிகவும் முக்கியமான நாள் இந்த நாள் என்றும் அவர் தெரிவித்தார். கடந்த 2 மாதங்களில் மாத்திரம் போதைப்பொருள் தொடர்பிலான 17,506 ரசாயன பகுப்பாய்வு அறிக்கைகளை வெளியிடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக நீதி தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் கர்சன நாணயக்காரா தெரிவித்திருக்கிறார்.
2: குருவிட்ட சிறைச்சாலையில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். சிறைச்சாலைகளில் அவசர நிலைமை ஏற்படுமாயின் பிரதேச ரீதியில் ஒருங்கிணைப்பை பேணி அரச நிறுவனங்களுக்கு இடையே பொறிமுறையொன்றை உருவாக்குவது தொடர்பில் ஆராய்வதற்காக இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றதாக நீதி அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் 9,061 அரச ரசாயன பகுப்பாய்வு அறிக்கைகளும் செப்டம்பர் மாதத்தில் 8,445 அறிக்கைகளும் வெளியிடப்பட்டதாக அமைச்சர் இதன்போது சுட்டி காட்டினார். சிறைச்சாலை நெரிசலை குறைப்பதற்காக அரச ரசாயன பகுப்பாய்வு அறிக்கைகளை விரைவுபடுத்துவதற்கும் சமுதாயம் சார் சீர்திருத்த சட்டம் உள்ளிட்ட தேவையான சட்டங்களை திருத்துவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார்.
0: தொடர்ந்து நச்சற்ற பழங்களை விற்பனை செய்யும் வர்த்தகர்களை இலகுவில் அடையாளம் காணும் வகையில் QR குறியீட்டு முறை அறிமுகப்படுத்தப்பட இருப்பதோடு எதிர்வரும் April 1 முதல் நஞ்சு பொருட்கள் அடங்கிய பழங்களை விற்பனை செய்யும் வர்த்தகர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்திருக்கிறார். கொழும்பில் நடைபெற்ற பிள்ளைகளுக்கு நச்சற்ற பழங்கள் என்ற தேசிய வேலை திட்டத்தின் தொடக்க விழாவில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அவர் இதனை குறிப்பிட்டிருக்கிறார். இதன்படி அமைச்சர் மேற்கொள்ளப்பட உள்ள முக்கிய நடவடிக்கைகளாக சில விடயங்களையும் குறிப்பிட்டார். தீவு முழுவதிலும் உள்ள பழ வியாபாரிகள் மற்றும் மொத்த விநியோகஸ்தர்களை பதிவு செய்யும் பணிகளும் அவர்களுக்கான விழிப்புணர்வு நடவடிக்கைகளும் இன்றிலிருந்து தொடங்குகின்றன. நச்சு ரசாயனங்களை பயன்படுத்தாமல் பழங்களை பழுக்க வைக்கும் முறைகள், பண்ணைகளில் பழங்களை அறுவடை செய்யும் முறைகள் மற்றும் நுகர்வோருக்கு பாதுகாப்பாக விநியோகிப்பது தொடர்பான பயிற்சிகள் வர்த்தகர்களுக்கு வழங்கப்படும். எதிர்வரும் மார்ச் மாதத்துக்குள் நச்சற்ற பழங்களை விற்பனை செய்யும் வர்த்தக நிலையங்கள் அடையாளம் காணப்பட்டு நுகர்வோர் விகார அதிகார சபையினால் அவர்களுக்கு சிறப்பு சான்றிதழ் வழங்கப்படும். தீவு முழுவதிலும் உள்ள பழக்கடைகளை வரைபடமாக்கி நச்சற்ற பழங்களை விற்பனை செய்யும் கடைகளை சிறப்பான QR குறியீடு மூலம் நுகர்வோர் இலகுவாக அடையாளம் காணக்கூடிய புதிய முறைமை அறிமுகப்படுத்தப்படும். எனவே உரிய வர்த்தமானி அறிவித்தல்களுக்கு அமைவாக நச்சுப் பொருட்கள் அடங்கிய பழங்களை விற்பனை செய்பவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் மேலும் வலியுறுத்தினார். முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணை ஒன்றுக்கு அமைவாக வாக்குமூலம் வழங்குவதற்கு முன்னாள் அமைச்சர் பந்துல குணவர்த்தன கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் இன்று முன்னிலையாக இருந்தார். அந்த விசாரணை தொடர்பில் அவரிடம் வாக்குமூலத்தை பதிவு செய்வதற்காகவே ஆணைக்குழுவுக்கு அவர் அழைக்கப்பட்டிருந்தார். தங்கமுலாம் பூசப்பட்ட உரிமமற்ற துப்பாக்கி ஒன்றை கைப்பற்றிய சம்பவம் தொடர்பில் முன்னாள் அமைச்சர் துமிந்த தேசநாயக்கா மற்றும் கசகஸ்தான் நாட்டைச் சேர்ந்த ஐகுல் சேர்காசினா ஆகியோருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கினை நவம்பர் மாதம் 4ஆம் தேதி விசாரணைக்கு எடுக்குமாறு கொழும்பு மேல்நீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்தது. இந்த வழக்கு இன்று கொழும்பு மேல்நீதிமன்ற நீதிபதி முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது பிரதிவாதிகளான முன்னாள் அமைச்சர் துமிந்த திசநாயக்கா மற்றும் ஐகுல் சேர்காசினா இருவரும் நீதிமன்றில் ஆஜராகியிருந்தார்கள். இதன்போது பிரதிவாதிகள் சார்பில் ஆஜராகும் ஜனாதிபதி சட்டத்தரணி சுயினமுற்றுள்ள காரணத்தினால் இந்த வழக்கை பூர்வாங்க வழக்கு விசாரணை மாநாட்டுக்காக எதிர்வரும் நவம்பர் மாதம் 4ஆம் தேதி வரை ஒத்திவைக்க நீதிமன்றம் உத்தரவினை பிறப்பித்துள்ளது. கடந்த 2025ஆம் ஆண்டு மே மாதம் 20ஆம் தேதி வெள்ளவத்தை பகுதியில் அமைந்துள்ள ஹவுலோக் சிட்டி குடியிருப்பு தொகுதியில் உரிமமின்றி தங்க முலாம் பூசப்பட்ட துப்பாக்கி ஒன்றை தம்பசம் வைத்திருந்தமை மற்றும் அதற்கு உடந்தியாக இருந்தமை போன்ற குற்றச்சாட்டுகளின் கீழ் சட்டமா அதிபர்னால் இந்த பிரதிவாதிகளுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இலங்கையில் தற்போதைய சூழலில் பிரதான சவாலாக உருவெடுத்துள்ள இணையவழி நிதி மோசடிகளை இரு நாடுகளின் கூட்டு ஒத்துழைப்புடன் கட்டுப்படுத்துவதற்காக நடவடிக்கை எடுப்பது குறித்து சீன தூதுவரும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரும் கலந்துரையாடியிருக்கிறார்கள். பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகாரங்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபாலா மற்றும் இலங்கைக்கான சீன தூதுவர் வைஸ்யாங் ஆகியோருக்கு இடையிலான கலந்துரையாடல் ஒன்று நேற்று பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகாரங்கள் அமைச்சின் காரியாலயத்தில் நடைபெற்றது. இரு நாடுகளுக்கு இடையில் நிலவும் நீண்டகால இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு தொடர்பில் எதிர்காலத்தில் நடைமுறைப்படுத்தப்பட உள்ள ஒத்துழைப்பு வேலைத்திட்டங்கள் குறித்து இந்த சந்திப்பில் சுமூகமாக உரையாடப்பட்டது. குறிப்பாக தற்போதைய சூழலில் பிரதான சவாலாக உருவெடுத்துள்ள இணையவழி நிதி மோசடிகளை இரு நாடுகளின் கூட்டு ஒத்துழைப்புடன் கட்டுப்படுத்துவதற்காக எடுக்கப்பட வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து இருதரப்பினரின் கவனமும் செலுத்தப்பட்டிருக்கிறது. இலங்கையின் புதுப்பிக்கத்தக்க சக்தி துறை எதிர்கொள்ளும் சவால்கள் மற்றும் அந்த துறையில் முதலீடுகளை விரிவாக்குவதற்கான வாய்ப்புகள் குறித்து கலந்துரையாடுவதற்காக எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா, இலங்கைக்கான பிரான்ஸ் தூதுவர் ரெமி லம்பர்ட் மற்றும் புதுப்பிக்கத்தக்க சக்தி துறையின் உள்நாட்டு பிரதிகள் குழுவினரை எதிர்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் சந்தித்து கலந்துரையாடியிருக்கிறார். இந்த சந்திப்பில் பிரான்ஸ் தூதரகத்தின் பொருளாதார ஆலோசகர் பிலிப் பவுட், அரசியல் அதிகாரிகளான அனா பெலக், தினிசா இலைப்பெரம்மா மற்றும் புதுப்பிக்கத்தக்க சக்தி துறையின் பங்குதாரர்கள் பலரும் கலந்து கொண்டார்கள். இதன்போது 2030ஆம் ஆண்டளவில் நாட்டின் மின்சார உற்பத்தியில் 70% புதுப்பிக்கத்தக்க வலுசக்தி மூலங்கள் மூலம் உற்பத்தி செய்யும் இலக்கு உட்பட இலங்கையின் தேசிய புதுப்பிக்கத்தக்க வலுசக்தி இலக்குகளை அடைவதன் முக்கியத்துவத்தை எதிர்க்கட்சித் தலைவர் அவர்களுக்கு சுட்டிக்காட்டியிருந்தார். அகங்கல வெலிகந்த பகுதியில் உள்ள தனது வீட்டுக்கு அருகில் நின்று கொண்டிருந்த பாதாள உலக குழு தலைவரான லோகு பெட்டி என்பவரின் 35 வயதுடைய இளைய சகோதரர் 9mm ரக துப்பாக்கிச் சூட்டில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்ததாக காவல்துறை தெரிவித்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் சந்தேகநபர்களை கைது செய்ய அங்கங்கல காவல்துறையினர் தீவிர விசாரணைகளை தற்போது மேற்கொண்டு வருகிறார்கள். ஈராவூர் பிரதேசத்தில் ராணுவ மேஜர் அனஸ் என்பவர் தலைமையில் போதைப்பொருள் ஒழிக்கும் குழு என்ற பெயரில் போதைப்பொருள் மாபியாக்களுடன் இயங்கி வரும் அந்த குழு அப்பாவி இளைஞர்களுக்கு போதைப்பொருளை தாங்களாகவே வைத்து கைது செய்து வரும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறது என்று பாதுகாப்பு படைகளுக்கு நீண்ட காலமாக ரகசிய தகவல் வழங்கி வரும் ஈராவூரைச் சேர்ந்த சையது முகமது பலீஸ் குற்றம் சாட்டியிருக்கிறார். மட்டக்களப்பு வாய்ஸ் ஆஃப் மீடியாவில் நேற்று இடம்பெற்ற மாநாட்டில் அவர் இந்த தகவல்களை வெளியிட்டார். நான் நீண்ட காலமாக ராணுவ போலீஸ் விசேட அதிர்ச்சிப்படை மற்றும் பாதுகாப்பு படையினருக்கு போதைப்பொருள் விற்பனை செய்பவர்கள் தொடர்பான இரகசிய தகவல்களை வழங்கி வருகிறேன். ஈராவூர் பிரதேசத்தில் ராணுவ மேஜர் அன்ஸ் என்பவர் தலைமையில் போதைப்பொருளை ஒழிக்கும் குழு என்ற பெயரில் ஒரு குழுவை இயக்கி வருகின்றார். இதில் அதிகமானோர் போதைப்பொருள் பாவனையாளர்கள். இவர்களில் பலர் போதைப்பொருள் மாபியாக்களுடன் சேர்ந்து போதைப்பொருளை அப்பாவி இளைஞர்களிடம் தாங்களாகவே வைத்து அவர்களை கைது செய்ய வைத்து வருகிறார்கள். இவ்வாறு மேஜர் அனஸ் குழுவின் செயல்பாடு தொடர்பாக நான் தகவல்களை வழங்கி வருவதால் அனஸ் குழுவினர் என்னை பாதுகாப்பு படைகளுக்கு ரகசிய தகவல்களை வழங்கக்கூடாது, ராணுவ மேஜர் தான் இங்கு போதைப்பொருள் தொடர்பாக தகவல்களை தான் தான் வழங்க வேண்டும் என்று முடிவெடுத்துள்ளதாக அந்த குழுவினர்கள் என் மீது அழுத்தங்களை ஏற்படுத்தி வருகிறார்கள். இவ்வாறு நிலையில் அண்மையில் அவருடைய குழுவுடன் வந்த ராணுவ மேஜர் அனஸ் அப்பாவி இளைஞர் ஒருவரை போதைப் பொருளை வைத்து பிடிப்பதற்காக வந்தபோது அதனை நான் தடுக்க முற்பட்ட என் மீது மோட்டார் சைக்கிள் தலைக்கவசத்தால் தாக்கியுள்ளார். இது தொடர்பாக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்ததோடு மின்னேறிய ராணுவ முகாமுக்கு முறைப்பாடு செய்துள்ளேன். இருந்தபோதும் என்னை தாக்கிய மேஜர் மீது போலீசார் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதேவேளை எனக்கு இன்று வரை போலீஸ் நிலையத்தில் நீதிமன்றத்தில் எந்தவிதமான முறைப்பாடும் இல்லாத என்னை ஐஸ் போதைப்பொருள் அல்லது குண்டுகள் அல்லது துப்பாக்கி வைத்து கைது செய்வேன் என்று ராணுவ மேஜர் அனஸ் தலைமையில் இயங்கி வரும் குழுவினர் என்னை தொடர்ச்சியாக மிரட்டி வருகிறார்கள். நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராணுவ முகாமில் இருந்துதான் போதைப்பொருள் வருகின்றதாக அண்மையில் ஊடகங்கள் ஊடாக வெளிக்கொணர்ந்திருந்தார். எனவே ராணுவ மேஜர் அனஸ் அவ்வாறு செயற்படுகின்றாரா என்ற சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. காரணம், கொழும்பில் கடமையாற்றி வரும் இவர் அடிக்கடி விடுமுறையில் வீட்டுக்கு வரும்போதுதான் இங்கு இவ்வாறான சம்பவங்கள் அதிகமாக நடக்கிறது. எனவே உரிய அதிகாரிகள் இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை அவர் விடுத்திருக்கிறார். நவகத்தியம போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தப்புவா பகுதியில் நேற்று வேட்டை துப்பாக்கி ஒன்று வெடித்ததில் படுகாயமடைந்த நபர் ஒருவர் நவத்கம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்தார். உயிரிழந்தவர் நவத்கம பகுதியைச் சேர்ந்த 62 வயதுடையவர். உயிரிழந்த நபரினால் விலங்குகளை வேட்டையாடுவதற்காக வைக்கப்பட்ட வேட்டை துப்பாக்கி வெடித்ததிலே இந்த மரணம் ஏற்பட்டிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கிறார்கள். பதிரடிய போலீஸ் பிரிவுபட்ட கல்துல பகுதியில் உள்ள வாவியில் குளிக்கச் சென்ற நபர் ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தார்கள். நேற்றிரவு இடம்பெற்ற இந்த சம்பவம் தொடர்பில் உயிரிழந்தவர் பெல்லன பகுதியைச் சேர்ந்த 62 வயதுடையவர் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார். காத்தான்குடி பாலமுனை கடலில் சட்டவிரோத சுருக்குவலை பாவித்து மீன்பிடியில் ஈடுபட்ட 50 லட்சம் ரூபாய் பெறுமதியான 5 சுருக்குவலைகளை கடலில் வைத்து கடற்படையினர் மீட்டு மட்டக்களப்பு மாவட்ட கடற்றொழில் நீரியல் வள திணைக்களத்திடம் நேற்று ஒப்படைத்துள்ளார்கள். அம்பாறை மாவட்டம் அட்டாளைச்சேனை தேசிய கல்வி கல்லூரி மாணவிகளுக்கு ஆபாச காணொளிகளை காட்டி பாலியல் ரீதியாக துன்புறுத்தல் வழங்கி வந்த 55 வயதுடைய விரிவிரியாளர் ஒருவர் அம்பாறை பிரதேச சிறுவர் மற்றும் மகளிர் பணியக அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சந்தேக நபரான விரிவிரியாளர் மாணவர்களின் பாடங்களுக்கு மதிப்பெண்கள் வழங்கும் முக்கிய பொறுப்பில் இருந்து வந்திருக்கிறார். இதனால் வெளியே முறைப்பாடு அளித்தால் தங்களது மதிப்பெண்கள் குறைக்கப்பட்டு கல்வி பாதிப்பு ஏற்படும் என்ற அச்சத்தில் பாதிக்கப்பட்ட மாணவிகள் நீண்ட காலமாக மௌனம் காத்து வந்துள்ளது காவல்துறை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. அம்பாறை மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் பிரியந்த பண்டாரா கஸ்தூரி ஆராய்ச்சிக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் விசாரணைகள் அவரால் ஆரம்பிக்கப்பட்டன. பாதிக்கப்பட்ட மாணவிகளிடம் பெறப்பட்ட வாக்குமூலங்களின் அடிப்படையில் அம்பாறை மாவட்ட மகளிர் பணியக விசேட போலீஸ் குழுவினர் சந்தேக நபரை நேற்று கைது செய்திருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட 55 வயதுடைய சந்தேக நபர் இன்று அக்கறைப்பற்று நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக அம்பாறை மாவட்ட மகளிர் பணியக பொறுப்பதிகாரி தலைமையிலான போலீஸ் குழுவினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகிறார்கள். பேருவளை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பிட்டவில பகுதியில் வரி செலுத்தாமல் சட்டவிரோதமாக இலங்கைக்குள் கொண்டு வந்த 2600 வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவித்தார்கள். நாளை சனிக்கிழமை இலங்கை முழுவதும் உள்ள அனைத்து மதுபான விற்பனை நிலையங்களும் மூடப்பட்டிருக்கும் என்று மதுவரி திணைக்களம் அறிவித்துள்ளது. இன்று இரவு மதுபான சாலைகள் வழமையாக மூடப்படும் நேரத்திலிருந்து எதிர்வரும் அக்டோபர் 4 ஞாயிற்றுக்கிழமை காலையில் வழமையாக திறக்கப்படும் நேரம் வரை இந்த தடை உத்தரவு அமலில் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக மது ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு நாளை சனிக்கிழமை நாடு முழுவதும் உள்ள அனைத்து மதுபான விற்பனை நிலையங்களும் மூடப்பட்டிருக்கும். இந்த தடை உத்தரவை மீறி சட்டவிரோதமான முறையில் மதுபான விற்பனையில் ஈடுபடும் நபர்கள் மற்றும் மதுபான நிலையங்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று மதுவரி திணைக்களம் எச்சரித்துள்ளது. அத்துடன் சட்டவிரோத மதுபான விற்பனை மற்றும் கடத்தல்கள் தொடர்பான தவறுகள் ஏதேனும் தெரிந்தால் அதுகுறித்து பொதுமக்கள் மதுவரி திணைக்கழகத்தின் அவசர அழைப்பிலக்கத்துக்கு தொடர்பு கொண்டு முறைப்பாட்டை வழங்க முடியும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் பெரும்பாலான பகுதிகளில் இன்று பிற்பகல் ஒரு மணிக்கு பிறகு மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியிருந்தது.
2: மத்திய சபரகமுக மேல் ஊவா தென் வடவேல் வடமத்திய மாகாணங்களின் சில பகுதிகளில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிக ஓரளவு பள்ளத்த மழை பெய்யக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மத்திய சபரகமுக ஊவா மாகாணங்களின் சில பகுதிகளில் அதிகாலை வேளையில் பனிமூட்டமான வானிலை நிலவக்கூடும் எனவும் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் தற்காலிகமாக பள்ளத்த காற்று வீசுவதுடன் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படும் பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. இதேவேளை நுவரெலியா கல்வி வலயத்திற்குட்பட்ட லிந்துளை மெராயா தமிழ்மகா வித்தியாலயத்தின் கற்பித்தல் செயற்பாடுகளை இன்று முன்னெடுக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளமையினால் பாடசாலைக்கு இன்று விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. நுவரெலியா மாவட்டத்தை அண்மித்த பகுதிகளில் நேற்று பெய்த மழையால் குறித்த பாடசாலைக்குள் வெள்ளநீர் தேங்கியுள்ளது. இந்த நிலையில் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இன்று பாடசாலைக்கு விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக பாடசாலையின் அதிபர் என் கிருஷ்ணராஜா தெரிவித்தார்.
0: தெய்வளை மிருக காட்சி சாலையில் அண்மையில் பிறந்த நைல் நீர் யானை குட்டிக்கு சிறுவர்களுக்காக நடத்தப்பட்ட பிரத்தி

0: അവന്താവെ പാറാട്ടും വകയിൽ ചുറ്റിച്ചൂഴൽ പ്രതിയമച്ചർ അന്റൺ ജയക്കൊടി സിറപ്പ് പരസുകളെ വിളങ്ങിവെത്താർ. അതേവേളെ നീർ യാനക്കുട്ടിയൻ ആരോഗ്യത്തെയും നലനെയും ഉറുസെയ്വതിൽ അർപ്പണിപ്പുടൻ സേൽപ്പെട്ട് മൃഗകാപ്പാളർകൾ, കാലട മരുത്തുവർ മറ്റും ഊഴിയർക്ക് തിണക്കളം തനത് നന്ദികളെ തെരുവിത്തിരുക്കുന്നത്. മോമോ മീത് പേരൻപ് കാട്ടിയ ചെറുവർകൾ മറ്റും പൊതുമക്കൾക്ക് നന്ദി തെരുവിത്ത തിണക്കളം മൃഗകാഴ്ചശാലയൻ പുതിയ വരവാന മോമോവെ നേരിൽ വന്ന് പാർവയിടുമാറ് കുടുംബങ്ങൾക്കും സെർവറുകൾക്കും അളപ്പയും വിടുത്തിരിക്കുന്നത്. നിങ്ങൾ കേട്ടുകൊണ്ടിരിക്കുന്നത് ഫ്രാൻസിൽ നിന്ന് ഒളിപ്പുറപ്പാക്കും ടി ആർ ടി തമിഴൊലിയൻ പ്രധാന ശരി അറിക്കൈ.
1: നിങ്ങൾ കേട്ടുകൊണ്ടിരിക്കുന്നത് ടി ആർ ടി തമിഴൊലി, ഉലക തമിഴുകളെ ഒന്നിണക്കും വാനൊലി. திரையிசை கானங்கள், செய்திகள், அரசியல் அரங்கம், சிறுவர் நிகழ்ச்சி, பக்தி கீதங்கள், இன்னும் பல. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டி ஆர் டி தமிழ் ஒளி. பல்சுவையான நிகழ்ச்சிகளை கொடுத்து உங்களை மகிழ்விக்கும் ஒரே வானொலி டி ஆர் டி தமிழ் ஒளி. இது தமிழ் மக்களின் வானொலி.
0: நடிகர் சிவாஜி கணேசன் பிறந்த நாள் நேற்று கொண்டாடப்பட்ட நிலையில் முதல்வர் விஜய் சமூக வலைதளத்தில் வாழ்த்து பதிவை வெளியிட்டிருக்கிறார். தனது நிகரற்ற நடிப்பாற்றாலும் கம்பீர குரலாலும் ஏற்றுக்கொண்ட கதாபாத்திரங்களுக்கு உயிரூட்டி திரையுலகின் இமயமாக திகழ்ந்து உலகத் தமிழர்களின் உள்ளங்களில் நீங்கா இடம் பிடித்த நடிகர் திலகம் சிவாலியே சிவாஜி கணேசனின் பிறந்த நாளில் அவரது மகத்தான கலைப்பணியை நினைவுகூர்ந்து போற்றி வணங்குகிறேன். வரலாற்று நாயர்கள், புராணம் மாந்தர்கள், சமூகத்தின் எளிய மனிதர்கள் என்று அனைத்து கதாபாத்திரங்களையும் தன் அசாத்திய நடிப்பால் நம் கண்முன்னே நிறுத்தி தமிழின் செழுமையையும் பெருமையையும் திரைப்படங்களின் வழியே உலகறிய செய்து நடிப்புக்கு இலக்கணமாக திகழ்ந்தவர் நடிகர் சிவாஜி கணேசன். அன்பு, பாசம், வீரம், கோபம், சோகம் போன்ற மானுட உணர்வுகளின் பரிணாமங்களை தனது நடிப்பால் வெளிப்படுத்திய நடிகர் திலகம் சிவாலியே சிவாஜி கணேசனின் கலையுலக சாதனைகள் தலைமுறைகளை கடந்தும் தமிழ் மண்ணின் பெருமையாக இன்று நிலைத்திருக்கும் என்று அவர் தனது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். கர்நாடகத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தில் சதி நடந்துள்ளதாக கூறி தலைமைச் செயல் அதிகாரி அலுவலகத்தில் முதல்வர் சிவகுமார் அமைச்சர்களுடன் தர்ணாவில் ஈடுபட்டிருந்தார்.
2: வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப்பணி நடைபெற்ற தமிழ்நாடு, கர்நாடகா, பீகார், மகாராஷ்டிரா உள்ளிட்ட பல மாநிலங்களில் மொத்தம் 14 கோடி வாக்காளர்கள் நீக்கப்பட்டனர். மேலும் 5 கோடிக்கும் மேற்பட்டோரை நீக்க முயற்சி நடைபெறுவதாக கூறப்படுகிறது. தேர்தல் ஆணையர்கள் திரு சுக்பீர் சிங் சாந்து, திரு விவேக் ஜோஷி ஆகிய இருவரும் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு ஆட்சேபனை தெரிவித்த நிலையில் தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் தன்னிச்சையாக முடிவு எடுத்ததாக தகவல் வெளியாகி பரபரப்பு ஏற்படுத்தியது. இந்நிலையில் கர்நாடகாவில் 50 லட்சம் வாக்காளர்களை முறைகேடாக நீக்க முயற்சி நடைபெற்றதாக முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். படிவம் 7 விண்ணப்பங்களை மொத்தமாக சமர்ப்பித்து வாக்காளர்களின் பெயர்களை நீக்க நடைபெற்ற சதி குறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். பெல்லாரியில் சுமார் 13,000 விண்ணப்பங்களும், மைசூர் அருகே உள்ள நரசிம்மராஜா பகுதியில் 10,000 விண்ணப்ப படிவங்களும் பாஜகவினரால் சமர்ப்பிக்கப்பட்டு பின்னர் திரும்ப பெறப்பட்டதாக திரு டி கே சிவக்குமார் கூறியுள்ளார்.
3: A big gang, some of the BJP leaders are trying to delete all your names through this SIR process.
0: SIR மூலம் பாரதிய ஜனதா தலைவர்கள் உள்ளிட்ட ஒரு பெரிய கும்பல் வாக்காளர் பெயர்களை நீக்க முயற்சி செய்கிறது.
3: Form 7 is being used.
0: இதற்காக படிவம் 7 பயன்படுத்தியுள்ளார்கள். ஏற்கனவே 50 லட்சம் வாக்காளர்கள் பட்டியலிருந்து காணாமல் போயுள்ளார்கள்.
3: Already more than 50 lakhs voters have been disappearing in this list.
0: இதில் பெரும்பாலானோர் தங்களது ஆட்சேபனை மனுவை தாக்கல் செய்ய வேண்டிய நிலை இருந்தது.
3: And many of them had to file their objections.
2: பல தொகுதிகளில் இஸ்லாமிய மற்றும் பட்டியலின மக்களை குறிவைத்து படிவங்கள் சமர்ப்பிக்கப்பட்டதாகவும் திரு டி கே சிவக்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். கர்நாடகாவில் படிவம் 7 விண்ணப்பங்களை குறைந்தது 50 லட்சம் எண்ணிக்கையில் அச்சிடப்பட்டு பாஜகவினரால் பூர்த்தி செய்யப்பட்டு வழங்க முயன்றதாகவும் அவர் கூறியுள்ளார். இது தொடர்பாக பெங்களூரு தலைமை தேர்தல் அதிகாரி அலுவலகத்தில் நேரில் புகார் அளித்த அவர், இந்த விவகாரத்தில் கிரிமினல் வழக்கு பதிவு செய்ய கோரி அமைச்சர்களுடன் இணைந்து தர்ணாவிலும் ஈடுபட்டார். இந்நிலையில் தலைமை தேர்தல் ஆணையர் பதவி விலக கோரி கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி இன்று முதல் நாடு தழுவிய போராட்டத்தை நடத்துகிறது. இதனிடையே டெல்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட நடிகர் பிரகாஷ்ராஜ், பிரதமர் திரு மோடியும் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவும் நாட்டு மக்களுக்கு எதிராக செயல்படுவதாகவும், பாஜகவுக்கு ஏஜென்ட் போல் தலைமை தேர்தல் ஆணையர் பணியாற்றி வருவதாகவும் விமர்சித்தார். சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தொடர இருப்பதாக

0: பிரகாஷ் ராஜ் கூறினார்.
1: தொடர்ந்து பாரதிய ஜனதா தேர்தல் ஆணையமும் சேர்ந்து வாக்கு திருட்டு என்று வெட்கமற்ற செயலில் ஈடுபடுவதாக மக்களவை எதிர்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கடுமையாக விமர்சித்துள்ளார். தேர்தல் ஆணையத்தால் முடக்கப்பட்ட திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கு சொந்தமான வங்கி கணக்குகளில் மீண்டும் பரிவர்த்தனை செய்ய அனுமதி கோரி மேற்குவங்க மாநில முன்னாள் முதல்வர் மம்தா பானர்ஜி தரப்பு தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்றம் நேற்று தள்ளுபடி செய்துள்ளது. தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் பதவி விலக கோரி கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி சார்பில் மும்பையில் இன்றும் போராட்டம் நடைபெறுகிறது. இந்த போராட்டம் நாடு முழுவதும் நடத்தப்படும் என்று அந்த கட்சியின் நிறுவனர் அபிஜித் திப்கே தெரிவித்திருக்கிறார். ஊழலை ஒழிக்கும் உத்தம ஆட்சி போல் வேடம் போட்ட தமிழக வெற்றிக்கழக அரசின் முகத்திரியை உயர்நீதிமன்றம் கிழித்து தொங்க போட்டுள்ளதாக திராவிட முன்னேற்ற கழகம் கடுமையாக அதனை விமர்சித்துள்ளது.
0: ஆட்சிக்கு வந்தவுடனே அரசு வழக்கறிஞர் நியமனத்தில் பார்ட்டி ஃபண்ட் கலெக்ட் பண்ண தொடங்கிவிட்டது தாவேகா அரசு என பல புகார்கள் எழுந்ததாக தெரிவித்துள்ள அக்கட்சியின் அமைப்பு செயலாளர் திரு ஆர் எஸ் பாரதி, அரசு வழக்கறிஞர் நியமனத்தில் 5 லட்சம் முதல் 30 லட்சம் வரை வசூலித்ததாக தாவேகாவைச் சேர்ந்த வழக்கறிஞர் ஞானசுந்தரி என்பவரே சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்ததாக தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் அரசு வழக்கறிஞர்கள் நியமனங்களுக்கு 15 லட்சம் ரூபாய் வரை லஞ்சம் பேரம் நடத்திய தாவேகா நிர்வாகி அனீஸ் என்பவரது அதிர்ச்சி ஆடியோ வெளியானது. அது தொடர்பாக ஜெகன்ராஜ் என்பவர் தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை லஞ்சம் கொடுத்து வழக்கறிஞர்களாக வரவேண்டுமா என்றும் இவர்கள் நாட்டை காப்பாற்றுவார்களா அல்லது சட்டத்தை பாதுகாப்பார்களா என தாவேகா அரசை நன்றாக வெளுத்துள்ளதாக திரு ஆர் எஸ் பாரதி விமர்சித்துள்ளார். அத்துடன் லஞ்சம் தொடர்பான ஆடியோ ஆதாரங்கள் இருந்தும் ஏன் இன்னும் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தவில்லை என லஞ்ச ஒழிப்புத்துறையின் மந்தமான செயல்பாட்டை நீதிமன்றம் நேரடியாக சாடியிருப்பதாக தெரிவித்துள்ள அவர், ஊழலை மூடி மறைக்க முயன்ற விஜய் சர்க்காருக்கு உயர்நீதிமன்றம் சவுக்கடி கொடுத்துள்ளதாக கூறியுள்ளார். அரசு வழக்கறிஞர் நியமன ஊழல் மூலம் பல கோடி ரூபாய் தாவேகா பார்ட்டி ஃபண்டுக்கு வசூலிக்கப்பட்டதா, அது பற்றி லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரிக்குமா, சட்டத்துறை அமைச்சர் வீட்டில் சோதனை செய்யுமா என்றும் திரு பாரதி அடுக்கடுக்காக கேள்வி எழுப்பியுள்ளார். தூய சக்தி என கொடுத்து வந்த பில்டப்பை காப்பாற்ற லஞ்ச ஒழிப்புத்துறையை தாவேகாவின் கிளை அமைப்பாக பயன்படுத்தி வந்ததாக தெரிவித்துள்ள அவர், ஆனால் உயர்நீதிமன்ற மதுரை கிளை தூய சக்தியின் லட்சணத்தை தோலுரித்து காட்டியிருப்பதாக கூறியுள்ளார். இவர்கள் தூய சக்தி அல்ல, டிவிக்கே ஒரு திருட்டு சக்தி என்பது வெளிப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள திரு பாரதி, உத்தமர் வேடம் போட்ட விஜய் சார் எங்கே போனார், ஏன் அவர் அரசு வழக்கறிஞர் நியமன ஊழலை பற்றி புகார் வந்தவுடன் விசாரிக்கவில்லை என்று அடுக்கடுக்காக கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் கள்வன் கையில் வீட்டு சாவியை கொடுத்த கதையாய் தற்போது தமிழ்நாடு தாவேகா கையில் மாட்டியுள்ளதாக விமர்சித்துள்ள அவர், விரைவில் இதற்கு தமிழ்நாட்டு மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள் என்றும் கூறியுள்ளார்.
1: மம்தா பானர்ஜி காங்கிரஸ் கட்சியில் மீண்டும் இணைய வேண்டும், மேற்கு வங்கத்தில் அவரது தலைமையில் செயற்பட நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் அதிர் ரஞ்சன் சௌத்ரி தெரிவித்திருக்கிறார். 1998 ஆண்டு காங்கிரஸில் இருந்து பிரிந்து திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை தொடங்கிய மம்தா அரசியலில் படிப்படியாக வளர்ந்து மேற்குவங்க முதல்வராக தொடர்ந்து 15 ஆண்டுகள் பதவி வைத்தார். கடந்த ஏப்ரல் மே மாதத்தில் நடைபெற்ற மேற்குவங்க சட்டப்பேரவை தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியிடம் தோல்வியடைந்தார். அதன் பிறகு அவரது கட்சி சட்டசபை உறுப்பினர்கள் தனி அணியை தொடங்கினார்கள். பாராளுமன்ற உறுப்பினர்கள் விலகல் என்ற பெரும் அரசியல் சரிவை சந்தித்து அவர் வருகிறார். அவர் உருவாக்கிய கட்சியின் பெயர் சின்னம் தேர்தல் ஆணையத்தால் முடக்கப்பட்டுள்ளது. அவரின் அணி வேட்பாளர் பாரதிய ஜனதா கட்சிக்கு தாவியதால் நந்திகிராம் பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் தாமாக முன்வந்து காங்கிரஸ் வேட்பாளரை ஆதரிக்கும் நிலைக்கு மம்தா தள்ளப்பட்டார். இந்த நிலையில் கொல்கத்தாவில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த மேற்குவங்க மாநில முன்னாள் காங்கிரஸ் தலைவர் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி தெரிவிக்கையில், மம்தா உருவாக்கிய திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி இதுவரை இல்லாத அளவுக்கு இக்கட்டான நிலையில் உள்ளது. இந்த நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்க தனியாக அணி தேவையில்லை. எனவே தனக்கு ஆதரவாக உள்ள சட்டசபை உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களுடன் மம்தா பானர்ஜி காங்கிரஸில் இணைய வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறேன். இதனை காங்கிரஸ் தலைமைக்கும் ஒரு கோரிக்கையாக முன்வைக்கிறேன். மேற்கு வங்கத்தில் மம்தாவின் தலைமையேற்று காங்கிரஸ் கட்சியினர் செயல்பட தயாராக இருக்கிறோம். மம்தா தனது சுமைகளை மம்தாவின் நெருங்கிய உறவினரும் கட்சியின் பொதுச் செயலாளருமான அபிஷேக் பனர்ஜியை குறிப்பிடுகிறார். அவரை விட்டுவிட்டு அவர் வர வேண்டும். நந்திகிராம் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளரை ஆதரித்துள்ள மம்தா பானர்ஜி ரஜினகர் தொகுதியிலும் காங்கிரஸை ஆதரிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதொடர்பாக மம்தா கட்சியைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் சௌதர்ராய் கூறுகையில், அதிர் ரஞ்சன் சௌத்ரி தனது தனிப்பட்ட கருத்தை கூறியிருக்கிறார், இதில் நாங்கள் கருத்து கூற எதுவும் இல்லை. திரிணாமுல் காங்கிரஸ் தனிக்கட்சியாகவே உள்ளது. காங்கிரஸ் தலைமை விரும்பினால் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக இணைப்புக்கு அழைப்பு விடுக்கலாம். அப்போது நாங்கள் அது குறித்து வாதிப்போம். எங்கள் கட்சி இந்தியா கூட்டணியின் முக்கிய அங்கமாக இப்போது உள்ளது. அபிஷேக் பானர்ஜி இல்லாமல் கட்சியின் முக்கிய முடிவுகளை எடுப்பதில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். மத்திய பிரதேசத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் இரட்டை எஞ்சின் அரசு முழுமையாக தோல்வியடைந்து விட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார்.
0: மத்திய பிரதேசத்தின் பாலாகாட் மாவட்டத்தில் மாசடைந்த குடிநீர் மற்றும் ஊட்டச்சத்து குறைபாட்டால் கடந்த மாதம் 30-க்கும் மேற்பட்ட பழங்குடியின குழந்தைகள் உயிரிழந்த சம்பவம் நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. பாஜக அரசின் மெத்தன போக்கால் ஊட்டச்சத்து குறைபாடு மற்றும் சுகாதார சீர்கேடு காரணமாக அந்த குழந்தைகள் உயிரிழந்ததாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இது தொடர்பாக பொதுநல வழக்கை விசாரித்த மத்திய பிரதேச உயர்நீதிமன்றம் பாலாகாட்டில் 50 படுக்கைகள் மட்டுமே கொண்ட மருத்துவமனையில் சுமார் 400 குழந்தைகள் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தது குறித்தும், அவர்களில் 30 பேர் உயிரிழந்தது தொடர்பாகவும் மாநில அரசு பதிலளிக்க நோட்டீஸ் அனுப்பியது. இந்நிலையில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்த திரு ராகுல் காந்தி, அவர்களை மத்திய மாநில அரசுகள் முற்றிலும் கைவிட்டு விட்டதாக குற்றம் சாட்டினார்.
2: மத்திய பிரதேச टोटल 100% सरकारी फेलियर है। हम लोकसभा में मैं ये मुद्दा उठाऊंगा, सिर्फ इनका नहीं मगर देश के सारे आदिवासियों के साथ ये जो किया जा रहा है वो मैं लोकसभा में।
0: மத்திய பிரதேசத்தில் அரசே செயல்படவில்லை என கடுமையாக விமர்சித்த திரு ராகுல் காந்தி, பாஜக ஆட்சியில் பழங்குடி சமூகத்தினர் புறக்கணிக்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டினார். மக்களுக்கு அத்தியாவசிய சுகாதாரம் மற்றும் கல்வி கிடைப்பதில்லை என்றும், அதற்கு காரணமான ஊழல் கண்டுகொள்ளப்படவில்லை என்றும் அவர் விமர்சித்துள்ளார். மத்திய அரசால் நியமிக்கப்பட்ட ஒரு நபர் ஆய்வுக்குழு மத்திய பிரதேசத்தில் குழந்தைகளை பாதிக்கும் சுகாதார நிலையை அடையாளம் கண்டுள்ளது. அதில் தட்டம்மை, மலேரியா, இணை நோய் தொற்றுகள், சுவாச கோளாறு, நீரிழப்பு, ஊட்டச்சத்து குறைபாடு, இரத்த சோகை மற்றும் அதிர்ச்சி ஆகியவை இடம்பெற்றுள்ளன. கடந்த மாதம் 13-ஆம் தேதி காக்ரோச் ஜனதா கட்சி நிறுவனர் திரு அபிஜித் தீப்கே பாலாகாட் சென்று பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சந்தித்த நிலையில், தற்போது திரு ராகுல் காந்தியும் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்துள்ளார்.
1: தொடர்ந்து இடைத்தேர்தல் நடைபெறும் தாராபுரம் தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலினும் மதுராந்தகத்தில் முதலமைச்சர் விஜயும் இன்று தேர்தல் பிரச்சாரம் செய்வதால் தேர்தல் களம் சூடுபிடித்துள்ளது.
0: மதுராந்தகம், தாராபுரம் சட்டமன்ற தொகுதிகளுக்கு வரும் 6-ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது. இந்நிலையில் தாராபுரம் இடைத்தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளரை ஆதரித்து அக்கட்சித் தலைவர் திரு மு க ஸ்டாலின் இன்று பிரச்சாரம் மற்றும் ரோட் ஷோவில் பங்கேற்க உள்ளார். இதற்காக சென்னையிலிருந்து விமானம் மூலம் கோவை வந்த அவருக்கு தொண்டர்களும் பொதுமக்களும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பின்னர் அவர் கார் மூலம் தாராபுரம் சென்றார். இன்று காலை 10:30 மணிக்கு தாராபுரம் பொள்ளாச்சி சாலையில் உள்ள அமராவதி சிலை அருகிலிருந்து அண்ணா சிலை வரை திரு ஸ்டாலின் ரோட் ஷோ செல்கிறார். மாலை 5 மணி அளவில் தாராபுரம் உடுமலை சாலையில் ஜீவா காலனி அருகே நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று திமுக வேட்பாளரை ஆதரித்து உரையாற்ற உள்ளார். இதேபோல் மதுராந்தகம் தொகுதியில் முதலமைச்சர் திரு விஜய் இன்று பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார். தொகுதி முழுவதும் மொத்தம் 39 முக்கிய சந்திப்புகளில் ரோட் ஷோ நடத்தி அவர் வாக்கு சேகரிக்க உள்ளார். இதனிடையே தாராபுரம் தேர்தல் பரப்புரையில் பேசிய தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த், அதிமுக வேட்பாளர்களை தாவேகாவுக்கு இழுத்த அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனாவை எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆன்மா மன்னிக்குமா என்று கேள்வி எழுப்பினார். மேலும் விஜயகாந்த் பற்றி அவர் விமர்சிப்பதை நிறுத்தாவிட்டால் தங்கள் விமர்சனம் இனி வேறு மாதிரி இருக்கும் என்றும் எச்சரித்தார்.
3: இதோட நிறுத்திக்கலன்னு சொல்லி இங்க தாராபுரத்துல மீண்டும் நான் சொல்றேன், இல்லை என்றால் என்னுடைய விமர்சனம் மிக மிக கடுமையாக இருக்கும் என்பதையும் இந்த நேரத்தில் உறுதியாக சொல்றேன்.
0: மதுராந்தகம் இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் திரு பரந்தாமனை ஆதரித்து திராவிடர் கழக தலைவர் திரு கி வீரமணி வாக்கு சேகரித்தார். தமிழகத்தில் ஒரு நாளைக்கு 8 கொலைகள் நடைபெறுவதாக குற்றம் சாட்டிய அவர், சட்டம் ஒழுங்கு பற்றி தாவேக அரசு கவலைப்படுவது இல்லை என்றும் குறிப்பிட்டார். கட்சி பெயரில் வெற்றி என வைத்துக் கொண்டு போட்ட உத்தரவை வாபஸ் பெறுவதில் மட்டுமே வெற்றி என்று திரு கி வீரமணி விமர்சித்தார். மேலும் இடைத்தேர்தலை திணித்தவர்களுக்கு பொதுமக்கள் தகுந்த தண்டனை கொடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். தாராபுரத்தில் அதிமுக வேட்பாளரை ஆதரித்து பரப்புரை மேற்கொண்ட தமிழக பாஜக தலைவர் திரு நயினார் நாகேந்திரன், தாவேக்கு அரசு வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்றும் ஆட்சியை அகற்றுவதற்கான அச்சாரமாக இடைத்தேர்தல் அமைய வேண்டும் என்றும் கூறினார்.
1: தொடர்ந்து சுதந்திர போராட்ட வீரர் சுபாஷ் சந்திர போஸ் கடந்த 1920 குடிமை பணி தேர்வுகளை சமஸ்கிருத மொழியில் எழுதியதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியிருக்கிறார். மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் நூற்றாண்டு கொண்டாட்ட நிகழ்ச்சி நேற்று டெல்லியில் உள்ள பாரத மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற பிரதமர் மோடி, யுபிஎஸ்சி வரலாற்று சிறப்புமிக்க கடமைகளை நிறைவேற்றியுள்ளதென்றும் இனி வரக்கூடிய 25 குறித்து கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்றும் தெரிவித்தார். அத்துடன் அங்கு அமைக்கப்பட்டிருந்த புகைப்பட காட்சியை பார்வையிட்ட பிரதமர் மோடி, இந்த நூற்றாண்டு கால பயணத்தில் தலைமுறைகள் மாறிவிட்டன, அரசுகள் மாறிவிட்டன, தொழில்நுட்பம் மாறிவிட்டன, பாடத்திட்டங்களும் மாறிவிட்டன, ஆனால் யுபிஎஸ்சி மீதான நம்பிக்கை இன்றளவும் அசைக்க முடியாததாக இருக்கிறது. புகைப்பட காட்சியை பார்வையிட்ட போது 1920 இதே நடைமுறைகளை சுபாஷ் சந்திர போஸ் பின்பற்றியது குறித்த விவரங்களை நான் தெரிந்து கொண்டேன். அந்த காலத்தில் ஆங்கிலேயர் ஆட்சியிலும் சமஸ்கிருத பாடத்தாள் ஒன்று இருந்தது என்பதும், சுபாஷ் சந்திர போஸ் தனது தேர்வை சமஸ்கிருத மொழியில் எழுதினார் என்பதும் என் கவனத்தை ஈர்த்த விடயமாக இருப்பதாக பிரதமர் குறிப்பிட்டார். உலகின் பல்வேறு பகுதிகளில் மோதல்கள் நிலவி வரும் இன்றைய சூழலில் மகாத்மா காந்தியின் கொள்கைகளான அமைதியும் அகிம்சையும் மிகவும் முக்கியத்துவம் பெறுகின்றன. அவையே உலகுக்கு தேவைப்படுவதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்தார். காந்தி ஜெயந்தி இன்று கொண்டாடப்பட்ட நிலையில் எக்ஸ் தளத்தில் அவர் நேற்று வெளியிட்டுள்ள பதிவில், நாட்டு மக்கள் அனைவரின் சார்பாகவும் நமது தேசத்தந்தை மகாத்மா காந்தியை நினைவு கொண்டு மரியாதை செலுத்துகிறேன். நாம் அவரது 157வது ஜெயந்தி தினத்தை கொண்டாடுகின்றோம். மகாத்மா காந்தியின் வாழ்க்கையும் சிந்தனைகளும் சர்வதேச அளவில் எப்போதும் பெரிதும் மதிக்கப்படக்கூடிய விடயமாக உள்ளது. உலகின் பல்வேறு பகுதிகளில் மோதல்கள் நிலவி வரும் இன்றைய சூழலில் மகாத்மா காந்தியின் கொள்கைகளான அமைதியும் அகிம்சையும் மிகவும் முக்கியத்துவம் பெறுகின்றன. அவைதான் இப்போது உலகுக்கு தேவைப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். வன்கொடுமை தடுப்பு சட்டங்களை அமல்படுத்த மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களுக்கு மத்திய அரசு கடந்த 3 1,423 ரூபாய் நிதியை விடுவித்துள்ளது. இந்தியாவின் மொத்த ஜிஎஸ்டி வசூல் 14.7% அதிகரித்திருக்கின்ற நிலையில் தமிழ்நாட்டில் மட்டும் 5% வரை சரிவை சந்தித்துள்ளது. இது வேதனை அளிப்பதாக முன்னாள் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு குறிப்பிட்டிருக்கிறார்.
0: நடப்பு ஆண்டின் செப்டம்பர் மாதத்துக்கான ஜிஎஸ்டி வசூல் விவரங்களை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. அதன்படி மகாராஷ்டிராவில் 15%, உத்தரப்பிரதேசத்தில் 18%, கர்நாடகாவில் 16%, குஜராத்தில் 17% ஜிஎஸ்டி வசூல் அதிகரித்துள்ளது. நாட்டின் ஒட்டுமொத்த ஜிஎஸ்டி வசூலும் 14.7% அதிகரித்துள்ளது. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் தலா 1% அளவுக்கு குறைந்த அளவே ஜிஎஸ்டி வசூலாகியுள்ளது. இது செப்டம்பரில் 5% குறைந்துள்ளது. அதாவது கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 10,670 ரூபாயாக இருந்த தமிழ்நாட்டின் ஜிஎஸ்டி வசூல் இந்த செப்டம்பரில் 10,188 ரூபாயாக குறைந்துள்ளது. ஜிஎஸ்டி வசூலில் தமிழ்நாடு தொடர்ந்து சரிவை சந்திக்க மக்களின் வாங்கும் சக்தி குறைந்ததே காரணம் என கூறப்படுகிறது. ஆனால் திமுக ஆட்சியில் நாட்டின் பிற மாநிலங்களை விஞ்சி இரட்டை இலக்க வளர்ச்சியுடன் ஜிஎஸ்டி வசூலில் சாதனை படைத்த தமிழ்நாட்டின் நிதி நிலைமை தொடர்ந்து 3 குறைந்து 5% வரை சரிவை சந்தித்துள்ளது வேதனை அளிப்பதாக திரு தங்கம் தென்னரசு கவலை தெரிவித்துள்ளார். நாட்டின் பிற மாநிலங்கள் தொடர் தொழில் வளர்ச்சியை காணும்போது தமிழ்நாட்டில் மட்டும் உற்பத்தி முடங்கி நுகர்வு சுருங்கி வருவது நிர்வாக கோளாறின் வெளிப்படையான அடையாளம் என்று தமது எக்ஸ் பதிவில் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தொழில் முதலீடுகளையும் நிதி மேலாண்மையையும் தொலைநோக்கு பார்வையோடு கையாண்ட திமுக ஆட்சியின் வழிகாட்டுதல் இன்றி பொருளாதாரத்தை முடக்கியுள்ள சீர்கேட்டுக்கு தாவேக்க அரசு என்ன பதில் சொல்லப் போகிறது என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார்.
1: மகாராஷ்டிரத்தின் ராய்கட் மாவட்டத்தில் சுற்றுலா சென்றபோது கடலில் மூழ்கி பள்ளி மாணவர்கள் 8 உயிரிழந்த சம்பவம் அங்கு சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. போக்சோ வழக்கில் சிறையில் உள்ள எம் வீரமணி, சாந்தி, மகேந்திர சிம்மன் ஆகியோர் அவர்கள் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது.
0: கடந்த 20 ஆண்டுகளுக்கும் மேலாக ஏராளமான சிறுமிகளை ஜெம் வீரமணி சீரழித்த விவகாரம் அம்பலமாகி ஒட்டுமொத்த தமிழகத்தையும் உலுக்கியுள்ளது. இந்த சம்பவத்தில் வீரமணி, அவருக்கு உடந்தையாக இருந்த தோழி சாந்தி மற்றும் சாந்தியின் கணவர் மகேந்திர சிம்மன் ஆகிய மூவரும் போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டனர். அவர்களது ஜாமீன் மனுக்கள் நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டன. இவ்வழக்கின் தீவிரத்தன்மையை முன்னிட்டு சென்னை உயர்நீதிமன்ற வழிகாட்டுதலின்படி கூடுதல் டிஜிபி தலைமையில் சிறப்பு விசாரணைக்குழு அமைக்கப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் சிறுமிகள் மீதான தொடர் பாலியல் அத்துமீறல்கள் மற்றும் சமூகத்தில் பொது ஒழுங்குக்கு விளைவிக்கப்பட்ட அச்சுறுத்தலை கருத்தில் கொண்டு ஜெம் வீரமணி மீது குண்டா சட்டம் பாய்ந்தது. அதேபோன்று சாந்தி, அவரது கணவர் மகேந்திர சிம்மன் மீதும் குண்டர் சட்டம் பாய்ந்தது. சென்னை மாநகர காவல் ஆணையர் திரு அமல்ராஜ் உத்தரவின் பேரில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதேபோல் சென்னையில் பல்வேறு குற்றச்சம்பவங்களில் ஈடுபட்டு கைதான மேலும் 11 பேர் உட்பட ஒரே நாளில் மொத்தம் 14 பேர் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது.
1: தொடர்ந்து, உரிய அங்கீகாரமின்றி பாகிஸ்தானிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட 700,000 ரூபாய் மதிப்பிலான அழகு சாதன பொருட்கள் ஹைதராபாத்தில் பறிமுதல் செய்யப்பட்டதாக அந்த மாவட்ட காவல்துறை தெரிவித்துள்ளது. பெட்ரோல் அல்லது டீசல் என எரிபொருள் விற்பனைக்கு தனியார் நிறுவனங்கள் உச்சவரம்பு விதிக்கக்கூடாது என்று மத்திய எண்ணெய்த்துறை செயலர் நிரஜ் மிட்டல் தெரிவித்திருக்கிறார். இந்தியாவில் கடந்த செப்டம்பரில் சரக்கு சேவை வரி 2.03 லட்சம் கோடி ரூபாயாக வசூலாகியிருக்கிறது. முந்திய நிதியாண்டின் இதே மாதத்துடன் ஒப்பிடுகையில் இது 14.7% அதிகரிப்பாகும். மூத்த தலைவர் பழ நெடுமாறனின் மகன் மாணிக்கம் நெடுமாறன் ஆஸ்திரேலியாவின் மெல்பர்ன் நகரில் வசித்து வந்தார். நேற்று காலை திடீரென உயிரிழந்தார். இறக்கின்ற போது அவருக்கு வயது 57. புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை எடுத்து வந்த நிலையில் நேற்று காலை இறந்தார். அவரது இறுதி சடங்குகள் புத்த மதப்படி மெல்பர்ன் நகரிலே நடைபெறுகிறது. கடலூர் மாவட்டத்தில் நெல் கொள்முதல் செய்யப்படாததால் 1000 நெல் மூட்டைகள் தேக்கமடைந்து விற்க முடியாமல் விவசாயிகள் தவிப்புக்கு உள்ளாகியுள்ளார்கள்.
4: அம்மாவட்டத்தில் கடலூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் நெல் சாகுபடி செய்த விவசாயிகள் தாங்கள் விளைவித்த நெல்லை கொள்முதல் நிலையங்களில் அடுக்கி வைத்துள்ளனர். குறிப்பாக கருங்குடி நெல் கொள்முதல் நிலையத்தில் 12,000 நெல் மூட்டைகளும், ஆடூர் அகரம் நெல் கொள்முதல் நிலையத்தில் 8,500 நெல் மூட்டைகளும், பெரிய கண்ணாடி நெல் கொள்முதல் நிலையத்தில் 10,000 நெல் மூட்டைகள் என சுற்றுவட்டார பகுதிகளில் என 50,000 அதிகமான நெல் மூட்டைகள் நெல் கொள்முதல் நிலையங்களில் திறந்த வழிகளில் அடுக்கி வைக்கப்பட்டுள்ளன. நாள் ஒன்றுக்கு ஒவ்வொரு நெல் கொள்முதல் நிலையத்திலும் 800 மூட்டைகள் கொள்முதல் செய்ய வேண்டும் என அரசாணை பிறப்பித்திருந்த நிலையில் 200 மூட்டைக்கும் குறைவாகவே நெல் கொள்முதல் செய்யப்படுவதால் விவசாயிகள் தவிப்புக்கு உள்ளாகியுள்ளனர். கடலூர் மாவட்டத்தில் உள்ள பல நெல் கொள்முதல் நிலையங்களிலும் இதே நிலை நீடிப்பதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். பருவமழை காலம் என்பதால் மழை கொட்டத் தொடங்கினால் 1000 நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமடையும் நிலை உள்ளது. எனவே விவசாயிகள் அரும்பாடுபட்டு விளைவித்த நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்ய மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர்.
1: இனி இன்று சென்னையில் 22 கரட் ஆபரணத்தங்கத்தின் விலை சவரனுக்கு 760 ரூபாய் உயர்ந்து, ஒரு சவரன் 110,200 ரூபாவுக்கும் கிராமுக்கு 95 ரூபாய் உயர்ந்து, ஒரு கிராம் 13,775 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. வெள்ளி கிராமுக்கு 5 ரூபாய் உயர்ந்து, ஒரு கிராம் 245 ரூபாவுக்கும், ஒரு கிலோ வெள்ளி 2,45,000 விற்பனை செய்யப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் தொடர்கின்றது. உலக செய்திகள்.
5: பொலிவியாவின் தலைமை அரசு வழக்கறிஞர் ரோஜர் மரியாகாவை சாண்டாக்ரூஸ் நகரின் விமான நிலையத்தில் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். போதைப்பொருள் கடத்தல்காரர்களிடமிருந்து லஞ்சம் பெற்றதாக அமெரிக்கா குற்றம் சாட்டிய சில நாட்களுக்கு பிறகு இது நடைபெற்றுள்ளது. சுக்ரேவில் உள்ள தலைமை அரசு வழக்கறிஞர் அலுவலகத்திலும் காவல்துறையினர் சோதனை நடத்தினர். தன் மீதான குற்றச்சாட்டுகளை மரியாகா மறுத்துள்ளார். தீவிர கோடைக்கால வெப்ப அலைகளால் பனிப்பாறைகள் வழக்கத்திற்கு மாறாக வேகமாக உருகியதைத் தொடர்ந்து இந்த ஆண்டு சுவிட்சர்லாந்தின் பனிப்பாறைகள் கிட்டத்தட்ட இதுவரை காணாத பனி இழப்பை சந்தித்துள்ளதாக புதிய தரவுகள் தெரிவிக்கின்றன. கடந்த 12 மாதங்களில் மட்டும் அந்நாட்டின் பனிப்பாறைகள் 5.5% பனியை இழந்துள்ளதாக தெரிவிக்கப்படும் நிலையில் அறிவியலாளர்கள் இதனை பேரழிவு என்றும் எச்சரித்துள்ளனர். சிரியாவின் ஹோம்ஸில் பேருந்து மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் குறைந்தது 7 பேர் கொல்லப்பட்டதாக அந்நாட்டு அரசு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. பலியானவர்கள் அலவை சிறுபான்மை சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என்றும் அசதாட்சியின் வீழ்ச்சிக்கு பிறகு இந்த சமூகம் தாக்கப்பட்டு வருவதாகவும் பிரிட்டனை சேர்ந்த சிரியா மனித உரிமைகள் கண்காணிப்பு அமைப்பு கூறியுள்ளது. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. பிபிசி உலக செய்தி அறையிலிருந்து மற்றொரு நிகழ்ச்சியில் சர்வதேச செய்திகளுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை வணக்கம் நேர்களே.

0: பிளை துபாய் விமானத்தில் சக விமானியை தாக்கிய விமானி தீவிரவாத சித்தாந்தம் கொண்டவராக இருந்திருக்கலாம் என்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு குறிப்பிட்டிருக்கிறார். அது பயங்கரவாத சம்பவமா என்பது குறித்து ஐக்கிய அரபு சிற்றரசுகள் விசாரணை நடத்துகிறது. இஸ்ரேலும் விசாரணையில் இணைந்து கொள்ளும் என்று அவர் தெரிவித்தார். அந்த விமானி நடந்து கொண்ட விதம் அவர் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டிருந்தது போல் தோன்றுவதாக இஸ்ரேலிய பிரதமர் தெரிவித்தார்.
1: என்ன அது, என்ன ஆயிற்று என்று பயணி ஒருவர் கேட்கிறார். அவர் இருக்கும் விமானம் கட்டுப்பாட்டை இழந்தது போல தோன்றுவதால் பதற்றம் அதிகரிக்கிறது. விமானிகள் அறையில் நடப்பது பற்றி அறியாமல் அவர்கள் இருக்கையில் இருந்து பார்க்கிறார்கள். நடப்பதை பார்க்க விமானத்தின் முன்பகுதிக்கு ஒருவர் செல்கிறார். வேதனை மிக்க தருணங்கள் கடந்து செல்கின்றன. இப்போது விமானம் சீராக உள்ளது என்று பயணிகள் கூறுவது கேட்கிறது. ஆனால் விமானம் மீண்டும் தடுமாறி செல்வது போல் தோன்றியதும் கூச்சல் எழுகிறது. விமானி அறைக்கு வெளியே இரத்த காயங்களுடன் கிடக்கும் விமானியை பயணி ஒருவர் தேற்றுகிறார். வேறு யாரும் விமானி அறைக்குள் சென்று விடாதபடி நாங்கள் நிற்கிறோம் என்று பயணிகள் கூறுகின்றனர். தரையில் மற்றொரு காயமடைந்த விமானியும் கிடப்பதை பார்க்க முடிகிறது. ஒரு விமானி மற்றொருவரை கத்தியால் குத்தியதுடன் விமானத்தை மோத செய்ய முயன்றதாக இஸ்ரேலிய பிரதமர் தெரிவித்துள்ளார். அவ்வாறு செய்ய விடாமல் பயணிகள் தடுத்தனர். அவர்களில் ஒருவர் அசாப் ராஜ்வான்.
2: நாங்கள் விமானத்தில் இருக்கிறோம். தாக்குதல் நடத்தியவர்களை கட்டுக்குள் கொண்டு வந்துவிட்டோம். தரையிறங்க போகிறோம். யாராவது கேட்கிறீர்களா? எங்களுக்கு உதவி தேவை. சவுதி அரேபியாவில் உள்ள தபூக்கில் தரையிறங்குகிறோம். இது எங்களுக்கு பழக்கமில்லாத இடம். விமானியை தவிர விமானத்தில் இருப்பவர்கள் அனைவரும் நலமாக உள்ளனர். எங்களுக்கு உதவி தேவை.
3: விமானிகளில் ஒருவரை குத்திய கத்தியோடு இருந்த தாக்குதல்தாரியை கட்டுப்படுத்திவிட்டோம். நம்மில் சிலர் உள்ளே புகுந்து அவரை விமானி அறையிலிருந்து வெளியேற்றினோம். இப்போது எல்லாம் சீராக உள்ளது.
1: விமானத்தில் இருந்த வேறு இரண்டு விமானிகள் விமானத்தை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். சவுதி அரேபியாவின் தபூக்கில் விமானம் தரையிறங்கியதற்கு பிறகான தருணங்களாக இவை தோன்றுகின்றன. இது எப்படி முடிய போகிறது என்று தெரியாமல் இருந்த மக்கள் மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் வெளிப்படுத்தினர். சவுதி அரேபியாவிலிருந்து தங்களின் அன்புக்குரியவர்கள் வீடு திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள் என்று தகவல் கிடைத்ததும் டெல் அவிவ் விமான நிலையத்திற்கு அவர்களது குடும்பத்தினர் வர தொடங்கினர். பயணிகள் தரையிறங்கியதும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்களை சந்தித்தார். காயங்கள் இருந்த போதிலும் கத்தியால் குத்தப்பட்ட விமானியால் விமான அறையின் கதவை திறக்க முடிந்தது என்று அவர்களில் சிலர் கூறினர். அவர் இந்திய குடிமகனான ஸ்மித் மச்சார் என்று இஸ்ரேல் அடையாளம் கண்டுள்ளது. இறுதியில் மாலையில் பயணிகள் விமான நிலையத்திலிருந்து வெளியே வந்தனர். தாக்கியவரை மடக்கி பிடித்த அசாப் ராஜ்வானுக்கு வீரருக்குரிய வரவேற்பு அளிக்கப்பட்டது.
2: நான் அதை பற்றி யோசிக்கவில்லை. அது தானாகவே எதை பற்றியும் யோசிக்காமல் செய்தது. உள்ளே ஓடி சென்று உங்கள் மகள், மனைவி, பணியாளர்கள் மற்றும் விமானத்தில் இருந்த அனைவரின் உயிரையும் காப்பாற்றுவதுதான் முக்கியம். அப்போது எதையும் யோசிக்காமல் செயல்படுவீர்கள்.
1: மற்றொரு பயணியான மோட்டி கோனா தனது திகிலூட்டும் அனுபவத்தை விவரித்தார்.
4: என் வாழ்நாளில் மரணம் என் கண்முன்னே கடந்து செல்வதை நான் ஒருபோதும் கண்டதில்லை. அது ஒரு பயங்கரமான சூழலாக இருந்தது. விமானம் பக்கவாட்டில் அலைபாய்ந்து கொண்டிருந்தது. ஒரு கட்டத்தில் விமானத்தை இயக்குவதற்கு விமானிகள் யாரும் இல்லாத நிலை ஏற்பட்டது. ஒரு விமானி செயலிழக்க செய்யப்பட்டிருந்தார். மற்றொருவர் அதிர்ச்சியில் உறைந்திருந்தார்.
1: இப்போது இங்கே மிகுந்த மகிழ்ச்சியும் கொண்டாட்டமும் நிலவுகிறது. அதோடு இதற்கான விடைகளுக்கான தேடலும் தொடங்கியுள்ளது.
5: The Israeli President Isaac Herzog told the BBC earlier.
6: அந்த விமானத்தில் நடந்த சம்பவம் இஸ்ரேலியர்களின் மன உறுதியை வெளிப்படுத்தியதாக இஸ்ரேலிய அதிபர் ஐசக் ஹெர்சாக் பிபிசியிடம் தெரிவித்தார். வணிக விமானம் ஒன்றின் விமானி அறைக்குள் பயணிகள் நுழைந்து விமானத்தை மோத செய்ய முயன்ற விமானியின் செயலை தடுத்தது முன்னெப்போதும் நடைபெறாத நிகழ்வு என்றும் அதிசயத்திற்கு மிக நெருக்கமான நிகழ்வு என்றும் விவரிக்கப்படுகிறது. உண்மையில் இங்கு பெரும் நிம்மதி ஏற்பட்டுள்ளது. அதே நேரத்தில் இதில் ஈரானுக்கோ அல்லது வேறு ஏதேனும் நாட்டுக்கோ தொடர்பு இருக்கலாமா அல்லது அந்த விமானி ஏதேனும் அமைப்பை சேர்ந்தவரா என்பது போன்ற கேள்விகளும்
5: எழுப்பப்படுகின்றன.
6: தற்போது அந்த நபர் சவுதி அரேபியாவில் கைது செய்யப்பட்டுள்ளார். ஃபிளை துபாய் விமானம் புறப்பட்ட இடமான ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கு அவர் திருப்பி அனுப்பப்படுவார் என்று தெரிய வருகிறது. இந்த விசாரணையை தாங்கள் உன்னிப்பாக கவனிப்பதாகவும் அதில் பங்கேற்க வாய்ப்புள்ளதாகவும் நெத்தன்யாகு சிஎன்என் தொலைக்காட்சியிடம் தெரிவித்துள்ளார்.
5: And participating also potentially in this investigation.
0: இதே நேரத்தில் துபாயிலிருந்து இஸ்ரேல் சென்ற விமானத்தில் வழக்கத்துக்கு மாறாக நான்கு விமானிகள் சென்றது ஏனென்பது பற்றிய புதிய தகவல்கள் வெளியாகியுள்ளன.
7: துபாயில் இருந்து இஸ்ரேல் தலைநகர் டெல் அவிவ் நகருக்கு சென்ற ஃபிளை துபாய் விமானம் ஜோர்டான் சவுதி அரேபியா வான்வெளியில் சென்றபோது திடீரென உயரம் குறைந்து கீழ்நோக்கி சரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் அந்த விமானம் சவுதி அரேபியாவில் உள்ள தபுக் விமான நிலையத்தில் பத்திரமாக தரையிறக்கப்பட்டது. ஓமன் நாட்டைச் சேர்ந்த துணை விமானி விமானத்தை கவிழ்த்து விபத்தை ஏற்படுத்த முயன்றபோது இந்திய விமானி ஸ்மித் மச்சார் அதை தடுத்துள்ளார். அப்போது கத்தியால் குத்தப்பட்ட நிலையிலும் துணிச்சலாக போராடி விமானத்தையும் பயணிகளையும் காப்பாற்ற போராடிய ஸ்மித் மச்சாருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. இந்நிலையில் விமானத்தின் பின்பகுதியில் இருந்த இரண்டு விமானிகள் உடனடியாக விமானத்தை கட்டுப்பாட்டுக்குள் எடுத்து பத்திரமாக தரையிறக்கியதாக தகவல் வெளியாகியுள்ளது. வழக்கமாக விமானத்தில் இரண்டு விமானிகள் மட்டுமே செல்லும் நிலையில் கூடுதலாக இரண்டு விமானிகள் சென்றது ஏன் என்ற கேள்வி எழுந்துள்ளது. அவர்கள் இருவரும் விமானத்தில் பயணிகளாக சென்றதாக முதலில் கூறப்பட்ட நிலையில் தற்போது அவர்கள் துபாய் விமானத்தின் கூடுதல் விமானிகளாகவே சென்றது தெரியவந்துள்ளது. வளைகுடா நாடுகளில் நிலவும் போர் சூழல் காரணமாக திடீரென விமானங்கள் அடிக்கடி பாதை மாற்றப்படுவதாலும் வழக்கமான பணி நேரத்தை விட விமானிகள் கூடுதல் நேரம் பணி செய்யக்கூடாது என்ற விதி இருப்பதாலும் இந்த கூடுதல் விமானிகள் துபாய் விமானத்தில் அனுப்பப்பட்டிருக்கலாம் என விமான போக்குவரத்து நிபுணர்கள் தெரிவித்தனர். அவர்கள் விமானத்தில் இருந்ததால்தான் மோதலுக்கு நடுவே வேகமாக கீழ்நோக்கி சென்ற விமானத்தை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து பத்திரமாக தரையிறக்கி அனைவரையும் காப்பாற்ற முடிந்ததாக அவர்கள் கூறினர். இதனிடையே இந்த சம்பவத்தில் கைதான ஓமன் விமானி பயன்படுத்தியது கத்தி அல்ல என்றும் காக்பிட் பகுதியில் தீயணைக்கும் கருவியோடு இருக்கும் சிறிய ரக கோடாலி என்பதும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. பொதுவாக பயணிகள் பகுதியில் வைக்கப்படும் தீயணைப்பு கருவியும் அது வைக்கப்படும் கண்ணாடி பெட்டியை உடைப்பதற்காக உடன் வைக்கப்படும் சிறிய ரக கோடாலியும் அமெரிக்காவில் நடந்த இரட்டை கோபுர தாக்குதலுக்கு பிறகு பாதுகாப்பு கருதி கடந்த 25 ஆண்டுகளாக விமானியின் அறையில் வைக்கப்பட்டு வருகிறது. இப்போதும் அங்கும் பாதுகாப்பற்ற நிலை உருவாகியிருப்பது பேசு பொருளாகியுள்ளது. இதனிடையே இதன் பின்னணியில் ஈரானுக்கு தொடர்பு இருக்கலாம் என்று தாம் சந்தேகிப்பதாக தெரிவித்துள்ள அமெரிக்க அதிபர் டிரம்ப் அது உண்மையென தெரியவந்தால் அந்நாட்டின் மீது கொடூர தாக்குதல் நடத்தப்படும் என்றும் எச்சரித்துள்ளார்.
0: தொடர்ந்து இஸ்ரேலுக்கு சென்று கொண்டிருந்த விமானத்தை கத்துக்குள்ளாக முயன்ற விமானிக்கும் ஈரானுக்கும் தொடர்பு இருந்தால் ஈரான் மீது மிக கடுமையான தாக்குதல் நடத்தப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் எச்சரித்திருக்கிறார். அமெரிக்கா மீண்டும் தாக்குதல்களை தொடங்கினால் அதற்கு முன்னப்போதும் இல்லாத வகையில் மிக கடுமையான மற்றும் விரிவான பதிலடி கொடுக்க ஈரான் முழுவீச்சில் தயாராகி வருகிறது. ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியான் அமெரிக்க பயணத்தை முடித்து திரும்பியதை அடுத்து அமெரிக்கா மீண்டும் தாக்கினால் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் பதிலடியின் தன்மை குறித்து மூத்த தளபதிகளும் உயர் அதிகாரிகளும் தீவிர ஆலோசனைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அமெரிக்க தளங்கள் மட்டுமன்றி அந்த நாட்டின் ராணுவ நடவடிக்கைகளுக்கு ஆதரவான நாடுகள் மற்றும் மேற்காசிய பிராந்தியத்துக்கு அப்பால் உள்ள பகுதிகளையும் இலக்காக மாற்றுவது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருகிறது. இருந்தாலும் இது தொடர்பாக இதுவரை இறுதி முடிவும் எதுவும் எட்டப்படவில்லை. லெபனான், யமன், ஈராக்கில் உள்ள தனது ஆதரவு ஆயுத குழுக்களையும் இந்த மோதலுக்கு தயாராக இருக்குமாறு ஈரான் அறிவுறுத்தியிருக்கிறது. ஹோர்முஸ் நீரிணை முதல் அமெரிக்காவின் பிராந்திய நலன்கள் வரை பரந்த அளவில் ஒருங்கிணைந்த பதிலடியை வழங்குமாறு வழிகாட்டப்பட்டுள்ளது. வெறும் அடையாளபூர்வமான தாக்குதல்களாக இல்லாமல் தனது போர் தடுப்பு வலிமையை உலகுக்கு மீண்டும் நிரூபிக்கும் வகையில் தீவிர நடவடிக்கைகளை மேற்கொள்ளவே ஈரான் முனைப்பு காட்டி வருவதாக பாதுகாப்பு ஆய்வாளர்கள் தெரிவிக்கிறார்கள். கடந்த பிப்ரவரி 28 அமெரிக்க இஸ்ரேல் படைகள் நடத்திய தாக்குதலுடன் தொடங்கிய இந்த மோதல் தற்போது 7 மாதங்களை கடந்துள்ளது. அது நேரம் ராஜீய வழிகளையும் ஈரான் முழுமையாக கையிடவில்லை. கடந்த வாரம் நடைபெற்ற ஐக்கிய நாடுகள் சபை கூட்டத்தின் போது கத்தார் சமரச முயற்சியின் மூலம் அமெரிக்காவுக்கு ஈரான் புதிய நிபந்தனைகளை முன்வைத்திருக்கிறது. அதில் போரை உடனடியாக நிறுத்துவதோடு ஈரான் துறைமுகங்கள் மீதான முற்றுகையை விலக்க வேண்டும், முடக்கப்பட்ட 1,200 கோடி டாலர் நிதியை விடுவிக்க வேண்டும் மற்றும் எண்ணெய் விற்பனை மீதான தடைகளை நீக்க வேண்டும் என்று கூறப்பட்டிருந்தது. இந்த யோசனையை அதிபர் டிரம்ப் நிராகரித்த போதிலும் அமெரிக்காவின் மாற்று பதில் பரிசீலனையில் உள்ளதாக தெரிய வருகிறது. போர் ஒருபுறம் இருக்க உள்நாட்டு ஸ்திரத்தன்மையையும் ஈரான் தலைமையை கவலையில் ஆழ்த்தியுள்ளது. மோசமான பொருளாதார சூழல் காரணமாக கடந்த ஜனவரியில் வெடித்த மக்கள் போராட்டங்கள் வன்முறையாக மாறிய நிலையில் அத்தகைய சூழல் மீண்டும் தலை தூக்கிவிடக் கூடாது என்பதில் அரசு தீவிர கவனம் செலுத்தி வருகிறது. உள்நாட்டு எதிர்ப்புகளை ஒடுக்கும் வகையில் கண்காணிப்புகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் போர் தொடங்கிய பிறகும் ஆயிரக்கணக்கானோர் கைது செய்யப்பட்டு கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்கா மத்திய கிழக்குக்கு கூடுதல் ராணுவ வளங்களை அனுப்புவதாக வெளிவந்த தகவல்களை தொடர்ந்து எண்ணெய் விலை சுமார் 4 விழுக்காடு உயர்ந்துள்ளது. பிராண்ட் கச்சாய் எண்ணெய் விலை பிபாய்க்கு சுமார் $102 பதிவானது. அமெரிக்க கச்சா எண்ணெய் விலை 2.7 விழுக்காடு உயர்ந்து பிபாய்க்கு சுமார் $92 பதிவானது. அமெரிக்கா மத்திய கிழக்குக்கு 3வது விமான தாங்கி கப்பலுடன் சுமார் 10,000 துருப்புகளை அனுப்புவதான தகவல்கள் வந்திருந்தன. அடுத்த மாத அமெரிக்க இடைத்தவணை தேர்தலுக்கு பிறகு மத்திய கிழக்கில் போர் தீவிரமடையக்கூடும் என்ற அச்சங்கள் நிலவுகின்றன. ஈரான் நியாயமான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வேண்டும், இல்லையென்றால் அது இனி இருக்காது என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். இதற்கிடையே சீனா அதன் எரிசக்தி விநியோகத்தை ஹாங்காங், மக்காவ் ஆகியவற்றுக்கு அப்பால் தற்காலிகமாக நிறுத்தியிருப்பதும் விநியோக தொடரில் பதற்றத்தை அதிகரித்திருக்கிறது. சவுதி அரேபியாவின் புனித நகரங்களில் ஒன்றான மதினாவில் அமைந்துள்ள மின் விநியோக நிலையம் ஒன்றின் மீது யமனின் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளதாக சவுதி தலைமையிலான கூட்டணி அறிவித்துள்ளது. நபிகள் நாயகம் அடக்கம் செய்யப்பட்ட மஸ்ஜிதுன் நபவி பள்ளிவாசல் அமைந்துள்ள மதினா நகரின் மீது நடத்தப்பட்டுள்ள இந்த தாக்குதலுக்கு துருக்கி, சூடான் உள்ளிட்ட பல்வேறு இஸ்லாமிய நாடுகள் தங்களது பலத்த கண்டனங்களை பதிவு செய்திருக்கின்றன. கடந்த செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி அதிகாலை மதினாவில் உள்ள தைபா மின் விநியோக நிலையத்தின் மீது வெடிபொருள் நிரப்பப்பட்ட ட்ரோன் ஒன்று மோதி தாக்குதல் நடத்தியிருக்கிறது. இந்த தாக்குதலினால் மின் விநியோக நிலையத்தின் ஒரு மின்மாற்றி சேதமடைந்து செயலிழந்த போதிலும் பிரதான மின் வலைப்பின்னலுக்கு பெரிய அளவிலான பாதிப்புகள் எதுவும் ஏற்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த கட்டமைப்புக்கு மஸ்ஜிதின் நபவி பள்ளிவாசலுக்கு மின்சாரம் விநியோகிக்கும் பிரதான நிலையமாக இருக்கிறது. இது புனித தலங்களை இலக்கு வைக்கும் தீவிரவாத நடவடிக்கைகளின் தொடர்ச்சியே இதுவென்றும் சவுதி கூட்டணி ஊடகப் பேச்சாளர் மேஜரல் துர்க்கி அல் மாலிகி குற்றம் சாட்டியிருக்கிறார். ஆனாலும் புனித தலங்களை இலக்கு வைத்து நடத்தப்படும் இத்தகைய தாக்குதல்களுக்கும் தமக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று ஹவுதி கிளர்ச்சி அமைப்பின் உயர் அதிகாரி ஒருவர் மறுப்பும் தெரிவித்திருக்கிறார். சவுதியின் இறையாண்மைக்கும் இஸ்லாமிய உலகின் புனித மதிப்புகளுக்கும் அச்சுறுத்தலாக விளங்கும் இத்தகைய தூண்டுதல் தாக்குதல்கள் உடனடியாக நிபந்தனையின்றி நிறுத்தப்பட வேண்டும் என்று துருக்கி வெளிவிகார அமைச்சு வலியுறுத்தியிருக்கிறது. சவுதியின் பாதுகாப்பு மற்றும் புனித தலங்களை பாதுகாக்கும் அனைத்து முயற்சிகளுக்கும் தனது முழுமையான ஆதரவை சூடான் அரசாங்கம் மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது. ஆகஸ்ட் மாதம் மக்காவில் சவுதி அரேபியா, பாகிஸ்தான் மற்றும் துருக்கி ஆகிய நாடுகளுக்கிடையே கையெழுத்தான மும்முனை பரஸ்பர பாதுகாப்பு ஒப்பந்தம் நடைமுறையில் உள்ள சூழலில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. உக்ரைன் மீதான தாக்குதல்கள் தொடர்பாக ரஷ்ய வெளிவிகார அமைச்சர் செவ்வியொன்றில் குறிப்பிடத்தக்க சில கருத்துக்களை வெளிக்கொணர்ந்துள்ளார்.
2: இது நட்பு ரீதியான கேள்வியா? இது ஒரு சாதாரண செய்தியாளரின் கேள்விதான். இவர் தான் ரஷ்யாவின் வெளியுறவு அமைச்சரான செர்கே லாவ்ரோவ். ஐரோப்பாவுக்கு எதிராக ரஷ்யா ஒரு பல்முனை போர் நடத்தி வருகிறது என்பதை அவர் ஒப்புக்கொள்கிறாரா என்று அவரிடம் கேட்டேன்.
1: பிரிட்டனும் ஐரோப்பிய கண்டத்து நாடுகளும் யுக்ரைனுக்கு வழங்கும் ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை எங்களை தாக்குவதற்கு பயன்படுத்தும் போது அவற்றை நாங்கள் அழிப்பதை குறிப்பிடுகிறீர்களா? இதை நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் அழைத்துக் கொள்ளுங்கள், ஆனால் ஐரோப்பா எங்களுக்கு எதிராக நடத்தி வரும் போர் இது என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. இதை நாங்கள் நீண்ட காலமாகவே கூறி வருகிறோம்.
2: யுக்ரைனில் நடப்பது ரஷ்யாவுக்கு எதிரான ஐரோப்பாவின் போர் என்பதே ரஷ்யாவின் அதிகாரப்பூர்வ நிலைப்பாடு. ஆனால் 2022 யுக்ரைன் மீது முழு அளவிலான படையெடுப்பை தொடங்கியது ரஷ்யா தான் என்ற உண்மையை இது மறைக்கிறது. உலகம் முழுவதும் கொடூரமான ஆயுத சக்தியை பயன்படுத்துவதாக மேற்கத்திய நாடுகள் மீது லாவ்ரோவ் சமீபத்தில் சுமத்திய குற்றச்சாட்டுகள் குறித்து அவரிடம் இப்போது கேட்டேன்.
1: ஈரானின் தலைமையையும் குழந்தைகள் உட்பட அவர்களது குடும்பத்தினரையும் அவர்கள் குண்டு வீசி அழித்தார்களே, அது கொடூரமான ஆயுத சக்தி பயன்பாடு இல்லையா?
2: ஆனால் யுக்ரைனில் ரஷ்யா ஒவ்வொரு நாளும் கொடூரமான ஆயுத சக்தியை பயன்படுத்தவில்லையா?
1: ரஷ்ய கூட்டமைப்பின் மீது போர் தொடுப்பதற்காக மேற்கத்திய நாடுகளின் ஆதரவை பெற்ற நாஜி ஆட்சியால் பயன்படுத்தப்பட்ட உள்கட்டமைப்புகளை அழிப்பதை நீங்கள் குறிப்பிடுகிறீர்கள் என்றால், எங்களுக்கு ஏற்பட்டுள்ள இந்த நேரடி அச்சுறுத்தலை ஒழித்து கட்ட நாங்கள் கடுமையான ஆயுத சக்தியை பயன்படுத்துகிறோம்.
2: ரஷ்யாவின் அணுகுமுறையில் காணப்படும் மற்றொரு அம்சம் என்னவென்றால், யுக்ரைன் தலைமையை நியோ நாஜி என சித்தரிப்பதன் மூலம் அங்கு ரஷ்யா மேற்கொள்ளும் நடவடிக்கைகளை நியாயப்படுத்த முயற்சிக்கிறது.
0: தொடர்ந்து, அமெரிக்க ராணுவத்தில் அதிநவீன ட்ரோன் படைப்பிரிவு புதிதாக தொடங்கப்பட உள்ளதாக அந்த நாட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சர் பீர்கேக் செட் அறிவித்திருக்கிறார். விர்ஜினியாவில் உள்ள குவாண்டிகோ கடற்படை தளத்தில் வீரர்கள் முன்னிலையில் உரையாற்றிய அவர், நவீன போர்க்களங்களின் தேவைகளுக்கேற்ப தன்னாட்சி பெற்ற ரோபோடிக் மற்றும் ட்ரோன் திறன்களை வலுப்படுத்த 4 அந்தஸ்திலான புதிய தலைமை பிரிவு உருவாக்கப்படும். ராணுவத்தில் உள்ள சுமார் 800 ஜெனரல்கள் மற்றும் அட்மிரல் பதவிகளில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த 10% குறைப்பை வரும் புத்தாண்டுக்குள் 20% இரட்டிப்பாக்க உத்தரவிட்டுள்ளேன். இதுவே தாமதமான நடவடிக்கையாகும். எதிர்கால போர்முறைகள் மற்றும் புதிய தலைமுறை ஆயுதங்களை உருவாக்குவது குறித்து ஆய்வு செய்ய தொழிலதிபர் எலான் மக்ஸ், முன்னாள் அவைத் தலைவர் நியூட் கிங்ரிஷ் மற்றும் பாமர் லக்கி ஆகியோர் அடங்கிய சிறப்பு குழு அமைக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அத்துடன் கடந்த 40 இல்லாத வகையில் 15,000 முதல் 20,000 வீரர்கள் தங்குவதற்கு புதிய ராணுவ தளம் அமைப்பது, சுயமாக மின் உற்பத்தி செய்யும் தளங்களை உருவாக்குவது, மத விகாரங்களுக்கான தனி அலுவலகம் அமைப்பதாகிய திட்டங்களும் உள்ளதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தென்மேற்கு இங்கிலாந்தின் ஃபேர்ஃபோர்ட் விமானப்படை தளத்துக்கு அருகே சந்தேகத்துக்கிடமான வகையில் நடந்த பயங்கரவாத சதியில் ஈரானுக்கு தொடர்பு இருப்பதற்கான வலுவான சாத்தியக்கூறுகள் உள்ளதாக பிரிட்டன் பிரதமர் தெரிவித்திருக்கிறார். அதே நேரம் இந்த குற்றச்சாட்டை ஈரான் மீதான தேவையற்ற அச்சம் என்று லண்டனில் உள்ள ஈரான் தூதரகம் மறுத்திருக்கிறது. மேற்காசிய போரில் அமெரிக்க விமானப்படையின் பல முக்கிய நடவடிக்கைகளுக்கு தளமாக விளங்கிய ஃபேர்ஃபோர்ட் விமானப்படை தளம் அருகே கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடந்த சம்பவத்தில் பயங்கரவாத சதியில் ஈடுபட்டதான சந்தேகத்தில் 20 5 பிரிட்டன் குடிமக்கள் கைது செய்யப்பட்டு பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார்கள். இந்த சம்பவத்தை பிரிட்டனின் பயங்கரவாத தடுப்பு பிரிவு காவல்துறையினர் தீவிரமாக விசாரித்து வரும் நிலையில் கைது செய்யப்பட்டவர்களுக்கு பிணை வழங்கப்பட்டது குறித்து அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய பிரதமர், இந்த சம்பவத்தில் ஈரானின் தொடர்பு இருப்பதற்கான வலுவான சாத்தியக்கூறுகள் உள்ளன. இது மிக தீவிரமான மற்றும் சிக்கலான காவல்துறை விசாரணையாகும். மிக கடுமையான நிபந்தனைகளுடனே பிணை வழங்கப்பட்டுள்ளது. அதிகாரிகள் லமியை முழு கட்டுப்பாட்டில் வைத்துள்ளார்கள் என்று குறிப்பிட்டார். வட மேற்கு சிரியாவின் கோம்ஸ் மாகாணத்தில் பயணிகள் பேருந்து மீது அடையாளம் தெரியாத நபர்கள் கடந்த புதன்கிழமை இரவு நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் குறைந்தது 7 உயிரிழந்துள்ளார்கள், 4 படுகாயமடைந்துள்ளார்கள். உயிரிழந்தவர்கள் அனைவரும் பணி முடிந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்த நிறுவன ஊழியர்கள். இந்த தாக்குதலுக்கான காரணம் உடனடியாக தெரியவில்லை. எந்த அமைப்பும் இதற்கு பொறுப்பேற்கவும் இல்லை. அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணம் லாஸ் ஏஞ்சலஸ் அருகே நோயாளியை ஏற்றிச் சென்ற மருத்துவ ஹெலிகாப்டர் கடலில் விழுந்து விபத்துக்குள்ளானதில் 2 உயிரிழந்தார்கள். கடலினா தீவிலிருந்து பிரதான லெப்பரப்பில் உள்ள மருத்துவமனைக்கு நோயாளியை அழைத்து செல்வதற்காக புறப்பட்ட சிறிது நேரத்திலே இந்த ஹெலிகாப்டர் கடலில் விழுந்து விபத்துக்குள்ளானது. தவிலறைந்து விரைந்து சென்ற மீட்புக் குழுவினர் கடலில் தத்தளித்த 4 மீட்டார்கள். அவர்களில் 2 சம்பவ இடத்தில் உயிரிழந்தார்கள். மீட்கப்பட்ட மற்ற 2 சீரான் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். மாயமான 5 நபரை தேடும் பணியில் கடலோர காவல் படையினர், தீயணைப்பு வீரர்கள் மற்றும் லாஸ் ஏஞ்சலஸ் காவல்துறையின் நீச்சல் வீரர்கள் இரவு முழுவதும் தொடர்ந்து ஈடுபட்டுள்ளார்கள். பிரான்சில் மாணவர்கள் போராட்டம் தீவிரமடைகின்றன.
8: ஆசிரியர் பற்றாக்குறை மற்றும் பழுதடைந்த பாடசாலை கட்டிடங்கள் தொடர்பான போராட்டங்கள் வன்முறையாக மாறிய நிலையில் பிரான்சில் உள்ள பாடசாலை மாணவர்கள் பாடசாலைகள் மற்றும் வாகனங்களுக்கு தீ வைத்துள்ளனர். பிரான்சின் 2 பெரிய நகரமான மார்சேயில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. மோதல்களின் போது ஊழியர்கள் காயமடைந்ததை தொடர்ந்து மார்சே நகரின் பொது போக்குவரத்து சேவைகள் முற்றாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது.
0: தொடர்ந்து ஜப்பானில் நிரந்தர வாசியாக விரும்பும் வெளிநாட்டினருக்கான விதிகள் கடுமையாக்கப்படுகின்றன. புதிய விதிகள் படிப்படியாக நடப்புக்கு வரும். விண்ணப்பம் செய்வோரின் ஆண்டு வருமானம் சராசரியை விட அதிகமாக இருக்க வேண்டும். ஜப்பானிய மொழியில் அன்றாடம் பேசும் அளவுக்கு திறன் இருக்க வேண்டும். ஜப்பானின் சமூக விதிகளை புரிந்து கொண்டிருப்பதை காட்ட வேண்டும். ஓய்வூதியம் தொடர்பான புதிய நிபந்தனைகளும் விதிக்கப்படுகின்றன. விண்ணப்ப கட்டணமும் பெரிய அளவில் உயர்கிறது. தற்போது 10,000 yen 62 அமெரிக்க டாலர் செலுத்தப்படுகிறது. அது 2,00,000 yen ஆக சுமார் 1,250 அமெரிக்க டாலர், அதாவது 20 உயர்த்தப்படுகிறது. ஜப்பானில் வெளிநாட்டினரின் எண்ணிக்கை அதிகரிக்கும் நிலையில் இந்த மாற்றங்கள் வருகின்றன. குடிநுழைவு குறித்து ஜப்பானியர்களிடையே கவலை அதிகரித்துள்ளதாக பிரதமர் சனாயி தக்காச்சி தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் ஜப்பானில் பிறப்பு வீதம் குறைந்து பல துறைகளில் ஊழியர் பற்றாக்குறையும் உள்ளது. அதனால் வெளிநாட்டு ஊழியர்கள் தொடர்ந்து தேவை என்று நிபுணர்களும் வர்த்தக தலைவர்களும் கூறுகிறார்கள். புதிய விதிகளால் நிரந்தரவாச தகுதி பெறுவது சிலருக்கு கடினமாகலாம், ஆனால் அவர்கள் உடனடியாக ஜப்பானை விட்டு வெளியேற வேண்டும் என்பது அதற்கு பொருளல்ல என்றும் தெரிவிக்கப்படுகிறது. அமெரிக்காவில் 35 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு தட்டம்மை பரவல் மோசமாகியுள்ளது. தட்டம்மையால் 5வது மரணம் பதிவாகியுள்ளது. ஆக கடைசியாக பென்சில்வேனியா மாநிலத்தைச் சேர்ந்த ஒருவர் இறந்தார். அவர் தட்டம்மை தடுப்பூசி போட்டுக் கொள்ளவில்லை என்று அதிகாரிகள் தெரிவித்தார்கள். பென்சில்வேனியாவில் மட்டும் 943 பேருக்கு தட்டம்மை ஏற்பட்டுள்ளது. 29 மாவட்டங்களில் நோய் பரவியுள்ளது. அமெரிக்கா முழுவதும் செப்டம்பர் 24 வரை 3642 சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. 47 மாநிலங்களில் தட்டம்மை கண்டறியப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் தட்டம்மை 2000ஆம் ஆண்டு முற்றிலும் ஒழிக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. தடுப்பூசி திட்டங்கள் அதில் முக்கிய பங்கு வைத்தன. ஆனால் அண்மைய ஆண்டுகளில் நோய் மீண்டும் பரவ தொடங்கியுள்ளது. தடுப்பூசி மீதான சந்தேகமும் சுகாதார அதிகாரிகள் மீதான நம்பிக்கையின்மை அதிகரித்திருப்பதும் அதற்கு காரணமாக தெரிவிக்கப்படுகிறது. பென்சில்வேனியாவில் இதுவரை தட்டம்மையால் உயிரிழந்த 5 பேருமே தடுப்பூசி போட்டுக் கொள்ளாதவர்கள். தட்டம்மையால் காய்ச்சல், சுவாச பிரச்சனைகள், வலியுடன் தோலில் தடிப்புகள் ஏற்படலாம். கடுமையான நிலையில் நுரையீரல் அழற்சி, மூளை அழற்சி போன்ற பாதிப்புகளும் ஏற்படலாம். அமெரிக்காவில் மரண தண்டனை தோல்வியில் முடிந்ததால் கைதி கிறிஸ்டா பைக் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். டெனன்சி மாநிலத்தைச் சேர்ந்த அந்த 50 வயது பெண்ணின் மரண தண்டனை நேற்று நிறைவேற்றப்பட இருந்தது.
9: நாங்கள் அறிந்தவரை பென்டோபார்பிட்டல் எனப்படும் மருந்துதான் இதற்கு பயன்படுத்தப்பட்டது. டென்னசி மாகாணத்தில் மரண தண்டனைக்கான கொடிய நச்சு ஊசிகளில் பயன்படுத்தப்படும் மருந்து இது. அமெரிக்கா முழுவதும் மரண தண்டனைகளை நிறைவேற்ற இந்த மருந்து பயன்படுத்தப்பட்டு வருகிறது. மரண தண்டனைக்கான இந்த மருந்தின் விநியோகம் தொடர்பாக அமெரிக்காவில் நீண்டகாலமாகவே சர்ச்சைகள் நிலவி வருகின்றன. முக்கிய மருந்து நிறுவனங்கள் மரண தண்டனைக்கான மருந்துகளின் பயன்பாட்டை கட்டுப்படுத்தியுள்ள நிலையில் சில மாகாணங்கள் மாற்று விநியோகஸ்தர்களை இந்த நேரத்தில் இது அந்த மருந்தின் கோளாரா, மருந்து செலுத்தப்பட்ட விதத்திலா, அல்லது அந்த நடைமுறையின் வேறு பகுதிகளில் ஏற்பட்ட பிரச்சனையா என்பது தெரியவில்லை. ஆனால் அந்த மருந்தின் 2 டோஸ்கள் செலுத்தப்பட்டதாக நேரில் பார்த்தவர்கள் கூறிய பின்னரும் கிறிஸ்டா பைக் எவ்வாறு உயிருடன் இருக்கிறார் என்பதை டென்னசி அதிகாரிகள் இன்னும் விளக்கவில்லை. மரண தண்டனையை நிறைவேற்றும் நடவடிக்கை திட்டப்படி நடைபெறவில்லை என்பது டென்னசி அதிகாரிகளின் தகவல் மூலம் தற்போது தெரிய வந்துள்ளது. கிறிஸ்டா பைக் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார் என்பது உறுதியாகியுள்ளது.
0: தொடர்ந்து, பிள்ளை பராமரிப்பு நிலையத்தில் துப்பாக்கியை வெளியே எடுத்த சிறுபிள்ளையின் பெற்றோரில் ஒருவர் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார். அந்த பிள்ளை தனது பையில் இருந்த துப்பாக்கியை வெளியே எடுத்தது. அமெரிக்காவின் மெக்சிகன் மாநிலத்தில் அந்த சம்பவம் நடந்தது. யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. நிலைய ஊழியர்கள் உடனடியாக பிள்ளைகள் அனைவரின் பாதுகாப்பையும் உறுதி செய்ததாக காவல்துறை தலைவர் தெரிவித்தார். அந்த துப்பாக்கியில் தோட்டாக்களும் இருந்தன. அந்த சிறுபிள்ளையின் பெற்றோரில் மற்றொருவர் காவல்துறை அதிகாரி. நிலையத்தில் இருந்த துப்பாக்கி காவல்துறையைச் சேர்ந்ததல்ல. சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட யாருக்கும் தீய நோக்கம் எதுவும் இல்லை என்று நம்புவதாக காவல்துறை தலைவர் தெரிவித்தார். துப்பாக்கியை பாதுகாப்பாக வைப்பது முக்கியம் என்று அவர் வலியுறுத்தினார். நிலையத்தில் ஏற்கனவே நிறைய பாதுகாப்பு நடவடிக்கைகள் நடப்பில் உள்ளன. அவை மேலும் மெருகேற்றப்பட உள்ளன. பிள்ளைகளின் பைகள் அனைத்தும் சோதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திமிங்கலம் மோதியதில் படகு ஒன்று உடைந்தது. நடுக்கடலில் 4 இதனால் தவித்தார்கள். சொகுசு படகின் அடிப்பகுதியில் திமிங்கலம் மோதியது. படகுக்குள் கடல் நீர் நிரம்ப தொடங்கிவிட்டது. படகின் ஸ்டீரிங் வீல் என்ற திசை மாற்றும் வளையம் செயலிழந்து விட்டது. உயிர் தப்புவது ஒன்றே படகில் இருந்த 4 பேரின் நோக்கம். அவசர எச்சரிக்கை விளக்கை ஏற்றினார்கள். அடுத்த சில மணி நேரத்துக்கு முடிந்த அளவு படகில் இருந்து நீரையும் அவர்கள் வெளியேற்றினார்கள். பக்கத்தில் நிலம் எதுவும் கிடையாது. சுமார் 460 கிலோமீட்டர் தூரத்தில் சிறிய தீவு மட்டுமே. பகல் இரவானது. 4 பேரும் படகை கைவிட்டு விட்டு உயிர்காக்கும் படகுக்கு மாறினார்கள். அவர்களின் கண்ணெதிரே சொகுசு படகு தென் பசிபிக் கடலுக்குள் மூழ்கிவிட்டது. உதவி வருமா என்ற தவிப்பு ஒரு வழியாக முடிவுக்கு வந்தது. 18 மணி நேரம் கழித்து விடியலுடன் 143 மீட்டர் நீள சரக்கு கப்பலும் வந்தது. காலை சுமார் 6 மணிக்கு சரக்கு கப்பல் 4 பேரையும் மீட்டது. சென்ற வார இறுதியில் அந்த சம்பவம் நடந்தது. யாருடைய உயிருக்கும் ஆபத்து ஏற்படவில்லை என்பதே பெரிது என்று உயிர் பிழைத்த ஒருவர் தெரிவித்தார். அமெரிக்காவின் கலிபோர்னியா மாநிலத்தில் பிரபல ரோலர் கோஸ்டர் சவாரி ஒன்று நிரந்தரமாக மூடப்படுகிறது. காரணம், அதில் சென்ற சிலருக்கு மூளை பாதிப்பு ஏற்பட்டதாக வெளியான தகவல். சிக்ஸ் பிளாக்ஸ் மேஜிக் மவுண்டின் கேளிக்கை பூங்காவில் உள்ள X2 சவாரி சுமார் 20 ஆண்டுகளாக செயல்பட்டு வந்தது. பல திருப்பங்கள் கொண்ட அந்த சவாரி மணிக்கு அதிகபட்சம் 130 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடியது. X2 சவாரி பற்றி ஏராளமான சட்ட புகார்கள் அளிக்கப்பட்டுள்ளன. சென்ற ஜூலையில் X2 சவாரி சென்ற பெண்கள் இருவர் கடுமையாக காயமுற்றதாக அவர்களின் குடும்பத்தினர் தெரிவித்தார்கள். இருவருக்கும் அவசரமாக மூளை அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. அவர்களில் ஒருவர் இன்னமும் பேச்சு மூச்சொன்றி இருக்கிறார். இரண்டாவது சம்பவத்துக்கு பின் அந்த சவாரி தற்காலிகமாக மூடப்பட்டது. தற்போது அது நிரந்தரமாக மூடப்படுவதாக கேளிக்கை பூங்கா தலைவர் தெரிவித்தார். X2 சவாரி பலதரப்பட்ட பாதுகாப்பு சோதனைகளை கடந்திருந்தாலும் அதை மூடுவதே சரியான முடிவு என்று அவர் தெரிவித்தார். அந்த சவாரியால் பாதிக்கப்பட்டதாக 100க்கும் அதிகமானோர் தெரிவித்துள்ளார்கள். இனி விளையாட்டுச் செய்திகளில், 2027 சர்வதேச கிரிக்கெட் சபையின் ஒருநாள் உலகக்கோப்பை தொடர் அட்டவணையை சர்வதேச கிரிக்கெட் வாரியம் வெளியிட்டுள்ளது. சர்வதேச கிரிக்கெட் சபையின் ஒருநாள் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் தென்னாப்பிரிக்கா, நபீபியா, சிம்பாபேயில் அடுத்த ஆண்டு நடைபெறுகிறது. இந்த தொடருக்கான அட்டவணை நேற்று வெளியிடப்பட்டது. பாகிஸ்தான் இலங்கை அணிகளுடனான முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் தொடருக்கான இங்கிலாந்து அணியை அந்த நாட்டு கிரிக்கெட் வாரியம் அறிவித்துள்ளது. பாகிஸ்தான், இலங்கை மற்றும் இங்கிலாந்து அணிகள் தங்களுக்குள் முத்தரப்பு ஒருநாள் தொடரில் விளையாட உள்ளன. பாகிஸ்தானில் நடைபெறும் இந்த முத்தரப்பு தொடர் வருகின்ற அக்டோபர் 18 முதல் தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இந்த முத்தரப்பு ஒருநாள் தொடருக்கான இங்கிலாந்து அணியை அந்த நாட்டு கிரிக்கெட் வாரியம் அறிவித்துள்ளது. இதற்கிடையில் பாகிஸ்தானில் விளையாட சிம்பாபே கிரிக்கெட் அணி மறுப்பு தெரிவித்துள்ளதால் முத்தரப்பு தொடர் ரத்து செய்யப்பட உள்ளதான தகவல்களும் வெளியாகியுள்ளன. சீனா ஓபன் டென்னிஸ் போட்டியில் முன்னணி வீரரான ஜெர்மனியின் அலெக்சாண்டர் சிவரஃப், ஜப்பான் ஓபனில் ஸ்பெயினின் கார்லோஸ் அல்கராஸ் ஆகியோர் 2வது சுற்றுக்கு நேற்று முன்னேறினார்கள். ஆசிய விளையாட்டுப் போட்டித் தொடரின் ஆண்கள் ஹாக்கி இறுதிப் போட்டியில் விளையாட இந்தியா தகுதி பெற்றிருக்கிறது. அரையிறுதியில் பாகிஸ்தானுடன் மோதிய இந்தியா 4-3 என்ற கோல் கணக்கில் த்ரில் வெற்றியை பதிவு செய்து இறுதி சுற்றுக்கு முன்னேறியிருக்கிறது. நோர்வே கால்பந்து நட்சத்திரம் ஏர்லிங் ஹாலண்ட் நோர்வேயின் ஏர் ஷட்டல் விமானவிடத்தின் மீது வழக்கு தொடுத்துள்ளார். தம் தோற்றம், தனித்துவமான சில அடையாளங்கள் ஆகியவற்றை அந்த நிறுவனம் அனுமதியின்றி பயன்படுத்தியதாக அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள் அனுசரணை தருகின்றார்கள். தற்போது உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளை இணையத்தினூடாக தந்து கொண்டிருக்கும் எமது உத்தியோர்வ இணையதளமான www.trttamilolli.com இந்த இணையத்தினூடாக டிஆர்டி தமிழொலியின் நேரடி ஒலிபரப்பினையும் மறு ஒலிபரப்புகள் சிலவற்றையும் நீங்கள் மேலதிகமாக கேட்கலாம். 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 372.35%, இந்திய பெறுமதியில் 108.30%, 1 அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 330.98%, இந்திய பெறுமதியில் 96.28%, 1 சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 398.79%, இந்திய பெறுமதியில் 116.3%, 1 கிராச்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 437.10%, இந்திய பெறுமதியில் 127.16%, 1 கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 232.78%, இந்திய பிரமதியில் 67.72%. கேட்டது டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் நீங்கள் கேட்ட உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டின் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் VTS பினான்ஸ் GmbH நிறுவனத்தினர். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இன்னைக்கு மகாலம் காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாட்சி பிள்ளைக்கு வந்த நான்
2: வீட்டு கிஷன் கறி இருக்கு, அங்க போய் பார்த்தனாலும் மரக்கறியண்டா அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
1: பத்தாவுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தியே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அட்ரஸி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்து நான் அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: அன்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris Lachapalle
4: 11 13 rue Caille 75 Midi Paris.
3: Vicky Superstore Gala Gonesse Sassadil
4: 5 rue Marcel Cerdan 95140 Garge les Gonesses.
3: Melodie தொடர்புகளுக்கு VT Cash and Curry Paris Lachapalle தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 55 07 18. சாசல் காலா கோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
5: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
6: ரம்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர் மகளிர் குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சூழன் பல்பொருள் வாணிபம் ரம்சையே.

0: தமிழ் ஒலி.
1: நீ நெஞ்சங்கள் அனைவருக்கும் இனிய இரவு வந்தனங்கள். அப்படி எல்லோரும் நலமாக இருக்கிறீர்களா? உங்கள் அனைவருக்கும் வானொலியில் வாழ்த்து தெரிவித்து இப்பொழுது முதல் காற்றலைக்கு வருவது

0: பாடுவோர் பாடலாம். இன்று மாதத்தின் முதலாவது வெள்ளிக்கிழமை வழமை போல் வானிலைக்கு வருவது பாடுவோர் பாடலாம். வழமையான தொலைபேசி இலக்கம் மூலம் நீங்கள் தொடர்புகளை ஏற்படுத்தி நேரடியாக பாடும் நேரம் பாடுவோர் பாடலாம். அந்த வயிறு இன்றைய நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்க வந்திருக்கும் நேரை நான் அன்போடு அழைத்துக் கொள்ளப் போகின்றேன். நினைப்பிலே வந்திருப்பவர் வணக்கம். வணக்கம்
1: மங்களமாக
0: பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியை வளமை போல ஆரம்பிக்க வந்திருக்கிறேன். உங்களையும் அன்போடு வரவேற்று என்ன பாடலோடு வந்திருக்கீங்க?
1: நான் விலகை மாயம் என்ற பாட்டை படிக்கப்படுறேன்.
0: சரி, கேட்போம்.
1: நன்றி.

அலையும் நீர் மாவும் குமுகாதல் போலே, அலையும் நீர் மாவும் குமு

0: കാണും സുഖമേ മായം, കാണും സുഖമേ മായം. நன்றி வணக்கம்.
1: உச்சமாகவே இன்றைய பாடுவோர் பாடல் நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைத்தீர்கள். உங்களுக்கும் எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் காற்றலையில் பாடுவோர் பாடலாம். நிலைய கலை நேரம் 10:45 வைக்கராச்சத்தில் 9:45 பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேரே அன்போடு அழைத்துக் கொள்கிறேன். நினைப்பில் வந்திருப்பவர் வணக்கம்.
2: வணக்கம்
1: சிவா, நான் மகேந்திரன்.
2: பாடகனாக
1: சரி வரவேற்றுக் கொள்கின்றோம்.
2: பாடிய யுவசரியாக்காகும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு பாடுகிறேன். நான் கவிஞனும் இல்லை நல்ல ரசிகனும் இல்லை, நான் கவிஞனும் இல்லை.

இரவு நேரம் பிறரை போலே என்னையும் கொல்லும் துணை இருந்தும் இல்லை என்று போனால் ஊர் என்ன சொல்லும்? இரவு நேரம் பிறரை போலே என்னையும் கொல்லும் துணை இரு

ஆசையில்ல உண்மையும் இல்லை. அன்பே ஆருயிரே இன்பமே இனியவளே, பண்போடு அன்போடு படியேறி வந்தவளே, பார்த்து பார்த்து மயங்க வைத்து காத்து காத்து நிற்க வைத்து, தன்னே உன்மேல் பாட்டு பாட

உன்னையும் இல்லை. காட்டுமானை வேட்டையாட தயங்கவில்லையே, இந்த வீட்டுமானின் உள்ளம் ஏனோ விளங்கவில்லையே. கூட்டு வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை புரியவில்லையே, கூட்டு வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை புரியவில்லையே. நான் கொண்டு வந்த பெண் மனதில் பெண்மை இல்லையே, நான் கவிஞனும் இல்லை நல்ல ரசிகனும் இல்லை, காதலினும் ஆசை இல்ல உண்மையும் இல்லை. நான் அழுதால் சிரிக்கிறார்.

அழுகிறாள், கெஞ்சினால் கொதிக்கிறாள், கெஞ்சினால் மிதிக்கிறாள். இருப்ப அழுததா திரிப்பதா அம்மா தா

0: நன்றி.
1: மகிழ்ந்தீர்கள் மகேந்திரன், உங்களுக்கு உங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து மணிந்திருங்கள், அன்போடு வரவேற்க காத்திருக்கின்றோம். நன்றி, வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழியின் காட்டலையில் பாடுவோர் பாடலாம்.
2: தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பொலிவுடன் பொண்டுபொண்டே மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொண்டுபொண்டே மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்து இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொண்டுபொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொண்டுபொண்டே மார்க்கெட் 1 Avenue Edwan Bayo 93000 கோபினி. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 0141 55 35 58 அல்லது 0758 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொண்டுபொண்டே ரேம் தடுப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொண்டுபொண்டே மார்க்கெட்.
1: நிலையை கலைஞரம் 10:51 ஐக்கியராஜ்யத்தில் 9:51 பாடூர் பாடலாம் நிகழ்ச்சியில் அணிந்திருக்கும் நேரில் அழைத்துக் கொண்டு நினைப்பில் வந்திருப்பவர் வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம் மாமா, நான் அபிவரதன் கதை.
1: அபிவரதன் வந்திருக்கிறீர்கள். அபிவரதன், எப்படி நல்ல சுகமா இருக்கீங்களா? நாங்களும் நல்ல சுகமா இருக்கின்றோம். உங்களை விசாரிப்புக்கும் நன்றி அபிவரதன். என்ன பாடலோட நீங்க வந்திருக்கீங்க?
3: மழை தருமோ என் மேகம்.
1: சரி, கேட்டு மகிழ்வோம்.
3: மழை தருமோ என் மேகம், மயங்குதம்மா எண்ணங்கள் யாவும், தூகைக்கு தூதுவன் யாரோ, தோல் தொட்ட தென்றலடி, தொடர்ந்து நீ பாடும் ராகம் என்ன பொன்வண்டே? மழை தருமோ என் மேகம், மயங்குதம்மா எண்ணங்கள் யாவும், தோகைக்கு தூதவன் யாரோ, தோல் தொட்ட தென்றலடி, தொடர்ந்து நீ பாடும் ராகம் என்ன புன்வண்டே? தேனிருக்கும் வண்ண மலர் நீராடுது, தேனியில் ஒன்று இங்கு போராடுது, தேனிருக்கும் வண்ண மலர் நீராடுது, தேனியில் ஒன்று இங்கு போராடுது, அழைக்கின்ற

தடை போடும் உள்ளம் யார் செய்த பாவம் தளிர்மேனி அன்ன பேடு எண்ணம் மாறுமா மலை தருமோ என் மேகம் மயங்குதம்மா எண்ணங்கள் யாவும் தோல் தொட்ட தோழிக்கு தூதுவன் யாரோ தோல் தொட்ட தென்றலடி தொடர்ந்து நீ பாடும் ராகம் என்ன பொன்பண்டே கோவிலுக்குள் தெய்வ மகள் குடியேறினாள் காதலுக்குள் என்று அவள் படியேறுவாள் கோவிலுக்குள் தெய்வ மகள் குடியேறினாள் காதலுக்குள் என்று அவள் படியேறுவாள் சிரிக்க

0: பிழைக்கின்ற செய்தியை சொல்ல அன்பே ஓடிவா மழை தருமோ என் மேகம் மயங்குதம்மா எண்ணங்கள் யாவும் தூகிக்கு தூதுவன் யாரோ தோல் தொட்ட தென்றலடி தொடர்ந்து நீ பாடும் ராகம் என்ன பொன்வண்டி.
1: ஹலோ, உங்களுக்கும் வாழ்த்துக்கள் அபிவர்தன். தொடர்ந்து அணிந்திருங்கள். அன்போடு நாங்கள் வரவேற்க காத்திருக்கின்றோம். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம்.
1: பிரான்சிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ்லியின் காத்திலையில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது

0: பாடல்களை காத்தலையில் பாடிக்கொண்டிருக்கின்றார்கள். அன்பு நேயர்கள், பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியூடாக இப்பொழுது வாட்ஸ்அப்பின் ஊடாக வந்திருக்கும் நேயரை அழைத்துக் கொள்ளப் போகின்றேன். நினைப்பில் வந்திருப்பவர் வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம். ரவீந்திரன் தர்மவதி.
0: ரவீந்திரன் தர்மவதி வந்தார்கள். எப்படி, நல்ல சுகமா இருக்கீங்களா? என்ன பாடோடு ரவீந்திரன் தர்மவதி? சரி, இந்த ராவிலே வெண்ணிலாவை அழைத்து வருங்கள் சுவிட்சர்லாந்திலிருந்து கேட்டு மாட போன்றோம். வாழ்த்துக்கள், பாடுங்கள்.
1: நன்றி.
0: பாடுங்கள்.

0: உற்சாகமாக இணைந்து பாடினீர்கள் நரேந்திர மோடி, உங்களுக்கு உங்கள் வாழ்த்துக்கள். தொடர்ந்து மணிந்திரங்கள் வரவேற்க காத்திருக்கிறோம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழியின் காட்டலையில். மாதத்தின் முதலாவது வெள்ளிக்கிழமை நேரடி ஒலிபரப்பில் அன்பு நேய நெஞ்சங்கள் இணைந்து பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த வயலில் வந்திருக்கும் அடுத்த நேரில் அழைத்துக் கொள்ளப் போகின்றேன். நினைப்பிலே வந்திருப்பவர் வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம். ராஜலிங்கம்.
0: ராஜலிங்கம் வந்திருக்கு. ராஜலிங்கம், அப்படி நல்ல சும்மா இருக்கீங்களா?
2: ஆமாம், நாங்கள் இருக்கிறோம்.
0: சரி, உங்களையும் வரவேற்றுக் கொள்ளணும்.
2: வேண்டிக் கொண்டு
0: என்ன பாடலோடு நீங்க வந்திருக்கீங்க?
2: பூவும் காத்தும் சேரும் போது.
0: சரி, கேட்டு மாடுவோம், பாடுங்கள்.
2: சரி. பூவும் காத்தும் சேரும் போது வாசம் வருகிறது, நேரம் காலம் சேரும் போது வாழ்க்கை வருகிறது. நல்ல நல்ல நேரம் நம்மை வந்து சேரும், முத்து முத்து தீபம் நித்தம் ஒளி வீசும், அந்த வானம் வாழ்த்தும்.

0: நம்மை வந்து சேரும் முத்து முத்து தீபம் நித்தமொழி வீசும் அந்த வாரம் வாழ்த்தும் அந்த வாரம் வாழ்த்தும்.
1: உச்சமாக பாடுவர்பாளர் இணைந்திருந்தீர்கள் ராஜலிங்கம். உங்களுக்கும் எங்களது வாழ்த்துகள். தொடர்ந்து மனிதர்கள் அன்போடு வரவேற்க காத்திருக்கின்றோம். நன்றி, வணக்கம். பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் காட்டலையில் பாடுவோர் பாடும் பாடுவோர் பாடலாம் நேரடி ஒலிபரப்பை கேட்டு இணைந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த வகையிலே வைபருடாக வந்திருக்கும் நேரை அழைத்துக் கொள்கிறேன். நினைப்பில் வந்திருப்பவர் வணக்கம்.
2: நான் ராஜன் கேட்கிறேன்.
1: நல்ல சோமா இருக்கும் ராஜன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: உங்களோட கனகாலத்து பிற காய்க்கிறேன் நினைக்கிறேன். 92 2002 அந்த டைம்ல அதுக்கு பிறகு
1: காய்க்கிறேன். வருஷம் வயதோட சேர்ந்து ஓடி விட்டது, ஓடிக்கொண்டிருக்கு. நல்ல சோமோட விசாரிப்பு. நன்றி ராஜன். இன்னும் பாடலோட நீங்க வந்திருக்கீங்க.
2: நான் வந்து நித்தம் நித்தம் மாறுகின்றது எத்தனையோ.
1: சரி, உங்களுக்கு ஒரு ஒலிக்கட்டும் அந்த பாடல் கேட்டு மகளை போன்றோம். வாழ்த்துக்கள்.
2: நன்றிதான்.

நெஞ்சில் நினைத்ததிலே நடந்ததுதான் எத்தனையோ, கோடு போட்டு வாழ்ந்தவர்கள் எத்தனையோ, கொண்ட குறியும் தவறி போனவர்கள்.

சுரை முளைத்த விதத்தில் நேரே செடி முளைத்தது, காதல் கதையில் பாதி நடக்கும் போது திரை விழுந்தது. சுரை முளை

மாமை துள்ளி எழுந்து நின்று காதல் என்றது, குடும்ப நிலைமை எதிரில் வந்து நின்று கடமை என்றது. இளமை துள்ளி எழுந்து நின்று காதல் என்றது, குடும்ப நிலைமை எதிரில் வந்து நின்று கடமை என்றது. காதல் என்னும் பூலர்ந்து கடமை வென்றது, என்றும் மேடு பள்ளம் உள்ள

தனி கொடியாய் நடையிழந்து தவித்தது ஒன்று, அதன் துணைக்கு வந்து துயர் துடைக்க நின்றது ஒன்று. தனி கொடியாய் நடையிழந்து தவித்தது ஒன்று, அதன் துணைக்கு வந்து துயர் துடைக்க நின்றது ஒன்று. இதற்கிதுதான் என்று முன்பு யார் நினைத்தது, பழி எங்கு வந்து முடியும் என்றால் யார் தடுப்பது.

0: எத்தனையோ, கொண்டு குறியும் தவறி போனவர்கள் எத்தனையோ, நித்தம் நித்தம் மாறுகின்றது எத்தனையோ. நன்றி,
1: வாழ்த்துக்கள் ராஜன். தொடர்ந்தும் இணைந்திருங்கள், அன்போடு வரவேற்க காத்திருக்கின்றோம். நன்றி, வணக்கம்.
0: நன்றி அண்ணா.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் காட்டலையில் பாடுவோர் பாடலாம். இது ஒரு நேரடி ஒலிபரப்பு. வந்திருக்கும் அடுத்த நேரை அழைத்துக் கொள்கிறேன். நினைப்பிலே வந்திருப்பவர், வணக்கம்.
2: வணக்கம் திலீப்பண்ணா.
1: வணக்கம் மீனா. அப்படி நல்ல சுகமா இருக்கீங்களா?
2: ஓ, நாங்கள் நல்ல சுகமா. நீங்கள்?
1: நாங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம் மீனா. என்ன பாடல் வந்திருக்கீங்கள்?
2: புன்னகை மன்னன் படத்திலிருந்து சித்ரா பாடின
1: ஏதோ ஏதோ எண்ணம். பாடலை ஆரம்பியுங்கள்.

0: வாழ்த்துக்கள் மீனா, உங்களுக்கும் தொடர்ந்து முனைந்திருங்கள். அன்போடு நாங்கள் வரவேற்க காத்திருக்கிறோம். நன்றி, வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் காற்றலையில் பாடுவோர் பாடலாம். பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேரை அழைத்துக் கொள்கின்றேன். இணைப்பிலே வந்திருப்பவர் வணக்கம். வணக்கம், இணைப்பிலே இருக்கிறீர்களா? இல்லை. அப்பொழுது அடுத்த அழைப்புக்கு செல்கின்றோம். இணைப்பிலே வந்திருப்பவர் வணக்கம்.
1: அன்பான இனிய வணக்கம், திரு பிலிப் கவா, பொண்டிரேந்து விபி. நாங்களும் நீங்களும் நலமாக இருக்க எல்லாம் வேண்டிக் கொண்டு
0: உங்களையும் அன்போடு வரவேற்கணும். விபி, என்ன பாடோடு வந்திருக்க நீங்க?
1: வானமீதில் நீந்தியோடும் பண்டிலாவே.
0: சரி, பாடுங்க.
1: வானமீதில் நீந்தியோடும் வெண்ணிலாவே, நீதான் வந்ததேனோ ஜன்னலுக்குள் வெண்ணிலாவே. வானமீதில் நீந்தியோடும் வெண்ணிலாவே, நீதான் வந்ததேனோ ஜன்னலுக்குள் வெண்ணிலாவே. நானும் உன்னை பார்த்து விட்டால் வெண்ணிலாவே, நானும் உன்னை பார்த்து விட்டால் வெண்ணிலாவே. முகம் நானியே மறைவதேனோ வெண்ணிலாவே, நானியே மறைவதேனோ வெண்ணிலாவே. வானமீதில் நீந்தியோடும் வெண்ணிலாவே, பட்ட பகலில் ஜோதி வீசும் வெண்ணிலாவே. உன்னை பார்ப்பதும் ஓர் விந்தையன்றோ வெண்ணிலாவே. பட்ட பகலில் ஜோதி வீசும் வெண்ணிலாவே, உன்னை பார்ப்பதும் ஓர் விந்தையன்றோ வெண்ணிலாவே. வட்டமான உன்முகத்தில் வெண்ணிலாவே, வட்டமான உன்முகத்தில் வெண்ணிலாவே. ரெண்டு வண்டுகள் சுழல்வதேனோ வெண்ணிலாவே, வண்டுகள் சுழல்வதேனோ வெண்ணிலாவே. வானமீதில் நீந்தியோடும் வெண்ணிலாவே, நீதான் வந்ததேனோ ஜன்னலுக்குள் வெண்ணிலாவே. வானமீதில் நீந்தியோடும் வெண்ணிலாவே. நன்றி திருதேவா.
0: இணைந்த உங்களுக்கும் நன்றிகள் விபி. வரவேற்க காத்திருக்கின்றோம். நன்றி, வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் காட்டலையில் பாடுவோர் பாடலாம்.
2: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாச்சப்பலை அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க் சென்டரி, பாரிஸ், பத்தே. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 1-42-5-41-85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
0: நிலைய கலைஞரம் 10:15. மணிக்கு 11:15. ஐக்கிய ராஜ்யத்திலே 10:15. இணைப்பிலே வந்திருக்கும் நேரை அழைத்துக் கொள்கின்றேன். இணைப்பிலே வந்திருப்பவர் வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம். நான் பிரான்ஸ்லேருந்து அலோசியஸ்.
0: அலோசியஸ் வந்திருக்கீங்க. அலோசியஸ் எப்படி, நல்ல சுகமா இருக்கீங்களா?
3: ஓ, நல்ல சுகமா இருக்கும். நீங்க எப்படி, நலமா இருக்கீங்களா?
0: நாங்களும் நல்ல சுகமா இருக்கின்றோம். அலோசியஸ், என்ன பாடோடு நீங்க வந்திருக்கீங்க?
3: இந்த புதிய உறவு படத்திலேருந்து டிஎம்எஸ் ஐயாவின் அகமில்ல நடமில்ல நடம என்ற பாடலை பாட இருக்கின்றேன். அதுக்கு முதல் இந்த நேற்றைய நாளில் நமது நடிகத்தில் சாஜி கணேசன் ஐயாவின் 99வது பிறந்த நாள், அந்த பிறந்த நாளுக்கு அவருக்கு சிறப்பான வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு அவருடைய கலைக்கு தலை வணங்கி கொண்டு அவருடைய படத்தில் இருந்த பாடல்லாம் இந்த படத்தில் இருக்கிற அத்தனை பாடல்களையும் இட்ட வரைக்கும் ஒரு பாடலும் உடைக்கவில்லை. எத்தனையோ பாடல்கள் வந்திருந்தாலும் அந்த ரெக்கார்ட் தான் முதலாவதா இருக்கு. மெல்லிசம் என்னது அந்த விருத பெற்ற படமே இதுதான்.
0: அதுல இந்த ஒருவரும் உடைக்கல எனக்கு விளக்கம் அப்படிதான். சரி பாடுங்கள்.
3: நன்றி சோதரம் பாய்ப்பு. கலையில உங்களுக்கு தெரியும் தானே, நான் சொல்றது நீங்க ஜோக்க கலைக்கிறீங்க.
0: பாடுங்க.
3: ஓகே, நான் பாடல தருங்க. நன்றி. அகமெல்ல நடமெல்ல நடமே நீ என்னாகும், அகமெல்ல நடமெல்ல நடமே நீ என்னாகும், முல்லை மலர் பாதம் நோகும் உந்தன் சின்ன இடை வளைந்தாடும், வண்ண சிங்காரம் குறைந்து விடும். அகமெல்ல நடமெல்ல நடமே நீ என்னாகும், படுக்கையை இறைவன் விரித்தான், வரும் பனித்திரையால் அதை மறைத்தான், படுக்கையை இறைவன் விரித்தான், வரும் பனித்திரையால் அதை மறைத்தான், பருவத்தின் ஆசையை கொடுத்தான், வரும் நாணத்தினால் அதை தடுத்தான், வரும் நாணத்தினால் அதை தடுத்தான். அகமெல்ல நடமெல்ல நடமே நீ என்னாகும், அடிக்கடி சிரிக்கும் சிரிப்பு அதில் அழகிய மேனியின் நடிப்பு, அடிக்கடி சிரிக்கும் சிரிப்பு அதில் அழகிய மேனியின் நடிப்பு, படபடவென வரும் துடிப்பு என்று பதுங்கியதோ என்ன நினைப்பு, இன்று பதுங்கியதோ என்ன நினைப்பு. அகமெல்ல நடமெல்ல நடமே நீ என்னாகும், முல்லை மலர் பாதம் நோகும் உந்தன் சின்ன இடை வளைந்தாடும், வண்ண சிங்காரம் குறைந்து விடும். அகமெல்ல நடமெல்ல நடமே நீ என்னாகும், திருமணம் என்றது மடக்கம், கண்கள் திறந்திருந்தாலும் உறக்கம், வருவதை நினைத்தால் நடுக்கம், பக்கம் வந்து விட்டாலோ மயக்கம், பக்கம் வந்து விட்டாலோ மயக்கம். அகமெல்ல நடமெல்ல நடமே நீ என்னாகும், முல்லை மலர் பாதம் நோகும் உந்தன் சின்ன இடை வளைந்தாலும், வண்ண சிங்காரம் குறைந்து விடும். ஆகமெல்ல நடமெல்ல நடமே நீ என்னாகும். நன்றி
0: சோதரம். உங்களுக்கும் வாழ்த்துக்கள். தொடர்ந்தும் வாருங்கள், அன்போடு வரவேற்க காத்திருக்கின்றோம். நன்றி, வணக்கம்.
3: நன்றி. பாடு இந்த அனைவருக்கும் ரசித்துக் கொண்டிருக்கிற அனைவருக்கும் நன்றியை குறிப்பிட.
0: நன்றி, வணக்கம். அலோசியஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் காட்டலையில் பாடுவோர் பாடலாம். மாதத்தின் முதலாவது வெள்ளிக்கிழமை தோறும் அன்பு நேய நெஞ்சங்கள் காட்டலையில் நேரடி ஒலிபரப்பில் கலந்து பாடி மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறார்கள். கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள்.
2: நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சாய் இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும் இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் நோம்பு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள். காயத்திலிருந்து உடன் மீண்டவர்கள். அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் 6 லட்சம் பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில். மேலதிக தொடர்புகளுக்கு
4: 7265 Fraser Street, Vancouver, Canada.
2: அன்பான வரவேற்புடன் காலை 10 மணியில் இருந்து இரவு 10 மணி வரை யாழ் களஞ்சியம் திறந்திருக்கும் என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு அறிவித்திருக்கின்றோம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ சுதன் 778-882-40-39 அல்லது 604-375 0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0- வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம். கருத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியினூடாக இணைப்பிலே வந்திருக்கும் நேரே அழைத்துக் கொள்ளப் போகின்றேன். வணக்கம். வணக்கம்.
4: ஹலோ, வணக்கம். நான் ஜெவன் சாவக்கிலிருந்து கந்தசாமி.
0: கந்தசாமி வந்திருக்கோம். கந்தசாமி, எப்படி, நல்ல சுகமா இருக்கிறீங்களா?
4: நாங்கள் நல்ல சுகமா இருக்கிறோம். கலையத்தில்
0: எல்லோரும் நல்ல சுகம். உங்களது விசாரிப்புக்கும் நன்றி கந்தசாமி. என்ன பாடலோடு நீங்க வந்திருக்கீங்க இன்னைக்கு?
4: நான் ஆலயமணி திரைப்படத்திலிருந்து கல்லல்ல அம்மானு கேக்கல்ல அம்மா என்ற பாடலை பாட இருக்கின்றேன்.
0: சரி.
4: கல்லெல்லாமிக்க கல்லாகுமா, கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா. கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா, கலையெல்லாம் கண்கள் சொல்லும் க

கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா? கன்னித்தமிழ் தந்ததோறு திருவா

0: கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா. நன்றி.
1: இணைந்து உங்களுக்கும் வாழ்த்துக்கள் கந்தசாமி. தொடர்ந்து இணைந்திருங்கள். அன்போடு நாங்கள் வரவேற்க காத்திருக்கின்றோம். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலியின் காத்தலையில் அன்புடைய நெஞ்சங்கள் நேரடியாக பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியாக இணைந்து பாடிக்கொண்டிருக்கிறார்கள். வலிமையான தொலைபேசி இருக்கங்களுடன் நீங்களும் அழைப்பை ஏற்படுத்தி பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியிலே இணைந்து கலந்து சிறப்பிக்கலாம். நிலைய கலை நேரம் 11:26, அச்சராட்சியத்தில் 10:26.
2: பரிசு லாட்சியத்திலே ரூய் கையில் அமைந்துள்ள ஷெரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிவு விலையில் வாங்கி செல்ல ஷெரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷெரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி பட்டங்கள் வரை, கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், பாவனிகள் முதல் பல்ப் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி, கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா? இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷெரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷெரிமஹால் 14 பாரிஸ் 10 லாஷப்பல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷெரி சைபர் 9 51 15 82 சைபர் 3 அல்லது சைபர் 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள், பாரிஸ் லாட்சப்பலில் ஷெரிமஹால். கனடா வான்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மறுக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், பலவைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம், தென்னம் குறித்து, பலாப்பழம், மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜெயா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வான்கூவரில் இருந்து செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 இரவு 9 வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். மேலதிய விவரங்களுக்கு ஜெயா பிரதர்ஸ், 38 05 வான்கூவர் கனடா. தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜெயா பிரதர்ஸ் 604 707 சைபர் 1 57 அல்லது 604 902 சைபர் 3 44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jeyabrothers.com. உங்களுக்கான சேவைக்காக வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி, குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா, புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா, ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா, உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா, வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள் VTS Finance GmbH. சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கி கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு எங்களுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிசிலே பிடிஎஸ்
3: இலக்கம் 5 அருகாமையில்.
2: சுவிசில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக்கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
3: 031-971-2750 கைத்தொலைபேசி இலக்கம்
2: 07-8-920-58.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பாடூர் பாடலாம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த நேரை அழைத்துக் கொள்கின்றேன். அனுப்பிலே வந்திருப்பவர் வணக்கம்.
4: வணக்கம் பிரபல.
1: வணக்கம்.
4: உதயன்
1: வந்திருக்கீர்கள். உதயன், அப்படி நல்ல சும்மா இருக்கீங்களா? நாங்களும் நல்ல சும்மா. விசாரிப்புக்கு நன்றி உதயன். என்ன பாடோடு நீங்க வந்திருக்கீங்க?
4: பாடுங்கள் பாடுங்கள்.
1: சரி, கேட்டு மாள்வோம். பாடுங்கள்.
4: ஆடுங்கள் பாடுங்கள் பிள்ளை பொன்வண்டுகள். உலகத்தில் பல உள்ளங்கள் என்றும் குழந்தைக்கு போய் அந்த கண்ணன்

பாவம் போகே பேருங்கள், பாவம் போகே சிங்கள், கண்ணன் பிம்பங்கள்.

0: இணைந்த உங்களுக்கும் வாழ்த்துக்கள் உதயன். தொடர்ந்து மனிதர்கள் அன்போடு வரவிற்கு காத்திருக்கின்றோம். நன்றி, வணக்கம்.
1: வணக்கம்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் காட்டலையில். மாதத்தின் முதலாவது வெள்ளிக்கிழமை தோறும் ஒலிபரப்பாகி வரும் நேரடி ஒலிபரப்பில் அங்கு நேநெஞ்சங்கள் இணைந்து பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பாடும் பாடல்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். விரைவாக அழைப்புகள் வலிமையான தொலைபேசி இலக்கங்களோடு இணையும் வரை நிகழ்ச்சி தொடரும். அல்லது விளம்பர இடைவெளியை தொடர்ந்து சிங்கப்பூர் ஒலிகளுக்கு நாங்கள் செல்ல வேண்டி ஏற்படும்.
2: வன்குவருக்கு வந்து 15 வருஷம் போயிட்டு ஒரு ஒழுங்கான வீடு இல்ல, ஒரு லைசன்ஸ் கூட இருக்கில்ல. நான் இதுல உள்ளத்து கொண்டு
3: என்ன வாணி சும்மா புரிஞ்சுருக்க எந்த நாளும் உன்னோட இருக்கல புரிஞ்சுருந்து இருப்ப விஷயத்தை போற இப்ப ஒரு நான் இந்திராட்ட போறேன்.
4: பல இந்திரா நிறுவனர் தவேந்திரம் அவர்களுடன் தொடர்பு கொண்டு புதிதாக வீடு கட்டிக் கொண்டார்கள். சாரதி அனுமதி பத்திரத்தை விரைவாக பெற்றுக் கொண்டார்கள். நீங்களும் தயக்கமின்றி விரைவாக தொடர்பு கொள்ள 744 ஈஸ்ட் 30வது அவனியூ வன்குவர் கனடா. தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. மறந்து விடாதீர்கள், விரைவாக புதிதாக வீடு கட்டிக் கொள்ள விரைவாக சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்ள தவேந்திரம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. விரைவான சேவைக்கு இந்திரா நிறுவனம்.
0: டிஆர்டி தமிழொலி கலை நேரம் 11:37 ஐக்கியராஜ்யத்தில் 10:37 ஒலிபரப்பாகி இன்றைய பாடுவோர் பாடலா நிகழ்ச்சியில் நேரடி ஒலிபரப்பில் இணைந்து சிறப்பித்து பாடலை பாடியவர்கள் யோகேஸ்வரி, மகேந்திரன், அபிவரதன், ரவீந்திரன், தர்மவதி, ராஜலிங்கம், ராஜன், மீனா மகேஸ்வரி, விபி, அலோசியஸ், கந்தசாமி, உதயன் ஆகிய அன்பு உறவுகள் இன்றைய பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியில் இணைந்து கலந்து சிறப்பித்து பாடல்களை வானொலியில் நேரடி ஒலிபரப்பில் தந்திருந்தார்கள். அவர்களுக்கும் எமது இதயபூர்வமான வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து கேட்டுக்கொண்டிருந்த உங்களுக்கும் இன்றைய நாள் மாத்திரமல்ல, எல்லா நாட்களும் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் மகிழ்ச்சி பொங்க வாழ்த்து தெரிவித்து விடைபெற்றுச் செல்லும் நான் என்றும் அன்புடன் பிலிப் தேவா. நன்றி, வணக்கம் நேர்களே.

தகிட்ட தக திமி திமித்த திமித்த தகிட்ட குகுந்தரிதாம் கிருதகதாம் சன்னி கிருதகத்தாம் தப்ப தகத்தனும் கிருதகத்தனும் தகத்தனும் கிருதகத்தனும் தக சரிக மபதனி சரியைன காயக பிரியமைன தில்லான தகிட்ட தக திமி திமித்த திமித்த தரித்த குகுந்தரிதாம் கிருதகதாம் சனி கிருதகதாம் தப தகத்தனும் கிருதகதனும் தகத்தனும் கிருதகதனும் தக சரிக மபதனி சரியைன காயக பிரியமைன தில்லான தத்தரி தித்தரிதும் தாரின தாரி உஜனு தஜனு கிஜனு சனித மகரி சரிகமா ஹிருதயமுன நிலிபினட்டி மா சத்குரு பிரியமைன தில்லான துத்தோம் நன தோம் நன தோம் நன தின்னதிரி தின்னதிரி தின்னதிரிதும் உதனதன தோம் நன தோம் நன தோம் நன தின்னதிரி தின்னதிரி தின்னதிரிதும் தகுந்தரி தாக தரி தீம் தகிட்ட தீம் தகிட்ட தீங்கின தாக குஜம் தரிதப நீதரீரி சகல நிஷ்கலங்கமைன சுனாத பிரியமைன தில்லான தகுந்தரி தாக தரி தீம் தகிட்ட தீம் தகிட்ட தீங்கின தாக குஜம் தரிதப நீதரீரி சகல நிஷ்கலங்கமைன சுனாத பிரியமைன தில்லான தத்தரி தித்தரிதும் தாரின தாரி உஜனு தஜனு கிஜனு சனித மகரி சசரிகம ஹிருதயமுன நிலிபின மா சத்குரு பிரியமைன தில்லான துத்தோம் நன தோம் நன தோம் நன தின்னதிரி தின்னதிரி தின்னதிரிதோம் உதனதன தோம் நன தோம் நன தோம் நன தின்னதிரி தின்னதிரி தின்னதிரிதோம்

தகிட்டதாம் தாம் தகிட்ட திருதிர்தாம் திருதிர்தாம் திருக்கிணாம் கிண தன திலான திலான பிரியமைன கதி பேத பஞ்சராகமுல்லோ ரஜிதமை கரகர பிரியமைன தில்லான தகிட்டதாம் தாம் தகிட்ட திருதிர்தாம் திருதிர்தாம் திருக்கிணாம் கிண தன திலான திலான பிரியமைன கதி பேத பஞ்சராகமுல்லோ ரஜிதமை கரகர பிரியமைன தில்லான தத்தரி தித்தரி தொம் தாரி நந்தாரி உஜனு தஜனு கிஜனு சனித மகரி சரிகமா ஹிருதயமுன நிலிபிதட்டி மா சத்குரு பிரியமைன தில்லான துத்தும் நன தும் நன தும் நன தின்னாதிரி தின்னாதிரி தின்னாதிரி தோ உதனதன தும் நன தும் நன தும் நன தின்னாதிரி தின்னாதிரி தின்னாதிரி தோ உதனதன தத்தரி தித்தரி தொம் தாரி நந்தாரி உஜனு தஜனு கிஜனு சனித மகரி சரிகமா ஹிருதயமுன நிலிபிதட்டி மா சத்குரு பிரியமைன தில்லான துத்தும் நன தும் நன தும் நன தின்னாதிரி தின்னாதிரி தின்னாதிரி தோ உதனதன தும் நன தும் நன தும் நன தின்னாதிரி தின்னாதிரி தின்னாதிரி தோ உதனதன துத்தும் நன தும் நன தும் நன தின்னாதிரி தின்னாதிரி தின்னாதிரி தோ துத்தும் நன தும் நன தின்னாதிரி தின்னாதிரி தின்னாதிரி தோ துத்தும் நன தின்னாதிரி தின்னாதிரி

இதுவரை இடம்பெற்ற பாடல்கள் உங்களை மிகவும் மகிழ்வித்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் மற்றொரு தொகுப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் தர்ஷ்னா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மீரகா போலி 968 கேட்டாலே பரவசம்.

0: வழியாகவும் கேட்கலாம்.
1: Facebook, Instagram, X, TikTok, Telegram, Threads ஆகிய சமூக ஊடகங்களின் வழியே ஒலி 968 தொடர்ந்து இணைந்திருங்கள்.
0: எங்கள் வாட்ஸ்அப் எண் 9678898, அழைக்க வேண்டிய எண் 6691119
1: எங்கள் நிகழ்ச்சிகள் தொடர்பாக மின்னஞ்சல் அனுப்ப ஒலி@mediacorp.com.sg.

0: டாலினோஸ் கண்காட்சி மீண்டும் வந்துவிட்டது. ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வு சார்ந்த அனைத்தையும் ஒரே இடத்தில் அனுபவிக்கலாம். அக்டோபர் 2 முதல் 4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை, கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2ஆம் தள ஏஜிஎம் அங்கே நடைபெறும் நிகழ்ச்சிக்கு உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் வாருங்கள். பிரத்யேக சலுகைகள் மற்றும் கவர்ச்சிகரமான பரிசு பைகள் ஆகியவற்றை பெற்று மகிழுங்கள். இது இருப்பு இருக்கும் வரை சனி மற்றும் ஞாயிறு இரு நாட்களிலும் பயனுள்ள தகவல்கள் நிறைந்த கருத்தரங்குகள் நாள் முழுவதும் நடைபெற உள்ளன. உங்கள் நல்வாழ்வை மேம்படுத்துவதற்கான எளிய வழிகள், உணவு முறை மூலம் ஆரோக்கியத்தை பேணுவது எப்படி மற்றும் நிபுணர்களின் ஆரோக்கிய குறிப்புகள் ஆகியவற்றை தெரிந்து கொள்ளுங்கள். அதோடு உங்களுக்கு பிடித்த மீடியா கார்ட் பிரபலங்களை நேரில் சந்திக்கும் வாய்ப்புண்டு. தேதியை குறித்துக் கொள்ளுங்கள். அக்டோபர் 2 முதல் 4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை, கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2ஆம் தள ஏஜிஎம்மில் நடைபெறவுள்ள எவ்ரிபடி நோஸ் கண்காட்சியில் அற்புதமான சலுகைகள், உடல்நலம் நல்வாழ்வு குறித்த ஆலோசனைகள் மற்றும் ஒரு குதூகலமான நாள் உங்களுக்கு காத்திருக்கிறது. மேல் விவரங்களுக்கு media.sg/everybodyknows.
1: இது ஒரு வித்தியாசமான வார இறுதி.

0: ஒவ்வொரு நாளும் பேருந்துல பயணம் செய்யற ஒருத்தரா நீங்க?
1: சிங்கப்பூர் பொது பேருந்து சேவைக்கு ஒரு நீண்ட வரலாறு இருக்கு.
0: எந்த எண் பேருந்து எங்க செயல்பட்டுச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா?
1: அதோட ஒவ்வொரு பேருந்து சேவையின் தனித்துவத்தை நம்ம அலசி ஆராய போறோம். ஒலியில நான் நவீன்,
0: நான் ரஃபி, நாங்க இருவரும் சேர்ந்து வழங்கும்
1: பஸ் பயணம்.
0: இப்போது டிக்டாக்
1: மற்றும் இன்ஸ்டாகிராம்
0: இவை இரண்டிலும் இந்த பஸ் பயணத்தை நீங்க பார்க்கலாம்.
1: எங்களுடைய

0: இருக்கு.
1: தொட்டில ரோட்டு முக்கல்ல ஒளிஞ்சு நிக்கிற ஒயிட் காய் ஜோப்ல வச்சிருந்த டைம் லிமிட் உள்ள காசு அடிச்சது நைஸ் ட்ரை.
2: வார இறுதி ஒலியில் உள்ள

0: எனக்கு அமேசான்ல இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
1: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்தே?
0: அமேசானுக்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
1: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
0: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதான்.
1: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
0: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
1: அடடா, நான் இப்பவே அமேசானுக்கு மாற போறேன்.
0: அமேசானுக்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max-ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய m1.com.sg-க்கு செல்லுங்கள் அல்லது m1 கடைக்கு வாருங்கள்.
2: சிங்கப்பூர்களே, நீங்கள் அனைவரும் தயாரா? பொருட்களை வாங்க நீங்கள் தயாரா? நீங்கள் பற்பல சலுகைகளை அனுபவிக்க இதோ முதல் முறையாக ஒன்டர் ஷாப் திருவிழா. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சேமிப்புகள், நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்பீட்டா, கினோ ஹிமிட்சு, ஆம்ப்ரோன், டாக்டர் ஊ, ஏசப்ரோ என இன்னும் பல. ஹமாம், இதுவரை நீங்கள் கேட்காத சலுகைகள், 70 விழுக்காடு வரையிலான சேமிப்புகள், திறந்தோறும் அதிரடி சலுகைகளை சரியாக நண்பகல் 12 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறுகிய காலத்திற்கு குறைந்த அளவிலேயே நீங்கள் பெற முடியும். பாருங்கள், வாங்குங்கள், பெரிய அளவில் சேமியுங்கள். அக்டோபர் 10 வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு இன்றைச் செல்லுங்கள் ஒன்று ஷாப் டவுன்.

0: வணக்கம். காலை மணி 7, மீடியாகாப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது ஜஹீரா பேகம். AI மாதிரிகளின் ஆற்றல் தொடர்ந்து வலிமை பெறும் சூழலில் நிறுவனங்கள் நடைமுறைப்படுத்தியிருக்கும் பாதுகாப்பு கோட்பாடுகள் போதாது என்று தகவல் மின்னிலக்க மேம்பாட்டு அமைச்சர் ஜோசபின் தியோ கூறியிருக்கிறார். அந்த கோட்பாடுகள் அவசியமானவை என்றாலும் அதிகரிக்கும் ஆபத்துகளை களைய போதுமானதாக இல்லை என்றார் அவர். தவறிழைக்க எண்ணுவோர் AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கணினி கட்டமைப்புகளின் பலவீனங்களை கண்டறிந்து தீங்கை ஏற்படுத்தலாம் என்று திரு வட்டித்தியோ தமது சமூக ஊடக பதிவில் குறிப்பிட்டார். அதனால் சிங்கப்பூருக்கு பல நிலைகளில் இணைய தற்காப்பும் அதிநவீன தொழில்நுட்பம் பற்றிய ஆழமான புரிதலும் தேவைப்படுவதாக அவர் சொன்னார். G7 கூட்டமைப்பு எண்ணெய் இருப்பிலிருந்து 100 மில்லியன் பீப்பாய் எண்ணெயை பயன்பாட்டுக்கு விடப்போவதாக அறிவித்துள்ளது. டீசலின் விலை வரலாறு காணாத உச்சத்தை எட்டியிருக்கும் நிலையில் அந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. விலையை தணிக்க இந்த ஒருங்கிணைந்த நடவடிக்கை உதவும் என்று G7 தலைவர்கள் நம்புகின்றனர். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஐரோப்பிய நாடுகள் தங்களின் இருப்பை பயன்படுத்த நெருக்குதல் அளித்தார். இல்லையெனில் அமெரிக்க டீசல் ஏற்றுமதிகளை தடை செய்யப்போவதாக அவர் மிரட்டினார். அதனைத் தொடர்ந்து G7 தலைவர்களின் அறிவிப்பு வந்துள்ளது. இஸ்ரேலுக்கு சென்று கொண்டிருந்த ஃபிளை துபாய் விமானத்தை வீழ்த்த முயன்றதாக கூறப்படும் இணை விமானியை அந்நாட்டு அதிகாரிகள் விசாரிக்கவிருக்கின்றனர். அவர் அவ்வாறு செய்ய முயன்றபோது மற்றொரு விமானியும் பயணிகளும் அவரை தடுத்ததாக கூறப்படுகிறது. அந்த FZ1073 விமானத்தில் 170க்கும் அதிகமானோர் பயணம் செய்து கொண்டிருந்தனர். இஸ்ரேலின் எந்த அமைப்பு விசாரணையை நடத்தும் என்பது தெளிவாக தெரியவில்லை. நடந்த உண்மையை கண்டறிய அந்த விசாரணை முக்கியம் என்று ஃபிளை துபாய் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி கெய்த் அல்கெய்த் கூறினார். பிரான்சின் உயர்நிலைப் பள்ளி மாணவர்கள் பள்ளிகளில் மேம்பட்ட சூழலுக்கு அழைப்பு விடுத்து ஆர்ப்பாட்டம் நடத்துகின்றனர். மாணவர் சங்கங்களும் குழுக்களும் ஆர்ப்பாட்டங்களை வழிநடத்துகின்றன. பள்ளிகளில் உள்ள வசதி குறைபாடுகள் பற்றி மாணவர்கள் குரல் எழுப்புகின்றனர். பள்ளி நேரம் அதிகமாக இருப்பது, வகுப்பறைகளில் வெப்பநிலை உயர்ந்திருப்பது, ஆசிரியர்கள் பள்ளிக்கு வராதது போன்ற அக்கறைகளை அவர்கள் முன்வைத்தனர். ஆர்ப்பாட்டங்களில் ஆங்காங்கே வன்முறையும் வெடித்துள்ளது. மாணவர்கள் தங்கள் கோரிக்கையை முன்வைக்க உரிமை இருப்பதாக கூறும் அந்நாட்டு அரசாங்கம் வன்முறையை கண்டித்தது. இன்று தீபாவளி ஒளியூட்டு. லிட்டில் இந்தியா வட்டாரம் இரவு 7 மணிக்கு அதிகாரப்பூர்வமாக ஒளியூட்டப்படும். பர்ச் ரோட்டில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பிரதமர் அலுவலக அமைச்சர் இந்திராணி ராஜா சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார். ஒளியூட்டுக்கான ஆயத்தப் பணி முழுவீச்சில் நடைபெறுகிறது. ஆண்டுதோறும் விளக்குகள் நம் சாலைகளை அலங்கரிப்பதற்கு முன் என்னென்ன நடக்கும்? பதில் தருகிறார் லீஷா எனும் லிட்டில் இந்தியா வர்த்தகர்கள் மரபுடைமை சங்கத்தின் தலைவர் ரகுநாத் சிவா.
1: முதலாக வந்து பொதுமக்களுக்கு கிட்டேருந்து நம்ம டிசைன் கான்செப்ட்ஸ் வந்து கேட்போம். அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, அவங்களுக்கு என்ன வேணும். சில நேரங்களில் வந்து பள்ளிக்கூடங்களுக்கும் வந்து ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதுலேருந்து நம்ம ஒரு கமிட்டி ஆரம்பித்து நம்ம வந்து அந்த கமிட்டியில் வந்து பிரெயின்ஸ்டார்ம் பண்ணோம். நிறைய ஆலோசனைகள், இந்த வருடம் என்ன செய்யலாம், எப்படி செய்யலாம், கொஞ்சம் எப்படி வித்தியாசமாக செய்யலாம், அதுதான் முக்கியமானது. ஏன்னா வருடம் எப்படி வித்தியாசமாக செய்யறது தான் நம்மளோட முக்கிய நோக்கம்னு சொல்லலாம்.
0: இந்த ஆண்டு ஒளியூட்டின் கருப்பொருள் விஜய தீபாவளி, அதாவது வெற்றியை குறிக்கும் விதத்தில் அலங்காரங்கள் இடம்பெறுகின்றன. மீடியாகாப் திரை விருதுகள் நிகழ்ச்சி நேற்றிரவு நடந்தேறியது. சிங்கப்பூர் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளின் பின்னணியில் பணியாற்றும் தொழில்நுட்பர்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கும் நிகழ்ச்சி அது. அங்கிள் டாக்ஸி பருவம் 5 பொழுதுபோக்கு நிகழ்ச்சிக்கான சிறந்த ஒளிப்பதிவு விருது பெற்றார் ஷருல்கான். முதல் முயற்சிக்கே விருது கிடைக்கும் என்று எதிர்பார்க்கவில்லை என்றார் அவர்.
2: உண்மையான காரணம் நான் ஏன் இந்த ஆக்சுவலி இந்த ப்ராஜெக்ட் எடுத்தேன், ஏன்னா என்னோட டீம்ல யங்கான ஜெனரேஷன் பசங்க இருக்காங்க. ஓகே, நம்மளாலேயே பண்ண முடியும், பண்ணா என்ன பலன் கிடைக்கும்னு காட்டுறதுக்கு எக்ஸாம்பிளாக இருக்கணும்னு தான் நான் இதை செஞ்சேன். ஹோப்ஃபுல்லி இது வந்து மற்ற யங்காக இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணதே. ஆக்சுவலி பண்ணா ஏதாச்சும் ஒரு அங்கீகரிப்பு கிடைக்கும்னு.
0: எங்க பேட்டை பருவம் இரண்டு தகவல் நிகழ்ச்சிக்காக சிறந்த எழுத்து விருது வென்றார் முகமது அலி.
3: எழுத்து அப்படிங்கறத விட கதைகள் முக்கியம். நம்முடைய கதைகள் தான் பிற்காலத்தில் சரித்திரமாக மாறுகிறது. ஒரு கூட்டத்தின் கதை தான் காலம் செல்ல செல்ல ஒரு நாட்டின் கதையாக சரித்திரமாக நிலைபெறும். அதாவது முக்கியமான விருது அல்லது முக்கியமான ஒரு அங்கீகாரம் நான் நினைக்கிறேன்.
0: தமிழ், மலாய், சீனம் ஆகிய மொழிகளில் இடம்பெற்ற நிகழ்ச்சியில் பணியாற்றியோருக்கு மொத்தம் 35 விருதுகள் வழங்கப்பட்டன. தயாரிப்பு, ஒளிப்பதிவு, திரைக்கதை, படத்தொகுப்பு என 11 பிரிவுகளில் தமிழ் நிகழ்ச்சிகளுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 8 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: இது மீடியாகால் வானொலி ஒலி 968 கேட்டாலே பரவசம். இன்று 2026 ஆண்டு அக்டோபர் மாதம் 3 தேதி சனிக்கிழமை, இவ்வருடத்தின் 276 நாள், ஆண்டு நிறைவு பெற 89 நாள்கள் எஞ்சியிருக்கின்றன. பராபவ ஆண்டு புரட்டாசி மாதம் 16 தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057, ஹிஜ்ரி 1448, ரபியுல் ஆஹிர் மாதம் பிறை 21. ஒலி 968 மணி நேர ஒளிபரப்பை
1: FM அலைவரிசை 96.8 MHz, மீ லிசன் செயலி மற்றும் மீ லிசன் .sg/ஒலி968 வழியாகவும் கேட்கலாம்.
0: Facebook, Instagram, X, TikTok, Telegram, Threads ஆகிய சமூக ஊடகங்களின் வழியே ஒலி 968 உடன் தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: எங்கள் வாட்ஸ்அப் எண் 9678 8968, அழைக்க வேண்டிய எண் 6691119 8.
0: எங்கள் நிகழ்ச்சிகள் தொடர்பாக மின்னஞ்சல் அனுப்ப ஒலி@mediacorp.com.sg.
2: இது ஒரு வித்தியாசமான வார இறுதி.

0: சாய் அபியாங்கர், ஸ்ருதி ஹாசன் மற்றும் குழுவினர் கொண்டு அந்த பாடலை கேட்டீங்க. 7:12 ஆகிவிட்டது. உங்களுக்காக நிகழ்ச்சிகளை வழங்க வந்துட்டேன் நான் ரவி ஜி.
1: அவள் வந்து விட்டாள்.
0: இதமான பாடல்கள் உங்களை தேடி வருது இந்த காலை வேளையில. எப்போ இந்த பாடல முழுமையா? இதுக்கு இடையில சுவாரஸ்யமான தகவல் வரப்போகுது. 8 மணிக்கு மேல தலைப்பூட்டி பேச போற, 9 மணிக்கு மேல இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்கள், 10 மணிக்கு மேல நாம ஒரு மாணவரை சந்திக்க போறோம். இன்று என்னோட நிகழ்ச்சிகளை ஒன்னா சேர்ந்து யார் படைக்க வராங்க அப்படிங்கிற தகவலையும் சொல்ல போறேன். 11 மணிக்கு மேல 7 வந்த பாடல்கள், மொத்தம் 5 மணி நேரம் இதமான சனிக்கிழமைய நாம ஒன்னா சேர்ந்து கடந்து போவோம். நீங்க தயார்னா என்னோட இணைந்திருங்க. உங்களுக்காகவே இடம் பெறுவது ஒலியில் உல்லாசம். இது ஒலி 9:68, கேட்டாலே பரவசம்.

0: ஹாய் பட்ல அந்த பாடல கேட்டீங்க. ஏஆர் ரஹ்மானோட இசையில அந்த பாடல் பெற்றது. ஹரிச்சரன் ஸ்ரேயா கோஷல் பாடல வழங்கியிருந்தாங்க. 7:18 ஆகிவிட்டது. ஒலி 9:06 சமூக ஊடக பக்கமா நீங்க வந்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக வெவ்வேறு விதமான காணொலிகள் இடம்பெறும். இதுல நாங்க மட்டும் காணொலிகளை தயாரிக்கிறது இல்லாம பிற வானொலி படைப்பாளர்களோட சேர்ந்தும் பல முறை பல விதமான காணொலிகளை தயாரிச்சிருக்கோம். அதுல ஒண்ணு பத்தி தான் அடுத்து நான் சொல்ல போறேன். அண்மையில சியோ சான்சான் எனப்படும் 9:33 அந்த வானொலி நிலையம், எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த வானொலி நிலையத்தின் படைப்பாளர் மேகுவையோட சேர்ந்து ஒரு காணொலியை தயாரிக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அந்த காணொலியின் சாராம்சம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க ஒரு சில வார்த்தைகளை நமக்கு கொடுத்தாங்க, அதாவது ஆங்கிலத்துல. அதன் பின்பு மேகுவே மேண்ட்ரின் மொழியிலையோ நான் அதே வார்த்தை தமிழ்ல என்ன அப்படிங்கறதையோ சொன்னேன். அப்போதான் புரிய வந்தது நம்ம கலாச்சாரம் எவ்வளவு பின்னி ஒன்னா இருக்கு அப்படின்னு சொல்லி. நீங்க நம்பலையா? இதோ அந்த காணொலியிலிருந்து ஒரு சிறு பகுதி கேளுங்களேன்.
1: One, you in Chinese we say ni.
2: In Tamil it's ni.
1: Oh, yeah, that's ni. The same basically. Coffee, cafe.
2: Ours is kapi.
1: Kapi.
2: Yeah.
1: Kapi sounds more like dialect actually.
2: Oh really?
1: Kopi or kopi, oh. Kapi. Next one.
0: இப்படி இன்னும் பல வார்த்தைகளை அவங்க சொல்ல, அது பின்பு மேகுவே மேண்ட்ரின் மொழியிலையோ நான் தமிழ் மொழியிலையோ அதன் அர்த்தங்களை சொல்லும் போதுதான் பல பேருக்கும் புரிய வருது. பா, நம்ம இரு மொழிகளும் எத்தனை வார்த்தைகளை ஒரே மாதிரி பயன்படுத்துறோம் அப்படின்னு சொல்லி. இத உங்களை பல பேர் ஏற்கனவே பார்த்திருப்பீங்க, லைக்ஸ வாரி வழங்கியிருப்பீங்க, கருத்துக்களையும் சொல்லியிருப்பீங்க. ஒரு சிலர் இன்னும் பார்க்காம இருக்கலாம், போய் பாருங்க, உங்க கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. குறிப்பா இதுக்கு இரண்டாவது பாகம் செய்யணுமா வேண்டாமா அப்படிங்கிற கருத்தையும் நீங்க அங்க பதிவிடலாம், தப்பே கிடையாதுங்க. போய் பாருங்க ஒலியுடைய இன்ஸ்டாகிராம், டிக்டாக் மற்றும் பேஸ்புக் பக்கங்கள்ல. எங்க போறது, எதை சரியா கிளிக் பண்றதுன்னு தெரியலையா? கவலையே விடுங்க, எனக்கு நீங்க வாட்ஸ்அப் அனுப்புறீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அந்த தகவலை நான் அனுப்பி வச்சிருவேன். வாட்ஸ்அப் அனுப்ப வேண்டிய எண் 9:07:88
3: நிலவரம்.
0: விபத்துகள் நேர்ந்துள்ளன. SLE குறிப்பாக CTE செல்லும் வழியில் Woodlands Avenue 12 பிறகு இரண்டாம் தளத்தில்

0: மாலா, சமீபத்துல நீ செயற்கை நுண்ணறிவு பயிற்சி வகுப்புக்கு போனதானே?
1: ஆமா, அதன் மூலம் நான் என் நேர்காணல சிறப்பா செஞ்சேன்.
0: அருமை, எங்க பயிற்சி வகுப்புக்கு
1: போனிங்? அங்க நீயும் போகணும்னு பரிந்துரைக்கிற. விற்பனை, விளம்பரம், செயல்பாடுகள், வணிக நுண்ணறிவுன்னு 6 செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டங்கள் இருக்கு. அதோட இப்போ அதிகமா தேவைப்படுற திறன்கள்ல சான்றிதழ பெறலாம்.
0: நான் இததான் தேடிக்கிட்டு இருக்கிறேன்.
1: ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். காத்திருக்க வேணாம், நீ பதிவு செய்ய இன்னும் இடங்கள் இருக்கு.
0: செயற்கை நுண்ணறிவோட வேலை செய்யற உங்க எதிர்காலத்தை ASK-ஓட தன்னம்பிக்கையோட கண்டறியுங்க. ASK, people first, learning always. மேலும் தெரிஞ்சுக்க செல்லுங்க asktraining.com.sg. அழையுங்க 6484-6723, 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.

0: பத்து நாட்கள் ஜாக்ஸ்லாம் இந்தியா 20 ஆண்டு பிரம்மாண்டு தீபாவளி தள்ளுபடி விற்பனை. ஆடைகள், நகைகள், கைவினை பொருட்கள் 300 மேற்பட்ட கடைகள், இந்தியாவின் பிரபல கடை தெருக்கள், ஹரியாசி வெடிங் பிரியாணி, தீபாவளி விருந்து, அதிரடி தள்ளுபடிகள், தினமும் பரிசுகள், துபாய், லண்டன், ரோம், நியூயார்க், பாரிஸ் சென்று வர விமான பயணச்சீட்டுகள், கைபேசிகள், உல்லாச கப்பல் இரவு விருந்து பற்று சீட்டுகள் ஆகியவற்றை வெல்லுங்கள். அக்டோபர் 16 முதல் 25 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 9 போகிற 3 பத்து நாட்கள் ஜாக்ஸ்லாம் இந்தியா தீபாவளி விற்பனை அனுமதி இலவசம்.
1: ஹாய் மாலினி, ஐ எம் கிருஷ்ணன். நான் இதை சொல்லி ஆகணும், நீ அவ்வளவு அழகு. இங்க எவனும் இவ்வளவு அழகா ஒரு இவ்வளவு அழகா பார்த்துருக்க மாட்டாங்க.

இதமான பாடல்கள் வரிசையில அடுத்து உங்களுக்காக இந்த பாடல்களா காத்திருக்கு. இப்போ ஒலி 9:00 வானிலை நிலவரம். சிங்கப்பூரில் PSI எனப்படும் காற்று தூய்மை கேட்டு குறியீடு 24 மணி நேர நிலவரப்படி மிதமான அளவில் இருக்கிறது. 73 96 இடைப்பட்டிருக்கும். தீபாவளி காலகட்டம் தொடங்கிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். காரணம், மீடியா காப்பும் லீஷா எனப்படும் லிட்டில் இந்திய வர்த்தகர்கள் மரபுடைமை சங்கமும் இணைந்து வழங்குற நிகழ்ச்சி இன்று நடக்க போகுது. அதுதான் தீபாவளி ஒளியீட்டு விழா 2026. இன்று 6:30 மேல பர்ச் சாலை பக்கமா நீங்க போய் ஆகணும். அங்க இருக்கிற திறந்த வெளி கூடாரத்துல நீங்க உற்றார் உறவினர்கள் குடும்பத்தாரோட போய் குதூகலமான ஒரு நாளை அனுபவிக்கலாம். காரணம், உங்களுக்காகவே தீபாவளி ஒளியூட்டு நிகழ்ச்சி இன்று பிரம்மாண்டமான முறையில் நடக்க போகுது. குறிப்பா இந்த நிகழ்ச்சியை வழிநடத்த போறது உங்க அபிமான நட்சத்திரங்கள் ஜேனேஷ் மற்றும் ஹலிமா அஸ்மான். அதோட மீடியா காப் கலைஞர்களும் அங்க இருக்க போறாங்க. மொத்தத்துல குதூகலமான இந்த நிகழ்ச்சிக்கு நீங்க இலவசமா போய் சந்தோஷமான முறையில மகிழ்ச்சியான தருணங்களை கொண்டு தீபாவளி ஒளியூட்டு விழாவில் கலந்துக்கலாம். சரியா? சரி, தீபாவளி வந்துகிட்டே இருக்குது. தீபாவளியை முன்னிட்டு உங்களை பல பேர் தடபடலான வேலைகள்லாம் செய்வீங்க. இதுக்கிடையில தீபாவளிக்காகவே சிங்கப்பூர் முழுவதும் பல நிகழ்ச்சிகளும் நடைபெறும். அதுல ஒண்ணுதான் மறக்க முடியாத, கண்டிப்பா நீங்க போய் ஆக வேண்டிய ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது சென்ட்ரோசா தீவு இருக்கு இல்லையா, அங்க இருக்கிற சென்ஸ்கேப் அப்படிங்கிற அந்த இடத்துல ஒரு அற்புதமான விளக்கு காட்சி நடக்குது. இப்போ சென்ட்ரோசாக்கு போன கையோட நீங்க என்ன செய்யணும், நீங்க அந்த ட்ரெயின் எடுக்கணும். அந்த ரயில எடுத்து பீச் ஸ்டேஷன் எனப்படும் நிலையத்துல இறங்கி எது தாப்புல நடந்தீங்கன்னா இந்த சென்ட்ரோசா சென்ஸ்கேப் அப்படிங்கிற இடம் வந்துடும். அங்க அமர்வதற்கும் அழகான இடம் இருக்கு. அது மட்டும் இல்ல, சுத்தி சுத்தி நடக்கிறதுக்கும் நல்ல ஒரு பகுதி இருக்கு. அந்த நடக்கிற பகுதியில ரங்கோலி போன்ற பாரம்பரிய இந்திய கலைகளை வெளியில கொண்டு வர மாதிரி அழகான விளக்குகளை, வண்ணமயமான விளக்குகளை வைத்திருக்காங்க. எதுக்கு இந்த வாய்ப்பை தவற விடுறீங்க? குடும்பத்தோட அந்த இடத்துக்கு போய் அழகான அந்த இடத்துல அற்புதமான படங்களை எடுத்து மறக்க முடியாத தருணங்களை நீங்க உருவாக்கி கொள்ளலாம். மீண்டும் சொல்றேன், சென்டோசா ஹார்பர் ஃபிரண்ட் போயிட்டீங்க இல்லையா, அதுக்கப்புறம் சென்டோசாக்கு போறதுக்கான ரயிலை எடுக்க போவீங்க விவோ சிட்டி இருந்து. அந்த ரயிலை எடுத்த பிற்பாடு பீச் ஸ்டேஷன் எனப்படும் நிலையத்துல இறங்குங்க. அதுக்கப்புறம் 2 நிமிஷம் வெளியில நடந்தீங்கன்னு சொன்னா சென்டோசா சென்ஸ்டிஸ்கேப் அப்படிங்கிற இடம் வந்துடும். அதுக்கப்புறம் என்ன, தீபாவளி வரவிருக்கிற மாதிரி இந்த விளக்குகளை பாருங்க, குடும்பத்தோட மகிழ்ச்சியா இருங்க. சரியா?

0: எனக்கு M1ல இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
1: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்தே?
0: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
1: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
0: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதான்.
1: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
0: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
1: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
0: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
2: சிங்கப்பூரர்களே, நீங்கள் அனைவரும் தயாரா? பொருட்களை வாங்க நீங்கள் தயாரா? நீங்கள் பரப்பல சலுகைகளை அனுபவிக்க இதோ முதல் முறையாக ஒன்டர் ஷாப் திருவிழா. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சேமிப்புகள், நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்பீட்டா, கினோ ஹிமிட்சு, ஆம்ப்ரோ, டாக்டர் ஊ, ஏசப்ரோ என இன்னும் பல. ஹமாம், இதுவரை நீங்கள் கேட்காத சலுகைகள், 70% வரையிலான சேமிப்புகள், திறந்து வரும் அதிரடி சலுகைகளை சரியாக நண்பகல் 12 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறுகிய காலத்திற்கு குறைந்த அளவிலேயே நீங்கள் பெற முடியும். பாருங்கள், வாங்குங்கள், பெரிய அளவில் சேமியுங்கள். October 10th வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு இன்றைய செல்லுங்கள் ஒன் டு ஷாப் டவுன் SG.
3: இது ஒரு வித்தியாசமான வார இறுதி.

0: மாறக்கூடாது.
1: பாடவா ஒன் பாடலை,
0: இப்படி எல்லாம் இல்லாம உங்களை நல்லா பாட முடியுமா? வாங்க உங்க திறமையை காட்டுங்க. உலக உண்மைகளை தெரிஞ்சுக்கணுமா? இவற்றோடு சுவாரஸ்யமான பேட்டிகள் தகவல்கள் உங்க மனம் கவர்ந்து பாடுகளும் காத்திருக்குங்க.
2: டீ கடைக்கு போமா?
0: மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை உங்க விமான நிகழ்ச்சி டீ கடை.
2: எக்ஸாக்ட்லி,
0: கேட்க தவறாதீங்க.
3: என்ன ஒரு ஸ்ட்ராங் டீ, சுகர் தூக்கலாம்.
0: என்ன நடந்தது? இந்த பொண்ணு பெண்ணின் அறையின் கதவை தட்டினான்.
4: I want to go out in by phone. Bring me downstairs.
0: வெளியே சென்று உணவு வாங்க வேண்டும், தன்னை அழைத்து செல்லுமாறு அவர் கேட்டார். மேரி கதவை திறந்து, அவர் ஏற்கனவே சாப்பிட்டு விட்டதாக கூறினார். பின்னர் அந்த பணிப்பெண் கதவை சாத்தினார். ஆனால் முதியவர் அதோடு நிறுத்தவில்லை. வரவேற்பறையில் இருந்த தனது நடை கைத்தடியை எடுத்தார். மேரியின் அறை கதவை அந்த கைத்தடியால் தொடர்ந்து அடித்தார். கைத்தடியுடன் நின்று இருந்த முதியவரை பார்த்ததும் அவர் கோபமடைந்தார். அதன் பிறகு என்ன நடந்தது? இந்த முழு பாகமும் மீலிசனில் மட்டும்தான் இருக்கிறது. மீலிசன் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்கள். என்ன நடந்தது கோப்பை தேர்ந்தெடுங்கள். பதிவு செய்யப்பட்ட அனைத்து வழக்குகளையும் நீங்கள் அங்கு சென்று கேட்கலாம். மீடியா கபோலி 968 பிரத்யேக வலையொலிதான் என்ன நடந்தது.

பார்க்ல இருந்து பாடல் கேட்டீங்க. அனிருத் ஜனிதா காந்தி பாடிருந்தாங்க தமனுடைய இசையில. அதுக்கு முன்னால ரவி பஸ்ரூவருடைய இசையில KGF 2 படத்துல இருந்து பாடல் வந்துச்சு அனன்யா பாத். அந்த பாடலை உங்களுக்காக வழங்கியிருந்தாங்க. 7:58 சில வினாடிகள் மட்டும்தான் இருக்கு. 8 மணிக்கான செய்திகளை நம்ம நெருங்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் உங்க எல்லாருக்கிட்டையும் ஆலோசனை கேட்க விரும்புறேன். பொதுவா சீனி அப்படின்னு சொல்லும் போது அதை சாப்பிடாம இருக்க பல உத்திகளை கையாளுவோம். நீங்க எப்படிங்க அதிக அளவுல சீனி சாப்பிடாம இருக்க நீங்க என்னென்ன உத்திகளை எல்லாம் கையாளுறீங்க? வந்து சொல்லுங்க, தெரிஞ்சுக்க ஆவலா இருக்கீங்க. வாட்ஸ்அப் அனுப்புங்க 9688968968. போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது பல இடங்கள்ல. கவனமா உங்க பயணத்தை மேற்கொள்ளுங்க. குறிப்பாக BKE வுட்லண்ட்ஸ் செல்லும் வழியில் KJEக்கு பிறகு வாகனம் பழுதாகியுள்ளது. சாங்கியை நோக்கி செல்லும் PIE கிளமண்டி அவனி 6 நுழைவாயில் அங்கே விபத்து.

வணக்கம். காலை மணி 8, மீடியாகாப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது ஜஹிரா பேகம். ஏஐ மாதிரிகளின் ஆற்றல் தொடர்ந்து வலிமை பெறும் சூழலில் நிறுவனங்கள் நடைமுறைப்படுத்தியிருக்கும் பாதுகாப்பு கோட்பாடுகள் போதாது என்று தகவல் மின்னிலக்க மேம்பாட்டு அமைச்சர் ஜோசபின் தியோ கூறியிருக்கிறார். அந்த கோட்பாடுகள் அவசியமானவை என்றாலும் அதிகரிக்கும் ஆபத்துகளை களைய போதுமானதாக இல்லை என்றார் அவர். தவறிழைக்க எண்ணுவோர் ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கணினி கட்டமைப்புகளின் பலவீனத்தை கண்டறிந்து தீங்கை ஏற்படுத்தலாம் என்று திருவாட்டித்யோ தனது சமூக ஊடக பதிவில் குறிப்பிட்டார். அதனால் சிங்கப்பூருக்கு